0: மோசடி தகவல்களை அனுப்பியது. அந்த விவரங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப் கணக்குகளை மோசடிக்காரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். செயற்கை நுண்ணறிவால் இதுவரை இல்லாத அளவுக்கு அபாயங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் நாடுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. மேலும் சக்தி வாய்ந்த AI தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டி மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் அபாயத்தை அதிகரிப்பதாக அது குறிப்பிட்டது. ஐக்கிய நாட்டு நிறுவன மனித உரிமை அமைப்பின் தலைவர் வால்கர் டக் அதனை தெரிவித்தார். AI மனிதர்களின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படக்கூடும் என்ற கவலையும் அதிகரித்திருக்கிறது. இந்தோனேசிய அதிபர் துணை நிதியமைச்சர் சுவாஹாசில் நசராவை முழு நிதியமைச்சராக நியமித்திருக்கிறார். கடந்த ஓராண்டாக நிதியமைச்சராக பொறுப்பு வகித்த திரு யுதி சதவாவுக்கு பதிலாக அந்த நியமனம் இடம்பெறுகிறது. மூன்று அதிபர்களின் கீழ் நிதியமைச்சராக பணியாற்றிய ஸ்ரீ முல்யானி இந்திராவட்டிக்கு பதிலாக அவர் பொறுப்பேற்றிருந்தார். சவுதி அரேபியா 24 மணி நேரத்தில் ஏமன் மீது 54 முறை ஆகாய தாக்குதல் நடத்தியதாக ஹவுதி கிளர்ச்சி படை தெரிவித்திருக்கிறது. F-15 டைஃபூன் போர் விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல்களை சவுதி நடத்தியதாக ஹவுதி கூறியது. டயிஸ், லாஜ், ஆல்ஜாஃப், மாரிப், ஹொராடா உள்ளிட்ட பகுதிகள் குறிவைக்கப்பட்டதாகவும் அது சொன்னது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப்படை செங்கடலில் பல பகுதிகளை கைப்பற்றி வரும் நிலையில் ஏமனில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதல்கள் பற்றி தெரிவித்தது. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. நியூ காசல் அணியை சந்தித்த ஆட்டத்தில் 4-1 எனும் கோல் கணக்கில் வென்றிருக்கிறது லீட்ஸ் அணி. அந்த வெற்றியோடு பட்டியலில் 3 இடத்துக்கு லீட்ஸ் முன்னேறியது. 2 நிலையில் மான்செஸ்டர் சிட்டி, 1 இடத்தில் ஆர்சனல் அணி.
1: சொல்லும் பொருளும்
0: இன்குயரி விசாரணை. குற்றங்கள் நடக்கும்போது என்ன நடந்தது, அதன் பின்னணி என்ன என்பதை கண்டறிய காவல்துறை தீர விசாரணை நடத்தும். இன்குயரி விசாரணை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: செப்டம்பர் 15 மாலை மணி 6:20 சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தீவு முழுவதற்குமான பொது எச்சரிக்கை முறை மற்றும் SG செக்யூர் செயலி ஆகியவை வழி முக்கிய தகவல் சமிக்ஞையை ஒலிக்க செய்யும். பதற்றம் அடையாதீர்கள். அந்த ஒலியை நீங்கள் கேட்டவுடன் பொது எச்சரிக்கை முறை ஒலியை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது கட்டணம் இல்லாத தொலைக்காட்சி ஒளிவழி ஒன்றை நாடுங்கள். இந்த தகவலை வழங்குகிறது SCDF.
1: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
2: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
3: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
7: ஜோதி ஸ்டார் புஷ்பகர்.

0: வணக்கம் சிங்கே வசிகரா திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: 8:13 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம்
0: ரவிஜி
1: சஜினி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபேஸ்புக் லைவ் பக்கமா நாங்க வர போறோம். இன்று மருத்துவர் நம்மளோட இணைந்து முக்கியமான பல தகவல்களை பகிர்ந்துக்க போறாங்க.
0: ஆமா, குறிப்பா சளிய பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோங்க. இன்ஃபுளுவென்சா இதை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். இதை பற்றி பேசுவதற்காக டாக்டர் கற்பக வள்ளி காத்துக்கிட்டே இருக்காங்க.
1: அவங்க சந்திப்போம் கொஞ்ச நேரத்துல. நீங்களும் வந்துடலாம் ஃபேஸ்புக் லைவ் ஆயிலா, அவங்கள சந்திக்கலாம், கேள்விகளை கேட்கலாம், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம்.
0: சரி, அதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த 3 நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக இருப்பதோடு நீங்க இடியுடன் கூடிய மழையையும் எதிர்பார்க்கலாம் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர்
1: 1.28 வெள்ளி.
0: ஓர் யூரோ
1: 1.48 வெள்ளி.
0: ஓர் ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1.73 வெள்ளி.
0: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 92 காசு.
0: 100 இந்திய ரூபாய்
1: 1.35 வெள்ளி.
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு.
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
1: 3.21 வெள்ளி.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
6: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
5: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருடம் அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
7: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏகோன் .com.
8: ஞாயிற்றுக்கிழமை October 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும்

0: நுழைவுச்சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: ஒலி 9:06 கேட்டாலே பரவசம். நீங்க எங்களோடு இணைந்திருக்கீங்க நேரடியா வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில. காலை 8:16 ஆகி விட்டது. இப்ப நாம பேஸ்புக் வாயிலாக டாக்டர் கற்பக வள்ளிய சந்திக்க போறோம். வணக்கம் டாக்டர். இருங்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
1: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்ததற்கு ரொம்ப நன்றி.
2: மேற்படிப்பு கொஞ்சம் அதிகமா படிச்சு சில நோய்களுக்கு, அதாவது இரத்த அழுத்தம், இனிப்பு நீர், அது போன்ற நோய்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமா கூடுதலா கவனம் செலுத்தி நோயாளிகளை
1: கவனிச்சுக்குவோம்.
3: இப்போ இன்ஃப்ளூயன்சா, அதை பத்தி நீ நம்ம பேச போறோம். இது சாதாரண சளி காய்ச்சலா இல்ல அதுக்கும் மேலையா? அங்கிருந்து தொடங்குவோமே.
2: சரி ரவிஜி, கொஞ்சம் இது பெரிய கேள்வி, ஆனா நான் கொஞ்சம் சுருக்கி சொல்றேன். சோ சளி காய்ச்சல் நோய் வந்து பரவுறது வந்து கிருமினால தான். அது நம்ம கோவிட்க்கு அப்புறம் ஐ திங்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த கிருமிகள்ல வந்து பல வகைகள் உண்டு. அதுல வந்து பாக்டீரியா ஒரு வகை, வைரஸ் ஒரு வகை. சோ அந்த வைரஸ் வகைகளிலேயே வந்து ஒரு வகை தான் வந்து இந்த இன்ஃபுளுன்சா வகைன்னு சொல்லுவோம். சாதாரண சளி காய்ச்சல் வந்து மற்ற அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம்னா ஒரு ரைனோ வைரஸ், அஜினோ வைரஸ், இதெல்லாம் வந்து பொதுவா காணப்படுறது. இன்ஃபுளுன்சான்னு சொல்றது வந்து நம்ம அடிக்கடி நம்ம செய்திகள் எல்லாம் கேட்போம், லைக் H1N1, H3N2, அந்த மாதிரி குறிப்பிட்ட வகைகளை வந்து குறிப்பிடுறது தான் வந்து இன்ஃபுளுன்சான்னு சொல்லுவோம்.
1: இப்ப இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு சொல்லும் பொழுது டாக்டர், இப்ப சில பேருக்கு வந்து இந்த தடுப்பூசி போட்டுக்கிறாங்க இல்லையா, இந்த தடுப்பூசியை நான் போட்டுக்கிட்டேன்னா எனக்கு சளி காய்ச்சலே வராது அப்படின்னு நினைக்கிறாங்க, அதற்கு உங்களுடைய கருத்து?
2: அது நிஜம் இல்ல. ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி சளி காய்ச்சல் வந்து நிறைய கிருமிகளால பரவுது. ஐ மீன் ஒரு 200க்கும் மேற்பட்ட கிருமிகள், பாக்டீரிய கிருமிகளும் உண்டு, மற்ற வைரஸ் கிருமிகளும் உண்டு. அதனால சளி காய்ச்சல், அதாவது சாதாரண

0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக குயின்ஸ்வேயை நோக்கி செல்லும் லார்னி ஹைவே பிரேடல் ரோடிற்கு பிறகு அந்த பகுதியில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளதால் பிரேடல் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். பிகேஇயை நோக்கி செல்லும் SLE மண்டாய் ரோடிற்கும் TPEக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும்மாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
7: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:22 ஆகி விட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில ஆரோக்கியமே செல்வம் அப்படிங்கிற தொகுப்புல நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இன்று நம்மோடு இணைந்திருக்காங்க மருத்துவர் டாக்டர் கருப்பக வள்ளி. சளி காய்ச்சலை பத்தி அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர், சளி வரும்பொழுது சில பேரு சளி தானே அப்படின்னு அலட்சியமா இருந்துடுறாங்க. எப்ப நாம வந்து இத இன்னும் குறிப்பிட்டு கவனத்துல கொள்ளணும்?
9: சாதாரண சளி காய்ச்சல்னா வந்து ஒரு 2 நாள்ல சரியா போயிடும். சோ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட நாள், அதாவது ஒரு 4-5 நாள் கூட நாள் அதிகரித்துக்கிட்டே இருந்துச்சுனாலும், இல்ல அதிகமா காய்ச்சல் அதாவது ஒரு 38 டிகிரி அதுக்கு மேல கூட காய்ச்சல் வந்தாலும், இல்ல முக்கியமா வந்து இப்ப குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த புகை முட்டெல்லாம் இருக்கும்போது நெஞ்சு வலி இல்லனா மூச்சு திணறல் அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் மருத்துவரை பார்க்கணும்.
0: இப்ப நேயர் ஒருத்தர் வந்து கேரி ஹாரிஸ், அவர் வந்து வாட்ஸ்அப் வாயிலாக கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. அவர் என்ன கேக்குறாருன்னா, இன்ஃபுளுன்சா இது கோவிடை விட இன்னும் பயங்கரமான ஒரு நோயா அப்படின்னு கேக்குறாரு.
9: நம்ம அந்த மாதிரி எல்லாம் நம்ம மேட்ச் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நோய்க்கும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மைகள் இருக்கு. கோவிட் வந்து அது ஆரம்பத்துல வந்த போது அது வந்து ஒரு நோவல் வைரஸ் சொல்லுவோம், ஒரு புதுவிர வைரஸ் மாதிரி. அதனால அதோட தன்மைகள் வந்து அதிகமா நமக்கு அந்த டைம் புரிஞ்சில்ல. ஆனா இன்ஃபுளுன்சா வந்து பல ஆண்டுகள், ஐ திங்க் ஒரு கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளுக்கு மேலேயே இன்ஃபுளுன்சா வைரஸ் இருந்திருக்கு. அது ஆனா அது வந்து தன்மை குறைஞ்சது, பாதிப்பு ரொம்ப வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும், அதனாலதான் நம்ம சொல்றோம் சீசனல் இன்ஃபுளுன்சா, ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த குறிப்பிட்ட வைரஸ் வகை வந்து மாறிக்கிட்டே வரும். அதாவது இப்ப ஒரு வருஷத்துக்கு H1N1 கூடுதலா வரும் பரவும், இன்னொரு வருஷம் H3N2. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தடுப்பூசி வந்து ஒவ்வொரு வருஷமும் புது வகையா கொண்டு வருவாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த வைரஸை வந்து அவங்க ஐசோலேட் பண்ணி அதோட தன்மையை மாற்றி அந்த தடுப்பூசியை அவங்க தயாரிப்பாங்க. அதனால இன்ஃபுளுன்சா வேக்சின் வந்து ஒவ்வொரு வருஷமும்
1: பாதிக்கப்படக்கூடியவங்க இவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த பிரிவினரா குறிப்பிட்டு சொல்வீங்க?
9: கண்டிப்பா. சோ நீங்க பாத்தீங்கன்னா 65 வயது மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமா தேவை இந்த தடுப்பூசி. அதுவும் வந்து இனிப்பு நீர், நீரிழிவு அதாவது கிட்னி காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ளவங்க

0: புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் செய்யறவங்க, அதாவது கீமோதெரப்பி அந்த மாதிரி செய்யறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த தடுப்பூசி மிக முக்கியம். கர்ப்பிணி பெண்களுக்கும் நம்ம வந்து இந்த தடுப்பூசியை போடணும்னு ஊக்குவிக்கிறோம். அப்புறம் அந்த அந்த ஸ்பெக்ட்ரம் போக இன்னொரு ஸ்பெக்ட்ரம் வந்து 5 வயது குறைவான குழந்தைகள், ஏன்னா அவங்களுக்கும் வந்து அவங்களோட தடுப்பு சக்தி வந்து இன்னும் இப்பதான் வந்து வந்துட்டு இருக்கு. அதாவது இம்யூன் சிஸ்டம் வந்து டிவலப் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த தடுப்பூசி போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஊக்குவிச்சுட்டு இருக்கோம்.
1: சரி டாக்டர், இப்ப புஷ்பராணி வந்து ஃபேஸ்புக் வாயிலா வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஹாய் டாக்டர், காலை வணக்கம். இன்ஃப்ளூயன்சா இரண்டையும் ஆரம்பத்திலேயே எப்படி வேறுபடுத்தி தெரிந்து கொள்வது? எந்த அறிகுறிகள் வந்தால் வீட்டிலேயே பார்த்து கொள்ளாமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: இன்ஃப்ளூயன்சா இரண்டையும், அதாவது அவங்க சொல்றது வந்து ஐ திங்க் இன்ஃப்ளூயன்சா ஏ இன்ஃப்ளூயன்சா பி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சோ அறிகுறிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், அறிகுறிகளை வச்சு தெரியாது. ஆனா நீங்க வந்து மருத்துவரை கண்டீங்கன்னா, அதுவும் நம்மள மாதிரி குடும்ப மருத்துவரை கண்டீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து அந்த ஸ்வாப் டெஸ்ட் கிட் வச்சிருக்கோம், கோவிட் டெஸ்ட் கிட் மாதிரியே இருக்கும். அந்த மூக்கு வழியாக நம்ம அந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு வந்து எந்த வகை இன்ஃபுளுசா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உங்களுக்கு சோதிச்சு பார்ப்போம். அப்ப உங்களுக்கு தெரியும். என் இன்ஃபுளுசாக்கு வந்து மருந்து இருக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடையாது. கண்டிப்பா தயவு செய்து இன்ஃபுளுசாக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க கூடாது, ஏன்னா அது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்றது. ஸோ இன்ஃபுளுசாக்குன்னு குறிப்பிட்ட ஒரு மருந்து இருக்கு, அத வந்து டமி ஃப்ளூன்னு சொல்லுவோம். சோ அதுவும் வந்து எல்லாருக்கும் நம்ம கொடுக்கறது கிடையாது, ஒரு ஒரு குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு மட்டும்தான் வந்து அந்த மருந்தை நம்ம கொடுப்போம்.
1: சரி, இப்ப அவங்க இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இப்ப சளி இன்ஃப்ளூயன்சா வந்த பிறகு காய்ச்சல் குறைந்தாலும் இருமலும் சளியும் பல நாட்கள் நீடிக்கிறது, இது சாதாரணமா? எத்தனை நாட்களுக்கு மேல் நீடித்தால் வேறு பிரச்சனை இருக்கிறதா என்று பரிசோதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க புஷ்பராணி.
0: ஆமா, கண்டிப்பா இன்ஃப்ளூயன்சா வைரஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையே வந்து இதுதான், அந்த இருமலும் அந்த சளியும் மட்டும் வந்து ஒரு லைக் ஒரு வாரத்துக்கு மேல, இல்ல சில பேருக்கு 2 வாரம் வரைக்கும் அது நீடிக்கும். ஆனா இது வந்து நம்ம மருந்து போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம், இல்ல அது தன்னாலேயே அது மெதுவா அது குறைஞ்சு வரும். அதாவது நம்ம உடம்புல உள்ள தடுப்பு சக்தியே வந்து அதை வந்து மெதுவா அதை குறைச்சு கொடுக்கும். ஆனா 4 வாரங்கள், அதாவது 1 மாசத்துக்கு மேல அந்த சளி இருமல் அப்படியே இருந்தும் இல்ல அதிகரிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா தயவு செய்து மருத்துவரை போய் பாருங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்ரே எல்லாம் நம்ம எடுத்து உங்க நுரையீரல்ல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க.
1: சரி டாக்டர், இப்ப வந்து எனக்கு சளி வந்திருக்கு. இப்ப எனக்கு சளி வந்த பிறகு இது மற்றவர்களுக்கு பரவுவதை வந்து தடுப்பதற்கு நான் செய்ய வேண்டிய முக்கியமான வற்ற என்னன்னு சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம உடலை வந்து பாத்துக்கிறது போக மத்தவங்களுக்கு இந்த நோய் பரவாம பாத்துக்கிறது வந்து நம்ம சொல்றது வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம். அதனால முதல்ல முக்கியமா வந்து அந்த முகமுடி அணிதல், மாஸ்க் போட்டுக்கோங்க. நீங்க வெளியில போகும்போதோ இல்ல வந்து நிறைய மக்கள் இருக்கிற இடத்து பொது இடங்களுக்கு போகும்போதோ இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ரொம்ப ஈஸியா பரவிடும். அதனால அந்த முகமூடி அணிந்திருந்தீங்கன்னா அது மத்தவங்களுக்கு பரவாம பாத்துக்கலாம். கண்டிப்பா வந்து கை கழுவுறது, ஐ திங்க் கோவிட் டைம்லயே இதை வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து காட்டியிருப்பாங்க. ஆனா அது வந்து எல்லா வகை கிருமிகளுக்கும் இது பொருந்தும். ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறோம், இல்லைன்னா நம்ம மத்தவங்களை வந்து போய் தொடும் போதோ இல்ல வந்து கட்டி பிடிக்கும் போதோ அப்படிதான் அது வந்து பழகுது. ஏன்னா அந்த எச்சில் வாயிலாகவும் நம்ம மூச்சு காத்து வாயிலாகவும் அது பரவுது. அதனால இதை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம கை கழுவுறது, நம்ம வந்து நம்ம உறவினரோட பேசும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், லைக் ஒரு ஏன்னா ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தள்ளி நின்று பேசுறது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், ஆனா மத்தவங்களுக்கு பரவாம இருக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யலாம்.
1: சரி, இப்ப இன்னொரு நேயரும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அஞ்சலி அப்பாதுரை, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்ப சளி வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப சீக்கிரமா வந்துகிட்டே இருக்கு. நாம வந்து சளியை வந்து தடுப்பதற்கு நம்மளுடைய நம்ம என்ன முக்கியமான வைட்டமின்களை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: ஓகே ஓகே, வைட்டமின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமா நீங்க வந்து ஊட்டச்சத்து உள்ள உணவை முதல்ல சாப்பிடணும் சரியா, பழ வகைகள் காய்கறிகள். ஏன்னா இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் சாப்பாடு வந்து பாக்ஸ்லயோ பேக்கெட்லயோ இல்ல கேன்லயோ அந்த மாதிரி ரெடிமேட் சாப்பாடு தான் வந்து இப்ப நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி சாப்பிடாம பழ வகைகளை கூட சாப்பிட்டு உணவு வகையில கீரை வகைகளை கூட சாப்பிட்டீங்கன்னா அதுவே நம்ம உடம்புக்கு வந்து ஊட்டச்சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது போக நீங்க வந்து சப்ளிமெண்ட்ஸ், அதாவது அதுக்கு பேர் தான் நம்ம சப்ளிமெண்ட் சொல்றோம். ஏன்னா நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம வைட்டமின் எடுக்கிறோம்,
1: அதுல
0: வந்து துணை உணவு. ஆமா, அதனால அதுக்கு வந்து குறிப்பிட்ட, அதாவது நம்ம இந்த கிருமிகளை வந்து தடுக்கிறதுக்கு வந்து குறிப்பிட்ட வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா வைட்டமின் சி அது ஒரு வகை. ஆனா வைட்டமின் சிய வந்து தனியா எடுக்க கூடாது, வைட்டமின் சியும் ஜிங்க் மினரல் அப்படின்னு சொல்றோம்ல அதுவும் வந்து ஒன்றாக எடுத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று உதவி செஞ்சு அது வந்து பாடியில ஈஸியா அப்சர்ப் பண்ணிக்கும். இது போக இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வைட்டமின் வந்து வைட்டமின் டி சொல்லுவோம். ஆனா வைட்டமின் டி வந்து ஆக்சுவலி வந்து சூரிய ஒளியால நமக்கு கிடைக்க வேண்டியது. ஆனா நிறைய பேர் இப்ப வந்து வெளியில எல்லாம் வேலை செய்யறது கிடையாது, சூரிய ஒளியும் நம்ம உடம்புல படுறது கிடையாது. எல்லாரும் இப்ப வந்து ரூம்குள்ளதான் உட்காந்துட்டு இருக்கோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம். இல்லைன்னா நம்ம செய்யற வேலையே வந்து வெளியில போய் செய்யற வேலை மாதிரி இல்ல. அதனால நமக்கு உடம்புல வைட்டமின் டி குறையும் போது நமக்கு அடிக்கடி சளி இருமலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
1: சரி டாக்டர், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வானிலை வந்து ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே வருது. ஒரு நாள் ரொம்ப வெப்பமா இருக்கு, இன்னொரு நாள் வந்து சோனு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி வானிலை வந்து மாறி வரும் பொழுது அதிகமா சளி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இந்த ஃப்ளூ சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி காலகட்டத்துல எல்லாரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்றுன்னா என்னன்னு சொல்லுவீங்க?
0: கண்டிப்பா வந்து வருமுன் காத்தல் தான், ப்ரிவென்ஷன், அதுதான் வந்து மிக முக்கியமானது. அதாவது நம்ம உடலை வந்து நம்ம தான் பாத்துக்கணும். சோ நான் முதலே நான் சொன்ன மாதிரி உணவு வகைகள், அதாவது நல்ல உணவு வகைகளை வந்து சாப்பிடுறது, அது போக வந்து உடற்பயிற்சி. ஏன்னா உடற்பயிற்சியில நம்ம செய்யும் போது நம்மளோட தடுப்பு சக்தி வந்து இன்னும் அதிகரிக்கிறது. அதுக்கும் மேலதான் வந்து இந்த தடுப்பு ஊசிகள்லாம் போட்டுக்கிறது. ஏன்னா தடுப்பு ஊசிகள் போட்டோம்னா அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகாம இருக்கிறதுக்கு தடுக்கிறது. இதுக்கு இதுதான் வந்து வருமுன் காத்தல்னு சொல்றோம். அதனால வானிலைன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது நம்ம கையில கிடையாது. ஆனா நம்ம உடலை நம்ம பாத்துக்கலாம், நம்ம பேணி காத்துக்கலாம்.
1: சரியா சொன்னீங்க டாக்டர். இறுதியா விடைபெறுவதற்கு முன்பு நம்ம நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: எல்லாரும் தயவு செய்து இந்த தடுப்பூசிகளை போட்டுக்கங்க. நல்ல உணவு, நல்ல நல்ல சாப்பாடு, அப்புறம் உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யுங்க. அப்புறம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இதை தயவு செய்து மறந்துடாதீங்க.
1: அற்புதமா சொல்லிருந்தீங்க டாக்டர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி டாக்டர் வள்ளி. சளி காய்ச்சலை பத்தி நீங்க அற்புதமான பல கருத்துக்களை முன் வச்சிருந்தீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நேயர்களுடைய கேள்விகளுக்கும் நீங்க தெளிவு கொடுத்திருந்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி. சரி டாக்டர் வள்ளி வந்து அற்புதமா நமக்காக வந்து பல முக்கிய கூறுகளை வந்து முன் வச்சிருந்தாங்க. அதாவது சளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நாம நம்ம உடலை நம்மளே பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. வருமுன் காப்போம் அப்படிங்கறத வந்து பல முறை அவங்க வலியுறுத்தி இருந்தாங்க. எனவே நமக்கு நோய் வந்த பிறகுதான் மருந்து எடுக்கிறது அப்படின்னு கிடையாது நேயர்களே. நோய் வருவதற்கு முன்பு எப்படி ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை நாம மேற்கொள்ளலாம், சரியான துணை உணவு பொருள் நம்ம வந்து உட்கொள்ளலாம், ரொம்ப முக்கியமா நம்ம வந்து ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை நாம மேற்கொள்ளணும் சரியா. இந்த நேர்காணல நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, அடுத்த ஒரு மாதத்திற்கு இந்த நேர்காணல் நம்முடைய Facebook பக்கத்துல இருக்கும். அது வரையிலும் நீங்க உங்களுடைய விருப்பப்படி நீங்க பார்த்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் Facebookல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாங்கள் வான் அலைகள்ல சந்திக்கிறோம். நேயர்களே, இது உங்கள் வணக்கம் சிங்கை. 9:08 போக்குவரத்து நிலவரம். துவாசை நோக்கி செல்லும் பிஆர்இ கிளெமென்டிக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். துவாசை நோக்கி செல்லும் ஏஒய்இ நொன்மென்டன் பார்க் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
3: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
4: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளிதான்.
3: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
4: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
5: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
6: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம்.

0: டிமானின் இசையில் மாசிலாமணி, பரணியின் இசையில் சிந்தாமல் சிதறாமல், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் பிரியமான தோழி ஆகிய திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக அற்புதமான மில்லிசை பாடல்கள் ஒலித்தன.
1: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மருத்துவரை நாங்க சந்திச்சோம். கற்பக வள்ளி பல முக்கியமான தகவல்களை ரொம்ப எளிமையான முறையில பகிர்ந்துகிட்டாங்க. இதை தாண்டி உங்களை பல பேருக்கு இன்னும் பல கேள்விகள் இருக்கலாம், அதுக்கான தேடல நீங்க இறங்கிருக்கலாம். அப்படிப்பட்டவங்க பேஸ்புக் லைவ்ல போய் அந்த காணொலிக்கு கீழே உங்க கேள்விகளை பதிவிட்டீங்கன்னு சொன்னா ஒருவேளை மருத்துவர் பார்த்து அதுக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு இல்லையா?
0: அல்லது நேயர்களே, நீங்க நேரடியா இன்னும் பல தெளிவுகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மருத்துவரை நேரடியாக அணுகலாம். டாக்டர் வள்ளி அவங்க ஹோலிஸ்டிக் ஃபேமிலி கிளினிக்ல இருக்காங்க.

0: நிறைவடைகிறது.
1: எங்கள் ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
0: காலை 8:57 ஆகி விட்டது. டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. கார்த்திக் ராஜாவின் இசையில் ஹரேஷ் ராகவேந்திரா சுஜாதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: ஒலி 968 நிலவரம்.
0: PIEயை நோக்கி செல்லும் BKE KJEக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE கிளெமெண்டிக்கு பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக BKE வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பீவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பீவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பீவாணி ஆட்டோ 1 மற்றும் பீவாணி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பீவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பீவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பீவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து
8: வெற்றிடைகிறது. மண்டாடி முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் இஸ் கார்னிவல் சினிமாஸ் கோல்டன் மைல் டவர் மை சினிமாஸ் காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கே.
1: ஜென்டில்மேன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஏ ரஹ்மானின் இசையில் ஷாஹுல் ஹமீத், ஸ்வர்ணலதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
3: உங்களுக்காகவே அடுத்து இதமான பாடல்கள், 90களில் வந்த பாடல்கள் காத்திருக்கு. இப்படிப்பட்ட பாடல்கள் தெரிஞ்சுக்க இதை கேளுங்க. இப்போ லேசா ஒரு முன்னோட்டம் உங்க செவிகள்.

0: முத்து முத்தான பாடல்கள் உங்களுக்காக ஒளியேறவிருக்கின்றன. இந்த பாடல்களை முழுமையா கேட்டு ரசிக்க தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க.
1: இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம். நீங்க இடியுடன் கூடிய மழைய வர நாட்கள்ல இரவு நேரத்துல எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: தொடர்புகொள்ளலாம்.
4: அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
5: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
4: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
7: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புன்னகை.

0: இசைஞானியில் உங்களுக்காக இரு பாடல்கள் ஒலித்தன. கும்மி பாட்டு திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க அருண்மொழி ஸ்வர்ணலதா, அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு இது நம்ம பூமி திரைப்படத்தில இருந்து மனு ஸ்வர்ணலதா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore. The return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM, D-Marquee, Downtown Eastdale. Masala Coffee, live in Singapore, the return tour. நிறைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
6: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
7: குட் டே பியூட்டி பார்லர்.
6: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
7: குட் டே பியூட்டி பார்லர்.
6: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
7: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
6: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
7: குட் டே பியூட்டி பார்லர்.
6: புதன்கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
7: போட்டியில கலந்துங்க, குட் டேயின் பரிசுகளை வெல்லுங்க.
6: என்ன நிகழ்ச்சியில

0: தெரியுமா?
1: வணக்கம் சிங்கே. சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க போறோம். அந்த வரிசையில ஏப்ரல் 27 1961 சியரா லியோன் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது.
0: சியரா லியோன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்னு சொல்லணும். சிம்பன்சி குரங்கு இருக்கு இல்லையா, இது இந்த நாட்டின் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: ஆனா இங்கதான் இன்னொரு வினோதமான தகவல் அடங்கி இருக்கு.
0: சொல்லுங்க.
1: சியரா லியோன் அப்படின்னு சொன்னா இது போர்த்துகீசிய மொழியில லயன் மவுண்டன்ஸ் அப்படின்னு பொருள்படுமா. அதாவது இந்த நாட்டுக்கு வந்த போர்த்துகீசிய ஆய்வாளர் பெட்ரோ டா சிண்டா இந்த நாட்டுக்கு வந்தப்ப மலைகள் ஓரமா சிங்கத்துடைய கர்ஜனையே கேட்டிருக்காரு. அதனாலேயே 1462 இப்படி ஒரு பேரை இந்த இடத்துக்கு வச்சாரு அப்படின்னு ஒரு சில தகவல்கள் சொல்லுது.
2: இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: மனோ சித்ரா குரல்ல இரண்டு விதமான பாடல்களை கேட்டீங்க. சின்னவர் படத்துல இருந்து பாடல் வந்துச்சு, அதனை அடுத்து கவிதை பாடும் அலைகள் படத்துல இருந்து பாடல் பெற்றது இசை ஞானி இளையராஜாவோட இசையில.
3: இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 173 வெள்ளி 10 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
5: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
6: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது, பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
7: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
0: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை,
8: வணக்கம் சிங்கே.

0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கேயும், துவாசை நோக்கி செல்லும் PIE KPE ECP எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
6: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
5: விலை
6: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
7: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628 adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
8: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
6: செயல்பாடுகள் வணிக நுண்ணறிவு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
9: நான் இதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
6: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
9: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK people first learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழைங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஒலி 968
0: ரம்யா கிருஷ்ணன்.
10: மின்சார பூவே பெண் பூவே
0: நேரம் புலரும் போல் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தின் வாயிலாக திரையுலகிற்கு அறிமுகமானாங்க நம்ம ரம்யா கிருஷ்ணன். அதன் பிறகு 1985 வெள்ள மனசு அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானாங்க.
1: ரம்யா கிருஷ்ணன் பத்தி சொல்லணும்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு எந்த மொழியில நடிச்சாலும் சரி, அந்த மொழியில பிரமாதமான நடிப்பை வழங்கி பாராட்ட வாங்கக்கூடிய அந்த திறமை அவங்களுக்கு உண்டு இல்லையா?
0: ஆமா, கண்டிப்பா நம்ம எல்லாரும் வந்து நீலாம்பரி கதாபாத்திரத்தை மறக்க முடியாது. அது மட்டும் இல்ல, பஞ்சதந்திரம் திரைப்படத்தில் வந்த மேகி எனப்படும் மரகதம் அந்த படத்தையும் நம்ம மறக்க முடியாது.
1: ரமகிருஷ்ணனை பொறுத்தவரை பரதநாட்டியம், குச்சிப்புடி, அதுக்கப்புறம் மேற்கத்திய நடனம் இவற்றை முறைப்படி கற்றவங்க.
0: அடுத்து உங்களுக்காக ரம்யா கிருஷ்ணன் தோன்றிய இரு பாடல்கள் உங்களுக்காக ஒலிக்கவிருக்கின்றன. ரிதம் காக்க காக்க திரைப்படங்கள்ல இருந்த பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
11: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் காக்கு காக்கு திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. சுனிதா சாரதி ஃபெபி அந்த பாடலை வழங்கி இருந்தாங்க. அதற்கு முன்பு ஏ ரஹ்மானின் இசையில் ரிதம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. உதித் நாராயண் வசந்தராதாஸ் அந்த பாடலை வழங்கி இருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. முதலாவதாக MCEயை நோக்கி செல்லும் AYE கிளமெண்டி ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் ஜூரோங் டவுன் ஹால் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் இரண்டாம் தடங்களை தவிர்க்கவும். AYEயை நோக்கி செல்லும் CTE ஹெவ்லாக் ரோட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. அதேபோல சாங்கியை நோக்கி செல்லும் PIE KPEக்கும் தோப்பாயோ எக்ஸிட் 16க்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், நகரத்தை நோக்கி செல்லும் ECP MCEAYE எக்ஸிட்டுக்கும் பெடோக் சவுத் அவென்யூ ஒன்றிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்

0: சஜினி, நாலு மணி உங்க கூட நிகழ்ச்சி படிச்சு கடைசியில எனக்கு விக்கலே வந்துருச்சு. இந்த விக்கலை போக்குறதுக்கு நீங்க ஒரு வழிமுறை சொன்னீங்களே,
1: ஆமா,
0: எங்க அதை நேரோட பாக்குறதுக்கு கேப்போம்.
1: அது வந்து எப்படின்னா, நான் வந்து இந்த டிக்டாக்ல வந்து ஒரு காணொலியில பார்த்தேன், அதாவது உங்களுக்கு விக்கல் வந்துச்சுன்னா அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் டா டா டா, நீ நீ நீ, கா கா கான்னு சொல்லணும்.
0: கடந்த அரை மணி நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன், எதுவும் என்ன மாதிரியே தெரியலையே.
1: நீங்க வந்து என் பக்கத்துல அமர்ந்தா நீங்க முதல்ல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு விக்கல் வந்துகிட்டே இருக்கு. நீங்க எவ்வளவுதான் இது சொன்னாலும் அதை நிப்பாட்டாது. ஆனா உங்களை பார்த்த பிறகு எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. இந்த முத்து படத்துல அவங்க விக்கலோட இருப்பாங்க தெரியுமா, சிரிச்சா விக்கல் வரும், அழுதா விக்கல் வரும் அப்படிங்கிற மாதிரி. கொக்கு சேவ கொக்கு, அந்த பாட்டு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல ராதா ரவி மாதிரி நம்ம காதலும் அதிகமா வருவாங்க அந்த பாட்டுக்கு நடுவில். போதுமா,
1: நல்லா இருக்கே. இந்த சீனை நம்ம எடுத்துருவோமா,
0: கிளம்புவோமா?
1: சரி நண்பர்களே, மீண்டும் உங்களை நாளை காலை 6 மணிக்கு டான் மற்றும் ஒரு வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறோம். ரவிஜி,
0: சஜினி.

வணக்கம். காலை மணி 10. மீடியகாபொலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூர் அணுசக்தியை பயன்படுத்தும் சாத்தியத்தை திறந்த மனப்போக்குடன் ஆராய்வதாக நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபூ கூறியிருக்கிறார். மக்கள் அதிகமுள்ள சிறிய நாடு என்பதால் அதில் உள்ள சவால்களையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் கூறினார். நீண்டகால எரிசக்தி, பருவநிலை இலக்குகளை எட்ட சிறிய அணு உலைகள் உள்ளிட்ட புதிய அணுசக்தி தொழில்நுட்பங்களை சிங்கப்பூர் ஆராய்கிறது. எந்த முடிவும் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, பொருளாதாரம், மக்களின் நம்பிக்கை உள்ளிட்ட அம்சங்களை முழுமையாக ஆராய்ந்த பிறகே எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஃபூ கூறினார். சிங்கப்பூர் முழுவதும் காற்றின் தரம் கடந்த 24 மணி நேர நிலவரப்படி ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. 2019 பிறகு காற்றின் தரம் இவ்வாறு அனைத்து வட்டாரங்களிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பது இதுவே முதல் முறை. மத்திய வட்டாரத்தில் புகை மூட்டம் ஆக மோசமாக இருக்கிறது. காலை 7 மணி நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீட்டு 9 மணி நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீட்டில் 148 பதிவானது. மேற்கில் 124 கிழக்கில் 122 இருக்கிறது. இந்திய பெருங்கடலின் ஆழ்கடல் பகுதி ஒன்று முதல் முறையாக விரிவாக ஆராயப்படுகிறது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகமும் பெருங்கடல் ஆய்வு முயற்சிகளை மேற்கொள்ளும் இலாப நோக்கமற்ற அமைப்பான ஓஷன் எக்ஸும் இணைந்து ஆய்வை நடத்துகின்றன. 6000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான ஆழ்கடல் பகுதியை அவை ஆவணப்படுத்துகின்றன. முதற்கட்ட ஆய்வில் அறிவியலுக்கு இதுவரை அறிமுகமில்லாத குறைந்தது 20 புதிய உயிரினங்கள் இருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது. மேலும் பல புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சிங்கப்பூர் முழுவதும் சென்று 10,000 அதிகமான மோசடி குறுந்தகவல்களை அனுப்பிய ஆடவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. காரில் SMS பிளாஸ்டர் கருவியை வைத்துக் கொண்டு அவர் அத்தகைய மோசடி குறுந்தகவல்களை அனுப்பினார். சட்டவிரோத இணைய சூதாட்டத்தை விளம்பரம் செய்வதாக நினைத்து அவர் நாளுக்கு 12 மணி நேரம் வரை காரை ஓட்டி அந்த மோசடி வேலையில் ஈடுபட்டார். ஆனால் அவர் வைத்திருந்த SMS பிளாஸ்டர் கருவி அவர் செல்லும் இடங்களில் தமக்கு அருகில் இருப்போரின் கைத்தொலைபேசிகளுக்கு வாட்ஸ்அப் கணக்குகளை ஊடுருவும் மோசடி தகவல்களை அனுப்பியது. அந்த விவரங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப் கணக்குகளை மோசடிக்காரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும். சவுதி அரேபியாவின் எண்ணெய் கட்டமைப்புகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. தாக்குதல்களால் அந்நாட்டின் கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாய் செயல் தடைபட்டிருக்கிறது. இதனால் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படலாம் என்ற கவலை அதிகரித்திருக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் 1.24 கூடி 106.93 விற்கப்படுகிறது. சவுதி அரேபியா 24 மணி நேரத்தில் ஏமன் மீது 54 ஆகாய தாக்குதல்களை நடத்தியதாக ஹவுதி கிளர்ச்சிப்படை தெரிவித்துள்ளது. F-15 டைஃபூன் போர் விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஹவுதி கூறியது. தாயிஸ், லாஜ், அல்ஜாஃப், மரிப், ஹொடைடா உள்ளிட்ட பகுதிகள் குறிவைக்கப்பட்டதாகவும் அது சொன்னது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப்படை செங்கடலில் பல பகுதிகளை கைப்பற்றி வரும் நிலையில் ஏமனில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதல்கள் பற்றி கூறியது. ஏமனின் உள்நாட்டு பூசலால் இம்மாத தொடக்கம் முதல் 125,000 பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இம்மாதம் தொடக்கத்திலிருந்து பொதுமக்களில் 8 மாண்டனர். சுமார் 30 காயமடைந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் மிகவும் குறைவாக இருப்பதாய் ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறியது. பாதுகாப்புச் சூழல் மோசமாக இருப்பதால் சில பகுதிகளுக்கு உதவிப் பொருள்களை கொண்டு செல்வதும் தடைபட்டிருப்பதாக அது சொன்னது. பொதுமக்களை பாதுகாத்து நிவாரண உதவிகள் தடையின்றி சென்றடைய அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் வலியுறுத்தியது.
ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்கு குறைவான பிள்ளைகள் சமூக ஊடகங்கள், காணொளி பகிர்வு தளங்கள், AI சேட்பாட், இணைய விளையாட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த பரிசீலிக்கிறது. பிள்ளைகளை இணைய அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான ஆக விரிவான திட்டமாக இது கருதப்படுகிறது. ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே இதுபோன்ற கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியிருக்கின்றன. கட்டுப்பாடுகள் பற்றிய திட்டத்தை ஐரோப்பிய ஆணையத் தலைவர் அர்சுலா வான் டெர் லேயன் நாளை மறுநாள் அறிவிக்கவிருக்கிறார். தாய்லாந்து அதன் விசா விலக்கு விதிகளை கடுமையாக்குகிறது. இன்று முதல் விசா இல்லாமல் தங்கக்கூடிய காலம் 60 நாள்களிலிருந்து 30 நாள்களாக குறைக்கப்படுகிறது. சிங்கப்பூர், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 60 நாடுகள் வட்டாரங்களைச் சேர்ந்த பயணிகளுக்கு இந்த மாற்றம் பொருந்தும். சுற்றுலா தாய்லாந்தின் பொருளியலுக்கு முக்கியமானது. இருப்பினும் வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
2: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
3: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
4: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
5: திங்கள்
3: முதல் வெள்ளி வரை
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
2: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா
6: இருக்கும். சோ மிக்காசா ஷூ.

0: அறிமா
1: சொல்லுங்க,
0: நேற்று நான் வேலைக்கு வராதனால உங்க உச்சி மண்டை சுருங்குச்சா அல்லது நல்ல வெயில் கொளுத்துறதால மண்டை சுருங்குச்சா?
1: இல்ல, எனக்கு எப்போதுமே கோபமா இருக்காது, ஆனா என்ன கொஞ்சம் சேடா இருக்கும். என்னடா தனியா நிகழ்ச்சி படைக்கிறோமேனு இருவருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் மட்டும் நிகழ்ச்சி படைச்சாங்கன்னா, ஆனா நீங்க சொல்றது உண்மைதான். இந்த வானிலையை பொறுத்த வரைக்கும் நானும் யோசிக்கிறேன் காதர், எப்ப பார்த்தாலும் இடியுடன் கூடிய மழை இருக்குன்னு நான் சொன்னேன். வானிலை அறிக்கை வரும்போது
0: வேணும்னா இயற்கையை டிமாண்ட் பண்ணுங்க, நாங்க சந்தோஷமா நிகழ்ச்சி படிக்கணும்னா நீங்க டிமாண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டிமாண்ட் டிமாண்ட் சொல்லும் போது, நேற்று ஒரு காணொலியை பார்த்திருந்தேன். அதாவது ஒரு கடையை நடத்துற, அதாவது இந்த காய்கறிகள் மளிகை பொருட்களை விற்பனை செய்யற உரிமையாளர் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப அவங்க வந்து பொருட்களை வாங்கும்போது சில நேரங்களில் இலவசமா இந்த கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் புதினா காய்கறி எல்லாம் கொடுப்பாங்க. ஆமா, இலவசமா கொடுப்பாங்க, ஒரு கொத்து கொடுப்பாங்க. இது என்ன நினைச்சிட்டாங்க, எல்லா பொருட்களும் வாங்கினா அவங்களுக்கு இலவசமா இந்த கருவேப்பிலை கிடைக்கும், அந்த புதினா இது கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நேற்று என்ன சொன்னாருன்னா, ஒரு அண்டி வந்துட்டு, எங்க என்னுடைய கருவேப்பிலை எங்க,
1: அவங்க
0: ஒரு காரா மில்க், ஒரே ஒரு காராப்பாலை வாங்கிட்டு என்னுடைய கறிவேப்பிலை எங்கன்னு டிமாண்ட் பண்ணிருக்காங்க. அவரு சொல்றாரு, நான் என்ன கறிவேப்பிலை செடியா மரமா வளர்த்துட்டு இருக்கேன், பறிச்சு பறிச்சு குடுக்கறதுக்கு, அழகா கேளுங்க, அழகா கேட்டீங்கன்னா நம்ம கொடுப்போம், ஏன் வந்து இப்படி டிமாண்ட் பண்றீங்க அப்படின்னு அவர் அந்த காணொலியை போட்டிருந்தாரு. நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆமால, எல்லாத்துக்குமே இலவசமா நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
1: இதனாலதான் இலவசமா கொடுக்கறவங்களும் யோசிக்கிறாங்க, கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா, சரி பரவாயில்ல, ஏன் வீண் பம்பு இப்படி கொடுத்து சில பேர் அதை நீங்க சொன்ன மாதிரி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எதை நீங்க கேட்கணும்னு நினைச்சாலும் அதை அழகா கேளுங்க, சரியான துணியை பயன்படுத்தி கேளுங்க,
0: சரியான விஷயங்களுக்கு நீங்க டிமாண்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, ஹலிமா காதர் ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில எங்களுக்கு பரிசுகள் கொடுங்க, பாடல்கள் கொடுங்க, நல்ல தகவல்கள் கொடுங்க, டிமாண்ட் பண்ணுங்க, நாங்க கொடுக்க தயார்.
1: வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக அடுத்த 4 மணி நேரம் உற்சாகமா துள்ளலா சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை படக்க வந்துட்டோம். இது ஒலி 9.

0: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இத நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதுன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட மூணு வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு ஐந்து வழிதான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
3: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: சங்கர் மகாதேவன் டிப்பு கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. மதன் பிரசாத் ஒரு குறிஞ்சலி அனுப்பி வச்சிருக்காரு.
1: அதாவது இந்த மரம் கொத்தியே ஓ மாமா பாடல கேட்ட பிறகு காதருடைய குரல் கேக்குறதுக்கு சங்கர் மகாதேவன் மாதிரியே இருக்குன்னு சொல்லிருக்காரு. அறிமுகம்
0: அப்படின்னு மத்திய வட்டாரத்துல இந்த புகை மூட்டம் ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு.
1: நேற்று 100க்கும் மேற்பட்ட, அதாவது 100க்கும் மேல போயிருச்சான்.
0: பொறுமையா போங்க காதர், உங்களையும் சேர்த்துதான் சொல்றேன், பொறுமையா போங்க, அக்செலரேட் பண்ணாதீங்க.
1: 100க்கே என்னுடைய குரல் சங்கர் மாதேவன் மாதிரி இருக்குன்னா, 200 தாண்டிருச்சுன்னா என் குரல் மொட்ட ராஜேந்திர மாதிரி ஆயிரும், அல்லது அண்ணன் மாதிரி ஆயிரும்.
0: நகுல் மெல்வின் ஜிவி பிரகாஷ்குமார் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக இதோ.

0: ஜீன்ஸ் படத்துல இருந்து கார்த்திக் ஜார்ஜ் அனுபமா சுனிதா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 10:41 ஆகுதுக்கு.
1: மாதத்துக்கு மாதம் இந்த தொழில்நுட்பம் மாறிக்கிட்டே இருக்குது.
0: ஆமா,
1: நீங்க சாட் ஜிபிடி சொல்லலாம் அல்லது இந்த பொருட்களை சொல்லலாம். இப்ப சமீபத்துல என்ன ஒரு பரவலா ஆளுங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னா iPhone 18 Pro iPhone Duo.
0: ஆமா, iPhone Duo அப்படின்னு சொல்லும் போது அண்மையில நம்ம ஒரு பதிவு கூட பாத்துருந்தோமே, ஒருத்தர் அந்த iPhone Duo வாங்குறதுக்கு என்னென்னமோ செய்ய விடுதா இருந்துச்சு, தியாகங்கள் செய்ய விடுதா இருந்துச்சு அந்த iPhone Duo வாங்குறதுக்கு. என்ன சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த iPhone Duo நீங்க வாங்க போறீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வெள்ளியில இருந்து 4000 வெள்ளி வரைக்கும் போகலாம். விலை மதிப்புடைய ஒரு iPhone, ஒரு கைபேசி.
1: பரவலா இங்க iPhone ட்ரெண்ட் இருக்கும் வேளையில இங்க ஒரு ஜீவன் என் பக்கத்துல அது எல்லாத்துக்குமே மசியாம ஆனர் என்கிற ஒரு பிராண்ட் இருக்குது.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அவங்கட இருந்து நீங்க ஒரு டேப்லெட் வாங்கிருக்கீங்க, ஒரு மடி கணினி மாதிரி இருக்குது இது பாக்க, அதாவது ஐபேட் மாதிரி.
0: ஆமா, ஆனர் மேஜிக் பேட் 4. ஏன் இது வாங்கினா, இப்ப பாருங்க நீங்களும் நானும் இருவருமே ஐபோன் பயன்படுத்துறோம் இல்லையா, கைபேசி பயன்படுத்துறோம். ஆனா எல்லாமே நம்ம ஆப்பிள் தான் இருக்கணும், iOS தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் மற்ற பிராண்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், முயற்சி செஞ்சு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது ஆண்ட்ராய்ட் பயன்படுத்துறீங்க, விண்டோஸ் பயன்படுத்துறீங்க, அதே நேரத்தில் iOS ஆப்பிளும் நீங்கள் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அது சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காதர் சில பேருக்கு ஒரே ஈகோ சிஸ்டமாக இருக்கணும்னு விரும்புவாங்க. ஏதாவது ஒரு தகவலை நம்ம பரிமாறணும்னா, தகவலை வந்து பகிர்ந்து கொள்ளணும்னா அது இன்னும் சுலபமாக இருக்கும், ஏதுவாக இருக்கும். ஆனா இந்த மாதிரி நீங்க இப்ப பாருங்களேன், என்னுடைய ஆன டேப்லெட் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் பயன்படுத்தி அதே நேரத்துல iOS நீங்க பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா எனக்கு அது கஷ்டமா தெரியல, எனக்கு அது சவாலாகவே தெரியல, ரொம்ப சுலபமா எனக்கு இருக்கு பயன்படுத்தும் போது. அதே நேரத்துல இப்ப நம்முடைய அலுவலக கணினி நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் விண்டோஸ்ல தான் ஓடுது. அதனால பிரச்சனை இல்ல, அது ஒரு பெரிய சவாலா எனக்கு தெரியல. காத
1: இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, எது ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை நோக்கி நீங்க ஓட தேவையில்லை. உங்களுக்கு என்ன சுலபமா இருக்கும், உங்களுக்கு எது பொருத்தமா இருக்கும், அதை பார்த்து விட்டு நீங்க காசு செலவு பண்ணி இந்த தொழில்நுட்பத்தை வந்து நீங்க பயன்படுத்தலாம், வாங்கலாம், பொருட்களை வாங்கலாம்.
0: அழகா சொன்னீங்க. ஏன்னா எல்லாமே ஓ எல்லாருமே இதே பிராண்ட் தான் வாங்குறாங்க சொல்லிட்டு நீங்களும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய ஆராய்ச்சியை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு அது பொருத்தமா இருக்கா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அது தேவைப்படுதா அப்படின்னு நல்லா அலசி ஆராய்ந்த பிறகு ஒரு முடிவை எடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கருவிகள் நீங்க வாங்குறது அது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு மதிப்புல இருக்கும். ஆக உங்களுடைய பணத்தை நீங்க செலவழிக்கும் போது அது நல்ல தரமான ஒரு பொருளாக இருக்கணும், அதை நீங்க பயன்படுத்துற ஒரு பொருளாக இருக்கணும்.
1: அலிமா, ஆங்கிலத்துல ஒரு வாக்கியத்தை சொல்றேன், இட்ஸ் ஆனர் டு யூஸ் யுவர் ஆனர்.
0: வேணும்னா ஒரு பொண்ணை கொடுக்கறேன்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 79.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.
5: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
6: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
5: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
6: மில்கி மிஸ்ட் தயிர்
5: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
6: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
5: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
7: காலை 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரை
8: ஆனந்தம்
7: அரபம்
9: என்ன இருக்கு, ரொம்ப உற்சாகமா இருக்கும், எல்லார்கிட்ட
7: சொல்லிருவேன்.
9: இப்ப பொருளை வாங்கி தூக்கிட்டு இருக்கு வீட்டுல, நேரம் பத்தல.
7: சரி, எந்த ஒரு பொருள் உதாரணம் கொடுங்க.
9: உதாரணத்துக்கு நான் இப்ப சமீபத்துல சவுண்ட் பா வாங்கியிருந்தேன்.
7: என்னாச்சு அந்த சவுண்ட் பாக்கு?
9: அந்த சவுண்ட் பா தூங்கி
7: சவுண்டே இல்லாம தூங்கிட்டு இருக்கேன்.
9: ஷோரூம்ல இருக்கு. எங்க அம்மா சொன்னாங்க, ஏப்பா அது வெளியில இருக்கு,
7: அதுக்கு வந்து நான்
9: தூக்கி விழுக வச்சிட்டாங்க.
7: இதுதான் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புதிய தொடக்கத்தின் உந்துதல். இப்போ ஒரு புதிய வாரமா இருக்கலாம், புதிய மாதமா இருக்கலாம், இல்ல ஒரு புதிய பொருளை வாங்குறதா இருக்கலாம். ஆரம்பத்துல இருக்கிற அதே உந்துதல், அதே ஆர்வம் நமக்கு காலப்போக்கில் இருக்காதா? சரி, பரவாயில்ல, நம்ம விட்டுலாம், இதை வந்து பிறகு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு தோணும். அதே போலதான் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது பல பேரும் என்ன செய்வாங்க, இந்த ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க இல்லையா? ஆனா அது ஒரு மாசம் கூட தாங்காது. ஒரு வாரத்திலேயே, ஓ பரவாயில்ல, நமக்கு இந்த வேலை வந்துட்டு, அந்த வேலை வந்துட்டு, நமக்கு நேரம் இல்லை, அதனால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜிம் மெம்பர்ஷிப்பா அது காலாவதி ஆகும். அவங்க ஜிம் போக மாட்டாங்க. நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா சாப்பிடணும்னு ஆரம்பிப்பாங்க, ஆனா ஒரு மாசத்துல அதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா வேலை பழு அப்படிங்கறதுக்காக. எதற்காக நம்ம இதை ஆரம்பிச்சோம், எதனால நம்ம இதை ஆரம்பிச்சோம், ஏன் இந்த ஒரு ரெசல்யூஷன் நமக்கு 10 ஆண்டுகளா அதே ரெசல்யூஷனா இருக்கு, எதனால? ஓ, நம்ம எதுவுமே செய்யாம அதே நிலையில இருக்கோம், தேங்கி நிக்கிறோம். அது அப்படி இருக்க கூடாது என்பதை நீங்க நினைவூட்டி கொண்டே இருக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இஃபெக்ட். ஆரம்பிக்கும் போது உத்வேகத்தோட, அது வேகத்தோட ஆரம்பிப்போம், ஆனா காலப்போக்குல அந்த உத்வேகம் மாயமா மறைஞ்சிரும்.
9: இந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இஃபெக்ட் உறவுகளுக்கு அதிகமாவே பொருந்தும். ஆரம்பிக்கும் போது நான் இது செய்வாங்க, அது செய்வாங்க, ரொம்ப உற்சாகமா இருக்கும். நாளடிவுல எதற்காக நம்ம ஒன்னா சேர்ந்தோம், அது முடிஞ்சிடும். அதனால நம்ம எப்போதுமே ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், இந்த உறவு எதற்காக ஒன்றாக வந்தது, அந்த இன்டென்ஷன், அந்த அடிப்படை நோக்கம் என்ன, அதை புரிஞ்சுட்டாங்கன்னா எல்லா உறவுகளும் மேம்படும். நீங்க எப்போதுமே ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
7: காதல் வாழ்க, காதலும் வாழ்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: நேரம் சரியாக இப்பொழுது 11:06 ஆகிவிட்டது. உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிக்கும் போதே உங்களுக்காக முதல் பாடல் சந்திரோதயம் திரையப்படுத்த எடுத்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக
0: இந்த இடத்த தெரியாம இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் இன்றைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். சில குறிப்புகளை வழங்குறோம், அந்த குறிப்புகளை வச்சு எந்த இடத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். முதல் குறிப்பு இதுதான், சிங்கப்பூரின் கிழக்கு பகுதியில இந்த இடம் இருக்குது.
1: கிழக்கு முதல் குறிப்பு
0: இருக்கு, பழைய கட்டடங்கள் அங்க இருக்குது. இரண்டாவது குறிப்பு, இந்த இடத்துக்கு பிரிட்டிஷ் படையினருடன் தொடர்பு உண்டு.
1: சரி, அப்புறம் பிரிட்டிஷ் காலனி அங்க
0: முதல் குறிப்பு சிங்கப்பூரின் கிழக்கு பகுதியில இது இருக்குது. இரண்டாவது குறிப்பு, இந்த இடத்துக்கு பிரிட்டிஷ் தொடர்பு இருக்கு, படையினருடைய தொடர்பு இருக்கு. எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க.
1: கிழக்கு பகுதியில யாரா இருக்கீங்களோ இப்ப உடனே பதில் அனுப்புங்க. 9 6 7 8 8 9 6 8.

0: என்றோ கேட்ட ஞாபகம். ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
3: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோஸ்லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.

0: ஒரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
2: கட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
1: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
6: காதல் அலிமா, காலை வணக்கம். அன்சு அண்டு அலெக்சாண்டர் ஹாஸ்பிட்டல், சொல்லுங்க.
7: என்ன அதட்டி கேக்குறீங்கப்பா?
8: ஆர்வமா கேக்குறாரு, ஆர்வமா
7: சொல்லுங்க அப்படின்னு. தவறான பதில். அலெக்சாண்ட்ரா மருத்துவமனை இதற்கான குறிப்புகளை வேற ஒரு நாள்ல நான் வழங்கி இருந்தேன், ஞாபகம் இருக்கு. அலெக்சாண்ட்ரா மருத்துவமனை பத்தி நிறையவே நம்ம பேசியிருந்தோம், அலசி ஆராய்ந்து இருந்தோம். கிடையாது கிடையாது, தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. வேணாம். ஏன்னா நான் இந்த 2 குறிப்புகள் கொடுத்து நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால நான் 3 குறிப்புக்கு போனேன்னா கண்டிப்பா எல்லாருமே அதே பதில சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சில பேர் இப்பதான் வானொலி பக்கமா வந்திருப்பாங்க. சிங்கப்பூரின் கிழக்கு பகுதியில ஒரு மலை மீது இந்த பழைய கட்டடங்கள் உள்ளன. 2 குறிப்பு, இந்த இடத்துக்கு தொடர்பு உண்டு, இங்க சிகிச்சைக்காக பல பேர் வந்திருந்தாங்க. யோசிச்சு பாருங்க.
8: இப்ப தற்போது அங்க நிறைய காக்காவும் இருக்கு.

0: உங்களுக்காக ஒளி விளக்கு திரையப்படுத்த டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியிருந்த பாடல கேட்டிருந்தோம்.
1: இவ்வாறு நட்சத்திரமா ஒளியில வளம் வராங்க வேற யாரு?
0: நீ எங்க போறேன்? நீ
1: அவர்தான் நம்ம கார்த்திக். அவருடைய பாடல்களை அவ்வப்போது நீங்க நிகழ்ச்சிகள் எதிர்பார்க்கலாம். அந்த வரிசையில இப்ப வாங்க மனு சொன்னல்லதான் கொண்டு வரும் பாடல் மேட்டுக்குடி படத்துல இருந்து.

0: சிறப்பான நட்சத்திரம். ஆதரவு
1: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: குட் மார்னிங் ஹலிமா அண்ட் என்னோட பதில் வந்து மவுண்ட் அல்வெனியா ஹாஸ்பிட்டல் சிங்கப்பூர். ஓகே, நான் மேடம் லூட்ஸ் மேரி ஜோசப் ஜோஹோ.
3: தேங்க்யூ. போற போக்குல எல்லா மருத்துவமனையும் ஒரு சுட்டு சுட்டிட்டு வந்துருவாங்க போல.
4: வணக்கம் ஹலிமா கதிர், நான் ஜெய்பால் வுட்லண்ட்ஸ்ல இருந்து பேசுறேன்.
3: சொல்லுங்கப்பா.
4: அநேகமா நீங்க சாங்கில அந்த செப்பல்னு ஒண்ணு இருக்கு, பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ் எல்லாம் அந்த மூரல்ஸ் எல்லாம் எழுதி வச்ச ஒரு செப்பல், அதுதான் சொல்றங்க போல இருக்கு. நன்றி, வணக்கம்.
3: இது கேள்வியை கேட்டுக்கலாமே, அது பதில் கிடையாது.
5: இஸ்தானாவா அப்படின்னு பிரேமா கேட்டிருக்காங்க. இல்ல, அவுட். இது வேற ஒரு ட்ராக்ல போயிடுச்சு, கிடையாது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள் நீங்க சரியான பதில அனுப்பி வச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பதில் என்ன, அந்த இடம் என்னன்னு உங்களோட நாங்க பகிர்ந்து கொள்றோம்.

0: ஒரு வெள்ளி 28 காசு,
1: ஒரு யூரோ,
0: ஒரு வெள்ளி 48 காசு,
1: ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட்,
0: ஒரு வெள்ளி 73 காசு,
1: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்,
0: 92 காசு,
1: 100 இந்திய ரூபாய்,
0: ஒரு வெள்ளி 35 காசு,
1: 100 இலங்கை ரூபாய்,
0: 39 காசு,
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்,
0: 3 ரிங்கிட் 21 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும் மாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்கா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: சற்று முன்பு உங்களுக்காக தேன் நிலவு திரைப்படத்தின் ஏஎம் ராஜா எஸ் ஜானகி பாடிய ஓஹோ எந்தன் பேபி பாடலை கேட்டிருந்தீங்க. இன்று நம்ம
4: வணக்கம் ஹலிமா, வணக்கம் காது,
5: வணக்கம்.
4: நான் தனகை ஐனி பேசுறேன். நான் நினைக்கிறேன் நீங்க சொல்றது வந்துட்டு ஓல்ட் சாங்கி ஹாஸ்பிடல் பத்தி பேசுறீங்களா?
5: நேர்கள் டெல்வின் டேன், செல்வராணி, ஃபாத்திமா மஜீத், அலமேலு, குரு, பல நேர்கள் நீங்க ஓல்ட் சாங்கி மருத்துவமனை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இன்னும் பல நேர்கள் அதே பதில தான் சொல்லிருக்கீங்க. ஆமாங்க, 1930களில் பிரிட்டிஷ் ராணுவ முகாமின் ஒரு பகுதியா இங்குள்ள ஆரம்ப கட்டடங்கள் கட்டப்பட்டன. ஜப்பானிய ஆட்சி காலத்துல அந்த ராணுவ முகாம் போர் கைதிகளை அடைக்கும் இடமா மாறியதுக்காக போர் முடிந்த பிறகு மருத்துவமனை மீண்டும் தனது பழைய இடத்துல செயல்பட்டது. 1975 சிங்கப்பூரிடம் ஒப்படைக்கப்பட்டு சிங்கப்பூர் ஆயுதப்படை மருத்துவமனையாக மாறியது. மறு ஆண்டு பார்த்தீங்கன்னா சுகாதார அமைச்சின் கீழ் வந்தது. சாங்கி ஷெலை மருத்துவமனையுடன் இணைக்கப்பட்டு சாங்கி மருத்துவமனையாக செயல்பட்டது. 1997 தோப்பாயோ மருத்துவமனையுடன் இணைந்து அதன் மருத்துவ சேவைகள் சீமைக்கு மாற்றப்பட்டன.
3: ஹலிமா, நீங்க சொன்ன மாதிரி 1973 அப்ப ராணுவத்துக்கு அந்த மருத்துவமனை செயல்படும் போது அங்க அந்த அஞ்சுக் காலகட்டத்துல 1000வது குழந்தை அங்க
5: பிறந்ததான்.
3: அப்ப இந்த ஜப்பானியர்கள் இருக்கும் காலகட்டத்துல அங்க நிறைய பேரை துன்புறுத்துனாங்க அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு. அது அவங்க உறுதிப்படுத்தலைங்க, நாங்க ஒரு கணிப்பு இருக்கு, அங்க செஞ்சிருப்பாங்க, டார்ச்சர் சென்டரா இருந்திருக்கு.
5: அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அதை அனுபவிச்சிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க இல்லையா? அதே நேரத்துல இந்த மருத்துவமனை இடம் மாறிய பிறகு இந்த கட்டடங்கள் உள்ளூர் திரைப்படங்களையும் தொலைக்காட்சி நாடகங்களையும் படப்பிடிப்பதற்காக அந்த இடத்தை வச்சிருந்தாங்களா?
3: அந்த காலகட்டத்துல மஸ்தானா மஸ்தானா, அதுக்கப்புறம் மியூசிக் மந்த்ரா போன்ற இசை நிகழ்ச்சியில நடந்ததுல அங்க போயிட்டு எல்லாம் தத்தம் நாம பட்டோம் படப்பிடிச்சிருக்காங்க
5: பாத்தீங்களா? அது ஒரு ஞாபகார்த்தமா இருக்கிற ஒரு இடம் தான்.
3: நானே போயிருக்காங்க,
5: படங்கள் இருக்கும் இல்லையா, படங்கள் எடுத்திருப்பீங்க நம்புறேன். அந்த
3: எடுக்கல, அப்ப படம் இல்லையே, அப்ப எல்லாம் 3GP கைபேசிகள் தானே.
5: கழுவி எடுக்கலாமே, யாருமே எடுக்கல,
3: கேமரா எடுக்கிற இடம் அது.
5: உண்மைதான், அந்த படத்துல பின்னால ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா,
3: ஏன்னா அங்க நிறைய தங்கும் விடுதிகள் இருக்குல்ல,
5: அது மட்டுமா மர்ம கதைகளும் அங்கதான் இருக்கு.
2: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: ராஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரைகன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
0: இப்போதே அழையுங்க. 633-1055-633-410-55.
1: வந்துருச்சு. பீசா ஹட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சோய் காலி கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் காலி சாஸ், சாறு நிறைஞ்ச ருசியான கோடி, நான் ஒரு வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
2: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் அனைத்து வட்டாரங்களிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்த காற்றின் தரம் இப்போது சற்று மேம்பட்டுள்ளது. காலை 11 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்துக்கான காற்று தரம் 99 மிதமான அளவில் பதிவானது. இருப்பினும் மத்திய வட்டாரத்தில் புகை மூட்டம் ஆக மோசமாக இருக்கிறது. காற்று தூய்மை கேட்டு குறியீட்டில் 143 பதிவானது. மேற்கு வட்டாரத்தில் 121, கிழக்கு வட்டாரத்தில் 119 இருக்கிறது. இன்று காலை புகை மூட்டம் 7 பிறகு ஆரோக்கியமற்ற அளவை எட்டியது. இந்தோனேசியாவின் கலிமந்தான் வட்டாரத்தில் எரியும் காட்டுத்தீ சிங்கப்பூரில் புகை மூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விற்பனைக்காக விலங்குகளை உரிமம் இல்லாத இடத்தில் அடைத்து வைத்த குற்றத்துக்காக சிங்கப்பூரில் முதல் முறையாக குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 3 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்களுள் முதலாவதாக சிறை தண்டனையை எதிர்நோக்கியவர் 28 மாது. மற்றொரு வழக்கில் 33 ஆடவருக்கு 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதுவே அத்தகைய குற்றத்துக்காக விதிக்கப்பட்ட ஆக கடுமையான தண்டனை. சட்டவிரோத விலங்கு வர்த்தகத்தையும் இறக்குமதியையும் சிங்கப்பூர் சகித்துக் கொள்ளாது என்பதை இந்த தண்டனை காட்டுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சவுதி அரேபியாவின் எண்ணெய் கட்டமைப்புகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் $1.24 கூடி $106.93 விற்கப்படுகிறது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களால் அந்நாட்டின் கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாயின் செயல்முறை தடைபட்டிருக்கிறது. இதனால் உலக எண்ணெய் விநியோகம் 4 குறையலாம். அந்த எண்ணெய் குழாய் வழக்க நிலைக்கு திரும்பவில்லை என்றால் அடுத்த சில நாள்களில் சவுதி அரேபியாவின் இருப்பில் இருக்கும் எண்ணெய் தீர்ந்துவிடும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ஏமனில் உள்நாட்டு பூசலால் இந்த மாத தொடக்கம் முதல் 125,000 பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இம்மாத தொடக்கத்திலிருந்து பொதுமக்களில் 8 மாண்டனர். சுமார் 30 காயமடைந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் மிகவும் குறைவாக இருப்பதாய் ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறியது. பாதுகாப்புச் சூழல் மோசமாக இருப்பதால் சில பகுதிகளுக்கு உதவிப் பொருட்களை கொண்டு செல்வதும் தடைபட்டிருப்பதாக அது சொன்னது. பொதுமக்களை பாதுகாத்து நிவாரண உதவிகள் தடையின்றி சென்றடைய அனுமதிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் வலியுறுத்தியது. ஐரோப்பிய ஒன்றியம் 15 உட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகங்கள், காணொலி பகிர்வு தளங்கள், AI சட்பாட், இணைய விளையாட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த பரிசீலிக்கிறது. பிள்ளைகளை இணைய அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான விரிவான திட்டமாக இது கருதப்படுகிறது. ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே இதுபோன்ற கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியிருக்கின்றன. கட்டுப்பாடுகள் பற்றிய திட்டத்தை ஐரோப்பிய ஆணையத் தலைவர் அர்சுலா வொண்டலையன் நாளை மறுநாள் அறிவிக்கவிருக்கிறார். அமெரிக்கா நிலக்கரி எரிவாயு உற்பத்தி ஆலைகள் வெளியேற்றும் மாசை கட்டுப்படுத்தும் விதிமுறைகளை நீக்கியிருக்கிறது. அதன் மூலம் மின்சாரம் விலை குறையும் என்று அந்நாட்டின் சுற்றுப்புற பாதுகாப்பு அமைப்பு கூறுகிறது. ஹியூஸ்டனில் நடைபெற்ற G20 எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டத்துக்கு இடையில் அமெரிக்கா அதனை அறிவித்தது. நாட்டின் அதிகரிக்கும் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய எரிசக்தி உற்பத்தி கட்டமைப்பை அமைக்க அது உதவும் என்று அமெரிக்க சுற்றுப்புற பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்தது. இந்தோனேசிய அதிபர் துணை நிதி அமைச்சர் சுஹாசில் நசராவை முழு நிதி அமைச்சராக நியமித்திருக்கிறார். கடந்த ஓராண்டாக நிதி அமைச்சராக பொறுப்பு வகித்த திரு புர்வாயா யுதி சதேவாவுக்கு பதிலாக அந்த நியமனம் இடம்பெறுகிறது. 3 அதிபர்களின் கீழ் நிதியமைச்சராக பணியாற்றிய ஸ்ரீ முல்யானி இந்திராவதிக்கு பதிலாக திரு புர்வாயா கடந்த ஆண்டு பொறுப்பேற்றார். தாய்லாந்து அதன் விசா விலக்கு விதிகளை கடுமையாக்குகிறது. இன்று முதல் விசா இல்லாமல் தங்கக்கூடிய காலம் 60 நாள்களிலிருந்து 30 நாள்களாக குறைக்கப்படுகிறது. சிங்கப்பூர், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 60 நாடுகள் வட்டாரங்களைச் சேர்ந்த பயணிகளுக்கு இந்த மாற்றம் பொருந்தும். சுற்றுலா தாய்லாந்தின் பொருளியலுக்கு முக்கியமானது. இருப்பினும் வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். சீனாவின் குவாங்ஜோ நகரில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளனர். தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 35 வயது ஆடவரை காவல்துறை தடுத்து வைத்திருக்கிறது. பொதுமக்களை குறிவைத்து அந்த நபர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. காயமுற்றவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
3: சொல்லும் பொருளும்
2: இன்குயரி, விசாரணை. குற்றங்கள் நடக்கும்போது என்ன நடந்தது, அதன் பின்னணி என்ன என்பதை கண்டறிய காவல்துறை தீர விசாரணை நடத்தும். இன்குயரி, விசாரணை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் இஸ் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
4: சந்திக்கிறோம். உங்களுக்காக எப்படிப்பட்ட பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன?
5: சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்தில் இந்த பாடல் வரப்போகுது. ரஜினி திரைப்படத்து பாடல் போகுது. சாமுராய வெளியே எடுக்கடா.
4: உங்களுக்கான முக்கிய ஒரு தகவல்,
5: சிங்கப்பூரின் வானிலை. பல இடங்களில் மேகமூட்டமாக காணப்படும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
4: ஈரத்தன்மை 55.95 வழிகாட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தும் கொடைகள் எடுத்துட்டு போங்க.
6: வானிலை நிலவரம் ஆதரவு
7: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: சந்தோஷ சுப்பிரமணியம் படத்துல இருந்து சித்தார்த்த கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பு ஆனது. அதற்கு முன்னால ஏகன் படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். மல்லிகா ஐ லவ் யூ,
1: அலிமா ஐ லவ் யூ, மல்லிகா சொல்லிருக்காங்க.
0: ஆமா, ஏன்னா மல்லிகாக்காக நான் பாடல போட்டிருந்தேன் இல்லையா. அதாவது மல்லிகா பேர் வச்ச எல்லாருக்குமே இந்த பாடல் பொருத்தமா இருந்திருக்கும். சரி, இப்ப உங்களுக்காக மூன்று குறிப்புகளை வழங்க போறோம். அந்த தொடர்பை நீங்க கண்டுபிடிக்கணும், என்ன ஒற்றுமை இருக்குன்னு நீங்க ஊகித்து சொல்லணுங்க.
1: முதல் குறிப்பு குவாலா கரடி, இரண்டாவது குறிப்பு மனிதன், மூன்றாவது குறிப்பு கொரில்லா. கோலா கரடி, மனிதன், கொரில்லா, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு? மூன்றுமே வித்தியாசமான சைஸ்ல இருக்கு. என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க?
0: மேமல்ஸா? பாலூட்டியா?
1: பாலூட்டி கிடையாது.
0: சரி, நானும் யோசிக்கிறேன், நேர்களே நீங்களும் யோசிங்க. இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பாப்பா. வாட்ஸ்அப் செய்யுங்க 9968968. போக்குவரத்து நெரிசல் வுட்லண்ட்ஸ் நோக்கி செல்லும் பி கே இ வுட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட்டில்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம். எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
6: ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
5: பெரியவங்களும் வரலாமா?
6: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு.
5: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarivafineArts.com அல்லது 851-233-400 வழி தொடர்பு கொள்ளலாம்.

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இணைஞ்சிருக்கிறோம். அந்த வரிசையில இன்றைக்கு நாங்க கேட்ட மூன்று
1: ஓலா கரடி மனிதன் கொரிலா.
2: அலிமா
0: வணக்கம்.
2: எல்லாத்துக்கும் முடி இருக்கு, இதுதான் ஆன்சர்.
1: ஆமா, நம்ம என்ன செய்வோம், அவங்க எல்லாம் கூட்டிட்டு
0: போயிட்டு இருக்கு, கால் இருக்கு, கை இருக்கு,
1: ஆமா
0: இருக்கு,
1: வேற என்ன இருக்கு, அதான் கேக்குறோம் நம்ம.
0: பாலுராமன் மூன்றுமே மரம் ஏறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நல்ல பதில்ல, மரம் ஏறும்.
3: வணக்கம் அலிமா.
0: வணக்கம்
3: காதர். பொங்கல் வந்து வாசிக்கமா பேசிக்கிறேன். கேக்குற கேள்விக்கு நினைக்கிறேன், மனிதனுக்கும் ரெண்டு கையும் ரெண்டு காலும் இருக்கும். மிருகங்களுக்கும் ரெண்டு கையும் ரெண்டு காலும் இருக்கும். இதுதான் என்னோட பதில். சரியா தவறா நீங்க தான் சொல்லணும்.
0: இல்ல, இவ்வளவு நேரடியா பதில் வந்து இருக்காது.
1: ஒரு விஷயத்த விட்டுட்டாங்க, மனுஷனுக்கு மூக்கு நேரா இருக்கும், மத்த ரெண்டுக்கும் மூக்கு சப்பையா இருக்கும்.
0: கோடெல்லாம் இருக்குமா? இல்லப்பா, இதெல்லாம் பதில் கிடையாது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. கோலா கரடி மனிதர்,
1: அதன் பிறகு கொரிலா,
0: இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு?

0: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
1: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
0: வேலை
1: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
2: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628 adaptivepay.com.sg One Stop Payroll Solution.
3: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
4: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
1: மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது கோலா கரடி மனிதர்
5: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
5: ஒற்றுமை நிற்கும் தன்மை.
6: எப்படி சௌரியா சொல்லுங்கோ.
1: என்ன சொல்லுங்க
7: சௌரியானா? யாரு இது?
6: நான் மீனாட்சி பேசுறேன்.
1: சொல்லுங்க மீனாட்சி.
6: மூணும் குட்டி போடும்.
7: சிரிப்பு வர.
8: ஹலோ வணக்கம் ஹலிமா. காது, நான் மைமோன் பேசுறேன். நீங்க சொன்ன மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா, சுற்றுப்புற வெப்பநிலைக்கு ஏற்ப தங்கள் உடல் வெப்பநிலையை தாங்களாகவே சீராக்கி கொள்ளும் தன்மை இந்த மூன்றுக்கும்
7: உண்டு.
9: மதிய வணக்கம் காதர்ஜி, ஹலிமா ஜி, பார்த்திபன் பேசுறேன். ஓலா கரடி, மனித இனம் கொரில்லா, மூன்றுக்கும் தனித்தன்மையான கைரேகைகள் உண்டு. யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஆமா, அதுதான் அவங்களுக்குள்ள உள்ள அந்த சிமிலாரிட்டி.
1: அவர் கொஞ்சம் ஆள வந்தார் மாதிரி பேசி
7: இருக்காரு. சரி, இவர மாதிரியே பல நேர்கள் நமக்கு சரியான பதில்களை அனுப்பிச்சிட்டீங்க. குறிப்பா கை ரேகைகள், இப்ப பாத்தீங்கன்னா கோலா கரடி, அதன் பிறகு கொரிலா, மனிதன், அவங்க கை ரேகைகளை பார்க்கும் போது ஒரே மாதிரி இருக்கும். அந்த பேட்டர்ன் சொல்லுவாங்களே, அந்த வடிவங்கள் அதே மாதிரி ரிஜெட் பேட்டர்ன் சொல்லுவாங்க, அது வந்து சமமா இருக்கும். அது முக்கியமா கோலா கரடிக்கும் மனிதனுக்கும் ஒற்றுமை, மிக நெருக்கம்,
1: நெருக்கமான ஒற்றுமை
7: இருக்குது. வீட்டுல வந்து இப்ப வைக்கிறாங்க தெரியுமா, டிஜிட்டல் லாக்கு, அதுக்கு கோலா கரடியோட கை வச்சிடலாம் போலாங்க.
1: நீங்க உங்க வீட்டுல கொரிலா வச்சுக்கீங்க, நான் கோலா கரடி வச்சுக்கிறேன்.
7: கோலா கரடி தான் தேவையில்ல, அதான் பெத்து போட்டு இருக்கீங்களா கோலா கரடி மாதிரி ஒண்ணு.
1: புள்ள கரடியா.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வடக்கு நேர்களே, இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றன. வழமை போல் டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடி, வடக்கம் தமிழடியில் முதலிலே வருகின்றது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிதிசை.

மங்கள வாக்கியசியாக நீங்கள் கேட்டது நாதேஸ்வர தமிழிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலி. வணக்கம் தமிழலியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே வளமை போல் இன்றும் விநாயகர் துதியாக வீரமணி கண்ணன் பாடியது.

வினாயத்துதியாக வீரமணி கண்ணன் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையிலே தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதங்கள். கிறிஸ்தவ கீதங்கள் வரிசையிலே உன்னிகிருஷ்ணன் பாடிய

கேட்டது சனி பகவான் தூதியாக பொம்பாய் சௌதரிகள் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலையிலே. இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

கேட்ட கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமரைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக சகாவுதீன் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக சஹாவுதீன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வடக்கன் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியல். வணக்கம் தமிழறியல் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே என கிறிஸ்தவ கீதமாக கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடிய

கிருஷ்ணராஜு குழுவினர் பாடிய கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமாரிகள் வரிசையிலே இனி இஸ்லாமிய கீதமாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சென்று ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியில். வடக்கன் தமிழதியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகளின் நிறைவாக சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய

நன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02, ஐக்கியராச்சியத்தில் 7:02. புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான விருமினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: நச்சிந்தன நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
1: நன்றி.
0: நலமாக இருக்கட்டும். நன்றி.
1: எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு கிருஷ்ண பக்தி ஒரு சிறு கதை. ஒரு ஊரில் ஒரு ஆதரவற்ற ஏழை பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு என்று சொந்தம் அவள் வளர்க்கும் சில மாடுகள் தான். அந்த மாடுகளில் இருந்து பாலை கறந்து அக்கம் பக்கத்து கிராமங்களில் உள்ள பல வீடுகளுக்கு சென்று தினசரி கொடுப்பதையால் வழக்கமாக கொண்டிருந்தாள். அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை வைத்து வாழ்ந்து வந்தாள். ஊரின் எல்லையில் இருக்கும் ஒரு சன்னியாசியின் ஆச்சிரமத்துக்கும் இவள்தான் தினசரி பால் கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் வழக்கம் போல் சன்னியாசி பூசையில் உட்கார்ந்தார். ஆனால் நைவேத்தியத்துக்கு தேவையான பால் இன்னும் வரவில்லை. அடிக்கடி இந்த பால் கொண்டு வரும் பெண் தாமதமாக வருகிறாள் என்பதை புரிந்து கொள்ளும் அவர் அந்த பெண்ணிடம் கடிந்து கொள்கிறார். ஏனம்மா, உன்னாலே ஒழுங்கா சரியான நேரத்துக்கு பால் கொண்டு வர முடியாதா? உன்னாலே எனக்கு எல்லாமே தாமதமாகுது. மன்னிக்கணும் சாமி, நான் என்ன செய்வது? நான் வீட்டை விட்டு சீக்கிரமாகத்தான் கிளம்புகிறேன். ஆனால் இங்கே வருவதற்கு கரையில் படகுக்காக காத்திருக்க வேண்டி இருக்கிறது. என்னது, ஆத்தை கடற்கரைக்கு படகுக்கு காத்திருக்கிறியா? அவனவன் பிறவி பெருங்கடலையே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லிக்கிட்டு தாண்டுகிறான். நீ என்னடான்னா ஆத்தை கடற்கரைக்கு போய் ஒரு பெரிய விஷயமா சொல்லி கொண்டிருக்கிறாய். என்னவோ போ, இனிமே சீக்கிரம் வரணும். இல்லை என்றால் நான் பால் வேண்டாம் என்று கூறிவிட்டே உள்ளே சென்று விடுகிறேன். அவர் என்ன நினைச்சு சொன்னாரோ, ஆனால் அந்த பெண் அதை மிகவும் தீவிரமாக பயபக்தியுடன் கேட்டுக்கொண்டாள். மறுநாளில் இருந்து சரியாக குறித்த நேரத்துக்கு பால் கொண்டு வர ஆரம்பித்து விடுகிறாள். சன்னியாசிக்கோ திடீர் சந்தேகம் வந்து விடுகிறது. என்னம்மா இது அதிசயமா இருக்கிறது? இப்பொழுதெல்லாம் சரியான நேரத்துக்கு வந்து விடுகிறியே. எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரம் தான் ஐயா. அது மூலமா நான் ஆத்தை சுலபமாக தாண்டி விடுகிறேன். படகுக்காக இப்போதெல்லாம் காத்திருப்பதில்லை. என்ன நான் சொல்லி கொடுத்த மந்திரம்? அதை வச்சு நீ ஆத்தை தாண்டுகிறேன் என்று கூறும் சன்னியாசி அவள் ஆத்தை தாண்டுவதைத்தான் நேரில் பார்க்க வேண்டும் என்கிறார். ஆற்றின் கரைக்கு சென்றவுடன் இங்கே தாண்டு பார்க்கலாம் அந்த பெண்ணிடம். பார்க்காத பெண் கை இரண்டையும் கூப்பியபடி கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறியபடியே தண்ணீரில் நடக்க ஆரம்பித்து விடுகிறாள். நடந்ததை நம்ப முடியாது பார்க்கும் சன்னியாசிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி, மறுபக்கம் தயக்கம். ஆறு இவ்வளவு ஆழமானது தெரியலையே. இவள் காலை உள்ளே விட்டால் ஆடை நனைந்து விடுமே என்று அவருக்கு பலவாறு தோன்றியது. ஒரு சில வினாடிகள் தயக்கத்துக்கு பிறகு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறியபடி தண்ணீரில் காலை வைக்க முயற்சிக்கிறார். ஆனால் கால் உள்ளே செல்கிறது. சன்னியாசி திடுக்கிடுகிறார். அம்மா, உன்னால் முடியுது, என்னால் முடியல. அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண் பணிவுடன், ஐயா, உங்க உதடு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னாலும் உங்க கையிரண்டும் உங்க உடுப்பு நனியக்கூடாது என்று தூக்கி பிடித்திருக்கிறீர்கள். தவிர ஆத்தோட ஆழத்தை பரீட்சித்து பார்க்கும் உங்க முயற்சி அந்த ஆண்டவனையே ஆழம் பார்க்கறது போலல்லவா இருக்கிறது? சன்னியாசி வெட்கை தலகுனிகிறார். கடவுள் மேல் நமது நம்பிக்கை எத்தையாக இருக்க வேண்டும் என்பதை விளக்க பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறிய கதை இது. பிரார்த்தனை செய்கிறவர் மனநிலை அந்த பெண்ணின் மனநிலை போலத்தான் இருக்க வேண்டும், அந்த சன்னியாசியை போல் அல்ல என்று கூறி விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:08 ஐக்கியராஜ்யத்தில் 7:08. அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தன நேரம். நச்சிந்தன நேரத்தில் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராணி சம்பந்தர்.
2: கால வணக்கம் ராஜண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, புரட்டாசி மாதம் 15 செவ்வாய்க்கிழமை புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 19 இறைவசனங்கள் 25-27. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது வாழ்வுதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ் சிந்தனைக்கு உலகிலேயே உயர்ந்த அன்பு அன்னையின் அன்பு. அன்னையின் அன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. ஒவ்வொரு அன்னையும் தன் மகன் உயர்வை அடைய வேண்டும் என்றுதான் விரும்புகின்றாள். எந்த தாய்க்கும் தன் மகனுக்கு நிகழும் துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் திடமான மனது இல்லை. அவள் நிச்சயமாக துவண்டு போவாள். இந்த துயரமான நிலைதான் அன்னை மரியாவுக்கு ஏற்படுகின்றது. தாலாட்டி சீராட்டி வளர்த்த மகன், பாலூட்டி பாராட்டி வளர்த்த மகன் சிலுவையை சுமந்து செல்கின்ற காட்சி அன்னை மரியாவின் உள்ளத்தை நிச்சயமாக காயப்படுத்தி இருக்கும். 10 மாதங்கள் உதரத்தில் நிறைந்த மகன், மடியில் தவழ்ந்து விடியல் கொடுக்க எழுந்த மகன், இரத்தம் சொட்ட சொட்ட செல்கின்ற கொடூரம் அன்னையின் இதயத்தை இடியென தாக்கி இருக்கும். இந்த துன்பங்களை எல்லாம் தாங்கி அன்னையின் தாங்கிக் கொள்ளுகின்றாள் அன்னை மரியா. மானிடர்களாகிய நமது மீட்புக்காக வியாகுல அன்னையே, உம்மை போன்றுதான் பல அன்னைகள் இன்று துயரப்படுகின்றார்கள். தங்களது பிள்ளைகளை நினைத்து அன்று இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்பட்டது போல, ஆனால் இன்றோ பிள்ளைகள் தாங்களாகவே தவறான பழக்க வழக்கம் என்னும் சிலுவையை சுமந்து கொள்கின்றார்கள். இதனால் இன்றைய தாய்மார்கள் உள்ளம் உருகி நிற்கின்றார்கள். அன்னை மரியே, வியாகுல தாயே, துயருறும் எங்களது தாய்மார்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி, வணக்கம் ரஜனா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி அண்ணா.
0: அவர் ராணி சம்பந்தர் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம்.
3: வணக்கம்.
0: நலமாக உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள்
3: இருக்கிறோம்.
0: நன்றி தாருங்கள்.
3: இனி ஏதாவது வணக்கங்கள். என் உறவுகளே நீங்கள் வயலூர் முருகனின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து வந்து எல்லாம் மெல்ல ரத்திசாய் பகவானின் தெய்வீக எல்லாமே செவ்வாய்க்கிழமை தேவையை எத்தகைய உணவுடன் மேற்கொள்ள வேண்டும், அத்தகைய தன்னிடமற்ற சேவையின் பயன் என்ன? ஸ்ரீ ரத்திசாய் தேவாலய மேற்பாளின் மூலம் சேவை செய்பவர்களுக்கு பகவான் என்று வழங்கும் அறிவுரையின் வழியாக இதே நமக்கு தெளிவாக விளக்குகிறார். ஸ்ரீ சத்திய சாய் சேவா அமைப்புகளின் செயல் மிகு தொண்டர்கள் தங்கள் செயல்களை செய்யும்போது கர்வம் அல்லது பகட்டு உணர்வு கொண்டிருக்க கூடாது. அவர்கள் பிறந்த மனப்பான்மை கொண்டவர்களாகவும் சுய அக்கறை அறிந்து முற்றிலும் விடுபட்டவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் அனைவர் மீதும் அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏழ் மீது தொண்டர்களை தாய் அமைப்பின் முழுவதுமாக உள்ளனர். அவர்கள் மனித குணங்கள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு அவற்றை தங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். சரியான மனப்பான்மை இல்லாமல் தற்பெருமையுடன் ஒளிப்படியாக செய்யப்படும் சேவையானது சேவையின் கேள்வி கூத்தாகும். அவர்கள் என்னுடையது உன்னுடையது என்ற உணர்விலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஒருவரின் சொந்த நலன் மற்றும் மகிழ்ச்சியில் மூழ்கியிருப்பது துவைத மனப்பான்மையின் சாவுக்கு அது அதிருப்தியையும் துக்கத்தையும் வளர்க்கிறது. பற்று மற்றும் வெறுப்பு உணர்வால் மனதை கலங்கப்படுத்துகிறது. மேலும் சேவையின் மூலம் மட்டுமே அத்தகைய மனதை தூய்மைப்படுத்த முடியும். ஒரு நாளைக்கு பல முறை குவிப்பது, உடல் முழுவதும் விபூதி பூசுவது, இயந்திரத்தனமான மந்திரங்களை உச்சரிப்பது போன்ற வெளிப்புற அனுஷ்டானங்கள் மனதை அசுத்தங்களிலிருந்து தூய்மைப்படுத்த உதவார். இவை வெறும் வழித்தோற்றங்களை வெற்றில் ஆன்மீகம் எதுவும் இல்லை. ஆண்கள் தங்கள் சுயநல போக்குகளை கைவிட்டு மனித குலம் முழுவதையும் ஒரே குடும்பமாக கருத வேண்டும், கருத கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே உண்மையான தேவை என்று பகவான் உரையில் கூறியிருக்கிறார். கூறிக்கொண்டு மதுமனை சிந்தையை நாளை எண்ணிக்கிறேன். நீடிக்கும் சென்மால் ஆக்குமிப்பான். வணக்கநேயரே, வணக்கநேயர்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். ராஜா யோசரி, குணராஜா கதைக்கிறேன்.
0: யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
4: ஆம், நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி. தாருங்கள் உங்கள் நச்சந்தினி.
4: வணக்கம். வணக்கம் கூறி எல்லோரும் கால வணக்கம் குறிக்கொண்டு மாணிக்கவாசகரின் திருவாசகத்தில் இருந்து காருண்ய கிரங்களின் தொடர். நன்றி. கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டு அருள் போற்றி, உடவுளே உடுக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி, உடல் இது கலந்திட்டு உள்ளை உம்பர் தந்து அருள் போற்றி, சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி. உரை மனமொழி மெய்களை கடந்த பெருமானே வணக்கம். அடியேனை கண் பார்த்து இறங்குக வணக்கம். உலகப்பற்றை விடுவதற்கு என் உள்ளத்தை அன்பால் உருவகித்து என்னை அடிமை கொண்டிட வேண்டுகிறேன் வணக்கம். இந்த உடலினை நீக்கி விரைவாக வீட்டினை கொடுத்தருக வணக்கம். உலகிறங்கி கங்கையானது உலகை அழிக்க ஒட்டாமல் கடையின் கண்ணைய கங்கையை ஏற்றமைத்துக் கொண்ட இன்ப வள்ளலே வணக்கம் வணக்கம். சங்கரா போற்றி மற்றோர் கரணிலேன் போற்றி கோல பொங்கரால் குல் செவ்வாய் வெண்ணகை கரிய வாழ்கள் மங்கையோர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்கு இங்கு இவ்வாழ்வாற்றவில்லே நம்பிரான் நிலைத்துட்டேனே. துறை சகம் கொடுப்பவனே வணக்கம். என்னை தவிர வேறு புகழ் இல்லாத என் வணக்கம். சீற்றம் கொண்ட பாம்பின் அழகிய படத்தை ஒத்த நிதம்பத்தையும் சிவந்த இதழையும் வெள்ளிய தள்ளினையும் ஒளியுடைய கரும் கண்ணையும் உடைய மங்கை பருவத்தினாலாய உமையை பாகமாய் உடையவனே வணக்கம். அரியை காலை வாகனமாக உடையவனே வணக்கம். இவ்வுலகிலே இவ்வாழ்க்கையை நான் பொறுக்க இயலாதே எம்பெருமானே இதனை அறிவித்து அருவறுத்து விட்டேன். விழித்தனன் என்னையானே எம்பிரான் போற்றி போற்றி படத்திலே நுண்ணுடைய பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒளித்துடு வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே. உடை யானே என்னை மிகவும் வெறுத்து விட்டேன் அல்லது கீழ்ப்படுத்தி விட்டேன் எமது வள்ளலே வணக்கம் வணக்கம். உன்னை யான் குறை கூறேன் அடியனை அடிமையாக உடைய திருவடிக்கு வணக்கம். இயற்றிய தவறுகளை எல்லாம் மன்னித்தல் பெரியவர் நடப்பாடாகும். ஆதலால் பெரியனே சிறியன் பிழையெல்லாம் பொறுத்தருங்க காத்தருங்க வீட்டுலகின் எமது தலைவனே இந்த வாழ்க்கையை விரைவில் தொலைத்தருங்க வணக்கம். பரமனை மதித்துட்டா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் துணிதொரு வடகனை போற்றி செய்வாம். திருச்சி தம்பலம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் பாலனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பாலன்.
5: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
5: ரொம்ப நன்றி. என்ன நீங்க எல்லோரும் நிலமா இருக்கீங்க?
0: எல்லோரும் நல்லா இருக்கிறோம், நன்றி.
5: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு நமது அன்பான உறவு அனைவருக்கும் இனிமையான கால வணக்கம் குறிக்கிறவர்களோடு எல்லோருடைய சுழலங்களை விசாரித்தபடி நன்றிக்கப்பட்ட பாலன் பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளின சுவிசேஷம் 21 இறை வார்த்தைகள் 26 38 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது தேவகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே அவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கன்னிகையை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து இராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் இயேசுனுடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே எழுந்து தேவாலயத்திலே இயேசுவிடத்துக்கு வருவார்கள். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா? நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவ நாட்களெல்லாம். நன்றி, வணக்கம் ராஜா அண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா.
6: காலை வணக்கம் ராஜா அண்ணா. ஏமலிருந்து புங்கையூர் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள்.
6: நன்றி வணங்குறோம். முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் அனைத்து உறவுகளும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க வாழ்க வாழ்க. நம்மை படைத்த இறைவனை மறக்காமல் காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடும் மனத்தூய்மையோடும் இறைவனை வணங்கி வழிபட்டு இறையாசியுடன் வாழ்வோம். வறுமை, நோய், கஷ்டம், சோதனை, வேதனை, துன்பம் போன்றவை நாம் செய்த பாவங்கள் விளைவுதான். இறைவன் இல்லாவற்றுக்கும் காரணம் இல்லை. இறைவனை குறை கூறாமலும் வாழ வேண்டும். ஆரம்ப முடிவு இறைவனிடத்தில் தான். அனைத்தும் அறிந்து வாழவை போன உறவன்தான். சிந்தித்து பார்த்தால் எல்லாமே புரிந்துவிடும். வாழும் வாழ்க்கையில் அவதானம் தேவை. அமைதி பொறுமையோடு புரிந்துணர்வோடு வாழ வேண்டும். எல்லாமே நம் நடைமுறையில் தான் வாழும் வாழ்க்கை அடங்கி உள்ளது. யாரும் அதிகம் பேசக்கூடாது. 10 வார்த்தைகள் ஒருவர் பேசினால், பதிலுக்கு 1 வார்த்தை பேசினால் போதும், பல பிரச்சனைகள் வராது. நமக்கு மனித பிறவி கிடைத்தது மகத்தான வாய்ப்பு. இதை உணர்ந்து பயனுள்ள பணியில் ஈடுபடும் போது இறை ஆசையுடன் நல்லதே நடக்கும். இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும். உள்ளத்தை இறைவனம் இல்லமாக வைத்திருக்க

0: வாழ்வில் நல்லதே செய்தோமா, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இறைவனம் பயபக்தியாக வாழ்ந்தாலே போதும். வாழ்வு புரியாத புதிர் அதற்கு விடைகாண விரும்பினால் இறைவன் திருவடியை சரடைய வேண்டும். இறைவன் நம்மை காப்பாற்றுவார் என்ற முழு நம்பிக்கையும் வேண்டும். மீண்டும் நல்ல நச்சையோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:24, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:24. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
2: காலை. வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
1: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கீங்களா?
2: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அமைதியான இந்த காலை பொழுதை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்திக்கு பின் சிந்தனையாக, தூய கன்னிமரியா நட்பேறு பெற்றவர் ஏனென்றால் மறைசாட்சியின் வெட்டி வாகையை ஆண்டவரின் திதி சிலுவை அடியில் நின்று சாகாமலே அவர் பெற்றுக் கொண்டார். அன்னை மரியாவை ஒரு தனித்துவமிக்க ஒரு தாயாக நாம் அனைவருமே போற்றி புகழ்கின்றோம். இந்த தனித்தன்மை நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு வணக்கம். இவை அனைத்துமே அவர் இயேசுவை, அதாவது கடவுளின் மகனை பெற்றெடுத்ததால் மட்டுமே கிடைத்து விட்டது என்ற கோணத்தில் கிடைத்து விட்டதா என்ற கோணத்தில் சிந்திப்போம். அன்னை மரியாவுக்கான இந்த புகழும் சிறப்பு வணக்கமும் அவர் இயேசுவை பெற்றெடுத்தது மட்டும் காரணமல்ல, உண்மையிலேயே அது கடவுளின் கொடைதான், கடவுளின் அளப்பரிய இரக்கம்தான். ஆனால் அன்னை மரியாவின் தியாகம் நிறைந்த எடுத்துக்காட்டான வாழ்வும் இதற்கு ஒரு காரணம் என்றால் அது மிகையாக இருக்காது. இந்த உலகத்தை மீட்பதற்கான இறை திட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் அன்னை கன்னிமரியா. நமது தனிப்பட்ட நலனுக்காக நாம் துன்பப்படுவது நமது வாழ்வின் அங்கமாக இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த நலனுக்காக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உன்னதமான பண்புதான் அன்னை மரியாவை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கின்றது. அன்னை மரியாவின் இந்த தியாகம் நிறைந்த வாழ்க்கை நமது வாழ்வில் நாம் பொது நலனுக்காக உழைக்கவும் அதன் பொருட்டு வரக்கூடிய துன்பங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் அழைப்பு விடுப்பதாக இருக்கின்றது. வியாகுல அன்னை 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசுவின் சிலுவை அருகில் நின்று இயேசுவின் துன்பத்தில் பங்கேற்றார். இன்றைய நவீன கால சிலுவைகளாகிய வறுமை, பிணி அறியாமை, வன்முறை, அடக்குமுறை, இயற்கையை அழித்தல், பண்பாட்டு சீரழிவு, தேவையற்ற கலாச்சார மாற்றம் போன்ற சிலுவைகளின் அன்றாட மக்கள் அறையப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இத்தகைய சிலுவைகளிலிருந்து மக்களை மீட்க ஒவ்வொருவரும் உறுதி எடுக்க வேண்டும். இதுவே வீரத்தாயாம் வியாகுல அன்னைக்கு நாம் செய்யும் நன்றி வழிபாடாகும். அன்னை மரியா 7 வியாகுலங்களை சந்தித்தார். அவர் சந்தித்த வியாகுலங்கள் அனைத்தும் மிரண்டு போகும் அளவுக்கு அவர் செய்தார். வியாகுலங்களை கண்டு அஞ்சாத அரசியாக நின்றார், துணிந்து நின்றார். ஆகவே வரலாற்றில் இன்று நிமிந்து நிற்கின்றார். நாமும் அன்னையைப் போல வியாகுலங்களை ஏற்கும் பிள்ளைகளாக மாற வேண்டும். வியாகுலங்கள் நம்மை கண்டு மிரண்டு போகும்படியாக செய்ய வேண்டும். நான் இதுவரை யாருடைய துன்பத்திலெல்லாம் பங்கெடுத்திருக்கின்றேன், துன்பம் என்னை கண்டு மிரண்டு போகும் அளவுக்கு நான் வீருடன் செயல்படலாமா என்ற கேள்விகளோடு, நானோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்ற இறை வார்த்தைக்கு உட்பட்டு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை விளைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் என் அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சோதரியை இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
3: நீ காலை உற்சாக வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறேன் ராஜா. நீங்களும் நலமாக இருக்கொண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தோண்டு நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாளாக அமையதையும் இறைவனிடம் வேண்டிக்கொண்டு நான் ஜெயா நடேசன் என்று பொதுக்காலத்தின் 24 வாரத்தின் 2 நாள் சுபாக்கிறேன். கிறிஸ்தவ நச்சிந்தனை. வாடை காற்று உறங்கும் குழந்தை என் மேல் வாடை காற்று அடிக்கின்றது என்று அதன் கனவு கலைந்து போகாமல் இருக்க போர்வை போர்த்து விடுவதான் அம்மாவின் அன்பு என்பார் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் ஒருவர். ஆம் ஒரு குழந்தை பிறந்ததிலே பெரியால் ஆவர் வரைக்கும் ஏன் சாகும் வரை கூட குழந்தையோடு இருந்து துன்பங்களையும் வேதனைகளையும் தாங்குவதுதான் அன்னை.

0: இது அன்னமரிய அவருக்கு மட்டும் விதிவிலக்கல்ல. இயேசுவை பெற்றெடுத்ததிலிருந்து அவரது கல்லறையில் அடக்கம் செய்தவரை செய்தவரை அன்னை மரியா தன் மகனுக்கு ஆகப்பட்ட துன்பங்கள் ஈராளம். அதிலும் குறிப்பாக அன்னமரியால் அன்பைத் தேடு வியாபாரங்கள் சொல்லில் அடங்காதவை. சிமியோனின் நிறைவாக்கு எகிப்துக்கு தப்பியோடல், இயேசு கோவிலில் காணாமல் போனது, சிலுவை சுமந்து சென்றதை பார்த்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டது, அவரை மடியில் பார்த்து அவரை அடக்கம் செய்ததென்று ஈடு வியாவுலங்கள் மரியாவை உள்ளாக்கியரில் ஆழ்த்தியிருக்கும் ஆழ்த்தியிருக்கும். ஆனாலும் கூட அவைத்தையெல்லாம் இத்திரை இறைத்திருவுடன் நிறைவேற ஏற்றுக்கொண்டாள். இன்று கூட பிள்ளைகளுக்காக அந்நியர் படும் துன்பங்கள் ஈராளம். வியாவுல அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் முந்தைய நாளிலே நாம் அன்னையின் தியாகத்தினை உணர்வோம். அதனை விட நாம் அந்நியரின் தியாகத்தை உணர்ந்து அன்னைக்கு வந்த பிள்ளைகளாகவும். இயேசு மனித உடல் ஏற்றதின் நோக்கம் மனித முகமிழந்த மக்களோடு தோழமை கொண்டு அவர்களுக்கு பணியாற்றி அந்த பணியின் முழுமையாக சிலுவை மரணத்தை ஏற்பதாகத்தான். இவ்வாறு இயேசு தன் பணிகள் வழியாக மரணத்தின் வழியாக கடவுளுக்கும் மக்களுக்கும் சிறந்த பலியாக தண்ணியை கொடுக்கின்றான். இதன் மூலம் சடங்கு சம்பிரதாயங்களை மட்டும் நிறைவேற்றி தமது குருத்துவ பணியை நிறைவேற்றி அந்த தேவிய குருக்களிடமிருந்து மாறுபட்ட இயேசு மிகச் சிறந்த குருவாக தலைமை குருவாக மாறிவிடுகின்றார். இயேசு ஆற்றிய இறையாட்சி பணிகள் காட்டிய அன்பு, இரக்கம், நீதி போன்ற பண்புகள் அவருடைய குருத்துவத்தை வெளிப்படுத்தின. இயேசுவின் பொது குருத்துவத்தில் பங்கேற்கின்ற திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் இயேசு குருத்துவ பணியின் வீரியம் சாரம் குறையாமல் பணி செய்வோம். வியாழ அன்னையின்காக நாங்களும் அவர்களும் நன்றாடுவோமாக. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம்.
2: வணக்கம். வணக்கம் ராயா.
1: எல்லாத்திலும் ரெண்டிலும் வந்தவர்கள்
2: எனக்கு
1: வர இல்ல. தாருங்கள்.
2: ஆவணி ஸ்பெஷல், ஆவணி அற்புதங்கள் நிறைந்த மாதமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இம்மாதத்தில் தான் கடவுளர்களான கணபதி மற்றும் கண்ணனின் திரு அவதாரங்கள் நிகழ்ந்தன. தமிழ் வருடத்தில் ஐந்தாவதாக வரும் மாதமானது தமிழ் சத்ர சந்திர மாதத்தில் ஆவணி என்று அழைக்கப்படுகிறது. ஆவணியானது தமிழ் சூரிய மாதத்தில் சிங்க மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதனால் ஆவணியானது மாதங்களின் அரசன் என்ற சிறப்பினை பெறுகிறது. கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுகிறது. ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் ஓணம் கொண்டாடப்படுகின்றன. ஆவணி மூலம் ஆவணி அவிட்டம், வரலட்சுமி விரதம், ஆவணி ஞாயிறு, புத்திரதா ஏகாதசி, காமியா ஏகாதசி போன்ற வழிபாடுகளும் இம்மாதத்தில் கடைபிடிக்கப்படுகின்றன. இளையான்குடி மாற நாயனர், குலச்சிறை நாயனர், திருநீலகண்ட நாயனர், அதிபத்த நாயனர் ஆகியோர்களின் குரு பூஜைகள் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விநாயகர் சதுர்த்தி, முழுமுதற் கடவுளாம் விநாயக பெருமானின் அவதார தினமாக விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி மாத வளர்வுகையில் வரும் சதுர்த்தி அன்று கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்று கோவில்கள் வீடுகளில் உள்ள விநாயகருக்கு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. அன்றைய தினம் விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல், மோதகம், அவல் பொரி, சுண்டல், விளாம்பழம், கொழுக்கட்டை, அப்பம் ஆகியவை படைக்கப்படுகின்றன. அருகம்புல்லு, வெள்ளருக்கு, செம்பருத்தி உள்ளிட்டவை விநாயகருக்கு அணிவிக்கப்படுகின்றன. விநாயகர் பொம்மைகள் செய்து விநாயகர் சதுர்த்தியிலிருந்து 10 நாட்கள் பொது இடத்தில் வைத்திருந்து வழிபாடு மேற்கொண்டு நீர்நிலைகளில் கரைக்கப்படுகின்றன. இதனால் இவ்விழாவினை சமுதாய திருவிழா என்றும் கூறலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று விரத முறை கடைபிடிக்கப்படுகிறது. சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் விநாயகர் சதுர்த்தியிலிருந்து விரதத்தை தொடங்கி பின்வரும் மாதத்தில் சதுர்த்தி அன்று விரதத்தை தொடர்கின்றனர். இவ்விரதத்தை மேற்கொள்வதால் செல்வச் செழிப்பு, காரிய வெற்றி, புத்தி கூர்மை, நன்மக்கட்பேறு, தொழில் வளம் ஆகியன பெருகும். உள்ள மேன்மை, உடல் ஆரோக்கியம் கிட்டும் என்று கூறி மீதி இன்னொரு முறை தருகிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
1: நன்றி. தொடர்பு உடனடியாக வேலை செய்து சகோதரம்.
2: அடிச்சேனா வேலை செய்யல,
1: நான் அடிச்சேன், நாங்க ஆபீஸ்ல இருந்து டக்கண்டு வேலை செய்தேன். அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அமது இதயபூர்வ நன்றிகள். இந்த வேளையில் தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பல ஆபலங்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது.
3: மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கு. அது கரெக்டு தான் சார். ஆனால் நட்சத்திரம் நாள் நல்லா இருக்கா, எனக்கு நல்லா இருக்கா, நல்லா இருக்குங்க. ஏன்னா யார் யார் என்னென்ன எப்பப்போ எப்படி எப்படி நடப்பாங்கங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதெல்லாம் ஒரு ஒரு அற்புதமான சான்ஸ். அதான் அனுபவங்கிறது ஒரு பெரிய கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம், அது உங்களுக்கு கிடைக்கும். சில நாள் சரியில்லைனா கூட அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு ஒரு பெருசாக தெரியும் பின்னாடி யோசிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. நம்ம யாரெல்லாம் பெருசாக நினச்சிட்டுருந்தோமோ போச்சுடா, இவங்களுக்கும் மார்க் போச்சா. நம்ம ஒரு பேப்பர் எடுத்து வச்சு பாருங்களேன், யாரெல்லாம் உங்களுக்கு நல்லா செய்கிறாங்க, ஒரு 10 பேர், 5 பேர், 2 பேர், 3 பேர் இப்படி இருந்துட்டு இருப்பாங்க, அதுலேயும் நீங்கள் மார்க் சில டைட்டில் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு அனுபவம் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி யாராவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு விசேஷங்கள், ஒரு நல்லது இது போன்ற நிகழ்ச்சிகளில் எல்லாத்துடைய பேரையும் படிப்பாங்க, உங்கள் பேரை விட்டுருவாங்க. இது என்னது, நம்மளை அவமானப்படுத்தாங்க? இல்லை, நம்ம நாள் நம்மளுடைய நேரம் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னாடி நின்னா கூட தெரியாது. ஆல்ரைட், அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் பட்டாச்சு, இது ஒரு பெருசாக கிடையாதுங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் போகும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ரோட் கிராஸ் பண்ணும்போது கவனம் தேவை, பட்ட இடத்துலேயே போடும். கால் சம்மந்தமாக கழுத்து சம்மந்தமான உபாதைகள் என்பது இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் நர்சிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும், மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு விஷயத்துக்கு யாராவது ஆதங்கம் சொன்னாங்க, யாராவது கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொன்னாங்க, அப்பாடா பணம் காசு இதெல்லாம் ரெண்டாவது சார். பட் ஒரு வார்த்தை சொன்னாலும் மனசு நிம்மதியாக இருக்கணும், ஒரு ஷோல்டர் இருக்கணும் எப்போவுமே. அது நண்பராக இருக்கணும், இல்லைன்னா நம்மளுடைய நண்பியாக இருக்கணும், இல்லைனா யாராவது ஒருத்தர் நல்ல விஷயத்தை சொல்லும்போது ஒரு பெரிய மன ஆறுதல் கிடைக்கிது சார். அந்த வார்த்தைக்காக தான் சார் ஏங்கிற, வேறு ஒன்றும் பணம் காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டப்படும் போது சரி விடு, இவ்வளோ கஷ்டப்படுற இல்லை உனக்கு கண்டிப்பாக நல்லாயிரும் அந்த வார்த்தையை சொன்னாலே போதும் சார், இன்னும் 10 மடங்கு ஜெயிப்பேன். இது கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் என்ன சார் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் அவங்க இப்படி சொல்ல, என் குற்றத்தை மட்டும் சொல்கிறாங்க, எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன் அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். பட் இன்னைக்கு இந்த தினத்தில் யாராவது ஒருத்தர் நல்ல வார்த்தைகள் பேசுவாங்க, மனதில் ஒரு பெரிய தெம்பு கூடக்கூடிய நாளாக இருக்கும். யூடியூபராக இருந்துட்டுருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கோங்க, சக்ஸஸாக இருந்துட்டுருக்கோங்க, தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் டூரிசம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ரிஷபராசி அன்பர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பணவரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக இருந்தால் ஒவ்வொரு பிரச்சனையாக பார்த்து தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் திருமணக்காரிய அனுகூல்யமாகும், பிறர் மூலமான காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே கிருஷ்ண ராம வழிபாடு வெற்றி தரும். மிதுனராசி நேயர்களே, நல்லா இருக்கியா? உடம்பை பார்த்துக்கோப்பா. என்னப்பா நீ உடம்பை பார்த்துக்கோ, உடம்பை பார்த்துக்கோ, உடம்பு தான்ப்பா ஸ்ட்ரென்த்து. கரெக்டாக சாப்பிட்டேன்னா உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராது. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்த நீங்கள் சில நேரங்களில் அப்படியே விட்டுடுவீங்க. ஸோ ரொம்ப உடம்பை நீங்களும் கவனித்து கொள்ள வேண்டும். பிறருக்கு சொல்லி நம்மளும் கவனித்துக் கொள்ளணும். கடன் விஷயத்தை பிறருக்கு சொல்கிற நம்மளும் கவனிச்சு, கிரெடிட் கார்டு பலருக்கு சொல்கிற நம்மளும் கவனிச்சுக்கிறோம். ஸோ எல்லா விஷயங்களும் மற்றவர்களுக்கு சொல்லணும், நாமளும் அதை டேக் கேர் பண்ணணும், கவனமாக இருக்க வேண்டும், ஞாபக சக்தி ஜாஸ்தியாக வேண்டும். சில நேரம் ஃபோன்லேயே உட்காந்துருப்போம், சிஸ்டத்துலேயே உட்காந்துட்டுருப்போம், சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்போம், எல்லா விஷயத்தையும் நமக்கு பழகிடும். ஸோ நீங்கள் இந்த உடம்பையும் மனசையும் பிரெயினையும் எப்படி பழக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அது வந்து உங்களுக்கு நடக்கும். நம்மளுடைய நேர காலமும் ஒன்று இருந்துட்டுருக்கு, அது தப்பு சொல்ல முடியாது. ஆனாலும் இன்றைய தினத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் கண்டிப்பாக வரணும். நமக்கு நம்மவே எக்ஸாம் வச்சுக்கணும். நம்ம எப்படி குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம், சின்ன சின்ன டெஸ்ட்லாம், மந்த்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்லாம் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் சில டெஸ்ட்டெல்லாம் வச்சு அது சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண் சம்மந்தமாக கால் சம்மந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. விளையாட்டுத்தனமாக பேசும்பொழுது அது விபரீதமாக மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். மிதுனராசி நண்பர்கள் நகைச்சுவையாக சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருப்பேன், அவள் பாட்டுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாள். என்னை வந்து மற்றவா முன்னாடி அவமானப்படுத்திட்டை, என்னை வந்து உன் ஆட்டிடியூடை காமிச்சிட்ட, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கவனம் தேவை. என்ன நீ அப்போ சொன்னால் அப்போ உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம், எனக்கு வந்தால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சண்டை அப்பப்போ வரும். இந்த தினத்தில் மிதுன ராசி நண்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு வாருங்க, தினம் உங்களுக்கு சாதகம். கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு சிறுதுரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம இப்படியே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து நமக்கு பாதகத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் எதையுமே நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் ரொம்ப கவனமாக இருந்தால் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்துக்கிறது நல்லது. மன ரீதியான கவலைகள் இருந்துருக்கும், இது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. நம்மளுக்குன்னு அன்பு பிரியம் உள்ளவர்கள் நமக்காக ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணால் அதை பெருசாக நினைப்பீங்க. இன்றைய தினத்தில் உங்களை கவர்ற அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது டான்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு பாட்டாக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு மியூசிக்காக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு நபருடைய பேச்சாக இருக்கலாம், பட்டிமன்ற பேச்சாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கே அப்படியே நம்மளுடைய சப்ஜெக்ட் தான் எடுத்து பேசுகிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை இன்றைய தினத்தில் இயற்கை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மெசேஜ் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தினத்தில் கடகராசி நண்பர்கள் சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் இன்றைய தினத்தில் நடக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். வழிபடக்கூடிய தெய்வம், வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, விடாது உழைப்பு எப்பவுமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இடம் பொருள் வீடுமனை வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. படிப்பில் குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தான் காய்ச்சல் வரும், ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தான் வயிற்று வலி வரும், ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தான் என்னால் முடியலப்பா முடியல முடியல முடியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டு, அவங்கள உட்கார வச்சு சொல்லி இது இப்படிப்பா இப்படிப்பா நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா உனக்காக தான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் வந்து ஏற்படும். எங்கே சார் புரிஞ்சுக்கிறேன், நீங்களே சொல்லாதீங்க. ஒரு விஷயத்தை 100 இல்லை 1000 தடவை சொல்லி புரிஞ்சு வச்சாலும் புரிய வச்சா தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஆனால் சிம்மராசிக்கு அப்படி இல்லை, படிச்சுடுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன மாற்றம் கிடைச்சாலும் திருப்பி கம்பேக் கொடுத்துருவாங்க, நான் ஜெயிச்சிருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அஷ்டம சனி இருக்கங்காட்டி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே மன வலிக்கும், இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு மன வழிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். சிறு சிறு விஷயங்களும் உங்களுக்கு மனதளவில் போய்படும். பாரு இவங்க சிரிக்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்கோம் பாரு அப்படின்னு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டைம் அப்படி ஒரு மனிதனை படுத்தும். சின்ன குழந்தை பேசினா நம்ம மனசில் திட்டினாப்பில் தோணும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள், உங்களுக்கு உண்டான கமிட்மெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா படிக்கணும்னு எதிர்பார்த்தவங்க டக்குன்னு போய் சேர்ந்துடுறது ரொம்ப நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா எனக்கு தானாக வர்றதில்லை, நம்ம தான் போய் உருளணும். ஏன்னா நம்ம டைம் அப்படி இருக்குது, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் யாரோ ஒருத்தர் மூலமான நம்ம இன்றைக்கி இங்கேயாவது போகணும்னு நினைக்கிறேன், ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிற உடனே ஒரு வேலை, இங்கே போகணும்னு நினைக்கிற அங்கே வேலை. யார்கிட்ட நான் கோச்சிக்கிறது, யார்கிட்ட சிரித்து பேசுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே இப்படியா அப்படின்னு பல விஷயத்தை யோசிப்பீங்க. அவசர அவசரமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க. நம்ம காரியம் பண்ணலாம் அப்போ தான் ஒரு வேலையை சொல்கிறது, என்ன இது சே அப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் வந்து தோணும். இதெல்லாம் இருக்க தான் செய்யும். கரெக்டாக ஷெட்யூலில் போட்டுட்டு இந்த டைம் இல்லை, இந்த டைம் ஓகே எனக்கு, இந்த டைம் என்னால் வேலை பண்ண முடியும், இந்த டைம் எனக்கு லீவ் எடுக்க முடியும், என்னால் எடுக்க முடியாதுங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறது, அடுத்த தடவை உங்களுக்கு திருப்பியும் பிரச்சனை வராமல் இருந்துட்டுருக்கும். அது ஒரு பிரச்சனையோடு முடிஞ்சிடும். கன்னிராசி நண்பர்களுக்கு பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸ் வெளிநாடு பிரயாணம் ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். பிறரை பார்த்து நம்ம மாறக்கூடாது, நமக்கு என்ன தோன்றதோ அதை செயல்படுத்துறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேரு துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு நம்ம கூட போட்டா போட்டி போட்டவங்கள யாருமே கிடையாது. இந்த ஃபீல்டில் இப்போ தான் நான் தான் இருக்கேன். ஒரு 10 பேர் சொல்லலாம், ஒரு 5 பேர் சொல்லலாம், அந்த 5 நான் ஒருத்தராக இருக்கேன், அது போதும். எதுக்கு நான் புட்டி அடித்து முந்திட்டு எனக்கு தெரியும். அதாவது நேரம் தானாக வரும், நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முயற்சி எடுத்து கடமையை செய்ய பலன் எதிர்பார்க்காது. பகவான் கிருஷ்ணர் சொல்கிறது உண்மைதான், ஐ ஷுட் ஃபைன் மை வே, என்னுடைய வழியை நான் தேடி போகணும், இதை மட்டும் நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா போதும். எதுக்கு போட்டு குழப்பிண்டு, இத்தனை நாள் என்ன குழப்பறதுக்காக 4 பேர் வேலை செய்கிறேன், முன்னாடி நல்லா பேசுகிறா பின்னாடி இப்படி போய் பேசுகிறேன், எங்கிட்ட அவளை பற்றி சொல்கிறா அவாட்ட என்ன பற்றி சொல்கிறாங்க, என்னது சே இப்படியெல்லாம் மனுஷர்கள் இருப்பாங்களா, இப்படி பார்த்து பார்த்து கசத்து போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதுக்கு எடுத்த மாதிரி செயல்பட்டு போவீங்க. பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலியில் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் மனக்கவலைப்பட்டு போராடி அழுது ஒவ்வொரு யோசனையும் போய் இப்போ ஓரளவுக்கு தெளிவாகி அப்பாடா இப்போ தான் இந்த இது என்றைக்குமே இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு பட்டதெல்லாம் போதும். இனிமையாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நேரம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியலையே, எங்கே ஒன்றுமே காணமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தவங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமான காலமாக இருந்துருக்கும். பலவிதமான பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. இனிமேல் ஒவ்வொன்றா நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும் என்னால் எந்த முடியும், எனக்கு எது பண்ண முடியும், எனக்கு எது ஓகே எது ஓகே இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை மீறி சில காரியங்களை செயல்படுத்துவதை தவிர்த்து கொள்வது நல்லது. சிறு சிறு விஷயங்களும் நம்ம எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வைக்கும்போது இந்த இது வந்து நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம சொல்லி அவங்க கேட்க போகிறது கிடையாது. எதுக்கு போய் இந்த முயற்சி அப்படிங்கிறதுல நீங்களே தெளிவாக இருப்பீங்க. இன்றைய தினத்தில் யோசித்த காரியங்கள் வெற்றி பெறும். சிறு சிறு காரியங்களில் நீங்கள் யோசித்தது நிச்சயமாக நடக்கும். இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம். பிறர் மூலமான நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. தனுசு ராசி நண்பர்களே, போதுண்டா சாமி, ஐயோ யோ யோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் திருப்பி அதே இடத்துல வந்து உட்காறேன், திருப்பி ரெண்டு ஸ்டெப் போகிறேன் திருப்பி அதே இடத்துல வந்து உட்காறேன், திருப்பி இப்படி போகிறேன் திருப்பி அதே இடத்துல உட்காந்து உட்காறேன். என்னது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. முந்தி பார்த்தீங்கன்னா கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணி திருப்பி காசு எடுத்துகிட்டு வந்துடுவேன், இன்றைக்கி போட்டு டெபாசிட் நாளைக்கு காலையில் போய் காசு எடுத்துகிட்டு வந்துடுவேன் செலவுக்கு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஜிபே அனுப்பின்னு இருக்கேன். என்னது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. செலவு இருந்துகிட்டே இருக்குது, வரவுகள் இருக்குது, ஆனால் செலவுகளும் இருந்துட்டுருக்கு. அந்த லிமிட்டுக்கு மேலே என்னால் க்ராஸ் பண்ணவே முடியல. இதுக்கு நேரம் நன்னா இருக்கணும்ல. அந்த நேரம் நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம் நல்லா இருக்குது, ஆனால் விரயத்துக்கும் இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த விரயத்தை எப்படி பிளான் பண்ணிக்கிறது? ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட போய் நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கிறியா, 1 ரூபா இதுக்கு வை, 2 ரூபா இதுக்கு வை, 3 ரூபா இதுக்கு வை, 4 ரூபா இதுக்கு வை, திருப்பி இதில் அவர் 50 பைசா சேர்த்து வைணுவாங்க. நம்ம நேரம் நன்னா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் காஸ் ப்ராப்ளம், அதாவது நமக்கு அது ப்ராப்ளமாக மாறும். அதனால் எப்போவுமே ஒரு அஸ்ட்ராலஜி, அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு வெல் விஷராக இருந்துருக்கவங்க கேட்டுட்டு ஏதாவது பண்ணினேன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு விஷயங்கள் அமோகமாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரும், கவலைப்பட வேண்டாம். மருத்துவர் சொன்னதை கடைப்பிடிக்கும். இவா சொன்னாங்க எனக்கு தலைக்கு போட்டால் அது சரியாகும், முகத்துக்கு போட்டால் அது சரியாகும், அவாஸ்கினுக்கு சரியாயிருக்கு, உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் அதுக்குண்டான டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கேட்டுண்டு, ஸ்கின்னுக்கு போய் கேட்டுண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு ஒரு விஷயத்தில் 1 தடவை சொன்னால் போதும், அது எனக்கு 100 தடவை சொன்ன மாதிரி, 1 தடவை என்னை அவமானப்படுத்தினா போதும், 100 தடவை அவமானப்படுத்தின மாதிரி சின்ன ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க. அப்பா அப்பா அப்பா அப்பா, இனிமே இந்த பக்கத்துலேயே நம்ம ஒப்ப மாட்டேன், எனக்கு அவ்வளோ பிரச்சனை வந்து கொடுத்து, இனிமேல் இந்த வார்த்தையை நான் சொன்னேன் என்னை கேளு அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. இப்படி வந்தால் அப்படி ஓடிடுவீங்க. முந்தையெல்லாம் இன்சூரன்ஸ் பார்க்க வந்தால் கேட்க வந்தால் இப்படி ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இப்படி வந்தால் அப்படி ஓடிடுவீங்க. அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு காரியத்தை மூவ் பண்ணுவீங்க. லேண்ட்லார்டாக இருந்துட்டுருக்கவங்க, கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு, டீச்சராக இருந்துட்டுருக்கவங்க, மீடியாவில் இருந்துட்டுருக்கவங்க, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, அதே சமயம் புது வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ஏதாவது ஒரு தொழில் பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல காலம் நல்ல நேரம் உண்டு. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக காரியங்கள் நிறைவேறும். அதே சமயத்தில் உற்றார் உறவினர் நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க. ஒரே ஒரு செய்தி கிடைக்கும், அந்த செய்தியை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விரும்பின நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசும்போது டைம் போனதே தெரியல அப்படிங்கிற மாதிரி உட்காந்து சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவீங்க. உங்களை யாராவது நாலு ஸ்வீட்டான வேர்ட் சொல்லிட்டாங்கன்னா அப்பா சே நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷம், மனசில் எத்தனையோ வார்த்தை வச்சுட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன வார்த்தை ஒரு பெரிய தெம்பாக இருக்குங்கிற மாதிரி ஒரு தெம்பாக ஒரு காரியங்கள் வந்து நடக்கக்கூடியதாக இருக்கும். சில புது புது ஐடியாஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவீங்க, பட் சப்போர்ட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் சப்போர்ட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கல, அதுதான் பிரச்சனை. அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்கள உங்கள் ஃபேஸாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து செயல்படுத்துறது நல்லது. கணினி சம்மந்தமாக கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்கோம், ஃபவுண்ட்ரி வச்சுருக்கோம், பொட்டிக் வச்சுருக்கோம், ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கோம், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கவங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் வரையக்கூடிய ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலித்து தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே வியாபார விஷயங்களில் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நம்மளை இது பேசினவங்களை திட்டினவங்க, பின்னாடி பேசினவங்க, அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவா சொல்லிட்டா அவா சொல்லிட்டா அவங்க ஃபேமிலி இப்படி இவங்க இதை பற்றிலாம் காசிப்ஸே பேசாதீங்க, பேசின காசிப்ஸை காதலையும் எடுத்துக்காதீங்க. இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இவ்வளோ உழைக்கிறேன், இந்த உழைச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறேன், பட் என்ன ஒன்று ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுது, என்னன்னு தெரியலையே, என்ன ஆகுது எனக்கு புரியல. ஒருவேளை நான் என்ன மாற்றிக்கணுமா, மற்றவா மாற்றிக்கணுமா, இல்லை எனக்கு என்னன்னே உனக்கு என்னால் புலப்படவே மாட்டேங்கிறதுங்கிற ஏழரசினியில் இருக்கும்போது இந்த அளவுக்கு புலப்படுறதே பெரிய விஷயம். ஏன்னா பல பேர் இது கூட நடக்கலையேன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. வித் த காட்ஸ் கிரேஸ், நீங்கள் பண்ண புண்ணியம், அம்மா அப்பா பண்ண புண்ணியம், யாரோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்லவர்கள், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வழிபாடு உங்களுக்கு ஏதோ ஒன்று காப்பாற்றின்னு இருக்கு. அதனால் இதை பற்றி ரொம்ப குழம்ப வேணாம். குழம்பினீங்க அப்படின்னு சொன்னால் எந்த தெளிவான விஷயங்களும் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துரும். அதனால் குழம்பாமல் இருக்கிற நடக்கிறத அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுங்கள். நெவர் எவர் டிஸ்டர்ப் இன் யுவர் மைண்ட், அதாவது உங்கள் மனசில் வந்து டிஸ்டர்பன்ஸை ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. இன்னத்து காரியம் முடிஞ்சுதா அப்படிங்கிற யோசிங்க, பட் எதாக இருந்தாலும் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அற்புதமான பலன்கள் இருக்குது. மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் குழப்பத்தை உண்டாக்குவாங்க, உங்களுக்கு குழப்பம் வரும், இல்லைனா யாரோட குழப்பத்தை நீங்கள் எடுத்து உங்கள் மனசில் போட்டுப்பீங்க. பேசணும்னு எந்த டாப்பிக்கையும் பேசாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் விடுபடலாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல்
1: அன்பு உறவுகள், இதுவரை மேஷ ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள், அவர்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் தேயாட்டிய தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இன்றைய நாள் பிறந்த நாள் மங்களகாரியங்களை கொண்டாடுபவர்களை அறிய தருவதற்காக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம்
1: பத்மராணி, நலமா இருக்கீங்களா பத்மராணி?
4: இன்றைய தினம் ஜோதிடரின் எனது பிறந்த நாளை கொண்டாடுகிறேன். சகல செல்வங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழவனும் என்று வாழ்த்திக் கொண்டு, சுப்பிரமணியம் மனோகரி தம்பதிகளும் கார்த்தி மாலினி தம்பதிகளும் இன்று தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களும் ஒன்றும் சகல வளங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலிகளாக பெண்களும் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அவர்கள் எல்லோரையும் வளம்பர செய்யும் அறிய தந்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி, அதாவது இன்று ஜோஜ் ரதனி அவர்கள் தங்களது பிறந்த நாளையை கொண்டாடி மகிழ்கின்றார். அதே போல் எங்கள் அன்பு உறவு திருமதி திருமதி சுப்பிரமணியம் மனோகரி தம்பதிகள் தங்கள் திருமண நாளை இனிதாக கொண்டாடுகிறார்கள். அவர்கள் சிரஞ்சீவியாக ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அவர்களை தொடர்ந்து கார்த்திக் மாலினி தம்பதிகள் தங்களுடைய திருமண நன்னாளை இனிதாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அவர்களும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தகு ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம்
1: மதனா, நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கிறோம், நன்றி மதனா. நீங்கள்
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி.
5: முதலில் இன்று திருமண நாளைக்கான சுப்பிரமணிய மனோகரி தம்பதிகளுக்கும் கார்த்திக் மாலினி தம்பதிகளுக்கும் இருவருக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் ஆரோக்கியமாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்திக் கொண்டு மற்றும் பிறந்த நாளைக்கான திருமதி ரதினி ஜோர்ஜ் அவர்களுக்கு எங்கள் பிறந்த நாள் வாழ்த்தையும் தெரிவித்து அவர் நல்ல ஆரோக்கியமாக
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி, அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. ராஜினி அல்போன்ஸ், நீங்க நலமா?
1: நல்லா இருக்கிறோம் ராஜினி அல்போன்ஸ்.
6: அப்படியே இருங்க, நானும் நலம். இன்று பிறந்த நாளைக்கானும் திருமதி ரோஜ் ஜோர்ஜ் ரதினிக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அத்தோடு இன்றைய திருமண நாளில் திருமதி சுப்பிரமணிய மனோகரி தம்பதிகள் மற்றது திருமதி கார்த்திக் மாலினி தம்பதிகளின் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சௌகரி, இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
6: நன்றி.
1: அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பதி அம்மா.
6: வணக்கம். இனிய கால வணக்கம் என்பான ராஜா அண்ணா. உங்களை என்பாங்க வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி ரோஜ் ரதனிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி சுப்பிரமணிய மனோகரி தம்பதியினருக்கும் திரு திருமதி கார்த்திக் மாலினி தம்பதியினருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் அனைவரும் நீண்டாய் நிறை செல்வம் அட்டை பெரிய சகல சௌபாக்கியங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துவதோடு இந்த பெண்கள் மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்க சக்திகளாக வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
7: அன்பான இனிய கால வணக்கம் ராஜா அண்ணா. பொண்டியிலிருந்து வீப்பி நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாள் காணும் திரு திருமதி சுப்பிரமணியம் மனோகரி தம்பதிகளுக்கும் திரு திருமதி கார்த்திக் மாலினி தம்பதிகளுக்கும் இனிய திருமண நல்நாள் வாழ்த்துக்கள். அத்துடன் இன்று பிறந்த நாளை காணும் திருமதி ஜோர்ஜ் ரதனிங் என அழைக்கப்படும் அண்ட் கேர்மரிட்டா தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். திருமதி மனோகரி, திருமதி மாலினி, திருமதி ஜோர்ஜ் ரதனி மூவரும் மஞ்சள் குங்குமத்துடன் தீர்த்த சுமங்கதிகளாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்த்துக் கொண்டு அன்புடன் விடவர்கிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கிறார் மதனி மோகன் அவர்கள். வணக்கம் மதனி.
8: வணக்கம் அண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
8: நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் என்றென்றும் நலமாக இருக்க எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஜோர்ஜ் ரதினி அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஜோர்ஜ் ரதினி சகல சவாக்கியத்தோடு இன்று போல் என்றென்றும் ஆரோக்கியமாக மன மகிழ்வோடு நாடக கலைஞராக சிறந்து விளங்குவதற்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் மாலினி, கார்த்திக், மனோகரி, சுப்பிரமணியம். இந்த இருவருக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் சகல சௌபாக்கியத்தோடும் மகள்வோடு நூறாண்டு காலம் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி மோகன் மதனி அவர்களை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரா. வணக்கம்.
9: காலை வணக்கம் அண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
9: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களுமே இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக பலமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் திருமதி ஜோர்ஜ் ரஜினி அவர்களுக்கு எமது குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அத்தோடு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான திரு திருமதி கார்த்திக் மாலினி தம்பதிகள், திரு திருமதி சுப்பிரமணியம் மனோகரி தம்பதிகள் இரு தம்பதிகளுக்கும் எமது குடும்ப சார்பான நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்களும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்பு நுட்பமாக பல்லாண்டு காலம் பார்ப்போட்டும் தம்பதிகளாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும். இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராசாத்தி அவர்கள். வணக்கம் ராசாத்தி.
10: காலை வணக்கம் ராஜா அவர்களே.
1: நலமா இருக்கீங்களா?
10: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்க உங்கள் குடும்பத்தோடு நானும் கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று திருமணாலை கொண்டாடி கொண்டிருக்கும் சுப்பிரமணியம் மனோகரி அவர்களுக்கும் கார்த்திக் மாலிக் அவர்களுக்கும் இனிதான திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் என்றென்றும் சந்தோஷமாக வாழ்க்கையில நல்ல மாதிரி வாழணும், பிள்ளைகளோடு சந்தோஷமா வாழணும்னு வாழ்த்திக்கொண்டு அத்தோடு ஜோத் மதனி அவர்களுக்கும் இனிதான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவவும் சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழணும்னு வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர்களுக்காக நாம் தரும் பாடல்

உணர்வு இந்த பாடலோடு நிறைவேற்று வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் என்று வாழ்த்தப்பட்டவர்கள் ஜோஜ் ரஜினி அவர்கள் பிறந்த நாளையும், கார்த்திக் மாலினி அவர்கள் திருமண நாளையும் அவர்களை தொடர்ந்து சுப்பிரமணிய மனோகரிய சம்பதிகள் திருமண நாளையும் இனிதாக கொண்டாடுகின்றார்கள். எல்லோரும் தேச சுமங்கலியாக பல்லாண்டு காலம் தேக ஆரோக்கியத்துடன் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழர் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. தொடர்ந்து வானொலியில்

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தமிழ் மக்களின் உரிமைக்காக ஐந்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் மக்கள் தொடர்பகத்தில் இன்று உணர் வெளிச்சியுடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயலாளர் ரவி சேனவரட்ன மற்றும் குற்றப்பிணைவு திணைக்கழகத்தின் பிரதி காவல்துறை மா அதிபர் சானி அபயசேகர் ஆகியோரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான உபகுழுவின் கலந்துரையாடலின் போது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கையை 7 குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 7 பாடங்களுக்குள் வரலாறு மற்றும் அழகியல் ஆகிய பாடங்கள் அடங்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் கல்வித்துறையில் முறையான அங்கீகாரம் பெறாத கல்வி நிறுவனங்கள் அதிகரித்து வருகிறது. ஆசிரியர்கள் தங்கள் பதவியுயர்வுகளுக்காக மேலதிக கல்வியை மேற்கொள்ளும் போது ஆசிரியர்களை ஏமாற்றி பணம் அறவிடும் இத்தகைய நிறுவனங்கள் மீது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். அரசாங்கத்தில் இருக்கும் மக்கள் பிரதிகள் யாருக்கு எதிராகவும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு தெரிவிக்க முடியாத வகையில் புதிய திருப்பு முனையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதுநேரம் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்ந்தும் திட்டங்கள் தயாரித்து வருவதென தெரிவிக்காமல் தற்போது திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்திருக்கிறார். அபிவிருத்தி என்பது ஒருபோதும் தொண்டாக பார்க்கப்படக்கூடாது, மாறாக அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிய அடிப்படை மனித உரிமையாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி சுமித் தசநாயக்கா சர்வதேச சமூகத்திடம் தெரிவித்திருக்கிறார். இலங்கை மக்களின் உயிரியல் அளவியல் தரவுகளை இந்தியாவுக்கு தாரவார்க்கும் நடவடிக்கையை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இந்தியாவுடன் கச்சாத்திடப்பட்டதாக கூறப்படும் ரகசிய ஒப்பந்தங்களின் முழுமையான விவரங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் வரிவடக்கு பிரசபை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கழிவுகளை கொட்டிய வலி தெற்கு பிரசபை அவற்றை மீள அள்ள வேண்டும் என்று வலிவடக்கு பிரசபை காலக்கெடு விதித்தும் குப்பைகள் மீள அள்ளப்படாமல் தீயிட்டு கொளுத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வழக்கின் மனுதாரர்களுடன் பேசி பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி சிலர் அச்சுறுத்தி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான கொஸ்மல்லி என்பவரின் போதைப்பொருள் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதாக கூறப்படும் கழுபோவில அவிஸ்கவின் சகா ஒருவர் கிள்ளப்பனை பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் போதைப்பொருள் அல்லது மது போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கொட்டாஞ்சேனை மற்றும் யக்கமுல்ல ஆகிய பகுதிகளில் கூரிய ஆயுதங்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 2 உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அழுகம சீனவத்தை பகுதியில் தனியாக வசித்து வரும் பெண்ணொருவரின் வீட்டின் கூரையின் கீழ் இருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அழுகம காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட சந்தேக நபருக்கு மேல்நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட 15 வருட கடுமைய சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. இலங்கையில் இடம்பெறும் வீதி விபத்துகளில் சுமார் 30% வீதிகளில் வசிக்கும் நாய்களாலே ஏற்படுகின்றன என்றும் நாய்க்கடியினால் பாதிக்கப்படும் மக்களுக்கு விசர் நாய் கடி நோய் தடுப்பூசி வழங்குவதற்காக ஆண்டுதோறும் சுமார் 1 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும் விலங்கு தொகையை மனித நேயத்துடன் முகாமைத்துவம் செய்வதற்கான கால்நடை மருத்துவர்களுடைய அமைப்பு இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறது.
இலங்கைக்கு சுற்றுலா சென்ற பயணியொருவர் மீது வவ்வால் ஒன்று வந்து தொட்டி கொண்ட அரிய காட்சி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட இரண்டு பயணப்பைகளிலிருந்து சுமார் 320 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ்ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேல் சப்ரகம மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகளில், அறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் மரியாதை செலுத்தியுள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழக முப்பெரும் விழா இன்று நடைபெறவிருந்த நிலையில் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையனுக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியாவும் சீனாவும் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது நடைபெற்ற சந்திப்பில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டிருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி தெரிவித்திருக்கிறார். ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஒரு வாக்கு மட்டுமே பெற்றது கவனம் பெற்றுள்ளது. மேற்கு வங்க இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை திரிணாமுல் அதிருப்தி அணி நேற்று அறிவித்திருக்கிறது. தாய்மொழியுடன் சேர்த்து மற்றொரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள முதல்வர் வி டி சதீசன் நடனமாடும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்ட நிலையில் மெட்ராவில் இருந்து அது நீக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்துக்கு வெளியே நேற்று காலை ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். கடந்த ஒரு மாதத்தில் உடற்பயிற்சி கூடத்துக்கு வெளியே 3வது முறையாக துப்பாக்கியால் சுட்டு கொலை சம்பவம் நடந்துள்ளது. யமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த சனிக்கிழமை சவுதி அரேபியாவில் பல்வேறு நகரங்கள் மீது ட்ரோன் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் ஐசான் நகரத்தில் வசிக்கும் இந்தியர்கள் உட்பட பலர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்களில் எத்தனை பேர் இந்தியர் என்ற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்தியாவிலிருந்து தத்தெடுக்கப்பட்ட 2 பிள்ளைகள் நெதர்லாந்தில் வசித்து வருகிறார்கள். மீனா யஸ்னிக், மினல் யசன் இருவரும் 1980களில் பிறந்தவர்கள், நல்ல நண்பர்கள். ஆனால் 40 ஆண்டுக்கு பிறகு அவர்கள் உடன் பிறந்த சகோதரிகள் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. கேதர்நாத் அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து 6500க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற தேம்ஸ் நதிக்கரையில் இந்திய பாரம்பரியத்தின் அடையாளமான கங்கை ஆராத்தி விழா முதன்முறையாக மிக பிரம்மாண்டமாக அங்கு நடைபெற்றிருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,320 ரூபாவுக்கும் 85 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,040 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், பாலஸ்தீன மேற்கு கரையை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலின் நடவடிக்கைகள் பாலஸ்தீன மக்களை தனிமைப்படுத்தி ஒழிப்பதற்கான பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி என்று இஸ்ரேலை மையமாக கொண்டு செயல்படும் மனித உரிமைகள் அமைப்பான பிசலம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிலைகள் மீது சமீபத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் யோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் செயற்கைக்கோள் படங்களை சீன உளவு அமைப்புகள் ஈரானுக்கு வழங்கியதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் சீனாவை எச்சரித்துள்ளன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோர்முஸ் நீரிணையின் தெற்கே உள்ள தடை செய்யப்பட்ட பகுதி வழியே செல்ல முயன்ற மிகப்பெரிய எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று கடற்படை குண்டுகளால் தாக்கப்பட்டு தீப்பிடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் ஈரானின் இந்த கூற்றை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு மறுத்திருக்கிறது. ஈரானின் தென்கிழக்கு பகுதியில் சன்னி இஸ்லாமியத்தின் சிரேஷ்ட மதகுருவான மவி யூஸ் கோர்கிஷ் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானின் உத்தியோர்வ செய்தி நிறுவனமான IRNA செய்தி வெளியிட்டிருக்கிறது. யமனின் உள்நாட்டு பூசலால் இந்த மாத தொடக்கம் முதல் 125,000 பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. செய்யறிவு துறையின் வளர்ச்சியை மட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆட்ரோபிக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டாரியோ அமேடி தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தை வரவேற்பதாக உலகின் முன்னணி AI நிறுவனங்களான OpenAI தலைவர் சாம் அல்மென் மற்றும் X நிறுவன தலைவர் எலான்
லேண்ட்மார்க்ஸ் ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா நிலக்கரி எரிவாயு உற்பத்தி ஆலைகள் வெளியேற்றும் மாசை கட்டுப்படுத்தும் விதிமுறைகளை நீக்கியிருக்கிறது. அதன் மூலம் மின்சாரம் விலை குறையும் என்று அந்த நாட்டின் சுற்றுப்புற பாதுகாப்பு அமைப்பு கூறுகிறது. இந்தோனேஷியா அதிபர் பிரபோவா சுபியாந்தா நிதியமைச்சர் புர்பாயா யுதிசாடோவை பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார். அவருக்கு பதிலாக சுவாகசில் நசாரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தில் சக மாணவியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 15 மாணவன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மாணவனுக்கு மனநலம் சரியில்லாததால் அவரை விடுதலை செய்வதாக சா அலாம் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சீனாவுக்கு செல்வது மற்றும் அங்கிருந்து திரும்புவது தொடர்பான புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. சீனாவின் ஷாங்காயில் 75 வயது பாட்டி தம் ஓய்வு கால சேமிப்பு முழுவதையும் அழகு சிகிச்சைக்காக செலவிட்டிருக்கிறார். அவர் செலவிட்ட தொகை சுமார் 450,000 டாலர் என்று கூறப்படுகிறது. அவர் ஏமாற்றி அந்த பணத்தை இழந்திருப்பதானது அவரது மகளால் தற்போது வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலிய மாநிலத்தில் நபர் ஒருவர் சுறாமீனால் தாக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை கிட்டத்தட்ட 1300 தாக்குதல்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. 260 அதிகமான தாக்குதல்கள் மரணத்தில் முடிந்திருக்கிறது. இணைய தேடி சாம்பியாவில் நாடு முழுவதும் சுமார் 4000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் வரலாற்று சாதனையை படைத்துள்ள தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகங்கள் காணொலி பகிர்வு தளங்கள் ஏ ஷாட்போர்ட் இணைய விளையாட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த பரிசீலிக்கிறது. பிள்ளைகளை இணைய அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான விரிவான திட்டமாக இது கருதப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரிலிருந்து சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி காயம் காரணமாக விலகியிருக்கிறார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக இலங்கை அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் நியமிக்கப்படவுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் பாகிஸ்தான் அணிக்கு சர்வதேச கிரிக்கெட் சபை அபராதத்தை விதித்திருக்கிறது. ஜப்பானில் உடற்குறையுள்ளோருக்கான ஆசிய விளையாட்டுகள் செப்டம்பர் 19 தொடங்க இருக்கிறது. ஆனால் வீரர்களுக்கு தங்குமிடங்கள் போதவில்லை என்று தென்கொரியாவின் ஒலிம்பிக் குழு குறை கூறியிருக்கிறது. ஹங்கேரி புடபெஸ்டில் நடைபெற்ற வேர்ல்ட் அத்லெட்டிக் அல்டிமேட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை வீரர் ருமேஷ் தரங்க பத்ரகே இன்று காலை இலங்கைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் வானூர்தி பயணத்தின் போது அவருடைய 4 ஈட்டிகள் உடைந்து சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379.54 ரூபாய் இந்திய பெறுமதியில் 110.58 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329.01 ரூபாய் இந்திய பெறுமதியில் 95.85 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.10 ரூபாய் இந்திய பெறுமதியில் 117.15 ரூபாய். ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.64 ரூபாய் இந்திய பெறுமதியில் 129.26 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.46 ரூபாய் இந்திய பெறுமதியில் 68.89 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நடத்தினர் சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
3: Mélodie et Tordre Gleque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:17 ஐக்கியராஜ்யத்தில் 7:17 தமிழொலியில் தொடர்கின்றது.

0: காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியை மட்டுமல்ல அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனுசரணை எடுத்து வருகின்றார்கள் எமது அன்பு உறவுகள் மாணவில் நாடக குழுவினர். அவர்களுக்கும் எமதே இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பிறந்த நாள் வாழ்த்து. பிரான்சில் சார்சலில் வசிக்கும் திருமதி ரதினி ஜோர்ஜ் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை தனது பிறந்தநாளை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடும் ரதினி ஜோர்ஜ் அவர்களை அன்பு கணவர் ஜோர்ஜ், அன்பு தாயார் எட்வினா ஜெமனி, அன்பு பிள்ளைகள் மாஷியன் டேமியன், மருமக்கள் மரியலா லக்ஷனா, பேரப்பிள்ளைகள் ஆதாம் மரியம் இலியாஸ் இணையா சோபியா மற்றும் அண்ணா அண்ணி குடும்பத்தினர், மச்சான்மார் மச்சாள்மார் மருமக்கள் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று பிறந்தநாளை கொண்டாடி மகிழும் ஜோர்ஜ் ரதினியை டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகள் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் டிஆர்டி தமிழொலியின் வானவில் நாடக குழு. அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அன்பு உறவுகளே இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சதீஷ், நலமா இருக்கீங்களா? சதீஷ்
1: இருக்கின்றேன்,
0: நல்லா இருக்கிறோம். நன்றி.
1: இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி ரோஜ் ரயணி அவர்களுக்கு எங்கள் குடும்பமே பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இவர்களுடைய கணவர் பிள்ளைகளோடும்
0: நன்றி சகோதரர். உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவரை வளம் பெற செய்யும் உற்சாகப்படுத்தும். கேட்டுக் கொண்டிருப்பார், மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி. அவரை தொடர்ந்து பாடகர் கணேஷ் அவர்கள் வைபரூடாக இணைந்திருக்கிறார். வணக்கம் கணேஷ். நல்லா இருக்கிறோம் கணேஷ். நலம் நீங்களும் நலமா இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு சொல்லுங்கள் கணேஷ். நன்றி சௌரம் அணிந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்கள் ஜோர்ஜ் ரந்தினியை விளம்பரம் செய்ய நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். நல்லா இருக்கிறோம் பார்த்திபன். நீங்கள்? நன்றி. உங்களையும் நாங்கள் நீண்ட நேரமா எடுத்து வச்சிட்டோம். என்ன
1: குடும்பத்தாரணும் கூறிக்கொண்டு அவர் இன்று போல் எல்லா பெற்று இன்று போல் என்றும் சந்தோஷமா குடும்பத்தோடு பல்லாண் காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு இதை வானொலி வளர்ச்சி எடுத்து வந்து நாடக குழுவான வானவில் நாடக குழுவினருக்கும் எங்கள் குழு இனிய நன்றிகள் வாழ்த்துக்கள் பாடகர் ராஜன். உங்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் பாடகர் தொடர்பு ராஜன்.
0: அவர் பார்த்திவன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பார்த்திவனை தொடர்ந்து வானொலியில் வந்து அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ரஜினி, நலமா இருக்கிறீங்களா? ரஜினி நன்றி. நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் ஜோர்ஜ் ரதனியை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார், மிக்க மகிழ்ச்சி. அவர் எங்கள் அன்புக்குரிய ரஜினி நாகேந்திரன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, நல்லா இருக்கிறீங்களோ?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
2: நாங்களும் அதே மாதிரி நல்லா இருக்கிறோம் ராஜா. நீங்கள் அதே மாதிரி நல்லா இருக்க பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஜோஜ் ரதனிக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சு அதை வாழ்க்கை வந்த வானவியல் நாடக குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு வாசமாக வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைகளுக்கு நன்றிகள். அவர் தயாளன் அவர்கள், தயாளனை தொடர்ந்து பைபர் ஊடாக இணைந்திருக்கிறார்.

0: தேவானனை வளர்ச்சிக்காக கொண்டு வந்த வான் நாடக குழுவாகிய வானவில் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றியை பார்த்துகளை தெரிவித்துக் கொண்டு விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி வடிவில். உங்களுடைய கதைகள் எல்லாம் வெளியால் வரவில்லை என்று குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. ஆனால் வைபரில் நீங்கள் வராமல் வாட்ஸ்அப் ஊடாக வாருங்கள் அன்புறவர்களே. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் சகோதரி ராஜினி அல்போன்ஸை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் ராஜினி.
2: வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: காணும் திருமதி ரதினி ஜோஜுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் இப்படியே அவகலகல வந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதை கொண்டு வந்த அவருடைய குழு நாடக கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
1: அவர் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு சிறப்பித்தார் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும்.
3: வணக்கம் ராஜா, யோகரி குணராஜா வளர்க்கிறேன்.
1: வணக்கம் ஜோகேஸ்வரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: ஆர், நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல உற்சாகமா இருக்கின்றோம். என்ன சொல்றோம்?
3: அப்படியே நீங்கள் இருக்கணும் என்று வேண்டிக்கொண்டு இந்த பிறந்த நாள் கொண்டாடும் ரதினி யோச்சி பிறந்த நாள் இந்த யோசி ரதினி பிறந்த நாள் அதை வானவில் தீ வாழ்த்தும் நாள் என்று நான் வாழ்த்திக் கொண்டு உங்களை விருந்து கேட்டது வானவி கொண்டு யார் பேரர்
1: வானவில் நாடக குழுவினர்.
3: வானவில் நாடக குழுவினருக்கு எங்கள் இதே நிறைந்த நாள் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு உங்களை விருந்து விட விரும்புகிறேன்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் உங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் ஜோய்சூரி அம்மா. ஜோய்சூரி அம்மாவை தொடர்ந்து பானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம். வணக்கம் ஹலா, நலமா இருக்கீங்களா? சித்ராவா? என்ன சித்ரா, ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி
4: என்ன
1: நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இன்னும் ஆத்திரப்படாதீங்கள். சரி சொல்லுங்கள்.
4: நல்ல கோமா இருக்கு. பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி ரதினி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று போலன்றும் எல்லா செல்வங்களும் பெற்று தேக ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடன் இருக்கணும் என்று நான் வணங்கும் சிறு ஏதுக்கேமனை பிரார்த்தித்துக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த டிஆர்டி தமிழ் வானவில் நாடக குழுவினர்களுக்கு இதே நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டும் கூட விட்டு அன்பாக உடைய வருகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, அன்பான வாழ்த்துக்கள். ஜோஜ் ரதினியை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வயலும் உங்களுக்கு நன்றிகள். அவர் சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து இணைந்து கொண்டு வாழ்த்து சென்றார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் பத்மராணி அவர்கள். வணக்கம் பத்மராணி.
5: வணக்கம் ராயா. பத்மராணி
1: நலமாக இருக்கிறீங்களா?
5: நாங்கள் நல. நீங்களும் அவ்வாறு இருக்கொண்டு இறைவனை வேண்டுகிறேன். இன்றைய தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரதினி ஜோஜ் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் சகல வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் சீர் சிறப்பாக வாழணும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானதை கொண்ட வானவில் குழுவினர் நாடக குழுவினருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
1: தீர்க்க சுமங்கலியாக 100 வருடம் வாழணும் என்று வாழ்த்துவோம். அவள சகல வளங்களும் பெற்றுட்டா. லண்டன் மாநகரில் இருந்து திருமதி புஷ்பவதி அவர்கள். வணக்கம் புஷ்பவதி.
6: இனிய கால வணக்கம் என்மான ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா?
6: ஓ, நலமா இருக்கிறேன் அண்ணா. தேதனியும் கையுமா இருக்கு.
1: நன்றி நன்றி நன்றி.
6: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரதினி ஜோஜ் அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆயுள் ஆரோக்கியம் மற்ற வாக்கியங்களோட பிறந்த நாடகங்களை தந்து சிறப்பாக உற்சாகமாக குடும்பத்தோடு இணைந்து பேர பிள்ளை கூட்ட பிள்ளை கொள்ளு பிள்ளை காணும் பெற வாழவனும் என்று வாழ்த்துவதோடு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த நாடக குழுவினர் வானொலியின் நாடக குழுவினர்

0: இடத்தில் ரேடியோ கேட்கிறீர்களே?
1: வானவில், வானவில், வானவில் ஆட குழுவினருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். ஜோஸ் ரதனியை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார், மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி. அவர் புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமா
0: இருக்கிறோம்.
2: நீங்களும் அதே மாதிரி நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி ரஜினி ஜோச் அவர்களுக்கு ரஜினி அவர்களுக்கு எமது குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அதை வானொலி வளர்ச்சியை வானொலிக்கு எடுத்திருந்த வானவில் நாடக குழுவினருக்கும் எமது குடும்ப சார்பான மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். ஜோஸ் ரதனியை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வயது கேட்டுக்கொண்டிருப்பார், மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி.
2: நன்றி அண்ணா.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: காலை வணக்கம். ராஜா ஜெர்மனிலிருந்து
0: உதயன் அவர்கள், ஒரு அடியில் கிடைச்சது உங்களுக்கு என்ன? நன்றா இருக்கிறீங்களா உதயன்?
3: சுகமா இருக்கும் ராஜா. நீங்கள் அவரை போல் சுகமா இருக்க ஆண்டவரை வேண்டிக் கொண்டு அதே நேரம் இன்று பிறந்த நாள் காணும் சகோதரி ஜோஸ் ரதனி எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்று முக்கியமாக நோய் நொடியின்றி இந்த வையகம் உள்ளவரை பெருவாழ் வாழ எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்தி கொண்டு இந்நிகழ்வை வானொலிக்கு அடுத்து வந்த வானவில் நாடகக் குழுவினருக்கு நன்றி. நாங்கள் நாடகங்கள் கணவன் மனைவியா ஜோச்சும் ரதனி அவர்கள் நடித்த நாடகங்கள் கேட்டிருக்கோம். எல்லா இயல்பு நடிப்பார்கள். வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
0: நன்றி சகோதரம். அவர் சகோதரர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய தேவன், தேவன் அவர்கள். வணக்கம் தேவன்.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம். உங்கள் ராஜாவுக்கு வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா தேவன்? எங்க மூன்று வாழ்த்துக்கு வரே இல்ல.
4: இல்ல, எனக்கு இன்னைக்கு நேற்று லீவ் விடும்போது அதாவது வேலை சனியார் வேலை எப்போ வேலையில் இன்னைக்கு லீவு நடையே வந்துட்டு.
0: சரியில்லை, கவலைப்பட்டாங்க தேவன் வந்து எங்களுக்கு சொல்ல இல்லையா?
4: காட்டிலே கொண்ட வானவில் நாடக குழுக்கு நான் சொல்லிக்கொண்டு, டிஆர்டிக்கு நான் சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு, ஜோச்சி பாணி எங்கள உறவுக்கு குடும்ப சார்பாக பிறந்தநாள் வாழ்த்து. அவர் நோய் நொடிந்து நலமுடன் வாழ்வு வேண்டிக் கொண்டு முக்கியமாக ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை எல்லாரும் கவனம் எடுக்கணும். அது அவருக்கு அது கடவுள் கொடுக்கணும் சொல்லிக்கொண்டு என் குடும்ப சார்பாக வாழ்த்து. அதுபோல் நீங்கள் நலமா இருக்கணும்னு சொல்லி அண்ணா வாழ்த்தி கொண்டு அடுத்த நிலை சந்தி பண்ணுமே. வணக்கம்.
0: நன்றி சகோதரர், உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். ஜோஸ் ரதனியை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார், மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி சகோதரர்.
4: நன்றி, வணக்கம்.
0: அவர் தேவன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி தயாளன். எங்க நீங்க சாமி கும்பிடுவோம், சாமி கும்பிடவா?
5: இல்ல இல்ல, நண்பரா
0: வீட்டுல சும்மா நின்னீங்களா?
5: ஆமா,
0: விட்டமின் டி எடுத்துக்கிறீங்க.
5: அவ்வளவு
0: வெயில் வெயில் என்ன எங்க நாட்டுல வெயில் வருது?
5: வெயில் பின்னு 32
0: பின்னேரம் வரும் வெயில்.
5: வீட்டுக்குள்ள
0: நல்லா நான் முற்றத்தில் நின்று நீங்கள் விட்டமின் டி எடுத்து கொண்டிருந்தீர்கள்.
5: அது கொஞ்சம் பொறுத்து போகும்.
0: ஆ ரைட்.
5: இன்று பிறந்த நாளைக்கான திருமதி ரஜினி ஜோஜ் அவர்களுக்கு எங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக தீக்க சுமங்கலியாக வாழ வாழ்த்தி அதை வானொலிக்கு எடுத்து வந்த வானவில் நாடக குழுவினருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றியும். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஜோஜ் ரதனியை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார், மிக்க மகிழ்ச்சி அடைவார்.
5: நன்றி.
0: அவர் திருமதி வதனா தயாளன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். சந்திரசேகர் ஐயா, நலமா இருக்கீங்களா?
6: ஓ, நலமா இருக்கு. நீங்களும் நலமா இருக்க ஆண்டவன் வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடும் பதனி திருமதி பதனி
0: ரதினி ரதினி ராணா ராணா சானா தீனா நீனா ரதினி
6: ரதனியா அவர்களுக்கு தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதில் வானைக்கெடுத்து வந்த டிஆர்டி வானிலை வானவில் நாடக குழுவினருக்கு நன்றியை தெரிவித்து உடவர்களின் நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரன், உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். ரதினியை வளம் பெற செய்யும் உற்சாகப்படுது உண்மையாக வாழ்த்தானது உங்களுடைய நன்மை, அதாவது நல்ல வாழ்த்துக்கள். ஒரு நன்மை தீமை உங்களுக்கு தெரியாத ரதினியை பற்றி, யார் ரதினி இப்படி இருக்கிறார் இப்படி இருப்பார்னு பார்த்துருக்குறீங்களா ரதினியை?
6: நான்
0: குரலில் தான் கேட்டுருக்கீங்க.
6: நல்ல
0: நடிப்பா வாலா, அந்த நடிகர்களுடைய பிறந்த நாள் வானவில் நாடக குழு அடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
6: இன்னும் பல்லாண்டு காலம் நடிக்க வேணும் என்று வாழ்த்தி கொண்டு நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரம், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர்கள் அன்புக்குரிய ஈரா சந்திரசேகரம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய பாடகர் புங்கை ராஜா அவர்கள். வணக்கம் புங்கை.
7: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா,
0: நலமா இருக்கிறீங்களா? புங்கையூர் ராஜா
7: நலமா இருக்கேன் ராஜா, நீங்கள் எப்படி இருக்கிறது?
0: நான் நல்ல சூப்பரா இருக்கிறேன் ராஜா. அந்த அன்போட
7: அப்படியே இருக்கிறேன் வேண்டிக்கொண்டு ராஜா. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி ரதினி ஜோஜ் அவர்களுக்கு சகல அசிவம் பெற்று சகல செல்வம் பெற்று என்றென்றும் தீர்க்க சுமங்கரியாக கணவன் பிள்ளையோடும் உற்றார்களோடு இருந்தா கலந்து முருகன் திருவள் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென எனது குடும்ப சார் வாழ்த்துக் கொள்கிறோம். இதை வானொலிக்கு எடுத்து வந்த வானவில் நாடக குழுவினர்கள் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரம், உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
7: நன்றி வணக்கம் ராஜா.
0: அவரை தொடர்ந்து சகோதரி ஷியாமலா அவர்கள் வைஃபரூடாக வந்திருக்கின்றார். அவருடைய சத்தமும் வராதுன்னு தான் நினைக்கின்றேன். வணக்கம் ஷியாமலா. நல்லமா இருக்கிறீங்களா ஷியாமலா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா சத்தத்தை அடிவயத்தில் இருந்து கதையை பிள்ளை பத்மராணி குரல் சொல்லிக்கிறீங்களா? ஒருத்தர் குரலும் கேக்குது இல்லையா? நீங்களும் அப்படி கதைக்கு பழகுங்கோ.
8: நானும் கதைக்கு உங்களுக்கு தான் சத்தமா வரையிலேயே
0: எனக்கு நல்லா கேக்குது உங்களோட குரல்.
8: வெளியில
0: வர வெளியில சவுண்ட் குறைவா வருதுன்னு சொல்லி நான் வாட்ஸ்அப்ல வரவேன்னு இங்க கேக்கல பிள்ளை. எல்லா துறையிலும் கெட்டிக்காரியவா? சமையல் துறையில கெட்டிக்காரி, மேக்கப்ல கெட்டிக்காரி, சகலத்திலும் கெட்டிக்காரி. சகலகலா வள்ளி.
8: சகலகலா அப்படியா? அப்ப சகலகலா வள்ளிக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதனை வானிலை கொண்ட வானவில் குழுவுக்கும் வானவில் நாடக குழுவுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும்
0: கூறிக்கொள்வேன். சவுண்ட் வந்தாண்டு
8: சரியா?
0: நன்றி. அவர் ஷியாமலா அவர்கள் அன்பாக வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி. மதனி என்ற குரல் தான் காணீங்க. ரெண்டு என்ன டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா மதனி?
9: இல்லையே.
0: அப்ப என்ன இவ்வளவு சவுண்ட் வருது?
9: எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரதினி அவர்கள் இன்று போல் என்றென்றும் சகல செல்வங்களும் கிடைக்க பெற்று அப்போ உற்றார் உறவுகளோடு கணவர் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரோடும் மன மகள்வோடு ஆரோக்கியமாக அந்த நல்ல நாடகம் நடிப்பா. நாடக நடிகையாக இருந்தாலும் அது சில நடிகள் அந்த சிரிப்புகள் வர வேணும் கோவ சரளா மாதிரி என்ன. அப்ப இதோட நாடகங்கள் நான் கேட்டிருக்கிறேன். நான் சில போல என்ன அறியாமல் சிரிச்சு போடுவேன். அப்ப நல்ல ஒரு நடிகையாக பலம் சிரித்து மகள எல்லாரையும் சிரிக்க வைக்க வேணுமென்று ஒரு பலம் வந்து நூறாண்டு காலம் தீர்த்த சுமங்கலிகளாக வாழ வேணுமென்று நான் வாழ்த்துகிறேன் அண்ணா.
0: நன்றி உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு. உங்கள் இதயம் நிறைந்த நன்றி வதனி மோகன்.
9: வானவில் நாடக குழுவில் வானவில் கருத்து வந்த வானவில் நாடக குழுவினர்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்கள்.
0: நன்றி அவர் சகோதரி வதனி மோகன் அவர்கள். வதனி மோகனை தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
10: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் பாமா. நலமா இருக்கீங்களா பாமா?
10: நல்லா
0: இருக்கிறோம். நன்றி.
10: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு தங்கை ஜோச் ரதினி எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக அன்பு கணவர் அன்பான மகனவர் மருமக்கள் பேர பிள்ளைகளோடு இன்னும் நின்று நின்று ஆயுளோடு சந்தோஷமாக தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்தோடு என்றும் வாழவனோடு மிகவும் அன்பாக வாழ்த்து கொண்டு இதை வானொலி குழந்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் பாமா ராஜரெட்டினம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
11: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். ஹலா, நலமா இருக்கீங்களா?
11: எனக்கு
0: நேஞ்சல்
11: சரியா. ஓகே. இன்றைய பிறந்த நாளை கொண்டாடும் ஜோஜ் ரஜினி சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீடூழி காலம் நோய் நொடி இல்லாம அவ நீங்க சொன்ன மாதிரி சகலகலா வல்லியாக வாழ வேண்டும் என்று எனது குடும்பம் சார்பாக நிறைவாக வாழ்த்துகின்றேன் அண்ணா. வாழ்க வாழ்க வாழ்க பல்லாண்டு.
0: உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அவரை வழங்குற செய்ய நன்றி.
11: வானொலிக்கெடுத்து வந்த வானவில் நாடக குழுவிக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி அண்ணா
0: வருகிறேன்.
11: நன்றி.
0: அவர் கலா ராணி வரதராஜன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அதனை தொடர்ந்து பட்சப்போடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
12: வணக்கம் ராஜா. ஏஞ்சல் அம்மாசலின்.
0: எப்படி இருக்கீங்க ஏஞ்சல்?
12: நலமாக இருக்கிறோம்.
0: நன்றி.
12: நினைக்கிறேன்.
0: நன்றி அம்மா. சொல்லம்மா. அதான் உங்களை எடுத்து நான் கண்டு
12: இன்று பிறந்த நாள் காணும் ஜோஜ் ரதினி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர் குழந்தை சிவனரெல்லாம் செல்வம் எல்லாம் பெற்று கணவன் பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு சோமாக வாழ வாழ்த்தி கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த மாணவி நாடக குழுவினருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ராஜாங்க.
0: நன்றி சௌதரி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் எங்களுடைய ஜோஜ் ரதினியை வளம்பெற செய்யும். நன்றி அம்மா.
12: நன்றி.
0: அவர் ஏஞ்சல் மார்சலின் அவர்கள். அந்த சகோதரிக்கு ஒரு அன்பு பரிசாக நாங்கள் ஒரு பாடலை வழங்கி உங்களிடம் வருகின்ற நண்பர்களை பொறுமையாக காத்திருங்கள்.

0: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபியமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 7:49 ஐக்கியராஜ்யத்தில் 8:47. அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய காலை பூந்தன நிகழ்ச்சியை மட்டுமல்ல அனைத்து நிகழ்ச்சிகளும் அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலியில் மலர்கின்றது. இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் வானவில் நாடக குழு. அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பிரான்ஸ் ஆர்சலில் வசிக்கும் திருமதி ஜெய் ரஜினி ஜோர்ஜ் அவர்கள் 15 இன்று செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமையை வந்த தனது பிறந்த நாளை தனது இல்லத்தில் அன்பு கணவர் பிள்ளைகளோடு இணைந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த நேரத்தில் ஜெனியை வந்து இப்பொழுது அமர்த்தி போட்டு ஒருத்தர் வந்திருந்தார், அப்புறம் அவர் ஓடிட்டார். ஜெனி வணக்கம். ஜெனி
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களோ?
0: தப்பிட்டீங்கள் புள்ளே. மேலே மேலே உங்களுக்கு மேலே. அப்ப உங்களுக்கு தெரியலையா என்னுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது?
1: எனக்கு துண்டிக்கப்பட்ட மாதிரி தெரியலையா?
0: ஒரு சத்தம் கேட்கலையா? மறைச்சு வச்சிருந்தான் சொல்லம்மா.
1: நீங்க
0: நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. நான் சந்தோஷமா நல்லா இருக்கிறேன்.
1: அப்படியே நீங்கள் தொடர்ந்து நிலமாக இருக்க வேண்டும் உங்களையும் வாழ்த்தி கொண்டு உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டேன்னா இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் சகலகலா வெள்ளி ஜோர்ஜ் ரதினி அக்கா அவர்களுக்கு மனம் நிறைந்த இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன்னா அவர் என்றும் நலமாக வளமாக சந்தோஷமாக பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்றும் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன்னா.
0: நன்றி. அவ இந்த நேரம் சிரித்த முகம்தான் சௌதரி. ஐக்கியராஜ்யத்திலிருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம்.
0: அன்பு சர்க்குணம் நலமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கும். அதே போல நீங்கள்
0: நாங்கள் எல்லாம் நல்ல உற்சாகம். எப்படி இருக்கிறா பவானி?
2: நன்றி
0: நன்றி. அப்படி உற்சாகம் இருக்க சொல்லுங்க.
2: பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஜோர்ஜ் ரஜினி அவர்கள் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று பார்வையற்ற நீடுள்ள கால நிறை செல்வமாய் வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு இதை வானொலிக்கு வளர்ச்சி எழுதி எடுத்து வந்த வானவில் நாடக குழுவினருக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். ராஜா நன்றி. வணக்கம்.
0: வருகைக்கு எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
2: நன்றி நன்றி நன்றி.
0: அவர் சர்க்குணம் ஐயா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
3: நானும் சொல்லிக்கொண்டு உங்களுக்கும்
0: சொல்லிக்கொண்டு செல்வம்
3: நிச்சயமாக 100% உண்டு சொல்ல மாட்டேன், 1000% நோயற்ற எங்களுக்கு என்னதுக்கு பணமும் பண்டமும் உண்டு ராஜா? உடல் ஆரோக்கியம் தான் எங்களுக்கு முக்கியம். ஆகவே நாங்கள் நல்ல மாதிரி ஆரோக்கியமாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ வேணும். ஆகவே எல்லோரும் நல்ல மாதிரி வாழ வேணும் வேண்டிக் கொண்டு ரதினியை பற்றி கொஞ்சம் கதைக்கு எனக்கு ஒரு 1-2 நிமிஷம் விட வேணும். அதாவது அதாவது ரதினியை பற்றி நான் கதைக்க வேணும். அதை என்னென்று கேட்டால் அவ ஒரு நான் இந்த ஆரம்ப காலத்து நேயர்கள் பட்டியலில் அவவும் ஒரு முக்கியமான ஆள் உண்டு. இந்த ரேடியோ ஆரம்பமான நாளில இருந்து இந்த ரேடியோவில் கதைச்சு கொண்டே இருக்கிறா. அதை விட அவாவை எனக்கு பிடிச்சது என்னென்று கேட்டால் இந்த நாடகங்கள் நடிக்கிறதுல ஒரு வல்லமை கொண்ட ஆளா இருக்கிறத விட இந்த டிஆர்டியில எந்த ஒரு அறிவிப்பாளரும் பிழை விட்டால் பிழை. இப்ப சமீபத்தில் கூட பிபியோட கண்டுபிடிச்சு கொண்டிருந்தா, ஆனா ஒருத்தருமே பிபியோட ஒருத்தரும் கதைக்கிறது இல்ல. பிபி செய்யற அறிவிப்புல பிழையை கண்டுபிடிச்சு உடனே நேரடியாக வந்து சொல்லிக்கணும். ஆனா பிபி அவன் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு நண்பனை சேர்ந்த நண்பர் வட்டாரத்தை சேர்ந்தவர். ஆகவே அப்படி இருந்தும் குற்றமண்டா குற்றம் தான் என்றதை அப்படி ஆணித்தரமாக உங்களோட நான் கெசட் பண்ணி வச்சிருந்தேன் ராஜா. முந்தியோருக்கா உங்களுடைய நிறைய வாதத்தை வேற கூட 25 வருஷத்துக்கு முன்னம் அதை கூட கெசட் பண்ணி வச்சிருந்தா நான் அதை விட்டுட்டேன். அப்படி அந்த ஆரெண்டான எந்த அறிவிப்பாளரையும் நேரடியாக புலவை விட்டால் நேரடியாக வந்து கதைக்கக்கூடிய அந்த அந்த வல்லமை கொண்ட திறமை கொண்டவா அவா. அது அது ஒரு பக்கம் இருக்கத்தக்க அவாவை பற்றி போலும் வாழ்நாள் சாதனையாளர்கள் என்று சொல்ற பட்டியலில் தான் நான் அவ வச்சிருக்கிறேன். காரணம் அவன் தனிப்பட்ட திறமைகள் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த டிஆர்டி மூலமாக நல்ல ஒரு நடிகை, அதாவது குறிப்பாக தமிழ் கடை பத்திரம், அடுத்தது சாமுத்திய வீடு போன்ற நாடகங்கள்ல தனக்கே உரித்தான ஒரு பாணியில எப்படி அவ நடிக்கிறான் எனக்கு நான் ஆச்சரியப்படுவேன். கேட்டுக்கொண்டிருந்து நிறம் மேல திறமையாக நடித்துக் கொள்வா. அப்படி நடிக்கிற வல்லமை கொண்ட அந்த நடிகை. அதை விட அவருக்கு கிடைச்ச கணவர் ஒரு மிக அமைதியான ஜோஜ், ஒரு அமைதியான மனிதன். அந்த அமைதியான அவரும் ஒரு நடிகன் தானே. ஆகவே ரெண்டு பேரும் ஒரு ஒரு கலை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே இவர்கள் 15ஆம் தேதி பிறந்திருக்கிறார். நான் நேர பார்க்கல, அழகா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அதை விட அவ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு படிவான்னு தெரிஞ்ச கதை, எங்கள் எங்கள் ஒரு தாத்தனின் அன்பு மைத்துணி தான் அவா. ஆகவே தெரியும் தாத்தனையும், தாத்தனின் அன்பு மைத்துணியும் இப்படி பல இதுகள் எனக்கு விருப்பம் கூட அவாவில. நான் அவளோட கதைக்கிறதுக்கு பல தடவை முயற்சி எடுத்தேன், எனக்கு லைன் கிடைக்கல முந்தி. சரி, அது பரவாயில்ல. ஆகவே அவ நலத்தோடையும் பலத்தோடையும் சகல செல்வங்களும் பித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது பேர புள்ளிகள் எல்லாத்தையும் கண்டுட்டேன். நான் பல தடவை நான் அவளை பற்றி பீரையாக்கள் மூலம் அறிஞ்சிருப்பேன். அவ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தான் வாழ்றா. தொடர்ந்து நல்ல மாதிரி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவ இந்த உலகத்துல வாழ வேணும் என்று சொல்லி. ஆனா நாடக நாடக நடிப்புகளுக்கு அவருக்கு எனது பிரத்தியமான நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த வானவில் நாடக குழுவினர், அதாவது இந்த இந்த எங்களை டிஆர்டியின் வானவில் குழுவினருக்கும் மிக மிக நன்றி. அவனுடைய பிறந்த நாளை இவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்று எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வானவில் குழுவினர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொண்டு ராஜா விடை வருகிறேன்.
0: நன்றி சோதரம். வாழும்போது வாழ்த்து வரும். அந்த வாழ்த்து அவருக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. நல்ல சந்தோஷமா, எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கின்றது. நன்றி
3: சத்தியமா ராஜா. இப்படியா நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் வாழ்த்த வாழ்ந்தாங்க.
0: நல்ல நல்லவா, இதை விட நல்ல நல்லவா.
3: ஓ நல்லவாண்டா, நான் அறிஞ்சு நான் அறிஞ்சா எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். அவன் நல்ல ஒரு திறமையானவா, எல்லா விஷயத்திலையும் ஒரு திறமையான ஒரு பெண். ஆகவே அந்த பெண்ணுக்கு அந்த நல்ல நல்ல மனம் கொண்ட நல்ல நடிகை, அது இதுன்றதை விட நல்ல ஒரு ஆளுக்கு எங்களது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க ராதினி. கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, நல்லா இருங்கோ, சுகமா இருங்கோ. ஜோச்சுக்கும் நன்றி. ஜோச் நல்லா இருங்கோ, சந்தோஷமா இருங்கோ. ஓகே, நன்றி ராஜா.
0: அவர் எங்கள் அன்புக்குரிய ராஜகோபால் அவர்கள். ராஜகோபாலை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும், ஐவர் ஊடாக இல்ல வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும். அன்பு வணக்கம். வணக்கம்
4: நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
4: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
0: நன்றி.
4: இன்றைய பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி ஜோஸ் ரஜினி அவர்கள் இன்று போல் என்றும் சீரும் சிறப்பும் பெற்று பல்லாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இதனை வானிலைக்கு அடுத்து வந்த வானவில் நாடக குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவரை வளம் பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி அண்ணா.
0: மீனா அவர்கள் வைஃபர் ஊடாக அழைத்துக் கொண்டிருக்க. மீனா, உங்களுடைய குரல் வெளியால் வராது, நீங்கள் தயவு செய்து மற்றதுகளுக்கு வாருங்கள். மற்ற அழைப்புகளுக்கு இணைந்திருக்கும் அன்பு வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: பாடகர் நலமா இருக்கீங்களா? பாடகர் நல்லா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நன்றி.
5: திருமதி வாழ்த்துகள். ஒன்றும் சீகோடும் பிறப்போடும் வாழ அன்புடன் வாழ்த்துகிறேன். பிள்ளைகள் பிறப்புகளோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வானவி கொடுத்து வந்த வானவி நாடக குழுவினருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி ராஜா.
0: நன்றி சோதரம். உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். பாடகர் அவர் பாடகர் மகேந்திரன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம். சாத்தி நலமா இருக்கீங்களா? சாத்தி
6: நல்வாழ்த்துக்கள். அவ நோய் நொடி இல்லாமல் சேக ஆரோக்கியத்தோடையும் குடும்பத்தோடையும் சந்தோஷமாகவும் நோய் நொடி இல்லாமலும் வாழணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டன்னா, இதனை வானிலைக்கு எடுத்து வந்த வானவின் நாடக குழுவினருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டன்னா, நான் அவாவோட ஒரு கதாரன்
0: நகலட்சணன்.
6: இந்த ரேடியோ ஒன்று கூடல இருக்க கண்டு கலட்சணன். பிறகு அவ ஒரு
0: கதை. ரெண்டு பேருமே
6: ஆமா
0: வாழ்த்துக்கள் சகோதரி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி.
6: நன்றி.
0: ஆசாத்தி தியாகராஜா அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் தர்மோதி அம்மா, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். ரவி அண்ணா
7: நன்றி
0: சோதரி.
7: நீங்கள் சோபா இருக்க நன்றி ஐயா. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் யோ ரஜினியும், அந்த அந்த பல்லாண்டு கால நோயோடு இல்லாம ஆரோக்கியம் சுகமாகவும் நல்லா கதையக்கூடிய பேசுறேன். நாங்கள் நல்ல சுகமாகவும் எங்கள் ஐஸ்வர்யங்களோடும் கணவர் பிள்ளைகளோடும் இறைவன் செயல வேலை செயலோடு அம்மா நீடுகூலி வாழ்க வாழ்க என்று எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்தி கொண்டு இந்த வானொலி அடுத்து வந்த நாடக குழுவினர் சௌரங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம்.
0: நன்றி சௌரியம். அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கும் நன்றிகள்.
7: நன்றி ஐயா, உங்களுக்கும் நன்றி.
0: அவர் திருமதி தர்மவதி அம்மா. அவரை தொடர்ந்து மேரி மெக்லின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் மேரி.
8: நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
8: நானும் நலமாக இருக்கின்றேன். பிறந்த நாள் காணும் வதனி
0: ஜோச் ஜோச் ரதனியம்மா ரதனியம்மா ரதனி ராணா
8: ரதினியா?
0: ஓமாம்மா
8: ரதினி. ஜோச் ரதினி அவர்களுக்கு பல்லாண்டு கால நீர்வழி வாழ்க்கை என வாழ்த்தி கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த வானவில் நாடக குழுவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடவிருந்தேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார். மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி மேரி. மேரியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா?
9: தங்கச்சி
0: சும்மா பொய் சொல்லாம பொய் சொல்றது உங்களுக்கு வாயில சும்மா பொய் சொல்லி சும்மா கிடக்கு லைன். நான் உங்களுக்கு 5 நிமிஷம் வேண்டாலும் கூட எடுப்பேன் தானே வந்து கொண்டிருந்தா.
9: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் நாடக கலைஞர் ஜோஜ் ரஜினி அவர்கள் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக வாழ்க வாழ்க குடும்பத்தின் சார்பில் வாழ்த்திக் கொண்டு வானொலிக்கு எடுத்து வந்த வானவில் நாடக குழுவினருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார். மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி மீனா. விளையாட்டுகள் வைக்க கூடாது. தயவு செய்து எல்லாருமே வந்து வாழ்த்தவனும். வாழ்த்தண்டா எல்லாருக்கும் கோமன். அது நீங்கள் யாரா இருந்தாலும் வாழ்த்தவனும். டக்கு டக்குன்னு வந்து எல்லாரையும் வாழ்த்தவனும். அதான் உங்களுடைய ரேடியோ மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு பாசம் கருணை என்று சொன்னா ரேடியோல யாருக்கு வாழ்த்து வந்தாலும் அவர்கள் எடுத்து வருகின்றவர் வானவில் நாடக குழுவினர். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருவரை வாழ்த்துறதுல உங்களுக்கு எந்தவித இதுவும் கஷ்டமும் இல்லை, துன்பமும் இல்லை. எல்லாருமே வந்து வாழ்த்துங்கள், அன்பாக வாழ்த்துங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு நல்லா தெரியும். அந்த வகையில் வராமல் இருக்கிறார் பிரான்சிலிருந்து. நான் 10 பேருடைய பேர் சொல்லுவேன் இதில் வச்சு. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
10: அன்பு தங்கை, ஆசை தங்கை, இனிய தங்கை, ஈகை தங்கை, உபசரிப்பு தங்கை, ஊக்கத்தை ஊக்கத்தங்கை, எங்கள் தங்கை, ஏறுமுக தங்கை, ஐயமற்ற தங்கை, ஒளிவு மறவற்ற தங்கை, பொறுப்புள்ள தங்கை, இத்தனைக்கும் சொந்தக்காரி ஜோஜ் ரதனி என்று அழைக்கப்படும் திருமதி ஆன் கார்மலிசாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் கணவர் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு திரு ராஜகோபால் கேட்டதை கொடுத்தேன். எம்பிஆர் சொன்னா நம்பியார் வரவனும், விபி சொன்னா ஜோஜ் ரதனி வரவனும், ஜோஜ் ரதனி சொன்னா விபி வரவனும். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 42 வருஷம் சிநேகிதம். இந்த சிநேகிதம் மீண்டும் தொடரும். ராஜன் அது சவிதாவா சோபியா இல்ல சவிதா என்று சொல்ல சொன்னார்கள். ராஜானா
0: கேக்குறேன் சொல்லுங்க.
10: சவிதா என்று சொல்ல சொன்னார்கள். உணவு பொருட்கள் வாரகிழமைதான் பெரும், அவர்கள் நிக்க மாட்டார்கள்.
0: நன்றி. உற்சாகமா கொண்டாடுறதுக்கு எங்கள் உணவு பொருள் அனுப்ப வேண்டாம் சொல்லுங்க. நன்றி.
10: நன்றி.
0: அவர் விபி. அவர்கள் விபியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
11: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபாஷினி, நலமா?
11: நாங்க நிலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே என்று நிலமா இருக்க வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு இருக்கேன். திருமதி ஜோஸ் ரவினி அவர்களுக்கு எங்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவ இன்று போல் என்றும் சீரும் சிறப்புடன் பல்லாண்டு காலம் தீக்கசு மங்கள் இவ்வளவு வாழ்வோம் என்று வாழ்த்திக்கொண்டு இதை வானலைக்கு எடுத்து வந்த வானவில் நாடக குழுவினருக்கு நன்றிகளை மாற்றுக்களையும் தெரிவித்துக் கொள்றோம்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு உங்கள் இனிய நிறைந்த நன்றிகள் அன்பு சகோதரி.
11: நன்றி, வணக்கம்.
0: அவர் அன்பு சகோதரி சுபாசினி பத்மநாதன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். அவருடைய தொடர்பை நான் நினைத்துக் கொள்ளவில்லை, நான் தான் தவறுதலாக அமைத்திவிட்டேன் என்று சொல்ல, நீங்கள் ஆசைப்படுகின்றவர்கள் இணையங்கள் அன்புறவர்களை நிச்சயமாக இணைந்தால் நம்முடைய வாழ்த்துக்களை நான் எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். இந்த நேரத்தில் டாக்டர் ரவி அவர்கள் நேற்று கொண்டுட்டு இப்போதான் வாரார் ரவி அண்ணா அவர்கள் வந்து சொல்லுவார். எனக்கு லைன் கிடைக்கலாம். டாக்டர் ரவி,
12: வணக்கம் ஐயா,
0: நலமா இருக்கிறீங்களா? ஏன் ரஞ்சி உங்களை நேரத்தை எழுப்பி விட இல்ல? நான் தான் தவறுதலாக சொல்லி போட்டேன் பிள்ளைய. நன்றி டாக்டர் ரவி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களோடு நன்றி. இதனுடன் நிறைவுக்கு வருகின்றது. 35 அன்பு உறவுகள் இணைந்து கொண்டு ஜோஸ் ரதனியை வாழ்த்தியிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்த்து கள்ளம் கபடமற்ற வெள்ள உள்ளம் படைத்தவர்களுடைய வாழ்த்து. ஜோஸ் ரதனிக்கு 15 வயது இன்னும் குறைந்து நீங்களும் இன்னும் நல்லது ஆரோக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி கொண்டு அன்பு உறவுகளை வாழ்த்துவதற்கு நீங்கள் உங்களுடைய பேரக்குட்டிகளோ உங்களுடைய பிள்ளைகளோ யாருடைய வாழ்த்து நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து வாருங்கள். அது பற்றிய மேலதிக விவரங்கள் கேட்டால் அங்கே எங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு 01 48 32 15 40 அழைப்பை ஏற்படுத்துங்கள். ஆஃபீஸ் நம்பருக்கும் நீங்கள் அடியுங்கள் அன்பர்களே. ஆஃபீஸ் நம்பர் 03 1 48 37 76 75. இந்த அழைப்புகளை ஏற்படுத்தி நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய அனுசரணை நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வர உங்களுடைய மூத்தவர்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து மறைந்தவர்களை எல்லாம் நினைவு கூறுகின்ற ஒரு நினைவு நிகழ்ச்சியில் கூட இருக்கின்றது. சரி, அந்த நிகழ்ச்சியில் வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷுடா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மூலமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நவேந்தர் நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியிருக்கிறது. இதே நேரத்தில் தமிழ் மக்களின் உரிமைக்காக ஐந்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நவேந்தல் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் மக்கள் தொடர்பகத்தில் இன்று உணர் வெளிச்சியுடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயலாளர் ரவி செனவரட்ன மற்றும் குற்றப்பிணைவு திணைக்கழகத்தின் பிரதி காவல்துறை மா அதிபர் ஷானி அபயசேகர் ஆகியோரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் அப்துல் வாஹித் அவர்களின் ராஜினாமாவால் வெற்றிடமாகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பொருத்தமான தேசிய பட்டியல் உறுப்பினரை பெயரிட்டு அனுப்புமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு நிறுவன கட்டமைப்பில் இருந்து வெளியேறி சமூகத்துடன் இணைந்து கொள்ளும் 18 வயதை பூர்த்தி செய்தவர்களுக்கு வாழ்விக்க வைக்கும் பலம் திட்டத்தின் கீழ் 2 மில்லியன் ரூபாய் வீடமைப்பு உதவியை வழங்குவதற்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் இலங்கைக்கு சென்ற சிறுவனை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை சிறுவர் நன்னடத்தை பிரிவில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சிறுவன் இலங்கையில் வசிக்கும் தனது காதலியை சந்திக்கும் நோக்கில் இந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான உபகுழுவின் கலந்துரையாடலின் போது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கையை 7ஆக குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 7 பாடங்களுக்குள் வரலாறு மற்றும் அழகியல் ஆகிய பாடங்கள் அடங்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் கல்வித்துறையில் முறையான அங்கீகாரம் பெறாத கல்வி நிறுவனங்கள் அதிகரித்து வருகிறது. ஆசிரியர்கள் தங்கள் பதவியுயர்வுகளுக்காக மேலதிக கல்வியை மேற்கொள்ளும் போது ஆசிரியர்களை ஏமாற்றி பணம் அறவிடும் இத்தகைய நிறுவனங்கள் மீது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். அரசாங்கத்தில் இருக்கும் மக்கள் பிரதிகள் யாருக்கு எதிராகவும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு தெரிவிக்க முடியாத வகையில் புதிய திருப்பு முனையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதுநேரம் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்ந்தும் திட்டங்கள் தயாரித்து வருவதென தெரிவிக்காமல் தற்போது திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்திருக்கிறார். அபிவிருத்தி என்பது ஒருபோதும் தொண்டாக பார்க்கப்படக்கூடாது, மாறாக அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிய அடிப்படை மனித உரிமையாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி சுமித் அசநாயக்கா சர்வதேச சமூகத்திடம் தெரிவித்திருக்கிறார். இலங்கை மக்களின் உயிரியல் அளவியல் தரவுகளை இந்தியாவுக்கு தாரவார்க்கும் நடவடிக்கையை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இந்தியாவுடன் கச்சாத்திடப்பட்டதாக கூறப்படும் ரகசிய ஒப்பந்தங்களின் முழுமையான விவரங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் வரிவடக்கு பிரசபை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கழிவுகளை கொட்டிய வலி தெற்கு பிரசபை அவற்றை மீள அள்ள வேண்டும் என்று வலிவடக்கு பிரசபை காலக்கெடு விதித்தும் குப்பைகள் மீள அள்ளப்படாமல் தீயிட்டு கொளுத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வழக்கின் மனுதாரர்களுடன் பேசி பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி சிலர் அச்சுறுத்தி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல் காரணமான கொஸ்மல்லி என்பவரின் போதைப்பொருள் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதாக கூறப்படும் கழுபோவில அவிஸ்கவின் சகா ஒருவர் கிள்ளப்பனை பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இலங்கையில் போதைப்பொருள் அல்லது மது போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கொட்டாஞ்சேனை மற்றும் யக்கமுல்லா ஆகிய பகுதிகளில் கூரிய ஆயுதங்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இருவர் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அழுகம சீனவத்தை பகுதியில் தனியாக வசித்து வரும் பெண்ணொருவரின் வீட்டின் கூரையின் கீழ் இருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அழுகம காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட சந்தேக நபருக்கு மேல்நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட 15 வருட கடுமைய சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. இலங்கையில் இடம்பெறும் வீதி விபத்துக்களில் சுமார் 30% வீதிகளில் வசிக்கும் நாய்களாலே ஏற்படுகின்றன என்றும், நாய்க்கடியினால் பாதிக்கப்படும் மக்களுக்கு விசநாய் கடி நோய் தடுப்பூசி வழங்குவதற்காக ஆண்டுதோறும் சுமார் 1 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும், விலங்கு தொகையை மனித நேயத்துடன் முகாமைத்துவம் செய்வதற்கான கால்நடை மருத்துவர்களுடைய அமைப்பு இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறது. இலங்கைக்கு சுற்றுலா சென்ற பயணியொருவர் மீது வவ்வால் ஒன்று வந்து தொட்டி கொண்ட அரிய காட்சி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட 2 பயணப்பைகளிலிருந்து சுமார் 320 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ்பக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேல் சப்ரகம மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகளில், அறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் மரியாதை செலுத்தியுள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழக முப்பெரும் விழா இன்று நடைபெறவிருந்த நிலையில் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையனுக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியாவும் சீனாவும் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என்று பாரிஸ் உச்சி மாநாட்டின் போது நடைபெற்ற சந்திப்பில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டிருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி தெரிவித்திருக்கிறார். ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் 1 வாக்கு மட்டுமே பெற்றது கவனம் பெற்றுள்ளது. மேற்கு வங்க இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை திரிணாமுல் அதிருப்தி அணி நேற்று அறிவித்திருக்கிறது. தாய்மொழியுடன் சேர்த்து மற்றொரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள முதல்வர் வி டி சதீசன் நடனமாடும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்ட நிலையில் மெட்ராவில் இருந்து அது நீக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்துக்கு வெளியே நேற்று காலை ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். கடந்த 1 மாதத்தில் உடற்பயிற்சி கூடத்துக்கு வெளியே 3வது முறையாக துப்பாக்கியால் சுட்டு கொலை சம்பவம் நடந்துள்ளது. யமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த சனிக்கிழமை சவுதி அரேபியாவில் பல்வேறு நகரங்கள் மீது ட்ரோன் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் ஐசான் நகரத்தில் வசிக்கும் இந்தியர்கள் உட்பட பலர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்களில் எத்தனை பேர் இந்தியர் என்ற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்தியாவிலிருந்து தத்தெடுக்கப்பட்ட 2 பிள்ளைகள் நெதர்லாந்தில் வசித்து வருகிறார்கள். மீனா யஸ்னிக், மினல் யசன் இருவரும் 1980களில் பிறந்தவர்கள், நல்ல நண்பர்கள். ஆனால் 40 ஆண்டுக்கு பிறகு அவர்கள் உடன் பிறந்த சகோதரிகள் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. கேதர்நாத் அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து 6500க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற தேம்ஸ் நதிக்கரையில் இந்திய பாரம்பரியத்தின் அடையாளமான கங்கை ஆராத்தி விழா முதன்முறையாக மிக பிரம்மாண்டமாக அங்கு நடைபெற்றிருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,320 ரூபாவுக்கும் 85 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,040 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது.
உலக செய்திகளில் பாலஸ்தீன மேற்கு கரையை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலின் நடவடிக்கைகள் பாலஸ்தீன மக்களை தனிமைப்படுத்தி ஒழிப்பதற்கான பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி என்று இஸ்ரேலை மையமாக கொண்டு செயல்படும் மனித உரிமைகள் அமைப்பான பிசலம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிலைகள் மீது சமீபத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் யோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் செயற்கைக்கோள் படங்களை சீன உளவு அமைப்புகள் ஈரானுக்கு வழங்கியதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் சீனாவை எச்சரித்துள்ளன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோர்முஸ் நீரிணையின் தெற்கே உள்ள தடை செய்யப்பட்ட பகுதி வழியே செல்ல முயன்ற மிகப்பெரிய எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று கடற்படை குண்டுகளால் தாக்கப்பட்டு தீப்பிடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் ஈரானின் இந்த கூற்றை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு மறுத்திருக்கிறது. ஈரானின் தென்கிழக்கு பகுதியில் சன்னி இஸ்லாமியத்தின் சிரேஷ்ட மதகுருவான மவி யூஸ் கோர்கிஷ் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானின் உத்தியோர்வ செய்தி நிறுவனமான IRNA செய்தி வெளியிட்டிருக்கிறது. எமனின் உள்நாட்டு பூசலால் இந்த மாத தொடக்கம் முதல் 125,000 பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. செய்யறிவு துறையின் வளர்ச்சியை மட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆத்ரோபிக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டாரியோ அமேடி தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தை வரவேற்பதாக உலகின் முன்னணி AI நிறுவனங்களான OpenAI தலைவர் சாம் அல்மென் மற்றும் எக்ஸ் நிறுவன தலைவர் எலான் மஸ்க் ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா நிலக்கரி எரிவாயு உற்பத்தி ஆலைகள் வெளியேற்றும் மாசை கட்டுப்படுத்தும் விதிமுறைகளை நீக்கியிருக்கிறது. அதன் மூலம் மின்சாரம் விலை குறையும் என்று அந்த நாட்டின் சுற்றுப்புற பாதுகாப்பு அமைப்பு கூறுகிறது. இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுபியாந்தா நிதியமைச்சர் புர்பாயா யுதிசடோவை பதவியில் இருந்து நீக்கியிருக்கிறார். அவருக்கு பதிலாக சுவாகசில் நசாரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தில் சக மாணவியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 15 மாணவன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மாணவனுக்கு மனநலம் சரியில்லாததால் அவரை விடுதலை செய்வதாக சா அலாம் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சீனாவுக்கு செல்வது மற்றும் அங்கிருந்து திரும்புவது தொடர்பான புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. தாய்லாந்து அதன் விசா விலக்கு விதிகளை கடுமையாக்கிறது. இன்று முதல் விசா இல்லாமல் தங்கக்கூடிய காலம் 60 நாட்களிலிருந்து 30 நாட்களாக குறைக்கப்படுகிறது. சீனாவின் ஷாங்காயில் 75 வயது பாட்டி தம் ஓய்வு கால சேமிப்பு முழுவதையும் அழகு சிகிச்சைக்காக செலவிட்டிருக்கிறார். அவர் செலவிட்ட தொகை சுமார் 450,000 டாலர் என்று கூறப்படுகிறது. அவர் ஏமாற்றி அந்த பணத்தை இழந்திருப்பதானது அவரது மகளால் தற்போது வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலிய மாநிலத்தில் நபரொருவர் சுறாமீனால் தாக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை கிட்டத்தட்ட 1,300 தாக்குதல்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. 260 அதிகமான தாக்குதல்கள் மரணத்தில் முடிந்திருக்கிறது. இனிய தேடி சாம்பியாவில் நாடு முழுவதும் சுமார் 4,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் வரலாற்று சாதனையை படைத்துள்ள தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகங்கள் காணொலி பகிர்வு தளங்கள் AI ஷாட்போர்ட் இணைய விளையாட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த பரிசீலிக்கிறது. பிள்ளைகளை இணைய அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான விரிவான திட்டமாக இது கருதப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரிலிருந்து சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி காயம் காரணமாக விலகியிருக்கிறார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக இலங்கை அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் நியமிக்கப்படவுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் பாகிஸ்தான் அணிக்கு சர்வதேச கிரிக்கெட் சபை அபராதத்தை விதித்திருக்கிறது. ஜப்பானில் உடற்குறையுள்ளோருக்கான ஆசிய விளையாட்டுகள் செப்டம்பர் 19 தொடங்க இருக்கிறது. ஆனால் வீரர்களுக்கு தங்குமிடங்கள் போதவில்லை என்று தென்கொரியாவின் ஒலிம்பிக் குழு குறை கூறியிருக்கிறது. ஹங்கேரி புடபெஸ்டில் நடைபெற்ற வேர்ல்ட் அத்லெட்டிக் அல்டிமேட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை வீரர் ருமேஷ் தரங்க பத்ரகை இன்று காலை இலங்கைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் வானூர்தி பயணத்தின் போது அவருடைய 4 ஈட்டிகள் உடைந்து சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379.54 இந்திய பெறுமதியில் 110.58 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329.01 இந்திய பெறுமதியில் 95.85 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.10 இந்திய பெறுமதியில் 117.15 ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.64 இந்திய பெறுமதியில் 129.26 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.46 இந்திய பெறுமதியில் 68.89 கேட்டது மணிக்கூர்தனவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris,
3: Viti Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
3: Melodie Todorbukalukku Viti Cash and Curry Paris La Chapelle Todorbu Tolivisi Lakkam 01 40 55 07 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:22 ஐக்கியராஜ்யத்தில் 9:22. இந்த நேரத்தில் பேராசிரியை பர்மின் சுல்தானா அவர்கள் ஆற்றிய உரை, அவமானப்படுத்தினால் வெற்றியால் பதில் சொல்லுங்கள் என்ற தலைப்பில் உரை.
7: எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, கட்டண புருஷனை வாடா போடான்னு சொல்ற பண்பாடு வந்துருச்சு, ஆனா பிறந்த பிள்ளைய வாங்க போங்கிறோம். இந்த களத்தில் நின்று கொண்டுதான் நான் பேசுகிறேன். நான் இங்கே ஒரு வார்த்தையை உங்களுக்கு வெளிச்சமாக அள்ளி வீசுகிறேன். பல்வேறு விதமான கேடுகள் முதல் முதலில் தவறு நடந்ததற்கு பிறகு அதை மறைப்பதற்கான எழக்கூடிய புன்னகையில் தான் தொடங்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது என்று தெரியும். இங்க வச்சிருந்தனே ரெண்டு ஸ்வீட், எங்க? நான் தான் சாப்பிட்டேன். அம்மாவிடம் கேட்க வேண்டும் என்று தோன்றவில்லையா உனக்கு? சிரிப்பிலே மறைகிறது குற்றங்கள், எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு ஒரு ஜோக் இருக்கு, நம்ம எல்லாரும் சிரிச்சிருக்கோம் அந்த ஜோக்கை கேட்டு. கவுண்டமணி சார் ஜோக்குன்னு நினைக்கிறாரு. வாசல்ல ஒரு செருப்பு கிடக்கும், வேகமா அவர் என்னன்னு தட்டி பாப்பாரு. உள்ளுக்குள்ள அவருடைய மனைவி வந்து பெட்ல படுத்துட்டு இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு அவர் பதில் சொல்வாரு. காசு இல்ல, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான். குழந்தைக்கு கட்டுறதுக்கு ஃபீஸ் இல்ல, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான். அப்படி உடனே மேல மறைஞ்சிட்டு இருந்த ஒரு ஆள் சொல்லுவார், எல்லாம் நானே பாத்துக்கிட்டோம்னா அந்த கட்டிலுக்கு கீழே மறைஞ்சிட்டு இருக்காரு, அவர் என்னத்தை பாத்துப்பாரு. உடனே நம்ம எல்லாரும் சிரிச்சோம். நம் வீட்டில் நம் தாய்க்கும் தந்தைக்கும் இந்த ஒரு சொல்லாடல் நிகழ்ந்தால் நாம் சிரிப்போமா? நம் மனைவிக்கும் நமக்கும் இத்தகைய ஒரு சொல்லாடல் நடந்தால் நாம் சிரிப்போமா? குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒழுக்கமான மிக அற்புதமான கட்டமைப்பை சில நகைச்சுவைகள் வாயிலாக கெடுத்துவிட முடியுமா இந்த சமூகத்தில்? கெடுத்துவிட முடியும் என்று இவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்றால் கெடுத்துவிட முடியாது என்று நீங்கள் எதிர்த்து பேச வேண்டிய சொல்தான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்பது. நீ எதுவாக இருந்தாலும் நகைச்சுவை என்கின்ற பெயரால் என்னை நீ ஆட்கொள்ள முடியாது. எதற்கு சிரிக்க வேண்டுமோ அதற்கு நான் சிரிப்பேன், எதற்கு எதிர்க்க வேண்டுமோ அதற்கு நான் எதிர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய

அர்ஃபி இப்படி சொல்கிறார். நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு வரும்பொழுது ஒரு நோட்டும் பெண்ணும் கொண்டு வரலாம், குறிச்சு வச்சுக்கலாம். ரெக்கார்ட் பண்றதை விட குறிக்கிறது நல்லது, நினைவாற்றல் பெருகும். அதைத்தான் மருத்துவர் சொல்லிவிட்டு போனார். நீங்க கேட்ஜெட்ல வாசிக்கிறத விட புத்தகத்தை தொட்டு வாசிப்பது மிக அற்புதமான ஒரு அறிவியல் நுட்பம். அது தங்கி இருக்கிறது. பேர குழந்தைகளை ஸ்கைப்ல பார்த்து தடவி கொஞ்சுவதை விட பிசிக்கலா தடவி கொஞ்சுகின்ற பொழுது இருக்கக்கூடிய ரசாயன மாற்றம் மிக மிக உயர்ந்தது. எங்க ஐயா நாதன் தான் சொல்லுவார், இன்னைக்கெல்லாம் எல்லாருமே வந்து தொலைபேசியில பேசிக்கிறாங்க, ஆனா நீங்க பழைய ஆட்கள் கிட்ட தொலைபேசியில பேசி பாருங்களேன், அவங்க சொல்லுவாங்க, மவனே ஒரு 8 ஊருக்கு வந்துட்டு போடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன இருக்குதோ அதை போன்ல பேசுமா? போன்ல எல்லாம் பேச முடியாதுப்பா, நேர்ல வா, நேர்ல பேசணும். நேர்ல வா, நேர்ல பேசணும் என்று சொல்லுகின்ற பொழுது இருக்கக்கூடிய வீரியம் இருக்குல்ல, அது மிக மிக ஆழமான அறிவியல் நுட்பம் சார்ந்தது. தொடுதல் இருக்குல்ல, அது மிக மிக நுட்பம் சார்ந்தது. தொடவே முடியாதபடிக்கு காலம் யாரையேனும் தூக்கி அடித்திருந்தால் அவர்களை நாம் இப்படி ஹாலோகிராமில் கேட்டுக்கொள்ளலாம். நான் பாராட்டுகிறேன், யார் இந்த அறிவியல் நுட்பத்தை கண்டுபிடித்து இங்கே நமக்கெல்லாம் காட்டினார்? அவர் பெயர் சங்கராம், மிஸ்டர் கார்த்திக். நீங்க ஆபரேட் பண்றீங்க. கார்த்திக்கிற்கு உலக தமிழர்கள் சார்பில், தமிழ்நாட்டின் 8 கோடி தமிழர்கள் சார்பில் உங்களுக்கு நான் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐன்ஸ்டீன் என்ன ஸ்டைலா நின்னு பேசினாரு தமிழ்ல? கலாம் தமிழில் பேசியது எனக்கு ஆச்சரியம் இல்லை. நீங்கள் ஐன்ஸ்டீனை தமிழில் சொல்ல வைத்தீர்கள். உலகெல்லாம் உங்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, குழந்தைகளும் புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு நீங்கள் ஒரு வித்தையை அவர்களுக்கு முன்னால் விதையாக வீசி இருக்கிறீர்கள். அது வாங்கி வைத்துக் கொண்டு விருட்சமாக வளரும். மர்ஃபி விதி இப்படி சொல்கிறது. கையிலே நோட்ஸ் இல்லனா அதை விட பல மடங்கு இந்த புத்திக்கு ஆழமான சக்தி உண்டு, அதில் கிரகித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை அதிகமாக யோசிக்கிறீர்களோ அது நிகழும் வாய்ப்பு மிக மிக அதிகம். புரிஞ்சுதா? நீங்க ரொம்ப ஒரு விஷயத்துக்கு பயந்தீங்கன்னா அது நடந்துடும். ரொம்ப ஒரு விஷயத்தை ஆழமா நேசிச்சீங்கன்னா அது நிகழ்ந்துடும். உங்கள் மனதிற்கு அந்த அளவிற்கு பெரிய ஆற்றல் உண்டு. நானும் 10-15 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. அது மரணமாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், அறமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம். எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடும். இது மர்ஃபியின் விதி. இரண்டாம் விதி சொல்கிறேன், கிட்லின்ஸ் லா. வீட்டிற்கு போய் நீங்கள் பரிசோதித்து பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையை தெளிவாக உங்களால் எழுத முடிகிறதோ அந்த பிரச்சனை பாதி தீர்ந்து விட்டதாக நீங்கள் கருதி கொள்ளலாம். நமக்கு பிரச்சனைனா என்னன்னு தெரியும், ஆனா அது விளக்கமா நம்மளால சொல்ல முடியாது. பெண்களுக்கு சொல்லவா, என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுல ஆர்டர் போடாத நாள் ஹோட்டலுக்கு போவோமா? இப்ப சமையல் பண்றது ரொம்ப குறைஞ்சி போச்சுன்றது புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. மருத்துவர்களுக்கு கொண்டாட்டம். வீட்டின் சமையல் அறைக்கு என்ன பெயர் தெரியுமா? மனம் மற்றும் உடல் மருத்துவ நிலையம். சமையல் அறைக்கு தான் பேரு. யார் சமைக்கணுங்கிறத அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். வீட்டில் சமைத்து சாப்பிட வேண்டும் என்பதனை முடிவு செய்து கொள்வோம். ஆர்டர் போடாத அன்னைக்கு ஹோட்டலை கூட்டிட்டு போய் பெண்களுக்கு சொல்லிக்கிறேன், வீட்டில் நம்மளை உட்கார வச்சுட்டு என்ன சாப்பிட்றேன்னு கேட்டிருக்காங்களா? அவங்களே ஆர்டர் போட்டுருவாங்களா? அவ்வளோ தைரியம்லாம் இருக்கா? நான் அவங்களுக்கு நாம கிட்ட கேட்பாங்க, இட்லி சாப்பிட்றியாப்பா? காலையில் தானே சாப்பிட்றேன். தோசை, அது நேற்று நைட்டு சாப்பிட்டது. பூரி சொல்லவா, ராத்திரி நேரத்தில் ஆயில் ஜீர்ணாவாதுன்னு சொல்லுவாங்களா உங்கள் வீட்டில்?

0: பரோட்டா உடம்புக்கு ஆகாதுங்க. நான் ஏதாவது சொல்லட்டுமா? அது என்னன்னு தெரியல. ஃபேன் போட்ட உடனே உழுத்து சாப்பிட்றதுக்குள்ளேயே விடிஞ்சு போயிருங்க. அப்போது ஃப்ரைட் ரைஸ் அது எப்படிங்க? அது சோற போய் வறுக்கிறாங்க. தமிழில் சொல்லி பாருங்களா, வறுத்த சோறு என்னக்க சாப்பிட்ற. சரி அப்போ நீயே சொல்லு என்ன சாப்பிட்ற, எனக்கு தெரில, நீங்களே ஏதாவது சொல்லுங்க. என்ன வேணா அது தெரியுது, என்ன வேணும் அது தெரியுதா? என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை எழுதி பாருங்க. பாதி பிரச்சனையை தீர்ப்பதற்கான வல்லமை உங்களிடத்தில் தான் இருக்கிறது. உங்களிடமிருந்து தொடங்குங்கள் என்கிறான் கின்ஸ்லா. அடுத்தது பாருங்க, கில்பர்ட் என்கின்ற ஒரு அறிஞன் சொல்லுகிறான். கில்பர்ட்ஸ் லா, வேலை செய்ய போறோம்ல, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைங்க அது. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால வேலை செய்யற இடத்துல இருந்த பெரியவங்க இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல இல்ல. வேலை செய்யற இடத்துல போற பிரச்சனை என்ன தெரியுமா? வேலை இடத்தில் உள்ள பெரிய சவால் என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லித்தர மாட்டார்கள். இது ஒரு லா, கில்பர்ட்ஸ் லா. நீங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் தான் தயாராக இருக்க வேண்டும். இது மூன்றாவது லா. நான்காவது லா சொல்றேன், ரொம்ப சாதாரணமா இருக்கும் ஆனால் அதில் பேரறிவு பொதிந்து இருக்கிறது. வால்சன்ஸ் என்கின்றவன் எழுதியிருக்கிறான் இந்த விதியை. வால்சன்ஸ் லா சொல்லுகிறான், தகவலுக்கும் அறிவுக்கும் முன்னுரிமை கொடுத்தால் பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என்ன தகவல், அந்த தகவலை வைத்துக் கொண்டு உங்கள் அறிவு. நாம என்ன செய்யறோம் தெரியுமா? வெறும் தகவல்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறோமே தவிர அறிவை பயன்படுத்துவதே இல்லை. தகவலையும் அறிவையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடியவர்கள் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார். என்கிட்ட கூட ஒரு வாட்டி சொன்னாங்க, சார் நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா பேச்சுக்குன்னு. ஆனந்த விகடன்ல தான் ஒரு நண்பர் கேட்டார். இல்லையே, 138 சேனல்ல உங்க பேச்சு வருதுங்க, நீங்க அதை போட்டு நீங்க சம்பாதிக்கலாமே. எனக்கு நான் சொன்னேன், சொல்லுகின்ற சொல் மக்கள் வரைக்கும் போய் சேர்வதற்கு அந்த 138 பேர் உழைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தானே அந்த பணம் போய் சேர வேண்டும். என் வாழ்த்துக்கள் அவருக்கு என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன்.
1: தகவலையும் அறிவையும் சேர்த்து பயன்படுத்துகின்றவர்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்கிறார். கடைசியா நான் சொல்றேன் பாருங்க, ஃபோக்லன்ஸ் என்கின்ற அறிஞன் சொன்னான், மிக முக்கியமான விதி இது. அவன் சொன்னான், ஒரு முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனில் அதில் தயவு செய்து எடுக்காதீர்கள். ஒரு முடிவை எடுக்க வேண்டாம், அதுக்கான பெரிய அவசியம் எதுவும் இல்லைன்னா எடுக்காதீங்க, கொஞ்சம் காத்திருங்கள் என்கிறார். அறிவு என்பது பொக்கிஷமானது. அந்த அறிவை பெறக்கூடிய வாய்ப்பும் அதை பயன்படுத்துகின்ற வாய்ப்பும் நாம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த 5 விதிகளை நான் சொன்னேன். உங்களை நீங்கள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். நான் தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். உங்களை யாரேனும் அவமானம் செய்கிறார்களா? உங்களை யாரேனும் மிகுந்த மன உளைச்சலுக்கு உட்படுத்துகிறார்களா? நான் ஒரு உத்தியை சொல்லி தருகிறேன். இன்றைக்கு நீங்கள் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மனதிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாரேனும் உங்களை மிக மிக சிரமப்படுத்தினால் அவமானங்களுக்கு ஒருபோதும் பதில் சொல்லாதீர்கள். உங்களை அவமானப்படுத்தினால் ஒருபோதும் பதில் சொல்லாதீர்கள். ஆழமா இதை மனசுல எழுதி வச்சுக்கோங்க. அவர்களின் நோக்கம் நம்மை சிந்திக்காமல் செயல்பட வைப்பதுதான். ஏன் நம்மை அவமானப்படுத்துகிறார்கள்? நாம் சிந்திக்காமல் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தானே நம்மை அவமானப்படுத்துகிறார்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்கள் மௌனத்தால் அவர்களுக்கு விரக்தி கொடுத்து உங்கள் வெற்றியால் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுங்கள். உங்களுடைய மௌனத்தால் முன்னால் இருக்கிறவன் ஒண்ணும் இல்லை, நீங்க தோத்துறணும்னு நினைக்கிறார் பாருங்க, அவருக்கு பதிலே நீங்க வாழ்ந்து காட்டுறதுதான். செத்துருவாங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தோத்துறணும்னு பிளான் பண்றாங்களா, அவன் என்ன ஆவான், அவனுக்கு என்ன பதில்? திட்டிட்டு தெருவில் சண்டை போட்டுட்டு இருக்கிறதா? அவன் எதில் உங்களை தோற்கடிக்க வேண்டும்? வேண்டும் என்று நினைத்தார்களோ அதில் வெற்றி பெற்று காட்டுவதுதான் அவர்களுக்கு நீங்கள் தருகின்ற பதிலே தவிர திருப்பி அவர்களிடத்தில் சண்டை போடுவதல்ல. அமைதியாக இருந்து விரக்தியை ஏற்படுத்துங்கள், வெற்றி பெற்று அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுங்கள். இதுதான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நீங்கள் எதிராளிக்கு சொல்லுகின்ற சவால். மிக நுட்பமான சவால் இது. எங்க குருநாதர் சொல்லுவார், வலிக்குதா, வலிக்கட்டும், வலிச்சா உயிரோட இருக்குன்னு அர்த்தம், பொணத்துக்கு வலிக்காது. பிணத்திற்கு வலிக்காது. Feel the pain. Pain is sensation. Feel the pain. Don't suffer. Suffering is optional. துன்பப்படுவது உன்னுடைய சாய்ஸ். அது வலி என்பது புறக்கணிக்கவே முடியாது, வந்து சேரும். அதை எப்படி அனுபவித்து அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு உயர்வது என்பதனை யோசிப்பதில் தான் இருக்கிறதே தவிர நீங்கள் துயரப்படுவதனால் வந்த துன்பம் போகாது. துன்பப்படுவதனால் மற்றவர்களுக்கு துன்பம் தான் விளைவிப்பீர்களே தவிர துன்பத்தை உள்வாங்கிக் கொண்டு சிந்திக்க தொடங்கினால் யாருக்கு பதில் சொல்ல வேண்டுமோ அந்த பதில் தரக்கூடிய ஆற்றலை இயற்கை உங்களுக்கு தரும். அதற்கு இறைவன் என்று பெயர். எங்க அம்மா சொல்வாங்க, ரொம்ப சிரமப்படுற நேரத்தில் சொல்வாங்க, அழுதுட்டு இருக்கும் போது சொல்வாங்க, அழாத போதும் அவங்கிட்ட சொல்லும். எங்க அம்மா கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை கொண்டவன். அவங்கிட்ட சொல்லு, யாரெல்லாம் உனக்கு கஷ்டம் தந்தார்களோ நீ அறத்தோடு இருந்தால் உனக்கு கஷ்டம் தந்தவர்களை இறைவன் உனக்கு முன்னால சோழி மாதிரி வந்து போடுவான். அப்புறம் அவங்களுக்காக நீ பிரார்த்திப்ப, நான் இப்படிலாம் சொன்னா அதுக்கு இப்படிலாம் தண்டனை கொடுக்காத இறைவா என்று அவருக்காக நீ இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும் காலம் வரும். எப்போ நீங்கள் உறுதியுடன் இருந்து செயல்பட்டால், நீங்கள் வெற்றி பெற்றால், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேளுங்கள். கேட்டு அதிலிருந்து உங்களுக்கான பருக்கைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறேன் நான். இந்த உலகம், இந்த புத்தக கண்காட்சி, இந்த வாய்ப்புகள் எல்லாம் புறச்சூழ்நிலையில் நிகழ்வது. இதை பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்திற்குள் வர வேண்டும் என்றால் உங்களுடைய உள் சூழ்நிலை, உங்கள் அகச்சூழ்நிலையை சரியாக்கிக் கொள்ளுங்கள், உறுதிபட வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அகச்சூழ்நிலைகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பெயர்தான் கல்வி. அதனால் தான் நான் சொல்லுவேன், கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. அறிவார்ந்த நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் கல்வியை உள்ளே செலுத்திக் கொண்டே இருங்கள். குழந்தைகளுக்கு நான் சொல்லுகிறேன், கஷ்டப்பட்டெல்லாம் படிக்காதடப்பா, கஷ்டப்பட்டு படிக்காத, கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டு படி. இத படிச்சா நான் கஷ்டப்படாம இருப்பேன் அப்படிங்கிறதுனாலேயே இஷ்டப்பட்டு படி. நான் துன்புறுவேன், முடியாது எனக்கு. நாங்கெல்லாம் கம்பன் விழாக்கள்லாம் பேச போகும் பொழுது 4 தலைப்பு கொடுப்பாங்கயா, 400 பாடலாவது நீங்க படிச்சீங்கன்னா தான் மேடையில நீங்க நிக்கவே முடியும். அந்த 400 பாடல்களை நீங்கள் படிக்கிறீர்கள் பாருங்க, அந்த வாய்ப்பு இருக்கு பாருங்க, அந்த வாய்ப்பு அந்த மேடைகளால் உங்களுக்கு கிடைக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்பார் என் தாய் தகப்பனார். வாசிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது, அந்த வாய்ப்பினால் நான் உலக புகழ் பெறுகிறேன், நான் உலகத்தில் செல்வத்தில் நான் மிதக்கிறேன், நான் உலகத்தில் பயணம் செய்கிறேன், எனக்கு பதவி கிடைக்கிறது, செல்வாக்கு கிடைக்கிறது. கஷ்டப்படாமல் இருப்பதற்காக நான் இஷ்டப்பட்டு படிக்கிறேன். ஒன்றும் இல்லை, என் சூட்கேஸ கொஞ்சம் எடுத்து பாருங்க, 12 புக் இருக்கு, 2 தான் பயணம், 12 புக்கும் படிச்சிட முடியுமா? ஆசை. இந்த புக்கு படிச்சுட்டே இருக்கும்போது போர் அடிச்சுன்னா வேற என்ன பண்றது? போனை கையில எடுக்காம இருக்கணும்னா இன்னொரு ஒரு புக் வேணுமே. என்னை நான் அடக்கி ஆழ்வதற்காக சாட்டை போல் புத்தகங்களை பக்கத்தில் வைத்திருக்கிறேன் நான். இதோ உங்கள் மத்தியில் 6வது ஆண்டாக வந்து பேசுகிறேன். ஒருவேளை இயற்கை வாய்ப்பு கொடுத்தால் 7வது ஆண்டும் வருவேன் புதிய செய்திகளோடு. உங்களுக்கு நீங்களே தருகின்ற விலை என்ன? இந்த உலகத்தில் யார் நம்மை மதிக்கிறார்களோ இல்லையோ, உங்களை நீங்களே மதிக்க இன்றிலிருந்து தொடங்குங்கள். எங்கிருந்து தொடங்கிறது பர்வீன்? எங்கிருந்து தொடங்கிறது? நீங்க ஏதாவது புக்ஸ் எனக்கு சஜஷன் பண்ணுவீங்களா? நான் வாசிக்கின்ற புத்தகங்கள் என்பவை நான் 30 ஆண்டு காலமாக வாசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கான வாசிப்பு பயிற்சி வேறு, உங்களுக்கான வாசிப்பு பயிற்சி வேறு. தொடங்குங்கள், எங்கிருந்தாவது தொடங்குங்கள். எங்கிருந்து தொடங்கலாம்? ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையனுடைய அம்மா வந்து விவசாயி. அந்த அம்மா விவசாயம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நிறைய கோதுமை கதிர்களை கொண்டு வந்து போட்டிருந்துச்சு. அவன் அந்த கோதுமை கதிர்ல இருந்து ஒன்ன எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு போய் நேர விவசாய நிலத்துக்கு போனான். ஒரு நெல்மணியை எடுத்தான், மண்ணு தோண்டி புதைச்சான். புதைச்சி தண்ணி கொஞ்சம் ஊத்தி பார்த்துக்கிட்டே இருந்தான். 6 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்து அப்பொழுது அவனுக்கு 7 வயது. காலையில் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நேராக தோட்டத்துக்கு போவான். அந்த பாப்பான் 1 சொட்டு 2 சொட்டு தண்ணி விடுவான். அதையே பார்த்து அதை காதை வச்சு அதுக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். 3 மாதம் இதான் பண்ணான் அவன். 3வது மாதம் முடிய செடி வளர்ந்துருச்சு. தன் டைரிகளில் தனக்கு தெரிந்த மொழியில் எழுதினான் தான் புரிந்து கொண்டதை. கோதுமை செடி வளர்கின்ற பொழுது எந்த சத்தத்தையும் எழுப்புவது இல்லை. அவன்தான் உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் பேசினால், எங்கோ ஒரு மூலையில் எடுத்து பேசுகின்ற தொலைபேசியை கண்டுபிடித்த கிரஹாம் பெல். எங்கிருந்து தொடங்கினா ஒலியை கண்டுபிடிக்க? மௌனத்திலிருந்து தொடங்கினான். நீங்கள் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே எல்லாம் 18வது படி கிடைக்காது. 48 நாள் விரதம் இருக்கணும். 3 நாள் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு நடக்கணும். தலையிலும் கையிலும் அந்த சுமையை சுமக்கணும். போய் நின்று நெக்குருகி இருந்தால்தான் 18வது படியில் இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு காட்சி தருவான் என்று ஐயப்ப மாலைக்கு விரதம் இருப்பவர்களிடத்தில் கேளுங்கள், அவர்கள் சொல்வார்கள். எதுவுமே கேட்கோ கிடையாது என்பதனை இந்த சமூகத்திற்கு நாம் சொல்ல வேண்டாமா? 3.5 வயசு குழந்தைங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரையும் ஆட்டி படைக்குது. ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேயா, தாத்தா ஏந்திரி நீ பாட்டி பக்கத்துல உட்கார கூடாது, என் பக்கத்துல உட்கார். அம்மா நீ ஏந்திரி அந்த டேபிள்ல போய் உட்கார். அவங்க உட்கார்றாங்க. எனக்கு வாழை இலைதான் வேணும். நான் வந்து இடியாப்பம் தான் சாப்பிடுவேன், அதுல நீ வந்து பாலை ஊற்று. கொட்டிடம் பாப்பா, கொட்டட்டும். ஆடுறாங்க 4 பேரும் கடந்து. அது அத்தனை ஆட்சி செய்து. எங்க அம்மா கூட உட்காந்துருந்தாங்க அன்னைக்கு அந்த பயணத்துல. திருச்சியிலேருந்து சேலம் போற ரோட்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல நான் இந்த காட்சி நடக்குது. எங்க அம்மா சொன்னாங்க என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, இந்த வயசுல எல்லாம் பிள்ளைங்க அம்மா அப்பாவை தாத்தா பாட்டிய என்ன பாடுபடுத்துதுங்க பாரு. நால உங்களை நான் பாடுபடுத்தி இருந்தேன்னா இப்படி என்ன பண்ணிருப்பீங்க? நான் அடிச்சே கொண்டிருப்பேன் உன்ன. அப்ப நான் சொன்னேன், நான் போனா உனக்கு 4 பிள்ளை, எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, அதுங்களுக்கு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒன்றே ஒன்று. அது சொல்கிறதெல்லாம் கேட்குதுங்க. அதை நான் எங்கே வருத்தப்படுகிறேன் தெரியுமா? குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சில விஷயங்களை சொல்லித்தர வேண்டும். அதை சொல்லித்தராமல் குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் தோற்று கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஜெயிக்கிறேன் என்று சொல்லி அவர்களும் தோற்று கொண்டே இருக்கிறார்கள். எந்த இடத்தில் நாம் நின்று இவர்களை எதிர்கொள்வது, எந்த சிந்தனையில் நாம் இவர்களை எதிர்கொள்வது என்று நான் யோசிக்கிறேன். எந்த இடத்தில் வந்தாலும் நான் இப்படி சொல்லிவிட்டு போகிறேன் உங்களுக்கு, நீங்க ஒத்துக்கிறதுக்கு முன்னால நீங்க தோக்க மாட்டீங்க. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை என்றால் வாய்ப்பை இழந்தீர்கள், அவ்வளவுதான். வாய்ப்பை இழப்பது வேறு, தோற்று நிற்பது வேறு. நான் ஒரு வரலாறு உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உலகத்திலேயே சிறுத்தை போல் ரன்னிங் ரேஸ் ஓடுற ஒருத்தன் நம்ம சமூகத்துல நாம வாழற காலத்துலதான் வாழறான். அவன் பேர் ஹுசைன் போல்ட். அவன் ஜமாய்க்கா நாட்டுக்காரன். வெட வெட வெட வெட வெட வெடன்னு இருப்பான். கருஞ்சிறுத்தை போல் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் விசாரிக்கிறேன். எனக்கு இந்த ஜெயிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அதுக்கு முன்னால அவர்கள் எங்கெல்லாம் தோற்றார்கள், எங்கெல்லாம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க வாசிக்கிறது பிடிக்கும். அப்படி நான் வாசித்த ஒருத்தர் தான் இந்த டெஸ்லா கார் ஓனர். அவர் பேர் என்னப்பா? அலன் மாஸ்க். தெரியுது. அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படிங்க ஜெயிச்சீங்க? அவர் ரொம்ப தோத்து தோத்து தான் ஜெயிச்சார். அவர்கிட்ட கேட்கறாங்க, எப்படிங்க ஜெயிச்சிங்க? அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படி கலங்கடிச்சிருச்சிங்க. அப்படி எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் உசேன் போல்ட் சொல்றதுக்கு முன்னால இதை சொல்றேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உசேன் போல்ட் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அலன் மாஸ்க் கிட்ட கேட்கறாங்க, நீங்க ஒரு இலக்கை வைக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை நீங்கள் எப்படி உற்சாகப்படுத்திக் கொள்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு அலன் மாஸ்க் அந்த பதில் இன்னைக்கோ நீங்க போய் பாருங்க, யூடியூப்ல இருக்கு. அந்த தொழிலதிபர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. ஒரு இலக்கை அடைவதற்கு உங்களை நீங்கள் எப்படி உற்சாகப்படுத்துவீர்கள் என்று கேட்டால், தெரியவில்லை என்று சொல்கிறீர்களே, சும்மா சொல்லுங்க. இல்லை, உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை சார். புரியல தெரியலாம் சொல்லாதீங்க சார், பதில் சொல்லுங்க சார் சொல்றார் அந்த கேள்வி கேட்கின்றவர், இன்டர்வியூவர். அலன் மாஸ்க் சொன்ன பதில் என்ன தெரியுமா? குழந்தைகள் கிட்ட போய் சொல்லுங்க, இதோ இங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்று இரவு உறங்குவதற்கு முன்னால் உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், ஏதேனும் ஒரு இலக்கை நீங்கள் வைத்து விட்டால். அலன் மாஸ்க் சொல்லுகிறான், ஒரு இலக்கை நீங்கள் வைத்து விட்டால் அதுதானே உங்களுக்கான உற்சாக புள்ளி, அதை அடைவதுதானே உங்களுக்கான உற்சாகம், அதற்கு எதற்கு தனியாக உற்சாகம் என்று கேட்டார். விருந்து சாப்பிடணும்ங்கிறது இலக்குனா பட்னியா கடந்து போறது தானங்க விருந்துக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதா? இன்னொரு விருந்து வேணும், இன்னொரு விருந்து வேணும்னு கேட்கிறதா? ஒன்றை அடைய வேண்டும் என்று இலக்கு வைத்து விட்டால் அதுதானே உனக்கான மோட்டிவேஷன் என்று பேசுகிறார். என்னுடைய பேச்சை கேட்கிற ஆட்களும் சொல்லுவாங்க, மேடம் உங்க பேச்சு கேட்டா உற்சாகம் ஆயிரும் மேடம், ஆனா 2 hours மேடம் சல்லுன்னு இறங்கிருது மேடம். அப்படியே உற்சாகமா இருக்கணும்னா என்ன மேடம் பண்றது? The only person under the sky will help you is you. உங்களுக்கு நீங்கள் தான் உதவ முடியுமே தவிர உங்களுக்கு புற சூழ்நிலைகளால் வருகின்ற எல்லா மோட்டிவேஷனும் ஒரு எல்லைக்குள் சரிந்து போய்விடும். உள்ளுக்குள் நீங்கள் எழுந்து நிற்கின்ற அந்த உண்மையான மோட்டிவேஷன் தான் மற்றவர்களை பார்த்து நான் விழுவேன் என்று நினைத்தாயோ என்று கேட்கக்கூடிய கேள்வியை உங்களுக்கு தரும். உசேன் போல்ட்டுக்கு நான் வரேன். 2009 ஆகஸ்ட் மாதம் 16 ஜெர்மன்ல பெர்லின்ல நடக்கிற உலக தடகள போட்டி, உசேன் போல்ட் ஓடுறார் கோல்ட் மெடல். அவர் ஓடுன இலக்கு என்ன தெரியுமா? 9.58. 10 seconds முடிகிறதுக்குள்ள 100 meters ஓடிட்டான். ஒரு கருஞ்சிறுத்தை கூட ஓடாது அவன் ஓடிட்டான். வேர்ல்ட் அவனை குறித்து வைத்துக் கொண்டது. நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குமே, என்னையும் உட்பட, ஜெயிச்சிட்டோம்னா ஒரு மதமதப்பு வந்துடும். இந்த 10th பிள்ளைகளை ஜெயிச்ச பிள்ளைகளை ஏத்தி ஏத்தி ஏத்தி அதுங்க +1 +2 ஒண்ணும் இல்லாம போயிடுதுங்க. எப்பொழுது நாம் வெற்றியை பொறுப்பாக்குவோம்? இப்ப நான் முறை வரும்பொழுது நல்லா பேசின, இப்ப அடுத்த முறை வரும்பொழுது நல்லா பேசினா தானே? நான் நல்லா பேசினா நினைப்புல வந்து நின்னா பேசாம போனா வெற்றிகள் ஒருபோதும் நம்மை பின்னுக்கிழுக்க கூடாது என்றால் நான் ஒரு மந்திர சொல்லை தந்துவிட்டு போகிறேன். வெற்றிகளை கொண்டாடாதீர்கள், வெற்றிகளை பொறுப்பாக்கிக் கொள்ளுங்கள். இட்ஸ் அன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ ஜெயிக்கிறாயா? நீ ஜெயித்து விட்டால் அது உன்னுடைய பொறுப்பாக வேண்டுமே தவிர கொண்டாட்டமாக கூடாது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், 5 நாட்கள் கடுமையாக உழைக்கின்றவர்கள் வெள்ளிக்கிழமை இரவு போய் படுத்து ஓய்வெடுக்காமல் பார்ட்டிக்கு போய் விடுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டியினுடைய அதீதமான அழுத்தங்கள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் உங்களை தொடர்கிறது. அதற்கு பின்னால் அடுத்த நாளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் மீண்டும் திங்கட்கிழமை அவர்கள் வாழ்க்கையில் விடுகிறது. ஒரு ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை எப்படி பொறுப்பாக்கிக் கொள்வது? ஹுசேன் போல்ட் 9.58 ஜெயிச்சாரா? அவருக்கு ஒரு வாய்ப்பு மறுபடியும் வருது. எப்ப வருதுன்னா 2011 வருதுங்க. அதுவும் வேர்ல்ட் சாம்பியன் தான். நடந்த இடம் வந்து தென்கொரியா, ஆகஸ்ட் 28, 2011. நீங்க ஆகஸ்ட் 28, 2011 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் அந்த தடகள போட்டியே போட்டு பாருங்க. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், அதுவும் உலக தடகள போட்டி இருக்கு. உசேன் போல்ட்டினுடைய அந்த அந்த ஓட்டம் இருக்கு. அவர் நிக்கிறாருங்க, அப்படி நிக்கிறாங்க, அப்படி ஒரு எல்லோ கலர் அண்ட் கிரீன் இந்த ரெண்டு கலர்ல ஷர்ட் இருக்கு அவருக்கு. அது ஜமாய்க்கா நாட்டினுடைய கலர். அதுல பனியன் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி நிக்கிறார். கன் ஷாட் பண்ணாங்க பாருங்க. ஓடினவரு அந்த கன் ஷாட் முடிகிறதுக்கு கூட கால் எடுத்து வச்சிட்டார். உங்களுக்கு தெரியுமா, 2011 தென்கொரியாவில் ஹி வாஸ் டிஸ்குவாலிஃபைடு. Disqualifying. World champion disqualified. நான் யோசிச்சு பார்க்கிறேன், என் வாழ்க்கையில் சில பின்னடைவுகள் வந்திருக்கின்றனவா? ஜெயித்துக்கொண்டே இருக்கின்ற பொழுது சில பின்னடைவுகள் வரும். அது வருவதற்கான காரணம் என்ன என்று அமர்ந்து யோசிக்க வேண்டும். உசேன் போல்ட்டுக்கு வந்தது. அந்த அந்த பையனை பார்க்கிறேன், சின்ன பிள்ளைங்க அப்படி போறாரு, இடுப்புல கைய வச்சிருக்கிறாரு, பனின தூக்கி அடிக்கிறாரு, காரி காரி துப்புறாரு. ஒரு ஒரு ஒரு பூட்டிய இருப்பு கூட்டில் உழவுகின்ற ஒரு வேங்கை போல் உழவுறாங்க. எனக்கு பதறுது, புள்ள தோத்துருச்சே. ஓடுறதுக்கு முன்னால தோத்துருச்சே புள்ள. பார்த்துக்கிட்டே இருக்கிற அவரை என்ன ஆச்சு தெரியுமா? திரும்பி வந்தாங்க. ஒரே வருஷம் 2012 லண்டன்ல ஒலிம்பிக் வருது. 5 ஆகஸ்ட் 2012 பாக்குறேன். இருக்கிறியாப்பா? இருக்கிறாங்க. நிக்கிறான். இப்ப சொல்லுங்க, அவன் எதன் மீது கவனமா இருக்கணும்? போன தப்ப பண்ணிடக்கூடாது, அதுல அவன் ரொம்ப கவனமா இருக்கான். ஷாட் பண்ண உடனே எடுத்து வச்சாங்க காலை. அப்புறம் ஓடுறான். நான் அவனையே பார்க்கறேன். நாமெல்லாம் ஒண்ணா யார் பக்கத்துல இங்க இருக்கோம்? கவனம் பக்கத்துல ஓடுறவங்க பக்கம் இருக்குமா? அவனுக்கு முன்னால ஒண்ணும், அவனுக்கு முன்னால அவன் பார்வை எங்க இருக்குன்னு நீங்க அந்த அந்த அந்த வீடியோல பாருங்க. அவன் பார்வை எங்க தெரியுமா இருந்தது? டைம் போர்டுல இருக்கு. டைம் போர்டில் 9.58 அப்படிங்கிறது அவனுக்கான இலக்கு. அதை அவன் குறைச்சி ஓடிட்டானா, அவன் தன்னுடைய வேர்ல்ட் ரெக்கார்டை தானே எடுத்ததா அர்த்தம். அதுதான் அவனுக்கு இலக்கே தவிர கூட ஓடுறவங்க அவனுக்கு இலக்கே இல்லை என்பது போல் ஓடினாங்க. அவன் வேறு யார் மீதும் அவன் தன் கவனத்தை செலுத்தாமல் காலத்தின் மீது கவனம் செலுத்தி ஓடினான். 9.63 அங்க 2012 அவர்தான் கோல்ட் மெடல். நாம் யாரை ஜெயிக்க வேண்டும் என்று ஓடுகிறோம்? அடுத்தவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று ஓடுகிறோம் கிடையாது. இன்றிலிருந்து மேட்டுப்பாளையம் வாழ் பெருமக்களே, உங்களுடைய இன்றைக்கு நீங்கள் எதையெல்லாம் சாதித்திருக்கிறீர்களோ அந்த சாதனைகளை நாளைக்கு வென்று காட்டுங்கள். அதுதான் உங்களுக்கான இலக்கை நோக்கி நீங்கள் நகர்வதற்கான வழிமுறை. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, சொல்லலாமான்னு தெரியல, உள்ள ஒரு விஷயம் புரியுது, அதனால சொல்றேன். எதிர்காலம்னு ஒண்ணு கிடையாதுங்க, கடந்த காலமும் நிகழ்காலமும் தான். கடந்த காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு நிகழ்காலத்தை யார் ஒருவர் செப்பனிடுவார்களோ அவர்கள் எதிர்காலத்தில் சில வரலாறுகளை படைக்கிறார்கள். எதிர்காலம் என்று ஒன்று கிடையாது, நாம் வாழ்கின்ற இந்த வினாடி தான் முக்கியமானது. எதிர்காலத்தை யார் பார்த்தோம், இந்த வினாடியை யார் ஒருவர் தவற விடுகிறோமோ அவர்கள் எதிர்காலத்தில் குற்றவாளிகளாக, இழப்பீடுகளை சந்திப்பவர்களாக இருக்கிறோம். இன்றைய வினாடிகள், இந்த வினாடிகளை அவேர்னஸோட யார் ஒருவர் எதிர்கொள்கிறோமோ அவர்கள் தான் உலக மேடைகளில், உலக சபைகளில், உலக அரங்கங்களில் தன்னை முன்னிறுத்திக் கொள்கிறார்கள். சிறிய சிறிய தப்பால் தான், இன்றைக்கு நான் பல நாட்களாக சொல்லுகின்ற அந்த விஷயத்தை சொல்லுகிறேன், சிறிய சிறிய தவறுகளால் தான் ஒரு மனிதன் விழுந்து போகிறான். யார் ஒருவர் வினாடிகளை தக்க வைத்துக் கொள்வோமோ அவர்கள் யுகங்களை ஜெயிக்கிறோம். இப்படி சொன்னால் புரியும் என்று நினைக்கிறேன். யாரும் மலை தடுக்கு விழுவதே இல்லை, சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறோம். சிறு கற்களின் மீது கவனம். இலக்கு மிக பெரிதாக இருக்கலாம், ஆனால் வாட்ச் யுவர் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் உங்கள் இலக்கை நீங்கள் அடைய வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு யார் ஜெயித்திருக்கிறார்களோ, யார் தோல்வி பெற்றிருக்கிறார்களோ, கொஞ்சம் அவர்களுடைய வரலாறை திரும்பி பார்த்தால் உடனடியாக இந்த வினாடியில் நிகழ்ந்த வெற்றி அது இல்லை என்பது நமக்கு புரிந்து போகும். அந்த வினாடியில் நிகழ்ந்த தோல்வி அது இல்லை என்பது நமக்கு புரிந்து போகும். எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு விஷயத்த, ரொம்ப சின்ன பிள்ளை நான், அதை சொல்லும் போது என்னமோ தெரியல சொல்லணும்னு உங்களுக்கு தோன்றுகிறது, அதனால் நான் இதை சொல்லி போகிறேன். என்னுடைய அம்மா சொன்னார் ஒரு முறை, அன்னைக்கு ஷபே மெஹராஜ் எங்க வீட்டில், இங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு தெரியும் ஷபே மெஹராஜ் எவ்வளவு முக்கியமான ஒரு பண்டிகை என்று. முகமது நபி பல வானங்களை கடந்து போன இரவு, அதுல நாம எல்லாருமே தொழுகையில இருப்போம். அன்னைக்கு தொழுகைக்கு முன்னால் அம்மா உட்கார்ந்து கதை சொல்கிறார். அவர் சொன்ன ஒன்றை தான், எனக்கு 13 வயது இருக்கும், நான் மறக்காமல் இன்றைக்கும் அதை பின்பற்றுகிறேன். அவர் சொன்னார், முகமது நபி மெஹராஜ்க்கு போயிட்டே இருக்கும் பொழுது 4வது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறாராம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாராம், போய் சொல்லுங்கள் முகமது நபியே, உங்கள் உம்மத்துகளிடம் போய் சொல்லுங்கள், அவர்களுடைய சொர்க்கமும் நரகமும் பொட்டல் காடு என்று சொல்லுங்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் கேட்டார்களாம், அது எப்படி நான் சொல்லுவது? சொர்க்கம் என்றால் மாட மாளிகைகளும் நன்னீர் ஓடைகளும் நிறைந்திருக்கக்கூடிய, வாசனை திரவியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய, நீண்ட ஆயுள் மரணமற்ற வாழ்வு இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா? அது எப்படி பொட்டல் காடு என்று நான் சொல்லுவேன்? எரிகின்ற நெருப்பும் இறைவனுடைய பெரும் கோபமும் இருக்கின்ற இடம்தானே நரகம், அது எப்படி பொட்டல் காடு என்று நான் சொல்ல முடியும்? என்றவுடன் நபிகள் நாயகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அவர் சொன்னாராம், ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கத்திலும் நரகத்திலும் யாரும் நுழைவதற்கு இறைவன் அனுமதிப்பதே இல்லை. அவர்கள் அந்த சொர்க்கத்தில் என்னென்ன கட்டி கொள்ள வேண்டும், அவர்களுக்கான நரகத்தில் என்னென்ன கட்டப்பட வேண்டும் என்பதை அவர்கள் நிர்ணயம் செய்து கொள்வதற்காக, அதை சம்பாதிப்பதற்காகத்தான் அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கேதான் அவர்கள் அதை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். எனக்கான சொர்க்கத்தை நான் தான் சம்பாதிக்கிறேன், எனக்கான நரகத்தை நான் தான் சம்பாதிக்கிறேன். நான் விழிப்படைந்து எழுந்து நின்று நான் தோற்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது நான் தோல்வி அடைவதில்லை, ஆனால் சில நேரங்களில் நஷ்டம் வரும், ஆனால் அதற்கு பெயர் தோல்வி இல்லை. நஷ்டம் அடையலாம், தோற்க கூடாது. மற்றவர்கள் நம்மை தோற்கடிப்பது எல்லாம் நமக்கு வருகின்ற நஷ்டங்கள் தானே தவிர, நான் முடிவு செய்யாமல் என் வாழ்க்கையில் எனக்கு தோல்வி இல்லை என்று எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று அவர்களுக்கு முன்னால் குரல் எழுப்புகிறோம். இப்படி சொல்லி நான் என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நெவர் நெவர் நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். சிலம்பு உடைந்து மணி வெளியில் வந்த பிறகே நீதி கிடைத்தது கண்ணகிக்கு. சிலம்பிற்குள் மணி இருக்கின்ற வரைக்கும் கண்ணகிக்கு நீதி இல்லை. சிலம்பு உடைக்கப்பட்டது, வாய் முதல் தெரித்தது மணி என்றவுடன் கிடைத்தது நீதி. நெருப்பில் கால் வைத்த பிறகே நெருப்பு அணைந்தது, அதற்கு பிறகே சீதைக்கு விடுதலை கிடைத்தது. கடைசி வினாடியில் பிடித்த பிடி தளர்ந்து தலைமேல் கை உயர்ந்த பிறகே பாஞ்சாலிக்கு ஆடை கிடைத்தது. சிலுவையில் இயேசு துவண்டு விழுந்த பிறகே உயிர் தெழுதல் அங்கே சாத்தியமாயிற்று. தலை கரியும் சமைத்த பிறகே சீராளன் உயிர் பெற்று எழுந்தான்.
2: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியர் பார்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.
3: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மூலமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நவீந்த நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியிருக்கிறது. இதே நேரத்தில் தமிழ் மக்களின் உரிமைக்காக ஐந்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துராசா ரவிகரன் மக்கள் தொடர்பகத்தில் இன்று உணர் வெளிச்சியுடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயலாளர் ரவி செனவரட்ன மற்றும் குற்றப்பிணைவு திணைக்கழகத்தின் பிரதி காவல்துறை மா அதிபர் ஷானி அபயசேகர் ஆகியோரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் அப்துல் வாஹித் அவர்களின் ராஜினாமாவால் வெற்றிடமாகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பொருத்தமான தேசிய பட்டியல் உறுப்பினரை பெயரிட்டு அனுப்புமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு நிறுவன கட்டமைப்பிலிருந்து வெளியேறி சமூகத்துடன் இணைந்து கொள்ளும் 18 வயதை பூர்த்தி செய்தவர்களுக்கு வாழ்விக்க வைக்கும் பலம் திட்டத்தின் கீழ் 2 மில்லியன் ரூபா வீடமைப்பு உதவியை வழங்குவதற்கு மகளிர் மற்றும் சிறுவர்வக்கார அமைச்சு நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் இலங்கைக்கு சென்ற சிறுவனை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை சிறுவர் நன்னடத்தை பிரிவில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சிறுவன் இலங்கையில் வசிக்கும் தனது காதலியை சந்திக்கும் நோக்கில் இந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான உபகுழுவின் கலந்துரையாடலின் போது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கையை 7 குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 7 பாடங்களுக்குள் வரலாறு மற்றும் அழகியல் ஆகிய பாடங்கள் அடங்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் கல்வித்துறையில் முறையான அங்கீகாரம் பெறாத கல்வி நிறுவனங்கள் அதிகரித்து வருகிறது. ஆசிரியர்கள் தங்கள் பதவியுயர்வுகளுக்காக மேலதிக கல்வியை மேற்கொள்ளும் போது ஆசிரியர்களை ஏமாற்றி பணம் அறவிடும் இத்தகைய நிறுவனங்கள் மீது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். அரசாங்கத்தில் இருக்கும் மக்கள் பிரதிகள் யாருக்கு எதிராகவும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு தெரிவிக்க முடியாத வகையில் புதிய திருப்பு முனையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதேநேரம் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்ந்தும் திட்டங்கள் தயாரித்து வருவதென தெரிவிக்காமல் தற்போது திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்திருக்கிறார். அபிவிருத்தி என்பது ஒருபோதும் தொண்டாக பார்க்கப்படக்கூடாது, மாறாக அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிய அடிப்படை மனித உரிமையாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி சுமித் தசநாயக்கா சர்வதேச சமூகத்திடம் தெரிவித்திருக்கிறார். இலங்கை மக்களின் உயிரியல் அளவியல் தரவுகளை இந்தியாவுக்கு தாரவார்க்கும் நடவடிக்கையை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இந்தியாவுடன் கச்சாத்திடப்பட்டதாக கூறப்படும் ரகசிய ஒப்பந்தங்களின் முழுமையான விவரங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் வரிவடக்கு பிரசபை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கழிவுகளை கொட்டிய வலி தெற்கு பிரசபை அவற்றை மீள அள்ள வேண்டும் என்று வலிவடக்கு பிரசபை காலக்கெடு விதித்தம் குப்பைகள் மீள அள்ளப்படாமல் தீயிட்டு கொளுத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வழக்கின் மனுதாரர்களுடன் பேசி பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி சிலர் அச்சுறுத்தி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான கொஸ்மல்லி என்பவரின் போதைப்பொருள் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதாக கூறப்படும் கழுபோவில அவிஸ்கவின் சகா ஒருவர் கிர்லப்பனை பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் போதைப்பொருள் அல்லது மது போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கொட்டாஞ்சேனை மற்றும் யக்கமுல்ல ஆகிய பகுதிகளில் கூரிய ஆயுதங்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இருவர் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அழுகம சீனவத்தை பகுதியில் தனியாக வசித்து வரும் பெண்ணொருவரின் வீட்டின் கூரையின் கீழ் இருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அழுகம காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட சந்தேக நபருக்கு மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட 15 வருட கடுமைய சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. இலங்கையில் இடம்பெறும் வீதி விபத்துக்களில் சுமார் 30% வீதிகளில் வசிக்கும் நாய்களாலே ஏற்படுகின்றன என்றும் நாய்க்கடியினால் பாதிக்கப்படும் மக்களுக்கு விசநாய் கடி நோய் தடுப்பூசி வழங்குவதற்காக ஆண்டுதோறும் சுமார் 1 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும் விலங்கு தொகையை மனித நேயத்துடன் முகாமைத்துவம் செய்வதற்கான கால்நடை மருத்துவர்களுடைய அமைப்பு இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறது. இலங்கைக்கு சுற்றுலா சென்ற பயணியொருவர் மீது வவ்வால் ஒன்று வந்து தொட்டி கொண்ட அரிய காட்சி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட 2 பயணப்பைகளிலிருந்து சுமார் 320 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ்வக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேல் சப்ரகம மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் அறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் மரியாதை செலுத்தியுள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழக முப்பெரும் விழா இன்று நடைபெறவிருந்த நிலையில் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையனுக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியாவும் சீனாவும் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என்று பாரிஸ் உச்சி மாநாட்டின் போது நடைபெற்ற சந்திப்பில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டிருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி தெரிவித்திருக்கிறார். ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் 1 வாக்கு மட்டுமே பெற்றது கவனம் பெற்றுள்ளது. மேற்கு வங்க இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை திரிணாமுல் அதிருப்தி அணி நேற்று அறிவித்திருக்கிறது. தாய்மொழியுடன் சேர்த்து மற்றொரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள முதல்வர் வி டி சதீசன் நடனமாடும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்ட நிலையில் மெட்ராவில் இருந்து அது நீக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்துக்கு வெளியே நேற்று காலை ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். கடந்த 1 மாதத்தில் உடற்பயிற்சி கூடத்துக்கு வெளியே 3வது முறையாக துப்பாக்கியால் சுட்டு கொலை சம்பவம் நடந்துள்ளது. யமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த சனிக்கிழமை சவுதி அரேபியாவில் பல்வேறு நகரங்கள் மீது ட்ரோன் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் ஐசான் நகரத்தில் வசிக்கும் இந்தியர்கள் உட்பட பலர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்களில் எத்தனை பேர் இந்தியர் என்ற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்தியாவிலிருந்து தத்தெடுக்கப்பட்ட 2 பிள்ளைகள் நெதர்லாந்தில் வசித்து வருகிறார்கள். மீனா யஸ்னிக் மினல் யசன் இருவரும் 1980களில் பிறந்தவர்கள். நல்ல நண்பர்கள். ஆனால் 40 ஆண்டுக்கு பிறகு அவர்கள் உடன் பிறந்த சகோதரிகள் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. கேதர்நாத் அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து 6500 மேற்பட்ட யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற தேம்ஸ் நதிக்கரையில் இந்திய பாரம்பரியத்தின் அடையாளமான கங்கை ஆராத்தி விழா முதன்முறையாக மிக பிரம்மாண்டமாக அங்கு நடைபெற்றிருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,320 ரூபாவுக்கும் 85 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,040 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பாலஸ்தீன மேற்கு கரையை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலின் நடவடிக்கைகள் பாலஸ்தீன மக்களை தனிமைப்படுத்தி ஒழிப்பதற்கான பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி என்று இஸ்ரேலை மையமாக கொண்டு செயல்படும் மனித உரிமைகள் அமைப்பான பிசலம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிலைகள் மீது சமீபத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் யோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் செயற்கைக்கோள் படங்களை சீன உளவு அமைப்புகள் ஈரானுக்கு வழங்கியதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் சீனாவை எச்சரித்துள்ளன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோர்முஸ் நீரிணையின் தெற்கே உள்ள தடை செய்யப்பட்ட பகுதி வழியே செல்ல முயன்ற மிகப்பெரிய எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று கடற்படை குண்டுகளால் தாக்கப்பட்டு தீப்பிடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் ஈரானின் இந்த கூற்றை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு மறுத்திருக்கிறது. ஈரானின் தென்கிழக்கு பகுதியில் சன்னி இஸ்லாமியத்தின் சிரேஷ்ட மதகுருவான மவி யூஸ் கோர்கிஷ் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானின் உத்தியோர்வ செய்தி நிறுவனமான IRNA செய்தி வெளியிட்டிருக்கிறது. எமனின் உள்நாட்டு பூசலால் இந்த மாத தொடக்கம் முதல் 125,000 பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. செய்யறிவு துறையின் வளர்ச்சியை மட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆட்ரோபிக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டாரியோ அமேடி தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தை வரவேற்பதாக உலகின் முன்னணி AI நிறுவனங்களான OpenAI தலைவர் சாம் அல்மென் மற்றும் எக்ஸ் நிறுவன தலைவர் எலான் மஸ்க் ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா நிலக்கரி எரிவாயு உற்பத்தி ஆலைகள் வெளியேற்றும் மாசை கட்டுப்படுத்தும் விதிமுறைகளை நீக்கியிருக்கிறது. அதன் மூலம் மின்சாரம் விலை குறையும் என்று அந்த நாட்டின் சுற்றுப்புற பாதுகாப்பு அமைப்பு கூறுகிறது. இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுபியாந்தா நிதியமைச்சர் புர்பாயா யுதிசாடோவை பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார். அவருக்கு பதிலாக சுவாகாசில் நசாரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தில் சக மாணவியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 15 மாணவன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மாணவனுக்கு மனநலம் சரியில்லாததால் அவரை விடுதலை செய்வதாக சார் அலாம் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சீனாவுக்கு செல்வது மற்றும் அங்கிருந்து திரும்புவது தொடர்பான புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. தாய்லாந்து அதன் விசா விலக்கு விதிகளை கடுமையாக்கிறது. இன்று முதல் விசா இல்லாமல் தங்கக்கூடிய காலம் 60 நாட்களிலிருந்து 30 நாட்களாக குறைக்கப்படுகிறது. சீனாவின் ஷாங்காயில் 75 வயது பாட்டி தம் ஓய்வு கால சேமிப்பு முழுவதையும் அழகு சிகிச்சைக்காக செலவிட்டிருக்கிறார். அவர் செலவிட்ட தொகை சுமார் 450,000 டாலர் என்று கூறப்படுகிறது. அவர் ஏமாற்றி அந்த பணத்தை இழந்திருப்பதானது அவரது மகளால் தற்போது வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலிய மாநிலத்தில் நபரொருவர் சுறாமீனால் தாக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை கிட்டத்தட்ட 1,300 தாக்குதல்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. 260க்கு அதிகமான தாக்குதல்கள் மரணத்தில் முடிந்திருக்கிறது. இணைய தேடி சாம்பியாவில் நாடு முழுவதும் சுமார் 4,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் வரலாற்று சாதனையை படைத்துள்ள தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகங்கள் காணொளி பகிர்வு தளங்கள் AI ஷாட்போர்ட் இணைய விளையாட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த பரிசீலிக்கிறது. பிள்ளைகளை இணைய அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான விரிவான திட்டமாக இது கருதப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரிலிருந்து சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி காயம் காரணமாக விலகியிருக்கிறார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக இலங்கை அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் நியமிக்கப்படவுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் பாகிஸ்தான் அணிக்கு சர்வதேச கிரிக்கெட் சபை அபராதத்தை விதித்திருக்கிறது. ஜப்பானில் உடற்குறையுள்ளோருக்கான ஆசிய விளையாட்டுகள் செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. ஆனால் வீரர்களுக்கு தங்குமிடங்கள் போதவில்லை என்று தென்கொரியாவின் ஒலிம்பிக் குழு குறை கூறியிருக்கிறது. ஹங்கேரி புடபெஸ்டில் நடைபெற்ற வேர்ல்ட் அத்லெட்டிக் அல்டிமேட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை வீரர் ருமேஷ் தரங்க பதரகை இன்று காலை இலங்கைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் வானூர்தி பயணத்தின் போது அவருடைய 4 ஈட்டிகள் உடைந்து சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், ஒரு ஜூரோ இலங்கை பெறுமதியில் 379.54 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.58 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329.01 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.85 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.15 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.64 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.26 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.46 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.89 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Viti Superstore, Gala Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Néledigé, Tordrelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordrelke, Televisi Lakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பார்கள், அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக்கொள். பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசந்தை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோஸ், ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க் அடிந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
2: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
3: இருக்கோம். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன், இதுவரையெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபில்
2: தரமான
4: பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிக்கைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
5: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon, 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01-41-55-35-58 அல்லது 07-58-17-08-49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டி மார்க்கெட்.
1: பொந்துபண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:21, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:21. இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது டிஆர்டி தமிழொலியின் வானவில் நாடக குழுவினர். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பிரான்ஸ் சார்சலில் வசிக்கும் திருமதி ரதினி ஜோர்ஜ் அவர்கள் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இன்று அவர் தனது இல்லத்தில் அன்பு கணவர், அன்பு பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உறவினர்களோடு உற்றார் உறவினர்களோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. அவருக்கான பாடல்களாக இன்றைய பாடல் வானிலையில் தேனும்பால நிகழ்ச்சி அவர்களுக்குரிய பாடலாக வானிலையில் மலர்கின்றது. மங்களகரமாக இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வரும் பாடல்

கவிஞர் வாலி அவர்களுடைய கவிதை வரிக்கை குரல் கொடுத்து பாடியவர்கள் சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்களோடு இணைந்து எல்லாரீஸ்வரியே கோவை சரளா நடிகை சரளாவில் பாடகை சரளா அவர்கள் இணைந்து பாடியிருந்தார்கள். இசை அமைத்திருந்தனர் கே வி மகாதேவன் அவர்கள். படம் இடம்பெற்ற திரைப்படம் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பால் திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 to 12 வரை கேட்டு மகிழுங்கள். தேனும் பாலும் தேனும் பால நிகழ்ச்சியில் எங்களுடைய ஜார்ஜ் ரதனி அவர்களுக்கான பாடல்களாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. அந்த வயல் வானொலியில் மலரும் இந்த பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். அவர்களோடு இணைந்து பி எஸ் சசிரேகா, ஜெயச்சந்திரன், எஸ் என் சுரேந்தர் ஆகியோர் பாடலை தந்திருந்தார்கள். பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் ஸ்ரீ. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தீர்ப்பு. நேரம் சரியாக 11:33 ஐக்கியராட்சியத்தில் 10:33. அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். இன்றைய தேனும் பால நிகழ்ச்சியானது இன்றைய கதாநாயக நாடக கலைஞர் அத்தோடு சகல துறைகளிலுமே அவர் நல்ல முன்னேற்றம் கண்டவர். எல்லா விஷயங்களையும் செய்து ஆரம்பசாலியாக இருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரி திருமதி ஜார்ஜ் ரதனி அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின்னு டிஆர்டி தமிழொலி குடும்பமும் அந்த அன்பு நேயர்களும் வாழ்த்தி கொண்டே இருக்கின்றார்கள். வாழ்த்துவதோடு இந்த நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வந்திருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்த நாடக கலைஞர்கள் வானவில் நாடக குழுவினர். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு யோஜ் ரதனிக்காக வருகின்ற அத்தனை பாடல்களும் அவருடைய குடும்பத்திற்கான பாடல்களாக அமைகின்றது இந்த பாடல்.

0: நேரம் சரியாக 11:38 ராட்சத்தில் 10:38 அன்னுறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 வரை கேட்டவர்களுங்கள் தேனும் பாலும். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியானது இன்றைய எமது அன்பு சகோதரி திருமதி ஜோஜ் ரதனி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுடைய குடும்பத்திற்கு ஏற்ற பாடல்களை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே, நீங்கள் கூட உங்களுடைய மங்களகரமான அல்லது உங்களுடைய நினைவு நாட்கள், அதாவது உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய சகோதரங்களுடைய நினைவு நாட்களையும் எடுத்து வரலாம். ஆசத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது பற்றிய மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் எமது அலுவலக தொலைபேசி இலக்கம் 0031-4837-1675. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0031-4837-1675. இந்த தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். அன்புறவுகளே, இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் சிஆர்டி தமிழொலியின் நாடக விண்ணில் வானவில் நாடக குழு. அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலை தருவதற்கு முதல் இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வரும் இந்த நிறுவனம்
1: ஐரோப்பிய
2: நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாட்டில் செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரே. மெலுகிய விபரங்களுக்கு ஆசை பூசரே இலக்கம் 95 இலக்கம் ஹாலோ ஆசை 1-42-5-73-78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

பாடலை பாடியவர்கள் ஜெயச்சந்திரனோடு இணைந்து சூழ்நிலை தான் அவர்களோடு இணைந்து சுஜாதா பாடியிருந்தார். பாடலை இயற்றியவர் பெண் கவிஞர் தாமரை அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தென்றல் தேவா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

சிரித்துக் கொண்டிருக்கும் பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் சின்ன சித்ராவோடு இணைந்து சுஜாதா. பாடலை ஆற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து. பாடலுக்கு இசையமைத்தவர் வித்யாசாகர். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம்

0: பலன் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். அம்பாள் ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.
1: பரிசு ராசிகளின் ரூபாயில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பரிஸ் 10 லாட்ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிஸ் லாட்ஷாப்பலில் ஷெரிமஹால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும்.

பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட பாடகர்கள். பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ் அவர்கள். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் அஸ்திவாரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியை நிறைவு செய்யவரும் இந்த பாடல்.

கேட்ட இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்த பரிசலாட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசிபூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் நிறுவனத்திற்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது டிஆர்டி தமிழொலியின் வானவில் நாடக குழுவினர். அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது அன்பு நேயர் பிரான்ஸ் ஆர்சலில் வசிக்கும் திருமதி ரதினி ஜார்ஜ் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். அவர் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்க்கையை மகிழ்கின்றது. தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷுரா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மூலமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நவேந்தர் நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியிருக்கிறது. இதே நேரத்தில் தமிழ் மக்களின் உரிமைக்காக ஐந்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நவேந்தல் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் மக்கள் தொடர்பகத்தில் இன்று உணர் வெளிச்சியுடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயலாளர் ரவி செனவரட்ன மற்றும் குற்றப்பிணைவு திணைக்கழகத்தின் பிரதி காவல்துறை மா அதிபர் ஷானி அபயசேகர் ஆகியோரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் அப்துல் வாஹித் அவர்களின் ராஜினாமாவால் வெற்றிடமாகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பொருத்தமான தேசிய பட்டியல் உறுப்பினரை பெயரிட்டு அனுப்புமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு நிறுவன கட்டமைப்பிலிருந்து வெளியேறி சமூகத்துடன் இணைந்து கொள்ளும் 18 வயதை பூர்த்தி செய்தவர்களுக்கு வாழ்விக்க வைக்கும் பலம் திட்டத்தின் கீழ் 2 மில்லியன் ரூபாய் வீடமைப்பு உதவியை வழங்குவதற்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் இலங்கைக்கு சென்ற சிறுவனை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை சிறுவர் நன்னடத்தை பிரிவில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சிறுவன் இலங்கையில் வசிக்கும் தனது காதலியை சந்திக்கும் நோக்கில் இந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான உபகுழுவின் கலந்துரையாடலின் போது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கையை 7ஆக குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 7 பாடங்களுக்குள் வரலாறு மற்றும் அழகியல் ஆகிய பாடங்கள் அடங்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் கல்வித்துறையில் முறையான அங்கீகாரம் பெறாத கல்வி நிறுவனங்கள் அதிகரித்து வருகிறது. ஆசிரியர்கள் தங்கள் பதவியுயர்வுகளுக்காக மேலதிக கல்வியை மேற்கொள்ளும் போது ஆசிரியர்களை ஏமாற்றி பணம் அறவிடும் இத்தகைய நிறுவனங்கள் மீது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். அரசாங்கத்தில் இருக்கும் மக்கள் பிரதிகள் யாருக்கு எதிராகவும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு தெரிவிக்க முடியாத வகையில் புதிய திருப்பு முனையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதுநேரம் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்ந்தும் திட்டங்கள் தயாரித்து வருவதென தெரிவிக்காமல் தற்போது திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்திருக்கிறார். அபிவிருத்தி என்பது ஒருபோதும் தொண்டாக பார்க்கப்படக்கூடாது, மாறாக அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிய அடிப்படை மனித உரிமையாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி சுமித் தசநாயக்கா சர்வதேச சமூகத்திடம் தெரிவித்திருக்கிறார். இலங்கை மக்களின் உயிரியல் அளவியல் தரவுகளை இந்தியாவுக்கு தாரவார்க்கும் நடவடிக்கையை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இந்தியாவுடன் கச்சாத்திடப்பட்டதாக கூறப்படும் ரகசிய ஒப்பந்தங்களின் முழுமையான விவரங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் வரிவடக்கு பிரசபை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கழிவுகளை கொட்டிய வலி தெற்கு பிரசபை அவற்றை மீள அள்ள வேண்டும் என்று வலிவடக்கு பிரசபை காலக்கெடு விதித்தும் குப்பைகள் மீள அள்ளப்படாமல் தீயிட்டு கொளுத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வழக்கின் மனுதாரர்களுடன் பேசி பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி சிலர் அச்சுறுத்தி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான கொஸ்மல்லி என்பவரின் போதைப்பொருள் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதாக கூறப்படும் கலுபோவில அவிஸ்கவின் சகா ஒருவர் கிர்லப்பனை பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இலங்கையில் போதைப் பொருள் அல்லது மது போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கொட்டாஞ்சேனை மற்றும் யக்கமுல்லா ஆகிய பகுதிகளில் கூரிய ஆயுதங்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இருவர் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அழுகம சீனவத்தை பகுதியில் தனியாக வசித்து வரும் பெண்ணொருவரின் வீட்டின் கூரையின் கீழிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அழுகம காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட சந்தேகநபருக்கு மேல்நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட 15 வருட கடுமைய சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. இலங்கையில் இடம்பெறும் வீதி விபத்துக்களில் சுமார் 30% வீதிகளில் வசிக்கும் நாய்களாலே ஏற்படுகின்றன என்றும், நாய்க்கடியினால் பாதிக்கப்படும் மக்களுக்கு விசநாய் கடி நோய் தடுப்பூசி வழங்குவதற்காக ஆண்டுதோறும் சுமார் 1 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும், விலங்கு தொகையை மனித நேயத்துடன் முகாமைத்துவம் செய்வதற்கான கால்நடை மருத்துவர்களுடைய அமைப்பு இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறது. இலங்கைக்கு சுற்றுலா சென்ற பயணியொருவர் மீது வவ்வால் ஒன்று வந்து தொட்டி கொண்ட அரிய காட்சி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட 2 பயணப்பைகளிலிருந்து சுமார் 320 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ்மக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேல் சப்ரகம மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகளில், அறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் மரியாதை செலுத்தியுள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழக முப்பெரும் விழா இன்று நடைபெற இருந்த நிலையில் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையனுக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியாவும் சீனாவும் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என்று பாரிஸ் உச்சி மாநாட்டின் போது நடைபெற்ற சந்திப்பில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டிருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி தெரிவித்திருக்கிறார். ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் 1 வாக்கு மட்டுமே பெற்றது கவனம் பெற்றுள்ளது. மேற்கு வங்க இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை திரிணாமுல் அதிருப்தி அணி நேற்று அறிவித்திருக்கிறது. தாய்மொழியுடன் சேர்த்து மற்றொரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரள முதல்வர் வி டி சதீசன் நடனமாடும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்ட நிலையில் மெட்ராவில் இருந்து அது நீக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்துக்கு வெளியே நேற்று காலை ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். கடந்த 1 மாதத்தில் உடற்பயிற்சி கூடத்துக்கு வெளியே 3வது முறையாக துப்பாக்கியால் சுட்டு கொலை சம்பவம் நடந்துள்ளது. யமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த சனிக்கிழமை சவுதி அரேபியாவில் பல்வேறு நகரங்கள் மீது ட்ரோன் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் ஐசான் நகரத்தில் வசிக்கும் இந்தியர்கள் உட்பட பலர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்களில் எத்தனை பேர் இந்தியர் என்ற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்தியாவிலிருந்து தத்தெடுக்கப்பட்ட 2 பிள்ளைகள் நெதர்லாந்தில் வசித்து வருகிறார்கள். மீனா யஸ்னிக், மினல் யசன் இருவரும் 1980களில் பிறந்தவர்கள், நல்ல நண்பர்கள். ஆனால் 40 ஆண்டுக்கு பிறகு அவர்கள் உடன் பிறந்த சகோதரிகள் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. கேதர்நாத் அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து 6500க்கும் மேற்பட்ட யாத்திரிகர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற தேம்ஸ் நதிக்கரையில் இந்திய பாரம்பரியத்தின் அடையாளமான கங்கை ஆராத்தி விழா முதன்முறையாக மிக பிரம்மாண்டமாக அங்கு நடைபெற்றிருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,320 ரூபாவுக்கும் 85 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,040 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், பாலஸ்தீன மேற்கு கரையை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலின் நடவடிக்கைகள் பாலஸ்தீன மக்களை தனிமைப்படுத்தி ஒழிப்பதற்கான பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி என்று இஸ்ரேலை மையமாக கொண்டு செயல்படும் மனித உரிமைகள் அமைப்பான பிசலம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிலைகள் மீது சமீபத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் யோர்டானில் உள்ள
அமெரிக்க ராணுவ தளத்தின் செயற்கைக்கோள் படங்களை சீன உளவு அமைப்புகள் ஈரானுக்கு வழங்கியதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் சீனாவை எச்சரித்துள்ளன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோர்முஸ் நீரிணையின் தெற்கே உள்ள தடை செய்யப்பட்ட பகுதி வழியே செல்ல முயன்ற மிகப்பெரிய எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று கடற்படை குண்டுகளால் தாக்கப்பட்டு தீப்பிடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் ஈரானின் இந்த கூற்றை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு மறுத்திருக்கிறது. ஈரானின் தென்கிழக்கு பகுதியில் சன்னி இஸ்லாமியத்தின் சிரேஷ்ட மதகுருவான மவி யூஸ் கோர்கிஷ் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானின் உத்தியோர்வ செய்தி நிறுவனமான IRNA செய்தி வெளியிட்டிருக்கிறது. எமனின் உள்நாட்டு பூசலால் இந்த மாத தொடக்கம் முதல் 125,000 பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. செய்யறிவு துறையின் வளர்ச்சியை மட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆட்ரோபிக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டாரியோ அமேடி தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தை வரவேற்பதாக உலகின் முன்னணி AI நிறுவனங்களான OpenAI தலைவர் சாம் அல்மென் மற்றும் எக்ஸ் நிறுவன தலைவர் எலான் மஸ்க் ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா நிலக்கரி எரிவாயு உற்பத்தி ஆலைகள் வெளியேற்றும் மாசை கட்டுப்படுத்தும் விதிமுறைகளை நீக்கியிருக்கிறது. அதன் மூலம் மின்சாரம் விலை குறையும் என்று அந்த நாட்டின் சுற்றுப்புற பாதுகாப்பு அமைப்பு கூறுகிறது. இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுபியாந்தா நிதியமைச்சர் புர்பாயா யுதிசடோவை பதவியில் இருந்து நீக்கியிருக்கிறார். அவருக்கு பதிலாக சுவாகசில் நசாரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தில் சக மாணவியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 15 மாணவன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மாணவனுக்கு மனநலம் சரியில்லாததால் அவரை விடுதலை செய்ததாக சா அலாம் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சீனாவுக்கு செல்வது மற்றும் அங்கிருந்து திரும்புவது தொடர்பான புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. தாய்லாந்து அதன் விசா விலக்கு விதிகளை கடுமையாக்கிறது. இன்று முதல் விசா இல்லாமல் தங்கக்கூடிய காலம் 60 நாட்களிலிருந்து 30 நாட்களாக குறைக்கப்படுகிறது. சீனாவின் ஷாங்காயில் 75 வயது பாட்டி தம் ஓய்வு கால சேமிப்பு முழுவதையும் அழகு சிகிச்சைக்காக செலவிட்டிருக்கிறார். அவர் செலவிட்ட தொகை சுமார் 450,000 டாலர் என்று கூறப்படுகிறது. அவர் ஏமாற்றி அந்த பணத்தை இழந்திருப்பதானது அவரது மகளால் தற்போது வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலிய மாநிலத்தில் நபர் ஒருவர் சுறாமீனால் தாக்கப்பட்டிருக்கிறார். இதுவரை கிட்டத்தட்ட 1,300 தாக்குதல்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. 260 அதிகமான தாக்குதல்கள் மரணத்தில் முடிந்திருக்கிறது. இனிய தேடி சாம்பியாவில் நாடு முழுவதும் சுமார் 4,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் வரலாற்று சாதனையை படைத்துள்ள தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகங்கள் காணொலி பகிர்வு தளங்கள் AI ஷாட்போர்ட் இணைய விளையாட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த பரிசீலிக்கிறது. பிள்ளைகளை இணைய அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான விரிவான திட்டமாக இது கருதப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரிலிருந்து சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி காயம் காரணமாக விலகியிருக்கிறார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக இலங்கை அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் நியமிக்கப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் பாகிஸ்தான் அணிக்கு சர்வதேச கிரிக்கெட் சபை அபராதத்தை விதித்திருக்கிறது. ஜப்பானில் உடற்குறையுள்ளோருக்கான ஆசிய விளையாட்டுகள் செப்டம்பர் 19 தொடங்க இருக்கிறது. ஆனால் வீரர்களுக்கு தங்குமிடங்கள் போதவில்லை என்று தென்கொரியாவின் ஒலிம்பிக் குழு குறை கூறியிருக்கிறது. ஹங்கேரி புடபெஸ்டில் நடைபெற்ற வேர்ல்ட் அத்லெட்டிக் அல்டிமேட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை வீரர் ருமேஷ் தரங்க பத்ரகை இன்று காலை இலங்கைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் வானூர்தி பயணத்தின் போது அவருடைய 4 ஈட்டிகள் உடைந்து சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 379.54 ரூபாய் இந்திய பெறுமதியில் 110.58 ரூபாய் ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329.01 ரூபாய் இந்திய பெறுமதியில் 95.85 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.10 ரூபாய் இந்திய பெறுமதியில் 117.15 ரூபாய் ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443
63.64% இந்திய பிரமதியில், 129.26% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில், 236.46% இந்திய பிரமதியில், 68.89%. கேட்டது மணிக்கூர்தனவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலையில்,
4: 11 13 rue Caille, 75 000 de Paris.
3: விடி சூப்பர் ஸ்டோர், கார்ல கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2, B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2, C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். வேலைத்திக்க தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00. பாரிஸ் லாச்சப்பலில் யூஇகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை, பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanka12@gmail.com.
4: அமைந்திருக்கும் SAS லங்கா நேரம் சரியாக 12:23, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:23. இந்த நேரத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒளிபரப்பினை கேட்காத அன்புறவுகளுக்காக தருகின்றோம்.

கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ? தாங்கிட நாடி உண்டோ?
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க

மீண்டும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்தில் தொடர்கின்றது இன்றும்.

0: இந்த இரவு நேரத்திலே கண்விழித்து பேராசிரியர் அவர்கள் கலந்து சிறப்பித்து வருகின்றார். அதற்காக அவருக்கு முதலே நேர்கள் சார்பிலே நன்றியை தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியில் அவரை இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே.
1: வணக்கம். வணக்கம் அன்பு தரசன் அவர்களே. வணக்கம் எங்கள் டிஆர்டி வானொலியின் நேயர்களே. வளமை போல் வழக்கம் போல் எப்போதுமே திரு தரசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக நான் ரொம்ப பெரிய அர்ப்பணிப்பு வேலத்தியாம்
0: சிரமங்களுக்கு மத்தியில தானே நீங்க கலந்து கொள்கிறீர்கள். இவ்வளவு வேலை பழக்கள் அவற்றுக்கு மத்தியில தானே இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்துறதுன்றது எவ்வளவு நேரம் எடுக்கக்கூடியது?
1: அது உண்மைதான், அது உண்மைதான். பட் அது ஒரு முழுமையான உண்மை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்களும் எங்களுடைய நேயர்களும் சொல்ற விடயங்கள் பொதுவாக பயனளிக்கும் இருக்கிறார. நானும் எனக்கும் ஒரு அசட்டு நம்பிக்கை இன்னைக்கு எதை பற்றி பேசுறது
0: முதல்லே அந்த செய்தி அறிக்கையை தருகிறேன். அதுல இந்தியர்கள் செய்ததனால் நான் நினைக்கிறேன் பிரான்சிலே உள்ளவர்கள் இந்தியர்கள் தொடர்பான அபிப்பிராயம் ஒரு எதிர்மறையான அபிப்பிராயமாக போகுமோ தெரியல. என்ன நடந்தா ஈவில் கோபுரம் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் மூடப்பட்டது. அதுக்கு காரணம் இந்து சமய குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். போச்சன் வாசி அஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் சன்ஸ்தா குழுவினரின் வருகையின் போது பெண் ஊழியர்கள் வேறு இடத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். குழுவினர் இருக்கும் சில பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று பெண் ஊழியர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். பெண்களுக்கு பதில் ஆண் ஊழியர்கள் பொறுப்பில் வைக்கப்பட்டனர். பெண்களுடனான தொடர்பு முடிந்த அளவு குறைவாக இருக்கும் வகையில் வருகை ஏற்பாடு செய்யுமாறு அந்த குழு கேட்டுக்கொண்டதாக ஈஃபில் கோபுரத்தின்

0: நிர்வகிக்கும் சிட்டி நிறுவனம் தற்போது கூறுகிறது. ஆனால் குழுவின் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க கூடாதென்று அது தற்போது தனது தவறை ஒத்துக்கொள்கிறது. ஆண் பெண் சமத்துவத்தை அது வலியுறுத்தியது. விசாரணை நடத்தப்படும் என்று பாரிஸ் நகரின் மேயர் தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கட்சிக்கு நெருக்கமான அந்த குழு பிரான்சில் பெரிய அளவில் கட்டப்பட்ட முதல் கோவிலின் திறப்பு விழாவுக்காக பிரான்சுக்கு வந்திருந்தது. பெண்களை தங்களுக்கு முன்னால் அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது.
1: ஆமாம், இது ஒரு நல்ல செய்தி. நீங்க சமயத்துல சொல்ல வேண்டிய ஒரு செய்தி தான். என்ன வந்து சொன்னால், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்தேன். நான் நேற்று அதே கோயிலுக்கு போயிருந்தேன். எனக்கு போன வாரமே அழைப்பு வந்தது வந்து 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இந்த கோவில் சம்பந்தமான விழாக்கள் வருது, என்ன வந்து கலந்துக்கிறோம்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு முதல்லே நான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அதை நடத்துறவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில், இதுக்கு பேர் உண்மையாக இது ஒரு வைணவ கோயில். ஃபர்ஸ்ட் அந்த பேர் தலைப்பை பார்த்தீங்கன்னாக்க த ஃபர்ஸ்ட் ஹிந்து டெம்பிள் இன் யூரோப்னு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்து டெம்பிள் என்று அந்த ஹிந்து டெம்பிள் என்று சொல்ற சொல்லாடலை தவறானது. எப்படி தவறானது என்று பார்த்தோம்னாக்க, ஹிந்து வட்ஸ் மீனிங் ஆஃப் ஹிந்துன்னு பார்த்தா, ஹிந்து என்ன, ஹிந்து கொண்டு வந்து ஒரு பன் மத கோட்பாடுடைய மதம். பன்மத கோட்பாடுடைய மதம்னாக்க என்றால் அதுல வந்து பல கடவுள் இருக்கு, ஒரு கடவுள் மட்டும் இருக்கிறது இல்லை. பட் இந்த ஹிந்து என்ன வேர்டை பயன்படுத்தி, ஹிந்து என்ற சொல்ல பயன்படுத்தி இந்த குஜராத்தி மக்கள், குஜராத்தியில் உள்ள பெரும் பெரும் பணக்காரர்கள் உருவாக்குகின்ற ஒரு கோயில் அமைப்பு தான் இந்த ஸ்ரீ நாராயணன் கோயில். அப்ப நீங்க அதை சரியா சொன்னீங்க. அதுக்கு என்ன பேருன்னு சொன்னா பாப்ஸ், பாப்ஸ் வந்து ஷோர்ட்டா சுருக்கமா சொல்லுவாரு. அது உண்மையா அதனுடைய ஃபுல் நீங்களும் அதை சொல்லியிருந்தீங்க என்னன்னா, பொச்சாவாசி அஸ்கார் புருஷோத்தம் சுவாமி நாராயணன் சன்ஸ்தா, அதாவது வந்து பொன்சாவாசி ஆக்ஸ்கார் புருஷோத்தம் சுவாமி நாராயணன் சன்ஸ்தா, இதே சுருக்கமாக சொல்கிற பொழுது பாப்ஸ் ஒன்று வரும். அந்த கோவில் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பெரும்பான்மையான அந்த தொண்டர்கள் என்று சொல்கிற அத்தனை பேருமே போட்டிருந்த ஜக்கெட், இந்த சட்டையில் வந்து இந்த பாப்ஸ் என்றதே போட்டிருந்தாங்க. ஸோ அது பாப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சுருக்கமாக பார்த்தா அதில் வர சுவாமி நாராயணன். ஸோ அந்த நாராயணன் தெரியாம சுவாமி, அந்த சுவாமி நாராயணன் ஒரு ஒரு சொல்லா வருது. அது உண்மையா ரெண்டு சொல் அப்படின்னா சுவாமி என்னது உண்டு நாராயணன் என்றது உண்டு. அது தெரியக்கூடாது என்பதற்காக நினைக்கிறேன் அவன் சுவாமி நாராயணன் போட்டு அந்த எஸ்ஏ போட்டுக்கிறேன். அப்போ அந்த கோவிலுக்கு நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் அடிக்கல் நாட்டவெல்லாம் நடந்ததுக்கு எனக்காக எனக்கு அன்பளிப்பு கொடுத்தார்கள். எந்த வகையில் என்று சொன்னால் அதை நடத்துகிறவர்கள் வந்து இந்திய குஜராத்தி செல்வந்தர் சங்கம். செல்வந்தர்னா பணக்கார கோடீஸ்வரர். அப்போ இந்த புலம்பெயர் நாடுகளில் வாடுகின்ற இந்த குஜராத்தி மக்கள் இந்துன்ற பேரில் இவ்வாறான கோயிலை கட்டுகிறார்கள் நாராயணன். அண்மையிலேயே நாங்கள் கேள்விப்பட்டிருவோம், எப்போதுமே இந்த அத்வானி என்ற ஒரு துணை பிரதமராக இருந்த பொழுதெல்லாம் ராமன் பயணம் என்ற யாத்திரிகம் யாத்திரை ராமா யாத்திரை என்றதை உருவாக்கி இந்தியா பூராவே ஒரு ராமா யாத்திரையை உருவாக்கினார்கள். அந்த ராமன்றது ராமன்றது இந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவனுடைய தச அவதாரங்கள், 10 அவதாரங்கள் ஒரு அவதாரம் தான் இந்த ராமன். அந்த ராமனுக்கு கட்டின கோயிலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அந்த நாட்டின் பிரதமராக இருக்கின்றவர் நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடி அதே மாதிரி இந்திய குடியரசினுடைய தலைவராக பிரசிடண்டாக இருக்கிறது ஒரு திரௌபதி என்ற ஒரு பெண்மணி. இந்த ரெண்டுமே பிராமின் இல்லை என்பதற்காக அவர்களுக்கான சரியான ஒரு என்ன ஒரு பங்களிப்பு செய்யக்கூடிய முதன்மைத்துவம் அவர்களுக்கு முக்கியத்துவம் அங்கே கொடுக்கப்படலை. அதே மாதிரி தான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சும்மா சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம் ரஜினிகாந்தும் ஆசைப்பட்டார் நானும் வந்து முன் வரிசையில் இருக்கணும்னு சொல்லு. ஏன்னா அவருடைய வைஃப் வந்து ஒரு வகை ஐயங்கார். ஐயங்காரன்னா இந்த பிராமின்ல ரெண்டு வகை இருக்குது, மூன்று வகை இருக்குது பொதுவாக. இந்த காஷ்மீர் பிராமணர் தான் உயர்ந்த பிராமணர்கள். அஸ்மாத் என்ற பிராமணர்கள் இருக்கு, அது இன்னொரு பிராமணர் வகை. அதை தவிர பொதுவாக தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய நாம பிராமணர்ன்னா ஐயங்கார் என்று சொல்ற விஷ்ணு பிராமணர்கள், இன்னொன்று ஐயர்கள் சொல்லக்கூடிய சிவ சைவ பிராமணர்கள். ஸோ இந்த சைவ பிராமணர்கள் வைணவ பிராமணர்கள் எல்லாம் பார்க்குற பொழுது அண்மையிலேயே ஒரு பேட்டியின் பொழுது ஒரு கல்வி அமைச்சராக இருந்தவர், உயர்கல்வி அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர், அவர் தன்னை மறந்து பேசுகிற பொழுது ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பேசினாருன்னா, அவர் ஒரு உயர்கல்வி அமைச்சர், அவர் உயர்கல்வி அமைச்சர் எப்போ எப்படி ஆனார்ன்றது, கல்வி தகுதி இருக்கா இல்லையா, அவர் கல்வி சார்ந்து என்ன செய்தாருன்னு அந்த நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் திமுகவிலே ஒரு முக்கியமான செல்வாக்கு உள்ள காரணமாக இப்போ நாம் இப்போ உதாரணம் விழுப்புரம் அல்லது வந்து இன்னொரு பெயர் திருக்கோயில் இப்படியான இடங்களை எல்லாம் நாங்கள் இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த முக்கியமான இடங்கள் தான் இவருடைய கைக்கு வந்தது. எப்படி கைக்கு வந்தோம்னா அமைச்சருன்ற பேரில் புறம்போக்கு நிலம், புறம்போக்கு நிலம் சொன்னால் கவனிக்காமல் இருக்க அரசு நிலங்கள், அந்த அரசு நிலங்கள் எல்லாம் விற்று மண்ணை விற்று அந்த காணிகளில் எல்லாம் பெரிய காலேஜ் கட்டி ப்ரொஃபஸர் ஆகி இப்படி நடத்தி பெரிய செல்வந்தரானவரான் அந்த அமைச்சர். அந்த அமைச்சர் ஒரு பேட்டியில் பேசுகின்ற பொழுது அவர் பாருங்க, அந்த ஒரு அமைச்சர் கல்வி அமைச்சர் உயர்கல்வி அமைச்சர் அந்த இடத்துல சொல்லக்கூடாத ஒரு சொல்லை சொல்லிட்டாரு. என்னன்னு சொன்னால் இது சொல்றதுக்கு ஒரு இந்த ரெண்டு பிராமின்ஸ் நாங்கள் இப்போ சொல்ற இந்த கோயில் சார்ந்த பிராமின்ஸும் இது ஒரு வைணவ கோயில் தான். நீங்கள் போ அதுக்கு போயிருந்தவங்களுக்கு தெரியும், எல்லாரும் ஏதோ இந்து கோவில் ரெண்டுட்டு கண்ணை மூடிக்கொண்டு அங்கே போவாங்க, சாமி எல்லாமே இருக்கு கும்பிடுவாங்க, அப்புறம் சாப்பாடு ஃப்ரீயாக மூணு நேரமே கொடுக்குறாங்க. அங்கே போய் பார்த்தா தெரியுமோ சாப்பாடு கிடைக்குதானே, நாங்கள் போகிறோம் கோயிலுன்னு, இந்து கோயிலுன்னு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஹிந்து என்ற சொல்லி அதுக்கு பொருத்தம் இல்லை, ஏன்னா அது ஒரு வைணவ கோயில். அப்போ இந்துன்னா யார் முழுமுதல் கடவுள், இந்துன்னா முழுமுதல் கடவுள் மூன்று கடவுள், அதாவது 18 மதங்களை அடக்கிய ஒரு மதம் தான் இந்து மதம். இந்த நாங்கள் இப்போ சொன்ன இந்த பாப்ஸ் என்ற இதில் போனபடி பெரும் பெரும் தலையெழுத்தில் போட்டது என்ன, த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஹிந்து டெம்பிள் என்று தான் போட்டிருக்கேன், த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஹிந்து டெம்பிள். ஏன் அந்த வெறி, ஏன்னா மற்ற கோயில் எல்லாம் இருக்குல்ல, அந்த கோயிலில் உள்ள கோபுரங்கள் அதனுடைய இட வசதிகள் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புசி செயின்ட் ஜார்ஜ் ஜோர்ஸ், அப்போ புசி செயின்ட் ஜோர்ஜ் என்ற இடம் சர்வ மதமான அமெரிக்க பாணியில் உருவாக்கப்பட்ட ஒரு புது நகரம். அந்த நகரத்தில் வந்து சர்வ மதங்களும் அங்கே இருக்கணும் என்பதற்காக
0: கூட சீனர்கள் இருக்கிறார்கள், அந்த
1: சீனர்களுக்கான மூன்று புத்தக கோயில் இருக்கு. பாருங்க, தைவானுக்குரிய ஒரு புத்தக கோயில் இருக்கு, லாவோஸுக்கு ஒரு புத்தக கோயில் இருக்கு, இந்துக்களுக்கு இப்போதான் இந்த இந்து என்ற பேர்ல கொடுத்துருக்கு இது வைணவர். அப்புறம் வந்து இஸ்லாமியருக்குரிய ஒரு பள்ளிவாசல் ஒரு பள்ளிக்கூடம் பிரைவேட் ஸ்கூல்னு அதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது பேர் வந்து சர்வதேச பன்னாட்டு மதங்களுடைய அடங்கல்னு சொன்னாலுமே அதில் ஒரு வகை பாரபட்சம் ஒன்று புதுசாக இந்து மதம் இப்போ கட்டின புதுசான கோயில் அது அதனுடைய தலைவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் குஜராத்திக்காரர். அப்போ அவர் என்னோட எப்படி தொடர்புனா இந்தியன் எம்பசியில் சிறுவங்க இலங்கை ரொம்ப தூதுவராக தொடர்பு கொண்டு சில பேருடைய பேரை கேட்டப்போ என்ன தொடர்பு கொண்டார், இப்படி உங்களுக்கு இலங்கை எம்பசி உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கு, நீங்கள் ஒரு பேராசிரியர் ஒரு கல்வியர் ஆகவே நீங்கள் இதுக்கு வாங்கன்னு சொல்லி நான் போயிருந்தேன். குடும்பமாக போயிருந்த பொழுது அங்கே தெரிஞ்சது அது குஜராத்திக்காக உரியான கோயில் என்ன, அந்த தலைவர்
0: லண்டன்ல குஜராத்திகள் வந்து மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். உகாண்டாவில இருந்து திருப்பி அனுப்பப்பட்டவர்களில் கூடுதலானவர்கள் குஜராத்திகள் வந்து இங்கிலாந்தில் பெரிய வியாபாரிகளாக மாறினார்கள்.
1: அவர் எங்குமே வியாபாரிகள் தான், எங்குமே வியாபாரி என்று சொல்ல சொல்ல வேணா நீங்க வணிகர் என்று சொல்லுவாங்க, வணிக செல்வந்தர்கள். முந்தா நேற்று நான் பஸ்ல வர்றப்போ ஒருவர் வந்தாரு, நான் அவரை பாகிஸ்தானியன்னு தான் நினைச்சேன், பாகிஸ்தானியன்னு தான் அவருடைய தோட்டம். என்ன வந்து கேட்டால் நீங்க யாருன்னு சொல்லி நான் அவர் இளைஞர்ன்னு சொன்னேன், இளைஞர் நான் வந்து பாகிஸ்தான், நீங்க எப்படி பாகிஸ்தானி, பாகிஸ்தானி குஜராத்தி இல்லை பாகிஸ்தானின்னு சொல்லுது, நான் வந்து குமர் என்ன நாடு, குமரன்னு உங்களுக்கு தெரியும் ஆப்பிரிக்காவில் ஒரு சிறு தீவு குமர், அந்த குமர் என்ற நாட்டில் இப்போ தான் அங்கே அரசியல் பிரச்சனை எல்லாம் வந்து அந்த ஜனாதிபதி அந்த நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் சூறையாடி போட்டு த தப்புறது முயற்சி பண்றது ஒரு மக்கள் எல்லாம் புரட்சி செய்தார்கள். அது போய்கொண்டே இருக்கு. அவர் தன்னுடைய பாதுகாப்பால் தப்பிட்டார். அந்த கொமோர் கண்டம்ன்றது ஒரு ஆப்பிரிக்காவில் மொரிஷியஸ் பக்கத்தில் உள்ள ஒரு தீவு. அந்த தீவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமாக இப்போ நாங்கள் மொரிஷியஸ் பக்கத்துலன்னு சொன்னது என்ன காரணம்னா, அந்த மொரிஷியஸ் தீவிலே வந்து ஜனாதிபதி பிரதமராக இந்திய வம்சாவளி வர்ற பொழுது குஜராத்தியை சார்ந்தவங்களை தான் விடுவாங்க. ரெண்டாவது துணை பிரதமர் துணை ஜனாதிபதி என்று சொன்னால் அது தமிழர்களை போட்டாங்க. ஏன்னா தமிழர்கள் அப்போது அடிமைகளாக கரும்பு செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டது மொரிஷியஸ், இந்த ரியூனியன், இது மாட்டினி, குவாதலூப் பண்ணலாம், தென் அமெரிக்காவில் வட அமெரிக்காவில் இருக்கிற சின்ன சிறு தீவுகள், நல்ல கூலிகள் எப்படி என்று சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கு. ஒரு ஆள் எப்படி கூலி ஆவான்ன்றதுக்கு நாம சினிமா அமிதாப் பச்சன் ஹிந்தி படம் கூலி என்ற ஒரு படம் நடித்தார். அதே மாதிரி ரஜினிகாந்தம் அண்மையில் கோழி என்று படம் நினைச்சார். அது படத்தோழியாக போச்சு. ஏன்னா அது கூலி என்று சொல்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பெரிய பெரிய நடிகரை கூப்பிட்டாக, உதாரணம் யார் என்ன பேர், ஆனாவில் தோங்கும் ஒரு நடிகன், அப்புறம் இன்னொரு நடிகர்லாம் போட்டு அவர் பேருக்கு அவங்க வந்து போனாங்க. அந்த வந்த காட்சிக்கும் பாத்திரத்துக்கும் பொருத்தம் இல்லாமல் ஆவில தோங்கும் ஒரு நடிகன், பிரமாண நடிகன், நிறைய பணம் கொடுத்ததாலே நடிக்க வந்தார். ஒரு சிறு
0: பாத்திர
1: இல்லை இல்லை, அது வந்து அவர் தான் இந்த தங்கான் நம்ம சிறந்த நடிகருங்க. இப்போ உதாரணம் வந்து இந்துக்கள் இப்போ இந்த கோவிலுக்கும் அந்த அவருடைய அந்த நடிகருக்கும் ஆனாவில் தங்கும் அவன் நடித்த படம் தான் ஃபஸ்ட்டு அவரோட அருமையான ஒரு லவ் ஸ்டோரி, நல்ல பாட்டுகள் எல்லாம் நடித்த ஒரு படம். அது அவருடைய அப்பாவுக்கு பேர் வந்து தேவானந்த். தேவானந்தோட அமித்ஷா அப்புறம் நானே இப்போ சொல்கிறேன். அந்த நடிகர் இப்போ வந்து பெரிய பணக்காரன் ஆகிட்டு உடம்பெல்லாம் நல்லா வச்சிருக்கிறது தங்க நல்ல ஒரு ரெண்டு மூணு படம் நடித்தா நல்ல பிரபலமான படம். அதில் ஒரு
0: தமிழ்ல குஜராத்தில்
1: இல்லை, அவர் வந்து முஸ்லீம் இந்தியன், முஸ்லீம் இந்தியன் அவர் சைவனாக நடிச்சிருக்காரு. ஆனால் நல்ல ஒரு நிறைய புத்தகங்கள் படிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர். நான் சொல்கிறேன் அவரோட பேர், அவர் அந்த காயமெத்தா ஒரு படம் நடித்தார். அந்த அவருடைய முதல் படம் அதுதான். அருமையான பாட்டெல்லாம் இருக்கும் அவர், அதில் தான் அருமையான படம். இந்த கூலி படத்தில் ஒரு நாயெல்லாம் கொண்டு வருவார் பாலவனத்தில், அந்த படத்தை ரஜினிகாந்தனி அந்த படத்தை நான் சொல்கிறேன். அப்போ அவருடைய நல்ல
0: படம் அடித்து அமீர் கான் என்று சொல்கிறார்.
1: ஆ சரியாக சொன்னீங்க, சரியாக சொன்னீங்க. ஏன்னு தெரியுது, பட் அந்த பேர் எனக்கு இப்போ ஞாபகம் குறைஞ்சி வருது. அமீர் கான், அந்த அமீர் கான் நல்ல ஒரு நடிகன் தான், உங்களுக்கு தெரியும். அவர் நடித்த படங்களை எப்படி சொல்கிறேன், இந்த கடவுள் பற்றி நீங்கள் பே சொல்கிற பொழுது அவரோட படம் நடித்தா என்ன பேர் அது பாருங்கள், உடனே வரையில் பார்ப்போம். அவர் இன்னொரு உலகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வர்றாராம். பூலோகத்துக்கு வர்ற பொழுது அந்த பூலோகத்தில் உள்ளவங்க எப்படி கடவுளின் பெயரால் ஏமாத்துறாங்க. இப்போ நாம் சொன்ன இந்த பாப்ஸ் என்ன கோவிலுக்கு போனாலும் தெரியும், இப்போ பக்தி ரெண்ட எண்ணத்தில் மட்டும் போயிருந்து அது தோட்டாது. எல்லாத்தையும் நாம் யோசிச்சு பார்த்தா தெரியும். இப்போ ஏன் இந்த ஈவில் டவர் இதுக்கு பண்ண உயிரை ஆட்களே அங்கே வரவுன்னு சொன்னான்னா, இந்த இந்து சமயத்தின் அடிப்படை என்ன அந்த கருத்து, ஆண் வர்க்கம், ஆண் ஆட்சி, அதில் வந்து பெண்கள் வரக்கூடாது என்று சொல்லி எப்போதுமே பெண்களுக்கான இன்னொரு ரெண்டாம் பட்ச நிலை தான் இந்த இந்து மதத்தில் இருக்கிறது காரணம். எந்த மதமுமே பெண்களுக்கான சம உரிமையை கொடுக்க, எப்போவுமே பெண் என்றவள் ஒரு சிறு தெய்வமாக வருவாள், அல்லது ஒரு கிராமத்து தெய்வமாக வருவாள். காளி உதாரணம், காளி உமாதேவி நாம இந்த லக்ஷ்மி சரஸ்வதி இதெல்லாம் கொடுத்தாலே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில உப தெய்வங்கள், அந்த முதல் தெய்வங்களை ஆம்பளில் தான் இருப்பாங்க. இப்போ இந்த கோயிலை பற்றி பேசுகிற பொழுது இது ஒரு நாராயணன் கோயில். நாராயணன்னா யார், நாராயணா விஷ்ணு, அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர். இப்போ நாங்கள் நாரதர் ரெண்டு கதைப்போம். நாரதர் ரெண்டு கதைக்கிற பொழுது நாரதர் என்ன செய்வார், கையில் ஒரு வச்சுக்கிட்டு ஓம் நாராயணா நாராயணா நாராயண சொல்லுவார். ஸோ அந்த நாராயணனுடைய பக்தன் தான் நாரதர். ஸோ இந்த கோயிலுக்கு உண்மையான பேர் நாராயணன். நாராயணன் யார், ஒரு வைணவ கோயில். இந்த வைணவ கோயிலில் ஒரு என்னென்னு சொல்கிறது, பொய்யான ஒரு விளம்பரம் செய்கிறது தான். ஏன்னா விஷ்ணு ஹிந்து என்றது தெரியப்பட்ட ஒரு சொல், உலகம் பூரா தெரியப்பட்ட ஒரு சொல். இந்து வேண்டா இந்த மாத்துக்குரியவர்கள், இந்தியாவில் உள்ள மாத்துக்குரியவர்கள்னு தெரியும். அதே நாங்கள் விஷ்ணு அல்லது நாராயணன்னு சொன்னால் அது புதுசாக வித்தியாசமாக இருக்குமே என்றதுக்காக வந்து தான் இந்த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஹிந்து டெம்பிள் என்று போடுறோம். ஹிந்து என்ற வார்த்தை அதில் வர தவறான வார்த்தை, நான் அவரை சொல்லையிலே அவரோட நான் என்னென்னா தொடர்ந்து என்னோட அருமை என்னை இன்வைட் பண்ணி அதுக்கு போயிருந்தோம். போயிருந்தப்போ நல்ல மரியாதையெல்லாம் பண்ணார். பண்ணிவிட்டு அவங்க செய்கிற இந்த போஸ்டர் நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே எனக்கு அனுப்புவாங்க இங்கிலீஷில். நான் வந்து அதை பிரெஞ்சில் மொழிபெயர்த்து கொடுக்க சொல்லி ஆரம்பத்தில் மொழிபெயர்த்து கொடுத்தேன். ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து நிறைய வந்ததால என்ன நான் சொல்லிட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, இதை என்ன ஃப்ரீயாக தான் செய்திருக்கோம், பணத்துக்காக செய்திருக்கோம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கிறதால நான் இதை செய்ய முடியாமல் இருக்குது. இப்போ நடக்க போகிற ஒரு செய்தியை பற்றி அதில் அவர் பலருவங்கக்கிட்ட நான் ஒன்றும் பொய்யாக களவாக பழகிறதில்லை, உண்மையாக பழகணும். அது யாராக இருந்தாலும் அந்த இணைக்கிற ஒரு பங்கு மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருக்கிறது தான் அவர் சொன்ன. நான் இப்போ வந்து சிவசங்கர் அம்மாவோட புக்கை வந்து வாழ்க்கை வரலாற்றில் ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்துட்ருக்கேன், அதனால எனக்கு மற்ற மொழிபெயர்ப்புகள் ஈடுபட முடியாமல் இருக்குது. ஸோ என்னால் இவ்வளவுதான் உங்களால் செய்து முடியும், அன்பளிப்பாக செய்து கொடுக்குறேன். இப்போ இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் செய்து கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த சிவசங்கரி மேடத்துடைய புக்கு வெளியீடு இந்த அக்டோபர் 14 இந்தியாவே சவேரா ஹோட்டலில் நடக்குது. அதுக்கு வந்து பாண்டிச்சேரி கவுன்சிலர் அண்டு மியான்மர் பர்மா கவுன்சிலர் எல்லாம் அதுக்கு சிறப்பாக வர்றாங்க. நான் தான் அந்த பிரஞ்சிட முடியும். ஸோ அது செய்ய வேணும்னு இருந்ததால தான் நான் இந்த அந்த நாராயண கோவிலுக்கு முழுமையாக மொழிபெயர்ப்பை என்னால் செய்ய முடியல. ஆனால் போன வரைக்கும் நல்லா கௌரவிச்சார்கள். அப்போது எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, அந்த 3 புத்தகம் என்கிட்ட இருக்குது. அந்த புத்தகத்துக்கு என்ன பேருன்னு சொன்னால் ஞானஸ்தா சிவம் இன்னொரு புத்தகம். அங்கே அந்த இப்போ எந்த சாமி வந்தால் அந்த பெண்கள் கண்ணுக்கு முன்னால் முழிக்கக்கூடாது, அது பேர் போட்டுக்கிறாங்களே என்ன பேர் இருந்தால் என்ன மொழி சாமி அங்கே வர்றாரு, அதனால் பெண்கள் கண்ணுக்கு எடுத்துப்படக்கூடாதுன்னு சொல்லி கருப்பில் தான் பெண்களை அங்கே வரணும்னு சொல்லியிருக்கிறார். அந்த சாமி அமெரிக்காவில் இருக்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கிற இந்த சிறப்பு விழாக்க இங்கே வந்தார். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு பூசையிலும் பார்த்தீங்கன்னா மக்களை பார்க்க பார்க்காம சுவாமியை மட்டும் பார்த்துட்டுருக்கிற மாதிரி தான் அங்கே இருந்தார். அவர் தான் பூஜை பண்ணார். காவி உடை தெரிச்சு கொண்டு எல்லாரும் உடம்பை ஃபுல்லாக மறைச்சு கொண்டு பூஜை பண்ணார். அக்கம் பக்கத்துலேயே தான் குருவாரும் இருந்தார். ஸோ அவரை நான் முன்னாடி சந்திக்கிறேன். அவர் பேர் என்னென்னா அந்த அவருடைய நூல் ரெண்டு நூல் கொடுத்தாங்க எனக்கு, அந்த புத்தகங்கள் கொடுத்தாங்க. என்ன புக்குன்னா அந்த அந்த சாமிக்கு பேர் என்னட்டு தான் அந்த புத்தகம் இருக்கு, ஞானஸ்வதசால சுவாமி அவருக்கு பேர். ஸோ அவர் எழுதின புத்தகத்துக்கு பேர் இன்ஸ்பயர்ட் டெய்லி விஸ்டம் ஃபார் ஹோலிஸ்டிக் லிவிங். இப்படி இங்கிலீஷில் ஒரு புத்தகம் இருக்கிறார். இந்த சாமி தான் நேற்று வந்தவர். அவரை பற்றி பின்னாடி எழுதியிருக்கிறாங்க. அவர் சுவாமி மகராஜ், அவருக்கு பேர் சுவாமி மகராஜ். மகராஜ்னா பெரிய அரசன் கருத்து தெரியும், மகாராஜா மகாராஜான்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும். விசேஷபதி நினைச்ச ஒரு படம் வந்துச்சு மகாராஜான்னு ஒரு படம், நல்ல படம். அதே மாதிரி இவருக்கும் பேர் மகாராஜா. அவர் எழுதின புக்கு தான் நான் இப்போ நான் சொன்ன புக்கு. ஸோ அவரும் நேற்று அன்றைக்கு வந்திருந்தார் அமெரிக்காவில் இருந்து. அமெரிக்காவில் ஒரு ஆச்சிரமம் வச்சுருக்கிறார் நாராயணன் கோயில் லண்டனில், அமெரிக்காவில், குஜராத்தில், இப்போ ஃப்ரான்ஸில். எத்தனையோ கிலோமீட்டர் தனியாகவே சாப்பா. அதில் என்ன ஒரு பாரபட்சத்தை நானே என்ன செய்தேன், இந்தியாவில் நாம் இருக்கோமா அப்படியான எண்ணம் வந்தது. என்னென்னு சொன்னால் சாப்பிட போனாலும் சரி, பூஜை பார்க்க போனாலும் சரி, அந்த மண்டபத்துக்கு போனாலும் சரி, பெண் தனி ஆண் தனி செக்கிங்கே பண்ண தனியாக ஏதோ ஏர்போர்ட்டில் பண்ணுற மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் புகுவழி, அதில் ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள். அப்போ பெண்கள் இருக்கிற பக்கம் பெண்கள் போகணும், ஆண்கள் போகக்கூடாது. அதே மாதிரி ஆண்கள் இருக்கிற பக்கம் பெண்கள் போகக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் போகணும். அங்கே போய் உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அந்த பெண் பேர் ஆண் பேருன்னு பிரித்து வைக்கிறத நாங்கள் பார்க்க வேண்டாம். ஷூ இந்த பாதரட்சி செருப்பு அது பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு தனியாக. அதே மாதிரி மேலே போனாக்காலும் இருப்பாங்க வாலண்டியர்ஸ் தொண்டர்கள் என்ன, பெண்கள் வந்தால் பெண்களை ஒரு பக்கத்தை பார்த்து இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி அழைப்பாங்க. அங்கே ஆண்கள் போகக்கூடாது. இன்னொரு பக்கம் ஆண்கள், நான் ஒரு வாட்டி என்னுடைய மகளும் என்னுடைய வாய்ப்பும் வந்திருந்தாங்க, கூட போனேன். குரு நீங்கள் அங்கே எங்கேன்னு. அதே மாதிரி சாப்பிட்ற இடம் அது இன்னொரு இடத்துல இருக்குது, பெரிய கொட்டகையெல்லாம் போட்டு. அந்த இடத்துக்கு போனால் ஒரு நாட நிகழ்ச்சியெல்லாம் கலை நிகழ்ச்சி நடந்துருக்கு. அதில் நான் உள்ள என்ன பண்ணி பார்க்கணும்னா இங்கே பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் அந்த பக்கமாக வாங்கன்றாங்க. அதே மாதிரி சாப்பிட்ற பொழுதும் சாப்பிட்ற இடத்துலையும் பெண்களை தனி ஆண்களை தனி, எங்குமே ஆண்கள் வேறு பெண்கள். இது இந்து மாதத்தில் ஒரு பாரபட்சமான நிலை அந்த காலத்தில் இருந்து, பெண்கள் ரெண்டாவது ரெண்டாம் பட்சம். அதைத்தான் இந்த விஷ்ணு மதத்தில் தான், இந்த வைணவ மதத்தில் தான் இதை கையாள்ற வழக்கத்தை கண்கூட. இந்த யூரோப்பில், இந்த யூரோப்பில் அது ஃப்ரான்ஸில் புஷி செஞ்ச ஒரு அமெரிக்காவில் உள்ள இருக்கிற மாதிரியான அகண்ட தெருக்கள், அகண்ட பெரிய உயரமான கட்டிடங்கள் உள்ள இடம் தான் புஷி செஞ்ச. அது போனால் அங்கால கொஞ்சம் தள்ளி போனால் தான் டிஸ்னி லேண்ட் எல்லாம் வரும். அப்போ அந்த இடத்துல போனீங்கன்னா எல்லா கோயிலும் இருக்குது, அப்படி உரிமை கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு எல்லா மதத்துக்கும் உரிமை கொடுத்த இடத்துல, இங்கே இந்துக்கள பேரில் போனாலும் தனியாக இருக்கணும், பிரிச்சு பொம்பளை போகணும் ஆம்பளை போகணும், அந்த இந்த வழிபாடு தான் நீங்கள் சொல்கிற. அந்த ஈவில் டவருக்கு முன்னாலே சாட்டர்டே வந்து அந்த சிக்கல், நான் வர்ற பொழுது அந்த சுவாமி சொல்கிறாரு, நான் வர்ற பொழுது அங்கே எதிரும் பொம்பளை யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா பொம்பளை யாருனா என்ன, என்ன சுவர்மாக நடந்த மாதிரி ஆயிடுமோ, சுவர்மாகும் பெண்களை பார்த்தா சமயத்து அதில் அப்படி உருவானதான் இந்த முருகன். முருகன் சொல்லு எப்படி உருவானது, கந்தன், கந்தன்ண்டாலே ஸ்கந்தன், ஸ்கந்தன்ண்டாலே விந்து என்ன பொருள். ஸோ அது ஒரு புறம் இருக்கு. அப்போ எப்படி இந்த நாட்டுக்கு வந்து ஒரு பெண்களுக்கு உரிமை இல்லாமல் சமத்துவமாக இருக்கிற நாட்டில் நாங்கள் வர்ற பொழுதுலாம் இந்த பெண்கள் அந்த பக்கமாக தலை காட்டக்கூடாண்டா என்ன என்னாச்சு? அதே மாதிரி தான் இந்த அதுக்கு இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தேன், நான் இங்கே படித்து தான் பார்த்தேன். செப்டம்பர் 7 தான் அது நடந்திருக்கு, க்ளோஸ் ஆன் மண்டே. இப்போ தான் இந்த இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, நேற்று மூடி சாத்தப்பட்டது. இதுதான் இந்த காரணத்தால் தான். அப்போ இங்கே ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு பெரும் உலகத்தில் பிரசித்தி பெற்ற பரிசாலது ஃப்ரான்ஸ் என்றதுன்னா அந்த சின்னமாக இருக்கிறது ஐபிள் டவர், ஈபிள் டவர். அந்த ஈபிள் டவர்ன்றதே என்னது கட்டப்பட்டது 1789 நடந்தது இந்த பிரெஞ்சு புரட்சி. அந்த பிரெஞ்சு புரட்சியின் 100 ஆண்டுகள் நடந்தது நினைவுக்காக கட்டப்பட்டது தான் அந்த இரும்பு கோபுரம் தான் ஐவில் டவர். அது 1889 கட்டப்பட்டது. ஸோ 1789 பிரெஞ்சு புரட்சி, 1889 கட்டப்பட்டது இந்த ஈபிள் டவர். என்னதுக்குன்னா உலக பொருட்காட்சி என்ன இது நடந்த போது, வேர்ல்ட் எக்ஸிபிஷன் நடந்த பொழுது அதுக்காக கட்டப்பட்டது பிரான்சின் அடையாளமாக இந்த ஐவில் டவர். அதில் நிறைய வரலாறு புரட்சிகள் எல்லாமே இருக்கு. அதில் பெண்களும் பாருங்க, நல்ல வெரி குட் ஐடியா. நீங்கள் இப்போ சொன்னது என்னென்னா அந்த ஈபிள் டவரை கட்டின ஒரு பேர் ஐவில் டவர், அந்த குஸ்தாஃப் ஈஃபல். அவர் உண்மையில பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜெர்மன்காரன். அப்போது ஜெர்மன்காரன் தானே இந்த பிரான்ஸை 2 முறையும் பிடிச்சி வச்சது. உலக போறன்னு சரி, 1914-18 சரி, அப்புறம் 1936-1939-1946 நடந்த உலக போர்ல எல்லாம் இந்த ஹிட்லர் தான் பிடிச்சி வச்சிருந்தார்.
0: அதனால ஹிட்லர் வந்து ஈபிள் டவர்ல ஏறுறதுக்கு போறது, ஆனா கரண் நின்றுடும். பிறகு அவர் திரும்பி போறது, சரி வந்துட்டு தாண்டு போனா ஆனா கரண் நின்றுடும். அவருக்கே விளங்கையில என்னத்தால கரண் நிக்குதுன்னு சொல்லி அவர் எல்லாம் வெற்றி பெற்றவர் ஈபிள் டவர்ல தான் ஏற இல்லாமல் திரும்பி போனவர்.
1: இல்ல, அந்த ஈபிள் டவர்ல அதான் நீங்க சொல்ற மாதிரி என்ன நடந்தான்னு சொன்னா, ஈபிள் டவரோட ஈபிள் குஸ்தாஃப் ஈஃபல் அதை கட்டுற அவர் இன்ஜினியர். அப்போ அந்த என்ஜினியர் கட்டுற பொழுது அவரோட கூட இருந்து பிரான்ஸில் உள்ள என்ஜினியர்கள், அந்த என்ஜினியர்ன்ற ஆணும் இருக்கு பெண்ணும் இருக்கு. அதில் ஒரு பெண்ணும் கூட இருந்தவ, அவளுக்கு பேர் என்னென்னா ஒலிம்பிக் தி கூஷ். அந்த காலத்தில் பெண்களுக்கு கூட படித்த ஒரு பெண், அதுதான் ஒரு வக்கீல், ஒரு லோயர் வர, என்ஜினியரும் லோயரும். ஏன்னா பெண்கள் அந்த இடத்துல படித்தது குறைவு தான். அப்போ கூட இருந்து இந்த டவர் கட்டுறது பொறுப்பாக இருந்துடுறாங்க. ஆனால் இவங்கள அந்த ஈபிள் டவருக்கு மேலே நாங்கள் போகணுமெண்டா 3வது அந்த ஈபிள் டவர் கட்டின அதுக்காக உழைச்ச என்ஜினியர் பேர் எல்லாம் இருக்கும், அத்தனை பேருமே ஆண்கள். அதில் இந்த ஒலிம்பிக் கூஸ் கேட்குறாங்கன்னு நாங்களும் தானே உங்களோட சேர்ந்து எல்லாம் பிளான் போட்டிருக்கோம், நீங்கள் என்ன எங்கிட்ட பேரையெல்லாம் போட இல்லை, பொம்பளையிட்ட பேர் இல்லை இல்லை. அவாவுக்கு என்ன செய்யப்பட்டது, அவன் மரணம் தான் சிறச்சேதம் செய்யப்பட்டான், அவனை கழுத்தை வெட்டிடுறான், நீ இந்த உரிமையை கேட்டதுக்கான். அப்போ பிரெஞ்சு புரட்சி இந்த 14வது ஜூலைன்னு சொல்கிற பொழுது நீம்பா நானும்மா ஆணும் பண்ணுமா அங்கே நாங்கள் சேர்ந்து அரசு மன்னர் ஆட்சிக்கு எதிராக போராடணும்னு ஓடித்தான் அந்த 14 ஜூலை. அப்போ ஆணும் பண்ணும் சமண்டு தான் அந்த மனித உரிமைகள் சங்க உரிமையை முதலாவது பிறக்கும் போது எல்லோருமே சமமாகவே பிறக்கிறார்கள் என்னதான். அதுதான் அதுக்கு ரெண்டு பேர் லிபத்தே எக்காலித்தே பிரயத்தனத்தேன்னு சொல்கிறார். ஆணும் பண்ணும் சமம்னு சொல்லி நீம்பா நானும்பா அடிச்சு ஒரு அரசன் போக்காட்டம் வந்துட்டு அதுக்கு பிடிச்சவொடனே அந்த ஆண்கள் ஆண்கள் தான், பெண்கள் பெண்கள் தான் அந்த மாதிரி போச்சு. அப்போ அந்த பெண்ணை உரிமையை ஈவிட்ட அவர் ஐயா கொடுத்த அவன் பேர் வரையில் கேட்டதுக்கு அவரை சிறச்சேதம் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு வகையில் பொருத்தமாக இருக்குது. இந்த நாராயணன் கோயில் கட்டுறதே பெண் பெண்களுக்கு எதிரான ஒரு கோயில், அதுமாதிரி ஆண்களுக்கு எதிரான ஒரு கொள்கை இருந்த படித்தவங்களும் அதுக்கு எதிராக போச்சு. ஸோ அந்த கோயில் நாராயணன் கோயில் நான் வந்து சொல்கிறேன். அந்த ஏற்கனவே அந்த ஒரு கல்வி அமைச்சர் இருந்தார். அவர் கேள்வி கேட்ட பொழுது சொன்னார், அவர் ஒரு கல்வி அமைச்சர் பொது மேடையில் சொல்லக்கூடிய ஒரு சொல்ல இல்லை, அவர் விவசாய ஒரு விலை மாதை பற்றி சொல்கிறார். விலை மாதத்தை போனால் அந்த விலை மாதர்கள் காண்பார்களாம் அந்த எவ்வளவு கட்டணம் என்று சொல்கிறதுக்காக கேட்பார்களாம். அவர் ஒரு உயர்கல்வி அமைச்சர் சொல்கிறார். அந்த விலை மாதத்தை ஒரு ஆண்கள் போனால் அந்த வாடிக்கையாளர்கிட்ட கேட்பாராம், நீ சைவமா விஷ்ணுவான்னு. சைவமா விஷ்ணுவான்னு சொல்கிறது வேறு விதமாக சொன்னாக்க நாமமா விபூதியான்னு. நாமம்னா அப்படி போடுவோம், நாமம்னு சொன்னால் நெத்தியில் இந்த நடுவில் வந்து கீழ் நோக்கி மேலே போடுறது நாமம். திருநூறு அப்படி போடுவோம், விபூதி ஒரு நெத்தின்னு ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கம் கொடுக்குறது தான் நெத்தி திருநூறு விபூதி. அப்போ நீ ஐயரா ஐயங்காரான்னு கேட்குறதுக்கு சமயம் அந்த விலமாவது உடல் உறவு கொள்ளுகிற அந்த பொசிஷன் அப்போ எப்படி கிடையாது நடக்கிறதா நிமிந்து நிற்கிறதான்னு. அப்போ இப்படி ஒரு அமைச்சர் பேசுகிற பொழுது அவருக்கு எதிர்ப்பு வந்து அவர் அந்த உயர்கல்வி அமைச்சர்லேருந்து பதவி இறக்கம் செய்யப்பட்டு இன்னொரு பதவி கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி அப்போ பாருங்கள், அந்த விஷ்ணுன்றதும் வைணவரன் அதுதான் விஷ்ணு என்று வந்தது வைணவர்கள், அதிலே அமர்ந்தது சைவர்கள், அதான் ஐயர்கள் இந்தியாவிலே அதுதான் இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் தென்னாட்டிலே குறைவான பிராமின்ஸ் ஸ்மார்ட்டா, ஸ்மார்ட்டா பிராமணர்கள் உயர்ந்த பிராமணர்கள். இந்த ஜவஹர்லால் நேரு சோனியா காந்தி இந்த மகன் கணவன் எல்லாம் அது அந்த பிராமணர், காஷ்மீர் பிராமணர்கள் பிராமின்ஸில் உயர்ந்தவர்கள். இது அடுத்தது குஜராத்தி பிராமணர்கள். இந்த குஜராத்தியை சேர்ந்து அப்போ பிராமணர்கள் எவ்வளோ உயர்ந்தவர்கள் என்பதற்காக தான் இந்த அஞ்சு முறை பிரதமரான மோடியே அந்த கோயிலில் போய் பிராமணன் நிற்கக்கூடிய மூலஸ்தானத்துக்கு போக முடியாது. ஏன்னா அந்த சாதியும் ஒரு பெண் பாலியதும் இந்த பெண் பாலுன்றதுக்காக தான் ஜனாதிபதியான திரௌபதியே உள்ளுக்கூடையது. ஜனாயன் ரஜினிகாந்த் முன்னுவர் செய்யணும்னா அவர் வேறு அவர் பிராமணி இல்லாத காஸ்ட். ஸோ இந்த காஸ்ட்டு இதுகள் எல்லாமே பெண் பாதையெல்லாம் வழக்கமாக இந்து மதத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு பாதுபாடு இதுக்குன்றதுக்காக தானே காளி சிவபெருமானுக்கு எதிராக போராடி இதை காத்தவிழாயினதை உருவாக்கணும். எப்போதுமே அம்மா எதுக்கு அம்மாவுக்கு ஏன் அம்மா என்ன சொல்கிறோம், உமாதேவிக்கு என்ன நடந்தது சிவபெருமான் நீ உண்டை பேட்டை பாரு பாருன்னு சொல்லி வீட்டில் இருந்து கோபம் பண்ணி ஒளியாக உண்டை பாட்டை பாருன்னு சொல்லும் போது அவர் போய் எல்லாருக்கும் அம்மா நோயை கொடுக்குற போது அந்த அம்மா நோயை கொடுக்குற யாருக்கு அம்மா நோய் வந்ததோ இந்த பொக்குளிப்பான் சின்ன முத்துன்னு சொல்கிறாங்க, இந்த நோயெல்லாம் வரவோ அந்த வீட்டில் உள்ளவர் அம்மைக்கு அம்மாவுக்கு படைப்பார்கள். அதான் அம்மா நோய் வந்திருக்கான்ற ஒரு பேர் வந்தது. உண்மையாக ஸ்மால் பாக்ஸ் அண்ட் சிக்கன் பாக்ஸ், அது பொக்குளிப்பானும் சின்ன முத்துக்கும் அம்மனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, கொப்பளம் சின்ன கொப்பளம் பெரிய கொப்பளம் அவ்வளோதான். ஸோ அம்மன் வந்திருக்கேன் நாங்கள் சொல்லி இந்த அம்மன் சிவபெருமான் தன்னை விட்டு விறகு வெளியில் போகணும்னு சொல்லி வெளியில் போய் உண்டிய அடியார்கிட்ட போய் நீ சாப்பிடுன்ற அனுப்பினதான் அந்த கதை. ஸோ இந்த இந்து மதத்துலேயே எந்த மதங்கள்லேயே பாருங்கோ இந்த ஆண்களுக்கு உயர்ந்த இடம் பெண்களுக்கு ரெண்டாவது இடம் கொடுக்குறது எப்போதுமே வழக்கமாக இருக்குது. இவன் இந்த பைபிளை ஓல்சோ பைபிளில் நாங்கள் ஆறாம் வாழன்னு சொல்கிறோம், ஆறாம் ஆம்பளை வாழ்பாம்பளை. எப்படி ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளை ஒரு பிள்ளைன்றது எப்படி உருவாக முடியும், பெண்ணு தாய் இல்லாமல் எப்படி, தாய் இல்லாமல் நான் இல்லை இந்த எம்ஜிஆர் அடிமை பெண்ணில் ஒரு பாட்டு வருமே, தாய் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்க முடியும், பெண் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்க முடியும், அது தெரியாமல் நாம் அது தெரிஞ்சாலும் கூட ஆண் தான் உயர்ந்தது. அதை தான் இந்த வழிபாடு. ஆமாம், இந்து மதத்தின் அடிப்படை அதுதான். இன்னொரு கருத்து, நாங்கள் அந்த கோவிலுக்கு போனால் நாங்கள் பார்க்கக்கூடிய என்னென்னு சொன்னால் வெரி த இன் யூரோப் த என்ன கிரேட்டோ பிகேஸ் ஏதோ டெம்பிள் ஹிந்து டெம்பிள்னு போட்டிருக்கு. உள்ளே போனே பார்த்தீங்கன்னா யார் அந்த பிரதம கோவில் யார், பிரதம சுவாமி யார், நாராயணன். நாராயணன் யார், நாராயணன் விஷ்ணு. பக்கத்தில் சிவபெருமான் அங்கே போய் தூரத்தில் வச்சது சிவபெருமானுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கு, சங்கர் சங்கரன் என்ற சிவபெருமானுக்கு இன்னொரு பேர், சிவபெருமானுக்கு நிறைய பேர் இருக்குது நடராஜன் மாதிரி, அது மாதிரி சங்கரன் ஒரு பேரும் இருக்கு. அதனாலதான் இந்த திருக்குறள் பயன் என்று ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு ரெண்டு அடியில் உள்ள எழுச்சியில் ஒரு இது இருக்கு, அதுக்கு பேர் திருவருட் பயன். அந்த திருவருட் பயன்லயே ஒரு பாட்டு வரும் திருக்குறள் மாதிரி என்னன்னு சொன்னா, நன்னினர்க்கு நன்னான், நன்னாட்கு நன்னினன், சலமிலன் பேர் சங்கரன். அப்ப நன்னாட்கு நன்னினன், நன்னினர்க்கு நன்னான், அதாவது அவர் கும்பிட்டாலும் அருள் கொடுப்பார், கும்பிடாட்டிக்கும் அருள் கொடுப்பார். நன்னினருக்கு நன்னான், நன்னாருக்கு நன்னினன், சலமிலன் பேர் சங்கரன். சலமையில் என்ன, சலமண்டா என்ன, சலமண்டா வேறுபாடு, சலமிலன் வேறுபாடு அட்டவன் சங்கரன் என்றா. அப்ப சங்கரன்டா சிவபெருமான இன்னொரு பேர். அப்ப அதுல அந்த கோயிலுக்கு போன, நாம இப்ப சொன்ன அந்த நாராயணன் கோயிலுக்கு போன, அங்க சிவபெருமானே கொஞ்சம் ஒரு தூரத்துல சங்கரன்ற பேர்ல இருக்கு. முருகனுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கு, முருகன்ற பேர் கொடுக்கல. சேவன் தான் சங்ககாலத்துல முருகனுக்கு பேர், அந்த சேவன் பேர் கொடுக்கல. கார்த்திகேயன் என்ற பேரை கொடுத்துரு. யார் அந்த கார்த்திகேயன்? அப்ப முருகன் வந்து ஆறு ஆறு ஆறுமுகன் சொல்லுவோம் இல்லையா, ஆறுமுகன். அப்ப ஆறுமுகங்களா இருக்கிறவன சேர்த்து வளர்த்தவங்க அந்த வீரக்கார பணிப்பெண்களுக்கு தான் பேர் கார்த்திகா. அந்த கார்த்திகா வளர்த்த பிள்ளையால கார்த்திகேயன். அப்ப அப்ப முருகனுக்காக கார்த்திகேயன் கொடுக்கப்பட்டிருக்கு பேர். அப்ப நீங்க இந்து கண்டு போனா சிவபெருமான் பார்த்தா சிவபெருமான் இருக்கார், சங்கரன். சுவாமி உமாதேவின்னு இருக்காது, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன பேர், ஏதோ ஒரு பேர் இருக்கு பார்ப்போம். ராமனுக்கு ராமான் இருக்கு பேர், அங்க சீதாஜி. ராமா ராமா வந்து ராமான் இங்கிலீஷ்ல ராமான்னு வரும், தமிழ்ல தான் ராமன். சீதைக்கு எப்படி வருது, சீதாஜி. ஹனுமான்ஜி, ஹனுமானுக்கு ஹனுமான்ஜி. அந்த இது வைணவத்துக்கு உரிய மதம் தானே. அப்ப சிவபெருமானே சும்மா வருமனே சங்கரன் போட்டிருக்கு, முருகனை வந்து கார்த்திகேயன் போட்டிருக்கு, விநாயகருக்கு வேற ஒரு பேர் கொடுத்தாங்க, என்ன பேர், வேற ஒரு பேர். ஆனா இவருக்கு தான் இந்த பேரை கொடுத்து விஷ்ணு பெரிய பெரிய உருவத்துல இருக்கிறார். இந்த பகவத்கீதையில வர மாதிரி படங்கள் எல்லாத்தையும் போட்டு லட்சுமி பக்கத்துல இருந்து அருள் கொடுக்குற மாதிரி எல்லாம் அதை கொடுத்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு ஒரு நாராயணன் வைணவ கோயில். அது குஜராத்தி நேற்று அந்த இது வரைக்கும் நாலாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் நாளை வரைக்கும் நடக்க போற அந்த விழாவில் நிறுத்தப்பட்ட கார்களை வாகனங்களை எல்லாம் பார்த்தோம்னா கூடுதலாக லண்டன்லையும் கொலன்லேருந்தும் வந்த கார். அவர் தான் வரையண்டு வந்து நிறைய பணம் சாப்பாடு எல்லாம் கேட்குற அளவுக்கும் யார் வந்தாலும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை ஆண் தனி பண்ணுறது நிகழ்ச்சியை பார்த்தா ஆண் தனி பண்ணுறது, கோயில் கும்பிட போனால் ஆண் தனி பண்ணுறது, பாதரடிச்சு ஷூ செருப்பு அதில் வச்சா ஆண் தனி பண்ண, எல்லாத்தையுமே ஆண் வேறு பெண் வேறுன்னு காட்டுறது வழக்கம். அதுதான் இந்த ஈவில் டவரில் தன்னுடைய ஆண் வர்க்கத்தின் சார்பான வெளிப்படுத்துறதான் ஐபிள் டவர்ல நடந்த ஸ்ட்ரைக். அதுதான் அடிப்படையா நாம யோசிக்கணும், ஏன் இப்படி நடக்குது. இந்த நாட்டுல வந்து ஆணும் பண்ணும் தமிழ்னு சொல்ற நாட்டை போய் ஐபிள் டவர்ல அந்த ஐயர்மார் வர்ற பொழுது, சுவாமிகள் வர்ற பொழுது பெண்கள் அங்கே இருந்துக்கிறாங்க, என்ன திட்டுப்பட்டுருமோ, எப்படி யோசிக்கிறோம். அந்த காலத்து அறவே இந்த காலத்தே நாங்க அப்ளிகே பண்றோம். ஸோ அந்த காலத்துல ஏதோ தீட்டு தீட்டுன்னு நினைச்சிருப்பீங்க, அது தீட்டா இல்லையா என்றது காலப்போவையில தெரியுது. அது இப்போ இன்று வரைக்கும் பெண்ணெண்டா தீட்டு குறைஞ்சவள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதால அந்த பெண்கள் வரக்கூடாது ஸ்ட்ரைக். அப்போ எப்படி அதை பெண்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அது பிரான்ஸில் அதுதான் நடந்த நிகழ்ச்சி. அடுத்து நீங்கள் சொன்னது
0: குஜராத்திய கோயில்கள் கூடுதலா நடக்கிற விடயம் தான் இது.
1: ஒரு அத்தனை பேரும் சிந்திப்பார்களோ இப்படி, அதான் அங்க போய் சிவபெருமான சங்கரன் என்ற இந்து கண்ட யாரு, இந்து முழு முதல் கடவுள் யார், இந்து கண்ட முழு முதல் கடவுள் மூன்று கடவுள், சிவபெருமான், அதாவது பிராமின் சொன்னால் அது வேறு, பிராமின் சொன்னால் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணாவது, மூன்று தொழில்கள் செய்வோம், முத்தொழில் செய்பவர்கள் சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா. ஆனால் பிரம்மாவை ஏன்னு அங்கே முன்னுக்கு வைக்கிறது பிராமின்ஸ் அல்லாதவர்கள்னு சொன்னால், பிராமின் வந்து பொய் சொன்னதுக்காக, என்ன பொய் சொன்னது பிராமின். அப்போ சிவபெருமான் வந்து நான் தான் பெரியாள் என்று சொல்லிட்டு இவர் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறார், எல்லாரும் தெரியும். போட்டி வைக்கிற பொழுது சிவபெருமான் சொல்கிறார், நான் வந்து இந்த உலகத்தில் பெருசாக வருவன், என்னுடைய மொழியையும் என்னுடைய காலையும் யார் கண்டுபிடிக்கணுமோ அதை தான் அடுத்த கடவுளாக இருப்பார்னு சிவபெருமான் சொன்னோன்னு ஓகே நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி பண்டி வேஷம் எடுத்து பண்டி வேஷம் எடுத்து அதான் வாமன அவதாரம்னு சொல்லுவார். அந்த அவதாரம் எடுத்து கிருஷ்ணு நிலத்தை தோண்டி கொண்டு போகிறார். பிரம்மா என்ன சொல்லி இல்லை நான் அன்னப்பறவை எடுத்துகிட்டு போய் அவன் முடியை பார்க்குறேன் இல்லை நான் உயர்ந்தேன்னு சொல்கிறதுக்கா தலையை பார்க்கறது முன்னுக்கு நிற்கிறது காலை பார்க்கறது பின்னுக்கு நிற்கிறதுன்னு சொல்ல மாதிரி தான். இப்போ உங்களுக்கு தெரியும் மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த கௌரவர் யுத்தத்தில் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றதுக்காக வேணும் வந்து போய் துரியோதனம் பார்க்க போகிறேன். துரியோதனம் பார்க்க போகிற பொழுது துரியோதனன்னு கால் மாடல இருப்பார். ஏன்னா நாங்கள் ஒரு ஆள் கண்ணால் முழிச்சு நித்திர கொண்டு எழும்பி பார்க்குற பொழுது ஆரம்ப நாள் பார்ப்போம் கால் மாடலில் இருக்கிறவங்களுக்கு பார்ப்போம். அப்போ கால் மாடல இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நினச்சிக்கொண்டு அவர் கால் மாடலில் போயிருந்தார். ஆனால் கால் மாடலே அவருக்கு அது நான் தவறாக சொல்கிறேன். அது கிருஷ்ணனை தேடி என்ன அந்த ராமாயணத்தில் வர விஷ்ணுவின் அவதாரம் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் அது மகாபாரத இதில் ராமாயணத்தில் தான் ராமன் அவதாரம் அது அப்படி 10 அவதாரம் இருக்குது ராம தசாவதாரம். ஸோ இந்த அவதாரத்தில் கிருஷ்ணனை உதவி கேட்க போவோம்னு சொல்லி துரியோதனன் கூட்டத்தமாக வர்றாரு. கௌரவர் ஒரு பக்கம் பாண்டவர் ஒரு பக்கம் கிருஷ்ணன் தான் பெரிய ஆள். இவர் என்ன தான் முதல் பார்க்கணும்ன்றது கால் மாடலில் இருக்கிறது பதிலாக நான் அரசன் வந்து கால் மாடலில் இருக்கிறதோ ரெண்டு பேர் தலை மாடலில் இருப்பார் துரியோதனன். ஆனால் கிருஷ்ணன் ஒழும்பி பார்த்தா கால் மாடலில் ஒழும்பி பார்த்து நாங்கள் எப்போ எங்கே திருக்காலம் முடித்தவொன்னு எங்கே பார்ப்போம் கால் மாடலே யாருன்னு பார்த்தா அங்கே கால் மாடலில் பாண்டவர். ஸோ அப்போ தான் அவர் பாண்டவரை சப்போர்ட் பண்ணதாக ஒரு கதை இருக்குது. அதை மாதிரி இப்படியான கதைகள் நிறைய சொல்லும். அப்போ அந்த முத்து மும்மொழி ஒன்று முத்த தொழில்கள் அதை செய்கிறது சிவன். சிவன் முன்னுக்கு வர்றது நோமலாக அப்படி தான் முதல் வாரது பிரம்மன். பிரம்மன் படைத்தல், அதுக்கு அடுத்தது காத்தல் விஷ்ணு, மூன்றாவது வந்து அழித்தல் ருத்ரன். அப்போ சிவபெருமானுக்கு 5 பேர் இருக்கு. அப்போ படைத்தல் பிரம்மன், காத்தல் விஷ்ணு, அழித்தல் ருத்ரன் சொல்கிறார். ருத்ரன்ற கண்ணை போகும் சிவப்பாக இருக்கும் கோபமானவன் காட்டுறது அழிக்கிறது கோபமாக தானே இருக்கும். ஆனால் அவருக்கு இன்னொரு 2 பேரும் இருக்குது. ஐந்தொழில் செய்யும் பொழுது என்ன மகேஸ்வரன் சதாசிவன். இப்போ மகேஸ்வரன் என்று சொல்கிறதுக்கு அந்த சில இதுகளை வந்து மறைச்சிடுவாராம். சில சதாசிவன் வந்து அருள்பவன், குற்றம் செய்தாலும் மன்னிச்சு அருள்பவன் என்று சிவபெருமானுக்கு 3 இடத்தை கொடுத்துட்டு விஷ்ணுவுக்கு ஒரு இடம் பிரம்மாவுக்கு ஒரு இடம். பிரம்மா அந்த பொய் சொன்னதால தான் அந்த அன்னப்பறவையில் போய் ஓ நான் முடிய கண்டுட்டேனே முடிய கண்டுட்டேனேன்ட்டு காணாத கண்டான்னு சொன்னதுக்காக தான் பிரம்மாவுக்கு வந்து கோவில் இருக்கிறது இல்லை. அந்த பிரம்மா வழியில் வந்தவர்கள்லாம் வந்து பிராமணர்கள் நெத்தியிலிருந்து பிறந்தவர்னு சொல்வார். பிரம்மாவின் நெத்தியிலிருந்து பிள்ளைகள் எல்லாம் எங்கேருந்து பிறப்பார்கள்? யாராக இருந்தாலும் பிள்ளைகள் பிறத்துக்கு ஒரு தாயின் அடிப்பகுதி இருக்குது பெண் குறிவு, அதான் பிறப்புறுப்பு. பள்ளையிலிருந்து எப்படி பிறக்க முடியும்? அப்போ பொய்யாக அறிவுக்கு மாறான கருத்துக்களை சொல்கிறது இந்த இந்து மதத்தினுடைய அடிப்பை. எல்லா மதங்களும் தான் இந்து மதம் தான் அறிவுக்கு முரணாக சொல்கிறதுன்ற இல்லை. இப்போ உதாரணம் கத்தோலிக்க மதம் எடுத்துப்பாலும் சொல்ல முடியும், புத்த மதத்தில் எடுத்துனாலும் சொல்ல முடியும். எல்லா மதத்திலும் அதை சொல்ல எத்தனை மதங்கள் இருக்கு. ஸோ இது ஒரு நடந்தது. நீங்கள் அந்த இந்த நேபாளில் நடந்த பொருளை இதை பற்றி பேசலாம் கதைக்கலாம்னு சொன்னீர்கள், அதை பற்றி பேசுவோம். மன்னராட்சி இப்படியான காரணத்துக்காக இந்த நேபாள இந்தியாவை பற்றி நாங்கள் அறிஞ்ச அளவுக்கு நேபாள பற்றி செய்திகள் அறிஞ்சதுமே குறைவாயிரு. அந்த நேபாளத்துக்கு பக்கத்தில் உள்ள நாட்டினுடைய ஒரு பேரை அந்த நாட்டின் பெயர் சொல்லப்படாமல் அதை ஆக்கிரமித்த நாட்டின் பெயரை தான் சொல்கிறோம். எதுக்கு இந்த கதையை சொல்கிறோம்னா இப்போ அந்த நேபாளம் என்றெல்லாம் சொல்கிற பொழுது அதில் உங்களுக்கும் உருவாக்கிறதுக்கு நீங்கள் தடவை கைலாயத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையோ?
0: அங்கே நேபாள பொறுத்தவரையில் கைலாயம் மாத்திரமில்லை, பல பல கோயில்கள். நீங்கள் சொன்ன விஷ்ணுவுக்கே ஒரு மலையில் ஒரு பெரிய கோயில் இருக்கு, அதை விட நீருக்குள்ள படுத்திருக்கிற கோயில் உண்டு விஷ்ணுவுக்கு இருக்கு. நீருக்குள்ளேயே அப்படியே படுத்திருப்பார்.
1: ஓ அப்போ அந்த நீங்கள் சொன்னதான் இப்போ நாங்கள் இப்போ அதை நீங்கள் அதான் இந்தியாவில் போய் நேபாளுக்கு போய் பிறகு இமயமலைக்கு போகணும்னு.
0: அதுக்கு முதல்ல, அதுக்கு முதல் போறதுக்கு முதலாக, திபெத்துக்கு போறதுக்கு முதல் நேபாளில் இருக்கிற பொக்காரா ஆண்ட இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போறார்கள். அதுல இருந்து கொஞ்சம் தூரம் போகணும், அதுக்கு ஹெலிகாப்டர் விமானங்கள்ல தான் போவார்கள். அதுக்கு போறதுக்கு வழியில வந்து வாகனங்கள்ல எல்லாம் போக வேண்டி வரும். அப்ப பாதை இல்லாத காரணத்தால் ஆத்துக்குள்ளால பஸ் ஓடிக்கொண்டு போவார்கள்.
1: அந்த
0: இல்ல இல்ல, ஆத்துக்குள்ளால பஸ் போய்கொண்டிருக்கும். அப்படி ஒரு பாதையை அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். அந்த தண்ணியினுடைய உயரங்களை பார்க்கறதுக்கு கரையல்ல ஜீப்பில் ரெண்டு மூன்று பேர் நின்று கை காட்டுவார்கள். இதால திரும்பு அதால திரும்புண்டு. அதை விட நீங்கள் அந்த ஃப்ளைட்லையோ அல்லது ஹெலிகாப்டர்ல போறதை பார்த்தீங்கன்னா மலைகளுக்குள்ளால தான் பக்கம் பக்கம் மலை இருக்கும். அந்த இடவழிகளுக்குள்ள போய் கூட முட்டும் மாதிரி இருக்கும். அதில் பயணம் செய்யக்கூடிய சில பேருக்கு என்ன உண்மையிலேயே பயத்தில் பயந்து கொண்டுதான் என்னடா மலையில முற்று மாதிரியே போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு விமானிகளுக்கு அது பழக்கமானது.
1: இப்ப நீங்க சொல்றதுதான் நீங்கள் கண்ணால கண்ட ஒரு அனுபவிச்சு ஒரு அனுபவம் பட்டறிவு. இப்ப நான் வந்து புத்தகத்தை பார்த்தோ அல்லது இந்த செய்திகளை கேட்டோ சொல்றேனே தவிர நீங்கள் கண்ணால கண்ட உங்களுக்கு அனுபவம்.
0: மற்ற இந்த புக்கரா பகுதியில வந்து இந்த புத்தருக்கும் கோயில் இருக்குது, விஷ்ணுவுக்கும் கோயில் இருக்குது, காளிக்கும் கோயில் இருக்குது. இந்த ரெண்டு மதங்களுக்கும் வந்து பக்கம் பக்கத்திலேயே கோயில் வைத்திருக்கிறார்கள்.
1: நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நேபாளில் இன்னொரு கோவில் இருக்கு, அது இந்தியாவில் இல்லாத ஒரு மிக மிக பெரிய ஒரு சிவன் கோயில்.
0: சிவன் கோயில் அதான், அதுக்குத்தான் முதல் கத்மண்டுவில இருக்கு. அதுக்குத்தான் முதல் போவார்கள். அதன் பின்னர் தான் அந்த அங்கிருந்து தான் தொடங்குவார்கள் மற்ற இடங்களுக்கு போறதுக்கு.
1: இப்ப நாங்கள் புத்தரையும் பெற்று சொன்னீங்க, புத்த மதம் அண்ட் இந்து மதம் ரெண்டு சொன்னாலும் அதோட பிறப்புக்குரிய மதம் தான்.
0: அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு ஆறு இருக்குது, மாலையில வந்து பெரிய பூசை செய்வார்கள். ஈமச்சடங்குகள் செய்வார்கள். ஆமாம், அது மாதிரி அதுலயே ஈமச்சடங்கும் அருகிலேயே நடக்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அந்த உடம்பு எடுத்து வச்சு எரிக்கிறது, அந்த சாம்பிளை போடுறது, அப்படி செய்தா அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்காக அப்படி செய்கிறார்கள். நிதைக்கு அப்படியே இறந்தவர்களுடைய சடலங்கள் அடுக்கப்பட்டிருக்கும்.
1: அது நல்ல ஒரு கருத்து நீங்க சொல்றது. இப்ப அந்த வகையில அந்த காசி அந்த இடம் அது அறிவிக்கு,
0: நான் கத்மண்டுவில உள்ள சிவன் கோயில தான் இது இப்படி செய்கிறார்கள்.
1: இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த நேபாள விட்டுட்டு அது எங்களுக்கு அது ஒரு தூரமான நாடா இருக்கு. இப்ப இலங்கையர்கள் வந்து அகதிகளை இருந்த ஒரு நாட்டுல போய் அரசியல் தஞ்சம் கேட்டா இலங்கைக்கு போக முடியாதுன்னு தெரியும். இந்தியாவுக்கு போறதுக்கு இந்த ராஜீவ்காந்தியின் கொலைக்கு அப்புறம் இலங்கையர்களுக்கு இந்தியாவுக்கு போறதுக்கான தடை நீடிச்சது. அப்ப எல்லாம் இலங்கையர்கள் போய் எங்க திருமணம் செய்து கொள்ளலாம், ஒரு பெண்ணை வரவழைச்சு பேசின மனப்பெண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கட்டலாம் அப்படின்னு சொன்னால் அதில் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, அதே மாதிரி நேபாளம் இருக்கு. நேபாள் வாரத சோமேண்டா அங்கே கடமைகள் எல்லாம் குறைவு. அந்த இடத்துல போய் ஆண்கள் அந்த இலங்கையருக்கு போய் திருமணம் செய்யறதுலாம் இருக்கு. நீங்கள் சொன்ன அந்த நேபாள் அதில் வந்து வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது உண்மையான ஒரு தரவழி நிலத்தாலே ஆன ஒரு இந்து கோயில் என்று சொன்னால், இந்து நாடுன்னு சொன்னால் அந்த நேபாள். அது வந்து அரசன் மன்னராட்சி மகேந்திரவர்மன் நினைக்கிறோம். அந்த பேர்ல இருந்து இருந்த அரசன் அங்கேயுமே இந்து மதமா இருந்த பாரபட்சம் தானே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு எதிராக தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டி போட்டு அந்த எதிர்த்து சண்டை செய்யறது, அந்த மன்னராட்சி ஒழிச்சது. அது இந்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி இப்ப இந்து சீனாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போயிட்டு. அதனால நீங்க இப்ப சொல்லிக்க ஒரு நேபாள பக்கத்தில் ஒரு நாடு தீபத்தன்னு சொல்றீங்க. அந்த தீபத்தை தீபத்தியர்கள் சொல்வார்கள், தீபத்தியர் அல்லாத மற்றவர்கள் நாங்கள் தான் சொல்லுவோம். ஆனால் சீனர்கள் அதை சீனான்னு தான் சொல்வார்கள். தீபத்து எல்லையில் உள்ளன்னு தான் சீனாவின் தீபெத். என்னதான் நான் படையெடுத்து தலாயிலாயமா எல்லாமே நாடு கடந்து இந்தியாவில் இருக்கிற அது ஒரு தலாயில. அப்போ திபெத்ன்றது இந்தியாவுக்கு சீனாவுக்குரிய ஒரு பகுதி, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த இந்தியாவை இப்போ நீங்கள் அந்த நேபாளில் நடந்த வெள்ளத்தை பற்றி நாங்கள் பேசலாம்னு சொன்னால் அதை பற்றி கலெக்டராக இருந்தேன்னு சொன்னால், அது ஒரு 26 ஓவர்ஸ் ஆரம்பித்த என்ன அது ஒரு மலைச்சரிவு ஒரு நிலச்சரிவு என்றதெல்லாம் சொல்லி போய் மக்களுக்கு அழிவு என்னன்னு சொன்னால் 4 விதமான அந்த என்னென்ன அதில் வந்திருக்கு பாறைகள். ஏன்னா மேலே உங்களுக்கு தெரியும், நீங்களும் அங்கே போனக்கூடிய கிட்டத்தட்ட நேபாளுக்கள் அந்த பாறைகள் மேலே இருந்து பாறை சரிஞ்சு வர்றது நிலச்சரிவு என்று அப்படி சொல்கிற மாதிரி பாறை சரிவு வர்ற பொழுது பனிப்பாறைகள் அங்கே இருந்திருக்கு. அந்த பனிப்பெரு இப்போ நல்ல உலகம் பூரா சொப்பங்கள் அதிகமாக வந்தோன்றது. அப்போ வெப்பம் அதிகமாக வர்ற பொழுது எப்போவுமே அந்த பனி கட்டி உருகும். அப்படி உரி வர்ற பொழுது அதுக்கு அந்த மலை அடிவாரத்தில் முந்தி காடுகள் எல்லாம் நிறைய மரங்கள் செழித்தோங்கி இருந்த ஒரு காலம் இருந்தது. அந்த கட்டங்கள் கட்டுறதுக்காக அந்த மரங்களை எல்லாம் அவரை பற்றி சாய்ச்சதால் மேலே இருந்து பனிப்பாறைகள் உருகி கீழே வெள்ளமாகவோ தண்ணியாகவோ வர்ற பொழுது அப்போ கீழே உள்ள நிலப்பகுதியும் அதை அரைச்சி கொண்டு வரும். அப்போ நிலப்பகுதியும் அரைச்சி கொண்டு வர்றதுக்கு என்ன வெள்ளம் அதாவது தண்ணி இருக்கு. காடு பக்கத்தில் உள்ள மரங்களை எல்லாம் அடுத்தோண்டு வந்தது. அப்போ அந்த சேறு அப்போ 4 விதமான விஷயமாக இருந்து ஆறுகள் சேறு சகதி எல்லாம் அழைச்சி கொண்டு வந்த உடனே மரங்களும் வந்து சேர்ந்துட்டது. பாறை மரங்கள் இதெல்லாம் களிமண் சேறு அப்போச்சு சும்மா சேறுல களிமண் சேறு. அதனால தான் அது ஒரு ஏரியில் போயிருக்கிற ஒரு ஏரியில் கட்டுக்கடுத்துக்க முடியாத அந்த அதுக்கு என்ன பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இயற்கை ஏரி நீர் தேக்கம். அப்போ மேலே மலையிலிருந்து அந்த பாறைகள் எல்லாம் உருகி வார தண்ணி அதை தடை பண்ணுறதுக்கு மரங்கள் எல்லாம் போச்சு. அப்போ தண்ணிகள் எல்லாம் ஏரிக்க வந்து சேர்ந்தோடனே ஒரு தேக்கம் வந்துட்டு அதை வந்து ஆங்கிலத்தில் LLOF சொல்லுவார்கள். அப்போ ஒரு லேக் ஒரு லேண்ட் லேக் அந்த லேக் வந்து இதானதால தண்ணி தேக்கமாக போச்சு. எங்கும் போக முடியாமல் போனதால அந்த இடத்துல இருந்த வீடுகள் கட்டிடங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால நேபாளில் வந்து 1300 பேர் சேர்ந்திருக்கிறார்கள், 5000 பேர் காணையில். அதேமாதிரி சீனாவில் ஏன்னா சீனா பக்கத்தில் இருக்கு, சீனா பக்கத்துலனா அந்த தைபெத் அது அவங்க சீனான்னு சொன்னு தான் சீனருக்கு சொல்வார்கள் தவிர தீபெத்னு சொல்லுவார்கள். அதேமாதிரி இந்தியாவில் பீகார் நோக்கி வர்றது, பீகார் தான் நாங்கள் புத்தர் பிறந்தான்னு சொல்கிறோம். இப்போ உதாரணம் இலங்கைக்கு விஜயன் வந்தார்ன்னு சொன்னால் விஜய் எப்படி வந்தார்னா பீகாரில் இருந்து அனுப்பப்பட்டவங்க தான். அங்கேருந்து தான் இங்கே இலங்கைக்கு வந்த பொழுது அவர் சிங்களத்தை உருவாக்கினார், புத்த மதத்தை உருவாக்கினார். தேவ நம்பி தீசன் ஆட்சிக்கு வந்த பொழுது புத்தரும் புத்தருடைய மகனும் மகளும் அன்னைகளும் யாருடைய மகனும் மகளும் தேவ நம்பி தீசன் அரசனாயிரு கேட்க மகிந்தனும் சங்கமித்தையும் அங்கே வந்தார். வந்த பொழுது தான் அவர்கள் அந்த இலங்கை வந்து இந்த புத்த மதத்துக்கு வந்தது. அப்போ இந்த வந்த பொழுது இப்போ இந்த தடை நடந்தது இந்த இயற்கை. அப்போ இந்தியாவுக்கு பீகாருக்கு வர்ற பொழுது பீகாரில் இருந்த 36 கதவுகளுடைய ஒரு பெரிய ஒரு அணை, அந்த அணைக்கு பேர் வந்து கந்தந்த கருப்பா தடுப்பணை, அவரது கந்தக தடுப்பணை என்ற பெயர். அந்த ஊருக்கு என்ன பேருன்னா வால்மீகி நகர். இப்போ வால்மீகின்னா எங்களுக்கு தெரியும் ராமாயணத்தை எழுதுனது வால்மீகி, கம்ப ராமாயணத்தில் கம்பன். ஆனால் கம்பன் ஆட்டு ராமாயணத்தை கதையை கொப்பி அடித்தது, வால்மீகி எழுதின ராமாயணத்தில் கொப்பி அடித்தது. ஸோ அந்த வால்மீகி நகரில் உள்ள ஒரு ஊருக்கு தான் பேர் வந்து கந்தன் தடுப்பணை. அதில் 36 கதவுகள் இருக்கு. அந்த 36 கதவுகள் இருந்தால் தான் பீகாருக்குள்ளே போய் அழிவு ஏற்படுத்த முடிய வகையிலே அந்த வெள்ள தடுப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதுதான் நான் பொதுவாக சொல்லலாம். இதை விட இவரை அதெல்லாம் சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த தாய்பேத்தின் எல்லை பகுதி கைலாஷ். நாங்கள் இமயமலை கைலாசம் பண்ணிக்கிறோம், கைலாயம் பண்ணிக்கிறோம். என்ன கைலாயம் பண்ணால் சிவருமன் அவர்கள் இடம். அது மாதிரி இந்த விஷ்ணு பண்ணிச்சுனா மிருகு விஷ்ணு இருக்கிற இடம் வைகுண்டம். அப்போ இந்த கைலாஷ் பகுதியில் தான் இது நடந்திருக்குன்னு இதில் சொல்கிறார்கள். அந்த இந்தியாவில் உள்ள நேபாளையும் இந்தியாவில் உள்ள அந்த ஆறுக்கு பேர் செச்சோன் கோலா அண்ட் புரோசா சங்கோ. இந்தியாவில் சைனா அந்த தீபெத். இப்போ செச்சோன் செ கோலா அண்ட் புரோசாங்கோ இந்த ரெண்டு ஆறுகளும் போய் இது சேர்ந்ததால தான் ரெண்டு ஆற்றின தண்ணி வந்து பெருசாக போய் நம்ம பீகாருக்கு வந்திருக்கு. இங்கே ஆனால் அந்த பீகாரில் உள்ள தடுப்பணை அதை தடுத்ததால் வெள்ள அழிப்புகள் நிறைய இல்லை இந்தியாவுக்கு அதிகம் பரையுதுன்னு பார்க்குறோம். இதை பற்றி வேறு என்ன இப்படியான அந்த இயற்கை ஏரி நீர் பெருக்கம் வந்து பல நாடுகளில் நடந்திருக்கு. இப்ப நாங்கள் நடந்ததை கண் கூட பார்க்கிற பொழுதுதான் இந்த நேபாள நகரம் இப்படி இந்த பல நாடுகளில் ஏற்கனவே 1786 கிர்கிஸ்தான் என்ற நாட்டிலாம் இது நடந்திருக்கு. அப்ப அதுக்கு நிறைய பேர் செத்துருக்கிறாரு, 20 லட்சம் பேர் செத்துதும் இருக்கு அந்த காலத்துல. ஏன்னா அதை எப்படி கட்டுப்படுத்த அந்த இப்போ இயக்க உளம் தடுப்பு விளைகிற ஒரு டெக்னிக்கல் முறைகள் வந்து அந்த காலத்துல இல்லாதபடியே மனித இறப்புகள் அதிகமாக நடந்தது. ஆகவே நாங்கள் இந்த நேபாளில் நடந்த பற்றி சொல்லலாம். வேறு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?
2: இதுல வந்து அந்த நேபாளத்தில் நடந்த இது வந்து உலக ரீதியாகவே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அல்லவா? இவ்வளவு தூரத்துக்கு நடைபெறுமா என்ற கேள்விகளை எல்லாம் கேட்கிற அளவுக்கும், மற்றது நேபாள அரசாங்கம் சீனா இந்தியா அமெரிக்காட்ட இருந்து அவர்கள் தான் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தியதனால் தான் இது ஏற்பட்டது என்று நட்டகடு தர வேண்டும் என்ற அளவுக்கு போயிருக்கிறார்கள்.
1: சில சில நகரங்கள் எல்லாம் காணா போனதற்கு இப்படியான அழிவால இந்த நேபாள் வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா மற்ற பக்கத்து அக்கறம் பக்கத்தோடு இந்தியாவோட ஒப்புற பொழுது இந்தியா அல்லது சீனாவோட ஒப்புற பொழுது நாங்கள் பார்த்தோம்னா கல்வி அறிவில பின்தங்கி இருக்கிற ஒரு நாடு. நேபாள் சீக்கிம் என்ற நாடுகள் எல்லாம் இன்னொரு நாளும் பக்கத்துல இருக்கின்ற நாடு. சீக்கிம் இந்தியாவின் பாதுகாப்பில் உள்ள
2: நாடு.
1: பூட்டான் கேபிட்டல் தானே சீக்கிரம் அது சின்ன ஒரு நாடு. பூட்டான கப்பத்தில் தான் இந்த போயெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்தது. முடிதர புயலாம்
2: பூட்டான் தலைநகர்லாம்
1: கரெக்ட். ஸோ அந்த பக்கத்து நாடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மதந்தால வளர்ந்த நாடுகள், மலைப்பகுதியில் உள்ள நாடு. இதனால வந்து அங்கே கல்வி அறிவுகள் மிகவும் குறைந்த கல்வி அறிவுல குறைஞ்ச நாடு இந்த நேபாள் என்று சொல்லுவாங்க. இல்லாட்டிக்கு எப்படி ஒரு மாநிலம் இந்து அரசன் இந்து இதை சேர்ந்தவன் அரசனாக இருக்கலாம். இந்த காலத்திலேயே கூட இருந்த போயிட்டா இருப்பேன் பிரதம் கம்யூனிசம் வந்ததா. ஸோ அந்த நாடு வந்து கல்வி அறிவில் குறைஞ்சிருக்கிறதால தான் இப்போவுமே அந்த அதன் கேபிட்டல் வந்து காத்மாண்டு நினைக்கிறேன். அந்த காத்மாண்டு தவிர்ந்த மற்ற இடங்களில் ஒரு நகர அபிவிருத்தியெல்லாம் பெருசாக இல்லையென்று போகிறவர்கள் சொல்வார்கள். அங்கே போயிட்டா தொடர்பு இல்லாமல் போயிடும். காத்மண்டுக்கு வந்தால் தான் தொடர்பு இருக்க உண்டு. சில ஒரு நண்பர் பிரெஞ்சு நண்பர் தான் அங்கே போயிருந்தாரு. என் அவர்கிட்ட மகள் வந்து பிரெஞ்சுக்காரு, அவர் பிரெஞ்சுக்காரர் என் புத்த மதத்துல போயிட்டார். புத்த மதத்துல போனதால வந்து போய் அங்கே திபெத்துக்கு போயிட்டு நேபாள நேபாள் வழியாக அங்கே போனபோது அங்கே தங்கிடணும். அங்கே தான் போனப்போ சொன்னால் அங்கே டாக்ஸி கிடையாது, இங்கே டெவலப்மெண்ட்டும் இருக்காது. ஆமாம், காத்மண்டுக்கு வந்தால் தான் ஃபோன் பண்ண முடியும். உண்டே அவர் இப்போது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, இப்போ அது முன்னாடி இருக்கலாம். ஸோ இந்த அந்த மலைகளை பனிப்பாறைகள் உருவி வர்ற அந்த தண்ணி அந்த வெள்ளம் எங்கள் நிலத்தில் வந்தால் நிலத்தில் மரங்கள் ஒன்றும் இல்லை. அப்போ அது வெள்ளம் ஓடிக்கொண்டு தானே இருக்கும். வெள்ளம் ஓடிக்கொண்டு உள்ள பொழுது அடித்து கொண்டு வந்த மரங்கள் அந்த பாறைகள் மலைகளில் உள்ள அந்த பாறைகள் இதெல்லாம் இருந்தால் அது கோபமாக போய் கொண்டிருக்கு. அதனால தான் இருந்த ஆறுகளை தடைச்சது. அப்போ அவ்வளவுக்கு டெவலப் ஆகலை. அப்போ இப்படியான இயக்க வளங்கள் வர்ற பொழுது தடுப்புகள் குறைவாக இருக்கிறதால தான் பல நாடுகள் அழிஞ்சு சின்ன சின்ன நாடுகள். இது வந்து ஆப்பிரிக்காவுக்கு நாம் சொல்லலாம். ஆப்பிரிக்காவை பற்றி நாங்கள் எடுக்க ஆப்பிரிக்காவன்ட்டு உண்மையான பேரே நான் நன்மையில தான் தெரிஞ்சு கொண்டேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஆப்பிரிக்காவோட உண்மையான பேர் அல்கேபுரான். அந்த அல்கேபுரான்ன்ற பேரே சொல்ல விடாமல் பண்ணி இந்த பிரெஞ்சுக்கார பிரித்தானியர் பிரெஞ்சுக்காரர் போர்த்துகேயர் ஸ்பானியர் இத்தாலியர் அங்கே போய் அந்த அந்த ஆப்பிரிக்க கண்டத்தை கூறு போட்டு எடுத்துக்கொண்டார். இது எனக்கு அது உனக்குன்ற மாதிரி இங்கே பிரிட்டிஷ்காரன் பிடிச்சது ஒரு பகுதி, செல்வந்த இடங்களை பிடிச்சாங்க, எங்கே தங்கம் இருக்கோ அங்கே பிடிச்சாங்க. பிரெஞ்சுக்காரர் பிடிச்சது ஆப்பிரிக்காவுண்டு கிழக்கு பகுதியை பிடிச்சாங்க, செனகால் மாலி இப்படியான நாடுகளை பிடிச்சாங்க. அதே மாதிரி இந்த இங்கிலீஷ்காரன் பிடிச்சதை விட இத்தாலியன் போய் பக்கத்தில் அந்த லிபியா அப்படியான நாடு பிடிச்சது, ஸ்பெயின்காரன் போர்த்துகேயரெல்லாம் பிடிச்சதான் அந்த கொஞ்சம் நாடு இப்போவுமே முன்னேறாமல் இருக்கிற நாடு. போர்த்துகேயர் பிடிச்ச நாடு பெருசாக முன்னேறேன். போர்த்துகேயர் போய் அடிமைகளை கொண்டு வரவோ அந்த போன இடத்த நாட்டுக்கு பேர் கப்பேர். அந்த கப்பேர் என்ற நாடு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நீர்த்த நிலை உள்ள இடம். அதை வந்து போர்த்துகேயர் போய் அந்த இடத்த இடமா வச்சோண்டு தான் அடிமைகளை கொண்டு வந்து கப்பலில் ஏற்றி அமெரிக்காவுக்கு உலக நாடுகளுக்கு அனுப்பினோம். இங்கே அப்போது நாங்கள் இந்த குஜராத் அண்ட் மொரிஷியஸ் இதில் பேசுகிற பொழுது அடிமைகளாக கொண்டு வரப்பட்டது. இவ எப்படி இந்த ஆப்பிரிக்கர்களை அடிமைகளை கொண்டு போனார்களோ ஐரோப்பியர்கள், அதே மாதிரி தான் இந்தியாவில் இருந்தும்

0: மாதிரி அடிமைகளாக கூப்பிட்ட உடனே வந்து அந்த உடனே. அப்புறம் இப்போ உதாரணம் நாங்கள் பாண்டிச்சேரி போயிட்டா, பாண்டிச்சேரியில் சில சில வீடுகள் மாடி வீடுகள் மாதிரி இருக்கும். அந்த மாடி வீடு உள்ளாக்களை பார்த்தா அவர் லெவலாக தான் இருப்பார். நாங்கள் சோல்டா, இங்கிலீஷில் அந்த இங்கிலீஷில் சோல்ஜியர்ஸ் என்று சொல்கிறது, பிரெஞ்சில் சோல்டா சொன்னாலே இராணுவ வீரர், இராணுவத்தில் இருந்தவர்கள். அப்போது இந்த பிரெஞ்சுக்காரர் அவங்க பா நீயும் பா நீ சும்மா இருக்கிறதும் உங்கள் உன் நாட்டுக்காக சண்டை பிடிந்த இராணுவத்தில் ஒன்று வந்து சம்பளத்தையும் கொடுத்து கொடுத்தோன்னே பஞ்சனையும் கொடுத்தோன்னே அவர் அந்த நாட்டுக்கு குடிவைப்போம், திரும்பி போய் இந்தியாவுக்கு பாண்டிச்சேரிக்கு காரைக்கால் அப்படியானவங்களை போய் கட்டடங்களை கட்டி தான் நாங்கள் சோல்டா. ஏன்னா இப்போ பென்ஷன் மாதம் மாதம் வந்தோன்றது பணக்காரரானது. அதை பார்த்துட்டு தான் நாங்களும் போவோமே, இந்த பிரான்ஸுக்கு பணக்காரரானுண்டு தான் மற்றவர்கள் சாதி குறைஞ்சாக்களுடைய போய் சாதி கூடினவர்கள் சாதி குறைஞ்சவர்களை திருமணம் செய்கிறது, அல்லது சாதி குறைஞ்சவர்களுடைய வழி இல்லாத வசதி இல்லாத பேப்பரை, அதாவது பிரெஞ்சு குடியுரிமை உள்ள பேப்பரை வாங்கி கொண்டு இங்கே பிரான்ஸுக்கு வந்து குடியேறின நிறைய பாண்டிச்சேரிகள் இருக்கார். காலப்போக்கு அது கஷ்டமானோடனே இலங்கை அகதின்னு சொல்லி வந்த பாண்டிச்சேர்களும் இந்த பிரான்ஸை இருக்கிறார்கள். அப்போ மூன்று விதமான பாண்டிச்சேர்களும் இந்த பிரான்ஸை இருக்கிறார்கள். ஒன்று வந்து உண்மையான படிக்கிறதுக்காக வந்தது, இன்னொன்று வந்து சாதி குறைஞ்சாக்கள்ட போய் கல்யாணம் கட்டி அல்லது அவருடைய பேப்பரை வாங்கி கொண்டு வந்து இருந்தாலும் இருக்கு, இன்னொன்று வந்து இலங்கையர்கள் என்று சொல்லி வந்து அகதிகளாக பதிஞ்சார்களும் இருக்கு. ஒளியில சொல்வார் நான் பாண்டிச்சேரி இல்லை, பேப்பர் எல்லாம் எழுப்பினா தெரியும், இலங்கை பேப்பர் அதில் என்ன தெரியும், இலங்கை அகதி என்று வந்தது என்னென்ன அவர் ஐடென்டி கார்டை வாங்கிட்டு வந்து இங்கே அகதி என்று வர எப்படி பிரான்ஸுக்கு வர முடியும். 64ஆம் ஆண்டுக்கு முரந்தாக்கள் வந்து ஒரு பிரெஞ்சு நெக்ஸ்டி கிடையாது பாண்டிச்சேரிக்காரர்கள். அப்போ அதுக்கப்புறம் வரானா இப்படி ஏதாவது அப்படி தான் செய்யணும். அப்போ அதுக்கு முதல் வந்து அடிமைகளாக வந்து தான் இப்படி நடந்தது. வீட்டில் நாட்டில் இருக்கிறத விட வெளியில் போய் பணம் சம்பாதிச்சு வரலாம், அப்படி போய் அடையாளம் மாறிப்பவர்கள் இருக்கிறார்கள். பேர் இருக்குமே தவிர ஒரு தடவை மாண்டிக்கிலே ஒருவர் பிரான்ஸுக்கு வந்து எங்கள்கிட்ட இன்ஸ்டியூட்டில் படிக்க வந்தார் தமிழ். சரி ஓகே, உங்களுக்கு என்ன பேர், மண்ணாங்கட்டியன்னா. மண்ணாங்கட்டியன், மண்ணாங்கட்டியன்னா பொருள் என்ன தெரியுமா, தெரியாதுல்ல, மண்ணாங்கட்டினா சாப்பிடு மோசத்து சாப்பிடுன்றது அப்படியா,
1: அன்பு உறவுகள். இதுவரை கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிசன இடத்தில் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானிலையில் வலம் வருகின்றது மதிய பிரதான செய்திகள்.
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
3: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக.
4: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
5: nwlulgam.com.
6: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளிக்கண்டு போகிறதுக்கு
6: விடாதீங்க, போங்க போங்க.
8: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
9: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
8: Vicky Superstore, Gala Gonesse Sasselil,
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesse.
8: Mélodie et Tordrelke, Vicky Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisilakam, Cyber 1, Napade, Cyber 5, Cyber 7, 18.
10: சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0131 88 49

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷ்டா கோடிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவிடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நவீந்தன் நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியிருக்கிறது. யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நிவிடத்தில் தியாகி திலீபன் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த நேரத்தில் காலை 9:45 அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமானது. மூத்த போராளியும் மாவீரர்களின் தந்தையுமான பசிர் காக்கா பொதுச்சுடர் ஏற்றியதை தொடர்ந்து நினைவேந்தலில் கலந்து கொண்டவர்கள் மலர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். மீள குடியமர்தல் என்ற பெயரில் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். சிறைக்கூடங்களிலும் ராணுவ போலீஸ் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவசரகால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும். தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து தியாக தீபம் திலீபனின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படாத நிலையில் 12 நாட்களின் பின்னர் செப்டம்பர் 26 காலை 10:48 அளவில் அவரது உயிர் பிரிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் தமிழ் மக்களின் உரிமைக்காக 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நவீந்தல் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன் மக்கள் தொடர்பகத்தில் இன்று உணர் வெளிச்சியுடன் அங்கும் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அகவணக்கம் செலுத்தப்பட்டதை அடுத்து தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன் சுடரேற்றி நவீந்தலை ஆரம்பித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கலைத்துறை பற்றி பிரதேசபை உறுப்பினர் மகாதேவா குணசிங்கராவினால் தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. அதை அடுத்து நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றிருந்தவர்களால் தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்துக்கு மலர்தூவி உணர் வெளிச்சியுடன் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் அரசியல் ரீதியான மாற்றத்துக்கு நாமல் ராஜபக்சாவே முழுமையான காரணம் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுரத்த தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமினவின் பேரணியின் போது தடை செய்யப்பட்ட அமைப்பினை ஊக்குவிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இத்தொடர்பில் அந்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட இந்திக்க அனுரத்த நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்யும் போதே அரசாங்கத்துக்கு எதிராக எந்தொரு சதியிலும் ஈடுபட மாட்டேன் என்றே அர்ஜுனா உறுதியளித்திருக்கிறார். எனவே அவர் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றை ஊக்குவிப்பாராயின் அது எங்களை விடவும் அவருக்கே பாதகமாக அமைந்துவிடும். எவ்வாறாயினும் ஒரே மேடையில் இருந்தவன் என்ற வகையில் அவரது பேச்சுக்களை அவதானித்த போது அவர் வடக்கையும் தெற்கையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார் என்பதை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. இது தமிழர்களையும் சிங்கள மக்களையும் சகோதரர்களாக வாழ வைக்கக்கூடிய ஒரு சிறந்த முயற்சி. எனவே இந்த நடவடிக்கை சமஸ்தியை கோருபவர்களுக்கு காதில் ஊசியால் குத்துவது போல் அமையலாம். நாடாளுமன்றத்தின் ஆரம்ப காலத்தில் வேறு விதமாக பேசிய அர்ஜுனா தற்போது இந்த அளவுக்கு சடுதியாக மாற்றமடைய நாமல் ராஜபக்சா மாத்திரமே காரணம். அவரது தந்தையான மகிந்த ராஜபக்ச அன்று பிள்ளையானையும் கருணாவையும் தேசிய நீரோட்டத்தில் இணைத்து கிழக்கில் பாரிய அபிவிருத்திகளை செய்தார். ஆனாலும் பிள்ளையானோ அல்லது கர்ணாவோ கிழக்கை தனியாக பிரித்து தருமாறு சமஸ்தியை ஒருபோதும் அவர்கள் கோரவில்லை. அவர்களைப் போலவே அர்ஜுனாவும் வடக்கை தனியாக பிரித்து தருமாறு கோரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். வடக்கை பிரிக்க வேண்டும் என்ற மனநிலை ஏற்படாத அளவுக்கு அர்ஜுனாவை நாமல் ராஜபக்ச மாற்றி அமைத்தது ஒரு பாரிய வெற்றியாக கருதப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நேரத்தில் அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பேரவினவின் பேரணியின் போது தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்துமாறு பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது. பேரணியின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீஸ் மா அதிபர் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பேரணியில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிப்பதாகவோ அல்லது ஆதரிப்பதாகவோ அமைந்திருந்ததாக குற்றம் சாட்டி சிவில் சமூக ஆர்வலர்கள் குழு ஒன்று குற்றப்படாவைத்துறையிடம் முறைப்பாடு அளித்துள்ளதை போலீசார் முன்னதாகவே உறுதிப்படுத்தியிருந்தார்கள். செப்டம்பர் 12 அன்று அனுராதபுர மாநகர சபை மைதானத்தில் நடைபெற்ற இந்த பேரணியில் உரையாற்றிய யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வெளியிட்ட கருத்துக்களே இந்த சிறப்புக்குரிய சர்ச்சைக்கு மையமாக அமைந்திருக்கிறது. நியாபதி ஆண்டுகுமார தீசநாயக்காவை உள்ளடக்கிய அரசியல் ஒப்பீடு ஒன்றை மேற்கொண்ட போது ராமநாதன் அர்ஜுனா தனது உரையில் தன்னை ஒரு புலி என்று குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல எதிர்கட்சி அரசியல்வாதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இலங்கையில் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்ந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாகவே உள்ளது குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயலாளர் ரவி செனவரட்ன மற்றும் குற்றப்பிணவு திணைக்கழகத்தின் பிரதி காவல்துறை மா அதிபர் ஷானி அபயசேகர் ஆகியோரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட மூவர் இணைந்து மேற்கொண்ட விசாரணைகளின் போது இந்த அடிப்படை உரிமை மீறல் இடம்பெற்றுள்ளதாக நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைவாக செயல்பட்டு இந்த இரண்டு அதிகாரிகளுக்கும் எதிராக விசாரணைகளை நடத்தியதன் மூலம் அவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்த உயர்நீதிமன்றம் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன், பிரதமர் காவல்துறை பரிசோதகர் இந்திக சில்வா மற்றும் பிரதி காவல்துறை மா அதிபர் பாலித ஸ்ரீவர்த்தன் ஆகிய மூவரும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்றும் தீர்ப்பளித்துள்ளது.
1: முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பாலித ஸ்ரீவர்த்தன அரசியல் தேவைகளுக்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக மனுதாரர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்வைத்துள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய எந்த ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டாம் எனவும் நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பாலித ஸ்ரீவர்த்தன உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று முன்வைத்த முறைப்பாட்டிற்கு அமைய முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபயசேகர் ஆகியோர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு மீதான தீர்ப்பை அறிவித்து உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது.
0: தொடர்ந்து எந்த ஒரு அரசியல் அழுத்தம் ஏற்பட்டாலும் குற்றவாளிகள் ஊழல்வாதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சட்டம் சிறிதளவு கூட மாறாமல் அவர்களுக்கு எதிராக அவை அமுல்படுத்தப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து தெரிவித்திருக்கிறார்.
1: 2026 சர்வதேச ஜனநாயகத்தின நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இன்று நடைபெற்றது. தேர்தல் ஆணைக்குழு குறித்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. தேர்தல் இலத்திரனியல் சேவையின் 10 வருட பூர்த்தியை முன்னிட்டு நினைவு முத்திரையொன்றும் வெளியிடப்பட்டது. ஜனநாயக அனுபவம் எமக்கு இருந்தாலும் கடந்த சில தசாப்தங்களாக மக்களிடமிருந்து விலகிய ஊழல் முறைகேடுகளால் நிறைந்த அரசியல் கலாசாரத்தையே நாம் கண்டோம். சட்டத்தின் ஆட்சியே ஜனநாயகத்தின் இதயமாக இருக்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும். எந்த நிலையில் உள்ள ஒருவருக்கும் சட்டத்துக்கு மேலாக இருக்க இடமளிக்க முடியாது. கடந்த காலங்களில் இழக்கப்பட்டிருந்த சட்டத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக தற்போதைய அரசாங்கம் பல குறிப்பிடத்தக்கதும் நடைமுறை சார்ந்ததுமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அந்த செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் பல்வேறு எதிர்ப்புகளில் இருந்தே இது எவ்வளவு முக்கியமான விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதற்கு எங்கிருந்து எதிர்ப்பு வருகிறது என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது. முதலில் அரசியல் தலையீடுகளின்றி சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான முழுமையான சுதந்திரத்தை போலீசாருக்கும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கும் நீதித்துறை அமைப்புக்கும் வழங்குவது அவசியமாகும். அதனை நாம் வழங்கியுள்ளோம். எத்தகைய அரசியல் அழுத்தம் வந்தாலும் குற்றவாளிகள் அதை போன்று ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்டம் சிறிதளவேனும் மாறாமல் அமல்படுத்தப்படும். மேலும் ஊழல் ஒழிப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி பொதுமக்களின் பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள், அரசு சொத்துக்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தியவர்கள் மற்றும் லஞ்சம் பெற்றவர்களுக்கு எதிராக கட்சி பேதமின்றி விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 95 வருட கால சர்வஜன வாக்குரிமை மரபை கொண்ட நாம் இன்று தொழில்நுட்பத்தால் வலுப்பெற்ற சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கும் அனைவருக்கும் சம உரிமைகளை உறுதிப்படுத்தும் புதிய பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.
0: தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் அப்துல் வாகித் அவர்களின் ராஜினாமாவால் வெற்றிடமாகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பொருத்தமான தேசிய பட்டியல் உறுப்பினரை பெயரிட்டு அனுப்புமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
2: எம் எஸ் அப்துல் வாஹித்தின் ராஜினாமா காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து பாராளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகம் அனுப்பிய கடிதம் நேற்று பிற்பகல் கிடைத்ததாக ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார். நேற்று முதல் அமலாகும் வகையில் எம் எஸ் அப்துல் வாஹித் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
0: தொடர்ந்து நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு நிறுவன கட்டமைப்பில் இருந்து வெளியேறி சமூகத்துடன் இணைந்து கொள்ளும் 18 வயதை பூர்த்தி செய்தவர்களுக்கு வாழ்விக்க வைக்கும் பலம் திட்டத்தின் கீழ் 2 மில்லியன் ரூபாய் வீடமைப்பு உதவியை வழங்குவதற்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு நடவடிக்கையை எடுத்து வருகிறது.
3: வாழ்விற்கு பலம் என்ற துணிப்பொருளுடன் வீட்டு வசதி நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இந்த நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற இந்த வீடு வசதிகள் வழங்கும் வேலை திட்டத்தின் ஊடாக நன்னடத்தை நிலையங்களில் அல்லது சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் இருந்து சமூகமயமாக்கப்படுகின்ற சிறார்களுக்கு பிள்ளைகளுக்கு 18 வயது பூர்த்தியாதற்கு பிறகு அவர்கள் சமூகத்துக்கு பிரவேசிக்கும் போது அவர்களுக்கு வாழ்விடம் இல்லாவிட்டால், வாழ்வதற்கான உரிய இடங்கள் இல்லாவிட்டால் அல்லது அவர்கள் வீடு வசதிகள் இல்லாவிட்டால் அவர்களுக்கு இந்த வீடு வசதிய திட்டம் ஒன்றை உருவாக்குவதன் நோக்கத்துடன் தான் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். தன்னுடைய சொந்த காணியில் புதிய வீடு கட்டுவதற்கு அல்லது பகுதியளவு கட்டி முடிக்கப்பட்ட வீட்டின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்வதற்கு அல்லது ஏற்கனவே உள்ள வீட்டை திருத்துவதற்கு அல்லது புதிதாக ஒரு காணியை பெற்றுக் கொள்வதற்கு இந்த பணத்தை பயன்படுத்த முடியும். ஒரு தனி நபருக்கு 20 லட்சம் அல்லது 2 மில்லியன் ரூபாவே இதன் மூலமாக வழங்கப்படுகின்றது, இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது.
0: தொடர்ந்து இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் இலங்கைக்கு சென்ற சிறுவனை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை சிறுவர் நன்னடத்தை பிரிவில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த சிறுவன் இலங்கையில் வசிக்கும் தனது காதலியை சந்திக்கும் நோக்கில் இந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. தலைமன்னார் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சிறுவன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரை சிறுவர் நன்னடத்தை பிரிவில் தடுத்து வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தனது காதலியை சந்திப்பதற்காக தங்க சங்கிலியொன்றை அடகு வைத்து அதன் மூலம் கிடைத்த பணத்தை பயன்படுத்தி படகில் இலங்கை வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சிறுவனை எதிர்வரும் 17ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான உபகுழுவின் கலந்துரையாடலின் போது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கை 7ஆக குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 7 பாடங்களுக்குள் வரலாறு மற்றும் அழகியல் ஆகிய பாடங்களும் அடங்குகின்றன. பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் அண்மையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்திலே இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது.
2: மறுசீரமைப்புகள் தொடர்பான அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவின் உபகுழு கூட்டம் பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. 10 மற்றும் 11ஆம் தரங்களில் இருந்து தொழிற்கல்வியை அறிமுகப்படுத்துவதற்கும், 12 மற்றும் 13ஆம் தரங்களில் சமூக நல்லிணக்கம், சட்டம் மற்றும் நெறிமுறைகள் தொடர்பான தொகுதிகளை உள்ளடக்குவதற்கும் திட்டமிட்டுள்ளதாகவும் இதன் போது தெரிவிக்கப்பட்டது. பொதுக்கல்வி மறுசீரமைப்புகளின் ஆரம்பகட்ட நடவடிக்கையாக 2 மற்றும் 6ஆம் தரங்களுக்கு தேவையான செயற்பாட்டு நூல்கள், ஆசிரியர் வழிகாட்டு நூல்கள் மற்றும் தொகுதிகள் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் ஆசிரியர் பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து இலங்கையில் கல்வித்துறையில் முறையான அங்கீகாரம் பெறாத கல்வி நிறுவனங்கள் அதிகரித்து வருகிறது. ஆசிரியர்கள் தங்கள் பதவி உயர்வுகளுக்காக மேலதிக கல்வியை மேற்கொள்ளும் போது ஆசிரியர்களை ஏமாற்றி பணம் அறவிடும் இத்தகைய நிறுவனங்கள் மீது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தகுதியான மற்றும் முறையான அங்கீகாரம் பெற்ற கல்வி வாய்ப்புகள் அரசாங்கத்தினால் போதுமான அளவில் வழங்கப்படாததால் இத்தகைய நிறுவனங்களை நம்பி அவர்கள் ஏமாறுகிறார்கள். ஆசிரியர்கள் தங்கள் பதவி உயர்வுகளுக்காக கல்வி டிப்ளமா படிப்புகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இத்தகைய போலி நிறுவனங்களில் பயிலும் ஆசிரியர்களின் சான்றிதழ்களை கல்வி அமைச்சு ஏற்க மறுப்பதால் அவர்களின் பணம் மற்றும் உழைப்பும் வீணாகிவிடுகிறது. இதேவேளை நாட்டில் 50 மாணவர்களுக்கு குறைவான எண்ணிக்கையை கொண்ட சுமார் 157 சிறிய பாடசாலைகளை மூடுவதாக ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்த கருத்துக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் தமது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இவ்வாறான சிறிய பாடசாலைகளை பராமரிப்பதும் அவற்றுக்கான ஆசிரியர்களை நியமிப்பதும் வீண் வேலை என்று அரசாங்க தரப்பினர் கருதுகிறார்கள். சிறிய பாடசாலைகளை மூடிவிட்டு அங்கிருக்கும் மாணவர்களை பெரிய பாடசாலைகளுக்கு மாற்றுவதன் மூலம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று முன்வைக்கும் வாதம் முற்றிலும் தவறானதாகும். குறிப்பாக கல்வியானது வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே உரித்தானது என்பதாக அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் அமைந்துள்ளது. பின்தங்கிய குடும்பத்தின் மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு பதிலாக அவர்களது அருகில் உள்ள பாடசாலைகளை மூடுவது கல்வி உரிமையை பறிக்கும் செயலாகும். மேலும் அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்தின் இலக்குகள் இன்னமும் நிறைவேறப்படாத நிலையில் தற்போது முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கை கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கு பதிலாக அதன் வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளும் ஒரு தவறான அணுகுமுறையாகும். அத்துடன் பாடசாலைகளை பாதுகாக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட மக்கள் தலைவர்கள் தற்போது அரசாங்கத்தில் தான் உள்ளார்கள். எனவே அவசரப்பட்டு பாடசாலைகளை மூடுவதற்கு பதிலாக கல்வி நிபுணர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்து ஆலோசித்து முறையான கல்விசார் ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் இவ்வாறான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். 2026-2027 ஆண்டுக்கான பெரும்போகத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் தேசிய வேலைத்திட்ட செய்கை ஊக்குவிப்பு வாரம் இன்று முதல் ஆரம்பமாகிறது.
1: வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கமைய அதிக விளைச்சலுடன் கூடிய உணவு பாதுகாப்புடைய நாடொன்றை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வில் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். சிறு அளவிலான முறைகளிலிருந்து விலகி நிலப்பரப்புகளை ஒன்றிணைத்து பாரிய அளவிலான நெற்செய்கையை முன்னெடுத்தல், செய்கை நிலங்களுக்கு சேதன பதார்த்தங்களை சேர்த்து மண்ணின் தரத்தை மேம்படுத்துதல் ஆகியன இந்த தேசிய வேலை திட்டத்தின் நோக்கங்களாகும்.
0: தொடர்ந்து 2026 செப்டம்பர் மாதத்துக்கான அஸ்வசிம நலன்பிரி கொடுப்பனவுகள் பயனாளர்களின் வங்கி கணக்குகளில் செப்டம்பர் 16 தேதி நாளை முதல் வைப்பீடு செய்யப்பட இருக்கிறது. பயனாளிகள் அனைவரும் இந்த நிதியை செப்டம்பர் 17 தேதி நாளை மறுதினம் முதல் தங்களது வங்கிக் கணக்கிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்று நலன்புரி நன்மைகள் சபை உறுதிப்படுத்தியுள்ளது.
2: முதற்கட்டத்தின் கீழ் 999,053 குடும்பங்களுக்கு, இரண்டாம் கட்டத்தின் கீழ் 213,335 குடும்பங்களுக்கு அஸ்வசிம கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. நாளை வைப்பிலிடப்படும் கொடுப்பனவுகளை நாளை மறுதினம் வங்கிக் கணக்குகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து அரசாங்கத்தில் இருக்கும் மக்கள் பிரதிகள் யாருக்கு எதிராகவும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு தெரிவிக்க முடியாத வகையில் புதிய திருப்பு முனையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்ந்தும் திட்டங்கள் தயாரித்து வருவதென தெரிவிக்காமல் தற்போது திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கிறார். உள்ளூராட்சி மன்ற வாரத்தை முன்னிட்டு நேற்று மகரகமவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து தற்போது 2 வருடங்கள் ஆகின்றன. அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் நாங்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் அரசாங்கம் அமைப்பதில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருந்தோம். அதன் பிரகாரம் மக்களை இணைத்துக் கொண்ட ஆட்சி முறையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆட்சி அமைத்து 2 வருடங்களில் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிய மக்களிடம் செல்வதாக நாங்கள் வாக்குறுதி அளித்திருந்தோம். அதன் பிரகாரமே ஜனாதிபதி தற்போது மாவட்ட மட்டத்தில் இடத்தில் கூட்டங்களை நடத்தி மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிவதோடு அரசாங்கத்தின் வேலைத்திட்டங்களையும் தெரிவித்து வருகிறார். அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று அங்கு மக்களை சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார்கள். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கிராம சேவகர் மட்டத்தில் கூட்டங்களை நடத்தி மக்களின் தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். உள்ளூராட்சி மன்றங்களை அமைத்து தற்போது குறிப்பிடத்தக்கதொரு காலம் கடந்துவிட்டது. அதனால் உள்ளூராட்சி மன்றங்கள் மூலம் மக்களுக்கு சேவையாற்ற இன்னமும் திட்டங்கள் அமைத்து வருவதாக தெரிவித்துக் கொண்டிருக்காமல் தற்போது திட்டங்களை செயற்படுத்தி மக்களுக்கு முடிந்த சேவைகளை வழங்க வேண்டும். அதே நேரம் அனைத்து சேவைகளையும் டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு வருவதோடு அதற்காக பாரியளவில் செலவிட்டு வருகிறது. டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் எவ்வாறு மோசடிகளை ஒழிப்பதென்று நாங்கள் சிந்தித்து வருகிறோம். ஏனென்றால் மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்கே மக்கள் எமக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் நாங்கள் 259 பேர் இருக்கிறோம். அதேபோன்று உள்ளூராட்சி மன்றங்கள் 3000 பேர் வரை இருக்கிறார்கள். இவர்கள் யாரும் எந்த மோசடியிலும் ஈடுபட்டதாக அரசியல் அதிகாரிகள் யாருக்கும் விரல் நீட்ட முடியாத நிலைக்கு நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இது 2 வருட காலத்தில் எமது அரசாங்கம் பெற்றுக் கொண்டிருக்கும் பெரிய வெற்றியாகும். அதனால் தேசிய மக்கள் சக்தியில் இருக்கும் மக்கள் பிரதிகள் யாரும் ஊழல் மோசடிகளுக்காக அரசு அதிகாரிகள் யாரையும் தூண்டுவதும் இல்லை, அதற்காக அழைப்பதும் இல்லை என்பதை உறுதியாக தன்னால் தெரிவித்துக் கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். அபிவிருத்தி என்பது ஒருபோதும் தொண்டாக பார்க்கப்படக்கூடாது, மாறாக அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிய அடிப்படை மனித உரிமை என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி சுமித் தசநாயக்கா சர்வதேச சமூகத்திடம் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வில் உரை நிகழ்த்திய அவர், 4 தசாப்தங்களுக்கு முன்பே அபிவிருத்தி என்பது ஒவ்வொருவரும் அனுபவிக்க உரிமையுள்ள பிரிக்க முடியாத உரிமை என்பதை பிரகடனம் தெளிவுபடுத்தியுள்ளதாக சுமித் தசநாயக்கா சுட்டிக்காட்டினார். எனவே அபிவிருத்திக்கான உரிமையையும் ஏனைய மனித உரிமைகளைப் போலவே சமமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரியுள்ள அவர், முன்மொழியப்பட்டுள்ள அபிவிருத்திக்கான உரிமை தொடர்பான சர்வதேச உடன்படிக்கைக்கு இலங்கையின் ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை மக்களின் உயிரியல் அளவியல் தரவுகளை இந்தியாவுக்கு தாரவார்க்கும் நடவடிக்கையை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், இந்தியாவுடன் கச்சாத்திடப்பட்டதாக கூறப்படும் ரகசிய ஒப்பந்தங்களின் முழுமையான விவரங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே தெரிவித்திருக்கிறார். இலங்கை மக்களுக்கு லத்தரனியல் அடையாள அட்டையை வழங்கும் திட்டத்தின் கீழ் கைரேகை, கருவிழி உள்ளிட்ட உயிரியல் அளவியல் தரவுகளை சேகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. நாம் தொழில்நுட்பத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் மக்களின் மிகவும் உணர்வு பூர்வமான உயிரியல் அளவியல் தரவுகளை அரசாங்கம் சேகரித்து வைத்திருப்பதற்கும் அவை இந்திய நிறுவனங்களின் தலையீட்டுக்கு உட்படுத்தப்படுவதற்குமே எங்களது எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். ஒருவரின் பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற தனிப்பட்ட தகவல்களுக்கும் கைரேகை, கருவிழி முக அடையாளம் போன்ற தனித்துவமான உயிரியல் அளவியல் தரவுகளுக்கும் இடையில் பாரிய வேறுபாடு உள்ளது. இவ்வாறான தரவுகள் எதிர்காலத்தில் மக்களை கண்காணிக்கவும் உளவு பார்க்கவும் அல்லது அவர்களுக்கு எதிராக பயன்படுத்த முடியும். இலங்கையில் ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப நிபுணர்கள் இருக்கின்ற நிலையில் இந்த திட்டத்தை உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் இந்திய நிறுவனங்களை ஏன் ஈடுபடுத்த வேண்டும்? மேலும் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட்டதாக கூறப்படும் 7 ஒப்பந்தங்களின் முழுமையான விவரங்களை அரசாங்கம் ஏன் இதுவரை மக்களுக்கு வெளிப்படுத்தவில்லை? ஆட்பதிவு திணைக்கழகத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டிருந்த திட்டம் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் இந்த பொறுப்பு இந்திய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மக்களின் உயிரியல் அளவியல் தரவுகளை எந்தொரு இந்திய நிறுவனத்துக்கும் வழங்குவதற்கு அரசாங்கத்துக்கு உரிமை கிடையாது. எனவே உயிரியல் அளவியல் தரவுகளை இந்தியாவுக்கு வழங்கும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதேவேளை இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் ரகசிய ஒப்பந்தங்களின் முழுமையான விவரங்களையும் அரசாங்கம் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இதனை வலியுறுத்தியே இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்துக்கு முன்பாக மக்கள் போராட்ட முன்னணி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பதாக வசந்த முதலிகே குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் வலிவடக்கு பிரதேசபை ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கழிவுகளை கொட்டிய வலிதெற்கு பிரதேசபை அவற்றை மீள அள்ள வேண்டும் என்று வலிவடக்கு பிரதேசபை காலக்கெடு விதித்ததும் குப்பைகள் மீள அள்ளப்படாமல் தீயிட்டு கொளுத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. வலிவடக்கு பிரதேசபையின் மாதாந்த அமர்வு கடந்த 20ஆம் தேதி தவிசாளர் சுகிதன் தலைமையில் நடைபெற்றது. அதன்போது சபை ஆளுகைக்குட்பட்ட கீரிமலை பகுதியில் சுண்ணக்கல் அகலப்பட்ட பாரிய பள்ளங்களுக்குள் வலிதெற்கு பிரதேசபையினர் சட்டவிரோதமான முறையில் இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கழிவுகளை கொட்டியமை தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொட்டப்பட்ட கழிவுகளை வலிதெற்கு பிரதேச சபையினர் செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு முன்னர் மீள அள்ள வேண்டும் என்றும் அது தொடர்பிலான அறிவித்தலை வலிதெற்கு பிரதேச சபைக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த நிலையில் நேற்று முன்தினம் 13ஆம் தேதியுடன் குப்பைகளை மீள அள்ள கொடுத்த காலக்கெடு முடிவடைந்த நிலையில் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் நேற்றைய தினம் குப்பைகள் கொட்டப்பட்ட பகுதிக்கு சென்ற வேளை குப்பைகள் மீள அள்ளப்படாது தீயிட்டு கொளுத்தப்பட்ட நிலையில் குப்பை மேட்டிலிருந்து புகை எழுந்த வண்ணம் காணப்பட்டுள்ளது. அத்தொடர்பில் அயலில் வசிக்கும் மக்களிடம் உறுப்பினர்கள் கேட்டபோது தொடர்ந்து குப்பைகள் அந்த பகுதியில் கொட்டப்படுவதாகவும் குப்பைகளுக்கு தினமும் தீ வைப்பதனால் எழும் புகை மண்டலத்தால் வீடுகளில் மூச்சுவிட சிரமப்படும் நிலையிலே தாங்கள் வாழ்வதாகவும் இதனை நிறுத்துமாறு பல்வேறு தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்த போதிலும் தம்மை பற்றி யாரும் கவனத்தில் எடுக்கவில்லை என்று அந்த மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். அதேவேளை அனுமதியின்றி கழிவுகளை கொட்டியமை தொடர்பில் பிரஸ்தாபிப்பதற்கென நேற்று சிறப்பு கூட்டத்தினை நடாத்துவது என்றும் அதன்போது வலிதெற்கு பிரதி சபையினர் கழிவுகளை மீள அள்ளாதுவிடின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் கூட்டத்தில் தீர்மானிப்பதாக கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அந்த நிலையில் அந்த கூட்டம் நேற்றைய தினம் நடைபெறவில்லை. கூட்டம் நிறுத்தப்பட்டமை தொடர்பில் சபை உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்படவில்லையே. எதிர்வரும் வியாழக்கிழமை சபையின் வலிமையான மாதாந்த கூட்டத்துக்கே கடிதம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சபை உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வழக்கின் மனுதாரர்களுடன் பேசி பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி சிலர் அச்சுறுத்தி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானக குற்றம் சாட்டியிருக்கிறார். தங்களை ஊடக செயற்பாட்டாளர்கள் என்று கூறிக்கொள்ளும் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கும் பணத்தை கொடுக்காவிட்டால் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்த தகவல்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி விடுவதாக அச்சுறுத்துவதாக ஜெகத் விதான தெரிவித்தார். தம்மிடம் ஒருவர் 10 லட்சம் ரூபாய் கேட்டதாகவும் இல்லையென்றால் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் தாம் மேற்கொண்ட நில விற்பனை குறித்து ஊடகங்களுக்கு தெரிவிக்கப் போவதாக அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான தெரிவித்தார். முன்னதாக தமக்கு சொந்தமான நிலத்தை தாம் சட்டபூர்வமாக விற்பனை செய்ததாக குறிப்பிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கான தொகையை கொள்வனவாளர்கள் தமது வங்கிக் கணக்கில் வைப்பு செய்ததாகவும் குறிப்பிட்டார். ஆனாலும் தாம் குற்றம் சுமத்தும் ஊடக செயற்பாட்டாளர் நிலத்தை வாங்கியவரிடம் சென்று தாம் அதிக விலைக்கு நிலத்தை விற்றதாக கூறுமாறு தூண்டி அதற்கு ஈடாக அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்திருக்கிறார். இதனை மையப்படுத்தியே அவர் தம்மிடம் 10 லட்சம் ரூபாயை கோருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான குறிப்பிடுகிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான கொஸ்மெல்லி என்பவரின் போதைப்பொருள் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்காக கூறப்படும் கழுபோவில அவிஸ்காவின் சகா ஒருவர் கிர்லப்பினை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை விசேட அதிர்ப்படையின் விசேட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரிடமிருந்து 2 கிலோகிராம் 10 கிராம் ஐஸ் போதைப்பொருள், 504 கிராம் ஹெரோயின், லத்திரனியல் தராஸ் ஒன்று, 2 ரப்பர் முத்திரைகள் மற்றும் 2 கைபேசிகள் என்பன காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களின் பெறுமதி சுமார் 2 கோடி ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் போதைப்பொருள் அல்லது மது போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக அதிக ஆபத்துடைய வாகன வகைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருவதோடு இத்தொடர்பான வழிகாட்டல்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து முகாமைத்துவ மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் WPA சேனதீர தெரிவித்திருக்கிறார். நாளாந்தம் இடம்பெறும் பாரிய மற்றும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் வீதிபத்துக்களை பகுப்பாய்வு செய்வதில் போதைப்பொருள் மற்றும் மதுபானம் பயன்படுத்திய நிலையில் வாகனம் செலுத்துதல் ஆபத்தான மற்றும் பொறுப்பற்ற முறையில் வாகனம் செலுத்துதல் அத்துடன் அதிகப்படியான சோர்வு ஆகியவை முக்கிய காரணிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் பயன்படுத்திய நிலையில் பேருந்துகளை செலுத்திய பல பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த டிஐஏ சேனதீர, அவர்களின் சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார். அதிவேகமாக அல்லது போட்டி முறையில் பேருந்துகளை செலுத்துதல், ஆபத்தான முறையில் வாகனங்களை முந்தி செல்லுதல், போதநிலையில் வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட வீதி விதிமுறைகள் தொடர்பில் பொதுமக்கள் நேரடியாக முறைப்பாடு செய்ய முடியும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காக வாகனத்தின் பதிவிலக்கம் தெளிவாக தெரியும் வகையிலான காணொளி ஆதாரத்துடன் சம்பவம் இடம்பெற்ற தியதி, இடம் மற்றும் சம்பந்தப்பட்ட போலீஸ் பிரிவு ஆகிய விவரங்களை வழங்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் காணொளி ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றமிழைக்கும் சாரதிகளுக்கு எதிராக பாரபட்சமின்றி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து பிரிவு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இதன் அடிப்படையில் டிப்பர் லொரிகள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் பயணிகள் பேருந்துகள் ஆகியவற்றின் சாரதிகள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார்கள். கொட்டாஞ்சேனை மற்றும் யக்கலமுல்ல ஆகிய பகுதிகளில் கூரிய ஆயுதங்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று இரவு கூரிய ஆயுதத்தால் தாக்கி பலத்த காயமடைந்த இளைஞர் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் வெள்ளம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். தனிப்பட்ட தகராறு முற்றியதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. அதேவேளை யக்கலமுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரகெட்டிய பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மேலும் நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் யக்கலமுள்ள பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். முன்பகையினால் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் 27 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். அழுத்கம சீனவத்தை பகுதியில் தனியாக வசித்து வரும் பெண் ஒருவரின் வீட்டின் கூரையின் கீழ் சீலிங்கில் இருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக வீட்டின் வரவேற்பறை கூரையில் இருந்து மழைநீர் கசிந்துள்ளது. இதனை பரிசோதிப்பதற்காக அந்த நடுத்தர வயது பெண் ஏணியை பயன்படுத்தி கூரை பகுதியை சென்று பார்த்திருக்கிறார். இதன்போது கூரையில் சேதமடைந்திருந்த பகுதிக்கு அருகே விளாம்பழம் போன்ற வடிவில் சந்தேகத்துக்கிடமான பொருள் ஒன்று இருப்பதை அவர் அவதானித்திருக்கிறார். உடனடியாக இதுகுறித்து தனது உறவினருக்கு அவர் தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து அவர் அழுத்கம காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறை குழுவினர் சோதனையிட்டதில் அது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் அந்த பெண்ணிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவை பெற்று விசேட குண்டு செயலக்க செய்யும் பிரிவினரை கொண்டு கைக்குண்டை செயலக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அழுத்கம காவல்நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்திருக்கிறார். மகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட சந்தேக நபருக்கு மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட 15 வருட கடுளிய சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உறுதி செய்தது. நீதிபதி அமல் ரணராஜா, நீதிபதி சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் நேற்றைய தினம் இந்த வழக்கு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதி தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டில் எந்தவித அடிப்படையும் இல்லை என்று நீதிபதிகள் அமர்வு அந்த மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்திருந்தது. 2018 அக்டோபர் மாதம் தன் மகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் அந்த தந்தையாருக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் நீண்ட விசாரணையின் பின்னர் தண்டனை சட்ட கோவையின் 364 பிரிவின் கீழ் ஒரு குற்றச்சாட்டில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து அம்பாந்தோட்டை மேல் நீதிமன்றம் 15 ஆண்டுகள் கடுளிய சிறை தண்டனை விதித்தது. ஏனைய 2 குற்றச்சாட்டுகளிலிருந்து அவரை விடுவித்திருந்தது. சிறை தண்டனைக்கு மேலதிகமாக 10,000 ரூபாய் அபராதமும் பாதிக்கப்பட்ட மகளுக்கு 4,00,000 ரூபாய் இழப்பீடு செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டது. அபராதம் மற்றும் இழப்பீடு செலுத்த தவறும் பட்சத்தில் தலா 6 மாதங்கள் மேலதிக சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. சம்பவம் இடம்பெற்ற நேரம் அல்லது தியதி தெரியவில்லை என்றும் மகளின் சாட்சியத்தை நம்ப முடியாது என்று கூறியும் பிரதிவாதி மேன்முறையீடு செய்திருந்தார். ஆனாலும் முறைப்பாட்டாளரின் சாட்சியங்கள் மிகவும் நம்பகமானவை என்று தெரிவித்த நீதிபதி கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர மேல்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தலையிட எந்தவித அடிப்படை காரணமும் இல்லை என்று குறிப்பிட்டார். அதற்கமைய குற்றவாளியின் மேன்முறையீட்டை நிராகரித்த நீதிமன்றம் 2025 ஜூலை 16 தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட 15 வருட கடுளிய சிறை தண்டனை, அபராதம் மற்றும் இழப்பீடு ஆகியவற்றை நடைமுறைப்படுத்துமாறு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கையில் இடம்பெறும் வீதி விபத்துகளில் சுமார் 30% வீதிகளில் வசிக்கும் நாய்களாலே ஏற்படுகின்றன என்றும், நாய்க்கடியினால் பாதிக்கப்படும் மக்களுக்கு விசர்நாய் கடிநோய் தடுப்பூசி வழங்குவதற்காக ஆண்டுதோறும் சுமார் 1 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும், விலங்கு தொகையை மனிதநேயத்துடன் முகாமைத்துவம் செய்வதற்கான கால்நடை மருத்துவர்கள் அமைப்பு இந்த தகவலை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அந்த அமைப்பின் நிறுவனர் மருத்துவர் சமித நாணயக்காரா இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். வேகமாக அதிகரித்து வரும் வீதிகளில் வசிக்கும் நாய்களின் எண்ணிக்கை நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும், பொதுமக்களின் வரிப்பணமே தடுப்பூசிகளுக்காக விரியமாவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வீதிகளில் நாய்கள் பெருகியதற்கு மனிதர்களின் பொறுப்பற்ற நடத்தைகளும் சமூக பொறுப்புக்கூறல் பற்றிய விழிப்புணர்வின்மையுமே பிரதான காரணம். அத்துடன் முறையற்ற கழிவு முகாமைத்துவமும் தெருநாய்களுக்கு இலகுவாக உணவு கிடைக்க வழிவகுத்துள்ளது. விலங்கு தொகை முகாமைத்துவம் தொடர்பான புதிய சட்டத்தின் மூலம் இதற்கு நீண்டகால தீர்வை வழங்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய சட்டமூலத்தின் கீழ் உரிமையாளர்களை கொண்ட அனைத்து நாய்களும் சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும். அதேவேளை உரிமையாளரோ அல்லது பராமரிப்பாளரோ இல்லாத தெருநாய்களுக்கான பொறுப்பு அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களிடம் ஒப்படைக்கப்படும். அதன்படி இவ்வாறான விலங்குகளுக்கு தடுப்பூசி செலுத்துதல் மற்றும் கருத்தடை சிகிச்சை செய்வதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்கும் என்றும், இதன் மூலம் வீதிகளில் வசிக்கும் விலங்குகள் பராமரிப்பின்றி கைவிடப்படாது என்றும் மருத்துவர் சமித் நாணயக்காரா மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு சுற்றுலா சென்ற பயணியொருவர் மீது வவ்வால் ஒன்று சென்று தொட்டிக்கொண்ட அரிய காட்சி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஆனாலும் அச்சுறுத்தும் அந்த சூழலிலும் பதற்றம் அடையாமல் அந்த பயணி அமைதியாக நின்ற விதம் இணையவாசிகளை கவர்ந்துள்ளது. இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்டுள்ள காணொலி ஒன்றில் சுற்றுலா பயணியின் மீது திடீரென வந்து அமர்ந்த வவ்வால் அவரை விட்டு நகராமல் ஒட்டியுள்ளது. அதை கண்டு அதிர்ச்சியடைந்தாலும் பயந்து ஓடாமல் அந்த சுற்றுலா பயணி அமைதியாகவே ஒரே இடத்தில் நின்றார். அருகில் இருந்த மற்றொருவர் அந்த வவ்வாலை அகற்ற அவருக்கு உதவ முயன்றார். இந்த நிலையில், நீங்கள் இலங்கைக்கு செல்லும் போது பெட்மனே உங்கள் மீது விழுந்தால் என்ற நகைச்சுவையான தலைப்புடன் இந்த காணொலி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது. கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட 2 பயணப்பைகளிலிருந்து சுமார் 320 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஸ்ரக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது.
2: காற்று புகாத வகையில் தயாரிக்கப்பட்ட 60 பாக்கெட்டுகளுக்குள் மிகவும் சூட்சமான முறையில் இந்த குஷ் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். தாய்லாந்தின் பாங்காக் நகரில் இருந்து வருகை தந்த ஸ்ரீலங்கர் விமான சேவைக்கு சொந்தமான UL-405 விமானத்தில் குஷ் போதைப் பொருள் கொண்டுவரப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. விமான நிலையத்துக்குள் கைது செய்யப்படலாம் என்ற சந்தேகம் காரணமாக சந்தேக நபர் குறித்த பயணப்பையை கைவிட்டு சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். விமான நிலையத்தின் பாதுகாப்பு கேமரா கட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் தரவுத்தளத்தை பயன்படுத்தி சந்தேக நபரை அடையாளம் காண்பதற்கான விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே 32 கிலோ 91 கிராம் குஷ் போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வந்த ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கட்நாயக விமான நிலையத்தின் வெளியேறும் முனையத்தில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாங்காக்கில் இருந்து வருகை தந்த மருதானையைச் சேர்ந்த 60 வயதான ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து மேல் சப்ரகம மத்திய உவா மற்றும் தென் மாகாணங்களிலும், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
4: இந்த தளமழை நிலையின் தாக்கம் நாட்டின் வானிலையில் இன்றும் தொடர்கின்றது. மேல் சப்ரகம மத்திய உவா மாகாணங்களிலும், தென் மாகாணங்களிலும், அதற்கு மேலாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் மழையுடனான வானிலை நிலவும் என்பதுடன் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி இன்று எதிர்பார்க்க முடியும். இதனை தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் குறிப்பாக வடக்கு வடமத்திய மாகாணங்களில் வடமேல் மாகாணத்திலும் குறிப்பாக மாலை வேளையில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இன்றைய தினம் நிலவுகின்றன. நிலவும் மழையுடனான வானிலையின் போது பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அபாயமும் உள்ளது. அத்துடன் குறுகிய காலத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த மழை நிலவுவதால் எச்சரிக்கை அறிவிப்புகள் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: நாட்டை சுற்றியுள்ள கடற்பரப்பில் வானிலை நிலைமை எவ்வாறு உள்ளது?
4: மேல் தென் கடற்பகுதிகளில் குறிப்பாக மன்னாரிலிருந்து கொழும்பு, காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் மழை அல்லது இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறிப்பாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் கடற்பரப்புகள் தற்காலிகமாக கொந்தளிப்பாக காணப்படும். அலைகளின் உயரம் 2 முதல் 2.5 மீட்டர் வரை காணப்படலாம் என்பதால் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் இது குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள்.
1: மழையுடனான வானிலை எதிர்வரும் நாட்களிலும் நீடிக்குமா?
4: தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக வளிமண்டல தளம்பல் நிலைமை நாளை படிப்படியாக நாட்டை விட்டு விலகிச் செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகளை காணப்படுகின்றன. அதன் பின்னர் இதன் தாக்கம் நாளைய தினத்தின் பின்னர் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கின்றோம். எனினும் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கலாம்.
1: இதனிடையே நிலவும் மழையுடனான வானிலையினால் சில ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் இது குறித்து அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் LS சூரியபண்டார தெரிவித்துள்ளார்.
5: முக்கியமாக நேற்று அதிக மழை வீழ்ச்சி பதிவான பகுதிகளாக பார்த்தால் பிரதானமாக பண்டாரகம் பகுதியில் 200 மில்லிமீட்டர் அண்மித்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அதே போன்று கலகங்கையின் அலகாவ, மாகுரு, மீல்கந்த் உள்ளிட்ட பகுதிகளில் 75 முதல் 180 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. பல இடங்களில் இதன் காரணமாக ஆற்று நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. குறிப்பாக மாகுரு பகுதியில் நீர்மட்டம் எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரித்திருந்தாலும் தற்பொழுது மேலும் அதிகரிக்கவில்லை. எனினும் நிலவும் மழை வீழ்ச்சி மேலும் அதிகரிக்கும் என்ற முன்னறிப்பு உள்ள சமயம் சில ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுகிறது. அத்துடன் அதனுகளோயாவிலும் மழை வீழ்ச்சி குறிப்பாக தூணமலையில் 125 மில்லிமீட்டரும் 100 முதல் 125 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சியும் பெரும்பாலும் இடங்களில் காணப்படுகிறது. இந்த நிலைமையின் கீழ் தூணமலையிலும் நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. இன்றைய மழை வீழ்ச்சிக்கு ஏற்ப இது குறித்து கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமானது.
1: கடந்த 24 மணித்தியாலங்களில் கொழும்பு, கம்பஹா, காலி, ரத்னபுரி உள்ளிட்ட பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடும் மழையினால் களுத்துறை நகரத்தை சுற்றியுள்ள பல சிறிய வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. ஜாயசுந்தர மாவட்டம் பள்ளி வீதி, ஹீல் வீதி உள்ளிட்ட சிறிய வீதிகளே வெள்ளத்தில் மூழ்கியதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். களுத்துறை பூம்புவல கடை வீதி, அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன. அவிசாவளை புவக்பட்டிய பகுதியில் லயன் குடியிருப்புகள் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். இதன்போது 3 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் அவிசாவளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல மாதங்களாக கடும் வறட்சியான வானிலை நிலவிய முனராகலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் நேற்று பிற்பகல் பலத்த மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து மின் மற்றும் லத்திரனியல் சாதனங்களை விற்பனை செய்யும் போது நுகர்வோருக்கு குறைந்தபட்சம் 6 மாத கால உத்தரவாதமும் அதற்கான எழுத்துப்பூர்வ உத்தரவாத சான்றிதழும் வழங்கப்பட வேண்டும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. பொருட்களை கொள்முதல் செய்யும் போது வாய்மொழியாக உத்தரவாதம் உள்ளதென்று கூறுவது மட்டும் போதாது என்றும் அதை அதிகாரப்பூர்வ சான்றிதழ் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. மேலும் நுகர்வோரிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் விதிமுறைகளை மீறிய மின் மற்றும் லத்தன்னியல் சாதன விற்பனையாளர்களுக்கு எதிராக இதுவரை 1000க்கும் மேற்பட்ட சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கத்தின் 1 பவுண்ட் 3,44,000 ரூபாவாகவும் 1 கிராம் 43,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
7: நேரம் சரியாக 2:19 ஐக்கியராட்சியத்தில் 1:19 அன்று உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். அறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினார்கள். திமுக முப்பெரும் விழா இன்று செப்டம்பர் 15 நடைபெற இருந்த நிலையில் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக இந்த விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோடியனுக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியாவும் சீனாவும் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது நடைபெற்ற சந்திப்பில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஜிபிங் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஒரு வாக்கு மட்டுமே பெற்றது கவனம் பெற்றுள்ளது. மேற்குவங்க இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை திருணாமூல் அதிருப்தி அணி நேற்று அறிவித்துள்ளது. தாய்மொழியுடன் சேர்ந்து மற்றொரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தெரிவித்துள்ளார். கேரள முதல்வர் வி டி சதீசன் நடனமாடும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்ட நிலையில் மெட்டாவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு வெளியே நேற்று காலை ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். தெற்கு டெல்லியில் உள்ள அயாநகர் பகுதியில் உடற்பயிற்சி கூட்டத்தில் பயிற்சியாளராக இருப்பவர் நேற்று காலை 10:30 மணியளவில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக டெல்லி காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள். கடந்த ஒரு மாதத்தில் உடற்பயிற்சி கூடத்திற்கு வெளியே 3வது முறையாக துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்துள்ளது. ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த சனிக்கிழமை சவுதி அரேபியாவின் பல்வேறு நகரங்கள் மீது ஆளில்லா விமான ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினார்கள். இதில் யஷான் நகரத்தில் வசிக்கும் இந்தியர்கள் உட்பட பலர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் எத்தனை பேர் இந்தியர் என்ற தகவல் வெளியாகவில்லை. காயமடைந்த அனைவரும் கடற்கரை நகரமான ஏட்டாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்தியாவிலிருந்து தத்தெடுக்கப்பட்ட 2 பிள்ளைகள் நெதர்லாந்தில் வசித்து வந்தனர். மீனா ஜெல்டின், மினல் ஜெக்ஷன் இருவரும் 1980களில் பிறந்தவர்கள், நல்ல நண்பர்கள். ஆனால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் உடன் பிறந்த சகோதரிகள் என்ற உண்மை தெரிய வந்துள்ளது. மும்பையில் உள்ள ஆதரவற்றோர் நிலையத்தில் இருவரையும் நெதர்லாந்து தம்பதியை தத்தெடுத்து சென்றார்கள். தத்தெடுக்கப்பட்டோருக்கான ஒரு நிகழ்ச்சியில் இருவரும் முதல் முறையாக சந்தித்தனர். அப்போது இருவரும் பருவ வயது முதல் பார்வையிலே இருவருக்குள் சகோதர பாசம் ஊற்றெடுத்தது. ஒருவருக்கொருவர் அக்கா தங்கை என்று அழைத்துக் கொண்டார்கள். இருவரும் இரத்த பாசம் பந்தம் உண்டு என்பது அப்போது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே தொடர்பு விட்டு போனது காலம் அவர்களை மீண்டும் இணைத்தது. மரபணு பரிசோதனை செய்து பார்த்தார்கள். இருவரும் ஒரே பெற்றோருக்கு பிறந்தவர்கள் என்பது மரபணு பரிசோதனையூடாக தெரிய வந்துள்ளது. கேதார்நாத் அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து 6500 மேற்பட்ட யாத்ரீகர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளார்கள். பிரித்தானிய தலைநகர் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற தேம்ஸ் நதிக்கரையில் இந்திய பாரம்பரியத்தின் அடையாளமான கங்கையை ஆராய்ச்சி விழா முதன் முறையாக மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,320க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,040 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎச் நிறுவனத்தினர், அவர்களுக்கும் எமது நன்றிகள். பாலஸ்தீன மேற்கு கரையை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலியின் நடவடிக்கைகள் பாலஸ்தீன மக்களை தனிமைப்படுத்தி ஒழிப்பதற்கான பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி என இஸ்ரேலை மையமாக கொண்டு செயல்படும் மனித உரிமைகள் அமைப்பான பிசலம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிலைகள் மீது சமீபத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் செயற்கைக்கோள் படங்களை சீனா உளவு அமைப்புகள் ஈரானுக்கு வழங்கியதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையை தெற்கே உள்ள தடை செய்யப்பட்ட பகுதி வழியே செல்ல முற்பட்ட மிகப்பெரிய எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று கடற்படையை குண்டுகளால் தாக்கப்பட்டு தீப்பிடித்ததாக தெரிய வருகின்றது. இருப்பினும் ஈரானின் இந்த கூட்டை அமெரிக்கா மத்திய கட்டளை பிரிவு மறுத்துள்ளது. ஈரானின் தென்கிழக்கு பகுதியில் சன்னி இஸ்லாமியத்தின் சிரேஷ்ட மதகுருவான மௌலி யூசுப் கோர்கிஷ் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானின் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான ஆர்எஸ்என் செய்தி வெளியிட்டுள்ளது. ஏமனின் உள்நாட்டு பூசலால் இந்த மாத தொடக்கம் முதல் 125,000 பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாட்டின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. செயறிவு துறையின் வளர்ச்சியை மட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்தரோபிக் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி டாட்ரியோ ஆமோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க நிலக்கரி எரிவாயு உற்பத்தி ஆலைகள் வெளியேற்றும் மாசை கட்டுப்படுத்தும் விதிமுறைகள் நீங்கியிருக்கிறது. அதன் மூலம் மின்சாரம் விலை குறையும் என்று அந்த நாட்டின் சுற்றுப்புற பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்தோனேசிய அதிபர் பிரபோவா சுபியாந்தோ நிதியமைச்சர் புர்பாயா ஜுதி சரோவை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக சுவாகாசில் நாசாரா நியமிக்கப்பட்டுள்ளார். மலேசியாவில் சிலாங்கூர் மாநிலத்தில் சக மாணவியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 15 மாணவன் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த மாணவனுக்கும் மனநலம் சரியில்லாததனால் அவரை விடுதலை செய்வதாக ஷால் அலாம் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சீனாவிற்கு செல்வது மற்றும் அங்கிருந்து திரும்புவது தொடர்பான புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த நடவடிக்கை தங்கள் குடிமக்கள் மீதான அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை மேலும் இருக்கும் என்று விமர்சகர்கள் கருதுகின்றார்கள். தாய்லாந்து அதன் விசா வழங்கும் விதிகளை கடுமையாக்குகின்றது. இன்று முதல் விசா இல்லாமல்

$50,000 என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா மாநிலத்தில் நபர் ஒருவர் சுறாமீனால் தாக்கப்பட்டுள்ளார். அவர் 50 வயது மதிக்கத்தக்கவர். சிகிச்சைக்காக அவருடனே மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளார். இணைய தேடி ஷாம்பியாவில் நாடு முழுவதும் சுமார் 4000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் வரலாற்று சாதனை படைத்துள்ளார்கள். ஆப்பிரிக்க நிலப்பரப்பில் பாலூட்டி விலங்கொன்று இணை தேடியை பயணித்த மிக நீண்ட தூரம் இதுவாகும் என்று ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகங்கள் காணொலி பகிர்வு தளங்கள் ஏஐ இணைய விளையாட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த பரிசீலிக்கப்படுகின்றது. பிள்ளைகளை இணைய அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான ஆக விரிவான திட்டம் இது என கருதப்படுகின்றது. தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி20 தொடரிலிருந்து சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி காயம் காரணமாக வெளியேறியுள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக இலங்கை அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதனால் பாகிஸ்தான் அணிக்கு ICC அபராதம் விதித்துள்ளது. ஜப்பானின் உடற்குறையுள்ளோருக்கான ஆசிய விளையாட்டுகள் செப்டம்பர் 19 தொடங்க இருக்கின்றது. ஆனால் வீரர்கள் தங்குமிடங்கள் போதவில்லை என்று தென்கொரியாவின் ஒலிம்பிக் குழு குறை கூறியிருக்கின்றது.

ஹங்கேரியை புடாபெஸ்டில் நடைபெற்ற வேர்ல்டு அத்லாண்டிக் ஊட்டுமேட்டு சாம்பியன்ஷிப் தொடர் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை வீரர் ரமேஷ் தாரங்க பதிரகமே இன்று காலை நாட்டிற்கு வந்தடைந்தார். இந்நிலையில் வானூர்த்தி பயணத்தின் போது அவருடைய 4 ஈட்டிகள் உடைந்து சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கு அரசனை வழங்குகின்றார்கள் tatamiloli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியே வானொலியை மறு ஒலிபரப்பை மற்றோடு நமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியில் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 379.54 இந்தியாவில் 110.58 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 329.01 இந்தியாவில் 95.85 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 402.10 இந்தியாவில் 117.15 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 443.64 இந்தியாவில் 129.26 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236.46 இந்தியாவில் 68.89 இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விற்றுவரும் நூலுலகம் .com நிறுவனத்தினர் இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் இந்த 3 நிறுவனங்களுக்கும் இப்போது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செயல்படுத்த கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLUGA நூலகம்
0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம் .com.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLUGA நூலகம் .com.
4: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 du Paris
6: VT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
6: Mélodie et Tordbrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordbre Tolevisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ட்ராஸ் 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
2: நேரம் சரியாக 2:39 ஐக்கியராஜ்யத்தில் 1:39. இந்த நேரத்தில் விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் இசையும் தாலாட்டும் நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது.

நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காத்தெளிகளில் மிதந்து உங்கள் வாசல் தேடி வரும்

லா செப்பலில் அமைந்திருக்கிறது அம்பாள் ஸ்டோர். இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது அம்பாள் ஸ்டோர். இலங்கை இந்திய மரக்கறி வகைகளை உடனுக்குடன் சமைத்து சுவைக்க தரமான உணவு வகைகளின் சுவை விரும்புவோரின் ஒரே தேர்வு ஒரே நம்பிக்கை அம்பாள் ஸ்டோர். மறந்து விடாது நினைவில் கொள்ளுங்கள், பாரிஸ் லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கிறது. இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 to 3 வரை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையும் தாளாட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் கேட்காமல் கிடைத்து வரும் நீ, இப்பொழுது நான் வரமாக கேட்கின்றேன். எப்பொழுதும் நீ என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். என் சுவாசம் இதே

மாமிச பிரியர்களின் உட்ட நண்பன் ஆசி பூசகன். ஆடு, மாடு, கோழி, காடை என பலவிதமான இறைச்சி வகைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஆசி பூசகன். சுவை மிக்க இறைச்சி வகைகளை சுத்தமாகவும் தரமாகவும் விற்பனை செய்கிறார்கள் ஆசி பூசகன். குடும்பத்தோடு மட்டுமல்ல உறவுகளோடும் தரமான இறைச்சி வகைகளை சமைத்து சுவைக்க நாட வேண்டிய ஒரே இடம் ஆசி பூசகன். மாமிச பிரியர்களின் உற்ற தோழன் ஆசி பூசகன்.

0: கலைஞர் மகேஷ் கதைகள். ஆர்ஜி விஜயின்ற இசையின் தராட்ட தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க செம்மையா ஒவ்வொரு வாரமும் போய்கொண்டிருக்கு. நீங்களும் தொடர்ந்து கேளுங்க, அசத்துங்க, அட்டகாசம் பண்ணுங்க. பாய்.
1: உருகி உருகி போனதடி
2: நான் அடிக்கடி ஜோசித்து பார்க்கின்றேன், அடிக்கடி கனவிலும் காண்கின்றேன். என்னுடைய சின்ன இதயத்துக்குள் உன் மீது

சுவையாக சமைத்த உணவுகளை சுடச்சுட சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனையும் மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். பசித்தவர்கள் பசியாறி புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்ஷா உணவகம். மண் வாசனை உணவுகளோடு உங்களை அழைக்கிறது வர்ஷா உணவகம்.

காற்றில் கலந்து உங்கள் மூச்சாக வீடு தேடி வருகிறது டிஆர்டி தமிழ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையும் தாளாட்டும். இது உங்களை தாளாட்டும் நேரம். பலமுறை நீ கேட்ட கேள்வி என்னையே உனக்கு பிடிக்கும் என்று, அதற்கான பதிலை நீ பிரிந்த பின்புதான் தேட ஆரம்பித்தேன். அருகில் இருந்ததை விட நீ பிரிந்த போதுதான் உன்னை எனக்கு அதிகம்

திருப்பதிக்கு சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கால வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழையுங்கள் மகேசனின் திருப்பதி வீடியோவை. குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்.

0: கௌசிகன் பேசுகின்றேன். இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியை நான் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நீங்களும் கேட்டு
1: ரசியுங்கள். மிதந்து வந்து உங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

நீ என்னுடன் பேசிய தருணங்களை விட உன் விழிகள் என்னோடு பேசிய நேரங்கள் அழகானவை. காதல் உணர்வுகளை மொழிகளை விட விழிகள்தான் அழகாக வெளிப்படுத்தும்.

0: சொன்னாலே வார்த்தைகள் இல்ல.
1: கண்ணிலேவா அது எப்படி?
2: முகத்தின் பேரழகு, பார்வைகளின் வினோதம், ஆப்டிக் 77. நீங்கள் உங்கள் கண் பார்வைகளுக்கு கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முக அழகுக்கு ஏற்ப விதவிதமான தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்களுக்கான, பெரியவர்களுக்கான அழகான தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் கண் பார்வைகளுக்கு உற்ற நண்பன் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சிஎம்ஓ வைத்திருக்கின்றவர்களும் உங்களுக்கு பிடித்தவாறு கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணத்தை செலுத்தலாம். தமிழில் உரையாடி கண்ணாடிகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆப்டிக் 77 சென்று வாருங்கள். நேரடியாக நீங்க செல்வதற்கு இதோ முகவரி:
3: ஆப்டிக் 77, 37 அவெனி மாரிஷால் ஃபர்ஷ், 77 500 ஷரீப்.
2: அழைத்து பேச தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. உங்கள் கண் பார்வைகளின் உற்ற நண்பன் ஆப்டிக் 77.

என்னை பேர் சொல்லி எல்லோரும் அழைக்கும் போது சாதாரணமாக தெரிந்தது. என் பேரை நீ உச்சரித்த போதுதான் என் பெயர் இவ்வளவு அழகா என்று எனக்கு தோன்றியது.

0: நிறைவு பெற்றது இசையும் தாளாட்டம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆ ஜே விஜி.
1: அந்த உறவுகள் இதுவரை விஜி ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். 4 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது விஜி ராஜேந்திரம் அவர்களின் தயாரிப்பில் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி. அதில் மூத்த கலைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். தொடர்ந்து வானொலியில் தொடர இருக்கின்றது.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:13. ஐக்கிய ராஜ்யத்தில் 2:13. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: Un Caribbean Pub. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாக கலகலப்பா இருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியினுடாக உங்கள் நெஞ்சங்களை தொட்ட பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். வாழ்க்கையில் எத்தனையோ பாடல்கள் உங்களுக்கு உங்கள் மனசில் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும். சமையலறையில் போய்விட்டாலே பாடல், குளியல் அறையில் போய்விட்டாலே பாடல், அப்படி பல பாடல்கள் உங்கள் நெஞ்சை தொட்ட பாடல்கள் இருக்கின்றது. அந்த வகையில் இன்று மங்களகரமாக யார் வந்திருக்கின்றார் என்பதனை பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
1: ஆமா.
0: ஓகே. உங்களை உங்கள் குளியல் அறை அல்லது உங்கள் சமையல் அறை போன்ற இந்த பாடல உங்களை வந்து மயக்கினது?
1: இல்ல இல்ல, நான் சமையலற பாட்ட சொன்னேன். நான் கேக்குற பாட்டு என்னன்னா, நான் என்பதே நீ அல்லவா தேவ தேவி.
0: சூரசம்காரம் நல்ல படமா?
1: படம் பார்க்கல.
0: நீங்க கமலாசன் படம் பார்க்காம இருந்திருக்கீங்க?
1: அது என்னன்னு தெரியல, பார்த்ததா ஞாபகம் இல்லை.
0: கமலஹாசனும் சீதாவும் நடிச்ச படம்.
1: சீதா
0: சீதா சீதா சீதா இல்ல, சூரசம்ஸ்காரம் வந்து இப்ப ராதிகா அந்த தங்கச்சி
1: நிரூஷா.
0: நிரூஷா சீதா ஓடிச்ச ஒரே ஒரு படம், உன்னால் முடியும் தம்பி. பாலச்சந்திட்டு பாத்தீங்களா? அதாவது பாத்தீங்களா?
1: உன்னால் முடியும் தம்பி பார்த்தேன். அதையும் கமலஹாசன் படங்கள் பார்த்திருக்கிறேன்.
0: என்னமா பாத்துருக்கீங்களா?
1: ஓ, ஸ்ரீதேவியில தொடங்கி பிரியா, ஸ்ரீ பிரியாவில தொடங்கி இங்கால
0: கள்ள நேமாத்தி போட்டான் ஸ்ரீதேவி. உண்மையா நல்லா ஜோடி பொருத்தம் என்ன?
1: ஆனா அது சாரப்பனம் விரும்பல சொன்ன.
0: அப்படியா? ஐயோ, சாதாரண விருப்பம் தான்.
1: ஸ்ரீதேவியில தாய்தப்பன்
0: இன்னைக்கு அறிய போய் கட்டுறதுக்கு எல்லாம் தாய்தப்பன விருப்பம் சொன்னது.
1: அது சரி, என்ன செய்யறது? அண்ணன்
0: அண்ணனாகும் தாப்பன அப்ப இருக்க இல்லைன்னா எனக்கு தெரியல. வடிவா
1: பாட்டு
0: கேட்டு மகள போறீங்க?
1: நீங்க
0: சமைக்க மத்தியான பாட்டு பாடுனீங்க?
1: கண்ணால
0: கண்ணீர் வர இல்லையா? வங்க மாட்டீங்க புதிய ஜெனரேஷனாக மாற்றிட்டாங்க. அந்த காலத்துல
1: எனக்கு ஒரு நாடகங்கள் பார்த்தாலே ரெண்டு கண்ணாரும் அவ்வளவும் பேரப்பிள்ளையை
0: சிரிச்சு போட்டு எங்க மனம் வந்து ஒரு
1: இலகினம்
0: பார்த்து பாவங்கள் தாகினப்பனுடைய வளர்ப்பு அந்த அரவணைப்பு அந்த அரவணைப்பு இறக்கங்கள் இருக்கிறபடியா தான் அந்த இறக்க குணங்கள்.
1: சின்ன வெட்டுக்காயன் திட்டத்தை கண்டாலே எல்லாம் கால உச்சியிலிருந்து உள்ளங்கால் நிறைய நடங்குறேன்.
0: இப்ப வேற ஒரு ஜெனரேஷன்.
1: ஓ, இப்ப ஒட்டி கொட்டுறான் நாடு.
0: மீனை வட்டி என்னென்ன சவால் இருந்த குப்பியால் சவலால் அள்ளி சாப்பாட்டை கூட சாப்பாட்டுக்குன்ற மரியாதை எல்லாமே கெடுகிற மாதிரி இல்ல வாழ்க்கை அமைச்சு கொண்டு போறாங்க.
1: அதிகரிக்கும்
0: மதிப்பு இல்லாம
1: போச்சு.
0: உங்களோட நல்லா கதைச்சிட்டு நன்றி. உங்களுக்கான பாடல்
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி.

0: ஒழிப்பு பாடலை அருள்மொழியோடு சின்ன கோயில் சித்ரா அவர்கள் இணைந்து பாடியிருந்தார்கள். கல்யாணி ராகத்தில் அமைந்த இசை ஞானியுடைய இசையில் வந்த பாடல். கல்யாணி ராகத்தில் பல பாடல்கள், அம்மான் அழைக்காத உயிரில்லையே, இசை கேட்டால் புவி அசைந்தாடும், பாவாடை தாவணியில் பார்த்த உருவமே, உயிரும் நீயே என்ற உடலும் நீயே என்ற பாடல். மற்றது மன்னவன் வந்தானுடைய கல்யாணி ராகத்தில் சுசிலாமா மிக கஷ்டப்பட்டு பாடிய பாடல். சிந்தனை செய்மனமே போன்ற வெற்றி பாடல்கள்லாம் கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல். அந்த வகையில் இந்த பாடலும் கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல். இந்த பாடலை குடநாயகி பசுவதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஜோசிரியம்மா, நலமா இருக்கிறீங்களா? காத்திருந்த கட்டிக்காரு தானே நீங்க? சரியான கட்டிக்காரி. உங்களை மாதிரி ஒரு கட்டிக்காரி இந்த உலகத்துல நான் காண இல்ல. சகலத்திலும் கவிதை பாடுறீங்கள், பாட்டு கேட்குறீங்கள், நற்சிந்தனை சொல்றீங்க, மாணிக்க வாசகரை பற்றி சொல்றீங்களே, திருக்குறளுக்கு உரிய சொல்றீங்க. இன்ட்ரெஸ்ட் செய்வோமே, இந்த வயசுல நாங்கள் இருக்கிறோம்டா, கண்ணும் தெரியாம என்ன செய்யறோமோ தெரியா. எங்களையும் பார்க்கணும், நீங்க இருந்து பாருங்க. நீங்க இப்படி என்ன ராஜா இருக்கிறானா இல்லையா? நீங்க மேல போக வேண்டாம், என் மேல போறீங்க, உங்களை யாரு போக சொன்னது? நீங்கள் கடவுளின் அருளோட கடவுளின் பிள்ளையாக இருந்து கடவுளுக்கு பணி செய்து கோயிலுக்கு உங்களை கூட்டிட்டு போறது கொடுத்துரும் இல்ல பாவம் தான். நீங்களும் சரியா இந்த பாடல கேட்க போறீங்க.
1: சிவகாமி
0: ஆட வந்தால்
1: மடராஜன்
0: சொல்லுங்க பாபா.
1: அவர் பாட்டு பாடுவார்
0: இல்ல, கால தூக்கி ஆடுவார். சிவகாமி ஆட வந்தால்
1: என்ன செய்வார்
0: நடராஜர்? அப்ப இவ்வளவு புதுமிதமான பாடல் எழுதி கண்ணதாசன்
1: காலை
0: மகள அங்க போக போறான்னு சொன்னவா? இப்ப மாமி விட்ட போ, அம்மாட்ட போக போறேன்னு சொன்னா சில நேரம் நாங்கள் மறுக்கிறதானே இல்ல பஞ்சு அங்க போய் என்ன பா செய்ய போறேன் இல்ல அம்மா பாக்க ஆசையா இருக்கு ஒரு முணுக்க மணிக்கு அங்க போய் வெட்டுறதுக்கு அங்க போய் சோறு வாங்கி சாப்பிட்டு ஒரு தாயிட்ட கையால சாப்பிடுறது நல்ல மகிழ்ச்சி தானே. எல்லாரும் பிள்ளைகளுக்கு மகளிர்மாருக்கு அப்படி கணவன்மார் அப்படி இல்லைன்னு அப்ப போயிட்டு வரைக்கும் அங்க தக்ஷன் மதிக்க இல்லை வேற
1: நான்
0: அந்த வயது மூப்பு காரணமாக அதெல்லாம் மறந்து போனீங்களா? அப்படி ஒரு நிலைமையத்தான் நான்
1: கேட்டுனான்.
0: அப்படி இல்லை, எனக்கும் பாட்டு வருது தானே இந்த நேரம்.
1: நான்
0: பாடுறேன்
1: இல்ல,
0: அங்க எனக்கு தடைச்சு.

0: மூணு நிமிஷம் பிறகு சொல்லுவார்கள் இன்னும் 20 நிமிஷம் நான் கதைச்சினான். அப்படியெல்லாம் பாவ செயல்களை எல்லாம் சொல்லுவார். ஒரு ஆளோட நான் 23 நிமிஷம் கதைச்சினானா,
1: நன்றி
0: வாழ்த்துகள் உங்களுக்கான பாடல்.

சேர்ந்தவன் நாயகன் ஆளோ பெண்ணோ அவன்

ஆடிடும் பெண்ணே நாடகம் என்ன மனதினில் என்ன தவறுவதென்ன மயக்கமா கனகிலே

0: ஒலித்த பாடலை திருமதி யோகஸ்ரீ அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சதீஷ், நல்லமா இருக்கீங்களா?
1: நல்ல
0: சௌக்கியமா உற்சாகமா இருக்கணும் சதீஷ். நீங்க வீட்டுல என்ன பாட்டு பாடுவீங்க?
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: சித்ரா படிக்கும் நினைக்கின்றேன்.
0: நல்ல பாட்டா?
1: ஆமா நல்ல பாட்டு.
0: அந்த பாட்டை கேட்க போறீங்க?
1: ஆமா.
0: ஓகே. பாடர் ஏன் சந்து பேரவி படத்துல அந்த படத்துல இருந்து வர்ற பாட்டை கேக்குறீங்க? சிந்து பைரவி பாடர் ஏன் படப்பெரு ஏன்
1: பள்ளி
0: பாட்டு
1: என்ன
0: நல்ல பாட்டா? அசல் பாட்டு. ஆகவே உங்களுக்காக அந்த பாடலை திரட்டுமா?
1: நன்றி
0: சௌரம். அவர்கள் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்

0: நான் தெலுங்கு கீர்த்தனைகளையே பாடக்கூடாதுன்னு சொல்றீங்களா?
1: நாட்டு பாடல்கள்னா என்ன சார் அப்படி ஒரு கேவலம்?
2: பாடறி

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சில் இருந்தார் முருகளை இன்று எங்களுடைய வானொலியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். டிஆர்டி தமிழொலி வானொலி நாடக குழு அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சகோதரி ஜோஜ் ரதினி அவர்கள் தனது பிறந்தநாளை இன்று தனது இல்லத்தில் அன்பு கடவர் பிள்ளைகள் உற்றார் உறவினர் சகோதரங்களோடு இணைந்து மிக அமைதியாக கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் மேரியை மெக்னிலின் அவர்கள் வைபரோடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி. நீங்க
0: நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கும். நன்றி மேரி. வைபர்ல சத்தம் குறைவா வருதான். நீங்க சத்தம் போட்டு கதையுங்க. நீங்க சத்தம் போட்டு கதையுங்க.
1: பூங்காட்டு திரும்புமா என் பாட்டை விரும்புமா
0: என்ற பாடலை கேக்குறீங்களா? நன்றியம்மா. எனக்கு கதைச்சாலும் சத்தம் பெறாது வந்துருவதுல ஆர்மாதி சொல்லுவார். நன்றி சகோதரி, உங்களுக்கு நான் பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றி. அவர் மேரி மெக்னிலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் மேரியே மெக்டலின் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ள வேண்டும். வணக்கம்.
1: வணக்கம்
0: சகோதரி தேவி. தனராஜ் நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றியம்மா. என்ன பாடல்?
1: நான் வந்து சிவகாமி நினைப்பினிலே பாடம் சொல்ல மறந்து விட்டேன். அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு எனக்கு காலம வாழ்த்த முடியல, நான் கேட்க முடியல, எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரதனிக்கு எங்கள் குடும்பம் சார்பான இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ரதனியை உடல் ஆரோக்கியத்தோடு அம்மா, சகோதரங்கள், கணவன், பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், வீட்ட பிள்ளைகள் தனங்கண்டு நூறாண்டையும் கடந்து உடல் ஆரோக்கியத்தோட வாழவனும் வந்து வாழ்த்தி கொள்கிறேன். அதாவது வானதி கடத்தினு வந்த வானவில் நாடக குழாமுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கேட்டுக் கொள்கிறேன் ராஜண்ணா.
0: நன்றி. உங்களுடைய பாடலை தருகின்றேன் சகோதரி.
1: எனக்கு தெரியாது இன்றைக்கு வந்தது.
0: தெரியாதா?
1: இல்ல.
0: அப்ப நீங்க காலையிலிருந்து வானொலி கேட்கல?
1: இல்ல, காலமே தெரியும். பிறந்த நாள் அவ மனோகரி அக்காக்கும் திருமண வாழ்த்தும் ரஜனின் வந்தது. அதுக்கு பிறகு எனக்கு மீட்டிங்கு ரெஸ்பான்ஸ் அவள் வந்துட்டா இப்ப ரேடியோவை நிப்பாட்டி
0: போட்டேன். கேட்டிருப்பேன்.
1: இன்னொரு உறவு என்ன காணொலி என்று தேடி அடிச்ச இடத்துல தெரியும் எனக்கு. இந்த வாழ்த்து நினைச்சு வந்தேன், போடி வந்து எடுத்துட்டேன்.
0: நன்றி. வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடலை தெரிஞ்சேன்னு கேட்டுமா?
1: நன்றி அண்ணா.

0: பாடலை விரும்பி கேட்டிருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இந்த பாடலை ஏற்றியிருந்தார் கவிஞானி வாலி அவர்கள். பாடலை இசையமைத்திருந்தார் இசைஞானி இளையராஜா. பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ஏமலையிலிருந்து புங்கை ஒரு ராஜா.
0: வணக்கம் புங்கை. நலமா இருக்கீங்களா புங்கை?
1: நலமா இருக்கும் ராஜா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சாப்பிட்டீங்களா மத்தியானம்?
1: ஓ மத்தியானம் சாப்பிட்டேன்.
0: என்ன அமைதி, நல்ல அமைதியா இருக்கிறீங்க.
1: சாப்பிட
0: தூக்கிட்டீங்க என்ன? தூக்கம்
1: கொஞ்சம் தூக்கம் அடிச்சிட்டு ஒரு மாதிரி. 4 மணி குழம்பு வந்தாங்க.
0: நாலு மணிக்கு குழம்பு என்ன செய்வீங்க?
1: நாலு குழம்பு கொஞ்சம்
0: ஓடுவீங்க காத்து கிழக்கலாம்.
1: காத்துக்கு இல்ல,
0: நீங்க அறிக்கை விளையாடுறீங்க.
1: பாட்டு படிச்சது
0: தூண்டில் மீன் படத்துல வி குமார் ஆகிய பாடலை உங்களுக்கு முழுமையாக தருகின்ற சோதரம் கேட்ட மாடுகள் நன்றி.
1: வணக்கம் ராஜா. நன்றி, சந்திப்போம்.

கேரள மாண்டவி வழிவந்த திரைப்படம் தூண்டில் மீன்.

பாடலை விரும்பி விரும்பி கேட்டிருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. உங்கள் விருப்பம். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

நேரம் சரியாக 4 மணி ஐக்கியராட்சியத்தில் 3 மணி. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டார். மட்டக்களப்பில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவர் உட்பட 3 பேரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமுறையில் தொடர்ந்து வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் அண்ணாதுரை தர்ஷினி இன்று செவ்வாய்க்கிழமை காணொலி ஊடாக தெரிவித்துள்ளார். மயிலந்தமடு மாதவனனை கால்நடை பண்ணையாளர்கள் தமது மேய்ச்சல் தரை உரிமையினை வலியுறுத்தி சித்தாண்டி பிரதான வீதியில் நடத்தி வரும் போராட்டத்தின் 3வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு இன்றைய தினம் சித்தாண்டியில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மக்களை தேடிச் செல்லும் சேவையை அமைப்பாக கூட்டுறவு மாற வேண்டும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீராகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபம் தெளிவனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் அரசியல் ரீதியான மாற்றத்திற்கு நாமல் ராஜபக்சவே முழுமையான காரணம் என முன்னாள் இராஜாங்க அமைச்சர் இண்டிக அனுரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையில் கல்வித்துறையில் முறையான அங்கீகாரம் பெறாத கல்வி நிறுவனங்கள் அதிகரித்து வருகின்றதுடன் ஆசிரியர்கள் தங்கள் பதவி உயர்வுகளுக்காக மேலதிக கல்வியை மேற்கொள்ளும் போது ஆசிரியர்களை ஏமாற்றி பணம் அறவிடும் இத்தகைய நிறுவனங்கள் மீது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிவடக்கு பிரதேசமே ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கழிவுகளை கொட்டிய வலிதெற்கு பிரதேசமே அவற்றை மீள அள்ள வேண்டும் என வலிவடக்கு பிரதேசமே காலக்கெடு விதித்து குப்பைகள் மீள அள்ளப்படாமல் தீயிட்டு கொளுத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சனை மற்றும் ஜக்காலமில்ல ஆகிய பகுதிகளில் கூறிய ஆயத்தால் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். மகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட சந்தேக நபருக்கு மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட 15 ஆண்டு வருட கண்டூழிய சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உறுதி செய்துள்ளது. இலங்கை சுற்றுலா வந்த பயணியொருவர் மீது வவ்வால் ஒன்று வந்து தொற்றிக்கொண்ட அரிய காட்சி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. மின் மற்றும் இலத்திரனியல் சாதனங்கள் விற்பனை செய்யும் போது நுகர்வோருக்கு குறைந்தபட்சம் 6 மாத கால உத்தரவாதமும் அதற்கான எழுத்துப்பூர்வமான உத்தரவாத சான்றிதழும் வழங்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோடனுக்கு எதிரான தேர்தல் வழக்கு நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்குவங்க இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை திரிணாமுல் அதிருப்தி அணி நேற்று அறிவித்துள்ளது. கேரள முதல்வர் வி டி சதீசன் நடனமாடும் வீடியோ இணையதளத்தில் பரவலாகி பகிரப்பட்ட நிலையில் நேற்று அதாவது முகப்புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த சனிக்கிழமை சவுதி அரேபியாவின் பல்வேறு நகரங்கள் மீது ஆளில்லா விமான ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினார்கள். இதில் யசன் நகரத்தில் வசிக்கும் இந்தியர்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளார்கள். காயமடைந்தவர்களில் எத்தனை பேர் இந்தியர் என்ற தகவல் வெளியாகவில்லை. உலக செய்திகள். பாலஸ்தீன மேற்கு கரையை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலின் நடவடிக்கைகளை பாலஸ்தீன மக்கள் தனிமைப்படுத்தி ஒழிப்பதற்கான பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியென இஸ்ரேலை மையமாக கொண்டு செயல்படும் மனித உரிமைகள் அமைப்பான நிசலம் தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்மிஸ் நீரிணையின் தெற்கே உள்ள தடை செய்யப்பட்ட பகுதி வழியே செல்ல முயன்ற மிகப்பெரிய எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று கடற்படை குண்டுகளால் தாக்கப்பட்டு தீப்பிடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.
அமெரிக்க நிலக்கரி எரிவாயு உற்பத்தி ஆலைகள் வெளியேற்றும் மாசை கட்டுப்படுத்தும் விதிமுறைகளை நீக்கியிருக்கின்றது. அதன் மூலம் மின்சாரம் விலை குறையும் என்று அந்நாட்டின் சுற்றுப்புற பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ நிதியமைச்சர் முர்மாய யூதி சடோவை பதவியிலிருந்தே நீக்கியுள்ளார். மலேசியாவில் சிலாங்கூர் மாநிலத்தில் சக மாணவியை கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட 15 வயது மாணவன் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். சீனாவிற்கு செல்வது மற்றும் அங்கிருந்து திரும்புவது தொடர்பான புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா நிலத்தில் நபரொருவர் சுறாமீனால் தாக்கப்பட்டிருக்கின்றார். இணை தேடிய ஷாம்பியாவில் நாடு முழுவதும் சுமார் 4000 கிலோமீட்டர் 2485 மைல்கள் தூரத்தை கடந்து ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் வரலாற்று சாதனை புரிந்துள்ளார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகங்கள் காணொளி பகிர்வு தளங்கள் இணைய விளையாட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த பரிசீலிக்கின்றது. பிள்ளைகளை இணைய அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான ஆக விரிவான திட்டமாக இது கருதப்படுகின்றது. விளையாட்டு செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரிலிருந்து சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி காயம் காரணமாக விலகியுள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக இலங்கை அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் நியமிக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துள்ளது கொண்டதனால் பாகிஸ்தான் அணிக்கு ICC அபராதம் விதித்துள்ளது. ஜப்பானிய உடற்குறை குறையுள்ளோருக்கு ஆசிய விளையாட்டுகள் செப்டம்பர் 19 தொடங்க இருக்கின்றது. ஆனால் வீரர்களுக்கு தங்குமிடங்கள் போதவில்லை என்று தென்கொரியாவின் ஒலிம்பிக் குழு கூறியிருக்கின்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கு அரசனை வழங்குகின்றார்கள் TRTTamil.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியை மறு ஒலிப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியில் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 379.54 ரூபா, இந்தியாவில் 110.52 ரூபா, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 329.01 ரூபா, இந்தியாவில் 95.85 ரூபா, ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 402.10 ரூபா, இந்தியாவில் 111.15 ரூபா, ஒரு ஐக்கியராஜ்ய பவுன் இலங்கையில் 443.64 ரூபா, இந்தியாவில் 129.26 ரூபா, ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 336.46 ரூபா, இந்தியாவில் 68.89 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சப்பிள்ளை அமைந்திருக்கும் பிடி கேஷன் கரை அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர். இரண்டு நிறுவனங்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்தான், வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie et Todorbukhalakku VT Cash and Curry Paris La Chapelle Todorbu Tolibisi Lakkam 01 40 55 57 18 சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சே.
5: நேரம் சரியாக 4:10 அக்கிரோஷத்தில் 3:10 இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது. விஜய் ராஜேந்திரம் அவர்களோடு மூத்த கலைஞர்கள் ரஜினி கோபாலசிங்கம் தீபன் அவர்கள் இணைந்து குரல் கொடுக்கும் சிந்தனை சுரகுகள் நிகழ்ச்சியை இப்பொழுது கேட்கலாம்.
6: இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும்

வளத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37, அவனூர் மரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்து விடாதீர்கள்.

நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. சிந்தனை சிறகுகள். இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: மனிதர்கள் மனிதர்களை நேசிப்பதை விட பொருட்களைத்தான் அதிகம் நேசிக்கின்றார்கள். தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்து நடந்தால் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை காப்பாற்ற ஓடிவரும் கூட்டத்தை விட அவர்கள் அணிந்திருக்கும் நகைகளை கலட்டி கொண்டு ஓடுபவர்களும் சரக்கு வாகனம் விபத்துக்குள்ளானால் உயிரை காப்பாற்றுவதற்கு பதிலாக அதில் இருக்கும் பொருட்களை அள்ளிச் செல்வோரும் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். உயிர் போய்கொண்டிருக்கின்றது, ஆனால் அதை விட அவர்கள் கழுத்தில் இருக்கும் தங்கச் சங்கிலிதான் சிலருடைய கண்களுக்கு பெரிதாக தெரிகின்றது. சமீபத்தில் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் எத்தனையோ உயிர்கள் பலியாகின. உயிரற்ற உடல்கள் கரை ஒதுங்கிய போது அந்த உடல்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய மனிதர்களே அவர்கள் அணிந்திருந்த நகைகளை திருடிச் சென்ற காட்சிகளையும் நம் கண்கள் பார்த்தன. பணத்தை கண்டால் பிணமும் வாய் பிளக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் இன்றோ பிணத்தை பார்த்தே சில மனிதர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். அந்த பிணத்தின் கழுத்தில் தங்கச்சங்கிலி இருக்கின்றதா என்று. உயிருக்கு மதிப்பில்லாத இடத்தில் பொருளுக்கு மட்டும் மதிப்பு வந்துவிட்டால் அது மனித சமுதாயத்தின் வளர்ச்சி அல்ல, மனித நேயத்தின் வீழ்ச்சி. மனிதன் இறந்த பிறகும் அவனுடைய உடலை கூட விட்டு வைக்காத அளவுக்கு பேராசை வளர்ந்துவிட்டால் உயிருடன் இருப்பவர்கள் மனிதர்களா அல்லது மனித உருவில் நடமாடும் பேராசைகளா? பேரழிவு முடிந்த பின் மீதம் இருப்பது என்ன? வீடுகளா, நினைவுகளா, மனிதமா? சிந்திக்க வைத்த ஒரு காட்சி. சிந்தித்தல் அல்லது சிந்தனை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஓர் அடிப்படை செயற்பாடு. சிந்தித்தலின் ஊடாகத்தான் மனித வாழ்க்கை இயங்குகின்றது. நல்ல சிந்தனைகளை படிப்போம், கேட்போம், வாழ்வை ஒளி நிறைந்ததாக மாற்றுவோம். காணாமல் போன கடிதம். ஒரு காலத்தில் காதலுக்கு தூது சென்றது செல்போன் அல்ல, ஒரு கடிதம் தான். காதலன் எழுதிய கடிதத்தை மார்போடு அணைத்துக் கொண்டு யாருக்கும் தெரியாமல் படித்த அந்த காதலி எங்கே? கடல் தாண்டி வேலைக்கு சென்ற கணவனின் கடிதத்துக்காக தினமும் தபால்காரரை எதிர்பார்த்த அந்த மனைவி எங்கே? நாங்கள் எல்லோரும் நலம், நீ எப்படி இருக்கின்றாய் என்று தொடங்கிய அந்த அன்பான கடிதம் எங்கே? காதலன் காதலிக்கு முத்தத்தை படமாக வரைந்த அந்த கடிதம் எங்கே? காதலி காதலனுக்கு இதயத்தை படமாக வரைந்து அதற்குள் காதலை புதைத்த அந்த கடிதம் எங்கே? சின்ன சின்ன கோபத்தால் காதலர்கள் சண்டை போட்டால் வார்த்தைகளால் சொல்ல முடியாதே கண்ணீரை வரைந்து இனி சண்டை வேண்டாம் என்று சமாதானம் கேட்ட அந்த கடிதம் எங்கே? ஒருதலை காதலை நிரூபிக்க வேண்டும் என்று ரத்தத்தில் கடிதம் எழுதிய அந்த பைத்திய காதல் எங்கே? வேலைக்கு வரவும் என்று தபாலில் வந்த அந்த ஒரு கடிதத்தை பார்த்ததும் குடும்பமே மகிழ்ந்த அந்த கடிதம் எங்கே? கடிதம் வந்து சேர பல நாட்கள் ஆகும், ஆனால் அந்த காத்திருப்பில் கூட ஒரு இனிமை இருந்தது. தபால்காரர் தெரிவில் வந்தாலே எனக்கு ஏதாவது கடிதம் இருக்குமா என்று வாசலுக்கு ஓடிய அந்த குழந்தை மனசு எங்கே? இன்று ஒரு நொடியில் உலகத்தின் மறுமுனையில் இருப்பவரிடம் செய்தி சென்று விடுகின்றது. நிரல் நுனியில் 1000 வார்த்தைகள் பிறக்கின்றன, ஆனால் அந்த வார்த்தைகளில் அந்த கடிதத்தில் இருந்த உணர்வு மட்டும் இல்லை. கடிதத்துக்கு உயிர் இருந்ததோ இல்லையோ அதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்கும் உயிர் இருந்தது அந்த காலத்தில். இன்று மாணவ மாணவிகளிடம் ஒரு கடிதம் எழுதுங்கள் என்று சொன்னால் எப்படி எழுதுவது என்று கேட்கின்றார்கள். அவர்களுக்கு எப்படி புரியும்? ஒரு கடிதம் என்பது வெறும் காகிதம் அல்ல, ஒருவரின் காத்திருப்பு, ஒருவரின் அன்பு, ஒருவரின் கண்ணீர், ஒருவரின் நினைவு, ஒருவரின் உயிர். காலம் மாறிவிட்டது, தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. ஆனால் தபால்காரர் கொண்டு வந்த ஒரு சிறிய கடிதத்துக்காக வாசலில் காத்திருந்த அந்த பெரிய சந்தோஷத்தை எந்த மெசேஜும் இன்று தருவதில்லை.
3: ரசனைக்கும் விருந்தாக பிறவி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிவகுகள். சிவகுகள், நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க, பலவிதமான தேவைகளின் தகவல்களோடு சிந்தனை சிறகுகள் சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள் சிறகுகள். இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிறகுகள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியை தொடர்ந்து வருவது
2: வரலாற்றில் மறைக்கப்பட்ட வேலு நாச்சியாரின் உண்மை கதை. 17 நடுப்பகுதி சிவகங்கை சீமையின் வான்வெளி எங்கும் ஆங்கிலேயரின் பீரங்கி புகையும் ஆட்காட்டு நவாப்பின் துரோக வாசமும் கலந்திருந்த காலம். ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதி மன்னரின் ஒரே மகளாக பிறந்த வேலு நாச்சியார் அரண்மனை அந்தப்புறத்து அலங்கார பொம்மையாக வளர்க்கப்படவில்லை. மலரி, சிலம்பம், குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு என சகல போர்த்தலைகளையும் சுழற்றி அளித்தவர். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது என மொழிகளையும் தன் கைக்குள் வைத்திருந்த அசாத்திய ஆற்றல் படைத்தவர். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து வாழையடி வாழையாக வாழ வேண்டிய அவருடைய வாழ்க்கையை காளியார் கோவில் போரில் ஆங்கிலேயர்கள் சுக்குநூறாக உடைத்தறிந்தனர். மன்னர் கொல்லப்பட்டார். கணவரின் உடலை கூட தொட முடியாத சூழல். ஆனால் வேலு நாச்சியார் சிந்தியது கண்ணீர் அல்ல, அது எதிரிகளை எரிக்கும் நெருப்பு. திண்டுக்கல் விருப்பாட்சி வனப்பகுதியில் 8 தலைமறைவு வாழ்க்கை. அது வெறுமனே ஓடி ஒளிந்த காலம் அல்ல, ஒரு சாம்ராஜ்யத்தை வீழ்த்த தீட்டப்பட்ட திட்டம். விருப்பாட்சி கோபால நாயக்கரின் பாதுகாப்பு, திப்பு சுல்தானின் 5,000 குதிரைப்படை உதவி, குயிலி தலைமையிலான பெண் வீராங்கனைகள் அடங்கிய உடையாள் படை வேலு நாச்சியார் ஒரு மாபெரும் புரட்சி புயலாக உருவெடுத்தார். 1780 சிவகங்கை அரண்மனையில் விஜயதசமி பூஜைக்காக பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நாள் அது. வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தளபதி குயிலி தன் உடலில் எண்ணெயை பூசிக்கொண்டு தீயை மூட்டி ஆங்கிலேயரின் ஆயுத குடங்குக்குள் குதித்தார். உலகின் முதல் தற்கொலை படை தாக்குதல் அரங்கேறியது. அந்த தீயில் ஆங்கிலேயரின் செருக்கு சாம்பலானது. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டு மீண்டும் அரியணை ஏறினார். இங்கேதான் வரலாறு ஒரு பெரும் உண்மையை நம்மிடம் மறைத்து வைத்திருக்கின்றது. இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராட்ட வீரர் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது 1857 சிப்பாய் கழகத்தில் போராடிய ஜான்சி ராணி லட்சுமி பாய் தான். ஆனால் ஜான்சி ராணி போர்க்களத்தில் குதிப்பதற்கு 77 முன்பே 1780 வெள்ளியனை போர்க்களத்தில் வீழ்த்தி இழந்து போன தன் ராஜ்யத்தை மீண்டும் மீட்டெடுத்தவர் தமிழ் நிலத்தின் வேலு நாச்சியார். ஆனால் வரலாற்று பக்கங்களில் வேலு நாச்சியார் தமிழ் ஜான்சி ராணி என்று சுருக்கப்பட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டார். உண்மையில் ஜான்சி ராணி தான் வடநாட்டின் வேலு நாச்சியார். தென்னகத்தின் வீரம், தமிழர்களின் புரட்சி மற்றும் ஒரு பெண்ணின் ஒப்பற்ற விடுதலை போராட்டம் என்பதாலேயே வேலு நாச்சியாரின் வரலாறு திட்டமிட்டு பாடநூல்களில் இருந்தும் தேசிய வரலாற்று பக்கங்களில் இருந்தும் மறைக்கப்பட்டது அல்லது ஓரங்கட்டப்பட்டது. சுதந்திர காட்டை சுவாசிக்கும் ஒவ்வொரு தமிழனும் உணர வேண்டிய உண்மை இது. வெள்ளியர் ஆதிக்கத்தை மேமதில் வீழ்த்தி கொடி நாட்டியது வேறு யாருமல்ல, நம் தாய் நிலத்து வீரமங்கை வேலு நாச்சியாரி. இந்த வீரம் மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒருபோதும் மங்கி போகாது. மைக்கேல் ஜாக்சனின் மாயவர். ஒவ்வொரு தலைமுறைக்கும் அந்தந்த தலைமுறைக்கான ஹீரோக்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு நூற்றாண்டின் நாயகனாக உலகம் முழுவதும் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும் புகழ் மிகவும் சிலருக்கே வாய்ப்பது உண்டு. அந்த சிறப்பிடம் பெற்றவர் மைக்கேல் ஜாக்சன், பாப் கிங் என்று உலகம் முழுவதும் ஆராதிக்கப்பட்ட முடிசூடா மன்னன். 1958 August 29 பிறந்த மைக்கேல் ஜோசப் ஜாக்சன் ஒரு பிறவி கலைஞன் என்பது அவர் ஜாக்சன் 5 என்ற குழுவில் சிறுவனாக மேடையில் கால் வைத்த அந்த கணத்தில் இருந்தே தெரிந்துவிட்டது. அவரது குரல் குழந்தைத்தனமும் ஆன்மாவும் கலந்த ஒன்றாக இருந்தது. அவரது நடன ஆற்றல் தீவிரமும் புதுமையும் கொண்டதாக இதுவரை எவரும் கண்டிராததாக இருந்ததும் தான் மொத்த இசை ரசிகர்களையும் ஆட்கொண்டிருந்தது. இசை உலகையே புரட்டி போட்ட தனித்துவமான கலைஞராக திகழ்ந்தவர் என்றால் அது மிகையல்ல. அமெரிக்கா முதல் ஆசியா வரை, ஆப்பிரிக்கா முதல் ஐரோப்பா வரை அவரது செல்வாக்கு வெளியேற்றது. ஒரே தாளம், ஒரே இதய துடிப்பு, ஒரே நடனம் உலகை ஒன்றாக கட்டி போட்டார். உலக புகழ்பெற்ற த்ரில்லர் என்ற ஆல்பம் மூலம் அவர் இசையை மட்டும் வெளியிடவில்லை, வரலாற்றையே படைத்தார். இசை உலக வரலாற்றில் அதிகம் விற்கப்பட்ட ஆல்பம் இதுதான். மொத்தம் 7 கோடி பிரதிகள் விற்கப்பட்டிருக்கின்றன. பில்லி ஜான், பீட் இட், டேஞ்சரஸ் போன்ற பாடல்கள் வெறும் ஹிட் பாடல்கள் மட்டுமல்ல, அவை சப்தங்கள், கதை சொல்லல், மேடை நிகழ்ச்சி வடிவம் என அனைத்தையும் புரட்சிகரமாக மாற்றின. அவரது புகழ்பெற்ற மூன் வாக் முதல் மின்னல் போல் சுழலும் நடனங்கள் வரை அவர் உருவாக்கிய அசைவுகள் மாயா ஜாலத்தின் அடையாளமாக அமைந்தன. இப்போது அதனை எண்ணற்றோர் பின்பற்றினாலும் யாராலும் ஒப்புற முடியாதவை. மைக்கேல் ஜாக்சனின் யூ ஆர் நாட் எலான் பாடப்படும் ஒவ்வொரு மேடையிலும் ஏதாவது ஒரு பெண் ரசிகையை மேடையின் மீது ஏற்றும் சுவாரஸ்யம் நடைபெறும். அவர்கள் மைக்கேலை கட்டி அணைத்து கதறுவதும், அவர் அப்பெண்ணை அரவணைத்தபடியே பாடுவதும் நடனமாடுவதும், பவுன்சர்கள் அவர்களை விலக்கி கூட்டிச் செல்லும் போது அவர்கள் மைக்கேல் ஜாக்சனை விட்டு பிரிய மறப்பதும் என சிறிய நாடகத்தன்மை கொண்ட ஸ்டேஜ் ஷோ ஆக அது வடிவமைக்கப்பட்டிருக்கும். சில நேரங்களில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து கைமேறி அது முழுக்க முழுக்க ரசிகைகள் மைக்கேல் ஜாக்சன் மீது கொண்டிருக்கும் காதலால் நிரம்பி வழியும் உணர்வெழுச்சியான மேடையாக மாறிவிடும் தன்னங்களும் உண்டு. குறிப்பாக 1997 ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெகு நேரமாக மைக்கேலின் பெயரை கூவி அழைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த ரசிகையை மேடையில் ஏற்றிய போது அவர் மைக்கேல் ஜாக்சனை கட்டி அணைத்ததும் ஐ லவ் யூ மைக்கேல் ஜாக்சன் என்று பிரார்த்தனை போல கதறியதையும் முத்தமிட்டதையும் மண்டியிட்டு கைப்பிடித்து அழுவதையும் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். அவருடன் நடனமாட கூட்டத்தில் இருந்து தேர்வு செய்யப்படும் பெண்களில் ஒருவராக நாம் இருக்க வேண்டும் என நகரம் விட்டு நகரம், நாடு விட்டு நாடு அவரின் கச்சேரிகள் நடைபெறும் இடங்களுக்கு பின்தொடர்ந்தே பயணித்தோர் ஏராளம். மைக்கேல் ஜாக்சன் ஒருவருக்கு மட்டுமே இது சாத்தியப்பட்டது. கருப்பின அமெரிக்கரான மைக்கேல் ஜாக்சனின் தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் என்ற பாடல் பாராபட்சம் மற்றும் வெறுப்பின் வலியை பற்றிய ஒரு சமூக உணர்வுள்ள பாடலாக பெரும் புரட்சியை ஏற்படுத்திய பாடல். அநீதிக்கு எதிராக போராடுபவர்களின் குரலாகவும் அனைத்து இன மற்றும் சமூக குழுக்களின் குரலாகவும் இந்த பாடல் மூலம் தன்னை முன்வைத்தார் மைக்கேல் ஜாக்சன். அந்த காலத்து போராட்ட களங்கள் இந்த பாடல் என்றே முற்று பெற்றதில்லை. மைக்கேல் ஜாக்சனின் டேஞ்சரஸ் ஆல்பத்தில் ஹீல் தி வேர்ல்ட் பாடலும் அரசியல் சாயம் கொண்டதாகவே பார்க்கப்பட்டது. அரசியல் சர்ச்சைகள் சூழ்ந்தாலும் மைக்கேல் ஜாக்சன் ஒரு கலைஞராக மட்டுமில்லாமல் அன்பான மனித நேயராக திகழ்ந்தார். ஹீல் தி வேர்ல்ட், மேன் இன் தி மிரர் போன்ற பாடல்கள் வழியாக அமைதி, ஒற்றுமை, கருணை ஆகியவற்றை வலியுறுத்தினார். குழந்தைகள், சுற்றுச்சூழல், ஏழைகள் ஆகியோருக்காக தனது இதயத்தை அர்ப்பணித்தார். அவரது திறமை போலவே அவரது கருணையும் அற்புதமானது. எல்லைகள் கடந்து அன்பு செலுத்த வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருந்தது. பொது வாழ்க்கையில் மன்னனாக இருந்தாலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு உடல் மன ரீதியான பிரச்சனைகளை சந்தித்தவர் மைக்கேல் ஜாக்சன். சிறு வயதில் தனது தந்தையினால் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தை பருவத்தை தொலைத்த சிறுவர். அவரது குரலில் இருக்கும் மின் வலி ஒவ்வொரு மனித இனத்தின் சொல்ல முடியாத வலியை வெளிக்கொணர்ந்தது. மைக்கேல் ஜாக்சன் தனது ஒவ்வொரு ரசிகரிடமும் தனிப்பட்ட முறையில் தன் கலை மூலமாக நெருக்கமடைய அதுவே காரணம். மேலும் புகழ் வெளிச்சம் பட தொடங்கிய காலத்தில் மைக்கேல் ஜாக்சன் விட்டிலிகோ எனப்படும் தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த நோய் தோலின் நிறமையை இழப்பதால் உடலில் வெண்புள்ளிகள் அல்லது திட்டுக்கள் உருவாகும். இதை மறைப்பதற்காக அவர் தனது தோலை பிளீச் செய்தார் என்றும் பல அறுவை சிகிச்சைகள் செய்தார் என்றும் கூறப்படுகின்றது. அவர் கருப்பினத்தவராக இருந்தாலும் தனது தோற்றத்தை வெள்ளையாக மாற்ற முனைகின்றார் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. உடல் முழுவதும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. தனக்கு தோல் சார்ந்த நிறமி குறைபாடு பிரச்சனை உள்ளதையும் அது தன்னால் கட்டுப்படுத்த இயலாத ஒன்றென்றும் மக்களின் இது போன்ற விமர்சனங்கள் தன்னை காயப்படுத்துவதாகவும் வெளிப்படையாக பேசியிருந்தார். தான் ஒரு கருப்பின அமெரிக்கன் என்பதில் பெருமையும் கர்வமும் அடைவதாக குறிப்பிட்டார். பொப்பிசையின் நிரந்தர மன்னன் மைக்கேல் ஜாக்சன் தனது 50 வயதிலேயே இவ்வுலகை விட்டு பிரிந்தாலும் அவர் தந்த இசையைப் போல் வேற எதுவும் இல்லை. அண்மையில் மைக்கேல் ஜாக்சனின் வரலாற்று தொடர்பான திரைப்படத்தின் முதலாவது பாகம் வெளியாகி இருந்தது. அனைவரும் கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன்.
0: உங்கள் TRT தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களை அலங்கரித்து
1: வருகிறார்.
0: நாம் படித்த சுவைத்த எழுதிய கவிதைகள் இங்கே மலர இருக்கின்றன.

0: ஜெயிப்பாயோ? இறப்பிலே முடிகின்றான் மனிதன், நெருப்பிலே ஜனிக்கின்றான் கவிஞன்.
1: தமிழ் தாய்மொழி என்றால் கவிதை ஒரு தர. அந்த கவிதைகளை பாடி வருகின்றது பேனா முனி.
0: இலக்கணம் தன் பக்கங்களை மூடிக்கொண்டது. பட்டி தொட்டி எங்கும் தமிழ் பட்டிமன்றம் தவளச் செய்த தவ புதல்வர். பாரெங்கும் தமிழரமது பரிவான குரலுக்கு மயங்கிய காலங்கள் மேலெப்ப கிடைப்பது. உன் புன்னகையோடு நடக்கும் பட்டிமன்ற நிகழ்வு மதுரை தமிழும் குறும்பு நகைச்சுவையும் எல்லா பண்டிகைகளுக்கும் இனிப்பு சேர்த்ததே. இனி எப்போது காண்பது? காற்றை சுட்டரிக்கும் சூரியன் உண்டோ நீங்கள் காற்று, தன் தமிழ் தங்கள் காற்று. உன் பிரிவில் தமிழ் தாயே இன்று துக்கம் அனுஷ்டிக்கின்றாள். தமிழ் நெஞ்சங்கள் கண்ணீர் தேசத்தில் மூழ்கிவிட்டன. துயர சுனாமி என்று எல் நினோ வெப்ப அலியாய் கரையேறி கழிக்கின்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை க

தலைமுறையை படமாக்கி தோல்வி. இந்த கதையா திரும்ப எடுக்க போறீங்கள்? 15 லட்சத்தில் எடுத்து 10 மடங்கு லாபம் கொடுத்த விசு. 1986 வெளியான சம்சாரம் அது மின்சாரம் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த குடும்ப படங்களில் ஒன்றாக இன்று வரை கொண்டாடப்படுகின்றது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த கதை அதற்கு முன்பே ஒரு முறை திரைப்படமாக எடுக்கப்பட்டு தோல்வி அடைந்த கதை. விசு எழுதிய உறவுக்கு கை கொடுப்போம் என்ற நாடகம் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. அதே கதை 1975 திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது. ஆனால் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏவிஎம் சரவணனிடம் புதிய படம் இயக்க வாய்ப்பு கேட்டார் விசு. விசு சொன்ன சில கதைகள் சரவணனுக்கு பிடிக்கவில்லை. ஒரு நல்ல குடும்ப கதை சொல்லுங்கள் என்றார். என்று கேட்ட போதுதான் ஏற்கனவே தோல்வி அடைந்த உறவுக்கு கை கொடுப்போம் கதையே விசு கூறியிருக்கின்றார். கதை சரவணனுக்கு மிகவும் பிடித்து விட்டது. இவ்வளவு நல்ல கதையை முதலில் சொல்லவில்லை என்று கேட்ட போது, இந்த கதை ஏற்கனவே படமாகி ஓடவில்லை என்று விசு கூறியிருக்கின்றார். அதற்கு சரவணன், அது அப்போது ஓடவில்லை என்றால் என்ன, இப்போது புதிதாக எடுப்போம் என்று முடிவு செய்திருக்கின்றார். ஆனால் கதையில் நகைச்சுவை குறைவாக இருப்பதாக சரவணனுக்கு தோன்றியது. அதனால் ஒரு வேலைக்கார பெண் கதாபாத்திரத்தை சேர்க்கலாம் என்று கூறியிருக்கின்றார். விசுவுக்கு முதலில் அந்த யோசனை பிடிக்கவில்லை. குடும்பத்தின் உணர்ச்சியை காமெடி கெடுத்து விடுமோ என்று தயங்கியிருக்கின்றார். 4 நாட்கள் கழித்து புதிய கதாபாத்திரத்துடன் வந்த விசு, இவ்வளவு முக்கியமான கரெக்டரை எப்படி இதுவரை எழுதாமல் விட்டேன் என தெரியவில்லை என்று கூறியிருக்கின்றார். அப்படி உருவான கதாபாத்திரம் தான் மனோரமா நடித்த கண்ணம்மா. கம்முனுக்கிட என்று விசுவையே எதிர்த்து பேசும் கண்ணம்மா கதாபாத்திரம் பின்னர் படத்தின் மிகப்பெரிய பலமாக மாறியது. படத்தை தயாரிக்க ஏவிஎம் நிறுவனம் விசுவிடம் ஒரு நிபந்தனையும் வைத்தது. சுமார் 15 லட்சம் ரூபாய்க்குள் படத்தை முடித்துக் கொடுக்க வேண்டும். பெரிய சண்டை காட்சிகள் இல்லை, நடன குழுக்கள் இல்லை, நூற்றுக்கணக்கான துணை நடிகர்கள் இல்லை. படத்தின் பெரும்பதி ஒரே வீட்டுக்குள்ளேயே நடக்கும். அதற்காக ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளேயே தற்காலிக செட் போடாமல் உண்மையான வீடு போல ஒரு கட்டிடமே கட்டப்பட்டது. விசு மொத்த படத்தையும் வெறும் 35 நாட்களில் முடித்தார். 34 பிலிம் ரோல்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாக தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் பின்னர் நினைவு கூர்ந்துள்ளார். படம் தயாரான பிறகும் விநியோகஸ்தர்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லையா? ஒரு வீட்டுக்குள் நடக்கும் குடும்ப கதை, பெரிய ஹீரோ இல்லை, இது எப்படி ஓடும் என்று வாங்கவே தயங்கியவர்கள் இருந்துள்ளார்கள். ஆனால் படம் வெளியானதும் நிலைமை தலைகீழானது. விசு, லக்ஷ்மி, ரகுவரன், சந்திரசேகர், இளவரசி, மனோரமா என ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரசிகர்கள் தங்கள் வீட்டில் இருக்கும் மனிதர்களைப் போலவே உலக வைத்தது. குறிப்பாக ரகுவரன் விசு இடையிலான மோதலும் வீட்டிற்கு நடுவே கோடு போட்டு குடும்பம் பிரியும் காட்சிகளும் ரசிகர்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. வாங்குவே தயங்கிய விநியோகஸ்தர்களுக்கு அவர்கள் கொடுத்த தொகையை விட சுமார் 10 மடங்கு வருமானம் கிடைத்ததாக

வில்லியம் சரவணனே பின்னர் கூறியுள்ளார். படம் வெள்ளி விழா கொண்டாடியதுடன் தேசிய விருதையும் வென்றது. சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்துக்கான தேசிய விருதை பெற்ற முதல் தமிழ் திரைப்படமாகவும் சம்சாரம் அது மின்சாரம் அமைந்தது. ஒருமுறை திரைப்படமாகி தோல்வியடைந்த கதை, மீண்டும் அதே கதையை எடுக்க துணிந்த தயாரிப்பாளர், 15 லட்சம் ரூபாய் பட்ஜெட், 35 நாள் படப்பிடிப்பு, வாங்க தயங்கிய விநியோகஸ்தர்கள், இறுதியில் 10 மடங்கு வருமானமும் தேசிய விருதும். ஒரு கதை ஒரு முறை தோல்வியடைந்தால் அந்த கதையே மோசமானது என்று அர்த்தமில்லை. அதை எப்படி சொல்கின்றோம் என்பதுதான் முக்கியம் என்பதை நிரூபித்த படம் சம்சாரம் அது மின்சாரம். இன்று அந்த திரைப்படத்தில் அமைந்த ஒரு பாடலை கேட்போம்.

0: தான் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
1: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பத்து.
0: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
1: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம். இப்படியும் ஒரு மனிதர் வாழ்ந்திருப்பாரா என வியக்கத்தக்க வாழ்க்கை வாழ்ந்தவரே பாரதியார். பாரதியாரின் கவிதைகள் எவ்வளவு உன்னதமானவைகளோ அதை காட்டிலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் உன்னதமானது, வசீகரமானது, ஆச்சரியங்கள் நிறைந்தது, பின்பற்றத்தக்கது. 1000 ஆண்டுக்கு ஒருமுறை தோன்றும் அபூர்வ கவிஞன் பாரதி. எத்தனை முறை வாசித்தாலும் தவிர்த்தாத தீன் தமிழ் தீனல்லவா பாரதியின் கவிதைகள். சக மனிதர்களை மாத்திரமன்றி சகல ஜீவராசிகளையும் ஜடமாக தெரியும் இந்த பிரபஞ்சத்தையும் கூட எந்த பேதமும் இன்றி நேசித்தவன் பாரதி. பாரதியால் மட்டுமே எல்லையில்லா பேரன்பை பொழியும் இந்த கவிதையை எழுத முடியும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க கையாட்டம் என்பதாக கண்ணில் காணும் காக்கை குருவி போன்ற ஜீவராசிகளை மட்டுமன்றி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே தனக்குள் இருக்கும் அம்சமாக உணர்ந்தவர் பாரதி. அப்படிப்பட்ட அற்புத பிறவியான பாரதியை அக்ரஹாரத்தில் பிறந்தவன் என்ற காரணத்தால் அவதூறு செய்வோரே என்பது, அதுவும் பெரியாரிய பார்வையில் பார்ப்பதாக கூறி பாரதியை பழிப்பவர்களுக்கு பதில் சொல்வதை காட்டிலும் பெரியாரை பெரிதும் நேசித்த பாரதிதாசனே பலமுறை பதில் சொல்லியுள்ளார். பாரதியாரை மட்டும் நான் பார்த்தாவிட்டால் கடவுளர் துதிப்பாடும் கவிஞனாகவே என் வாழ்க்கை சென்று முடிந்திருக்கும். நான் புரட்சி கவிதைகள் எழுத கற்றுக்கொண்டதே அவரிடம்தான். பாரதியாரிடத்தில் பார்ப்பன தன்மை எள்ளளவும் கிடையாது. பெரியாருக்கு முன்பே சாதி வேறை பசுக்குங்கள் என்றவர் பாரதியாரே என பாரதிதாசன் கூறியிருக்கின்றார். பாரதியாரை பற்றி அவரோடு 10 ஆண்டுகள் மிக நெருங்கி பழகிய பாரதிதாசனால் மட்டுமே இவ்வளவு துல்லியமாக படம் பிடித்து காட்ட முடியும் என்பதற்கு இன்னொரு கவிதை. தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடைக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவனொரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை. திறம் பாட வந்த மரவன், புதிய அறம் பாட வந்த அறிஞர், நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து, மண்டும் மதங்கள் அண்டா நிற்பவன், அழலார் எதிர்ப்புக்கு அணியா நிற்பவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன். புதுச்சேரியில் பாரதியை தன் தந்தை போல பாவித்து அவரோடு நெருங்கி பழகிய பக்கத்து வீட்டு ஜதுகிரி என்ற சிறுமி பிற்காலத்தில் பாரதியாரை நினைவு கூர்ந்து எழுதியுள்ள நூலில் பல அபூர்வ தகவல்களை தந்திருக்கிறார். பாரதியாருக்கு கர்நாடக சங்கீத கச்சேரிகளை காட்டிலும் பாம்பாட்டி, நெல் குத்தும் பெண்கள், மீனவர்கள், உழவர் இவர்களுடைய நாடோடி பாட்டுகள் என்றால் மிகவும் இஷ்டம். ஒரு நாள் எங்கள் குடும்பமும் பாரதியார் குடும்பமாக 8 பேர் புதுச்சேரி கடற்கரைக்கு சென்றோம். அப்போது மீனவர்கள் சந்தோஷமாக பாடியபடி தோணியை கரையேற்றிக் கொண்டிருந்ததை பார்த்த பாரதியார் சபாஷ் சொல்ல ஆரம்பித்தார். அந்த மீனவர்கள் பாடியது எங்கள் யாருக்குமே புரியவில்லை. நீங்கள் என்ன இவ்வளவு மெச்சுகின்றீர்களே அவர்களை என்றேன் நான். அப்போது பாரதியார் மனைவி செல்லம்மாள், ஜதுகிரி பாரதியார் சுபாவம் உனக்கு தெரியாதா? வீதியில் மாரியம்மனை எடுத்துக்கொண்டு குடியானவர்கள் உடுக்கை அடித்துக் கொண்டு வந்தால் இவர் கூத்தாடுகின்றார். தன் நினைவே இருக்காது. இப்ப கடற்கரையில் மாலை நேரம் தாளம் போடும் அர்த்தமில்லாத பாட்டு கேட்கவும் வேண்டுமா என சொல்லி சிரிக்கின்றார். உடனே பாரதி எழுந்தார். ஒரு பென்சில் காகிதம் எடுத்துக்கொண்டு அந்த மீனவர்களிடம் சென்றார். அவர்கள் பாடுவதை அடியடியாக சொல்லி சொல்லி கேட்டெழுதி அதில் இருக்கும் பிள்ளைகளை திருத்திக் கொண்டு எங்களிடம் வந்தார். நீங்கள் எல்லோரும் என்னை கேலி செய்தீர்களே, இந்த பிரபஞ்சத்தில் அடிப்படையை அந்த மீனவன் எனக்கு உபதேசம் செய்தான் என்றார். அதற்கு அவரது மனைவி செல்லம்மாள் சீர்த்தபடி, நீங்கள் மீனவன் வரையில் எல்லோருக்கும் சீஷர் தான், ஆனால் முதல் தெய்வமாகின்ற மடத்துக்குருவுக்கு மாத்திரம் சீஷர் அல்ல என்கின்றார். இந்த காலகட்டத்தில் சிருங்கேரி சங்கராச்சாரை தான் தென்னிந்திய பிராமணர்கள் அனைவரும் தெய்வமாக வணங்கி போற்றினார்கள். இதோ பார் செல்லம்மாள், அர்த்தமில்லாத மூட வழக்கத்தை எனக்கு சொல்லாதே. இந்த சாரமில்லாத உண்மையில்லாத விஷயத்தை என் உயிர் போனாலும் நம்ப மாட்டேன். மீனவன் அவன் தொழில் செய்தாலும் அவன் உயிரும் என் உயிரும் ஒன்றே. இந்த ஏலியிலோ பாட்டில் பாரதம் புராணம் தத்துவம் எல்லாம் புதைந்து கிடக்கிறது, உங்களுக்கு அனுபவிக்க தெரியவில்லை என்றாராம். இந்த சம்பவம் ஒன்றே போதும் பாரதியின் உண்மையான இயல்பை சொல்ல. பாரதியார் வாழ்ந்த காலத்தில் பார்ப்பனர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை தூரத்தில் நிறுத்தியே பேசுவார்கள். ஆனால் பாரதியார் அவர்களை தன் இல்லத்துக்கு அழைத்து விருந்துணர் வைத்து மகிழ்வதும், அவர்களின் இல்லங்களுக்கு சென்று கஞ்சி வாங்கி குடித்து மகிழ்வதுமாக வாழ்ந்துள்ளார் என்பதற்கு அவருடன் பழகிய பலர் பதிவு செய்துள்ளார்கள். மேலும் பாரதியார் அந்த காலத்தில் வாழ்ந்த மற்ற பிராமணர்களைப் போல பூநூல் போட்டுக் கொள்ளவில்லை, குடுமி வைத்துக் கொள்ளவில்லை. பிராமண சடங்குகளான அக்னிஹோத்திரம், ஜபம், ஜாதிர் பாகம், அவுபாசனம் போன்ற எதையும் செய்யாமல் தவித்தார். இவை காலப்போக்கில் காணாமல் போவது உறுதி என்று கூறுவாரா? இதனால் உறவினர்களால் பழிக்கப்பட்டார். இது குறித்து பாரதியார் மனைவி சில்லம்மாள் வருத்தமாக கூறுகையில், பதிலுக்கு பாரதியார், நான் சூத்திரன், இந்த வீட்டின் எஜமானன் சூத்திரன், ஆனால் எஜமானி நீயோ பிராமணத்தி, எங்கேயாவது இது உண்டோ, நீயும் மாறலாமே என மனைவியிடம் வாதம் செய்வாரா? மகளுக்கு திருமண வயதாகிவிட்டது, வரம் தேடாமல் கவிதை பாடிக்கொண்டே இருக்கின்றீர்களே என சில்லம்மாள் பாரதியிடம் கேட்ட போது, தன் மகள் சங்கம்மாவையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டே பாரதியார் இவ்விதம் கூறியுள்ளார். காதல் மனம்தான் சிறந்தது. நான் என் பெண்ணை இன்னாரை தான் நீ கல்யாணம் செய்து கொள்ள வலியுறுத்த மாட்டேன், அவளே வரன் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை பற்றி பாரதிதாசனிடம் பேசிய பாரதியார், என் பெண் தங்கம்மாள் வேறொரு இளைஞனோடு வங்கோனுக்கு ஓடி போய் அங்கிருந்து எனக்கு அப்பா, நான் இன்னாரோடு இங்கு சுகமாக இருக்கிறேன், அவரை நான் விரும்புகிறேன், மனம் செய்து கொள்ளப் போகிறேன் என கடிதம் எழுத வேண்டும், அதை கண்டு நான் ஆனந்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளதை பாரதிதாசனம் பதிவு செய்துள்ளார். ஆக ஒவ்வொரு நிமிடமும் பாரதியார் தன்னை ஒரு புது மனிதனாக உணர்ந்ததோடு போலித்தனமின்றி உண்மையான பகுத்தறிவாளராக இருந்துள்ளார் என்பதற்கு இந்த கவிதையே சாட்சியாகும். உண்மையின் பெயர் தெய்வம் என்போம், அன்றே ஓதிடும் தெய்வங்கள் பொய் என கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம், பெரிது உள்ள மறைகள் கதை என கண்டோம். பாரதியாருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதைவிட அதிகமாக சக மனிதனையே தெய்வத்தின் அம்சமாக பார்க்கும் குணமும் இருந்தது. வாழ்க பாரதியார் புகழ், வளர்க்க அவர் காட்டிய வாழ்க்கை நெறிகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. காற்றலைகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
3: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
4: கதை சொல்ல போற
5: என்ன கதைப்பா?
6: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
5: ஒரே ஒரு ராஜாவா? ஊர்ல வேற யாரும் இல்லையா?
7: இருக்காங்க.

0: கதையாக மலர்கின்றது. நரசிம்மம் எழுதியவர் ஆசி கந்தராஜா. அவனுடைய பேரை இதுவரை யாரும் முழுதாக சொன்னது கிடையாது. தெரிந்தவர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் பேரை சுருக்கி தமிழ் என்று அழைத்தார்கள். பாடசாலை பதிவேடு ஆப்பில் மட்டும் அவனுடைய பெயர் ஈழத்தமிழன் பிரபாகரன் என்று இருந்தது. இதில் அவனது முதற் பெயர், நடுப்பெயர், குடும்ப பெயர் என்ற பிரிவினை இல்லை. இந்த மூன்றும் சேர்ந்த ஒன்றே அவனது முழு பெயர். பாடசாலையில் அவனை சேர்க்கும் போது பெயரை சற்று சுருக்கி பதியலாமே என்றார் தலைமை ஆசிரியர். என்னுடைய மகனின் பெயர் அதுதான், அது முழுமையாக பதியப்பட வேண்டும் என பிடிவாதமாக நின்றால் புனிதவதி. இதே மாதிரியான பிரச்சனை வன்னியில் உலர் உணவு பங்கீட்டுக்கு பதிவு செய்த போதும் ஏற்பட்டது. கிராம சேவகர் ஒரு சிங்களவர், இனத்வேஷம் கொண்டவர். பெயரை முழுமையாக பதியாது இழுத்தடித்தார். புனிதவதி அசைந்து கொடுக்கவில்லை. இதனால் உணவு பங்கீட்டு அட்டையிலும் அவனது பெயர் ஈழத்தமிழன் பிரபாகரன் என்றே பதியப்பட்டது. இந்த வர்ணம் அவள் தன் மனதில் பூட்டி வைத்திருக்கும் வலிகளுக்கான ஒரு வகை ஔபதம், சிதறி கிடக்கும் கோப நெருப்புக்கான வடிகால். புனிதவதி தன் மகனுடன் நரசிம்மர் கோவில் அடியில் குடியிருக்க வந்தது தற்செயலான நிகழ்வுதான். நரசிம்மர் என்ற கடவுளை இதற்கு முன்னர் அவள் கேள்விப்பட்டது கிடையாது. பிள்ளையார், முருகன், அம்மன், வைரவருடன் அவளது சமய அறிவு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. நரசிம்மர் யாராக இருந்தால் என்ன, அவளை பொறுத்தவரை அந்த கோவிலும் அதன் சூழலும் அவளுக்கு மன அமைதியை கொடுத்தது. வெண்ணிக்காட்டின் நடுவே மகுள மரத்தின் கீழே கனகாலம் கல்லாக இருந்தவர் இந்த நரசிம்மர். இன்று அவர் சீமேந்து கட்டிடத்தில் குடியிருப்பது வெண்ணிச்சமர் அவருக்கு வழங்கிய பெருவாழ்வு. இது அவரை எதிர்பாராது. மகிழ மரத்துக்கு நேரெதிரே சடை பரப்பி நின்றது ஒரு அரச மரம். அதன் கீழே விடுதலை புலிகளை எதிர்த்து போரிட வெண்ணிக்கு வந்த சிங்கள இராணுவத்தினர் புத்தர் சிலை ஒன்றை வைத்து ஓதினார்கள். எதிர்பாராத விதமாக வெண்ணியில் உள்ள காரிய இராணுவ முகாம் ஒன்று புலிகளின் கைகளில் விழுந்தது. ராணுவ தரப்பில் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இதனால் கூலிக்காக போரிடும் ராணுவ சிப்பாய்களுக்கு மெல்ல மெல்ல மரண பயம் தொற்றிக் கொண்டது. அவர்களை ஆற்றுப்படுத்தவும் சோர்வடைந்த சிப்பாய்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்கி உற்சாகப்படுத்தவும் புத்தப்பிக்குகள் வன்னிக்கு வரவழைக்கப்பட்டார்கள். புத்தர் கடவுள் இல்லை என்பதும் அவர் ஒரு தத்துவ ஞானி என்பதும் பௌத்த துறவிகளுக்கு தெரியும். இதனால் புத்த சிலையுடன் துர்க்கை அம்மனையும் ஒன்றாக வைத்து புத்த பிக்குகள் பிரீபோதினார்கள். சிங்க வாகனத்தில் விளம்பரம் துர்க்கை அம்மன் சத்துருக்களை அழிப்பவள் என்று கிராமத்தில் இருந்து வந்த சிங்கள சிப்பாய் ஒருவனின் கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரணியன் என்ற கொடிய எதிரியை வதம் செய்த கடவுளை நரசிம்மர் என இந்தியாவில் பயிற்சி முடித்து திரும்பிய ராணுவ அதிகாரி சொன்னதும் மகிழ மரத்தின் கீழே தேடுவாரற்று இருந்த நரசிம்மருக்கு மனசு கூடியது. இருட்டில் இருந்தவருக்கு இரவில் வெளிச்சம் வந்தது. கட்டிடம் அமைத்து அஸ்பெஸ்டஸ் கூரையும் போடப்பட்டது. தாலி மொழியில் அவருக்கும் பிரித்தோதினார்கள். கால ஓட்டத்தில் நரசிம்மர் எதிரியை வெல்லும் கடவுளாக உருவகப்படுத்தப்பட்டு சிறப்பாக கவனிக்கப்பட்டார். வெண்ணி பிரதேசத்தில் ஈழப்போர் திடீரென உக்கிரம் அடைந்தது. களமுனைக்கு சென்று திரும்பும் சிப்பாய்களின் மன அமைதிக்காக புத்தரின் வெவ்வேறு தியான நிலைகளை முகாம் சுவர்களிலும் விகாரை சுவர்களிலும் வரையுமாறு உளவியல் நிபுணர்கள் அறிவுறுத்தினார்கள். இதற்காக சித்திரம் வரையும் சிப்பாய் ஒருவன் கொழும்பிலிருந்து வெண்ணிக்கு அனுப்பப்பட்டான். ஓவியன் தாமதிக்காத செயலில் இறங்கினான். நரசிம்மர் சிங்க முகமும் மனித உடலும் கொண்டவர். லக்ஷ்மி நரசிம்மர் புலி முகமும் மனித உடலும் கொண்ட அவதாரம் என்ற தகவல்களை இணைய வழி தேடல் மூலம் தெரிந்து கொண்டான் அவன். தமிழர்களுக்கும் சிங்களவர்களுமான போர், புலிக்கும் சிங்கத்துக்குமான போர் என அவர் தன் கற்பனையில் உருவகப்படுத்திக் கொண்டார். இதனால் நரசிம்மமூர்த்தியின் பல்வேறு வடிவங்களும் கோவில் சுவர்களில் வரையப்பட்டன. இவற்றில் சிங்க முகம் கொண்ட நரசிம்மர் புலி முகம் கொண்ட லட்சுமி நரசிம்மரை கடித்து குதறுவதாக ஓவியன் வரைந்த சித்திரம் சிங்கள இராணுவத்தினர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அவனின் அதீத கற்பனையில் உருவான இன்னொரு ஓவியம் நரசிம்மம் கோயில் முகப்பு சுவரை அலங்கரித்தது. பல்வேறு வர்ணங்களை கலந்து அந்த ஓவியத்தை வரைய அவன் அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டான். அது சிங்க உடலும் புலிவாலும் கொண்ட பிரம்மாண்டமான ஒரு உருவம். இதுவே இன பிரச்சினைக்கான சரியான தீர்ப்பு என புத்த பிக்குகள் ஓவியனை பாராட்டினார்கள். இறுதி கட்ட போரில் முள்ளி வாய்க்கால் வீழ்ச்சி அடைந்ததால் ஈழப்போர் முடிவுக்கு வந்தது. சரணடைந்த புலிகள் முதலில் வெவ்வேறு ராணுவ முகாம்களில் அடைக்கப்பட்டார்கள். புலிகளின் மருத்துவ பிரிவில் பணியாற்றிய புனிதவதியும் இறுதி நாள் அன்று கைது செய்யப்பட்டு ராணுவ முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டாள். தொடர்ந்து சில மாதங்களில் காட்டுப்பகுதிகளில் இருந்த ராணுவ முகாம்கள் மூடப்பட்டு நகரத்தை ஒட்டி பெரிய முகாம்கள் அமைக்கப்பட்டன. இதனால் அரச மரத்தின் கீழ் இருந்த புத்தரம், மகுள மரத்தின் கீழே வீற்றிருந்த நரசிம்மரம் அனாதியானார்கள். நரசிம்மருக்கு இது பழக்கப்பட்ட வாழ்வுதான். ஆனால் புத்தர் இதை எதிர்பார்க்கவில்லை. தன்னையும் கூட அழைத்துக் கொண்டு போகும்படி ராணுவத்திடம் சொல்ல புத்தர் நினைத்தார். அவர் பாவம், அவருக்கு சிங்கள மொழி தெரியாதல்லவா? தெரிந்திருந்தால் இற்றவரை எத்தனை போதனைகளை சிங்கள மொழியில் நிகழ்த்தியிருப்பார்? கைதுகள், சித்திரவதைகள், மரணங்கள் என எல்லாவற்றையும் நிகழ்த்திவிட்டு வானத்து நட்சத்திரங்கள் போல அமைதியாக உதிர்ந்து கொண்டிருந்தது காலம். மெல்லமெல்ல போர் ஆதாரங்களை அளிக்கும் வேலைகள் பன்னியில் ஆரம்பமாகின. நரசிம்மர் கோவிலடியில் இருந்த ராணுவ முகாம் ஆரம்ப பாடசாலையாக மாற்றப்பட்டு மாணவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். ஈழத்தமிழன் பிரபாகரன் இப்பொழுது அந்த பாடசாலையில் தான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றான். படிப்பில், சமூக அக்கறையில், விளையாட்டில் அவன் முதல்தர மாணவன் என ஆசிரியர்களால் கணிக்கப்பட்டான். புத்திசாலி மாணவர்களையே தேர்ந்தெடுக்கும் 6ஆம் வகுப்புக்கான ஸ்காலர்ஷிப் சோதனைக்கு மனு செய்யும் விண்ணப்பத்தில் பெற்றோரின் பெயர் கேட்கப்பட்டிருந்த போதுதான் தன்னுடைய தந்தை யார் என்ற கேள்வி முதன்முதலில் அவனுக்குள் எழுந்தது. அந்த நாளையே இது பற்றி தாயிடம் கேட்டார். அவர் எனக்கு தெரியாது என்றால் புனிதவதி முட்டையாக. முன்னர் பிறப்பு சாட்சி பத்திரத்துக்கு பதிவு செய்த போதும் புனிதவதி இதையே சொன்னார். இதனால் கையால் நிரப்பி கொடுக்கப்பட்ட பத்திரத்தில் தந்தையின் பேருக்குரிய கட்டம் வறுமையாக விடப்பட்டிருந்தது. ஈழப் போராட்ட காலத்திலும் பின்னரும் வீட்டில் தந்தை இல்லாதிருப்பது அசாதாரணமல்ல அல்ல. இருந்தாலும் அவனுடன் படித்த இதே போன்ற மாணாக்கர்களுக்கு தங்களுடைய தந்தையின் பெயர் தெரிந்திருந்தது. அவனை பொறாமை கொண்ட சில மாணவர்களுக்கு அவனுடைய தாயார் ராணுவ முகாமில் இருந்தது எப்படியோ தெரிந்திருந்தது. சந்தர்ப்பம் வரும்பொழுதெல்லாம் அவனை காயப்படுத்த அவர்கள் இதையே குறிப்பாக்கு அளித்தார்கள். ஸ்காலர்ஷிப் படிவம் அனுப்ப வேண்டிய நாளும் நெருங்கியது. விண்ணப்பம் கணினியில் நிரப்பி அனுப்ப வேண்டும். தந்தையின் பெயரை அதற்குரிய இடத்தில் பதியாமல் மேலே செல்ல கணினி இடம் தரவில்லை என அதற்கு பொறுப்பான ஆசிரியர் சொன்னார். இதனால் தன்னுடைய தந்தையார் என்று தொடர்ந்தும் தாயை கேட்டுக் கொண்டே இருந்தார். ராணுவ முகாமில் புனிதவதியை பாலியல் வல்லுறவு செய்த 100க்கும் மேற்பட்ட ஆண்களில் அவனுடைய தந்தை யார் என்று அவளால் எப்படி சொல்ல முடியும்? புனிதவதி மிகவும் அழகானவள், கவர்ச்சியானவள். இதன் காரணமாகவே அவளை முழு வேலிக்கு பின்னால் அடைக்காமல் ராணுவ முகாமில் வைத்திருந்தார்கள். ஆரம்பத்தில் ராணுவ அதிகாரிகளுக்கு மட்டும் புனிதவதி விருந்தாக்கப்பட்டாள். ஒரு நிலையில் அவளுடன் பாலியல் உறவு கொள்ள விரும்பியவர்கள் அனைவரும் அதில் நிறைவேற்றிக் கொள்ள அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த கொடுமையான நிகழ்வுகள் பற்றி 10 வருடங்களுக்கு பின்னர் இப்பொழுது நினைவு கூறுவது அவளுக்கு எளிதான விடயமல்ல. தனது மகன் உண்மையை அறிந்து அதை வீரமித்துக் கொள்வதற்கான வயது வரும் வரை அவள் காத்திருக்க விரும்பினாள். 6ஆம் வகுப்பில் அவன் பெறப்போகும் ஸ்காலர்ஷிப் பணத்துக்காக தன் இரத்த சரித்திரத்தை தன்னுடைய மகன் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை என அவள் திடமாக நம்பினான். உன்னுடைய தந்தை ஒரு போராளி, விடுதலை போரில் கொல்லப்பட்டு விட்டார் என்று மகனுக்கு சொல்வது புனிதவதிக்கு எளிதானது. அவள் போய் சொல்ல விரும்பவில்லை. காலம் வரும்போது அவன் அறிந்து கொள்ளட்டும் என்று எண்ணினான். ஈழத் தமிழன் பிரபாகரன் ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் வன்னி மாவட்டத்தில் முதலாவதாக வரக்கூடும் என ஆசிரியர்கள் நம்பினார்கள். அந்த பெருமையை இழக்க பாடசாலை விரும்பவில்லை. இதனால் விண்ணப்ப முடிவு தேதிக்கு முதல் நாள் மாலை புனிதவதியை சந்திக்க தலைமை ஆசிரியர் நரசிம்மர் கோவில் அடியில் இருந்து அவர்களின் குடிசைக்கு வந்தார். தாயும் மகனும் அப்போது முற்றத்து தடையில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். வாக்கியாரை கண்டதும் புனிதவதி கையை அலம்பிவிட்டு அவரை வரவேற்றாள். மகன் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார். அவர் வந்ததற்கான காரணம் அவளுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அவர் சொல்லட்டும் என புனிதவதி காத்திருந்தாள். அவளது மனதை படித்தவராக சுற்றி வளைக்காது வாக்கியார் நேரே விடயத்துக்கு வந்தார். தந்தையின் பெயர் நிரப்ப வேண்டிய இடத்தில் தெரியாது என பதிந்து படிவத்தை மேலே பூர்த்தி செய்யலாமா என கேட்டு அவள் சம்மதத்துக்காக காத்திருந்தார். புனிதவதி எதுவும் பேசாது அரச மரத்தின் கீழே தேடுவாரற்று கிடந்த புத்தர் சிலையை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தாள். முற்றுத்து முருங்கை மரத்தில் ஏறியிருந்த அவளது சேவல் ஒன்று சட்டியை படபடவென அடித்துக் கொண்டு அடுத்த கிளைக்கு தாவியது. 10 வருடங்களாக அவள் மனதுக்குள் அமுங்கி கிடந்த தீக்குழம்பு வெடித்து சிதறாய் திணித்தது. மகன் எதிரே அவள் அழ விரும்பவில்லை. பொங்கிக் கொண்டு வந்த கண்ணீரை அடக்க முயற்சித்தாள். எனினும் கண்களிலிருந்து ரணம் வழியத்தான் செய்தது. 2 கைகளாலும் முகத்தை அழுத்தி துடைத்தவள் மெல்ல பேச துவங்கினாள். வாத்தியார் அவளை தனியுடன் பார்த்துக் கொண்டிருந்தார். எனது பெற்றோரும் உறவினர்களும் இன்றும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார்கள். முள்ளிவாய்க்கால் போரில் நான் இறந்து விட்டதாகவே அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் நான் தந்தை பெயர் தெரியாத ஒரு குழந்தையுடன் அங்கு சென்றிருந்தால் யாழ்ப்பாண சமூகம் என்னை எப்படி வரவேற்றிருக்கும்? அதனால் தான் இங்கே ஒதுங்கி வாழ்கின்றேன். காட்டின் நடுவே தனித்து வாழும் இந்த வாழ்க்கை எனக்கு நிம்மதியை தருகின்றது. கொடூரமான என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பகிரங்கப்படுத்தி என் மகனை காயப்படுத்தாதீர்கள் ஐயா என கையெடுத்து கும்பிட்டால் புனிதவதி. வாத்தியாரின் வருகை அவளது கசப்பான நினைவுகளை கிளறிவிட்டதால் அதில் இருந்து கிளம்பிய புழுதி அடங்க நேரம் எடுத்தது. இதனால் நள்ளிரவு தாண்டியே புனிதவதியால் தூங்க முடிந்தது. இரவு முழுவதும் அரச மரத்தின் கீழே படுத்திருந்த நாய்கள் விட்டுவிட்டு ஊளையிடுவதும் குலைப்பதுமாகவே இருந்தன. பலமை போல மறுநாள் அதிகாலை 5 மணிக்கே புனிதவதி எழுந்துவிட்டார். தூக்கம் இன்னும் அவளது கண்களில் ஒட்டி கொண்டிருந்தது. காலையில் சமையலை முடித்த பின் அவள் வயல்வேலைக்கு சென்றால் தான் குடிசையில் மாலை அடுப்பெரியும். பொழுது விடிந்து அதிக நேரமாகியும் மகன் அயந்து தூங்கிக் கொண்டிருந்தான். கடந்த சில நாட்களாக சோபை இழந்து காணப்பட்ட அவனுடைய முகம் இன்று தெளிவடைந்தது போல புனிதவதிக்கு பட்டது. அவன் தூங்கட்டும் என்ற நினைவுடன் தேநீர் தயாரிக்க அடுப்பை பற்றி வைக்கப் போனவளுக்கு நேற்றிரவே பிறகு முடிந்தது நினைவுக்கு வந்தது. திடீரென வானம் இருண்டு தடித்த மழை துளிகள் நிலத்தில் விழுந்து தெரித்தன. அடுப்பிடிக்க இப்பொழுது நினையாத விறகுகள் வேண்டும். சோழகம் வீசிய காலத்தில் முறிந்து விழுந்த மகிழ மரத்தை சுள்ளிகளை பொறுக்கி மாரிகால பாவனைக்கென நரசிம்மர் கோவில் தாழ்வாரத்தில் புனிதவதி அடுக்கியிருந்தாள். அவற்றை எடுத்துச் சென்றவள் அப்படியே கோவிலின் முன்னே உறைந்து போய் நின்றாள். திசை மறந்த சிட்டுக்குருவி ஒன்று சவுக்கின அவள் காதருகே பறந்து அவளை திடுக்கிட வைத்தது. தன்னை சுதாகரித்துக் கொண்டு முகப்பு சுவரை மீண்டும் உற்று பார்த்தார். அந்த சுவரில் சிங்கள ஓவியன் வரைந்த சிங்க உடலும் புலி வாலும் கொண்ட பாரிய உருவம் கூரிய பொருள் ஒன்றினால் சிதைக்கப்பட்டிருந்தது. இதுவரை நிலவும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்

0: Sanctuary Mahal. Kanada, Vancouver, உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மறுக்கருவைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 வன்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 Garten Straße 3028 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-09-20-58-58.
0: VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:05 மைக்ராட்சத்தில் 4:05 தமிழொலியில் தொடர்கின்றது.

0: Germany ernähre. ஜெர்மனி நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாயிருக்கிறீர்கள், அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று சினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானிலையில் வலம் பெறுகின்றது. ஜெர்மனிய நேரம் இன்றும் வலமை போல் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லிலிருந்து முதல் எழுத்தை எடுத்து அந்த முதல் எழுத்து இரண்டாம் பகுதிக்கான விடியோட ஆரம்ப எழுத்தாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் வானவில் நாடக குழு. அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பிரான்ஸ் ஆர்சலில் வசிக்கும் திருமதி ரதினி ஜோர்ஜ் அவர்கள் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை தனது பிறந்தநாளை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடும் ரதினி ஜோர்ஜ் அவர்களை அன்பு கணவர் ஜோர்ஜ், அன்பு தாயார் எட்வினா ஜெமனி, அன்பு பிள்ளைகள் மாஷியன் டமியன், மருமகள் மரியாலா லக்ஷானா, பேரப்பிள்ளைகள் ஆதாம் மரியாம் இலியாஸ் இனையா சபிடா மற்றும் அண்ணா அண்ணி குடும்பம், மச்சான்மார் மச்சாள்மார் மருமக்கள் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். என்று பிறந்தநாளை கொண்டாடும் ஜோஜ் ரதினியை டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகள் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எமது டிஆர்டி தமிழொலியின் வானொலியில் நாடக குழுவினர். அவர்களுக்கு மிகுது இதயபூர்வமான நன்றிகள். கடந்த 3 வாரமாக இழுத்து கொண்டிருந்த நிகழ்ச்சியை, அதாவது 100% பிலோமினா அவர்கள் சாற்றி விட்டார் ஒரேடியாக. பிலோமினா அதாவது என்ன விடை என்று சொன்னால், விடை நானும் சொல்லியிருந்தேன், தெரு ஓரம் என்ற சொல்லை எடுத்து தெளிந்த நீர் என்று சொல்லி 100% விடையை சொல்லியிருந்தால், அதை விட தெளிந்த நீர் என்று முதலாக சொல்லியவர் யார் என்பது வடிகட்டி சரி பிலோம்னாவுக்கு இன்னும் ஒரு ஆளும் அது சப்போர்ட் பண்ணியிருந்தவர் தெளிந்த நீர் சியாமலா சொன்னவர் நினைக்கின்றேன். நன்னீர் தெளிந்த நீர் என்று சியாமலாவும் சொல்லியிருக்க வேணும் என்று நினைக்கின்றேன். இருவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்க்கையில் தெரிவுவோம் என்று சொன்னது பிலோம்னா ஆண்டன் அவர்கள். பிறகுதான் தெளிந்த நீரை சொல்லியிருந்தார். அதேபோல் தெளிந்த நீர் வந்து சொல்லியிருந்தார் சியாமலா அவர்கள். எல்லோருக்கும் தெளிந்த நீர் சுபாசினி சொல்லியிருந்தார். சித்ரா திருபுரம் தெளிந்த நீர் சொல்லியிருந்தார். கமலவணி அவர்கள் திருபுரம் தெளிந்த நீர் சொல்லியிருந்தார்கள். எல்லோருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான பொது கேள்வி உங்களுக்காக வானொலியில் வளர்கின்றது. அன்பு உறவுகளே, உலக வாழ்வியல் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் சக்தி படைத்தவற்றில் ஒன்றினை பாடலிலிருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலக வாழ்வியல் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் சக்தி படைத்தவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலக இயக்கத்தில் வல்லமை கொண்டவரை காண முடியாத சந்தேகங்கள் இருந்தாலும் சந்தேகமின்றி நாம் காணக்கூடியவரை விடையாக நீங்கள் பெறலாம். உலக வாழ்வியல் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் சக்தி படைத்தவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலக வாழ்வியல் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் சக்தி படைத்தவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலக இயக்கத்தில் வல்லமை கொண்டவரை காண முடியாத சந்தேகங்கள் இருந்தாலும் சந்தேகமின்றி நாம் காணக்கூடியவரை விடையாக பெறலாம். உலக இயக்கத்தில் வல்லமை கொண்டவரை காண முடியாத சந்தேகங்கள் இருந்தாலும் சந்தேகமின்றி நாம் காணக்கூடியவரை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதால் உங்களுக்கான கேள்வியாக அமைகின்றது. இதுவோ உங்களுக்கான பாடல்.
1: ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள்

கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு, கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூடையாறு. உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள்.

படித்தான் படித்தான் முடித்தான் தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான் இவன் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான் இரநோய்

தேதி கூறிடுவார், கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி கூறிடுவார், நல்ல செய்தி சொல்லும் ஜோதியர்க்கும் நீதி சொல்லும், சாவு வந்து தேதி வைத்து விட்டதடியோ கணக்கில் மீதி வைக்கவில்லையடியோ. உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் இங்கே கொண்டு வந்து போட்டு

கட்டை எடுத்தால் அதில் எட்டடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தார். மண்ணை கொட்டியவன் வேலி எடுத்தான். உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர், இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள்.

0: சரி, அன்பு உறவுகளை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். ஒலித்த பாடலிருந்து அதற்கான சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. அதற்கு முதல் இன்று எங்களுடைய அருமை சகோதரி திருமதி ஜோஜ் ரதனி அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அன்பு நேயர்களும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். தொடர்ந்து திரு அவர்கள் 9 மணி வரை இந்த நிகழ்ச்சி அவருடைய குரல் உன்னூடாக வானொலியில் விளம்பரும். அப்போ வாழ்த்துகின்றவர்கள் நீங்கள் நேரடியாக இணைந்து கொண்டு வாழ்த்தி மகிழலாம். இந்த நேரத்தில் விடையோடு வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் அண்ணா. நன்மனோரி சுப்பிரமணியம்.
0: எப்படி இருக்கிறீங்க சௌரம்?
1: நலமாக இருக்கிறோம். காலமே பங்கு வைக்க முடியவில்லை. வாழ்த்து சொல்றதுக்கு இப்போது சொல்ல முடியுமா?
0: ஓ சொல்லுங்க சொல்லுங்க. அவர்கள் காசு கட்டி தானே செய்கிறார்கள்.
1: ஓகே அண்ணா, உங்கள் பணிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் ஜோஜ் ரஜினி.
0: ரஜினி
1: அவர் நாடக நடிகை, அகரகலா வெள்ளி அவார்டு நாடகம் நாங்கள் விரும்பி
0: கேட்கிறேன். உண்மையாக ஒரு நல்ல
1: கட்டிக்காரர்.
0: வந்து எல்லா சமையலும் செய்வா. அலங்காரங்கள் ஆறாம் நம்பர் காரம் கொஞ்சம் திறமசாலிகளா இருப்பார். தங்களை அழகுபடுத்துறதோட
1: வாழ்த்துவதற்கு சந்தர்ப்பம் தந்த வானவில் நாடக குழுவினர்களுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு உங்கள் பணிகளுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அண்ணா.
0: நன்றி சௌதரி. அதே போல் நீங்களும் நல்ல தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க்கை. அவர் எங்கள் அன்பு சகோதரி மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் மதனா.
0: வணக்கம் மதனா. நலமா இருக்கீங்களா மதனா?
2: ஆமா நலமா இருக்கோம். நீங்கள்
0: நல்ல சௌக்கியமா உற்சாமா? குட்டி குட்டி போட்டுருக்கோம்.
2: நானும்
0: வயிறு முட்டி போய்கிறது. அந்த பாம்பு சாரைய சார பாம்பு தவளைய விழுங்கினா அந்த வயிறு முட்டி கிடக்கும். அந்த மாதிரி முட்டி போய் கிடக்குது. நீங்க திருவந்த நிகழ்ச்சிக்கு வரீங்களா? விளையாடுறீங்க.
2: முதலில் எங்கு பிறந்த நாளை காணும் திருமதி ரதினி ஜோஜ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்தையும் தெரிவித்து அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்தி கொண்டுறாரு. அதனால நான் இதுக்கு இப்போ இதோ இந்த காதல எடுத்துக்கிறது பட்டயம் வந்து சொல்றேன்.
0: என்னமா?
2: பட்டயம். பட்டயம்.
0: நன்றி வாழ்த்துக்களை. நன்றிகள் கண்டுபிடிச்சதுக்கு. ராணி சம்பந்தர் அவர்கள் வைஃபர் ஊடாக வந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
3: வணக்கம் ராஜா.
0: சத்தமா கரீங்க ராணி?
3: நலமா இருக்கீங்களா?
0: இல்ல என்ன மனவரைக்கு வந்த
3: நீங்க சத்தம் ஆண்டவன நான் என்ன செய்யறது?
0: சத்தமா கதையம்மா அடி வயிற்று
3: அதான் நலமா கேக்குறேன்.
0: நல்லா கேளு. என்னடா நீங்க வாட்ஸ்அப்புக்கு கண்டுபிடிச்சு வாங்க வாட்ஸ்அப்புக்கு. அவர் ராணி சம்பந்தர் ராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஓ வணக்கம் ஒரு நிமிஷம் நீங்க
4: ஓகே.

0: சகோதரி பிலோமினா அஞ்சன் அவர்கள் வணக்கம்.
1: வணக்கம் ராஜானா,
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ நலமா இருக்கிறேன்,
0: நன்றி. நாங்களும் நலமா இருக்கிறோம்,
1: நன்றி. நல்ல வெதர், நல்லா இருக்கு, காலநிலை நல்லா இருக்கு.
0: ஓகே, வெயிலா இருக்கு.
1: நீங்களும் தான் வழியால வந்த நீங்கள்,
0: சரியான வெயில்
1: இன்றைக்கு கொஞ்சம் கூட வெயில்
0: இல்ல,
1: அதுக்குள்ள இருக்கபடியா ஏர் கண்டிஷன் எல்லாம் போட்ட மாதிரி இருக்கும். சரி, உங்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறி கொண்டு
0: வாழ்த்துக்கள் 100% விடையை சொன்னாங்க.
1: நன்றி நன்றி நன்றி ராஜண்ணா, உங்களோட வாழ்த்துக்களுக்கு நன்றி. இன்றைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஜோதி ரஜினி அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகள், கணவன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருடன் சந்தோஷமாக வாழ்வாக பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அவரையும் வாழ்த்தி கொண்டு சிஆர்டி வானவில் நாடக குழுவினருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் விட வந்து மண் என்ற சொல்லெடுத்து மண் எடுத்து மனிதனே முடையோர்
0: மண்ணில் இருந்து மனிதனே மண் எடுத்தீங்க.
1: மண்ண பார்த்து தானே வாழ்வாதாரத்தை கொடுப்பாங்க, அந்த கருத்துலதான் நான் எடுத்தினான்.
0: நன்றி.
1: அதை எடுத்து மனிதனே முடையோரை தான் கடவுளாக நினைக்கலாம் இந்த காலத்துல.
0: நன்றி அம்மா.
1: நன்றி ராஜனா.
0: பிலோமினா ஆண்டன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் இணைந்திருக்கும் அன்பு சகோதரி திருமதி ராணி சம்பந்தர்.
2: வணக்கம் ராஜாண்ணா.
0: நடமா இருக்கிறீங்களா ராணி?
2: ஆமா அண்ணா, நிலைமை இருக்கிறேன். நந்தி என்ன அண்டை வெள்ளிக்கிழமை வர முடியாம போயிட்டு ஒரு கோப்பி உடிக்க போயிட்டேன் ஒரு இடத்துக்கு, ஜெர்மன்காரோட
0: சொல்லுங்க.
2: அப்ப வர முடியாம போயிட்டு இப்ப நான் மண் எடுத்து மனிதனையும் எடுத்தேன் அவ சொல்லிட்டா வாங்கும் என்ன?
0: அவ சொன்ன மண் மனிதனையும்.
2: ஐயோ, நான் மண் தான் முதல் டக்குன்னு பதில சொல்லிட்டு போயிருக்கலாம் உங்களுக்கு.
0: அது பரவாயில்ல, நீங்க கட்டிக்காரிய ரெண்டு பேரும் சரியோண்டு இல்ல முதல் பாக்கணும்.
2: இல்ல நம்ம 100% சரி ராஜாண்ணா,
0: உண்மையா?
2: ஓ, அது வாழ்வாதாரத்துல முக்கியம் வந்து சூரியன் அதோட சேர்ந்தது தண்ணி, சுற்றுச்சூழல், காலநிலை, மனித உழைப்பு, இயற்கை வளங்கள், அதுதான் மனித முக்கியமான அந்த உலகின் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிற முக்கியமான முதன்மை சக்திகள்.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி. அதோட அன்றைக்கு யார் சொன்னது? இவாவா சொன்னவா?
0: பிலோமினா 50%, இவா 50%, பிலோமினா வந்து கடைசியா ரெண்டே ஒரு அடியா சொன்னவா.
2: நீங்க அந்த ரெண்டாவது
0: தெருவோரத்திலிருந்து தெளிந்த
2: இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு சொன்னது ராஜாண்ணா, இன்றைக்கு சொன்னீங்களே அந்த ரெண்டாவது. எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவ என்றும் அதே புன்னகையோட இதே மாதிரி நாடகங்கள் நல்லா நடிப்பா, நல்லா எனக்கு நல்லா பிடிக்கும், நான் விரும்பி கேட்கறது உண்டு. அதே மாதிரி பல நாடகங்களும் மற்ற
0: கலைகள் வந்து சொல்றீங்களே, அவர் ஒரு புள்ளிய ஊக்குவிக்கிறேன்.
2: நான் கூட நிக்கிறேன் இல்லையாண்ணா,
0: தெரியும்.
2: இல்லையண்ணா, நான் மகன் வீட்டை நிக்கிறது கூட, அதோட வந்து இங்க வீட்டு வேற வேலியல்
0: பூசிகள்
2: பாட்டுகள்
0: அவர்களை
2: நான் கட்டாயம் கதைக்கிற. நான் கேளுங்க, தரிசனம் கேளுங்க, நான் நின்றா ஒரு மணித்தியாவது மேல அவரோட கதைப்பேன். ஆனா இப்ப நான் கண்ணால் சனி ஞாயிறு எனக்கு துப்புரவ நேரம் இல்லையண்ணா.
0: வந்து கதை
2: அதாவது அவவுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்து எங்கள் நடிகர் நாடக குழுக்கு குழு தலைவர்கள் நாடக அங்கத்தவர் அனைவர் எங்கள் குடும்பம் சார்பாக நந்திகளையும் வாழ்த்துக்களையும் கோரிக்கொண்டு இந்த ரெண்டாவது கேள்விய சொல்லுவீங்களா அவருக்கா? இந்த இப்ப சொன்னது நீங்க இருக்குதல்ல,
0: அதர்மா மனிதனே என்று சொல்லிட்டீங்களா?
2: இல்ல இல்ல, ஓ நான் சொன்னேனா நான் அதை சரியான இது இன்னும் ஒரு வேற விடையும் பெறலாம்
0: தானே. பொய்யெல்லாம் சொல்றீங்க,
2: 100% முன்விட
0: அப்படி சொல்லுங்க. அதாவது உலக இயக்கத்தில் வல்லமை கொண்டவரை காண முடியாத சந்தேகங்கள் இருந்தாலும் சந்தேகமின்றி நாம் காணக்கூடியவரை விடையாக பெறலாம். நன்றி. அவர் சகோதரி ராணி சம்பந்தர். ராணி சம்பந்தரை தொடர்ந்து சகோதரி ஷியாமலா அவர்கள். வணக்கம் ஷியாமலா.
3: நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம். சத்தமாக கதைங்க ஷியாமலா.
3: நன்றி,
0: வர செய்யறதுக்கு அம்மாளாச்சிட்ட நான் கும்பிட்டு நீங்க நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நாங்க நல்லமா இருக்கிறோம். நன்றி ராஜா. நான் உங்களுக்கு எழுதி விட்டு நான் தேவி என்னன்னு இந்த தெளிந்த நீர் தண்ணி
0: நான் பார்க்க இல்லையா? நான் டெலிபோன் அங்க கிட கண்டு தெரியாது. நான் செக்ரட்டரி கிட்ட வச்சிருக்கேன்.
2: நான் சொல்லல, நான் நன்னீர்.
0: ஆ, சரி, அது வா சொன்னது வந்து ஒரு ஆள் சொன்னது. இப்ப
2: யார்
0: சொன்னது வந்து தேவியன் தான் சொன்னது. இப்ப ஒரு ஆள் வந்து சொல்லிட்டா அங்க ராணி அங்கட வதனா வந்து சொன்னவா? ஆ, வதனா வந்து சொன்னவா. வீட்டுல போய் கிடந்து கிடக்கணும். நடக்க மாட்டேன், நான் நடக்க விருப்பம் இல்லையா? அது பணி என்று, அது ஒரு பணி. அது வந்து அவர்களை வயதானவர்கள் காலமையில் எழுந்து நிற்பார்கள். அவர்கள் அவர்கள் பாவங்கள் முகங்களை
2: வீழ்த்திருந்தார்.
0: அப்ப அவர்களை ஏமாற்றக்கூடாது. பாவங்கள்
2: போகணும் என்று சொல்லி நாங்கள் எழும்பி நடந்தாலும் பாவம்
0: இது பிறப்பில் எனக்கு இந்த ஆசை இப்ப வந்தது. இப்ப வந்து நான் தாயத்தில் இருக்கையே வந்துட்டு 73-75 அந்த ஆசையை நான் போய் அங்கே ஒரு கொழும்பில் இருக்கிற வெள்ளவத்தில் இருக்கிற ஒரு முஸ்லாமியர்கிட்ட காசையும் கொடுத்து அது பெரிய
2: விளையாட்டு.
0: கோவிந்தாண்டு போனது 2000 ரூபாய். அது பெரிய காசு. 2000
2: இல்ல, அந்த அந்த அதை விட நல்ல நிலைமையில இருக்கிறீங்க.
0: அது உள்ளுகிற மாடண்டா உள்ளுருக்கதான் உள்ளோகணும்.
2: சத்தம்
0: குறைவு.
2: சரியா
0: சொல்லுங்க.
2: நன்றி
0: சகோதரி.
2: நன்றி ராஜண்ணா.
0: சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
3: வணக்கம் ராஜண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
3: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
0: நன்றி.
3: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதனை வானொலிக்கு எடுத்து வந்த வானொலி நாடக குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் வந்து மண்ணில இருந்து மகேஸ்வர

0: பதனா விட்டு நான் எப்பவும் பாக்குறேன்னு ஒரு ஆள் விட்டுட்டு போக லைன் அதை புடிச்சு எங்களுக்கு அடிக்கி வச்ச உங்களுக்கு வராதா
1: அமைத்தி வச்சிருக்கோம் தானே இவ்வளவு
0: அவையும்
1: எடுத்து
0: அடிக்கணும் பிறந்தநாளை கொண்டாடும் திருமதி ரதினி ஜோஜுக்கு எங்க குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள். அவர் உடல்யத்தோடு கணவர் பிள்ளைகள் வீர பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றவரை வாழ்த்திக்கொண்டு இதனை வானொலி கொடுத்து வந்த டிஆர்டி வானவில் நாடக குழுவினர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இது வந்து நானும் மண் சொல்லி மனிதநேயம்.
1: இப்ப நீங்க என்னத்துல கதைக்கிறீங்க? ஹேண்ட்போன்லயா வீட்டு
0: வீட்டு
1: போன் விக்குது
0: வேண்ட போயின போது யாரு நான் விக்கிறேன்
1: இல்ல விக்கிறேன் சொல்றேன். இப்ப கதைக்கு வருவியா? உங்களோட போன்லதான் உள்ள பிரச்சனை. நீங்க எங்க திருப்பி
0: பாத்து
1: அது சரி அது நாங்க மெக்கானிக் வேலை பாத்துட்டோம்.
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள். அவர் குணநாயகி பசுபதி அவர்கள், அவர்களை தொடர்ந்து கோகுலன் தவமலர் அவர்கள் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் தவமலர்.
2: வணக்கம் ராஜாண்டா. நிலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
2: நாங்களும் நிலமா இருக்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி ஜோஜ் ரதனி சகல சௌபாக்கியங்களுடன் வாழ வேணும்னு, பிள்ளைகள் கணவருடன் தீர்க்க சுமங்கலிய வாழ வேணும்னு வாழ்த்தி அதை வானொலிக்கு எடுத்து வந்த நாடக குழுவினருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகள் ராஜா.
1: நன்றி சௌதரி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் கேட்கொண்டிருப்பார். நன்றி,
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அவர் சகோதரியை தவமலன் அவர்களே சொன்னவர்கள். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஜெயா நடேசன்.
3: வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நான் நலமா இருக்கிறோம்.
1: நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறோம்.
3: வாழ்த்துக்கள். இந்த பிறந்த நாளை கொண்டாடும் ஜோஜ் ரஜினி அவர்களுக்கு
1: ரதினி ரதினி ரதினி ரதினி ராணா தீனா நீனா ரதிக்கு ரதிக்கு பின்னால நீனா போட்டுடும்.
3: ரதினி, ஆமா ரதினி பிறந்த நாள் கொண்டாடுன்றா அவர் எப்போதும் சுவலத்துடன் இன்றும் சந்தோஷமாக வாழ்க்கை நடாத்த இறையாசுடன் வாழ்த்தி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டும் அதனை வானிலை கெடுத்து வந்த நாடக குழுவினர் வானொலி நாடக குழுவினர் அனைத்து நன்றிகளை பாராட்டுகளை கூறிக்கொண்டு நானும் ராஜா மண்ணை எடுத்து மனித பண்பு சொல்லிப்பாங்க.
1: மண்ணிலிருந்து மனித பண்பு.
3: ஆமா,
1: நன்றியம்மா, வாழ்த்துக்கள்.
3: நன்றி ராஜா.
1: அவர் சகோதரி திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி சித்ரா பவன். நலமா?
4: ஆம், நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: நன்றி. அப்படியே இன்று நல்லா இருக்கும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு.
4: நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் சித்ரா.
4: இப்ப குரலை பிடிச்சிட்டீங்களா?
1: ஓம் என்ற இல்ல கலா, இந்த குரல் மாதிரி கிடந்தது மெல்லவா கலைக்க கலா ராணி அப்போதையும் கதைச்சிடும். நீங்க கதைக்கு வந்துட்டா?
4: கேட்டேன்.
1: கேட்டேன்.

0: அப்ப நீங்க நிலைமை இருக்க இல்லாமல் சிறு ஜெயசியம்மனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் யோ ரஜினி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் தேக ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடனும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கோடு கொண்டு நான் மடங்கும் சிறு ஜெயதிர்கம்மனை பிரார்த்தித்துக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த வானவில் நாடக குழுவினர்களுக்கும் இதய நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நானும் வந்து மண்ணிலிருந்து மனிதநேயம் என்று சொல்றேன்.
1: மனிதநேயம் சொல்றீங்க,
0: ஓம்
1: நல்லபடியா?
0: நல்லபடியதானே.
1: நன்றி, வாழ்த்துக்களும் உங்களுடைய பாப்பும் கூட விட சரியான்.
0: நன்றி. என்ன
1: ஒரு நாள் இல்லாம செய்றீங்கள். அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம். நீனா நலமா இருக்கீங்களா? என்ன மாதிரி வைஃபர்ல நல்ல சவுண்டா வருதா?
2: ஓ நல்லா வந்து சியாமல கண்ட குரல் இல்ல, காலமே மண்டே இப்போ வந்தது.
1: நல்லா வந்ததா?
2: ஓ நல்லா வந்தது. அவ சொல்ல சரி.
1: அப்ப பிரச்சனை இல்லை.
2: ஆம். நீங்க நான் என்னதான் கண்டு
1: உங்களுக்கு
2: என்ன வாங்க வாங்கன்னு சொல்லிட்டீங்க.
1: இல்ல உங்களோட குரல் ஏற்கனவே இனிமையான குரல் பிறகு கீழ் என்ன
2: கடவுள் என்ன
1: கொடுமை
2: என்ன கொடுமையடா
1: சரவணா என்ன கொடுமையடா.
2: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஜோஸ் ரஜினி பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு வானொலி கருத்து வந்த வானவில் நாடக குழுவினருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நான்காஜன மண்ணில இருந்து என்ன என்னுடைய கணவர் ரெண்டு பேரும் வந்துட்டு முழு பேரும் வந்து அவர் வீட்டு பேரும் வந்துட்டு
1: இந்த பாட்டிலையோ
2: இல்ல இந்த விடையில
1: அப்படியா
2: மகேஸ்வரனும் மகானும் மகானண்டு வீட்டுல கூப்பிடுறது அவருடைய பேர் மகேஸ்வரன்.
1: நன்றி. அவர் மனித நேயத்தோடு போகின்றார் மீனா அவர்கள். மீனாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் ராஜலிங்கம், நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமாம், நாங்கள் நலமா
1: இருக்கோம். நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம் கடவுள் புண்ணியத்தில்.
3: எல்லோரும் நலமா இருக்கு. எல்லாம் அன்னை ஆசியமா இருக்கும் தங்கள் சார் எல்லோருக்கும் கிடைக்கணும் கொண்டு வேண்டிக்கொண்டிருக்கோம் என்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்புக்கும் பந்துக்கும் நேரே சகோதரி திருமதி யோசிவாதினி அவர்கள் இன்று ஊர் என்றும் சகல வாக்கியம் பெற்று பேரும் ஊழவோடும் இக்க சுமங்கலியாக எங்களுடைய காலம் வாழ்வன வாழ்த்திக் கொண்டு அதனை வானொலி வளர்ச்சி அதிகரித்து வந்த நாடக குழுவினர் அனைவருக்கும் எனது மனவார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு நானும் மண்ணிலிருந்து மனித நேயத்தை தான் சொல்றேன்.
1: நன்றி ராஜலிங்கம், உங்களுடைய அன்பான விடைக்கு நன்றி.
3: நன்றி மேடம்.
1: நன்றி. அவர் பிரான்சில் இருந்து ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
4: வணக்கம் ராஜானே.
1: நலமா இருக்கீங்களா?
4: நாங்க நலமா இருக்கணும் ராஜானே. நீங்களும் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம்.
4: நீங்களும் நல்லா நிலைமை இருக்கணும்னு நான் உறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி ஜோஸ் ரஜினி அவர்கள் இந்து குழந்தும் சகலது பெரு பல்லாண்டு காலம் பாடுவோன்மெண்டு எங்கள் குடும்பத்தின் சாரில் வாட்டிக்கொண்டு அதை வானொலிக்கு எடுத்துக்கொண்ட வந்த வானவில் நாடக குழுவினருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் ராஜானே.
1: நன்றி சகோதரி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் சாப்பிடுதும் கேட்டுக்கொண்டிருப்பார், மிக மகிழ்ச்சி அடைவார்.
4: நானும் ராஜானே மண்ணிலிருந்து மனித நேயம் சொல்றேன்.
1: எங்க நீங்க காலமே?
4: நன்றி.
1: உங்களுக்கு நன்றிகள், உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. அவர் திருமதி ஜெயந்திமாலா அவர்கள். ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக எங்களுடைய வாட்ஸ்அப் நாயகி வந்திருக்கிறார். வணக்கம்.
5: வணக்கம் அன்பான ராஜா. நாடு உரையாடுவது மட்டும் மகிழ்ச்சி.
1: எப்படி இருக்கிறீங்கள் திருமதி புஷ்பவதி அம்மா?
5: நல்லா இருக்கிறேன். கூட வடை சாப்பிட்டது காவம் கொண்டது எனக்கு
1: வரையவா?
5: இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி ரோஜ் ரதனிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 16 பேச்சு பெருவாழ் வாழவனும் என்று வாழ்த்துவதோடு அதனை வாழ்நிலைக்கு எடுத்து வந்த வானவில் குழுவினருக்கு மனமாற வாழ்த்துக்களும் நன்றியும். இப்படி ஒருவரை ஒருவர் வாழ்த்தைக்க அது மகிழ்ச்சியாக இருக்கும்,
1: சந்தோஷமா இருக்கும். அவர் வாழ்த்து உங்களோட வாழ்த்துக்களை கேட்க உங்களுக்கு நன்மை தீமை தெரியாது, ஜோச்சரதனியை பற்றி தெரியாது. நீங்கள் வாழ்த்துற வாழ்த்து உண்மையாக அவர் மிக மிக சந்தோஷமா இருக்கும்.
5: நான் யார் என்றாலும் நான் பார்க்குறேன் கேட்டால் ஓடி வந்து ஓடி வந்து
1: வானொலிக்கு வானொலிக்கு தான் அந்த வாழ்த்து உண்மையாக வானொலியை நேசிக்கிறவர்கள் ஆரண்டு பார்த்து வாழ்த்தக்கூடாது, அது முகமன் மாதிரி போய்
5: நான் தர்ஷனுக்கு சொல்லிக்க சொல்றேன். நான் இந்த வாழ்த்து நிகழ்ச்சி இப்படி ஒரு வாழ்த்து நிகழ்ச்சி எங்கேயும் இல்லை ஊடகங்கள்ல.
1: உண்மையாக
5: டிஆர்டி அதுக்கு ஒரு யாருக்கும்
1: யாரும் வானொலியை நேசிக்கிறவர்கள் உடனடியாக வாழ்த்த வேண்டியார். அவன் என்ன வந்து வாழ்க்கையில் எனக்கு மொய் போட இல்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் மொய் போட
5: ரதனி வந்து கலைக்கிறது குறைவு
1: இல்லை. அவன் வேலைக்கு காலம் 6 மணிக்கு இறங்கினாப்புல நான் நினைக்கிறேன் 1:30 அப்படி தான் வீட்டை வர்றவாண்டு பிறகு திரும்பவும்
5: போடுவான்.
1: ரைட், உங்களை ஆசையை நான் ஏற்றுக்கொண்டு கேட்டுருப்பா பார்த்து கேட்டுருக்க சொல்லுவார்கள். நன்றி
5: அவருக்கு நன்றி கூறி நானும் மண் எடுத்து மனித நேயத்தை சொல்றேன்.
1: மனித நேயத்தை சொல்றீங்க, நன்றி.
5: ஓம் அண்ணா, நன்றி, வணக்கம்.
1: அவர் சகோதரி திருமதி புஷ்பதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
6: நலமாக இருக்கிறோம், நீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நன்றி.
6: எப்படி கேக்கு சாப்பிட்டீங்களா?
1: கேக்கா வடையில இங்க போண்டா எல்லாம் சாப்பிட்டு நான் அந்த ஐயோ உளுந்தையெல்லாம்
6: அதுதான் பிரச்சனையால ஆகிறாக்கிறோம். தடமாட்டேன்
1: நான், தடமாற இல்ல
6: சித்ரா விடியே தடமாற பண்ணி போட்டீங்க.
1: நான் சொல்லி போட்டேன், தெரியாம சொல்லி போட்டு அதுக்கு இன்னொரு கதை தடமாறேன். அனைக்கு மடி சறுக்குறதானே
6: அப்ப சித்ராவும் மேனடா தன்னை விட மச்சாக்கள்ன்ற பேர் சொல்ல கூடாது.
1: அதான் ரத்த வாசம் பண்றது உங்களுக்கு ஒன்றும் கூட சௌகரம் இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவீங்க, அப்படித்தான்
6: சொல்லுவேன்.
1: நானும் அவன் உண்டாண்டு
6: வாங்க. நீங்க நலமா இருக்கிற வேண்டி கொண்டு பிறந்த நாளை கொண்டாடும் ரவி ஜோர்ஜுக்கு எங்கள் குடும்பம் தாண்ட.
1: நீங்க வர்றீங்களா திருவிழா நிகழ்ச்சிக்கெல்லாம் வர்றீங்களா?
6: ஐயோ சரியான கஷ்டம் என்ன, அப்படி ஒருக்கா வந்துட்டு பிறகு ஓடுவேன், பிறகு திரும்பி வரையலா.
1: அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாங்க. கஷ்டம் உங்களுக்கு 4 கொண்டு வந்து வச்சிருக்கலாம்.
6: கவலைப்பட்டு
1: ஓடி வாங்க போய் நேரத்துக்கு போய் ஆறுல போய் கேட்டுட்டு கேக்குறேன்.
6: நீங்க போய் சேர லேட் ஆகும்.
1: கார்ல போறேன், ஹெலிகாப்டர் கார் வருது.
6: சௌபாகியத்தோடு கணவர் பிள்ளைகளோடு தீர்த்த சுமங்கலியாக 100 காலம் ஆரோக்கியமாக. ஆரோக்கியம் தான் என்ன முக்கியம், வயது போக போய் இந்த ஆரோக்கியங்கள்ல கவனம் செலுத்தி கடையை கடையடு என்று ஓடாமல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தி என்ன உட்டாடுறவளோட பேர பிள்ளைகளோட விளையாட வேணுமெண்டு நாடக நடிகண்ட உண்மையில சிரிப்பு சிரிப்பு நாடகத்துல நல்ல ஒரு நாடக நடிகையாக இருக்கிற அவளுக்கு வாழ்த்துக்களை கூறி வானொலி இருக்கும் வரையும் அவளோட உடலும் இந்த வானொலி நாடகத்தில் ஒழிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்தை கூறி வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த அந்த நாடக வானொலி குழுவினருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். அப்ப நானும் இதுக்கு விட மண்ணில இருந்து மெய்வினைன்னு சொல்றது.
1: நன்றி சகோதரம், அணிந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகளை தெரிவித்து விடைக்கு நன்றி. சந்திப்போம். நன்றி. அவர் சகோதரி மதனி மோகன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரா, வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சுவாசினி, நலமா இருக்கீங்களா?
7: ஓ, நாங்க நலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே நலமா இருக்கும் வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் யோஸ் ரதினி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவன் உடனும் தீருந்திடப்புடன் தள்ளாண்டு காலம் வாழ்க வாழ்கண்டு வாழ்த்திக்கொண்டு இதை வானிலைக்கு எடுத்து வந்த வானவில் நாடக குழுவினருக்கு நன்றிகளை மாத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மண்ணிலிருந்து மனிதநேயம் என்று சொல்றேன்.
1: நன்றி சௌதரி, விடை கூறியதற்கும் வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
7: நன்றி, வணக்கம்.
1: நன்றி அம்மா. அவர் சகோதரி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் எமது இதய பூர்வமான நன்றிகள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:46, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:46. இன்றைய வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் வானொலியில் நாடக குழுவினர். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பிரான்சில் சார்சலில் வசிக்கும் திருமதி ரதினி ஜோர்ஜ் அவர்கள் இன்று தனது பிறந்த நாளையே தனது இல்லத்தில் அன்பு பிள்ளைகள், அன்பு கணவர் மற்றும் அவர்களுடைய உற்றார் உறவினர்களோடு இணைந்து மிக அமைதியாக கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கென டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. ரதினியை வாழ்த்துவோர்கள் அன்பு கணவர் ஜோர்ஜ் அவர்கள், அன்பு தாயார் எட்வினா ஜெயமணி, அன்பு பிள்ளைகள் மாசியன் டாமியன், மருமக்கள் மரியாலா லக்ஷனா, பேரப்பிள்ளைகள் ஆதாம் மரியாம் இலியாஸ் இணையா, மற்றது சவிதா, மற்றும் அண்ணா அண்ணி குடும்பம், மச்சான்மார் மச்சாள்மார், மருமக்கள் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இந்த நேரத்திலே அன்பு உறவு ஒருவர் அழைப்பை ஏற்படுத்தினார், அவருடைய அழைப்பு நிறுத்தப்பட்டுவிட்டது. இந்த நேரத்தில் அந்த பாடலை மீண்டும் ஒருமுறை, இந்த பாடலை கண்ணதாசனிடமிருந்து தேவர் தயாரித்த முகராசி படத்தில் இந்த பாடல் வந்தது. அதில் அரைக்கை பூட்டி வச்சு போட்டதுனால் இந்த பாடலை கண்ணதாசனிடமிருந்து வாங்கியவராம். அவருக்கு எழுதுறது பஞ்சையாக இருந்தது, அவர் பின்னேறம் தண்ணியும் எழுதி துறப்பெடுத்துட்டுறான் பூட்டி போட்டு. அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஜன்னல்களிலிருந்து இந்த பாடல் எழுதியை கொடுத்து தான் இந்த பாடல் வரி அமைந்தது.

குண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு, கொண்டாடும் போது ஒரு பேரு, உயிர் கூடுவிட்டு போன பின்னே கூட யாரு, குண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர்.

நாள் போட்டு சேர்ந்துடப்பா, உயிரும் மேயோடு சேர்ந்துடப்பா.

ஓடி

வந்து படுத்தான், மண்ணை கொட்டியவன் வேலி எடுத்தான். உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் இங்கே கொண்டு வந்து போட்ட

0: ബാങ്കുകാർക്ക് വന്ന് 15 വർഷം പോയിട്ട് ഒരു ഒഴുങ്കാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടി എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിട്ട് കൊണ്ടു വയ്ക്കൂ
1: എന്നെ വാണി സുമ്മാ പുറത്തോണ്ടിരിക്കുക എന്തിനാണ് നിങ്ങളുടെ ഇതിക്കില്ലാതെ വൻകൂവർ കനഡാവിൽ പല ഇന്ദ്ര നിർമ്മനർ തവേന്ദ്രം അവർക്കോടൻ തുറന്നു കൊണ്ട് പുതുതാക വീട് കെട്ടിക്കൊണ്ടാർ സാരഥി അനുമതി പത്രത്തെ വിറവാക പെറ്റുകൊണ്ടാർ. നിങ്ങളും തയക്കമന്ത്രി വിറവാക തുറന്നു കൊണ്ട് 744 East 30 അവനിയു വൻകൂവർ കനഡ തുറന്നു തെലവിസി ഇലക്കം 604 719 52 52. മറന്നുവിടാതെ വിറവാക പുതുതാക വീട് കെട്ടിക്കൊള്ള വിറവാക സാരഥി അനുമതി പത്രത്തെ പെറ്റുകൊള്ള തവേന്ദ്രം തുറന്നു തെലവിസി ഇലക്കം 604 719 52 52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்
2: உனக்கு நல்ல சக்தி ரமேஷ் முடி.
3: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான தங்கச்சி தங்கச்சி
4: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
5: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா மோபரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777 36 74 18 அல்லது 0774 0040. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777 37 74 18 அல்லது 0076 24 0040. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
6: நேரம் சரியாக 5:55 ஐக்கியராஜ்யத்தில் 4:55. இந்த நேரத்தில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் கூட்டாளம் குணத்தை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் குணம்.
7: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
6: நல்லா இருக்கிறோம். நீங்கள்
7: நல்ல சுகமா இருக்கிறோம்? மற்ற இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சகோதரிக்கு எங்கள் குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். டிஆர்டி வளர்ச்சி கருதி இந்த நிகழ்வை வானலைக்கு எடுத்த அந்த நாடக குழுவினருக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அவர்கள் தான் இருக்கிறதாலதான் இன்று டிஆர்டி உலகம் முழுக்க இருக்கின்றது. அவர்களுக்கு முதல்கண் நன்றியையும் சகோதரிக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து ராஜாண்ண அன்பாக விடைபெற்று செல்கின்றேன்.
6: நன்றி. அந்த பிள்ளைக்கு பேர் ஜோச் ரதனி.
7: ஜோச் ரதனி. ஜோச் ரதனிக்கு மாதாருள் கிடைக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
6: நன்றி குணம். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார். மிக்க மகிழ்ச்சி அடைவார். நன்றி சகோதரம். அவர் எங்கள் குற்றாலம் குணம் அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தியிருந்தார். நேரம் சரியாக என்ன 4 நிமிட பொழுது இருக்கின்றது. அன்பர்களுக்கு திரு அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராக இருக்கின்றார். அவருக்கும் வழிவிட்டு செல்ல வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்த்தாதவர்கள் அன்பு உறவுகள் வந்து இந்த நேரத்தில் கூட நீங்கள் வாழ்த்தலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை காலையிலிருந்து இன்று வரை எடுத்துக் கொண்டு போயிருக்கின்றார்கள் டிஆர்டி வானவில் நாடக குழு. அவர்களுக்கும் எமது நன்றிகள். என்று ஜோச்சரதனி அவர்கள் தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் தீர்க்க சுமங்கலியாக தேக ஆரோக்கியத்துடன் அவர் 16 செல்வங்களும் பெற்றுவிட்டார். என்றாலும் அவருடைய தேகம் ஆரோக்கியம்தான் மிக மிக முக்கியம். தேக ஆரோக்கியத்துடன் 100 வயது மட்டும் தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. அன்பு உறவுகளே,
8: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயும் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலோர பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கள்.
6: சென்னை சில்க் நேரம் சரியாக 5:59 ஐக்கியராட்சியத்தில் 4:59 இந்த வேளையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புரோ. வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீங்களோ?
6: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம் சரோ. நீங்கள்?
9: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு.
6: நன்றி அம்மா.
9: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஜோஜ் ரதனிக்கு எங்கள் இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவ தேக ஆரோக்கியத்தோட 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்து கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த நாடக குழுவினருக்கும் நன்றிகள்.
6: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துகள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார். மிக்க மகிழ்ச்சி அடைவார். இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்களுக்கு நன்றிகள்.
9: நன்றி, வணக்கம்.
6: அவர் சரோ அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரோடு நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு திருவுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.
10: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க, பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
11: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
10: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
12: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
10: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
13: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
14: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00. பரிசு லாட்சபலில் யூஇ கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
15: ஒரு கவிதை சொல்வாயா?
16: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
17: எத்தனை பேருக்கு?
16: கிட்டத்தட்ட ஒரு 60 வரும்.
17: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
16: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
14: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, இதுவரை நேரம் நிகழ்ச்சிகளில் தயாரித்து தொகுத்து வழங்கிய ராஜா அண்ணாக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முதல் 9 வரை உங்களுடன் நான் பயணம் செய்ய இருக்கிறேன். 6 முதல் 7 வரை எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். 7 to 8 வரை தமிழோடு விளையாடு. 8 to 9 வரை கவிதை பாடின் நேரம். 9 பிரதான செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து உதவோமா என்று 12 வரை TRT தமிழொலியில் அனைத்து நிகழ்ச்சிகளும் இடம்பெறும். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் இணைந்து கொண்டிருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானலைக்கு எடுத்து வருபவர்கள் TRT தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானலைக்கு எடுத்து வருபவர்கள் வானவில் நாடகக்குழு அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்து கொண்டு, பிரான்ஸ் சாசலில் வசிக்கும் திருமதி ஜோர்ஜ் ராதனி அவர்கள் இன்று 15 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை தனது பிறந்த நாளை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கிறார். இவரை இன்று போல் என்றும் சகல செல்வங்களும் பெற்று நீடுழி காலம் பல்லாண்டு வாழ வேண்டுமென்று TRT நிலைய கலையக சார்பாக அவரை வாழ்த்திக் கொண்டு, வளமை போல் இப்போ எனது தெருவிலே சில திரை இசை பாடல்களும் அத்துடன் சில குறிப்புகளும் தருவது வளமை. அதே போல இன்றும் வந்து ஒரு சிறியொரு கதை தான். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு விழிப்புணர்வு என்று சொல்லி சொல்வதை விழிப்புணர்வு தான். எங்கள்ட வாழ்க்கையில் வந்து நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து யாரோ ஒருவருக்கு ஒரு படிப்பினையே கொடுக்குது. கட்டாயமாக வந்து நாங்கள் வந்து இந்த வாழ்க்கையில் வந்து நாங்கள் வாழும் போது எங்களுக்கு வந்து ஒவ்வொரு படிப்பினையை இந்த வாழ்க்கை வந்து தந்து கொண்டு இருக்கிறது. ஒருவரை பார்த்து ஒவ்வொரு விஷயமும் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கோ அல்லது நாங்கள் விட்ட தவறுகளை வந்து திருத்தி கொள்வதற்கு எங்களுக்கு வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை கடவுள் அளிக்கிறார். அந்த வகையில் வந்து நான் இன்றைக்கு ஒரு முதலாவதாக எடுத்து வந்த கதை என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து ஒரு சப்பாத்தை வேண்டுறோம். அந்த சப்பாத்து வந்து அளவில்லாமல் போய்விட்டது. எங்கள்ட காலுக்கு அது அளவில்லாமல் போய்விட்டது என்பதற்காக நாங்கள் வந்து எங்கள்ட காலை மாற்ற போவதில்லை. எங்கள்ட காலை வந்து சரி செய்வது போவதில்லை. நாங்கள் மாற்றுவது வந்து சப்பாத்து. அப்போ எங்களுக்கு அந்த சப்பாத்து தான் எங்களுக்கு வந்து எங்களோடு ஒத்து போகவில்லையா? அப்போ ஒத்து போகாத சப்பாத்தத்தை மாத்திரமே தவிர எங்கள்ட காலை மாற்றவில்லை. அதே போல தான் சில நேரங்களில் சில இடங்களில் வந்து எங்களுக்கு வந்து எங்கள்ட வாழ்க்கையில் வந்து நாங்கள் சில இடங்கள் வந்து எங்களுக்கு ஒத்து போக முடியாமல் இருக்கும். அப்போ ஒத்து போக முடியாத அல்லது எங்களால் வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒன்றிணைந்து பணி செய்கிற இடமாக இருக்கலாம் அல்லது ஒரு குழுக்களாக இருக்கலாம். இதுவாக இருந்தாலும் எங்களால் ஒன்றிணைந்து போக முடியவில்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களை மாற்ற வேணும் என்றில்லை. உங்களுக்கு பிடிக்கவில்லை அந்த இடம், உங்களுக்கு சரிவரையில்லை, இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒன்றிணைந்து இருந்தால் எங்களுக்கு வந்து அதால் வந்து எங்களுக்கு மனவேதனை மன இடைஞ்சல் கஷ்டம் வரும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதுக்காக நாங்கள் பணிந்து போய் எங்களை வந்து எங்களை நோகடிக்க தேவையில்லை. எங்களுக்கு நாங்கள் அந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியிலே போய்விட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு எது வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஒன்று இணை இதுவோ அந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களை சந்தோஷப்படுத்தி கொள்ளணுமே தவிர நாங்கள் அந்த இடத்தை எங்களுக்கு ஒன்றிணையாத இடத்துல வந்து ஒத்துப்போகாத இடத்துல வந்து நாங்கள் வலுக்காட்டாயமாக எங்களை திணிக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லிக்கொண்டு முதலாவதாக எனது தெருவில் வரும் பாடல் ஒன்றை கேட்டு பார்ப்போம். இதோ இந்த பாடலை கேட்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். அடுத்ததாகவும் வந்து ஒரு சிறிய ஒரு கதை மாதிரி தான் ஒன்று சொல்ல இருக்கிறேன். அதற்கு முதல் கலியக நேரம் சரியாக 8:15 நாங்கள் சில எங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாவற்றுக்குமே ஓ ஆமாண்டு சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. சில விஷயங்களுக்கு நாங்கள் இல்லை என்றும் சொல்லுவதற்கு பழகிக்கொள்ள வேணும். ஏனென்று சொல்லிட்டோன்னா எங்களால் வந்து நாங்கள் வந்து இல்லை என்று சொல்லும்போது வந்து மற்றவர்களுடைய மனது வந்து காயப்பட்டு விடும் என்றதுக்காக நாங்கள் இல்லை என்று சொல்வதை பல தடவைகள் எங்களுக்கு இல்லை என்று சொல்ல வேணும் போல் இருந்தால் கூட அதை சொல்ல முடியாமல் ஆம் என்று சொல்லி எங்களை நாங்களே துன்பப்படுத்தி எங்களை நாங்களே காயப்படுத்தி கொள்கிறோம். உதாரணமாக வந்து ஒரு மனிதன் வந்து அவருக்கு வந்து எப்பயுமே வந்து இல்லை என்று சொல்ல மாட்டார். என்ன இது கேட்டாலும் அந்த ஊரில் வந்து அவர் வந்து ஆம்ன்று தான் சொல்லி கொண்டிருப்பார். அதனால் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அவரை வந்து எல்லா விதமாகவும் அவரை யூஸ் பண்ணி கொண்டார்கள். ஒரு சிறு வேலையனோ இவரை கேட்டால் அவர் செய்து கொடுப்பார். இவர்கிட்ட போவோம்னா எந்த ஒரு என்னென்னு சொல்லிச்சுன்னா அவர் வந்து ஊதியம் இல்லாமல் அவர் வந்து உதவி கொண்டே இருப்பார். அவருக்கு வந்து உடம்பு ஏழுமோ ஏழாதோன்றதை பற்றின பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு வந்து மறப்பு சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்தால் வந்து அவர் உதவி கொண்டே இருப்பார். ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து சரியாக வந்து உடம்பு ஏலாத கஷ்டமான நிலையிலே அவர் நினைப்பார், மேனேஜர் இன்றைக்கு வந்து யாராவது ஏதாவது உதவி செய்யும்படி என்ன கேட்டால் நான் வந்து மறுத்து சொல்ல வேணும், எனக்கு உடம்பு ஏலாமல் இருக்குதுன்னு நினைத்து போட்டு நினைத்து கொண்டு இருக்கும் போதே ஒருவர் வந்து ஒரு உதவி ஒரு வேலை செய்ய சொல்லி கேட்கல. இவர் சொல்லுவார் என்னன்னு சொல்லிச்சேன்னா எனக்கு இன்றைய கொஞ்சம் உடம்பு மனதுக்குள்ள நினைப்பார் வேணாம்னு சொல்லுவோம் முடியாதுன்னு சொல்லுவோம்ன்றாலும் அவருக்கு வந்து அந்த வாய் நுனி அந்தவருக்கு வந்து வாய் திறந்து என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாமல் இருக்கும் ஆமன்று சொல்லிட்டு போய் செய்வார். போய் செய்து போட்டு ஆனால் அவருக்கு வந்து உடம்பு நிலை சரியான மோசமாக வந்து அன்று ஏழாமல் இருக்கும்போது ஆனால் யாருமே அவரை கவனித்து கொள்ளவில்லை. அவர் வந்து தனிமையில் இருக்கிறார், அவருக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்குது. அப்போ மனதுக்குள்ளே நிறைய வலி, நான் இவ்வளவு தூரம் எல்லோருக்கும் உதவி பண்ணியிருக்கிறேன், ஆனால் ஒருவர் கூடிய எனக்கு உதவு பண்ணுறதுக்கு ஒரு தாகத்துக்கு தண்ணி தருவதுக்கு கூடிய ஒரு மனிதர் இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கும்போது அடுத்த நாள் வந்து ஒருவர் வந்து ஒரு உதவி கேட்கல மனதை தைரியப்படுத்தி திடப்படுத்தி கொண்டு சொல்வார், எனக்கு முடியாது, எனக்கு இன்றைக்கு இந்த வேலை உங்களுக்கு செய்து தர முடியாது என்று ஆணித்தரமாக அவர் கூறும்போது அந்த வந்த மனிதர் வந்து அசொக்ட் ஆயிட்டார், ஒரு அதிர்ச்சி அடைந்துட்டார். என்ன இவன் எல்லாருக்கும் மோகம் என்று சொல்லுறோம், இன்றைக்கு என்ன மாட்டேன் சொல்லியாச்சு சொல்லிட்டு என்ன சொல்லுவார்கள் சொல்லி உடனே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவார்கள் சொன்னால் ஓ இப்ப இவன் ரொம்ப மாறிட்டான், இவனால் வந்து இவன் வந்து ஒரு செல்ஃபிஷாக போய் நான் ஒரு சுயநலவாதி ஆகிட்டான். அப்போ இவன் வந்து இப்போ இவன் நல்லா மாறிட்டான், இவனால் இனி ஒரு பிரயோசனமும் இல்லை அப்படி ஒன்று சொல்லி இவன் இவ்வளவு காலமும் செய்த உதவிகளை நன்றி மறந்து ஒரு நன்றி கூடி சொல்லவில்லை. ஆனால் நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு அவமதிப்பு செய்யாமல் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவன் அந்த ஒருக்கா மாட்டன் என்று சொன்னதற்காகவே நாங்கள் நன்றி இவன் மாறிட்டான், இவன் சுயநலவாதி என்று சொல்லியிருக்கல அவர் அவன் வந்து சரியாக வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருப்பான். அப்போ வந்துதான் அவன் உணர்ந்து கொள்ளுவான் என்னென்று சொல்லி சொன்னால் எங்கள் நான் வந்து மாட்டேன்னு சொல்லணும், அப்போ தான் நான் வந்து தலன் மீந்து இருக்கலாம் என்று சொல்லி தனக்கு தேவையான விஷயங்களை மட்டும். அதே போல தான் நாங்கள் வந்து எங்களை வருத்தி நாங்கள் செய்கிறதால வந்து இந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் சில இடங்களில் மாட்டேன்னு சொல்லி சொன்னால் தான் நாங்கள் தன்னம்பிக்கையாக ஒரு தைரியமான ஆளாக வாழலாம். இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களை வந்து இந்த ஈஸியாக வந்து எங்களை பயன்படுத்தி கொள்வார்கள். எங்களை பயன்படுத்தி கொள்வது பரவாயில்லை, ஆனால் அந்த பயன்படுத்தி கொள்ளுற முறையிலேயும் வந்து அதை வந்து திருப்பி அதை ஒரு தவறு உண்டு அல்லது இயலாத உண்டு வரைக்கல அந்த தவறை வந்து திருப்ப எங்கள் மீதே சுமத்தேக்கில் வந்து அந்த வலியை தாங்குகிற சக்தி வந்து எமக்கு இருக்காது. அதால் வந்து நாங்கள் வந்து பயப்படாமல் வந்து சில விஷயங்களுக்கு வந்து கஷ்டம்தான் கடினம்தான் மாட்டேன்னு சொல்லுவது வந்து எல்லோராலையும் முடியாது. ஆனால் சில விஷயங்களை நாங்கள் அதை பழகி கொண்டோம்னு சொல்லி சொன்னால் நாங்களும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு வாழலாம், தைரியமாக வாழலாம் என்று சொல்லி கூறிக்கொண்டு கலியக நேரம் சரியாக 6:19 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். அந்த வகையிலே வரும் அடுத்த பாடலை கேட்டு பார்ப்போம். இதோ எனது தெருவில் வரும் அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். கலியுக நேரம் சரியாக 6:24. இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகிறார்கள் வானவில் நாடக குழு. அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். பிரான்ஸ் சாசலில் வசிக்கும் திருமதி ரஜினி ஜோர்ஜ் அவர்கள் 15 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை தனது பிறந்த நாளை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். அவரையும் டிஆர்டி கலியக சார்பாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்றுவிட்டு தொடருவோம்.

0: கிரீஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
2: வீட்டிலே நாங்கள் சில பழக்க வழக்கங்களை நாங்கள் வழக்கத்திலே கொண்டு வருவதால் அவை வந்து சில நன்மைகளை, சில சுபீட்சங்களை எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி எங்கள்ட வீட்டில் நீங்கள் வந்து வீட்டிலே வந்து சில பொருட்களை வந்து நாங்கள் ஆசைப்பட்டு வேண்டி வைப்போம். அந்த வேண்டி வைத்த வைத்த சில பொருட்கள் வந்து அந்த பொருட்கள் வந்து அழகாக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் அது முழுமையான ஒரு பொருளாக இருக்கும் போது மட்டும்தான் அதற்குரிய பலனை வந்து எங்களுக்கு வீட்டுக்கு தரும். இப்போ உதாரணமாக நீங்கள் சில நேரத்தில் நல்ல ஒரு கண்ணாடி என்று சொல்லு, இந்த முகம்பாக்கும் கண்ணாடி என்று சொல்லும்போது அந்த முகம்பாக்கும் கண்ணாடி வந்து ஒரு லட்சுமிகரமான ஒரு பொருள். அது நான் வளமையாக சொல்வது போல தான், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, அந்த கண்ணாடி வந்து நாங்கள் ஒரு லட்சுமிகரமான, நீங்கள் சாமி பட நாங்கள் இந்த மதத்தின் இருந்தாலும் நாங்கள் எல்லோருமே இறைவனை வழிபடுவோம். அந்த இறைவனை வழிபடும் இடத்துல வந்து நாங்கள் இந்த கண்ணாடியும் தண்ணீரும் வைப்பது வந்து எங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல செல்வ செழிப்பை தரும். அப்படி அந்த வைக்கும்போது அந்த கண்ணாடியோ அல்லது வேறு ஏதாவது முகம் பார்க்கும் கண்ணாடியோ ஏதாவது உடைசல்கள் கீறல்கள் வந்தால் நாங்கள் உடனடியாக அந்த கண்ணாடியை வந்து எடுத்து வந்து நாங்கள் வீசி விட வேணும். ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் விலை கூடின கண்ணாடி காசு

கடிகாரம், அதாவது வந்து மணிக்கூடு. சில நேரத்தில் நல்ல வடிவான மணிக்கூடு நல்ல ஷோவாக இருக்கும். அதை வேண்டி கொண்டு வந்து நாங்கள் வைத்த உடனே அந்த மணிக்கூடு ஒரு கொஞ்ச நாளையத்தில் பழுதாகி போயிடும், அது நின்று விடும். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு மனசு வராது. ஐயோ இந்த பரவாயில்ல, இது வடிவாக இருக்கும், சும்மா வடிவுக்காவது கொழுவி விடுமோ. மணிக்கூடு வந்து எப்பயுமே வந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அந்த மணிக்கூடு நீங்கள் பேட்டரி முடிந்ததால் உடனடியாக நீங்கள் அந்த பேட்டரியை மாற்றி பாருங்கள், மாற்றி பார்க்கணும். நீங்கள் கவனித்து பாருங்கள், அந்த மணிக்கூடு ஓடாது நிற்க போது அந்த வீட்டிலே யாரோ ஒருவருக்கு ஒரு வியாதி வந்துவிடும். அந்த மணிக்கூடும் அந்த வீட்டிலே உள்ள உறுப்பினர்களும் உயிரும் உண்டு. அதால வந்து இந்த மணிக்கூடு வந்து நீங்க ஸ்லோவா போய்கொண்டு இருக்கீங்களே, அந்த மணிக்கூடு இந்த பேட்டரியை வந்து மாத்தி விடுங்கள். நின்று போன மணிக்கூடு எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதை வீட்டிலே வைத்திருக்காதீர்கள், அதை எரிந்து விடுங்கள். அப்படி இல்லையென்று சொல்லிச்சுன்னா அது எல்லாத்தையும் எடுத்து கலட்டி விட்டு அந்த வெறும் பிரேமை மட்டும் வச்சு நீங்க அந்த பிரேமுக்கு ஏதாவது செய்யுங்கள். ஆனா உடை நின்று போன கடிகாரங்களை வந்து ஒரு காலமும் வீடுகளில் வைத்திருக்காதே, அதை உடனடியாக எரிந்து விடுங்கள். அடுத்தது வந்து உடைந்து அந்த நின்று போன கடிகாரத்தை வைக்க கட்டாயம் வந்து அந்த எல்லாத்தையும் வந்து தடப்படுத்தும். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து உடம்பு நிலையல் வந்து சீராக இருக்காது. அடுத்தது வந்து உடைந்த சிலைகள், ஏதாவது சிலையை வேண்டி கொண்டு வந்து வச்சுப்போம். எங்கேயாவது ஒரு ஒரு நாட்டுக்கு போய் ஒரு சிலையை வேண்டி கொண்டு வந்து வச்சுருப்போம். அந்த சிலை சில நேரம் ஒரு கை உடைஞ்சிருக்குமா, அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், இவ்வளோ காசு கொடுத்து அந்த ஞாபகமாக நாங்கள் வேண்டி கொண்டு வந்துட்டோம், இதை ஒட்டி போட்டு பாவிப்போம் அப்படி என்று நினைத்து கை உடைந்த சிலையோ கால் உடைந்த சிலையோ அதை நாங்கள் அல்லது முடி உடைந்து போயிருக்கோம். அப்படியான சிலைகளை நீங்கள் பாவிக்காதீங்க, மனதுக்கு கவலை தான், ஆனால் வீட்டில் வைத்திருக்காதீர்கள். அந்த சில வந்து அந்த உங்களோட குடும்பத்தில் வந்து அந்த தொடர் பிரச்சனைகள் வர, நீங்கள் வீட்டிலே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், நீங்கள் வீட்டிலே பாருங்கள், ஏதாவது சிலைகள் உடைந்து போயிருந்தால் அதை நீங்கள் அப்புறப்படுத்துங்கள். அது வேணாம், அதை பேருந்து அதுக்காக நீங்கள் இந்த வீட்டுக்கு வெளியால் உண்டை வைப்போம் அணி எறிய மனம் இல்லாமல் அப்படி செய்யாதீங்க. நீங்கள் உடனடியாக வீசி விடுங்கள். அது இதுவே முழுமையாக இருந்தால் தான் அழகு, அல்லையன்று சொல்லி சொன்னால் அது அழகு அழகுன்றதை விடுங்கன்னு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டத்தை கொடுக்குமென்று சொல்லி கூறிக்கொண்டு இன்னும் ஒன்று ரெண்டு இதே மாதிரி தகவல்கள் வீட்டிலே எப்படி வைக்கக்கூடாது என்று இருக்கு. அதற்கு முதல் ஒரு பாடலை கேட்டு விட்டுட்டு மிகுதியை தொடருவோம். இதோ அடுத்ததாக எனது தெரிவில் வரும் பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:37. தொடர்ந்தும் ஒரு சிறு குறிப்பு தான், அந்த முதல் சொன்னதிலிருந்து மிச்சம் தொடர்ந்து. எப்படி ஒன்று சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து பூங்கன்றுகள் வந்து எல்லோரும் ஆசைப்பட்டு வேண்டுவோம். எல்லாருக்கும் பூமரங்கள் பூங்கன்றுகள் பூமரங்கள் விரும்பாத மனிதர்களே இல்லை. எல்லோருமே பூமரங்களை ஆசைப்பட்டு வேண்டுவோம். ஆனால் ஆசைப்பட்டதை வேண்டி போட்டு அதை பராமரிக்க எங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அதை வேண்டாதீர்கள். உங்களுக்கு பராமரிக்க முடியும், அதை உங்களால் கவனிக்க முடியும் என்று சொன்னால் மட்டுமே அந்த பூமரங்களை வேண்டுங்கள். அந்த பூமரங்களை வேண்டி போட்டு அதை வந்து காய விட்டு வாட விடும் போது அது வந்து உங்களோட வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல் ஈர்க்கிற சக்தி அதுக்கு இருக்கும். அதுவும் ஒரு உயிருள்ள ஜீவன் தான். அது ஐந்தறிவு உள்ளது இருந்தாலும் அதுக்கும் வந்து அந்த தண்ணியை ஊற்றி அதை நாங்கள் வடிவாக அழகாக வெட்டி பராமரிக்க வேணும். உங்களால் பராமரிக்க முடியவில்லையோ அந்த விடயத்துக்கு நீங்கள் போகாதீர்கள், அதை வேண்டாதீர்கள். அடுத்தது வந்து இந்த பயன்படுத்தாத பழைய கலண்டர் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் வந்து கலண்டரை வேண்டும் போது அந்த அதில் வந்து நல்ல சாமி படங்கள் இருக்கலாம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், அந்த படத்தை எங்களுக்கு எரிய மனம் இல்லாமல் அந்த கலண்டர்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதை வந்து நாங்கள் வச்சுருப்போம். அந்த அதையும் வந்து நீங்கள் ஒரு ஒரு கலண்டர் முடிவடைந்து விட்டதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த கலண்டரை எரிந்து விடுங்கள். அதை எறிகிறதுக்கு அந்த கால்படாத இடத்துல நாங்கள் அதை எரிந்து விடலாம். ஒரு அது வந்து அந்த புத்தகங்களை கட்டி நாங்கள் வந்து அதை வந்து வீட்டில் வைத்து சேர்ந்து அது வந்து ஒரு ஒரு விடுவில்லாமல் எதிர்மற சக்தியில் தான் எங்களுக்கு கூட்டுமே தர பயன்படுத்த கலண்டரை அதை உடனடியாக அதை நீக்கி விடுங்க. அடுத்தது வந்து பாத்திரங்களும் கூடி எங்கள்கிட்ட சமையல் அறையில் வச்சுருக்கிற பாத்திரங்கள் கூடி ஆகலும் பழுதுபட்டு விலை கூடிட்டு வேண்டிட்டோம்னே சொல்லி சொல்லி அந்த உடைந்த பாத்திரங்கள் கைவிடு உடைஞ்சது அப்படியான பாத்திரங்களை பாவிப்பதை தவித்து கொள்ளுங்கள். இங்கே வந்து விலை குறைந்த விலையிலேயே நாங்கள் பாத்திரங்கள் வேண்டலாம். அதால் வந்து இந்த பாத்திரங்களை வந்து உடைந்த போச்சுது அல்லது கைவிடு உடைஞ்சு போச்சுது அப்படியான பாத்திரங்களை நாங்கள் பாவிக்கும் போது எங்களுக்கு வந்து உடம்பில் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து இருக்கும். மற்றது வந்து இந்த கிழிந்த ஃபோட்டோக்கள், இந்த கிழிந்த ஃபோட்டோக்களை நீங்கள் வந்து அதை சரி செய்யலாம். இப்போ வந்து நிறைய செயற்கை தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்துட்டு அதன் மூலம் நீங்கள் தொழில்நுட்பத்தின் மூலம் நீங்கள் வந்து அந்த கிழிந்த ஃபோட்டோக்களை சரி செய்து விட்டு அந்த கிழிந்த ஃபோட்டோக்களை நீங்கள் உங்களோட சரி அதை பத்திரமாக ஒரு பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை நீங்கள் பாதுகாக்க வையுங்கள். அதை வந்து உங்களோட கண்களுக்கு தினமும் படும்படி நீங்கள் அதை வைத்து கொள்ளாதீர்கள். மற்றது வந்து வேலை செய்யாத மின் சாதனங்கள், அதை கூடி எரிய மனம் இல்லாமல் சில நேரம் நாங்கள் இதை திருத்தலாம். சில வேளை இதுக்கு ஏதாவது பார்ட்ஸ் வேண்டி போடலாம். எப்படின்னு நினைத்தே அந்த மின் சாதனங்கள் ஒன்று பழுதாக போய்விட்டது என்றாலே எங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு செலவு வரப்போகுதுன்றதை முன்கூட்டியே காட்டிவிடும். நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்களோட வீட்டில் ஒரு மின் சாதனம் ஏதாவது ஒன்று பழுதாக போய்விட்டால் அதை தொடர்ந்து ஏதாவது ஒரு செலவு வந்து கொண்டிருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து உடனடியாக வந்து அகற்றி விடுங்கள். அதை அகற்றி விடுவது வந்து உங்களுக்கு நல்லம். மற்றது வந்து உண்மையில் வந்து நாங்கள் எங்களை ஒரு எங்கள்ட வாழ்க்கை முறையில் வந்து நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு பொருளை நாங்கள் பாவிக்காமல் விட்டோம் என்றால் தொடர்ச்சியாக ஒரு மாதம் அல்லது 2 மாதங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 மாதம் நாங்கள் ஒரு பொருளை பாவிக்காமல் விட்டோம் என்று சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து அந்த பொருள் வந்து எங்களுக்கு தேவையில்லாத பொருள். அப்போ அந்த தேவையில்லாத பொருளை ஏன் வீட்டை வைத்து நாங்கள் எங்களுக்கு அது தேவையில்லாமல் இருக்கும், ஆனால் இன்னொருவருக்கு அது தேவையாக இருக்கும். அதால் வந்து நீங்கள் வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாம் அல்லது சொல்லி அதை நீக்கிவிட்டால் உங்களோட வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கும். ஏன்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாத பொருட்களை நாங்கள் வீட்டுக்குள்ள நிரப்பி வைத்திருப்பது. நீங்கள் கவனித்து பாருங்கள், இத்தனையோ மாதக்கணக்காக வருஷக்கணக்காக கைப்படாமலே பல பொருட்கள் இருக்குது. ஏன் அவை இடத்தை பிடித்து கொண்டு இருக்கணும்? அதை நீங்கள் வந்து விலக்கி விட்டீங்கள்னு சொல்லி சொன்னால் வீடும் வெளிச்சமாகும், உங்களுக்கும் நல்ல சுபீட்சம் கிடைக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:45. அடுத்ததாக சில இன்னும் ஒரு சிறு குறிப்புகள் தான். என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கு முன்பு சில அறிகுறிகள் வந்து எங்களுக்கு காட்டும். அப்படி என்று சொல்லி சொன்னால், சில நேரங்களில் வந்து எங்களுக்கு வந்து வீடு எங்கள்ட வீடுகள் வழியாக பறவைகள் வந்து தானாகவே வந்து ஒரு பாதுகாப்பான இடம் என்று நினைத்து கொண்டு வந்து கூடு கட்டுவது. அந்த பறவைகள் கூடு கட்டுவது வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்றதை வந்து முன் அறுகுறியாக எங்களுக்கு காட்டுகிறது. அடுத்தது வந்து திடீரென்று வந்து வீட்டிலேயே ஒரு நல்ல ஒரு வாசம் வந்து எங்களுக்கு உணர்வோம். நாங்கள் நல்ல வாசமாக இருக்கிற மாதிரி ஒரு நறுமணம் வீசும் வீட்டிலே. அல்லாட்டி அடுத்தது வந்து இந்த நாங்கள் பூஜை அறையில் வந்து பூ விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கு வந்து திடீரென்று நல்ல பிரகாசமாக எரியும். அப்படி அந்த பிரகாசமாக வெளிச்சம் விட்டு சுடர் விட்டு வருவதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து எங்கள்ட கஷ்டங்கள் வந்து குறைஞ்சி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுபீட்சம் கிடைக்க போவதற்கான அறிகுறிகள். அடுத்தது வந்து கனவில் வந்து இந்த தங்க நாணயங்கள் அல்லது இந்த கோயிலை அப்படியாக வந்து அப்படியான விஷயங்கள் சில நல்ல விஷயங்களை கனவு காண்றது. அல்லாவிட்டால் அந்த வீட்டில் இருக்கிற அந்த துளசி செடி வந்து துளசி செடியோ அல்லது உங்களை பூ நாங்கள் வடக்கும் பூங்கன்றுகளோ திடீரென்று நல்லா பார்த்து கொண்டு இருக்க நல்லாவே செழித்து வளர்றது. அல்லது வந்து அடுத்ததாக வந்து வண்ணாத்தி பூச்சி வீட்டுக்குள்ள வாரது. இப்படியான சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீண்ட நாட்களாக நடக்காமல் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கும் எங்களுக்கு வீட்டிலே வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் எங்களுக்கு முன்னோக்கி வரப்போகுதுன்றதுக்கும் ஒரு ஒரு அத்தாட்சியாக காண்பது தான் இந்த சில சில விடயங்கள். மற்றது வந்து அந்த எங்களுக்கு வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து என்னென்று அதை எப்படி சொல்ல, நாங்கள் வந்து எங்கள்ட கை தினமும் வந்து ஏதாவது ஒரு பருக்கியாவது ஏதோ ஒரு உயிரினத்துக்கு வந்து நாங்கள் உணவு அளிக்க வேணும். இப்போ இங்கே வந்து மனிதர்களுக்கு மனிதர்கள் உணவளிப்பது வந்து அதுவும் கொடுக்குறோம் தான், கொடுக்குறோம் இல்லையன்னு சொல்லி சொன்னால் இப்போ இங்கே வந்து அந்த பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள் தான், அவர்களுக்கு முடியுமா நான் கொடுக்குறேன். அப்படி இல்லையென்ற ஒரு புறாவுக்கு ஒரு எறும்புக்கு கூடிய ஒரு ஏதோ ஒரு உயிரினத்துக்கு வந்து எங்களால் முடிந்த ஒரு பருக்க உணவாவது நாங்கள் கொடுப்பதே வளமையாக நாங்கள் வைத்து கொண்டு வந்தோம் என்று சொல்லிட்டோன்னா எங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். உதாரணத்துக்கு வந்து நான் இப்போ நான் இதை சொல்லுறதுக்கு நான் செய்ய இதன்றதை சொல்லணும் மண்டியில் எங்கள் வீட்டில் பின்னுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு பெரிய டிஷ் வழியை அந்த டிஷ்ஷுக்கில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி வைப்பேன். அது வந்து அந்த கறிக்குருவிகள் வந்து குடிக்கும் குளிக்கும் விளிய ஆடும். நான் ஒளிச்சிருந்து பார்ப்பேன். அப்போ குட்டி குட்டி குருவிகள் எல்லாம் வந்து குளிக்குங்கள். அதை பார்க்கல ஒரு மனதில் வந்து எங்களை என்னையும் அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும். அந்த பறவைக்கு ஒரு சிறு சந்தோஷத்தை என்னால் கொடுக்க முடியுது என்று நினைக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருகுது. அப்படி நீங்களும் அந்த சில சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மற்றவர்களாயும் இருக்கலாம் மற்றவைகளாயும் இருக்கலாம் ஏதோ எங்களால் ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும்போதும் எங்களை அறியாமல் வந்து நாங்கள் வந்து சந்தோஷப்படுவோம். அது வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு சுபீட்சம் ஒரு சுபீட்சம் என்று சொல்கிறதை விட நாங்களும் வந்து ஒரு சிறிது மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் வரும் பாடலை பார்ப்போம். அதற்கு முன்பு ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு எனது பாடலை கேட்போம்.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue, Vancouver, Canada. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள, விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள. தமிழ்ந்திரம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: இதோ எனது தெரிவில் வரும் அடுத்த பாடல், கேட்டு பார்ப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில். சில திரை இசைப்பாடல்கள் எனது தெருவில் வரும் திரை இசைப்பாடல்களை நிறைவு செய்யும். வரும் பாடலாக ஒழிப்பதற்கு முதல் கலையக நேரம் சரியாக 6:56. இதோ இந்த பாடலுடன் நிறைவு பெற்று வருது எனது தெருவில் வரும் பாடல்கள். இதை கேட்டு பார்ப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழொலி கலையக நேரம். சரியாக 6:03. டிஆர்டி தமிழொலி வரிசையிலே அடுத்து வருவது

0: சுவையையும் அறிவின் விருந்தையும் ஒன்று சேர்த்து உங்கள் முன் வருவது தமிழோடு விளையாடு. இப்பொழுது முதல் 8 மணி வரை உங்களுடன் நான் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி ஊடாக பயணிக்க இருக்கிறேன். உங்களுக்காக பல வகைப்பட்ட கேள்விகள், வரலாற்று கேள்விகள், சாதாரணமாக சிறு கேள்விகள் என்று சொல்லி தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு பலதரப்பட்ட கேள்விகளை தோத்து வந்துள்ளேன். அதற்கு முன்பாக இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானலைக்கு எடுத்து வருகின்றார்கள் வானவில் நாடகக்குழு. அவர்களுக்கு எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பிரான்ஸ் சாசலில் வசிக்கும் திருமதி ரதனி ஜோர்ஜ் அவர்கள் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை தனது பிறந்த நாளை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்ந்தார். அவர்களுக்கு வானொலி கலையகம் சார்பாக இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி சீரோடும் சிறப்போடும் வாழ்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு நான் இன்று முதலில் வந்து ஒரு கேள்வியொன்றை நான் வானொலியிலே தவள விடுகிறேன். அதற்கான பதிலை வந்து நீங்கள் கண்டுபிடித்தவர்கள் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். முதல் வந்து நான் ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி தான் கேட்குறேன். சாதாரணமான கேள்வி இல்லை, கொஞ்சம் இலகுவான கேள்வி. அந்த இலகுவான கேள்வியை நான் கேட்குறேன், நீங்கள் வந்து அதற்கு இந்த கேள்விக்கு வந்து நான் விளக்கம் கொடுப்பதாக இருப்பதென்று சொல்லி சொன்னால், இலக்கியத்தில் தமிழ் இலக்கியத்திலே வந்து ஒரு வகையான பொருள்கள், இந்த சொல்லுக்கான பொருள்கள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து வட்டார வழக்கிலேயும் வந்து இதுக்கு வந்து வேறு ஒரு பெயர் இருக்குது. ஆனால் வட்டார வழக்கில் உள்ள இந்த நான் சொல்லும் என்னென்னு சொன்னால், அசனி ஆனா சானா நீனா அசனி, அதாவது வந்து ஆனா சானா ரெண்டு சுழி நீனா அசனி என்றது வந்து வட்டார வழக்கில் இதற்கு ஒரு வேறு பொருள் இருக்குது. அதே நேரத்தில் தமிழ் இலக்கியங்களிலேயும் இந்த அசனி என்ற சொல்லு வந்து பாவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு வந்து அந்த ரெண்டுக்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதற்கான பதிலை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்து என்னுடன் கலந்து சிறப்பிப்பீர்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கே ஆரம்பித்து வைப்பதற்காக வந்திருக்கும் நேரை நான் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம். வதனா தயாளன், நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலம், நீங்கள்?
0: நானும் நலமாக இருக்கிறேன், நன்றி.
1: முதலில் இன்று
0: ஜோஜ் ராதனி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு
1: அதை வானொலிக்கு எடுத்து வந்த வானவில் நாடக குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: ஓகே, நன்றி.
1: அசனி என்றதுக்கு
0: அசனி என்று சொல்றதுக்கு வந்து அது ரெண்டு விதமான, அத ட்ரெண்டுக்கும் வந்து நிறைய வேறுபாடு, சரியான வேறுபாடு இருக்குது. ஒன்று கொண்டு பொருந்தாத சொல் பொருள் இருக்குது. என்ன சொல்றீங்க, காசினியா? ஆசினி இல்லை, ஆசினி என்று நான் சொல்றது அசனி.
1: அசனிக்கு ஆசனி என்று இல்லையோ கேக்குறேன்.
0: இல்ல, அப்படி இல்ல,
1: இலக்கியத்துல
0: இல்ல இல்ல அப்படி இல்ல. இதுக்கு வந்து நல்ல ஒரு நீங்க அதை கண்டுபிடிக்க இல்லையா? இலக்கியத்துல வருது, அந்த இலக்கியத்துல வந்து இடி அல்லது வந்து வச்சுராயுதம் என்று சொல்லி இலக்கியத்துல வருது. ஓ, இலக்கியத்துல வந்து தமிழ் இலங்கை இலக்கியத்துல வந்து சொல்லப்பட்ட பொருள் வந்து இடி வச்சுராயுதம் என்று இலக்கியத்துல சொல்லப்படுது. ஆனால் இது வந்து அந்த இன்னொரு சொல்லொண்டு இருக்கு, அது வந்து இலக்கியத்துல வந்து நேரடியாக பயன்படுத்தப்படாவிட்டாலும் கூட வட்டார வழக்கில் வந்து இந்த பெயருக்கு வந்து இன்னொரு சொல்லொண்டு இருக்குது. அதான் யாராவது கண்டுபிடித்தா பார்ப்போம். இல்ல, இது ஒரு தாவரம், ஒரு தாவரம். இந்த அசனி என்றதுக்கு வந்து அசனி பாதம் என்று சொன்னா வந்து இடி வீழ்தல் என்று சொல்றது, இடி வீழ்றத சொல்றது.
1: ஆனா
0: அதைத்தான் நான் சொன்னேன், வட்டார வழக்குல வந்து சொல்றதான் சாம்பிராணி
1: இலியண்டு,
0: அதான் சாம்பிராணி இலியன்னு சொல்லி சொல்றதான். அப்ப நான் வந்து இனி அந்த அடுத்ததா வந்து நாம வந்து உங்கள்ட்ட கேட்கறதற்கு முன்பு நான் உங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டு விட்டுட்டு நான் இப்ப மூன்று கேள்வி உங்கள்ட்ட கேட்பேன், அதோட நாங்க விடவிட்டு அடுத்த பெண் திரும்பலாம். அந்த இந்த நான் சொல் மூன்று குறிப்பு தேவை, அதை வச்சுக்கொண்டு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும், சரியா? முன்னோர், பண்டைய மரபினர், வழி தோன்றல், இத மூன்றையும் வச்சு இந்த மூன்றுக்கும் உரிய ஒரு சொல்லு. முன்னோர், ஒரு முன்னோர், பண்டைய மரபினர், வழி தோன்றல், இவை இந்த மூன்றுக்கும் பொதுவான ஒரு ஒரு ஒரு அங்கத்தினர் சொல்லலாம். இவையும் வந்து ஒரு ஒரு ஒரு உயிர் உயிர் உயிர் உயர்துணைக்குரியவர்கள்.
1: முன்னோர் படையினர் வழித்தோன்ற
0: இறுதி நிலை. இது மூணாம் வரிசையில தொடங்க, மூன்று எழுத்து சொல்லு. மோட்சம், வீடு பேரு, இறுதி நிலை, இதை அடைவதற்காகத்தான் எல்லோரும். மூணாவில தொடங்குறத சொல்லுங்க. முக்தி பெறுவது. ஓகே, அடுத்தது தயக்கம்.
1: தயக்கம்,
0: வெட்கம், கூச்சம். சானாவில தொடங்கும் தயக்கம், வெட்கம், கூச்சம். இது சம்பந்தமா, இது தொடர்பான ஒரு சொல்லு. சானாவில இப்ப தயங்கி தயங்கி நிக்கிறது, வெட்கப்பட்டு நிக்கிறது, கூச்சப்பட்டு நிக்கிறது, எல்லாத்தையும் பொதுவா ஒரு சொல்லால சொல்லலாம். எங்களுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லுவான், கேக்குறதுக்கு இப்படி சஞ்சலம் என்ன சொல்லுங்க? சஞ்சலம் பயம். சஞ்சலம் பயம். அப்ப இத நீங்க யோசிச்சுட்டு வரீங்களா? அமெரிக்கா வந்து போரிலே பயன்படுத்திய முதல் அணுகுண்டு பேர் என்ன? அமெரிக்கா போரில் பயன்படுத்திய முதல் அணுகுண்டு அதன் பெயர் என்ன? அதையும் கண்டுபிடித்துக் கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலியுக நேரம் சரியாக 7:11. அந்த வகையில வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சாம்பிராணி இல்லையாண்டா, அது ஒரு ஒரு என்னன்னு சொல்றோம், அது வந்து அந்த ஒரு வாசமான அந்த புகை போடைக்குள்ள நெருப்பு தணலுக்கு மேல அந்த இலிய போடைக்குள்ளயா அந்த இலை வந்து சாம்பிராணி மனம் போல வாசமா இருக்குமா? அது வந்து அந்த கொடுப்பதற்கு பல விதமான தாவரங்கள் இருக்குது. நான் இதுக்கும் வந்து அந்த சாம்பிராணி இலியன்னு அதை சொல்லுவதா? அப்ப இதுக்கு கண்டுபிடித்தீங்களா நீங்கள் அமெரிக்கா பயன்படுத்திய முதல் அணுகுண்டின் பெயர்? தெரியும் சாதாரணமா கேள்வி. நுட்பம், தந்திரம், நுட்பம், தந்திரம், தொழில் திறமை, இது மூன்றுக்கும் ஒட்டுமொத்தமா சுவண்ணாவில சொல்ற பெயர். சுவண்ணாவில அடுத்தது வந்து ஆரவாரம், பெருமளவு, சத்தம். ஆரவாரம், பெருமளவு, சத்தம், குவண்ணாவில வரும் கூச்சல். கண்டுபிடிக்க வேண்டியது வந்து அமெரிக்கா வந்து போரில் பயன்படுத்திய முதல் அணுகுண்டின் என்ன பெயர்? அதை தேடி கண்டுபிடித்துக் கொண்டு வாங்க. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி,
0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலியாக நேரம் சரியாக 7:14. அந்த வகையிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் பசுபதி குணநாயகி. நலமா?
3: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்கிறீங்கள் தெரியுது.
0: ஓம் நலமாக இருக்கிறேன். நன்றி நன்றி.
3: ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
0: சொட்டு சொட்டு
3: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: ஓகே, நான் வந்து அடுத்ததா வந்து நான் கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த உலகில வந்து வீணாக்குன்ற நாங்கள் வந்து வீணாக்குன்ற இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு அதை கொண்டு ரோட் செய்யறது, பிளாஸ்டிக் ரோட் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து உலகுக்கு அறிமுகப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பேராசிரியர் யார்? நான் சுருக்கமாக சொல்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நாங்கள் எரிகிற பொருள், எரிகிற பிளாஸ்டிக் பொருட்கள், எரிகிற பொருட்கள், அந்த பிளாஸ்டிக் ரோட் செய்கிறதை கண்டுபிடித்த தமிழ்நாட்டை சேர்ந்த பேராசிரியர் யார்? இப்போ வந்து அது பிளாஸ்டிக் பொருளாலையும் கழிவு பொருளாலையும் வந்து ரோட்டை கண்டு அதை வீணாக்காமல் அதை வைத்துக்கொண்டு ரோட்டை கண்டுபிடிச்சிருக்கணுமா ரோட்டு செய்வதற்கு? அதை அதை தேடி கண்டுபிடித்து கொண்டு வரட்டும். நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், காலை நேரம் பாடுவது ஒரு ராகம், பூவன்னாவில் தொடங்குது,
3: பூவாளம்,
0: பூவாளம், நடனம் கூத்து பரதம் நவன்னாவில் தொடங்குது, டக்கு டக்கு நாட்டியம், அடிமை ஊழியன் பணியாளன், அடிமை ஊழியன் பணியாளன், சேனாவில் தொடங்குது, அதாவது சேனாவில் தொடங்குறது வடிவா சொல்லும் போதே
3: அடிமை
0: ஊழியன் பணியாளன்
3: சேவகன்.
0: ஓகே, நீங்க உங்களுக்கு மூன்று கேள்வி தந்துட்டேன். நீங்க பிளாஸ்டிக் சாலையை அமைப்பதை கண்டுபிடித்த பேராசிரியர் யார்? அறிமுகப்படுத்த உலகுக்கே அறிமுகப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பேராசிரியர் யார் என்றதை கண்டுபிடித்துக் கொண்டு வர போறீங்க.
3: ஓகே,
0: நன்றி நன்றி. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். அடுத்ததாக கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருக்கும் சியாமலா அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களும் உங்களை போல நலமா இருக்கிறோம். நன்றி
0: நன்றி. நீங்க என்னது கண்டுபிடிச்சீங்க?
4: லிட்டில் பாய் கண்டுபிடிச்சேன். இப்ப இது வந்து
0: சொல்லுங்க,
4: டாக்டர் ராஜகோபாலன் வாசுதேவர் ரெண்டு
0: அதான் ராஜகோபாலன் வாசுதேவன் இவர் வந்து பிளாஸ்டிக் மனிதர் என்றே அழைக்கிறார்களாம்.
4: வாழ்த்துக்கள், அவர் சகல சௌபாக்கியங்களுடன் நீருளி காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்ட வானவில் நாடக குழுவினருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி. உங்களது வாழ்த்துக்கள் அவரை வளம் பெற செய்யும். அடுத்த அந்த அடுத்த கேள்வியை வந்து நான் அந்த பெரிய கேள்வியை கேட்டுட்டு நான் வந்து உங்களோட சின்ன கேள்விக்கு வாரேன். இந்த என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த பன்னாட்டு அந்த விண்வெளியில சுற்று அந்த பன்னாட்டு விண்வெளி நிலையம் இருக்குது தானே, அந்த விண்வெளியை எங்கிட்ட சுத்தி கொண்டு இருக்குது, அது வந்து அந்த பன்னாட்டு விண்வெளி நிலையத்துக்கு மனிதர்களுக்கு உதவியாக அனுப்பப்பட்ட மனித உருவிலான ரோபோவின் பெயர் என்ன?
4: மனித
0: உருவிலான இன்னலும்
4: பருந்தானே.
0: இதுல இன்னொரு கேள்வி, ஒரு அளவு மிகச்சரியானது பிழையற்றது, தூணாவில
4: துல்லியம்,
0: துல்லியம். அடுத்தது வந்து நான் பேன வச்சுக்கிறீங்களா நீங்க கையில?
4: தீருக்கு
0: வர தீனா, தீக்கு வர தீயன்னா, கட்டுக்கு வர கானா,
4: நீங்க மிச்சம் சொல்லாமலே சொல்லட்டா?
0: சொல்லுங்க.
4: பட்டத்துக்கு
0: வர பானா, தியாக தீபம். சரியான பதில். ஓகே, நான் வந்து அந்த இதுக்கு இது இந்த இதுக்கு இந்த விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட அது இந்த பேர் என்னன்னு கண்டுபிடித்து கொண்டு வாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலியக நேரம் சரியாக 7:20. அந்த வகையிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் வதனா, சொல்லுங்க.
1: அடுத்த
0: கேள்விய நான் கேக்குறேன். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேள்வியா இருக்க வேணும். இதை கேக்குறேன், செயற்கை நுண்ணறிவு அதாவது அந்த AI, சரியா? அந்த AI வந்து உலகம் முழுவதும் வேகமாக அதுதானே இப்ப எல்லாம் இருக்குது. அந்த செயற்கை நுண்ணறிவு சட்டத்தை இயற்றிய அமைப்பு எது? AI, செயற்கை நுண்ணறிவு சட்டத்தை இயக்கிய அமைப்பு எது? ஓகே, அவர் அப்படியே இருக்கட்டும், அது தேடி பார்ப்போம். நான் இப்போ உங்களுக்கு வந்து நாம் வந்து தாரன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து எழுதுறீங்களா? பேன வச்சிருக்கிறீங்களா கையில்? ஓகே,
1: உன்னண்ணா
0: உரிமைக்கு வர ஊனா, உதவி விளையாட்டுக்கு வர வீணா, தானாக்கு தம்பிக்கு வர தானா, உம்மண்ணா அண்ணாக்கு வர
1: நாவண்ணா,
0: மற்றது வந்து அஜம் அஜம் வர்றதுக்கு டானா, அஜம் கரம் கரத்துக்கு வர டானா, கரம் கரம் கரம் டானா டானா. ஓகே, இன்னென்ன ஊனா வீணா தானா உம்மண்ணா நாவண்ணா டானா, என்ன சொல்லு?
1: உண்ணாவிரதம்.
0: ஓகே, அப்ப அடுத்தது வந்து நான் வந்து தார கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து டெண்டு சொல்லு தாரன், அதுல இருந்து நான் சொல்ற சொல்ல கண்டுபிடிக்கணும். திருமணம், வாழ்க்கை, அதுல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு மீன்.
1: ஒரு மீன்
0: இல்ல
1: வாங்க.
0: என்ன இயக்கிய அமைப்பு எது? செயற்கை நுண்ணறிவு சட்டத்தை இயக்கிய அமைப்பு எது?
1: இந்த நாடண்டில்ல.
0: ஓ, அதொரு பாரம்பரியம் இருக்கு இந்த இது வந்து இன்னும். ஓகே, இவ்வளோ நேரம் அந்த வாட்ஸ்அப் வடிவாத்தான் நீ வேலை செஞ்சுது. பேருந்து கோட் கேட்குது. நல்லாத்தான் மடிவா வேண்டாம் செஞ்சு எனக்கு தெரியல. ஒருக்கா திருப்பி ஒருக்கா வாட்ஸ்அப்ல ஒருக்கா வாட்ஸ்அப்ல அடிக்கிறவ ஒருக்கா கட் பண்ணிட்டு நீங்க ஒருக்கா திருப்பி அடியுங்க, அப்போ ஓகேயா வருமானு நான் நினைக்கிறேன். நீங்க இதை கண்டுபிடித்து கொண்டு வாங்க.
1: ஓகே,
0: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலியுக நேரம் சரியாக 8:24. நீங்கள் வாட்ஸ்அப்பில் அடிப்பவர் ஒருக்கா திருப்பி அடியுங்கள். ஏன்னு சொல்லி சொன்னா அது தொலைபேசி எனக்கு வருவது இல்லை, வருகிறது இல்லை, என்னென்று தெரியவில்லை. ஒரு கட் பண்ணிட்டு திருப்பி அடியுங்க. வரும் வரும் வரும். ஓகே, இப்போ ஒருவர் வாட்ஸ்அப்பில் நிற்கிறார். அதனால ஜெர்மனிலிருந்து அடிப்பவர்கள் கொஞ்சம் தாமதப்படுத்துங்கள். வாட்ஸ்அப்பில் நிற்பவரை எடுத்து விட்டு வருகிறேன். நீங்கள் முதல் வாட்ஸ்அப்பில் இப்போதைக்கு அடிக்காமல் இருங்க. அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம்.
5: சத்தம் சரியான குறைவா வருது.
0: குறைவா வருகுதா? நான் எனக்கு எந்த சத்தம் கூட வருகுதுன்னு சொன்னதால நான் கொஞ்சம் சவுண்ட கொஞ்சம் குறைச்சு கதைக்கிறேன். எனக்கு பயமா
5: வருது. இது ஐரோப்பிய ஒன்றியம்மா அந்த நீங்க கேட்டு
0: ஐரோப்பிய ஒன்றியம் அதுக்கு. நான் எந்த சத்தம் கூடுதலா வருகுதுன்னு சொல்லி வழியிலேருந்து சொல்லிச்சுன்னா அதாலதான் நான் எந்த சத்தத்தை கொஞ்சம் குறைவா கதைச்சேன் பயத்துல. இப்போ ஓகேயா வருகுதா?
5: அடுத்த
0: கேள்வி நான் கேக்குறேன். இந்த பனிப்பாறை இப்ப வந்து அந்த பனிப்பாறை எல்லாம்
5: உருகுதுதானே?
6: அமைந்துள்ள சென்னை வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்டு மார்க்கெட், 62 அவினியூ போல்வாயும் குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலோர பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கள்.
0: வணக்கம் தேவியண்டன். தேவியண்டன், நீங்கள் லைன் தொடர்பிலே இருக்கிறீர்களா? அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு கலியுக நேரம் சரியாக 7:28. மனவருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சொன்னால், எனது சத்தம் வழியில் அதிகமாக வருவதென்று சொல்வதால் தான் நான் கொஞ்சம் எனது சத்தத்தை குறைவாக விட்டேன். எனக்கு தெரியவில்லை, யாராவது சொன்ன நீங்கள் பதில தொடர்பில் இருப்பவர்கள் சொல்லுங்கள். அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம். அன்பான திரு உரையாடுவது மற்ற மகிழ்ச்சி புஷ்பவதி.
0: உங்களை உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன்.
7: உங்களோட குரல் நல்லா வருது. மேபி அவண்ட ரேடியோல ஏதோ பிரச்சனை,
0: அங்க ஏதோ பிரச்சனை இல்ல. ஆனா அது என்ன, என்னது சத்தம் வந்து அதிகமாக கேக்குது, அலறுதா?
7: ஆமா ஆமா, நல்ல துல்லியமா நல்ல உற்சாகமா வருது.
0: ஆ ஓகே. இல்ல அலற மாதிரி இருக்குதா?
7: இல்ல இல்ல, நல்லா
0: இருக்கு. இல்ல இந்த சத்தம் கூட வருதுன்னு சொல்லி அடித்து சொன்னார்கள். சத்தம் கூடவா வருதுண்டு. அப்ப எனக்கு அது கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சத்தத்தை கூடவா குடுக்கறனோ தெரியலையேன்னு இந்த குரலை கொஞ்சம் கம்மியாக்கினேன். ஓகே, நாங்கள் இதுக்கு போவோம். நான் உங்களுக்கு ரெண்டு உங்களுக்கு கொஞ்சம் இலகுவா தாரன்
7: கொண்டாடி கொண்டிருக்கும். இல்ல இல்ல, பரவாயில்லம்மா பரவாயில்ல. நீங்க பற்றி ஜோர்ஜ் ரதனியாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 16 பெட்டி ஈரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக வாழ வேண்டும் என மாற வாழ்த்தி வானொலி கருத்து வந்த வானவில் குழுவினருக்கு நன்றி கூறிக்கொண்டு

0: தனிப்பட்ட முயற்சியை அளவிடர். இந்த இதற்காக விண்ணிலே வந்து ஒரு அதிநவீன செயற்கைக்கோள் முறை ஒன்று இருக்குது. அந்த நவீன முறைக்கு என்ன பெயர்? அந்த அது அது வந்து என்ன, அதுக்கு ஒரு
1: ரிட்டர் ரிட்டர் முறைன்னு சொல்லி நாம
0: இல்ல, அது வந்து அளவு ரிட்டர் ரிட்டர் என்னது? ஓ, அது வந்து ஒரு அளவு. உங்களுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டா அது எத்தனை ரிட்டர்ல, இப்ப அந்த அளவை தான் அது சொல்ற, அந்த அந்த சத்தத்தின் அதிர்வின் அது அதிர்வின் வேகத்தின் அளவை தான் அது அப்படி சொல்றது. ஓகே, நட்சத்திர மண்டலத்தில் உள்ளது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த இந்த விட வந்து நட்சத்திர மண்டலத்தில் உள்ளது. நட்சத்திரம் சொல்லி சொன்னா 27 நட்சத்திரத்துல உண்டு, சரியா? வீட்டின் மேற்கூரையே தாங்குவது, ரெண்டுக்கும் ஒரே விட, நட்சத்திரத்துல ஒன்று மேற்கூரையே தாங்குவது.
1: மேற்கூரையே வீட்டின் மேற்கூரையே தாங்குவது
0: என்ன நட்சத்திரத்துல சேலை தொடங்குது. ஊனாவில தொடங்குது. ஒரு சுலபமா சொல்றேன், கன்னி ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம்.
1: உத்தரம்.
0: உத்தரம் கூறிய தாங்கிறதும் நட்சத்திரத்திலும் உண்டு உத்தரம். கூரைக்கு நடுவ வைக்கிற ஒரு ஒரு அந்த பலகை பலகை என்றதுல நடுவ அந்த கூரைய தாங்குறதுக்காக வைக்கிறது நடுவுக்குள்ள. கிழிந்ததை ஒன்றாக இணைக்கவும் இணைக்கும், கிழிந்ததை ஒன்றாக இணைக்கும் பெண் என்றும் பொருள்படும்.
1: ரெண்டாவது என்ன சொன்னீங்க?
0: பெண் என்றும் பொருள்படும். கிழிந்ததை ஒன்றாக இணைக்கும், அதுக்கும் அதுக்கும் இதுக்கும் ஒரே விட, கிழிந்ததை ஒன்றாக ஒரே விட பெண் என்றும் பொருள்படும். கிழிந்ததை ஒன்றாக இல்ல, தையண்ணாவில தொடங்கும். தையண்ணாவில தொடங்கும், இனி சொல்லுங்க.
1: தையண்ணாவில
0: தொடங்குது. கிழிந்ததே இல்ல, தையல். ஓகே, அடுத்தது அடுத்தது வந்து விறகு
1: எரித்தல்.
0: அடுத்தது வந்து விறகு எரித்தால் கிடைக்கும் உருவில் உருவத்தில் பெரிதாக உள்ள ஒரு விலங்கு. ரெண்டுக்கும் ஒரே
1: விடதான்.
0: ஓகே, அப்ப நான் வந்து இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன்னா அந்த கேள்வியை கண்டுபிடித்து கொண்டு வாங்க. நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு கலியாக. நேரம் சரியாக 7:34. அந்த வகையிலே நிகழ்ச்சியை அலங்கரிப்பதற்காக வந்திருக்கும் அடுத்த நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
2: ஆமா,
0: ஓம் நலமாக இருக்கிறேன். நன்றி. நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
2: நாங்களும் நலமாக இருக்கிறோம். என்ன சொல்ற, இந்த சின்ன பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரி நீங்க நல்ல வடிதா கிளியரா எல்லாம் படிதா விளங்கப்படுத்தி கதையும் நல்ல வெளியில நல்லா விறகுது கேட்டுக்கொண்டிருக்கு. அது நல்ல அறிதா, நல்ல சந்தோஷமா இருக்கு.
0: நன்றி. அது இது வந்து எனக்கு தெரியாது, இதுல நீங்க நல்லா இருக்கணும் சொல்றீங்க, நல்லா இல்லையோன்னு சொல்லி நம் நல்லா இருக்கணும் சொல்றீங்க.
2: இது நல்ல இதுதான், நல்லா இருக்குது கேட்டுக்கொண்டிருக்க.
0: தெரியாது பாப்பா, எல்லாத்தையும் தாங்குற சக்தி கடவுள் எனக்கு தரவணும்னு சொல்லிக்கொண்டு.
2: இல்ல எல்லாம் படிதா விளங்கப்படுத்துறீங்க, அதான் ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. படிதா விளங்கப்படுத்துறீங்க.
0: சரி, ஓகே. நான் இப்ப நீங்க கையில பேன வச்சுக்கிறீங்களா?
2: சரி, நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க?
0: நான் இப்ப கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லிச்சேன்னா, இந்த உலகளாவியில வந்து இப்ப அந்த புவி வெப்பமாகி வந்து அந்த பனிப்பாறைகள் உருகுது தானே? பனிப்பாறை உருகுது, கடல் நீர் மற்றது வந்து கடல் நீர்மட்டம் நீர்மட்டத்தின் அளவு, கடலின் நீர்மட்ட அளவு, இது எல்லாத்தையும் அளவிடுறதுக்காண்டி விண்ணிலே வந்து ஒரு அதிநவீன செயற்கை கோள்

0: முறை எது? விண்ணில செலுத்தப்பட்ட அதிநவீன செயற்கைக்கோள் முறை எது?
1: செண்டினல் ஆர்பி ஆர்பி ஆர்பிவி டி
0: இல்ல அது அது இல்லை அது இல்லை. இது வந்து நாசாவும் நாசாவுண்டே மிஸ்ட்ரோவின்டே கூட்டு திட்டம்.
1: அதான் அந்த கோப்பர்னிக்கஸ் இருக்கு.
0: நிசா நிசார் சட்டலைட் ஐரோப்பிய ஒன்றியம். இப்ப நான் வந்து உங்கள்ட்ட வந்து இந்த ஒரு கேள்வியா இருக்கா விட்டா யாராவது கண்டுபிடிப்பினமல்லோ தேடுவினமல்லோ. அப்ப செவ்வாய் கோளுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டங்களுக்காக இப்ப செவ்வாய்க்கு வந்து இப்ப மனிதர்களை அனுப்புறதுக்காக இப்ப யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் மனிதர்களை அனுப்பலாமண்டு. அதற்காக வந்து அங்க வந்து மண்ணும் இல்ல காற்றும் இல்லாத சூழல்ல வளரும் ஒரு ஒரு பயிரொண்டை வளர்த்து அறிவடை செய்திருக்கணுமா, அந்த அந்த காய்கறி எது? இப்ப செவ்வாய் கிரகத்துல செவ்வாய்க்கோளுக்கு மனிதர்களை அனுப்புற திட்டத்துக்காக விண்வெளியில வந்து மண்ணும் காற்றும் இல்லாத சூழலில் ஒரு ஒரு காய்கறி ஒன்று வளர்த்து அறிவடை செய்திருக்கணும், அது என்ன காய்கறி? மதத்துக்கு வர மானா, அக்காக்கு வர இக்கண்ணா, வெள்ளத்துக்கு வர இல்லண்ணா, பட்டத்துக்கு வர இட்டண்ணா, கரத்துக்கு வர டானா, சிகப்புக்கு வர சீனா, புனிதத்துக்கு வர பூனா. ஓகே டக்கன சொல்லுங்க பாப்பா.
1: என்ன
0: சரி அது மற்றது என்ன புரட்சியை கண்டுபிடிச்சிட்டீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சரி சொல்றது கங்கணம் அடுத்த சொல்லு கங்கணம். இதுல இருந்து ஒரு நதிய கண்டுபிடிங்க.
1: கங்கை நதி.
0: ஓகே கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடித்துக் கொண்டு வாங்க. விண்வெளியிலே என்ன பயிர் செய்யப்பட்டதுண்டு?
1: நன்றி
0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலையக நேரம் சரியாக 7:39 அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக்
2: கொள்கிறேன்.
0: வணக்கம். நினைக்கிறேன்
2: செவ்வாய்க்கோள்ல வந்து செய்த பயிர் வந்து தக்காளி பட்டாணி.
0: செவ்வாய்க்கோள்ல செய்யல விண்வெளியில செய்திருக்கணும். அது செவ்வாய்க்கு
2: அனுப்புறது
0: அது வளர்க்கப்பட்டு வந்து அதுல வந்து இந்த முதல் முதலாக அது இல்லை அது அதை விட வந்து முதல் அறுவடை அந்த சர்வதேச விண்வெளி ISS நிறுவனத்துல வந்து வளர்க்கப்பட்டு வெற்றிகரமாக செய்யப்பட்ட அறுவடை செய்யப்பட்ட காய்கறி எது?
2: அது முந்தியே பட்டாணி விதைக்கிற விதைக்கிறது
0: அதுக்கு பிறகு. இப்போ வந்து ஒரு ஒரு காய்கறி உண்டு. நீங்கள் பட்டாணி இல்லை.
2: அப்போ முள்ளங்கியா?
0: இல்லை.
2: சரி, உருளைக்கிழங்கு?
0: அதுவும் இல்லை.
2: இதுகளைத்தான் போட்டுருக்கேன்.
0: இல்லை, அதுவும் இல்லை. பார்ப்போமே. சரி, நான் உங்க உங்களுக்கு ஒரு அங்காள இப்ப ராஜினி ஆல்போன்ஸும் நீண்ட நேரமா இருக்கா சியாமலாவும் நிக்கிறேன். இப்ப உங்களை விட்டுட்டு அப்படியே ராஜினி ஆல்போன்ஸ் எடுத்துக்கொண்டு சியாமலாட்ட போகணும். ஓகே ஓகே. இந்த தீனா திருவுக்கு வர தீனா
2: தீனா
0: தம்பிக்கு வர தானா கரத்துக்கு வர டானா உம்மண்ணா சுட்டிக்கு வர சூனா
2: சுதந்திரா.
0: ஓகே, அடுத்த ஒரே ஒரு கேள்விய கேட்டுட்டு நீங்க உங்களை விட விடுற ஒரு பூஜை பொருள் இருக்குது. இதுக்குள்ள பூரணம் கற்பனை, இதுக்குள்ள ஒரு பூஜை பொருள் இருக்குது.
2: பூரணமும்
0: கற்பனை ஒரு பூஜை பொருள் இருக்குது. யோசிச்சுட்டு வாரீங்களா?
2: பூஜை பொருள்,
0: பூஜைக்கு நாங்கள் உபயோகிக்கிற ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அதுல இருந்து நீங்கள் ஒரு பறவைய கண்டுபிடிங்க பாப்பம். கதர் காணோம்,
2: கதர் காணோம்,
0: அதுல இருந்து ஒரு
2: காகம்.
0: காகம், ஓகே. நன்றி, வணக்கம். அந்த வகையில வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் ராஜினி ஆல்போன்ஸை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் தீர, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம் நலமா இருக்கிறேன். நன்றி. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலம். எங்களுக்கு அந்த எடுக்கிறதுதான்
0: கிடைச்சது. என்ன சொல்லுங்க, அப்ப நாலு தொலைபேசி எல்லாம் அப்ப
3: சொன்னா மாறி மாறி வந்துடும்
0: கிடைச்சு வந்துடும். இப்ப இந்த நானும் வந்து கொஞ்சம் நேரம்
3: பெற்றதுதானே,
0: நானும் கொஞ்சம் மினக்கெடுறேன் போலடா ஒவ்வொருத்தரோடய. ஆனா அந்த விலங்கு படுத்தாமலும்
3: மகிழ்ச்சி நல்லா இருக்கு. நீங்க அப்படி இல்ல, உண்மையிலேயே நீங்க செய்யற மினக்கட்டு எல்லாம் தேடி எடுத்து
0: ஐரோப்பிய வச்சிருக்கீங்களா பென்சில்? ஒரு நான் தர சொல்ல இருந்து நீங்க என்ன சொல்றது வங்கிக்கு வர வானா, குடத்துக்கு வர டானா, உம்மண்ணா, டூனா, டூனாண்டா கருவுக்கு வர டூனா, தும்பிக்கு வர தூணா. என்ன இதுல ஒரு சொல்லு கண்டுபிடிங்க.
3: வடிவா
0: சொல்லுங்க. வடிவா வாசிங்க. வடிவா
3: போட்டு மருத்துவம்.
0: சரி, அப்படி மிச்ச மருத்துவ
3: சேர்த்து மருத்துவ பிஎன்ஆல பிஎன்ஆ
0: பிஎன்ஆ தான் சொன்னா பிஎன்ஆ தான் சொன்னா கற்பனை ஒரு சொல்லு, இதுக்குள்ள ஒரு பூஜை பொருள் இருக்குது. இந்து சமயத்தினர் தான் இதை கூடுதலாக பாவிப்பது. கற்பூரம். ஓகே, இப்ப பசுபதி குண்ட நாயின இப்போ நான் பாக்கி
3: கண்டுபிடிக்கலையேண்டு.
0: அடுத்தது வந்து துணை இறந்தால் தானும் இறக்கும் பறவை. அந்த எல்லாத்துக்கும் உதாரணத்துக்கு சொல்லுவார்கள்.
3: ஓ, அது காகம் வராதுன்னா
0: இல்ல. சரி, ஆனா வரிசையில வரும், ஆனாவில தொடங்கும். இப்போ இப்படி இணைந்து வாழ்றதை இப்படி சொல்லுவினம். இப்படி இந்த பறவையை போல வாழ வேணும் என்று சொல்வார்கள்.
3: இந்த பறவை போல் வாழ வேணும் என்று சொல்லுவார்கள்
0: ஒன்றிணைந்து. செவ்வாயில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தான் வளர்க்கப்பட்டது. அந்த வளர்க்கப்பட்டு ஐஎஸ்எஸ் வளர்க்கப்பட்ட வெற்றிகரமாக அறுவடை செய்யப்பட்ட காய்கறி எது? இதை நீங்க கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடித்து கொண்டு வாங்க. நான் சியாமலா
3: நன்றி
0: வணக்கம், என்ன சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலையக நேரம் சரியாக 7:48. அந்த வகையில் நீண்ட நேரமாக வைவர் ஊடாக காத்திருக்கும் சியாமலா அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு.
0: நன்றி, விட்டுட்டு ஓடாமல் இருக்கிறதுக்கு நன்றி.
4: 20 நிமிஷம் நிக்கிறேன்.
0: ஓ, அது 3 நினைக்கலாம். 3 கொண்டு 5 நிமிஷம் பார்த்தாலும் 15 நிமிஷம் ஆச்சு. அது இந்த இடையில இருக்க அந்த தொலைபேசி பிரச்சனை வந்து அதுலதான் வந்தது.
4: அந்த காகத்துக்கு என்ன சொல்லுதல் கொடுத்த நீங்க?
0: காகத்துக்கு சொன்ன நான் கதர்.
4: ஓ,
0: காணோம்.
4: காணும்.
0: காணோம்.
4: செவ்வாய் கிரகத்துல பயிரிடே இல்ல செவ்வாய் கோளுக்கு
0: அதுக்கு அனுப்புறதுக்காக அந்த விண்வெளி நிலையத்துல தான் ஐஎஸ்எஸ் அந்த இடத்துல தான் வளர்க்கப்பட்டு அந்த வெற்றிகரமாக அறிவு செய்யப்பட்ட காய்கறி.
4: தக்காளி, பட்டாணி, முள்ளங்கி, கம்பு, தோட்டக்கீரை என்றெல்லாம் போட்டிருக்கு.
0: எல்லாம் போட்டிருக்கு. ஆனா வந்து அந்த ஹைட்ரோபெனிக்ஸ் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது வளர்க்கப்பட்டது வந்து அந்த குடமுளகாயா. விண்வெளி நிலையத்துல வச்சு அறுவடை செய்யப்பட்டது. கழிவிற்குத்தானே அந்த கழிவை வந்து அத மட்டும் உணவாக உட்கொண்டு இயற்கையை சிதைக்கும் பாக்டீரியாவின் பெயர் என்ன? அதாவது வந்து நான் கேட்குற கேள்வியின் சுருக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தனியாக அதுன்ற உணவு சாப்பாடு வந்து இந்த பிளாஸ்டிக்கை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழுற இயற்கையை சிதைக்குதான். அந்த பாக்டீரியா வந்து இயற்கையை சிதைக்கு, அதாவது இந்த பிளாஸ்டிக் பொருளை பாவிக்க வேண்டாம்னு சொல்லினேன் தானே, அந்த அதை பாவிக்கிறதால வர இயற்கையை அழிக்கும் பாக்டீரியாவுக்கு பெயர் என்ன? அதை வேற அப்படியே இருக்கட்டும்.
4: கடவுள்
0: வைகுண்டத்துக்கும் இந்த கடவுளுக்கும் சம்பந்தம் கொடையாளி இது ரெண்டுக்கும் பொதுவான சொல்லு வானாவில தொடங்குது. செல்வத்தோடையும் கொடையாளியோடையும் சம்பந்தப்பட்டது
4: வள்ளல்
0: வாயில வந்துட்டு. அடுத்தது வந்து அடுத்தது வந்து தார மூன்று கேள்விக்கும் கையெண்ணாவில முடியுமே. நீங்க டக்கு டக்குன்னு சொல்றபடியே உங்களுக்கு மூன்று கேள்வி சொல்றேன். முன்னோட்டம்
4: கையெண்ணாவில முடியும்,
0: கையெண்ணாவில முடியும், கையில முடியும். முன்னோட்டம்
4: முன்னோட்டம் அடுத்தது சொல்லுங்க.
0: அடுத்தது யானையின் பலம்
4: தும்பிக்கை.
0: அறிவிப்பு பலகை
4: அறிவிப்பு
0: பலகையே சொல்றது. இதை பிடித்து வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள்
4: சொல்லிவினாகை.
0: ஓகே, அப்ப முன்னோட்டம்
4: தெரியல, பின்னால வர
0: கலந்த சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலையக நேரம் சரியாக 7:53. அந்த வகையிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் திரு.
0: வணக்கம் பதனா.
5: அந்த பாக்டீரியா பேர் வந்து
0: சொல்லுங்க.
5: ஐடியோனெல்லா.
0: அதான் அவரே, அதேதான். ஐடியோனெல்லா சகேன் அடுத்த கேள்வியான கேள்வியை கேட்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஆரம்ப காலத்துல வந்து முன்பே திட்டமிட்ட கழிவுநீர் கழிவுநீர் கால்வாய் அந்த சுட்ட செங்கற்களால் ஆன வீடுகளை கட்டி வந்த, அதாவது வந்து சிந்து வழி, நான் பொதுவாகவே சொல்றேன், சுருக்கமா கேட்கிறேன். சிந்து வழி நாகரீக மக்களின் புகழ்பெற்ற நகரம் எது? சிந்துவெளி நாகரிக மக்களின் புகழ் பெற்ற நகரம் எது? அவர் அப்படியே இருக்கட்டும். நான் உங்கள்ட்ட இந்த ரெண்டு மூணு சின்ன கேள்விய கேட்டுட்டு, இது வந்து இல்ல இல்ல இல்ல, இது உங்களுக்கு வடிவா தெரியும், சாதாரணமா நீங்க சொல்லலாம். சிந்துவெளி நாகரிக மக்களின் புகழ் பெற்ற நகரம் எது? அது இந்த ட்ரெண்ட் இது அப்படியே சேர்ந்து வரும். ஓகே, அது வரும் உங்களுக்கு பாருங்க. இப்ப நீங்க வந்து இப்ப சியாமலாட்ட கேட்ட மாதிரி தான் நான் முதலாவது முதல் கேட்கிறேன். என்ன சொல்லி சொன்னா, முன்னோட்டம் அதுக்கு கையெண்ணாவில முடிகிறோர் சொல்லு. மூணாவில தொடங்க, சாரி ஓனாவில தொடங்குது. முன்னோட்டம்
5: ஒருபரப்பா
0: இல்ல
5: இல்ல இல்ல
0: முன்னோட்டம் செய்து பாக்குறது.
5: முன்னோட்டம் செய்து பாக்குறது
0: நடிப்பதற்கு முதல் இதை செய்து பார்ப்பார்கள். மனிதரால் உருவாக்கப்படாதவை, மனிதரால் உருவாக்கப்படாதவை, இது மனிதரால வந்து இவற்றை வந்து உருவாக்கப்படவில்லை, மனிதரால உருவாக்கப்படாதவை எப்படி சொல்லுவா? மனிதரால உருவாக்கப்படுவதே என்னன்னு சொல்றது, இத மனிதரால உருவாக்கப்படுற ஒன்று வந்து செயற்கையா இருக்கிறதுன்னு
5: சொல்லிவிடும்.
0: இயற்கை என்னண்டா, நான் நேரம் போறபடியா நான் உங்களுக்கு முடிக்கிறேன்
5: சொல்லித்தரேன்.
0: அது முடிஞ்சு இயற்கை சரி.
5: ஓ,
0: பட்டுக்கு அழகு சேர்ப்பது, பட்டு பட்டுக்கு பட்டு சாரிகளுக்கு அல்லது பட்டு துணிக்கு அழகு சேர்ப்பது சானாவில தொடங்க கையண்ணாவில முடியும். சருகை இதை சொல்லுங்க பாபம், கெட்டிக்காரி என்ன சொல்லுங்க பாபம். தானியம் அரைக்கும் இயந்திரம் கையண்ணாவில முடியும். திருகை. ஓகே நன்றி வணக்கம். மீண்டும் வாரக்கிழமை சந்திப்போம். நன்றி வணக்கம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலியாய நேரம் சரியாக 7:57. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். சுத்தி சுழண்டு வந்துட்டீங்க. சரி, நான் அந்த கேள்வி ஒன்று கேட்டேன், அதுக்கு
6: அற்புதத்தை நான் உண்மையிலே வீட்டை போன பிறகுதான் பார்த்தேன். பள்ளிக்கூடத்துல இது கேட்க தெரியல.
0: படிக்கிறது படிக்க, அதுக்கு அந்த கையில ஒரு பிரம்பு வச்சுட்டு இருந்தா நங்கன்னு மண்டையில போட்டா உடனே அப்படியே வந்திருக்கும்.
6: எட்டாது
0: எட்டாது, அதுதான் இருக்கிற பிரச்சனை, எட்டாது. என்ன இப்ப நீங்க சிந்துவெளி நாகரிக
6: மக்களின்
0: காகிதம், இதுலே இதுலயே ஒரு எழுத்து எடுத்து போட்டு இன்னொரு எழுத்த சேர்த்து ஒரு புது சொல்லு சொல்லுங்க பாப்பம்.
6: என்ன
0: காகிதம்?
6: காகிதமோ,
0: அதுல ஒரு எழுத்து எடுத்து போட்டு இன்னொரு எழுத்த சேர்த்து ஒரு புது எழுத்து புது சொல்லி கண்டுபிடிங்க. மதியத்துக்கு ஒரு எழுத்து எடுத்து போட்டு சேருங்க. பதியம், ஓ பதிய பதிய
6: பதியம் இருக்கு,
0: பதியம் பண்ற பதிய பதி வைக்கிறதா பதியம். ஓகே, ஊதியம், ஊவனாவே
6: அல்லது நிதியம் சொல்லலாம்.
0: நிதியம் சொல்லலாம், ஊதியம் சொல்லலாம். அலசல்
6: அலசல்
0: அலசல் அலசல் ஆனால் லானாசானா இல்ல. அலசல் கலசல். ஓகே, கலசல். அழிப்பு, அழிக்கிறதுக்கு சொல்ல அழிப்பு, கொடுக்கறது கொடுக்கறத சொல்ல அழிப்பு. நாங்களப்பா சீனாவை எடுத்து போட்டு நீனாவை சேர்த்தா அப்படி இருக்கும். ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நான் இந்த பிறந்த நாளை சொல்ல
0: சொல்லுங்க.
6: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டதும் திருமதி ரதினி ஜோஜுக்கு எங்க குடும்பம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். ரெண்டு சிறப்பாக வாழ வாழ்த்திக்கொண்டு என்னை வானொலி கெடுந்து எங்கள் டிஆர்டி வானவில் குழுவினருக்கு நாடக குழுவினருக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன்.
0: நன்றி, உங்களது வாழ்த்துக்கள் அவரை விளம்பர செய்யும். நன்றி, அடுத்த நிகழ்ச்சியில சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இந்த வகையிலே நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் மதனி மோகன். சிந்துவெளி நாகரிக மக்களின் வாழ்ந்த மக்கள் எந்த நகரத்திலே வாழ்ந்தார்கள்? அதேதான், அவரே தான் மொகஞ்சதாரு ஹரப்பா. அதனால சுகமான பதில், அதனால அதை தவற சிந்துவெளி நாகரிக மக்கள் மொகஞ்சதாரு ஹரப்பா அவில் வாழ்ந்தார்கள் அப்படியே இழுத்து கொண்டு போறாது, அப்படியே படி கேட்கல.
7: நன்றி
0: வணக்கம்.

0: இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. இன்றைய அனைத்து டிஆர்டி நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் வானவில் நாடக குழுவினர், அவர்களுக்கு நமது நன்றிகளை கூறிக்கொண்டு, பிரான்சாசலில் வசிக்கும் திருமதி ரஜினி ஜோச் அவர்கள் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை தனது பிறந்த நாளை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். அவரையும் நாங்கள் இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் நோய் நொடியின்றி நீடுழி காலம் வாழ வேண்டுமென்று டிஆர்டி கலையகன் சார்பாக அவரை வாழ்த்தி கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் தொடர்ந்து வர நிகழ்ச்சிக்கு முன்பு இன்றைய அனைத்து TRT நிகழ்ச்சிகளையும் வானலைக்கு எடுத்து வருகிறார்கள் வானவில் நாடக குழு. அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிரான்ஸ் ஹாசலில் வசிக்கும் திருமதி ரஜினி ஜோர்ஜ் அவர்கள் 15 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை தனது பிறந்த நாளை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்கின்றார். அவரை இன்று போல் என்றும் நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் வாழ வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்திக் கொண்டு தொடர்ந்து வர நிகழ்ச்சிக்கு சந்திப்போம்.

0: இப்பொழுது முதல் 9 மணி வரை இடம்பெற இருப்பது கவிதை பாடும் நேரம். நீங்கள் வாசித்த கவிதைகள், எழுதிய கவிதைகள், படித்து சுவைத்த கவிதைகள் என்று பலதரப்பட்ட கவிதைகள் இருக்கின்றன. அந்த வகையிலே உங்களது கவிதைகளை தருவதற்கு, அதை கேட்டு சுவைப்பதற்கும் இங்கும் வானலையிலும் அநேகமானவர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே உங்களது கவிதைகளை தருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கவிதைகளுடன் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, அந்த வகையிலே தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் முதலாவது நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திருப்பி.
0: அவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு அங்கிருந்து வந்துட்டீங்க.
1: வீட்டுல அங்க இருந்து வந்த நான்
0: ஒரு விதமான ஒரு சந்தோஷம். இந்த சில நேரத்துல யோசிப்பேன், இந்த தருணத்தை நான் வந்து வானலைக்கு கொண்டு வந்தவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேணும். என்னோட சொல்லி சொன்னா, இது உண்மையா சில சில மேன வருத்தங்கள், கவலைகள் எல்லாவற்றையுமே இந்த எனக்கு வந்து இந்த 3 மணி நேரமும் என்ன மறந்து இதுல வந்து உற்சாகமாக இருப்பதற்கு வழிவகுத்து தந்தவைக்கு நன்றி சொல்லி, கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டு அதுதான் கட்டாயமாக நேர்கள் சந்தோஷமா கதைப்பதாலதான் நாங்கள் கொண்டு வந்தவர் வந்தது என்பதை விட நேயர்கள் வந்து கலந்து சிறப்பித்து உற்சாகம் ஊற்ற, இப்ப நேயர்கள் வந்து ஒத்துழைக்காவிட்டால் இந்த நிகழ்ச்சி எப்பவையோ முடிந்திருக்கும். நேயர்கள் என்ற ஊக்கமும் ஆக்கமும் தான் எங்களுக்கு வந்து உண்மையா நிலையாக நிக்க வைக்கிறது. அந்த வகையில நேயர்களுக்கு
1: நேயர்கள் ஊக்கமாக்கம் தருவினம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி. எனது கவிதை உறக்கம் இல்லாத இரவுகள்.
0: உறக்கம் இல்லாத இரவுகள் நல்லொரு தலைப்பு. ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடிய தலைப்பு. இந்த உறக்கம் இல்லாத இரவுகளை கழிக்காத மனிதர்களை கண்ணீரை கடக்காத மனிதர்களும் இல்லை, அதே நேரத்துல உறக்கத்தை துறக்காத மனிதர்களும் இல்லை. கட்டாயம் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கண்ணீரையும் விட்டுருக்கிறோம், உறக்கத்தையும்
1: தவித்திருக்கிறோம்.
0: உறக்கத்தை துறந்த மனிதர்கள்
1: இல்லை இல்ல. உறக்கம் இல்லாத இரவுகள்.
0: உறக்கம் இல்லாத இரவுகள். உறக்கம் இல்லாத இரவுகள் தான் வாழ்க்கை பூராவும் எல்லாருக்கும் இருக்குது.
1: சரியா. நன்றி
0: நன்றி. தாருங்க.
1: இரவு வந்ததும் நிலவு வரும், நிலவை தேடி அலைகள் எழும். இரவு வந்ததும் நிலவு வரும், நிலவை தேடி அலைகள் எழும். தரைய தழுவும் காதலுடன் தினம் தொட்டு தொட்டு தீட்டு முத்தமிடும். தரையை தழுவும் காதலுடன் தினம் தொட்டு தொட்டு திருட்டு முத்தமிடும். பௌர்ணமி திங்கள் ஒளி கண்டு கட்டி அணைக்க கடல் பொங்கும். பௌர்ணமி திங்கள் ஒளி கண்டு கட்டி அணைக்க கடல் பொங்கும். எட்டி பிடிக்க முடியாத தோல்வியில் மனம் நொந்து திரும்பி ஓடும். எட்டி பிடிக்க முடியாத தோல்வியில் மனம் நொந்து திரும்பி ஓடும். தினமும் தொடரும் காதல் உறவில் உணர்வில் கலந்து கனவுகளில் மூழ்கி இருவர் மனமும் ஒன்று மகளும் வலிக்கும் இதயத்தோடு விடை பெறும். தினமும் தொடரும் காதல் உறவில் உணர்வில் கலந்து கனவுகளில் மூழ்கி இருவர் மனமும் ஒன்று மகளும் வலிக்கும் இதயத்தோடு விடை பெறும். நிலவில் ஏறியுலா போக கடல் பகீரதனாய் பல பிரியத்தனம் செய்யும். நிலவில் ஏறி உலா போக கடல் பகீரதனாய் பல பிரயத்தனம் செய்யும். எதுவும் கைகூடாத போது சோர்ந்து காதல் நினைவுடன் தனியே இருக்கும். எதுவும் கைகூடாத போது சோர்ந்து காதல் நினைவுடன் தனியே இருக்கும். உறக்கமில்லாத இரவுகள் நம்பிக்கையுடன் காத்திருக்கும். உறக்கமில்லாத இரவுகள் நம்பிக்கையுடன் காத்திருக்கும். நன்றி.
0: உண்மைதான் நேர்களே, பகல் நேரத்திலே ஓடி ஓடி உழைச்ச களைப்பும் உலகம் முழுவதும் தூங்கி கொண்டிருக்கும் இந்த ஒரு ஒரு நள்ளிரவு நேரில் சிலருக்கு மட்டும் கண்களை மூடினாலும் தூக்கம் வராது. சிலருக்கு எதிர்காலத்தை பற்றின சிந்தனை, சிலருக்கு ஏதோ ஒரு இழப்பின்ற விளைவை வலி, இன்னும் ஒரு சிலருக்கு பிடிச்ச நினைவுகள். இந்த உறக்கமில்லாத இரவுகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதையை சொல்லும். நிசப்தம் நிறைந்த இந்த இரவிலே மனது வந்து அலை அலைப்பாயும், எண்ணங்கள் வந்து பேசும். அதற்காக நான் தரும் ஒரு கவிதை இதோ. உலகம் உறங்கி போன பிறகும் என் விழிமூடா இரவுகள் நீண்டு கொண்டே இருக்கிறது. உலகம் உறங்கி போன பிறகும் என் விழிமூடா இரவுகள் நீண்டு கொண்டே இருக்கிறது. கடிகாரத்தின் முள் நகரும் சத்தம் மட்டும் என் அறையின் அமைதியை கிழித்து கொண்டு செல்கிறது. கடிகாரத்தின் முள் நகரும் சத்தம் மட்டும் என் அறையின் அமைதியை கிழித்து கொண்டு செல்கிறது. மனதின் ஆழத்தில் புதைந்த நினைவுகள் இருட்டு நெடுக்கில் வழியே வெளிவருகின்றன. மனதின் ஆழத்தில் புதைந்த நினைவுகள் இருட்டு நெடுக்கில் இடுக்கில் வெளியே வருகின்றன. சொல்லி முடிக்காத வார்த்தைகளும் தீர்ந்து போகாத ஏக்கங்களும் வரிசை கட்டி நிற்கின்றன. கண் இமைகள் களைத்து போனாலும் கனவு வர மறுத்து வீம்பு பண்ணுகிறது. கண் இமைகள் கனத்து போனாலும் கனவுகள் வர மறுத்து வீம்பு பண்ணுகிறது. தலையணையில் முகம் புதைத்து தேடும் அமைதி நள்ளிரவில் மௌனத்தை கரைத்து போகிறது. விடியல் வந்து வெளிச்சம் தரும் வரை இந்த தனிமையும் நானும் மட்டுமே உரையாடுகிறோம். தூக்கத்தை தொலைத்த என் இரவுகளுக்கு நினைவுகளே துணையாக வருகின்றன. நன்றி நன்றி.
1: இந்த பேரை மறந்துட்டீங்களா?
0: இல்ல மறக்கல மறக்கல. பசுபதி குணநாயகி.
1: நன்றி
0: நன்றி.
1: உங்களுக்கு வாழ்த்துக்களோடு விட விரைவேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். இன்னும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அதே அந்த வகையிலே பசுபதிக்குண்ணன் ஆயி அவர்களின் கவிதைக்கு நான் பாடலை அடுத்த நேரம் எடுத்துவிட்டு அப்படியே தருகிறேன். என்னென்னு சொன்ன நேர்கள் நீண்ட நேரம் காத்து கொண்டு நிற்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறபடியா அடுத்த நேரம் எடுத்துக்கொள்கிறேன். வணக்கம், கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு யுவஜெடி குமராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வாரத்துக்கு பிறகு
1: செவ்வாயிருந்தானே நாங்கள் காண்றோம். வந்தாலும் நீங்கள் வீட்டில் இருக்கிறது பார்க்க இங்க வந்து வானொலியில சிறப்பித்து நல்ல அருமையான விஷயங்களை சொல்லியாக்கங்களை தருவதில் உங்களுக்கு மகிழ்வாக இருக்கிறது. எங்களுக்கு கேட்டுக்கவும் உங்களோட கலந்து சந்தோஷமாக கிடைக்கவும் எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது.
0: நன்றி, நன்றி அம்மா, நன்றி அம்மா.
1: நன்றி. உங்களை கூறிக்கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடும்
0: என்னால
1: நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் பதினாறு சுதங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ் என்று வாழ்த்திக் கொண்டு அதை வானொலிக்கு எடுத்து வந்த எங்கள் டிஆர்டி வானொலி நாடக குழுவினர்களுக்கும் உங்கள் இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: வாழ்த்துக்கள் அவரை வளம்பர செய்யும். உங்களுக்கு கவிதை
1: நான் படிச்சுட்டு வந்த கவிதை கல்வி. கவிதை
0: கல்வி
1: கல்வி.
0: ஓகே தாருங்கள்.
1: உயிருக்கும் இடத்தத்திற்குமான பந்தம், மூளைக்கும் மனதிற்குமான பந்தம். உயிருக்கும் இடத்தத்திற்குமான பந்தம், மூளைக்கும் மனதிற்குமான பந்தம். மனதிற்கும் புத்தகத்திற்குமான பந்தம், இலக்கியத்திற்கும் வெற்றிக்குமான பந்தம். மனதிற்கும் புத்தகத்திற்குமான பந்தம், இலட்சியத்திற்கும் வெற்றிக்குமான பந்தம். எழுத்திற்கும் வார்த்தைக்குமான பந்தம், வார்த்தைக்கும் உணர்வுக்குமான பந்தம். எழுத்திற்கும் வார்த்தைக்குமான பந்தம், வார்த்தைக்கும் உணர்வுக்குமான பந்தம். விழிகளுக்கும் வெளிச்சத்திற்குமான பந்தம், மனிதனுக்கும் உரிமைக்குமான பந்தம். விழிகளுக்கும் வெளிச்சத்திற்குமான பந்தம், மனிதனுக்கும் உரிமைக்குமான பந்தம். சாமானியனை ஞானியாக்கும் பந்தம், கல்லையும் சிப்பமாக்கும் பந்தம். சாமானியனை ஞானியாக்கும் பந்தம், கல்லையும் சிற்பமாக்கும் பந்தம். உன்னை பெற்றுக்கொண்டே இருப்பதால் நீ எமக்கு பேரின்பம். உன்னை பெற்றுக்கொண்டே இருப்பதால் நீ எமக்கு பேரின்பம். கற்றுக்கொண்டே இருப்பதால் நீ எமக்கு வாழ்நாள் பந்தம். கற்றுக்கொண்டே இருப்பதால் நீ எமக்கு வாழ்நாள் பந்தம். கல்வியே நம் உயிர், கல்வி அறிவே நம் உயிரின் நாடி நரம்பு. கல்வியே நம் உயிர், கல்வி அறிவே நம் உயிரின் நாடி நரம்பு என்று கூறிக்கொண்டு
0: உண்மைதான் நேர்களே. மனித வாழ்க்கையிலே வந்து இந்த யாராலையும் திருட முடியாதது, காலத்தால் அழியாதது ஒரே ஒரு பொக்கிஷம் எதென்று கேட்டால் நாங்கள் கேட்ட கல்விதான். செல்வம் அழியலாம், பதவி மாறலாம், ஆனால் நாம் பெற்ற கல்வி வந்து நம்மோட வாழ்க்கையை மட்டுமல்ல எங்களை சுற்றி இருக்கிற சமூகத்திற்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு என்னும் ஒளியை ஏற்றும் கல்வி மேன்மையை விவரிக்கும் ஒரு கவிதையை இதோ அம்மா தந்திருந்தார். அதற்கு பதிலாக நான் தாரேன். ஏட்டின் எழுத்துக்கள் வரும் வார்த்தைகள் அல்ல, ஏட்டின் எழுத்துக்கள் வரும் வார்த்தைகள் அல்ல, எதிர்கால பாதையை காட்டும் வெளிச்சம். கல்வி கற்கும் ஒவ்வொரு புதிய பாடமும் கண்களை திறக்கும் புதிய அற்புதம். வாசிப்பு என்னும் ஆயுதம் ஏந்தினால் உலகமே உன் காலடியில் அடங்கும். ஜோசிக்கும் திறனை வளர்த்து கொண்டால் தடைகள் யாவும் தகர்ந்து போகும். செல்வம் தீரலாம், அழகு மாறலாம், கற்ற கல்வி என்றென்றும் கூட வரும். அறியாமை இருளை விரட்டி அடித்து அறிவின் சிகரத்தில் உன்னை உயர்த்தும். செல்வம் தீரலாம், அழகு மாறலாம், கற்ற கல்வி என்றென்றும் உன் கூட வரும். அறியாமை இருளை விரட்டி அறிவின் சிகரத்தில் உன்னை உயர்த்தும். கற்போம் கற்றதை உலகிற்கு அளிப்போம், கற்போம் கற்றதை உலகிற்கு அளிப்போம். கல்வியால் புதிய உலகம் படைப்போம், சிந்தனை சிறகுகளை விரித்து பறப்போம், சாதனை சிகரத்தை தொட்டு நிற்போம். நன்றி அம்மா உங்களது கவிதைக்கு. மேலும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: எங்கள் கவிதா இனிக்கும் எங்களுக்கு நிறைந்த நன்மைகளை வாழ்த்துக்களை நானும் கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் அம்மா. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தில் கலியக நேரம் சரியாக 8:18. அந்த வகையிலே பசுபதி குணநாயி அவர்களுக்கான கவிதைக்காக ஒரு சில வரிகள் பாடலை கேட்டுவிட்டு வருவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடின் நேரம். அந்த வகையிலே அடுத்ததாக தனது கவிதையை தருவதற்காக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அடுத்ததாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திருவக்கா. சரோ பரமேஸ்வரன், நலமா இருக்கிறீங்க?
0: ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் சுகத்தோட இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஜோஜ் ரதனிக்கு எங்கள் இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவ தீக ஆரோக்கியத்தோட நூறாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த நாடக குழுவினர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நான் தரப்போறது சுயமரியாதை.
0: சுயமரியாதை கட்டாயம், அது எல்லோருக்கும் இருக்க வேண்டும்.
1: ஆமா, சுயமரியாதை. உன் சுயமரியாதையை விட்டு யாரிடமும் அன்பை வாங்காதே. உன் சுயமரியாதையை விட்டு யாரிடமும் அன்பை வாங்காதே. வீசுங்கள் உடலை அறுக்கும், வீசுங்கள் உடலை அறுக்கும், பேசும் சொல் உயிரையே உருக்கும், பேசும் சொல் உயிரையே உருக்கும். கல்பட்டு வருகிற காயத்தை விட, கல்பட்டு வருகிற காயத்தை விட சொல்பட்டு வந்த வலி ரொம்ப கொடியது. சொல்பட்டு வந்த வலி ரொம்ப கொடியது. மதிப்பில்லாத இடத்தில் உரிமை வேண்டாம், மதிப்பில்லாத இடத்தில் உரிமை வேண்டாம். உன்னை மதிக்காத மனிதனின் உறவே வேண்டாம், உன்னை மதிக்காத மனிதனின் உறவே வேண்டாம். பொறுத்து போனால் பொம்மை என்பான், பொறுத்து போனால் பொம்மை என்பான், எதிர்த்து பேசினால் திமிர் என்பான், எதிர்த்து பேசினால் திமிர் என்பான். யாரிட்டையும் போய் உன் நியாயத்தை தேடாதே, யாரிட்டையும் போய் உன் நியாயத்தை தேடாதே. விளக்கம் கொடுத்து உன்னை நீயே குறைக்காதே, விளக்கம் கொடுத்து உன்னை நீயே குறைக்காதே. புரியாதவனுக்கு வார்த்தை போதாதது, புரியாதவனுக்கு வார்த்தை போதாதது. உன்னை புரிஞ்சவனுக்கு விளக்கமே தேவையில்லை, உன்னை புரிஞ்சவனுக்கு விளக்கமே தேவையில்லை. விலகி நில்லு, அமைதியாயிரு, விலகி நில்லு, அமைதியாயிரு. உன் மௌனத்தை ஆயுதமாக மாற்று, உன் மௌனத்தை ஆயுதமாக மாற்று. ஜெயித்து காட்டி வாயை அடை, ஜெயித்து காட்டி வாயை அடை. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உண்மைதான் நேயர்களே, இந்த உலகத்தை நாங்கள் இவ்வளவு விஷயங்களை இழக்கலாம், எல்லாத்தையும் இழக்கலாம், உறவை இழக்கலாம், சொத்தை இழக்கலாம், எல்லாத்தையும் இழக்கலாம். ஆனா நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க கூடாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா சுயமரியாதை தான். பணம் புகழ் பதவி இது எல்லாமே இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா ஒரு மனிதன் மனிதனாக வாழ வைக்கிறதுக்கும் சமூகத்திலே அவனுக்கான முகவரியை தருவதும் அவனோட தன்மானம் மட்டும்தான். யாரையும் தாழ்த்தாமல், யாருக்கும் தாழ்ந்து போகாமல் நாங்கள் தலைமைந்து வாழும் சுயமரியாதையின் கம்பீரதத்தை பற்றி தான் சரோ பரமேஸ்வரன் ஒரு கவிதை தந்திருந்தார். அவருக்கான பதில் கவிதையாக நான் தாரேன். யாருக்கும் யாரும் அடிமையாக வாழும் எண்ணம் இல்லை, சுயமரியாதை அடகு வைத்து பழக்கமும் இல்லை. குனிய குனிய நிமிரும் மனிதன் அல்ல, வீழும் போதே நிமிந்து நிற்கும் தற்சாப்பு மனிதனாக வேண்டும். பசித்திருந்தாலும் தன்மானம் இழக்க கூடாது, போலி புகழுக்காக தன வணங்க கூடாது. உழைப்பிற்கு கிடைக்கும் ஒரு துளி சோறே கிடைக்கும் மிகப்பெரிய பேரானந்தம். பிறர் தயவில் வாழும் வாழ்வு வேண்டாம், தன் சொந்த காலில் நிற்கும் கம்பீரமே போதும். சிறுமை கண்டு சீறி பழகும் என் சிந்தனை என்றென்றும் முகவரியாக நிலைத்து நிற்கட்டும். வளைந்து கொடுத்து பெறும் வெற்றியை விட நிமிந்து நின்று ஏற்கும் தோல்வியே மேலானது. சுயமரியாதை என்னும் சுடரை ஏந்தி நடப்போம், மானத்தோடு வாழ்ந்து வரலாறாவோம். நன்றி சரோ பரமேஸ்வரன் உங்களது கவிதைக்கும். நீங்கள் இவ்வளவு வாழ்த்தவில்லை இன்னும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடின் நேரம். கவிதை பாடுவதற்காக அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நேயர்கள் தரும் கவிதைக்கான பாடல்களை நான் கொஞ்சம் தாமதமாக ஒளிபரப்புவோம் என்று நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், நேயர்கள் காத்து காத்து நின்று தொலைபேசியில் சளிப்படைந்து விடுவார்கள் என்பதற்காக முதலில் நேயர்களை இணைத்து விட்டு ஒவ்வொரு பாடலாக தருவோம் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு. வணக்கம் ஜெயமந்த் ஜானடேசன்.
0: உங்களுக்கு மினியா மாலை இரவு மாலை இரவு வணக்கம் ஜானடேசன் அவர்கள். நலமாக இருக்கிறீங்களா?
2: ஓ, நலமா இருக்கிறேன். முதல் நடந்த நிகழ்வுல பங்குவற்றி எல்லாம் போயிட்டது.
0: அதான் பார்த்தோம், காணே இல்லை உங்களை
2: வெளியில போனது. ஹலோ மகள்,
0: சரி அடுத்த வாரம் கதை பங்குவற்றினா போச்சு.
2: இந்திய பிறந்த நாளை கொண்டாடும் ஜோஜ் ரத்தினி அவர்களுக்கு எனது இதயங்களிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இறையாளுடன் குறிக்கொண்டு அதனை கிடந்த வானொலி
0: பாடலாம்
2: அவர்களுக்கு அனைத்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொள்ளும். வாழ்த்தினால்
0: மறந்துட்டேன்.
2: நன்றி. நான் எந்த தலைப்பினா நேரம்.
0: நேரம் தாருங்கள் உங்களது கவிதையை.
2: நல்ல நாளில் நல்ல நேரம் பார்த்து நல்ல விடயங்களை செய்ய சிறப்பா செய்யின் சிறப்பால் நல்ல நாளில் நல்ல நேரம் பார்த்து நல்ல விடயங்களை செய்யின் சிறப்பால் நேரம் பொன்னானது கடந்து போனால் மீளப் பெற முடியாது. நேரம் பொன்னானது கடந்து போனால் மீளப் பெற முடியாது. கப்பல் கரை வரும் நேரம் பார்த்து காத்து கிடந்த சமயம் பலதாச்சு. கப்பல் கரை வரும் நேரம் பார்த்து காத்து கிடந்த சமயம் பலதாச்சு. உரை நிகழ்த்தும் நேரம் 5 நிமிடம் மீட பேச்சு கூடி போச்சு. உரை நிகழ்த்து நேரம் 5 நிமிடம் மீடை போச்சு கூடி போச்சு. நிறையில் பானுக்காய் நின்ற நேரம் தாய வாழ்வில் மறக்க முடியாதாச்சு. நிறையில் பானுக்காய் நின்ற நேரம் தாய வாழ்வில் மறக்க முடியாததாச்சு. அம்மியில் அரைத்து சாப்பிட்ட நேரம் உடம்புக்கு அப்பியாசமானதாச்சு. அம்மியில் அரைத்து உடன் சாப்பிட்ட நேரம் உடம்பிற்கு அப்பியாசமானதாச்சு. தலைமுடியில் நிறமுடி வருமென நேரம் அதில் ஒவ்வொன்றையும் பிடுங்கியது ஞாபகமாச்சு. தலைமுடியில் நரைமுடி வரும் நேரம் அதில் ஒவ்வொன்றாய் பிடுங்கியது ஞாபகமாச்சு. நாயுரைக்கு நேரம் பார்த்து கள்ளன் வந்துட்டான் என்பதாச்சு. நாயுரைக்கும் வரை நேரம் பார்த்து கள்ளன் வந்துட்டான் என்பதாச்சு. பாடசாலை நேரம் அதில் ஓடி ஓடி போய் நேரம் கடந்து வெளியில் நின்ற ஞாபகம் ஆச்சு. பாடசாலை நேரம் அதில் ஓடி ஓடி போய் நேரம் கடந்து வெளியில் நின்றது நினைவாச்சு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நன்றி. உண்மைதான் நேயர்களே, இந்த உலகத்துல நாங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்பி பெற முடியாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டேன்னா, கடந்து போன நேரம் தான். அதான் நாங்கள் என்னதான் நாங்கள் இப்படி என்ன கோடி என்ன என்னதான் இருந்தாலும் ஒரு அற்புதம் நடந்தா கூடி நாங்களால பெற முடியாதது வந்து அந்த நேரம் தான். நாளை பார்க்க நேரம் உண்மைக்கு நாளை பார்க்கலாம் என்று நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஒத்தி போய்க்கல. கடிகாரத்தையும் அந்த கடிகாரத்தோட சேர்ந்த முள்ளும் எங்கட வாழ்க்கையை விட்டு மெல்ல மெல்ல விலகி கொண்டு தான் போய்கொண்டிருக்குது. இந்த காலத்தின் அருமையையும் இந்த நொடியையும் சரியாக நாங்கள் பயன்படுத்த வேணும். உண்மையாகவே அதன் முக்கியத்துவத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அதற்கு பதிலாக நான் ஒரு கவிதை. காலத்தின் கணக்கு வந்து ஓடும் நதியை போல தொடரும் நின்று நிதானிக்க தெரியாத நேரம். ஓடும் நதியை போல தொடரும் நின்று நிதானிக்க தெரியாத நேரம். நேற்று என்பது முடிந்த கதை, நாளை என்பது அறியாத எதிர்காலம். கையில் இருக்கும் இந்த நொடி மட்டுமே நாம் வாழ கிடைத்த நிஜமான பொக்கிஜம். தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் கை கடந்து போகும் வாய்ப்பின் அடையாளம். கையில் இருக்கும் இன்றைய நொடி மட்டுமே நாம் வாழ கிடைத்த நிஜமான பொக்கிஜம். தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் கையை கடந்து போகும் வாய்ப்பின் அடையாளம். கடிகார முட்கள் உனக்காக காத்திருப்பதில்லை. காலம் யாரையும் தயங்கி நிற்பதில்லை. காலம் யாரையும் தயங்கி நிற்பதில்லை. இன்றே தொடங்கு, இப்பொழுதே செயல்படு. காலத்தை வெல்பவனே சாதனையாளனாகிறான். சென்ற வினாடியை திரும்பி பெற முடியாது, வரும் வினாடியை சிறப்பாக மாற்றுவோம். சென்ற வினாடியை திரும்ப பெற முடியாது, வரும் வினாடியை சிறப்பாக மாற்றுவோம். நேரத்தை மதித்து வாழும் மனிதனுக்கு நாளைய உலகம் நிச்சயம் தலை வணங்கம். நன்றி உங்களது கவிதைக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
2: பதில் கவிதைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அழகாக அழகாக சிறப்பான கவிதை. நன்றி நன்றி திரு.
0: நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: பெற்று என்றென்றும் செஞ்சு தீர்க்க சுமங்கலியாக கணவன் பிள்ளைகளுடன் முட்ட அவர்களோட இதாக கலந்து முருகன் திருவாள் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென எனது குடும்ப சார்கள் வாழ்த்திக் கொள்றோம். வானொலிக்கு எடுத்து வந்த மாணவில் நாடக குழுவினர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் வந்து மனம் கவிதை திறப்போம்.
1: என்ன கவிதை?
0: மனம். மனம்
1: மனம். ஓகே, தாருங்கள் உங்கள் கவிதையை.
0: மனம் ஒரு கோயில், அதில் மகிழ்ச்சி என்னும் விளக்கை ஈட்ட வேண்டும். குப்பை தொட்டி அல்ல மனம், கவலையாகிய குப்பைகளை அகற்றுவதே சிறந்த மனம். ஆடையின் கிழிசல்களை தைக்கும் நூல் போல மனங்களின் கிழிசல்களை நல்ல எண்ணங்களால் சீர்படுத்த வேண்டும். மனம் விட்டு பேசி நல்லதை பேச வேண்டும். மன அழுத்தங்கள் விரைவில் மறைந்து போகும். உண்மையான அன்பு மனம் தீங்கு செய்ய நினைப்பதில்லை, விலகி செல்லுமே தவிர வீழ்த்த நினைப்பதும் இல்லை. மனம் தெளிவு இல்லாத போது உடல் வருந்துகிறது. உடல் உணவை ஏற்காத போது உயிர் எப்படி சரியாக இருக்கும்? இழந்ததை நினைத்து மனம் கலங்கக்கூடாது. இழந்தவைகளை பெற முயற்சி செய்ய வேண்டும். மனம் மனதும் மனதும் கலந்தால்தான் அதுதான் உண்மையான காதல். மனதும் மனது ஒன்று ஆனால் அதுதான் உண்மையான வாழ்க்கை. மனதிற்கு வடிவம் இல்லை, அது ஒரு கடல் போன்றது. அதில் ஆயிரம் கனவுகள், ஆயிரம் விருப்பங்கள். மனது என்பது ஒரு திரை மட்டுமே, அது நமக்கு உண்மைக்கும் இடையில் இருக்கும் திரை. இந்த திரையை நாம் அகற்றினால்தான் உண்மையான ஞானம் பிறக்கும். மனம் போன போக்கில் மனதை செல்லவிடக்கூடாது. வாழும் வாழ்க்கையில் மனதோடு ஒன்றிணைத்து வாழ வேண்டும். ஏனென்றால் எப்போதும் எதை இழப்போம் என்பது யாருக்கும் தெரியாது. அலைபாயும் மனதை அழைத்து ஆண்டால் ஆரோக்கிய வாழ்வாக வாழலாம். அனைவருக்கும் பகிர்ந்து ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உண்மையிலே வந்து இந்த மனம் என்றது வந்து இந்த உலகத்திலே வந்து மிகவும் விசித்திரமானது எது என்று பார்த்தால் இந்த மனம் தான், எங்கள் மனசு தான். அந்த மனம் வந்து ஒரு நொடியில வந்து விண்ணுக்கும் பறக்கும், அடுத்த வினாடி பாதாளத்துக்கும் இறங்கும். சில நேரம் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஆசைப்படும், சில வேளையில வந்து ஒன்றுமே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குறது. இந்த அளவாயும் மனசை அடக்கி அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் விதைக்க வேண்டிய அவசியத்தை தந்த உங்களுக்கும் அதுக்கான இந்த அது அப்படியான ஒரு மனவே அமைதியை தர அவசியத்தை பேணும் ஒரு கவிதை ஒன்று தருகிறேன். சிறகில்லாத பறவையாய் அலைபாயும் மனம், சிந்தனைகளின் கடலில் நீந்திடும் மனம், ஒரே நொடியில் உலகை சுற்றி வரும், ஒற்றை நினைவில் கண்ணீர் சிந்திவிடும். ஆசைகளின் ஊற்றாய் சுரக்கும் இந்த மனம், அன்பை கண்டால் பனியாய் உருகிவிடும். கவலைகளின் சுமையை தாங்கும் இந்த மனம், நம்பிக்கை பிறந்தால் மலராய் மலர்ந்து விடும். அலபாயும் எண்ணங்களை கொஞ்சம் அடக்கிவை, அமைதி என்னும் அமுதத்தை அதில் நிரப்பிவை. உன் மனதை நீயே வென்று விட்டால் இந்த உலகமே உன்வசப்படும். வெளி உலக போராட்டத்தை விடுத்து உள் மன அமைதியை தேடியோடு நேர்மறை எண்ணங்களை நெஞ்சில் விதைத்தால் வாழ்க்கை என்றும் வசந்தமாகவே மாறும். நன்றி உங்களது கவிதைக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: ஓகே, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியக நேரம் சரியாக 8:35. அந்த வகையிலே தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்க நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் தேவிதன்.
0: வணக்கம் தேவிதன் ராஜ், நலமா இருக்கிறீங்களா?
1: நிக்கிறதுக்கு
0: கவிதை பாட நேரத்துக்கு
1: நான் வர முடியாது.

0: சரித்தை தாருங்கள் உங்கள் கவிதையை.
1: முதலில் இன்று பிறந்தநாளை கொண்டாடி கொண்டதும் எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உள்தாகிய ரதினி அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பான இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரதினி, உடல் ஆரோக்கியத்தோடும் என்றென்றும் மன சந்தோஷத்தோடும் இதே புன்சிரிப்போடும் இதே சந்தோஷத்தோடும் என்ன வாழ்ந்து வாழ வேண்டும், நூறாண்டை கடந்து வாழ வேண்டும். அம்மா, சோரசை, கணவன், பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடன் இனி வருங்கால சந்ததிகள் வீட்ட பிள்ளைகள் கொப்பாட்டன் பிள்ளைகள் தினம் கண்டு எசப்பாவின் மாதாவின் அருளோடு நெடுவி காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு வானொலிக்கிறது வந்த வானவில் நாடக கலைஞர்களுக்கு எனது நன்றிகளை வாழ்த்துக்களும் தெரிந்து கொண்டு.
0: நன்றி, உங்களது வாழ்த்துக்கள் அவரை விளம்பர செய்யும். நன்றி, உங்களது கவிதையை தாருங்க.
1: ஆமா, இன்று எனது என் அம்மாவுக்கு ஒரு கவிதை.
0: ஓகே, தாருங்கள்.
1: என் அம்மாவுக்கு ஒரு கவிதை. எங்கெல்லாமோ சுற்றி திரிந்தேன் உண்மையான அன்புக்கு, எங்கெல்லாமோ சுற்றி திரிந்தேன் உண்மையான அன்புக்கு, எங்கு தேடியும் கிடைக்கவில்லை இறுதியில் தான் அறிந்து கொண்டேன், எங்கு தேடியும் கிடைக்கவில்லை இறுதியில் தான் அறிந்து கொண்டேன். அன்பு என்ற ஒன்று ஒன்று பிறப்பதே அன்னையிடம் இருந்துதான் என்று. உலகில் அனைவருமே கவிஞர்கள் தான், ஏனென்றால் நாம் பிறக்கும் நான் பிறந்த பிறகு பேசும் முதல் கவிதை அம்மா. உலகில் அனைவருமே கவிஞர்கள் தான், ஏனென்றால் நாம் பிறந்த பிறகு பேசும் முதல் கவிதை அம்மா. அன்பை தன்வசம் அடிமையாக்கி அழகாய் ஆளும் ராணி, அழகாய் ஆளும் ராணி அவள். அன்பை தன்வசம் அடிமையாக்கி அழகாய் ஆளும் ராணி அவள். பாசத்தின் மறு உருவமால் பாசத்தின் மறு உருவமாய் கோபத்துக்கு அர்த்தம் தெரியாதவள். கோபம் என்றால் என்னென்று தெரியாதவள். முதல் முத்தம் பதித்தவள் கலப்பிடம் இல்லாத காதலவள். அன்று நடை பழகி விழும்போது தாங்கியவள் இன்றும் விழும்போதும் தன் கரத்தால் தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாள். தன் நம்பிக்கையின் அடையாளம் அவள், அறை உரைகளில் அஸ்திவாரம் அவள், ஆனந்தத்தின் அடையாளம் அவள். இறைவன் படைத்த முதல் கவிதை அம்மா, இந்த உலகம் சொல்லும் முதல் கவிதை அம்மா, இந்த உலகம் கேட்ட முதல் கவிதை அம்மா. இறைவன் படைத்த முதல் கவிதை அம்மா, இந்த உலகம் சொல்ல முதல் கவிதை அம்மா, இந்த உலகம் கேட்ட முதல் கவிதை அம்மா, இந்த உலகம் ரசித்த முதல் கவிதை அம்மா, இந்த உலகிற்கே முதல் கவிதை அம்மா. பொய்கள் கலக்காத கவிதையில் அர்த்தம் அம்மா. உன்னால் தான் உயிர் எழுத்துக்கு உயிர் வந்தனவோ அம்மா, உன்னால் தான் உயிர் எழுத்துக்கு உயிர் வந்தனவோ அம்மா. இருட்டில் கிடக்கும் நம் வாயுக்கு வெளிச்சம் காட்டியவள் அம்மா. தன்னை பற்றிய நினைவை மறந்து நம்மை பற்றிய நினைத்து வாழும் ஓர் உயிர்தான் அம்மா. முழுமையாக வர்ணிக்க இன்னும் வார்த்தைகள் கிடைக்காத கவிதை அம்மா. இறைவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துங்கள், இப்படி ஒரு உன்னதமான உறவை படைத்து நம்மை அரவணைத்து இன்று வரை சுமந்து கொண்டிருப்பால் தன்னை பற்றி கொஞ்சமேனும் நினைக்காமல். என்னை சுவாசிக்க வைத்தவளுக்கு நான் வடித்த கவிதை இது, ஆனால் கேட்பதற்குத்தான் என் அன்னை இல்லையே. என்னை சுவாசிக்க வைத்தவளுக்கு நான் வடித்த கவிதை இது, ஆனால் கேட்பதற்கு அன்னை இல்லையே. தாயே உன்னை அரவணைக்க ஆசையுண்டு, தாயே உன்னை அரவணைக்க ஆசையுண்டு, என் கவிதையை நீ கேட்க வேண்டும் என்று ஆசையுண்டு. உன்னை நினைக்கும் போதெல்லாம் ஓரமாக கண்ணோரமாக கண்ணீர் வழியும் அம்மா, உன்னை நினைக்கும் போது கண்ணோரமாக கண்ணீர் வழியும் அம்மா. எது செய்தாலும் உன்னை வைத்துத்தான் அம்மா ஒவ்வொன்றையும் நான் செய்வேன். எதை எடுத்து வைத்தாலும் இது அன்னைக்கு அன்னை இருந்தால் எப்படி, அம்மா இருந்தால் எப்படி ரசித்தாள் என்று ஒன்றையும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். ஆனால் என் அருகில் நீ இல்லை என்று நினைக்கும் போது மனம் வலிக்கிறது. பிறப்பொண்டிருந்தால் இறப்பொண்டு உண்டோ, பிறப்பொண்டிருந்தால் இறப்பொண்டு உண்டோ என்று அறியும் போதுதான் மனதை சமாதானப்படுத்தி என் அன்னை இல்லை என்பதை புரிந்து கொள்கிறேன். வயதானாலும் என் அம்மா எப்பவும் நான் செல்லப்பிள்ளை, நான் வயதானாலும் நான் எப்பவும் அம்மாவுக்கு செல்லப்பிள்ளை. வயது தெரிந்தும் நான் இன்னும் குழந்தையாக உள்ளேன். அம்மா இல்லை என்ற மனம் ஏற்க மறக்கிறது. ஒரு பிள்ளைகளுக்கு தாயானாலும் அது பொய்யான மனதை நம்ப முடியாமல் மனம் தவிக்கிறது. என் அம்மாவுக்காக இந்த கவிதை படித்து ரசித்ததில் நானும் கலந்து வாசித்தேன் என்று. நன்றி வணக்கம்.
0: நன்றி. உண்மைதானே, இந்த உலகத்துல வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னுடைய ஆயுளும் முழுக்க தங்களது பிள்ளைகளுக்காக வாழ்ற தெய்வம் என்று சொல்லி கேட்டா அது அம்மாதான். நாங்கள் விழுங்கு விழுங்கோது தாங்கி பிடிச்சு எங்களை பசியோட பசியை போக்கி நாங்கள் சிரிக்கிற சிரிப்பில் தாங்களும் தன்னை மறந்து நாங்கள் அழும்போது தானும் அழுது அந்த உண்மையாக வந்து ஒரு தெய்வம்தான் தாயன்ற அது வந்து நாங்களும் அம்மாவாகி போனாலும் அதை திரும்ப சொல்வது போல எங்கண்ட நாங்களும் எங்கண்ட மனசும் அம்மாவின் அன்புக்கும் அம்மாவின் ஒரு அரவணைப்புக்கும் வந்துங்கிறது வந்து கட்டாயம். அதுக்கு அந்த அன்பின் முகவரி தான் அம்மா. 10 மாதம் கருவறையில் சுமந்து ஆயுள் முழுக்க நெஞ்சுக்குள் சுமக்கும் தெய்வம், நாங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் தன் இரத்தத்தையே அமுதமாய் தந்தவள்தான் தாய். எங்கள் முதல் அடிக்கு வழிகாட்டியாய் நின்றவள், எங்கள் முதல் வார்த்தைக்கு மொழியாக மாறினவர். நாங்கள் பசியோடு இருக்கும்போது அவருக்கு ஏது தூக்கம், எங்கள் சிரிப்பில் மட்டும்தான் அவரின் உலகம். 1000 சொந்தங்கள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் தாய்மடியை தவிர அமைதி தரும் இடம் ஏது? எங்கள் சுமைகளை நீங்கள் தாங்கிக் கொண்டு உங்கள் அணைப்பிலே என் கவலைகளை உங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். 1000 சொந்தங்கள் என்னை சூழ்ந்தாலும் 1000 சொந்தங்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும் உன் மடியை தவிர அமைதி தரும் இடம் ஏது? என் சுமைகளை நீ தாங்கிக் கொண்டாய், உன் நினைப்பில் என் கவலைகள் யாவும் கரைந்தன. மண்ணில் தோன்றிய தெய்வமே அம்மா, உன் பாதம் தொழுதலே என் வாழ்வின் வரம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் மகளாய் பிறக்கும் பாக்கியம் மட்டுமே வேண்டும். உண்மைக்கு இந்த அம்மா என்ற சொல்லு வந்து அம்மா என்றாலே எனது மகன் சொல்லுவார் அம்மா. ஒரு நான் ஒரு கவிதை சொல்லட்டான்னு கேட்பார், ஓமன்னா அம்மாதான் கவிதை என்னுடனே.
1: அம்மாதான் கவிதை, அதான் அதற்காண்டியும் கவிஞன் இந்த கவிதைகளை படைத்தார். அம்மாண்டத்தை படைச்சாரோ தெரியவில்லை. எனது நான் வீட்டாளை வெளியில் போறேன், லிப்டி அமர்த்தி கொண்டு போக எனது மகன் நேர வந்தார் விட்ட. எனக்கு ஏதோ செய்திச்சு அவரை கண்ட உடனே, அப்ப நான் அப்ப கொஞ்சம் விடுங்க அம்மான்னு சொல்லி கொஞ்சம் போட்டு போன. அப்ப நாங்க போய் நின்று வேலை செய்ய நடத்தும் போது நான் என் அம்மாவை யோசிச்சேன், அம்மாவும் இப்படித்தானே எங்களை செஞ்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஓடி வந்து இந்த அம்மாவும் கவிதையை தந்தேன். வணக்கம் வாழ்த்துக்களை திருத்துக்கொண்டு கவிதை வழங்கியிருந்த அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள், வரப்போற உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை திருத்துக்கொண்டு விடா சொல்கிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். உங்கள் கவிதைக்கு மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். கலந்த சிறப்பமிகை நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியக நேரம் சரியாக 8:44. தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு அடுத்துடன் வரவேற்றுக் கொள்வோம்.
2: செல்நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
3: உங்கள் எல்லோரது அரவணைப்பும் ஊக்கமும் தான் எங்களை சகல அறிவிப்பாளரையும் நிகழ்ச்சிகளை திறம்பட செய்வதற்கு வழிவகுக்கும்.
4: நிச்சயமா, நிச்சயமா. மேலும் மேலும் நீங்கள் மேலோங்கி கொள்ள வாழ்த்தி கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஜோச் ரதனி அவர்களுக்கு எங்கள் குடும்ப சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சகோதரி. ஆண்டவன் அருளும், அன்னை மரியாளின் அருளும் உங்களை வாழ வைக்கும், உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும். நீங்கள் நூடுலி வாழ வாழ்த்துகிறோம். வானொலிக்கு அணுகியிருந்த டிஆர்டி வானவில் நாடக குழு உறவுகளுக்கு நன்றி.
3: நன்றி. உங்களது அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். உங்களது வாழ்த்துக்கள் அவரை வளம் பெற செய்ய வைக்கும். உங்களது கவிதையை தாருங்கள்.
4: நன்றி. என் கவிதையின் இது வந்து ஒரு சொல்.
3: ஒரு சொல்லுத்தான் பொல்லாதது.
4: ஒரு சொல்
3: தாருங்கள்.
4: பொழுது புலந்து பொழுது மறையும் இந்த புதுவித உலகில் எதுவும் நிகழும். புன்னகை கூட மறவாய் போனது, புன்னகை கூட விலையில் மகிடம் சூடு. புன்னகை கூட மறவாய் போனது, புன்னகை கூட விலையில் மகிடம் சூடு. கல்லறை கூட சில்லறை கேட்குது, கண்மூடித்தனத்தால் இந்த உலகம் பிரளயம் காணுது. குடித்தவனுக்கு காமத்தின் தேவை, அந்த குடும்பத்தின் தலைவிக்கோ நாளைய உணவுக்கு அரிசி தேவை. உத்தம புருஷர்கள் உத்தமம் மறந்தார், செத்த பிணம் போல் வாழும் மனைவிகள் ஏனிந்த வாழ்க்கை என்று எண்ணும் நிலையில், நம்பியவன் இங்கு பாசமற்ற நிலையில், வெம்பி எழும் பெண்களின் வேதனை சுமைகள். பூ பூத்த மரங்களும் காய் காய்க்கவில்லை, காய் காய்த்த மரங்களும் மீண்டும் பூ பூக்கவில்லை. ஏனோதானோ வாழ்க்கை என்பதால் தாலியும் மடைவு, தங்கமும் மடைவு, கடையில் வாங்கிய கடனுக்காக இறுதியாயிருந்த தோடும் மடைவு. ஏனோ தானோ வாழ்க்கை என்பதால் தாலியும் மடைவு, தங்கமும் மடைவு, கடையில் வாங்கிய கடனுக்காக சிறுதியாயிருந்த தோடும் மடைவு. போதையை தேடும் கணவனுக்கு பாதையார் பாதை தெரியுமா? போதையை தேடும் கணவனுக்கு பாதை தெரியுமா? போருக்கு பின் வாழும் குடும்ப தலைவிகளின் வாழ்க்கையே பலருக்கு தெரியுமா? முள்ளி வாய்க்காலில் இறந்திருக்கலாம் என எண்ணும் மனங்கள், முள்ளி வாய்க்காலில் இறந்திருக்கலாம் என எண்ணும் மனங்கள். எத்தனை கொடுமை, எத்தனை துயரம், அத்தனையும் தாங்கி வாழும் பெண்கள் கணவன்மார்கள் கண்டபடி வாழ்ந்தும் கற்பி நெறி இன்னும் கூடுதலான தாயக பெண்களே. கணவன்மார்கள் கண்டபடி வாழ்ந்தும் கற்பி நெறி இன்றும் கூடுதலான தாயக பெண்களே. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். இக்கவிதைக்கு பதிலை எந்த தெய்வம் சொல்லும்? நன்றி, வணக்கம்.
3: நன்றி, நன்றி. ஒரு ஒரு ஒரு சிறிய சொல்லு உண்மைதான் நேர்களை. ஒரு சில நேரங்களில் பெரிய கட்டுரையோ இல்லை மணிக்கணக்கானோ பேச்சுக்களோ செய்ய முடியாத அற்புதத்தை ஒரே ஒரு சிறிய சொல் செய்யும். அன்பு, மன்னிப்பு, நம்பிக்கை, அம்மா, நன்றி, இப்படி ஒரே ஒரு வார்த்தை ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலை கொண்டது. பேசும் சொற்களின் வலிமையும் அது சொல் தரும் அசாத்திய உணர்வுகளையும் விவரித்த தேவா அவர்களுக்கும் அவருக்கு நான் தரும் ஒரு சொல் அற்புத கவிதை ஒன்றை தருகிறேன். சொல்ல ஒரு சொல் அற்புதம். ஆயிரம் ஆயிரம் வரிகள் தேவையில்லை, ஆயிரம் ஆயிரம் வரிகள் தேவையில்லை, ஆறுதல் சொல்ல ஒரு வார்த்தை போதும், உடைந்த மனத்தை ஒன்று சேர்க்க மன்னிப்பு என்ற ஒரு சொல் போதும். ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகள் தேவையில்லை, ஆறுதல் சொல்ல ஒரு வார்த்தை போதும், உடைந்த மனதை ஒன்று சேர்க்க மன்னிப்பு என்ற சொல் போதும். கோபத்தின் உச்சத்தில் கொட்டிடும் வார்த்தை வாழ்நாளின் சொந்தத்தை உடைத்துவிடும். அன்போடு பேசும் ஒரே ஒரு சொல்லு வாழ்நாள் முழுவதைக்கும் வெளிச்சம் தரும். நம்பிக்கை என்னும் ஒற்றை சொல் இருந்தால் தோல்விகள் யாவும் தூசியாகும். அன்பு என்னும் ஒற்றை சொல் பிறந்தால் பகையும் கூட பனியாகும். வார்த்தையை கொட்டும் முன் யோசித்து விடுங்கள், அது கொட்டும் முத்தமா அல்லது குத்தும் சொல்லா என்று. வார்த்தைகளை கொட்டும் முன் யோசித்து விடுங்கள், அது கொட்டும் முத்தமா குத்தும் சொல்லா என. ஒரு சொல் உலகை ஆள வைக்கும், ஒரு சொல் வாழ்வையே மாற்ற வைக்கும். நன்றி தேவா, உங்களது கவிதைக்கு நேரமுள்ள நேரம் கவிதை பாடும் நேரத்தில் கலந்து உங்களது கவிதையையும் தருவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு
4: மீண்டும்
3: நன்றி வணக்கம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியக நேரம் சரியாக 8:52. கவிஞர்களுக்கான பாடல்களை ஒளிபரப்ப முயற்சி செய்தேன், நேரம் போதாத காரணத்தினால். கவிதை பாடு நேரத்தை நிறைவு செய்யும் நிறைவு செய்ய வந்திருக்க நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம் அவர்களே, நலமாக இருக்கிறீர்களா?
4: வாழ்த்து
3: சொல்லிவிட்டு.
4: ஆமா, இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி யோசி ரதினி அவர்களுக்கு எங்கள் குடும்ப சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கூறி இவர்கள் இன்று போல் என்றும் ஆரோக்கியத்துடன் நீடுகளின் காலம் வாழ்த்திக் கொண்டு அதனை வானொலி வளர்ச்சி அறிந்து எடுத்து வந்த நாடகக்குழுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு
3: நன்றி. உங்களது வாழ்த்துக்கள் அவரை வளம் பெற செய்ய வைக்கும் உங்களது கவிதையை தாருங்கள்.
4: நன்றி நன்றி நன்றி. ஒற்றை பனைமரம் ஒன்று ஓங்கி நிமிந்து நிற்கிறது, இளையிட அதற்கு வழி இல்லை, அதில் பறவைகள் ஏதும் தாங்கவில்லை, நாணல் போல அது வளையவில்லை, நானிலத்தில் பார்க்கவும் அஞ்சுவதில்லை, இயக்க சீறி அதை தீண்டினாலும் இயந்து சற்றும் கொடுக்கவில்லை, இழைப்பார அதற்கு நிழல் இல்லை, இருந்தும் அது சற்றும் தளரவில்லை, பல வகையில் பலன் தருகிறது, பலனை மட்டும் எதிர் நோக்கவில்லை, பார்க்க முரடாய் தோன்றினாலும் பருகும் இனிமையை தருகிறது, காற்று தேவன் கடுமை இருந்தும் பூமித்தாயின் பிடியில் நிற்கிறது, வாழ்க்கை என்னும் பாதையிலே நாம் பயணம் செய்வது போகையிலே பல பனைமரம் நடுவில் நிற்கின்றன, நமக்கு பலவனை தந்து மறைகின்றன, கண்டும் காணாமலும் நாம் என்றாலும் நம் கருத்தில் புகுந்து நிற்கின்றன. நன்றி வணக்கம்.
3: நன்றி. உண்மையிலே இந்த பனைமரம் என்றது எங்களை தாயக மண்ணுண்ட கம்பீரத்தின் அடையாளம் தான் பனைமரம். அந்த பனைமரத்தையும் தாயகத்தை நாங்கள் தாயகத்தை பனைமரத்தை நினைத்தால் தாயகத்தை நினைக்காதவர்கள் யாரும் இல்லை. தாயகத்தை நினைத்தால் பனைமரத்தை நினைக்காதவர்கள் யாருமே இல்லை. வறண்ட நிலத்தில் வேர் ஊன்றி வான் நோக்கி நிமிரும் தாயகப்பனையே, நீ வரும் மரமல்ல இந்த மண்ணிற்கு எங்கள் தலைமுறையின் கம்பீர அடையாளம். புயல்கள் பல வந்து உன்னை மோதினாலும் முதுகு வளைக்காமல் நிமிந்து நிற்பாய். எத்தனை இடர்கள் வந்த போதிலும் வீழாமல் வாழும் தாயக மனிதனைப் போல் நுங்கும் பத நீரும் தந்து தாகம் தீர்ப்பாய். ஓலகளால் கூற வேண்டு நிழலாவாய். உன் உச்சி முதல் வேர்வரை அத்தனையிலும் தாயகத்தின் தியாக வாசகமே நிறைந்திருக்கும். கடல் தாண்டி நாங்கள் வாழும் போதும் கண்முன்னே நிழலாடும் உன் நிமிர்வு பனையே, நீ இருக்கும் வரை எங்கள் மண்ணுக்கு சிதைவில்லை. உன் வேர் இருக்கும் வரை எங்கள் தாயக நினைவுகளுக்கு முடிவில்லை. நன்றி ராஜலிங்கம் அவர்களே, உங்களது கவிதைக்கும் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
5: நன்றி வணக்கம் அம்மா.
3: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பு நிறைவு பெறுவது கவிதை பாடின் நேரம். கலியக நேரம் சரியாக 8:57. அந்த வகையில் இந்திய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானலைக்கு எடுத்து வருகின்றார்கள் வானவில் நாடகக்குழு. அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தாய பிரான்சில் சாசலில் வசிக்கும் திருமதி ரஜினி ஜோர்ஜ் அவர்கள் 15 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று தனது பிறந்த நாளை தனது இல்லத்தில் கொண்டாடி மகிழ்ந்தார். அவரது பிறந்த நாளை நாமும் வானொலி கலையகத்தின் சார்பாக கலையகத்து அறிவிப்பாளர்கள் அனைவரும் அவர் நீண்ட காலம் சீர் சிறப்புடன் நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வென்று அவரை வாழ்த்திக் கொண்டு அதையடுத்து வந்த வானவில் நாடக குழுவினர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிறைவு பெறுவது கவிதை பாடின் நேரம். கடந்த 3 மணி நேரமாக என்னுடன் பயணித்த அனைத்து நேயர்களுக்கும் கவிதை பாடிய அனைத்து கவிஞர்கள் கவிதாஞர்களுக்கும் சகல நிகழ்ச்சியிலும் கலந்து சிறப்பித்து கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் உங்களிடம் இருந்து இனிய இரவு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். நன்றி வணக்கம்.
6: ஒரு கவிதை சொல்வாயா? டிஆர்டி ரேடியோவில் உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான்
7: எத்தனை பேருக்கு?
6: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
7: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கே வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்கள் அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியாக இருக்கிறோம்.
6: ஓ அப்படி என்ன, டிஆர்டியில் சொன்னதன்படியே ஈஸியாக முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
8: நாக்கு மரத்து போனதே.
9: ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
10: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலுலகம் இனிய இனிய ஊடாக.
11: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
12: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம்.
13: கையிலும் தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
7: ஐயோ ராஜான் லாச்சப்பலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு அங்க போய் போத்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போறதுக்கு
7: விடாது இங்க போங்க போங்க
13: அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
14: 11 à 13 rue Caille 75 000 de Paris
13: Vicky Superstore Gala Gonesse Sasselil
14: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
13: Mélodie et Tordre-Gelke Vicky Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31 மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷ்டா கோடிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நவீந்தன் நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகியிருக்கிறது. யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நவிடத்தில் தியாகி திலீபன் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த நேரத்தில் காலை 9:45 அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமானது. மூத்த போராளியும் மாவீரர்களின் தந்தையுமான பசிர் காக்கா பொதுச்சுடர் ஏற்றியதை தொடர்ந்து நினைவேந்தலில் கலந்து கொண்டவர்கள் மலர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். மீள குடியமர்தல் என்ற பெயரில் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். சிறைக்கூடங்களிலும் ராணுவ போலீஸ் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவசரகால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும். தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து தியாக தீபம் திலீபனின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படாத நிலையில் 12 நாட்களின் பின்னர் செப்டம்பர் 26 காலை 10:48 அளவில் அவரது உயிர் பிரிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் தமிழ் மக்களின் உரிமைக்காக 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரமின்றி 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நவீந்தல் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன் மக்கள் தொடர்பகத்தில் இன்று உணர் வெளிச்சியுடன் அங்கும் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அகவணக்கம் செலுத்தப்பட்டதை அடுத்து தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் துர்வாசா ரவிகரன் சுடரேற்றி நவீந்தலை ஆரம்பித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கலைத்துறை பெற்று பிரதேசபை உறுப்பினர் மகாதேவா குணசிங்க ராவினால் தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. அதை அடுத்து நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றிருந்தவர்களால் தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்துக்கு மலர்தூவி உணர் வெளிச்சியுடன் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் அரசியல் ரீதியான மாற்றத்துக்கு நாமல் ராஜபக்சாவே முழுமையான காரணம் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுரத்த தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமனவின் பேரணியின் போது தடை செய்யப்பட்ட அமைப்பினை ஊக்குவிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இத்தொடர்பில் அந்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட இந்திக்க அனுரத்த நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்யும் போதே அரசாங்கத்துக்கு எதிராக எந்தொரு சதியிலும் ஈடுபட மாட்டேன் என்றே அர்ஜுனா உறுதியளித்திருக்கிறார். எனவே அவர் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றை ஊக்குவிப்பாராயின் அது எங்களை விடவும் அவருக்கே பாதகமாக அமைந்துவிடும். எவ்வாறாயினும் ஒரே மேடையில் இருந்தவன் என்ற வகையில் அவரது பேச்சுக்களை அவதானித்த போது அவர் வடக்கையும் தெற்கையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார் என்பதை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. இது தமிழர்களையும் சிங்கள மக்களையும் சகோதரர்களாக வாழ வைக்கக்கூடிய ஒரு சிறந்த முயற்சி. எனவே இந்த நடவடிக்கை சமஸ்தியை கோருபவர்களுக்கு காதில் ஊசியால் குத்துவது போல் அமையலாம். நாடாளுமன்றத்தின் ஆரம்ப காலத்தில் வேறு விதமாக பேசிய அர்ஜுனா தற்போது இந்த அளவுக்கு சடுதியாக மாற்றமடைய நாமல் ராஜபக்சா மாத்திரமே காரணம். அவரது தந்தையான மகிந்த ராஜபக்ச அன்று பிள்ளையானையும் கருணாவையும் தேசிய நீரோட்டத்தில் இணைத்து கிழக்கில் பாரிய அபிவிருத்திகளை செய்தார். ஆனாலும் பிள்ளையானோ அல்லது கருணாவோ கிழக்கை தனியாக பிரித்து தருமாறு சமஸ்தியை ஒருபோதும் அவர்கள் கோரவில்லை. அவர்களைப் போலவே அர்ஜுனாவும் வடக்கை தனியாக பிரித்து தருமாறு கோரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். வடக்கை பிரிக்க வேண்டும் என்ற மனநிலை ஏற்படாத அளவுக்கு அர்ஜுனாவை நாமல் ராஜபக்ச மாற்றி அமைத்தது ஒரு பாரிய வெற்றியாக கருதப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நேரத்தில் அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமனவின் பேரணியின் போது தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்துமாறு பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது. பேரணியின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீஸ் மா அதிபர் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பேரணியில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிப்பதாகவோ அல்லது ஆதரிப்பதாகவோ அமைந்திருந்ததாக குற்றம் சாட்டி சிவில் சமூக ஆர்வலர்கள் குழு ஒன்று குற்றப்படாத்துறையிடம் முறைப்பாடு அளித்துள்ளதை போலீசார் முன்னதாகவே உறுதிப்படுத்தியிருந்தார்கள். செப்டம்பர் 12 அன்று அனுராதபுர மாநகர சபை மைதானத்தில் நடைபெற்ற இந்த பேரணியில் உரையாற்றிய யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வெளியிட்ட கருத்துக்களே இந்த சிறப்புக்குரிய சர்ச்சைக்கு மையமாக அமைந்திருக்கிறது. நியாபதி ஆண்டுகுமார தீசநாயக்காவை உள்ளடக்கிய அரசியல் ஒப்பீடு ஒன்றை மேற்கொண்ட போது ராமநாதன் அர்ஜுனா தனது உரையில் தன்னை ஒரு புலி என்று குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல எதிர்கட்சி அரசியல்வாதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இலங்கையில் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்ந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாகவே உள்ளது குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயலாளர் ரவி செனவரட்ன மற்றும் குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் பிரதி காவல்துறை மா அதிபர் ஷானி அபயசேகர் ஆகியோரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட மூவர் இணைந்து மேற்கொண்ட விசாரணைகளின் போதே இந்த அடிப்படை உரிமை மீறல் இடம்பெற்றுள்ளதாக நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைவாக செயல்பட்டு இந்த இரண்டு அதிகாரிகளுக்கும் எதிராக விசாரணைகளை நடத்தியதன் மூலம் அவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்த உயர்நீதிமன்றம் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன், பிரதமர் காவல்துறை பரிசோதகர் இந்திக சில்வா மற்றும் பிரதி காவல்துறை மா அதிபர் பாலித ஸ்ரீவர்த்தன் ஆகிய மூவரும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்றும் தீர்ப்பளித்துள்ளது.
1: முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பாலித ஸ்ரீவர்த்தன அரசியல் தேவைகளுக்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக மனுதாரர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்வைத்துள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய எந்த ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டாம் எனவும் நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் பாலித ஸ்ரீவர்த்தன உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று முன்வைத்த முறைப்பாட்டிற்கு அமைய முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபயசேகர் ஆகியோர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு மீதான தீர்ப்பை அறிவித்து உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது.
0: தொடர்ந்து எந்த ஒரு அரசியல் அழுத்தம் ஏற்பட்டாலும் குற்றவாளிகள் ஊழல்வாதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சட்டம் சிறிதளவு கூட மாறாமல் அவர்களுக்கு எதிராக அவை அமுல்படுத்தப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து தெரிவித்திருக்கிறார்.
1: 2026 சர்வதேச ஜனநாயகத்தின நிகழ்வு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இன்று நடைபெற்றது. தேர்தல் ஆணைக்குழு குறித்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. தேர்தல் இலத்திரனியல் சேவையின் 10 வருட பூர்த்தியை முன்னிட்டு நினைவு முத்திரையொன்றும் வெளியிடப்பட்டது. வருடகால ஜனநாயக அனுபவம் எமக்கு இருந்தாலும் கடந்த சில தசாப்தங்களாக மக்களிடமிருந்து விலகிய ஊழல் முறைகேடுகளால் நிறைந்த அரசியல் கலாசாரத்தையே நாம் கண்டோம். சட்டத்தின் ஆட்சியே ஜனநாயகத்தின் இதயமாக இருக்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலுள்ள ஒருவருக்கும் சட்டத்துக்கு மேலாக இருக்க இடமளிக்க முடியாது. கடந்த காலங்களில் இழக்கப்பட்டிருந்த சட்டத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக தற்போதைய அரசாங்கம் பல குறிப்பிடத்தக்கதும் நடைமுறை சார்ந்ததுமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அந்த செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் பல்வேறு எதிர்ப்புகளில் இருந்தே இது எவ்வளவு முக்கியமான விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதற்கு எங்கிருந்து எதிர்ப்பு வருகிறது என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது. முதலில் அரசியல் தலையீடுகளின்றி சட்டத்தை அமல்படுத்துவதற்கான முழுமையான சுதந்திரத்தை போலீசாருக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் நீதித்துறை அமைப்புக்கும் வழங்குவது அவசியமாகும். அதனை நாம் வழங்கியுள்ளோம். எத்தகைய அரசியல் அழுத்தம் வந்தாலும் குற்றவாளிகள் அதை போன்று ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்டம் சிறிதளவேனும் மாறாமல் அமல்படுத்தப்படும். மேலும் ஊழல் ஒழிப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி பொதுமக்களின் பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள், அரசு சொத்துக்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தியவர்கள் மற்றும் லஞ்சம் பெற்றவர்களுக்கு எதிராக கட்சி பேதமின்றி விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களை நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 95 வருட கால சர்வஜன வாக்குரிமை மரபை கொண்ட நாம் இன்று தொழில்நுட்பத்தால் வலுப்பெற்ற சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கும் அனைவருக்கும் சம உரிமைகளை உறுதிப்படுத்தும் புதிய பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.
0: தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் அப்துல் வாஹித் அவர்களின் ராஜினாமாவால் வெற்றிடமாகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பொருத்தமான தேசிய பட்டியல் உறுப்பினரை பெயரிட்டு அனுப்புமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
2: எம் எஸ் அப்துல் வாஹித்தின் ராஜினாமா காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து பாராளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகம் அனுப்பிய கடிதம் நேற்று பிற்பகல் கிடைத்ததாக ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார். நேற்று முதல் அமலாகும் வகையில் எம் எஸ் அப்துல் வாஹித் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
0: தொடர்ந்து நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு நிறுவன கட்டமைப்பில் இருந்து வெளியேறி சமூகத்துடன் இணைந்து கொள்ளும் 18 வயதை பூர்த்தி செய்தவர்களுக்கு வாழ்விக்க வைக்கும் பலம் திட்டத்தின் கீழ் 2 மில்லியன் ரூபாய் வீடமைப்பு உதவியை வழங்குவதற்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு நடவடிக்கையை எடுத்து வருகிறது.
3: வாழ்விற்கு பலம் என்ற துணிப்பொருளுடன் வீட்டு வசதி நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். இந்த நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற இந்த வீடு வசதிகள் வழங்கும் வேலை திட்டத்தின் ஊடாக நன்னடத்தை நிலையங்களில் அல்லது சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் இருந்து சமூகமயமாக்கப்படுகின்ற சிறார்களுக்கு பிள்ளைகளுக்கு 18 வயது பூர்த்தியாதற்கு பிறகு அவர்கள் சமூகத்துக்கு பிரவேசிக்கும் போது அவர்களுக்கு வாழ்விடம் இல்லாவிட்டால், வாழ்வதற்கான உரிய இடங்கள் இல்லாவிட்டால் அல்லது அவருக்கு வீடு வசதிகள் இல்லாவிட்டால் அவர்களுக்கு இந்த வீடு வசதிய திட்டம் ஒன்றை உருவாக்குவதன் நோக்கத்துடன் தான் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். தன்னுடைய சொந்த காணியில் புதிய வீடு கட்டுவதற்கு அல்லது பகுதியளவு கட்டி முடிக்கப்பட்ட வீட்டின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்வதற்கு அல்லது ஏற்கனவே உள்ள வீட்டை திருத்துவதற்கு அல்லது புதிதாக ஒரு காணியை பெற்றுக் கொள்வதற்கு இந்த பணத்தை பயன்படுத்த முடியும். ஒரு தனி நபருக்கு 20 லட்சம் அல்லது 2 மில்லியன் ரூபாவே இதன் மூலமாக வழங்கப்படுகின்றது, இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது.
0: தொடர்ந்து இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் இலங்கைக்கு சென்ற சிறுவனை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை சிறுவர் நன்னடத்தை பிரிவில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த சிறுவன் இலங்கையில் வசிக்கும் தனது காதலியை சந்திக்கும் நோக்கில் இந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு சென்றுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. தலைமன்னார் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சிறுவன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரை சிறுவர் நன்னடத்தை பிரிவில் தடுத்து வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தனது காதலியை சந்திப்பதற்காக தங்க சங்கிலியொன்றை அடகு வைத்து அதன் மூலம் கிடைத்த பணத்தை பயன்படுத்தி படகில் இலங்கை வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சிறுவனை எதிர்வரும் 17ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான உபகுழுவின் கலந்துரையாடலின் போது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான பாடங்களின் எண்ணிக்கை 7ஆக குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 7 பாடங்களுக்குள் வரலாறு மற்றும் அழகியல் ஆகிய பாடங்களும் அடங்குகின்றன. பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் அண்மையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்திலே இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது.
2: மறுசீரமைப்புகள் தொடர்பான அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவின் உபகுழு கூட்டம் பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் அண்மையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. 10 மற்றும் 11ஆம் தரங்களில் இருந்து தொழிற்கல்வியை அறிமுகப்படுத்துவதற்கும் 12 மற்றும் 13ஆம் தரங்களில் சமூக நல்லிணக்கம், சட்டம் மற்றும் நெறிமுறைகள் தொடர்பான தொகுதிகளை உள்ளடக்குவதற்கும் திட்டமிட்டுள்ளதாகவும் இதன் போது தெரிவிக்கப்பட்டது. பொதுக்கல்வி மறுசீரமைப்புகளின் ஆரம்பகட்ட நடவடிக்கையாக 2 மற்றும் 6ஆம் தரங்களுக்கு தேவையான செயற்பாட்டு நூல்கள், ஆசிரியர் வழிகாட்டு நூல்கள் மற்றும் தொகுதிகள் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் ஆசிரியர் பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து இலங்கையில் கல்வித்துறையில் முறையான அங்கீகாரம் பெறாத கல்வி நிறுவனங்கள் அதிகரித்து வருகிறது. ஆசிரியர்கள் தங்கள் பதவி உயர்வுகளுக்காக மேலதிக கல்வியை மேற்கொள்ளும் போது ஆசிரியர்களை ஏமாற்றி பணம் அறவிடும் இத்தகைய நிறுவனங்கள் மீது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தகுதியான மற்றும் முறையான அங்கீகாரம் பெற்ற கல்வி வாய்ப்புகள் அரசாங்கத்தினால் போதுமான அளவில் வழங்கப்படாததால் இத்தகைய நிறுவனங்களை நம்பி அவர்கள் ஏமாறுகிறார்கள். ஆசிரியர்கள் தங்கள் பதவி உயர்வுகளுக்காக கல்வி டிப்ளமா படிப்புகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இத்தகைய போலி நிறுவனங்களில் பயிலும் ஆசிரியர்களின் சான்றிதழ்களை கல்வி அமைச்சு ஏற்க மறுப்பதால் அவர்களின் பணம் மற்றும் உழைப்பும் வீணாகிவிடுகிறது. இதேவேளை நாட்டில் 50 மாணவர்களுக்கு குறைவான எண்ணிக்கையை கொண்ட சுமார் 157 சிறிய பாடசாலைகளை மூடுவதாக ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்த கருத்துக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் தமது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இவ்வாறான சிறிய பாடசாலைகளை பராமரிப்பதும் அவற்றுக்கான ஆசிரியர்களை நியமிப்பதும் வீண் வேலை என்று அரசாங்க தரப்பினர் கருதுகிறார்கள். சிறிய பாடசாலைகளை மூடிவிட்டு அங்கிருக்கும் மாணவர்களை பெரிய பாடசாலைகளுக்கு மாற்றுவதன் மூலம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று முன்வைக்கும் வாதம் முற்றிலும் தவறானதாகும். குறிப்பாக கல்வியானது வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே உரித்தானது என்பதாக அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் அமைந்துள்ளது. பின்தங்கிய குடும்பத்தின் மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு பதிலாக அவர்களது அருகில் உள்ள பாடசாலைகளை மூடுவது கல்வி உரிமையை பறிக்கும் செயலாகும். மேலும் அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்தின் இலக்குகள் இன்னமும் நிறைவேறப்படாத நிலையில் தற்போது முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கை கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கு பதிலாக அதன் வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளும் ஒரு தவறான அணுகுமுறையாகும். அத்துடன் பாடசாலைகளை பாதுகாக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட மக்கள் தலைவர்கள் தற்போது அரசாங்கத்தில் தான் உள்ளார்கள். எனவே அவசரப்பட்டு பாடசாலைகளை மூடுவதற்கு பதிலாக கல்வி நிபுணர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்து ஆலோசித்து முறையான கல்விசார் ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் இவ்வாறான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். 2026-2027 ஆண்டுக்கான பெரும்போவத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் தேசிய வேலைத்திட்ட செய்கை ஊக்குவிப்பு வாரம் இன்று முதல் ஆரம்பமாகிறது.
1: வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கமைய அதிக விளைச்சலுடன் கூடிய உணவு பாதுகாப்புடைய நாடொன்றை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வில் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ளவுள்ளனர். சிறு அளவிலான முறைகளிலிருந்து விலகி நிலப்பரப்புகளை ஒன்றிணைத்து பாரிய அளவிலான நெற்செய்கையை முன்னெடுத்தல், செய்கை நிலங்களுக்கு சேதன பதார்த்தங்களை சேர்த்து மண்ணின் தரத்தை மேம்படுத்துதல் ஆகியன இந்த தேசிய வேலை திட்டத்தின் நோக்கங்களாகும்.
0: தொடர்ந்து 2026 செப்டம்பர் மாதத்துக்கான அஸ்வசிம நலன்புரி கொடுப்பனவுகள் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் செப்டம்பர் 16 நாளை முதல் வைப்பீடு செய்யப்பட இருக்கிறது. பயனாளிகள் அனைவரும் இந்த நிதியை செப்டம்பர் 17 நாளை மறுதினம் முதல் தங்களது வங்கிக் கணக்கிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்று நலன்புரி நன்மைகள் சபை உறுதிப்படுத்தியுள்ளது.
2: முதற்கட்டத்தின் கீழ் 999,053 குடும்பங்களுக்கு, இரண்டாம் கட்டத்தின் கீழ் 213,335 குடும்பங்களுக்கு அஸ்வசிம கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. நாளை வைப்பிலிடப்படும் கொடுப்பனவுகளை நாளை மறுதினம் வங்கிக் கணக்குகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து அரசாங்கத்தில் இருக்கும் மக்கள் பிரதிகள் யாருக்கு எதிராகவும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு தெரிவிக்க முடியாத வகையில் புதிய திருப்பு முனையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்ந்தும் திட்டங்கள் தயாரித்து வருவதென தெரிவிக்காமல் தற்போது திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கிறார். உள்ளூராட்சி மன்ற வாரத்தை முன்னிட்டு நேற்று மகரகமவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து தற்போது 2 ஆகின்றன. அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் நாங்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் அரசாங்கம் அமைப்பதில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருந்தோம். அதன் பிரகாரம் மக்களை இணைத்துக் கொண்ட ஆட்சி முறையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆட்சி அமைத்து 2 மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிய மக்களிடம் செல்வதாக நாங்கள் வாக்குறுதி அளித்திருந்தோம். அதன் பிரகாரமே ஜனாதிபதி தற்போது மாவட்ட மட்டத்தில் கூட்டங்களை நடத்தி மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிவதோடு அரசாங்கத்தின் வேலைத்திட்டங்களையும் தெரிவித்து வருகிறார். அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று அங்கு மக்களை சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார்கள். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கிராம சேவகர் மட்டத்தில் கூட்டங்களை நடத்தி மக்களின் தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். உள்ளூராட்சி மன்றங்களை அமைத்து தற்போது குறிப்பிடத்தக்கதொரு காலம் கடந்துவிட்டது. அதனால் உள்ளூராட்சி மன்றங்கள் மூலம் மக்களுக்கு சேவையாற்ற இன்னமும் திட்டங்கள் அமைத்து வருவதாக தெரிவித்துக் கொண்டிருக்காமல் தற்போது திட்டங்களை செயற்படுத்தி மக்களுக்கு முடிந்த சேவைகளை வழங்க வேண்டும். அதே நேரம் அனைத்து சேவைகளையும் டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு வருவதோடு அதற்காக பாரிய அளவில் செலவிட்டு வருகிறது. டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் எவ்வாறு மோசடிகளை ஒழிப்பதென்று நாங்கள் சிந்தித்து வருகிறோம். ஏனென்றால் மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்கே மக்கள் எமக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் நாங்கள் 259 பேர் இருக்கிறோம். அதேபோன்று உள்ளூராட்சி மன்றங்கள் 3000 பேர் வரை இருக்கிறார்கள். இவர்கள் யாரும் எந்த மோசடியிலும் ஈடுபட்டதாக அரசியல் அதிகாரிகள் யாருக்கும் விரல் நீட்ட முடியாத நிலைக்கு நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இது 2 வருட காலத்தில் எமது அரசாங்கம் பெற்றுக் கொண்டிருக்கும் பெரிய வெற்றியாகும். அதனால் தேசிய மக்கள் சக்தியில் இருக்கும் மக்கள் பிரதிகள் யாரும் ஊழல் மோசடிகளுக்காக அரசு அதிகாரிகள் யாரையும் தூண்டுவதும் இல்லை, அதற்காக அழைப்பதும் இல்லை என்பதை உறுதியாக தன்னால் தெரிவித்துக் கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். அபிவிருத்தி என்பது ஒருபோதும் தொண்டாக பார்க்கப்படக்கூடாது, மாறாக அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிய அடிப்படை மனித உரிமை என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி சுமித் தசநாயக்கா சர்வதேச சமூகத்திடம் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வில் உரை நிகழ்த்திய அவர், 4 தசாப்தங்களுக்கு முன்பே அபிவிருத்தி என்பது ஒவ்வொருவரும் அனுபவிக்க உரிமையுள்ள பிரிக்க முடியாத உரிமை என்பதை பிரகடனம் தெளிவுபடுத்தியுள்ளதாக சுமித் தசநாயக்கா சுட்டிக்காட்டினார். எனவே அபிவிருத்திக்கான உரிமையையும் ஏனைய மனித உரிமைகளைப் போலவே சமமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரியுள்ள அவர், முன்மொழியப்பட்டுள்ள அபிவிருத்திக்கான உரிமை தொடர்பான சர்வதேச உடன்படிக்கைக்கு இலங்கையின் ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை மக்களின் உயிரியல் அளவியல் தரவுகளை இந்தியாவுக்கு தாரவார்க்கும் நடவடிக்கையை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், இந்தியாவுடன் கச்சாத்திடப்பட்டதாக கூறப்படும் ரகசிய ஒப்பந்தங்களின் முழுமையான விவரங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் வசந்த முதலியே தெரிவித்திருக்கிறார். இலங்கை மக்களுக்கு லத்தரனியல் அடையாள அட்டையை வழங்கும் திட்டத்தின் கீழ் கைரேகை கருவிழி உள்ளிட்ட உயிரியல் அளவியல் தரவுகளை சேகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. நாம் தொழில்நுட்பத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் மக்களின் மிகவும் உணர்வு பூர்வமான உயிரியல் அளவியல் தரவுகளை அரசாங்கம் சேகரித்து வைத்திருப்பதற்கும் அவை இந்திய நிறுவனங்களின் தலையீட்டுக்கு உட்படுத்தப்படுவதற்குமே எங்களது எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். ஒருவரின் பெயர், முகவரி, பிறந்த தியதி போன்ற தனிப்பட்ட தகவல்களுக்கும் கைரேகை கருவிழி முக அடையாளம் போன்ற தனித்துவமான உயிரியல் அளவியல் தரவுகளுக்கும் இடையில் பாரிய வேறுபாடு உள்ளது. இவ்வாறான தரவுகள் எதிர்காலத்தில் மக்களை கண்காணிக்கவும் உளவு பார்க்கவும் அல்லது அவர்களுக்கு எதிராக பயன்படுத்த முடியும். இலங்கையில் ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப நிபுணர்கள் இருக்கின்ற நிலையில் இந்த திட்டத்தை உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் இந்திய நிறுவனங்களை ஏன் ஈடுபடுத்த வேண்டும்? மேலும் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது கச்சாத்திடப்பட்டதாக கூறப்படும் 7 ஒப்பந்தங்களின் முழுமையான விவரங்களை அரசாங்கம் ஏன் இதுவரை மக்களுக்கு வெளிப்படுத்தவில்லை? ஆட்பதிவு திணைக்கழகத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டிருந்த திட்டம் கடந்த மே மாதம் 30வது தேதி முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் இந்த பொறுப்பு இந்திய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மக்களின் உயிரியல் அளவியல் தரவுகளை எந்தொரு இந்திய நிறுவனத்துக்கும் வழங்குவதற்கு அரசாங்கத்துக்கு உரிமை கிடையாது. எனவே உயிரியல் அளவியல் தரவுகளை இந்தியாவுக்கு வழங்கும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதேவேளை இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் ரகசிய ஒப்பந்தங்களின் முழுமையான விவரங்களையும் அரசாங்கம் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இதனை வலியுறுத்தியே இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்துக்கு முன்பாக மக்கள் போராட்ட முன்னணி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பதாக வசந்த முதலியே குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் வலிவடக்கு பிரதேசபை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கழிவுகளை கொட்டிய வலிதற்கு பிரதேசபை அவற்றை மீள அள்ள வேண்டும் என்று வலிவடக்கு பிரதேசபை காலக்கெடு விதித்ததும் குப்பைகள் மீள அள்ளப்படாமல் தீயிட்டு கொளுத்தப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. வலிவடக்கு பிரதேசபையின் மாதாந்த அமர்வு கடந்த 20ஆம் தேதி தவிசாளர் சுகிதன் தலைமையில் நடைபெற்றது. அதன்போது சபை ஆளுகைக்குட்பட்ட கீரிமலை பகுதியில் சுண்ணக்கல் அகலப்பட்ட பாரிய பள்ளங்களுக்குள் வலிதெற்கு பிரதேசபையினர் சட்டவிரோதமான முறையில் இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கழிவுகளை கொட்டியமை தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொட்டப்பட்ட கழிவுகளை வலிதெற்கு பிரதேச சபையினர் செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு முன்னர் மீள அள்ள வேண்டும் என்றும் அது தொடர்பிலான அறிவித்தலை வலிதெற்கு பிரதேச சபைக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த நிலையில் நேற்று முன்தினம் 13ஆம் தேதியுடன் குப்பைகளை மீள அள்ள கொடுத்த காலக்கெடு முடிவடைந்த நிலையில் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் நேற்றைய தினம் குப்பைகள் கொட்டப்பட்ட பகுதிக்கு சென்ற வேளை குப்பைகள் மீள அள்ளப்படாது தீயிட்டு கொளுத்தப்பட்ட நிலையில் குப்பை மேட்டிலிருந்து புகை எழுந்த வண்ணம் காணப்பட்டுள்ளது. அத்தொடர்பில் அயலில் வசிக்கும் மக்களிடம் உறுப்பினர்கள் கேட்டபோது தொடர்ந்து குப்பைகள் அந்த பகுதியில் கொட்டப்படுவதாகவும் குப்பைகளுக்கு தினமும் தீ வைப்பதனால் எழும் புகை மண்டலத்தால் வீடுகளில் மூச்சுவிட சிரமப்படும் நிலையிலே தாங்கள் வாழ்வதாகவும் இதனை நிறுத்துமாறு பல்வேறு தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்த போதிலும் தம்மை பற்றி யாரும் கவனத்தில் எடுக்கவில்லை என்று அந்த மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். அதேவேளை அனுமதியின்றி கழிவுகளை கொட்டியமை தொடர்பில் பிரஸ்தாபிப்பதற்கென நேற்று சிறப்பு கூட்டத்தினை நடாத்துவது என்றும் அதன்போது வலிதெற்கு பிரதேச சபையினர் கழிவுகளை மீள அள்ளாதுவிடின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் கூட்டத்தில் தீர்மானிப்பதாக கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அந்த நிலையில் அந்த கூட்டம் நேற்றைய தினம் நடைபெறவில்லை. கூட்டம் நிறுத்தப்பட்டமை தொடர்பில் சபை உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்படவில்லையே. எதிர்வரும் வியாழக்கிழமை சபையின் வலிமையான மாதாந்த கூட்டத்துக்கே கடிதம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சபை உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வழக்கின் மனுதாரர்களுடன் பேசி பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி சிலர் அச்சுறுத்தி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானக குற்றம் சாட்டியிருக்கிறார். தங்களை ஊடக செயற்பாட்டாளர்கள் என்று கூறிக்கொண்டு

என்பதாகவும் குறிப்பிட்டார். ஆனாலும் தாம் குற்றம் சுமத்தும் ஊடக செயற்பாட்டாளர் நிலத்தை வாங்கியவரிடம் சென்று தாம் அதிக விலைக்கு நிலத்தை விற்றதாக கூறுமாறு தூண்டி அதற்கு ஈடாக அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்திருக்கிறார். இதனை மையப்படுத்தியே அவர் தம்மிடம் 10 லட்சம் ரூபாயை கோருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான குறிப்பிடுகிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான கொஸ்மெல்லி என்பவரின் போதைப்பொருள் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்காக கூறப்படும் கழுபோவில அவிஸ்டாவின் சகா ஒருவர் கிர்லப்பினை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை விசேட அதிர்ப்படையின் விசேட குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரிடமிருந்து 2 கிலோகிராம் 10 கிராம் ஐஸ் போதைப்பொருள், 504 கிராம் ஹெரோயின், லத்திரனியல் தராஸ் 1, 2 ரப்பர் முத்திரைகள் மற்றும் 2 கைபேசிகள் என்பன காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களின் பெறுமதி சுமார் 2 கோடி ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் போதைப்பொருள் அல்லது மது போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக அதிக ஆபத்துடைய வாகன வகைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருவதோடு இத்தொடர்பான வழிகாட்டல்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து முகாமைத்துவ மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் WPA சேனதீர தெரிவித்திருக்கிறார். நாளாந்தம் இடம்பெறும் பாரிய மற்றும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் வீதி பத்துக்களை பகுப்பாய்வு செய்வதில் போதைப்பொருள் மற்றும் மதுபானம் பயன்படுத்திய எல்லையில் வாகனம் செலுத்துதல் ஆபத்தான மற்றும் பொறுப்பற்ற முறையில் வாகனம் செலுத்துதல் அத்துடன் அதிகப்படியான சோர்வு ஆகியவை முக்கிய காரணிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் பயன்படுத்திய நிலையில் பேருந்துகளை செலுத்திய பல பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த DIE சேனதீர அவர்களின் சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார். அதிவேகமாக அல்லது போட்டி முறையில் பேருந்துகளை செலுத்துதல், ஆபத்தான முறையில் வாகனங்களை முந்தி செல்லுதல், போதை நிலையில் வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட வீதி விதிமுறைகள் தொடர்பில் பொதுமக்கள் நேரடியாக முறைப்பாடு செய்ய முடியும் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காக வாகனத்தின் பதிவிலக்கம் தெளிவாக தெரியும் வகையிலான காணொளி ஆதாரத்துடன் சம்பவம் இடம்பெற்ற தியதி, இடம் மற்றும் சம்பந்தப்பட்ட போலீஸ் பிரிவு ஆகிய விவரங்களை வழங்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் காணொளி ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றமிழைக்கும் சாரதிகளுக்கு எதிராக பாரபட்சமின்றி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து பிரிவு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இதன் அடிப்படையில் டிப்பர் லொரிகள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் பயணிகள் பேருந்துகள் ஆகியவற்றின் சாரதிகள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார்கள். கொட்டாஞ்சேனை மற்றும் யக்கலமுல்ல ஆகிய பகுதிகளில் கூறிய ஆயுதங்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 2 உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று இரவு கூறிய ஆயுதத்தால் தாக்கி பலத்த காயமடைந்த இளைஞர் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் வெள்ளம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். தனிப்பட்ட தகராறு முற்றியதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. அதேவேளை யக்கலமுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரகெட்டிய பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மேலும் நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் யக்கலமுள்ள பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். முன்பகையினால் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் 27 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். அழுத்கம சீனவத்தை பகுதியில் தனியாக வசித்து வரும் பெண்ணொருவரின் வீட்டின் கூரையின் கீழ் சீலிங்கில் இருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக வீட்டின் வரவேற்பறை கூரையில் இருந்து மழைநீர் கசிந்துள்ளது. இதனை பரிசோதிப்பதற்காக அந்த நடுத்தர வயது பெண் ஏணியை பயன்படுத்தி கூரை பகுதியை சென்று பார்த்திருக்கிறார். இதன்போது கூரையில் சேதமடைந்திருந்த பகுதிக்கு அருகே விளாம்பளம் போன்ற வடிவில் சந்தேகத்துக்கிடமான பொருள் ஒன்று இருப்பதை அவர் அவதானித்திருக்கிறார். உடனடியாக இதுகுறித்து தனது உறவினருக்கு அவர் தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து அவர் அழுத்கம காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறை குழுவினர் சோதனையிட்டதில் அது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு என்பது உறுதி செய்யப்பட்டது.

0: இந்த சம்பவம் தொடர்பில் அந்த பெண்ணிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவை பெற்று விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினரை கொண்டு கைக்குண்டை செயலிழக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அல்கம காவல்நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்திருக்கிறார். மகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட சந்த நபருக்கு மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட 15 வருட கடுளிய சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உறுதி செய்தது. நீதிபதி அமல் ரணராஜா, நீதிபதி சுமுது பிரேமச்சந்திரா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் நேற்றைய தினம் இந்த வழக்கு தரசெண்ணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதி தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டில் எந்தவித அடிப்படையும் இல்லை என்று நீதிபதிகள் அமர்வு அந்த மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்திருந்தது. 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் தன் மகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் அந்த தந்தையாருக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் நீண்ட விசாரணையின் பின்னர் தண்டனை சட்ட கோவையின் 364 3 பிரிவின் கீழ் ஒரு குற்றச்சாட்டில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து அம்பாந்தோட்டை மேல் நீதிமன்றம் 15 கடுமைய சிறை தண்டனை விதித்தது. ஏனைய 2 குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை விடுவித்திருந்தது. சிறை தண்டனைக்கு மேலதிகமாக 10,000 ரூபாய் அபராதமும் பாதிக்கப்பட்ட மகளுக்கு 400,000 ரூபாய் இழப்பீடு செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டது. அபராதம் மற்றும் இழப்பீடு செலுத்த தவறும் பட்சத்தில் தலா 6 மேலதிக சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. சம்பவம் இடம்பெற்ற நேரம் அல்லது தேதி தெரியவில்லை என்றும் மகளின் சாட்சியத்தை நம்ப முடியாது என்று கூறியும் பிரதிவாதி மேன்முறையீடு செய்திருந்தார். ஆனாலும் முறைப்பாட்டாளரின் சாட்சியங்கள் மிகவும் நம்பகமானவை என்று தெரிவித்த நீதிபதி கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தலையிட எந்தவித அடிப்படை காரணமும் இல்லை என்று குறிப்பிட்டார். அதற்கமைய குற்றவாளியின் மேன்முறையீட்டை நிராகரித்த நீதிமன்றம் 2025 ஜூலை 16 முதல் அமலுக்கு வரும் வகையில் குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட 15 வருட கடுளிய சிறை தண்டனை, அபராதம் மற்றும் இழப்பீடு ஆகியவற்றை நடைமுறைப்படுத்துமாறு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கையில் இடம்பெறும் வீதி விபத்துகளில் சுமார் 30% வீதிகளில் வசிக்கும் நாய்களாலே ஏற்படுகின்றன என்றும் நாய்க்கடியினால் பாதிக்கப்படும் மக்களுக்கு விசர்நாய் கடிநோய் தடுப்பூசி வழங்குவதற்காக ஆண்டுதோறும் சுமார் 1 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும் விலங்கு தொகையை மனிதநேயத்துடன் முகாமைத்துவம் செய்வதற்கான கால்நடை மருத்துவர்கள் அமைப்பு இந்த தகவலை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அந்த அமைப்பின் நிறுவனர் மருத்துவர் சமித நாணயக்காரா இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். வேகமாக அதிகரித்து வரும் வீதிகளில் வசிக்கும் நாய்களின் எண்ணிக்கை நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் பொதுமக்களின் வரிப்பணமே தடுப்பூசிகளுக்காக விரியமாவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வீதிகளில் நாய்கள் பெருகியதற்கு மனிதர்களின் பொறுப்பற்ற நடத்தைகளும் சமூக பொறுப்பு கூறல் பற்றிய விழிப்புணர்வின்மையுமே பிரதான காரணம். அத்துடன் முறையற்ற கழிவு முகாமைத்துவமும் தெருநாய்களுக்கு இலகுவாக உணவு கிடைக்க வழிவகுத்துள்ளது. விலங்கு தொகை முகாமைத்துவம் தொடர்பான புதிய சட்டத்தின் மூலம் இதற்கு நீண்டகால தீர்வை வழங்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய சட்ட மூலத்தின் கீழ் உரிமையாளர்களை கொண்ட அனைத்து நாய்களும் சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும். அதேவேளை உரிமையாளரோ அல்லது பராமரிப்பாளரோ இல்லாத தெருநாய்களுக்கான பொறுப்பு அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களிடம் ஒப்படைக்கப்படும். அதன்படி இவ்வாறான விலங்குகளுக்கு தடுப்பூசி செலுத்துதல் மற்றும் கருத்தடை சிகிச்சை செய்வதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்கும் என்றும் இதன் மூலம் வீதிகளில் வசிக்கும் விலங்குகள் பராமரிப்பின்றி கைவிடப்படாது என்றும் மருத்துவர் சமித் நாணயக்காரா மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு சுற்றுலா சென்ற பயணியொருவர் மீது வவ்வால் ஒன்று சென்று தொட்டிக்கொண்ட அரிய காட்சி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஆனாலும் அச்சுறுத்தும் அந்த சூழலிலும் பதற்றம் அடையாமல் அந்த பயணி அமைதியாக நின்ற விதம் இணையவாசிகளை கவர்ந்துள்ளது. இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்டுள்ள காணொலி ஒன்றில் சுற்றுலா பயணியின் மீது திடீரென வந்து அமர்ந்த வவ்வால் அவரை விட்டு நகராமல் ஒட்டியுள்ளது. அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தாலும் பயந்து ஓடாமல் அந்த சுற்றுலா பயணி அமைதியாகவே ஒரே இடத்தில் நின்றார். அருகில் இருந்த மற்றொருவர் அந்த வவ்வாலை அகற்ற அவருக்கு உதவ முயன்றார். இந்த நிலையில் நீங்கள் இலங்கைக்கு செல்லும் போது வெட்மனே உங்கள் மீது விழுந்தால் என்ற நகைச்சுவையான தலைப்புடன் இந்த காணொலி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது. கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட 2 பயண பைகளில் இருந்து சுமார் 320 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ்ரக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது.
1: காற்று புகாத வகையில் தயாரிக்கப்பட்ட 60 பாக்கெட்டுகளுக்குள் மிகவும் சூட்சமான முறையில் இந்த குஷ் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். தாய்லாந்தின் பாங்காக் நகரில் இருந்து வருகை தந்த ஸ்ரீலங்கர் விமான சேவைக்கு சொந்தமான UL-405 விமானத்தில் குஷ் போதைப் பொருள் கொண்டுவரப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. விமான நிலையத்துக்குள் கைது செய்யப்படலாம் என்ற சந்தேகம் காரணமாக சந்தேகநபர் குறித்த பயணப்பையை கைவிட்டு சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். விமான நிலையத்தின் பாதுகாப்பு கேமரா கட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் தரவுத்தளத்தை பயன்படுத்தி சந்தேகநபரை அடையாளம் காண்பதற்கான விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே 32 கிலோ 91 கிராம் குஷ் போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வந்த ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கட்நாயக விமான நிலையத்தின் வெளியேறும் முனையத்தில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாங்காக்கில் இருந்து வருகை தந்த மருதானையைச் சேர்ந்த 60 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து மேல் சப்ரகம மத்திய உவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2: இந்த தலைமை நிலையின் தாக்கம் நாட்டின் வானிலையில் இன்றும் தொடர்கின்றது. மேல் சப்ரகம மத்திய உவா மாகாணங்களிலும் தென் மாகாணங்களிலும் அதற்கு மேலாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் மழையுடனான வானிலை நிலவும் என்பதுடன் இடிமின்னல் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி என்று எதிர்பார்க்க முடியும். இதனைத் தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் குறிப்பாக வடக்கு வடமத்திய மாகாணங்களில் வடமேல் மாகாணத்திலும் குறிப்பாக மாலை வேளையில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இன்றைய தினம் நிலவுகின்றன. நிலவும் மழையுடனான வானிலையின் போது பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அபாயமும் உள்ளது. அத்துடன் குறுகிய காலத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த மழை நிலவுவதால் எச்சரிக்கை அறிவிப்புகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: நாட்டை சுற்றியுள்ள கடற்பரப்பில் வானிலை நிலைமை எவ்வாறு உள்ளது?
2: மேல் தென் கடற்பகுதிகளில் குறிப்பாக மன்னாரிலிருந்து கொழும்பு காலி மாத்தறை அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் மழை அல்லது இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறிப்பாக இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் கடற்பரப்புகள் தற்காலிகமாக கொந்தளிப்பாக காணப்படும். அலைகளின் உயரம் 2 முதல் 2.5 மீட்டர் வரை காணப்படலாம் என்பதால் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் இது குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள்.
3: மழையுடனான வானிலை எதிர்வரும் நாட்களிலும் நீடிக்குமா?
2: தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக வளிமண்டல தளம்பல் நிலையை நாளை படிப்படியாக நாட்டை விட்டு விலகிச் செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகளில் காணப்படுகின்றன. அதன் பின்னர் இதன் தாக்கம் நாளை தினத்தின் பின்னர் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கின்றோம். எனினும் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கலாம்.
3: இதனிடையே நிலவும் மழையுடனான வானிலையினால் சில ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் இதுகுறித்து அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் LS சூரியபண்டார தெரிவித்துள்ளார்.
4: முக்கியமாக நேற்று அதிக மழை வீழ்ச்சி பதிவான பகுதிகளாக பார்த்தால் பிரதானமாக பண்டாரகம் பகுதியில் 200 மில்லிமீட்டர் அண்மித்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அதே போன்று கழுகங்கையும் அழகாக மாகுரு மீல்கன் உள்ளிட்ட பகுதிகளில் 75 முதல் 180 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. பல இடங்களில் இதன் காரணமாக ஆற்று நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. குறிப்பாக மாகுரு பகுதியில் நீர்மட்டம் எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரித்திருந்தாலும் தற்பொழுது மேலும் அதிகரிக்கவில்லை. எனினும் நிலவு மழை வீழ்ச்சி மேலும் அதிகரிக்கும் என்ற முன்னறிவுள்ள சமய சில ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுகிறது. அத்துடன் அதனுகளோவாவிலும் மழை வீழ்ச்சி குறிப்பாக பூனமலையில் 125 மில்லிமீட்டரும் 100 முதல் 125 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சியும் பெரும்பாலும் இடங்களில் காணப்படுகிறது. இந்த நிலைமையின் கீழ் தூணமலையிலும் நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. இன்றைய மழை வீழ்ச்சிக்கு ஏற்ப இது குறித்து கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமானது.
3: கடந்த 24 மணி தியாலங்களில் கொழும்பு கம்பஹா காலி ரத்னபுரி உள்ளிட்ட பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடும் மழையினால் களுத்துறை நகரத்தை சுற்றியுள்ள பல சிறிய வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. ஜாயசுந்தர மாவட்டம் பள்ளி வீதி ஹீல் வீதி உள்ளிட்ட சிறிய வீதிகளை வெள்ளத்தில் மூழ்கியதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். களுத்துறை பூம்புவல கடை வீதி அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன. அவிசாவளை போக்பட்டிய பகுதியில் லயன் குடியிருப்புகள் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் மூவர் காயமடைந்துள்ளனர். இதன்போது 3 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் அவிசாவளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல மாதங்களாக கடும் வறட்சியான வானிலை நிலவிய முனராகலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் நேற்று பிற்பகல் பலத்த மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து மின் மற்றும் லத்திரனியல் சாதனங்களை விற்பனை செய்யும் போது நுகர்வோருக்கு குறைந்தபட்சம் 6 மாத கால உத்தரவாதமும் அதற்கான எழுத்துப்பூர்வ உத்தரவாத சான்றிதழும் வழங்கப்பட வேண்டும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. பொருட்களை கொள்முதல் செய்யும் போது வாய்மொழியாக உத்தரவாதம் உள்ளதென்று கூறுவது மட்டும் போதாது என்றும் அதை அதிகாரப்பூர்வ சான்றிதழ் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. மேலும் நுகர்வோரிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் விதிமுறைகளை மீறிய மின் மற்றும் லத்தன்னியல் சாதன விற்பனையாளர்களுக்கு எதிராக இதுவரை 1000க்கும் மேற்பட்ட சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கத்தின் 1 பவுண்ட் 3,44,000 ரூபாவாகவும் 1 கிராம் 43,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுடா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். அறிஞர் அண்ணா பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் இன்று மரியாதை செலுத்தினார்கள். தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையடுத்து அரசியல் தலைவர்கள் பலரும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியும் அவரை நினைவு கூர்ந்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் இன்று அண்ணாவின் சிலைக்கு மரியாதை செலுத்தினார்கள். இதே நேரம் திராவிட முன்னேற்ற கழக முப்பெரும் விழா இன்று நடைபெற இருந்த நிலையில் விழா ஒத்திவைக்கப்படுவதாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. பெரியார், இவேரா, முன்னாள் முதல்வர் அண்ணா ஆகியோரின் பிறந்த நாட்கள், திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட நாள் ஆகிய மூன்றையும் இணைத்து முப்பெரும் விழா நடத்தப்படுகிறது. லண்டன் சென்றுள்ள முதல்வர் ஜோசப் விஜய் முன்னிலையில் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்காக 12,300 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகியுள்ளன. இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
6: தமிழகத்திற்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கடந்த 10ஆம் தேதி சென்னையில் இருந்து லண்டன் புறப்பட்டு சென்றார். அங்கு நடிகர் அஜித்குமார் பங்கேற்ற கார் பந்தயத்தை தொடங்கி வைத்த அவர் பார்வையாளராகும் போட்டியை கண்டு களித்தார். இதையடுத்து முதலமைச்சர் தொழில் முதலீடுகளை ஈர்க்கத்தான் லண்டன் சென்றாரா என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. இந்நிலையில் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பது குறித்து தொழில் அதிபர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் ரூபாய் 12,000 கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. லண்டன் நகரில் நேற்று சமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனம், அதன் ஐரோப்பா மற்றும் பிரிட்டனை சேர்ந்த கூட்டு நிறுவனங்களுடன் இணைந்து வழிகாட்டி நிறுவனத்துடன் தமிழ்நாட்டில் சுமார் ரூபாய் 11,000 கோடி முதலீட்டில் வடிவமைப்பு, பொறியியல், உற்பத்தி, கூட்டிணைப்பு மற்றும் தளவாட வசதிகள் ஆகிய துறைகளில் சுமார் 7,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கிடும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதேபோன்று தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் மையங்களை விரிவுபடுத்துவதற்காகவும் நிறுவதற்கும் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்ட முன்னணி உலகளாவிய தகவல் தொடர்பு நிறுவனம் ஒன்று, தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனம் மற்றும் ஏர்னெஸ்ட் அண்ட் யங் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் 1000 கோடி ரூபாய் முதலீடும் 2000 பேருக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையம் சென்னை மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் உள்ள GCC காரிடார் பகுதியில் அமைக்கப்பட உள்ளது. ஸ்வீடனை சேர்ந்த சிக்மா டெக்னாலஜி குரூப் தமிழ்நாட்டில் 600 உயர் மதிப்பு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் திருச்சி மற்றும் சென்னையில் உள்ள தனது உலகளாவிய திறன் மையங்களை விரிவாக்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் மின்சாதன உற்பத்தி துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் 300 கோடி ரூபாய் முதலீடு செய்து 400 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் வில்சன் பவர் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் 11000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ள சமவர்தனா மதர்சன் நிறுவனம் தமிழகத்தில் ஏற்கனவே 32 ஆலைகளை நடத்தி வருவதாக வெளியாகியுள்ள தகவலால் சர்ச்சை வெடித்துள்ளது.
0: தொடர்ந்து வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டியனுக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கோபி செட்டிப்பாளையம் தொகுதியில் தமிழக வெற்றி கழக சார்பில் போட்டியிட்ட செங்கோட்டியன் வெற்றி பெற்றார். வருவாய்த்துறை அமைச்சரான செங்கோட்டியனின் வெற்றிக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் செங்கோட்டையனின் வேட்பு மனுவின் சான்றளித்துள்ள நோட்டாரி வழக்கறிஞரின் உரிமம் காலாவதியாகிவிட்டதால் அந்த வேட்புமனுவை ஏற்றதே தவறு என்று கூறியிருந்தார். அதேபோல் தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அமைச்சர் செங்கோட்டையன் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த தேர்தல் வழக்கு நீதிபதி JK இளந்திரியன் முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரிய மனு மீது அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பிரபு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அமைச்சர் செங்கோட்டையன் மனுவை தீர்ப்புக்காக ஒத்திவைத்தார். இன்று இந்த மனு மீது தீர்ப்பளித்த நீதிபதி அமைச்சர் செங்கோட்டையனின் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்கை நிராகரித்து உத்தரவு பிறப்பித்தார். இந்திய தேசியவாத குடிமக்கள் கட்சியில் இணைந்த திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 20 பேரில் 17 பேர் பாரதிய ஜனதா கட்சியில் விரைவில் இணைய உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது.
6: மேற்கு வங்கத்தில் கடந்த மே மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள் உட்கட்சி பூசல் வெடித்தது. அக்கட்சியின் 80 எம்எல்ஏக்களில் 60 பேர் கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதுடன் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரு ரதப்பிரதா பானர்ஜியை தேர்ந்தெடுத்தனர். திரிணாமுல் காங்கிரசின் 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் 3 பேர் பாஜக சார்பில் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதனிடையே திரிணாமுல் காங்கிரசின் 28 மக்களவை எம்பிக்களில் 20 பேர் கடந்த ஜூன் மாதம் திரிபுராவை தலைமையிடமாக கொண்ட தேசியவாத குடிமக்கள் கட்சியில் இணைவதாக அறிவித்தனர். அவர்கள் தேசியவாத ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்து வரும் நிலையில் மக்களவையில் இந்த குழு இன்னும் NCPI கட்சியாக அங்கீகரிக்கப்படவில்லை. இந்நிலையில் தான் உட்பட 17 எம்பிக்கள் பாஜகவில் இணைய உள்ளதாக திரு ஜெகதீஷ் சந்திரா பர்மா பசுன்யா அறிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் தசரா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் அடுத்த மாதம் துர்கா பூஜைக்கு முன்போ அல்லது பின்போ பாஜகவில் இணைவோம் என்றும் அவர் கூறினார். மேலும் அபு தாகர் கான், கலிலு ரஹ்வான் மற்றும் யூசுப் பத்தான் ஆகியோர் பாஜகவில் நேரடியாக இணைய மாட்டார்கள் என்றும், ஆனால் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்றும் திரு பசுன்யா தெரிவித்தார். இதனிடையே அவர்கள் மூவருக்கும் அரசு துறைகளில் முக்கிய பதவிகள் வழங்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவையில் பாஜகவுக்கு 240 எம்பிக்கள் உள்ள நிலையில் திரிணாமுல் அதிருப்தி எம்பிக்கள் இணைவதன் மூலம் அக்கட்சியின் பலம் 257 உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து தங்களின் பதவிக்கால நடுவிலே கட்சி மாறும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது சட்டமன்ற உறுப்பினருக்கோ 10 ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சரும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞருமான கபில் சிபல் வலியுறுத்தியிருக்கிறார்.
7: கேரளத்தின் கொச்சி நகரில் நடைபெற்ற குதிரை பேரம் மற்றும் ஜனநாயகம் என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் பேசிய அவர், கட்சி தாவல் தடை சட்டம் அதாவது அரசியலமைப்பின் 10th அட்டவணை முற்றிலும் தவறாக பயன்படுத்தப்படுவதாக கூறி அதை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கட்சி தாவல் தடை சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் ஜனநாயகத்தை சீர்குலைப்பதாகவும் கவலை தெரிவித்துள்ள திரு கபில் சிபல், ஒரு குறிப்பிட்ட கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட்டு பின்னர் பணத்திற்காகவோ அல்லது அழுத்தத்தின் காரணமாகவோ வேறு கட்சி மாறும் மக்கள் பிரதிநிதிகள் மீது 5 முதல் 10 ஆண்டுகள் வரை தேர்தலில் போட்டியிடவும் பொது பதவிகள் வகிக்கவும் தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டப்பேரவை உறுப்பினர்களில் 1/3 உறுப்பினர்கள் பிரிந்து சென்றால் அதை இணைப்பு என்று தப்பியோடும் வழிவகை அந்த சட்டத்தில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், எனவே இந்த 10வது அட்டவணையை முழுமையாக நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக கட்சி மாறினால் கடுமையான நேரடி தகுதி நீக்கம் செய்யும் எளிமையான சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்று கூறினார். கட்சி தாவல் விவகாரங்களில் தகுதி நீக்கம் குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் சபாநாயகரிடம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள திரு கபில் சிபல், சபாநாயகர்கள் தாங்கள் சார்ந்திருக்கும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே செயல்படுவதால் இதில் நடுநிலைமையை எதிர்பார்ப்பது கடினம் என்று கூறியுள்ளார். இதற்காக ஒரு சுயாதீன தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2 அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் அதிகாரப்பூர்வமாக இணைவதை மட்டுமே சட்டப்பூர்வ இணைப்பாக கருத வேண்டும் என்றும் கூறியுள்ள திரு கபில் சிபல், மாறாக ஒரு கட்சியின் எம்எல்ஏக்கள் அல்லது எம்பிக்கள் குழுவாக பிரிந்து சென்று மற்றொரு கட்சியில் இணைவதை கட்சி இணைப்பு என்ற பெயரில் அங்கீகரிக்கக் கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கட்சி மாறுவதற்காக வழங்கப்படும் பணம், அமைச்சர் பதவி, ஒப்பந்தங்கள் அல்லது சட்டப்பூர்வ வழக்குகளில் இருந்து விலக்கு அளிப்பது போன்ற சலுகைகள் அனைத்தும் ஊழல் குற்றங்களாக கருதப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு கபில் சிபல் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் அளித்த வாக்குகளை மற்றும் தேர்தல் முடிவுகளை பணபலத்தாலும் குதிரை பேரத்தாலும் மாற்றுவது நாட்டிற்கு இழைக்கப்படும் துரோகம் என்றும் அவர் சாடியுள்ளார்.
0: தொடர்ந்து, இந்தியாவும் சீனாவும் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது நடைபெற்ற சந்திப்பில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ தெரிவித்திருக்கிறார். ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஒரு வாக்கு மட்டுமே பெற்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேற்குவங்க இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை திரிணாமுல் அதிருப்தி அணி நேற்று அறிவித்திருக்கிறது. தாய்மொழியுடன் சேர்த்து மற்றொரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று வலியுறுத்தினார். கேரள முதல்வர் வி டி சதீசன் நடனமாடும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்ட நிலையில் மெட்ராவில் இருந்து அது நீக்கப்பட்டுள்ளது. கேரள மாநில மின்வாரிய ஊழியர்களுடன் முதல்வர் சதீசன் நடனமாடுவதை போன்ற வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வந்த சூழலில் தற்போது அது நீக்கப்பட்டிருக்கிறது. கரூர் அருகே தமிழக வெற்றி கழக பெண் சட்டசபை உறுப்பினரை முற்றுகையிட்ட விவசாயிகள் அவரிடம் கூட்டுறவு கடன் தள்ளுபடி விவகாரம் குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் அங்கு பரபரப்பு நிலவியது.
7: கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சேங்கல் பகுதியில் தொடர் மின்வெட்டை கண்டித்து அந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியே வந்த கிருஷ்ணராயபுரம் தொகுதி தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யா காரில் இருந்து இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தினார். அதனை கிராம மக்கள் ஏற்காத நிலையில் அங்கிருந்த விவசாயிகள் ஒன்று கூடி விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என தேர்தலுக்கு முன்னர் வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் இப்போது பல்வேறு நிபந்தனைகளை அறிவித்து விவசாயிகளை ஏமாற்றுவது ஏன் என ஆவேசமாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் திகைத்து நின்ற எம்எல்ஏ திருமதி சத்யா பதில் கூற முடியாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதனால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர்.
0: தொடர்ந்து, டெல்லியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்துக்கு வெளியே நேற்று காலை ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தெற்கு டெல்லியில் உள்ள அயாநகர் பகுதியில் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சியாளராக இருப்பவர் நேற்று காலை 10:30 மணியளவில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக டெல்லி காவல்துறையினர் தெரிவித்தார்கள். உடற்பயிற்சி கூடத்தின் வாசலில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் 12 முறை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தார்கள். தொடர்ந்து கொலைக்கான காரணங்கள், கொலையாளிகள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த ஒரு மாதத்தில் உடற்பயிற்சி கூடத்துக்கு வெளியே 3வது முறையாக துப்பாக்கியால் சுட்டு கொலை சம்பவம் நடந்துள்ளது. எமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த சனிக்கிழமை சவுதி அரேபியாவின் பல்வேறு நகரங்கள் மீது ட்ரோன் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினார்கள். இதில் ஐசான் நகரத்தில் வசிக்கும் இந்தியர்கள் உட்பட பலர் காயமடைந்தார்கள். காயமடைந்தவர்களில் எத்தனை பேர் இந்தியர் என்ற தகவல்கள் வெளியாகவில்லை. காயமடைந்த அனைவரும் கடற்கரை நகரமான ஜெட்டாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் ஜெட்டாவில் உள்ள இந்திய தூதரகம் தன் எக்ஸ் பதிவில் மருத்துவமனை நிர்வாகம் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடன் தூதரகம் தொடர்பில் உள்ளது. காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் இந்தியர்களை அவர்களை இந்திய தூதரக அதிகாரி சூரி நேற்று நேரில் சென்று சந்தித்து அவர்களின் உடல்நலம் பற்றி விசாரித்திருக்கிறார். மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவும் உதவிகளும் தங்களால் வழங்கப்படும் என்று உறுதியளித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து தத்தெடுக்கப்பட்ட இரண்டு பிள்ளைகள் நெதர்லாந்தில் வசித்து வந்தார்கள். மீனா ஜெல்டிக் மினல் ஜெசன் இருவரும் 1980களில் பிறந்தவர்கள். நல்ல நண்பர்கள். ஆனால் 40 ஆண்டுக்கு பிறகு அவர்கள் உடன் பிறந்த சகோதரிகள் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. மும்பையில் உள்ள ஆதரவற்றோர் நிலையத்தில் இருவரையும் நெதர்லாந்து தம்பதி தத்தெடுத்து சென்றது. தத்தெடுக்கப்பட்டோருக்கான ஒரு நிகழ்ச்சியில் இருவரும் முதன்முறை சந்தித்தார்கள். அப்போது இருவருக்குமே பருவ வயது. முதல் பார்வையிலே இருவருக்குள்ளும் சகோதர பாசம் ஊற்றெடுத்தது. ஒருவருக்கொருவர் அக்கா தங்கை என்று அழைத்துக் கொண்டார்கள். இருவருக்கும் இரத்த பந்தம் உண்டு என்பது அப்போது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே தொடர்பு விட்டு போனது. காலம் அவர்களை மீண்டும் இணைத்தது. மரபணு பரிசோதனை செய்து பார்த்தார்கள். இருவரும் உரிய பெற்றோருக்கு பிறந்தவர்கள் என்பதை மரபணு பரிசோதனை உறுதிப்படுத்தியது. மீண்டும் இணைந்த சகோதரிகள் மும்பைக்கு திரும்பிச் சென்று தங்களை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள ஆவலாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். கேதர்நாத் அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து 6500 மேற்பட்ட யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக நேற்று மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற தேம்ஸ் நதிக்கரையில் இந்திய பாரம்பரியத்தின் அடையாளமான கங்கை ஆராத்தி விழா முதன்முறையாக மிக பிரமாண்டமாக அங்கு நடைபெற்றிருக்கிறது. இந்தியாவில் கங்கை நதிக்கரையில் நடத்தப்படும் புகழ்பெற்ற ஆராத்தியை நினைவூட்டும் வகையில் அமைந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மகிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சின்யா மிஷன் அமைப்பின் 75வது ஆண்டு உலகளாவிய கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த ஆராத்தி விழா நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. புகழ்பெற்ற ஓல்ட் ராயல் நேவல் கல்லூரி கட்டிடத்தின் பின்னணியில் நடைபெற்ற இந்த ஆராத்தி விழாவில் தேம்ஸ் நதியின் தூய்மைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகம் தனது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 335 மீட்டர் நீளம் கொண்ட MVCM ஏசிஎம் தோரியம் என்ற மிக நீளமான பிரமாண்டமான சரக்கு பெட்டக கப்பலை வெற்றிகரமாக கையாண்டு புதிய சாதனையை படைத்துள்ளது.
6: இத்துறைமுகத்தில் பெரிய கப்பல்களை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் கையாளும் வகையில் பல்வேறு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கப்பல்கள் வரக்கூடிய மிதவை ஆழம் 14.2 மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் கப்பல்களை கையாள்வதற்கு வசதியாக சுற்றுவட்ட பாதை 488 மீட்டரில் இருந்து 550 மீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்திற்கு நேற்று வந்தடைந்த கப்பல் 335.23 மீட்டர் நீளமும் 51 மீட்டர் அகலமும் 13.5 மீட்டர் மிதவை ஆழமும் கொண்டது. பிரேசிலின் சாண்டாஸ் துறைமுகத்தில் இருந்து வந்த இக்கப்பல் மெத்தனால் மற்றும் கடல்சார் எரிபொருள் ஆகிய இருவகை எரிபொருட்களிலும் இயங்கும் நவீன தொழில்நுட்பம் கொண்டது. இந்த கப்பலில் இருந்து மொத்தம் 3276 சரக்கு பெட்டகங்கள் கையாளப்பட உள்ளன. இதில் 1324 இறக்குமதி சரக்குகளும் 1952 மறுகேற்றம் செய்யப்படும் சரக்குகளும் அடங்கும். இக்கப்பல் தூத்துக்குடியில் இருந்து மீண்டும் சிங்கப்பூருக்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் ஆகஸ்ட் மாதம் வரை 367,000 சரக்கு பெட்டகங்கள் கையாளப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தோடு ஒப்பிடுகையில் 2% கூடுதல் வளர்ச்சியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து சென்னை விமானத்தின் சரக்குகளை கையாளும் திறன் மற்றும் இடவசதி குறைவாக இருப்பதால் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வணிகர்கள் பல்வேறு சிரமங்களை அங்கு எதிர்கொண்டு வருகிறார்கள்.
6: பயணிகள் மற்றும் விமானங்களில் கொண்டு செல்லப்படும் சரக்குகளின் விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இருப்பினும் சென்னை விமான நிலையத்தில் சரக்குகளை கையாள்வதற்கான போதுமான வசதிகள் இல்லாததால் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நிறுவனங்கள் நெருக்கடியை சந்தித்துள்ளன. சென்னை விமான நிலையத்தில் சரக்குகளுக்கான இடவசதி மற்றும் கையாளும் திறன் குறைவாக உள்ளதால் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை கையாள்வதில் திணறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
8: 2007 வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புது ஏர்போர்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 20 வருஷம் ஓடிடுச்சு, புது ஏர்போர்ட் வரல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் நம்மளோட தொழில் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ சென்னை கார்கோ காம்ப்ளெக்ஸில் இருக்கிற வேரோ ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ தொழில் வளர்ந்துருக்கு, ஆனால் கட்டமைப்பு சுத்தமாக வளரல.
6: சென்னைக்கு 2வது விமான நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த 25 ஆண்டுகளாகவே தாங்கள் வலியுறுத்தி வருவதாக தொழில்துறையினர் கூறினர். இது ஒரு புறம் இருக்க விமான நிலையத்திற்கு சரக்குகளை கொண்டு வரும் ஓட்டுநர்களும் குடிநீர், சாப்பாடு, கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் கடும் பாதிப்புக்கு உள்ளாகும் சூழல் நிலவுகிறது.
9: சாப்பிடணும்னா இங்க வண்டி போயிட்டு அங்க போயிட்டதுக்குள்ள எங்களை முந்திர வண்டி போயிருவாங்க. நாங்க வந்து டிரைவர் எங்களுக்குள்ள சண்டை போட மாதிரி இருக்கு. வந்து 3 நாளா தூக்கம் கிடையாது, குளிக்க கிடையாது, பாத்ரூம் கூட சரியா போக முடியாத அளவுக்கு டிரைவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க வந்து அங்க ஆர்டர் போட்டுதாங்க, ஆர்டர் போட்டு எங்களை லோடு போட்டு விட்டாங்க. இங்க வந்து பார்த்தோம்னா 100 வண்டி 200 வண்டி இருக்கு. அங்க வரும்போது கரெக்டா வண்டி இங்க ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு போலீஸ் விட மாட்டாங்க.
10: எல்லாம் பாத்ரூம் வசதி கிடையாது, சாப்பாடு வசதி கிடையாது. வண்டி விட்டுட்டு போனாலும் வண்டி சேஃப்டி இல்லை, வண்டியில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துருவாங்க. வண்டி பாதுகாப்பாக நிற்கணும் வண்டி மலையும்.
6: 3 நாட்கள் காத்திருப்பு சூழல் காரணமாக ஏற்படும் கூடுதல் செலவுகளை தவிர்க்க ஏற்றுமதி நிறுவனங்கள் பெங்களூரு, ஹைதராபாத் விமான நிலையங்களை நோக்கி நகர்ந்து செல்வதால் தமிழ்நாட்டிற்கு பொருளாதார இழப்பும் ஏற்படுகிறது. சரக்கு போக்குவரத்தை கையாள தொழில் நிறுவனங்களை மையப்படுத்திய பகுதியான பரந்தூர் பொருத்தமானதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ள தொழில் முனைவோர் தாவேக அரசு இந்த விவகாரத்தில் உரிய முடிவை விரைந்து எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.
0: தொடர்ந்து மூலப்பொருட்களின் விலை உயர்வால் கும்பகோணத்தில் பித்தளை குத்துவிளக்கு, பித்தளை பாத்திரங்களின் விற்பனை மந்தமடைந்து விட்டதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள்.
7: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த நாச்சியார் கோவில் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பித்தளை குத்துவிளக்கு உற்பத்தி பட்டறைகள் இயங்கி வருகின்றன. தூய்மையான பித்தளை மற்றும் வெண்கலத்தால் பாரம்பரியமாக செய்யப்படும் இந்த குத்துவிளக்குகளுக்கு கடந்த 2010ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. இந்நிலையில் மூலப்பொருட்களின் விலை உயர்வால் நாச்சியார் கோவில் பித்தளை குத்துவிளக்கு மற்றும் பாத்திரங்கள் விலை அதிகரித்துள்ளது. இதனால் விற்பனை மந்தமடைந்துள்ளது. திருமணத்திற்காக 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சீர்வரிசை பாத்திரங்கள் விலை உயர்வு காரணமாக 2.5 லட்சம் ரூபாய் வரை ஆவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் விற்பனை குறைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
11: நாச்சியார்கள் தயாராகும் பித்தளை பாத்திரங்கள் உலக புகழ் பெற்றவை. இங்கு தயாராகும் பித்தளை பொருட்கள் அனைத்தும் தமிழ்நாடு முழுவதும் செல்கிறது. இங்கு தயாராகும் கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள் கோயில் கும்பாபிஷேக பெருவங்கள் மிகவும் புராதனமானவை. இங்கு கடந்த வருடம் 1 லட்ச ரூபாய் கிடைத்த கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள் இந்த வருடம் 2.5 லட்ச ரூபாய் ஆகிறது. இதனால் மக்கள் வாங்குவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள்.
7: மின் கட்டண உயர்வு, GST குளறுபடி என பல்வேறு வகையான காரணங்களால் பித்தளை பாத்திர உற்பத்தி தொழில் முடங்கியுள்ளது. எனவே தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தி உதவ வேண்டும் என்று பித்தளை குத்துவிளக்கு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து வானில் அரிய விண்வெளி நிகழ்வாக பிறநிலவுக்கு கீழே வைரக்கல் போன்று காட்சியளித்த வீனஸ் கோளை திருவாரூர் மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்திருக்கிறார்கள்.
7: நேற்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மேற்கு திசை அடிவானத்தில் இந்த அற்புதமான வானியல் நிகழ்வு அரங்கேறியது. செப்டம்பர் மாதத்தில் வெள்ளிக்கோள் தனது சுற்றுவட்ட பாதையில் பூமிக்கு நெருக்கமாக வருவதால் அது வழக்கத்தை விட அதிக பிரகாசத்துடன் காட்சியளித்தது. மெல்லிய பிறை நிலவுக்கு மிக அருகே வைரக்கல் போன்று வீனஸ் கோள் அழகாக ஜொலித்தது. திருவாரூர் மாவட்டத்தில் வானம் மிக தெளிவாக காட்சியளித்ததால் பொதுமக்கள் அந்த அரிய வானிலை நிகழ்வை வெறும் கண்களிலேயே காணும் வாய்ப்பு கிடைத்தது. திருவாரூர் நகர்பகுதி மற்றும் கூத்தாநல்லூர், கண்கொடுத்த வனிதம், கமலாபுரம், வண்டாம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்கள் வீட்டு மாடிகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்த மக்கள் அதனை தங்கள் செல்போனிலும் பதிவு செய்தனர். இதேபோல வரும் 18ஆம் தேதி வீனஸ் கோள் இந்த ஆண்டின் மிக உச்சக்கட்ட ஒளிர்வை எட்டவுள்ளது என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
0: இனி சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,320 ரூபாவுக்கும் கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,040 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 250 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
12: இந்தோனேஷியாவின் ஜாவா கடலில் ஞாயிற்றுக்கிழமை படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன 100 மேற்பட்டோரை தேடும் பணியை மீட்பு பணியாளர்கள் மீண்டும் தொடங்கியுள்ளனர். 600 மேற்பட்டோர் மற்றும் சுமார் 12 கப்பல்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 6 பேர் உயிரிழந்ததாக அறியப்படுகிறது. மேலும் 108 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த படகு ஜாவாவுக்கும் களிமந்தானுக்கும் இடையே பயணித்துக் கொண்டிருந்த போது ஒருபுறமாக சாய தொடங்கியது. காசாவில் தாக்குதல்களை நடத்த இஸ்ரேலிய ராணுவம் பயன்படுத்திய செயற்கை நுண்ணறிவு முறையை ஆராயும் ஆவணப்படமான நாசா படத்தின் 2 இஸ்ரேலிய இயக்குநர்களின் குடி உரிமையை ரத்து செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக இஸ்ரேலிய கலாச்சாரத்துறை அமைச்சர் மிகி ஜோகர் தெரிவித்துள்ளார். யுவல் அபிரகாம் மற்றும் ரேச்சல் ஜோர் ஆகியோர் இஸ்ரேல் அரசுக்கு துரோகம் செய்ததாக மிகி ஜோகர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். சனிக்கிழமை அன்று வெனிஸ் திரைப்பட விழாவில் நாசா ஆவணப்படம் சிறப்பு நடுவர் பரிசை வென்றது. துருக்கியில் ஓரின சேர்க்கையாளர்களுக்கான மதுபான விடுதிகள் மற்றும் எல்ஜிபிடி ஆர்வலர்களின் வீடுகளில் நடந்த சோதனையை தொடர்ந்து காவல்துறையினர் பலரை கைது செய்துள்ளனர். 160 மேற்பட்டவர்கள், பல அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக துருக்கியின் நீதித்துறை அமைச்சர் கூறினார். டஜன்கணக்கான வலைதளங்கள் மற்றும் சமூக ஊடக கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. துருக்கியில் ஒரே பாலின திருமணம் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
0: பிரிட்டனிலிருந்து பிரிவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க கூட்டு பிரகடனத்தில் ஸ்கொட்லாந்து, வடக்கு அயர்லாந்து, வேல்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கையெழுத்திட்டுள்ளார்கள். சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தி கூட்டு பிரகடனத்தில் இந்த 3 நாடுகளின் தலைவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள்.
7: உலகின் பல்வேறு நாடுகளை தங்கள் ஆட்சியின் கீழ் வைத்திருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வடக்கு அயர்லாந்து மற்றும் வேல்ஸ் என 4 ராஜ்யங்கள் உள்ளன. இந்நிலையில் பிரிட்டனில் இருந்து விலகி தனி அரசியல் பாதையை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை அங்கு வலுத்து வருகிறது. அதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமீபத்தில் ஆதரவு தெரிவித்த நிலையில் ஸ்காட்லாந்தின் கார்டிஃப் நகரில் கூடிய அவற்றின் தலைவர்கள் சுய நிர்ணய உரிமையை வலியுறுத்தி கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். நமது நாடுகளுக்கு தன்னாட்சி உரிமை உண்டு என்றும் ஜனநாயகத்தை தடுப்பதற்கோ அல்லது நமது மக்கள் தங்கள் எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிப்பதை சீர்குலைப்பதற்கோ ஐக்கிய ராஜ்யத்தின் வெஸ்ட்மின்ஸ்டர் அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளது. வேல்ஸ் மக்கள் தங்கள் எதிர்காலத்தை தாங்களே தீர்மானித்துக் கொள்ள விரும்புவதாக கூறிய அந்நாட்டின் முதலமைச்சர் ரூன் அப் அயோர்வர்த் ஆண்டி பிரன்ஹாமை ஐக்கிய ராஜ்யத்தின் கடைசி பிரதமர் என்றும் வர்ணித்தார். இதே கருத்தை ஸ்காட்லாந்தின் முதலமைச்சர் ஜான் ஸ்வின்னியும் தெரிவித்துள்ளார். 3 நாடுகளுக்கும் தனிப்பட்ட முன்னுரிமைகள் உள்ளதாகவும், ஆனால் பிரிட்டன் நிர்வாகம் அதற்கேற்ப செயல்படவில்லை என்பதால் சுய நிர்ணய உரிமைக்காக தாங்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுப்பதாக வடக்கு அயர்லாந்தின் முதலமைச்சர் மிச்சல் ஓ நீல் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து ஐக்கிய ராஜ்யம் வெளியேறியதால் தங்களது பொருளாதாரம் வெகுவாக பாதித்துள்ளதாகவும், எனவே விரைவில் இணைந்து செயல்பட விரும்புவதாகவும் 3 நாடுகளின் தலைவர்களும் கூட்டாக தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்தும் வேல்ஸும் ஒருங்கிணைந்த சட்ட அமைப்பை கொண்டுள்ள நிலையில் ஸ்காட்லாந்து ஸ்காட் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கி வருகிறது. வட அயர்லாந்து ஆங்கில பொதுச்சட்டத்தை பின்பற்றி வருகிறது. ஐக்கிய ராஜ்யத்தின் அரசியலமைப்பு சட்டப்படி எந்த ஒரு மாநிலத்திற்கும் தன்னிச்சையாக வெளியேறும் உரிமை இல்லை என்றாலும் பொது வாக்கெடுப்பு மூலம் சுதந்திரமான தனி நாடுகளாக உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை வலியுறுத்தி முதல் முறையாக வேல்ஸ், ஸ்காட்லாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்து ஆகிய நாடுகளின் முதலமைச்சர்கள் கூட்டு பிரகடனம் வெளியிட்டிருப்பது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.
0: தொடர்ந்து பாலஸ்தீன மேற்கு கரையை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலின் நடவடிக்கைகள் பாலஸ்தீன மக்களை தனிமைப்படுத்தி ஒழிப்பதற்கான பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி என்று இஸ்ரேலை மையமாக கொண்டு செயல்படும் மனித உரிமைகள் அமைப்பான பிசிலம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன பகுதியில் மேற்கு கரை மற்றும் காசா அங்கு நடக்கும் மனித உரிமை முறைகளை கண்காணித்து அவற்றை ஆவணப்படுத்தி வெளிக்கொண்டு வருவதே பிஸ்லம் மனித உரிமைகள் அமைப்பின் முக்கிய பணியாக இருக்கிறது. ஒழிக்கும் திட்டம் என்ற பெயரில் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக வன்முறை, இன சுத்திகரிப்பு, மக்கள் நடமாட்ட கட்டுப்பாடுகள், பொருளாதார தடை, சமூகம் மற்றும் அரசியல் அழிப்பு என்று இஸ்ரேல் தீட்டியுள்ள 5 திட்டங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு அட்டவை என்று குற்றம் சாட்டியுள்ளது. பாலஸ்தீனர்கள் ஒரு மக்கள் கூட்டமாக இங்கு தொடர்ந்து வாழ்வதற்கு தேவையான நிலைமைகளை இஸ்ரேலின் இந்த திட்டங்கள் சிதைக்கின்றன. இதை குடியேற்ற காலனித்துவ திட்டம் என்று அழைப்பது இந்த நிலத்துடனான யூதர்களின் தொடர்பை மறுப்பதாக சொல்லப்படவில்லை. இஸ்ரேலின் அரசியல் திட்டங்களை விவரிக்கவே அவ்வாறு சொல்லப்படுகிறது என்று பிசலம் மனித உரிமைகள் அமைப்பின் நிர்வாக இயக்குநர் நோவாக் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இதுபற்றி இஸ்ரேலிய அதிகாரிகள் தரப்பில் எந்த கருத்துக்களும் தெரிவிக்கப்படவில்லை. இதனத்தில் பாலஸ்தீன மேற்கு கரையை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேலிய குடியேறிகளின் நடவடிக்கைகளினால் பாலஸ்தீன மக்கள் மாத்திரமல்ல அங்குள்ள சாதாரண குழந்தைகளும் பாதிப்படைவதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனமும் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது.
13: அல்முகையா பள்ளிக்கு இந்த ஆண்டு அனைத்து மாணவர்களும் திரும்பி வரவில்லை. கடந்த சில மாதங்களில் இங்கு 3 மாணவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் திரும்பி வந்தவர்களும் மாற்றங்களை கண்டனர். பள்ளி வளாகத்தை சுற்றிலும் புதிதாக முடிவேலி அமைக்கப்பட்டிருந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் பள்ளி நுழைவாயிலுக்கு வெளியே 14 வயது மாணவரும் ஆசிரியர் ஒருவரின் சகோதரரும் குடியேற்றவாசியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கற்கள் வீசப்பட்டதைத் தொடர்ந்து பணியில் இல்லாத ரிசர்வ் படை வீரர் ஒருவர் சந்தேக நபர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. கோடைக்காலத்தில் குடியேறிகள் கிராமத்திற்குள் நுழைந்த பிறகு இஸ்ரேலிய படைகளால் மேலும் 2 மாணவர்கள் கொல்லப்பட்டனர். அன்றைய தினத்தின் முதல் விரிவுரை மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. குடியேறிகளையோ அல்லது ராணுவத்தினரையோ நீங்கள் கண்டால் கத்தாதீர்கள், அவர்களை நெருங்காதீர்கள், எந்தவித எதிர்வினையும் ஆற்றாதீர்கள். இங்கு பள்ளியாண்டு தொடங்கி சில மணி நேரங்களே ஆகியுள்ள நிலையில் சாலைக்கு மறுபுறம் உள்ள வயல்வெளிகள் வழியாக குடியேறிகள் தங்கள் ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வதை நான் இப்போது பார்க்கிறேன். குடியேறிகள் நாளுக்கு நாள் கிராமத்திற்குள் மேலும் மேலும் ஊடுருவி வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர்.
14: மேற்கு கரை முழுவதும் அவர்கள் செய்ததைப் போலவே இங்கேயும் நாங்கள் பள்ளியை விட்டு கிராமத்திற்குள் செல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நாங்கள் பள்ளியை விட்டு வெளியேறப் போவதில்லை, நாங்கள் இங்கேயே படிக்கப் போகிறோம், இந்த இடத்தை விட்டு செல்லப் போவதில்லை.
13: வகுப்புகள் நடக்கும் போது பள்ளிக்கு வெளியே சில பெற்றோர்கள் காவல் காக்கின்றனர். மறுபுறம் சாலையில் ஆம்புலன்ஸ் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். தாக்குதல்களின் போது குடியேறிகளுக்கு இஸ்ரேலிய ராணுவத்தினர் பாதுகாப்பு அளிக்க தொடங்கியதை தொடர்ந்து குழந்தைகள் உட்பட காயமடைவோரின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் அதிகரித்துள்ளதாக ஒருவர் கூறினார். பாலத்தினர்களை அவர்களின் நிலங்களிலிருந்து வெளியேற்றும் நோக்கில் குடியேறிகள் பாலத்தின குழந்தைகளை வேண்டுமென்றே குறிவைக்கும் ஒரு போக்கை ஐநா ஆணையம் விவரித்துள்ளது. ஜூலை மாதத்தில் அல்முகையாவுக்கு வெளியே உள்ள தனது குடும்ப பண்ணையில் விளையாடிக் கொண்டிருந்த போது 9 வயது சலீமின் கையில் துப்பாக்கி சூடு ஏற்பட்டது. அருகில் யூத குடியேறிகளை கண்டதும் அந்த குடும்பம் பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடுவதையும் அப்போது துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்பதையும் பாதுகாப்பு கேமரா காட்சிகள் காட்டுகின்றன. அந்த குண்டு இன்னும் அவரது கையில் சிக்கியபடியே உள்ளது.
15: பெரியவர்கள் மட்டும் இலக்கு வைக்கப்படுவதில்லை, குழந்தைகளும் குறிவைக்கப்படுகிறார்கள். இனி அவர்களை தெருவில் அல்லது அவர்களின் பள்ளிகளுக்குள் கூட பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாது. நாங்கள் இங்கு தங்குவதை குடியேறிகள் விரும்பவில்லை. இங்கே நமக்கான எதிர்காலம் இல்லை என்று நாம் நினைக்க வேண்டும் என அவர்கள் விரும்புகிறார்கள்.
13: சர்வதேச சட்டத்தின்படி இஸ்ரேலிய குடியேற்றங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானவை. இருப்பினும் சில குடியேறிகளால் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள் பிரிட்டன் உள்ளிட்ட தரப்புகளிடமிருந்து இஸ்ரேல் மீது அழுத்தத்தை அதிகரித்துள்ளன. இங்குள்ள குடியேற்றங்கள் விரிவடைவதை பார்த்து வந்த பாலத்தீன குடும்பங்கள் இப்போது தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பை கவனித்து வருகின்றன.
0: அமெரிக்க நிலைகள் மீது சமீபத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் யோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் செயற்கைக்கோள் படங்களை சீன உளவு அமைப்புகள் ஈரானுக்கு வழங்கியதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. மேலும் அதனை டிரம்ப் குறைத்து மதிப்பிட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். சீனா உளவு பார்த்தது பற்றி அமெரிக்க தனியார் செய்தி நிறுவனம் வெளியிட்டது. இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய டிரம்ப், சீனா நம்மை உளவு பார்ப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், நீங்கள் சொல்வது சரிதான், நாங்களும் அவர்களை உளவு பார்த்து வருகிறோம், நாங்களும் அதை செய்கிறோம், அதையே அவர்களும் செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் செப்டம்பர் 24 அன்று வெள்ள மாளிகைக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்ற நிலையில் இந்த சம்பவம் அமெரிக்கா சீனா இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. கடந்த ஜூலை 17 அன்று அமெரிக்க படைகள் ஜோர்டானில் உள்ள மூவாக் சாட்டி விமானப்படை தளத்தில் தங்கியிருந்த நிலையில் அங்கு ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இதில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இதுபற்றி அமெரிக்க செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் இதில் சம்பந்தப்பட்ட சீன அமைப்புகளின் பெயர்களை அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிடவில்லை என்று தெரிவித்தது. அமெரிக்க அதிகாரிகளிடம் இதுபற்றி கேட்டபோது செயற்கைக்கோள் படங்கள் பரிமாற்றம் செய்ததற்கான ஆதாரங்களை சீனா அதிகாரிகள் கேட்டதாக தெரிவித்தார்கள். மேலும் ஈரானுக்கு சீனா உளவு பார்த்ததை ஒப்புக்கொள்ளவும் மறுத்தார்கள். ஈரானுக்கு ஆயுதங்களை விற்க வேண்டாம் என்று சீனாவை டிரம்ப் எச்சரித்திருந்தார். மேலும் ஈரானுக்கு உதவியதாக சீனாவின் 3 செயற்கைக்கோள் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. ஈரானின் முக்கிய வர்த்தக நாடான சீனா அதன் எண்ணெய் உற்பத்தியில் பெரும் பகுதியை வாங்குகிறது. அதேநேரம் அந்த நாட்டுக்கு ஆதரவு வழங்கும் முக்கிய சக்தியாகவும் இருக்கிறது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோர்முஸ் நீரிணையின் தெற்கே உள்ள தடை செய்யப்பட்ட பகுதி வழியே செல்ல முயன்ற மிகப்பெரிய எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று கடற்படை குண்டுகளால் தாக்கப்பட்டு தீப்பிடித்ததாக தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் ஈரானின் இந்த கூற்றை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு மறுத்திருக்கிறது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு வெளியிட்டுள்ள விளக்கத்தில் பனாமா கொடியுடன் பயணித்த எல்கையா என்று குறிப்பிட்ட எண்ணெய் தாங்கி கப்பல் கடந்த மாதம் ஈரானின் ஏவுகணை தாக்குதலால் ஏற்கனவே செயலிழந்திருந்தது என்றும் கடந்த வார இறுதியில் ஓமான் கடலோர பகுதியில் மீண்டும் ஈரான் நடத்திய மற்றொரு தாக்குதலுக்கு உள்ளானது என்றும் தெரிவித்திருக்கிறது. கோர்முஸ் ஜல சந்தி பகுதியில் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கும் மற்றும் எரிபொருள் விநியோகத்துக்கும் அமெரிக்க படைகள் வழங்கி வரும் பாதுகாப்புக்கான செலவை பயனடையும் பிற நாடுகள் தங்களுக்கு திருப்பிச் செலுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கட்டாய கட்டளையொன்றை பிறப்பித்திருக்கிறார்.
7: அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் கடந்த பிப்ரவரி மாதம் 28 தேதி தாக்குதலை தொடங்கின. இதற்கு பதிலடியாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கான முக்கிய நீர் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதையடுத்து நீரிணையை முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க கடற்படை ஈரான் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. அமைதி பேச்சுவார்த்தை காரணமாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டது. எனினும் வணிக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வணிக கப்பல் போக்குவரத்துக்கு அமெரிக்க படைகள் வழங்கி வரும் பாதுகாப்புக்கான செலவை அதனால் பயன்பெறும் நாடுகள் தங்களுக்கு வழங்க வேண்டும் என டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்கா அளிக்கும் பாதுகாப்பு காரணமாக ஹோர்முஸ் வழியே கச்சா எண்ணெய் விநியோகம் தொடரும் நிலையில் இதுவரை அமெரிக்காவுக்கு எந்த உதவியும் செய்யாத உலக நாடுகள் அதற்கான செலவுகளை திரும்ப செலுத்த வேண்டும் என்று தமது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதனிடையே சலாலா நகரில் ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே நடைபெற இருந்த ஆலோசனைக் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்தர் அல்புசைதி அறிவித்துள்ளார். ஈரான் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $105 தாண்டியுள்ளது. கடந்த வாரத்தில் மட்டும் எண்ணெய் விலை 9% வரை உயர்ந்துள்ளதால் அதன் தாக்கம் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் எதிரொலிக்கும் என அஞ்சப்படுகிறது.
0: தொடர்ந்து ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவுக்கும் சவுதி அரசினுடைய ஆதரவு பெற்ற அரசு படைகளுக்கும் இடையே எமனில் தொடர்கின்ற மோதல், இதனால் மத்திய கிழக்கில் பதற்றங்கள் அதிகரிக்கின்றன. இந்த பதற்றங்களினால் எண்ணெய் விலை அதிகரித்து செல்கிறது.
16: You know, these are very worrying developments. The fact
13: இவை மிகவும் கவலைக்குரிய முன்னேற்றங்களாகும். கடந்த சில மாதங்களாக வளைகுடா பகுதியிலிருந்து தொடர்ந்து எண்ணெயை ஏற்றுமதி செய்வதற்கு முக்கியமான உயிர்நாடியாக இருந்து வரும் 1200 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளமுள்ள சவுதி அரேபியாவின் கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாய் வழித்தடமும் இதில் அடங்கும். வெள்ளிக்கிழமை ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்து அடுத்த சில நாட்களுக்குள் சவுதி அரேபியாவால் இந்த குழாய் வழித்தடத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவர முடியவில்லை என்றால் இந்த தொடரும். ஈராக்கை சேர்ந்த ஈரானின் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களை இந்த தாக்குதலை நடத்தியதாக கருதப்படுகிறது. பம்பிங் நிலையங்களில் ஒன்றில் ஏற்பட்டுள்ள சேதத்தின் தீவிரத்தை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் காட்டுகின்றன. ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருந்த நிலையில் சவுதி அரேபியா தனது எண்ணெய் ஏற்றுமதியை தொடர்ந்து மேற்கொள்வதற்கு இந்த வழித்தடமே முக்கியமானதாக உள்ளது.
0: தொடர்ந்து உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தைக்கு உதவி செய்ய தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அதனை அதிபர் விளாடிமிர் புட்டின் வரவேற்றுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் மாநாட்டின் போது ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் கூறுகையில், உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு இதுவரை எந்த பலனும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் மோடி ஜி ஜின்பிங் உக்ரைன் போரை நிறுத்த விருப்பம் தெரிவித்துள்ள செய்தி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாநாட்டின் முதல் நாளில் மோடி ஜி ஜின்பிங் மற்றும் புட்டின் ஆகிய மூவரும் கைகோர்த்து நின்ற காட்சி உலக அரங்கில் அவர்களின் நெருக்கமான உறவையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி அதிபர் டிரம்ப் சமீபத்தில் புட்டினுடன் தொலைபேசியில் உரையாடினார். அதற்கு முன்னதாக அமெரிக்க தூதர்கள் ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஜெரார்ட் குஷ்னர் ஆகியோர் மொஸ்கோ மற்றும் கீவ் நகரங்களுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரண்டு நாடுகளுடனும் நல்லுறவை பேணி வரும் சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதால் அமைதி பேச்சுவார்த்தைக்கான முக்கியமான பாலமாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது. வரும் டிசம்பர் மாதம் மியாமியில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டில் அதிபர் புட்டின் பங்கேற்றால் தானும் அதில் கலந்து கொண்டு அவரை நேரில் சந்திக்க தயாராக இருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பு நடைபெற்றால் போர் தொடங்கிய பிறகு இரு தலைவர்களும் சந்திக்கும் முதல் நேர்முக சந்திப்பாக இது அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ரஷ்யா உக்ரைனின் தொடர்ந்து நிலையங்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தி வருகின்ற சூழலில் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது.
17: யுக்ரைன் போலந்து எல்லை அருகே தற்போது ரஷ்ய தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. ஞாயிற்றுக்கிழமை அன்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. புட்டினின் பயங்கரவாதம் என்பது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ அருகே நெருங்கிவிட்டது. ஆகவே இந்த அரைகுறை நடவடிக்கைகள் போதுமானவை அல்ல.
18: நேட்டோ அமைப்பின் எல்லைகளை இயன்றவரை சோதித்து விரிவுபடுத்த ரஷ்யா மேற்கொள்ளும் மற்றொரு முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது என நான் நினைக்கிறேன். இதனால்தான் ட்ரோன்கள் நேட்டோ எல்லைக்குள் நுழைந்த பிறகு மட்டுமல்லாமல் யுக்ரேனிய வான்வெளியிலேயே இடைமறித்து அளிக்க நேட்டோ உறுப்பு நாடுகளின் ஆயுதப்படைகளை அனுமதிப்பது குறித்த விவாதம் தொடங்கியுள்ளது. இது பாதுகாப்பு இடைவெளி மண்டலத்தை உருவாக்கும் என்று போலந்தின் வெளியுறவு அமைச்சர் ராடெக் சிகோர்ஸ்கி கூறியுள்ளார். இதனால் ட்ரோன்கள் நேட்டோ எல்லைக்கு வருவதற்கு முன்பே அவற்றை வீழ்த்தி நேட்டோவால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். யுக்ரேனியர்கள் இந்த நடவடிக்கையை வெகு காலமாகவே கோரி வருகின்றனர். இந்நகரில் இது ஒரு முக்கிய விவாத பொருளாக உள்ளது. ஏனென்றால் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் யுக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை நாட்டின் பிற பகுதிகளில் பயன்படுத்தும் சூழல் உருவாகும். ஆனாலும் கூட இது சர்ச்சைக்குரிய கொள்கை மாற்றமாகும். இதனால் மோதல் தீவிரமடையும் அபாயம் ஏற்படலாம் என்று நினைக்கும் நேட்டோ உறுப்பு நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும்.
0: தொடர்ந்து செய்யறிவு துறையின் வளர்ச்சியை மட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆன்த்ரோபிக் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி டாரியோ அமோடி தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தை வரவேற்பதாக உலகின் முன்னணி ஏ நிறுவனங்களான ஓபன் ஏ தலைவர் சாம் ஆல்மன் மற்றும் எக்ஸ் நிறுவன தலைவர் எலான் மஸ்க் ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக செய்யறிவு துறையின் அதிவேக வளர்ச்சியும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றியும் தீவிர வாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் உலகின் முன்னணி ஏ நிறுவனங்களின் தலைவர்களே ஏஐ வளர்ச்சியின் விளைவுகள் குறித்து கவலையை தெரிவித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற தலைப்பில் ஆன்த்ரோபிக் சிஓ ஒடாரியோ அமோடி கட்டுரையொன்றை எழுதியிருக்கிறார். இத்தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். செய்யறிவு துறையின் வேகத்தை ஏன் மட்டுப்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் அதற்கான மூன்று கட்ட திட்டம் குறித்தும் தான் ஒரு கட்டுரை எழுதியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த திட்டங்களின் முதல் கட்ட நடவடிக்கையை செயல்படுத்த ஆன்த்ரோபிக் நிறுவனம் தன்னிச்சையாக முன்வந்துள்ளது. இதற்காக எங்கள் பாதுகாப்பு நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதை சரிபார்க்கவும், ஏதேனும் தவறுகள் நடந்தால் அது குறித்து அறிக்கை அளிக்கவும், மற்ற சோதனையின் போது மாதிரிகள் சரியான இலக்குடன் செயல்படுகின்றனவா என்பதை மதிப்பிடவும் மூன்றாம் தரப்பு மதிப்பீட்டாளர்களுக்கு எங்கள் அழைப்புகளை அணுகும் நிரந்தரமான மற்றும் ஊழியர்களுக்கு இணையான அனுமதியை நாங்கள் வழங்கியுள்ளோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மனித வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஆற்றல் செய்யறிவுக்கு உண்டு என்று நான் நம்புவதால் கடந்த 12 ஆண்டுகளாக இந்த துறையில் பணியாற்றி வருகிறேன். இதன் மகத்தான நன்மைகள் குறித்து நான் தலைமுறை எழுதியுள்ளேன். அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் பெரும்பாலான முக்கிய நோய்களுக்கு தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியை வெகுவாக விரைவுபடுத்தவும் வளமும் அதிகாரம் அளித்தலும் நிறைந்த ஒரு உலகை உருவாக்கவும் அத்துடன் ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்தின் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தவும் செய்யறிவால் முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதன் அவசியத்தை நான் தனிப்பட்ட முறையிலும் உணர்ந்துள்ளேன். என் தந்தை ஒரு நோயால் உயிரிழந்தார். ஆனால் அவர் இறந்த சில ஆண்டுகளிலே அந்த நோய்க்கான தீர்வு கண்டறியப்பட்டது. அதேபோல 50 ஆண்டுகளுக்கு முன்பு குணப்படுத்த முடியாததாக இருந்த புற்றுநோயின் ஆரம்பகட்ட லையிலிருந்து நானும் மீண்டு வந்துள்ளேன். முறையாகவும் கவனமாகவும் கையாளப்பட்டால் மனித குலத்தை மேம்படுத்தி மேன்மைப்படுத்திய தொழில்நுட்ப அதிசயங்களின் வரிசையில் செய்யறிவும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும். ஆனால் முந்திய பல தொழில்நுட்பங்களைப் போலவே செய்யறிவும் ஆபத்துக்கள் நிறைந்தது. மேலும் இது மிகவும் சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் என்பதால் இதன் அபாயங்கள் தீவிரமானவை. செய்யறிவு தனது கட்டுப்பாட்டை இழக்கும் அபாயம், சைபர் தாக்குதல்கள் மற்றும் உயிரி பயங்கரவாதத்துக்கு செய்யறிவை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் கடுமையான பொருளாதார சீர்குலைவு ஆகியவை அடங்கும். எனது இணை நிறுவனர்கள் மற்றும் பணியாளர்களுடன் சேர்ந்து செய்யறிவின் ஆபத்து மற்றும் பலன்களின் இரட்டைத்தன்மையுடன் போராடி வருவதாக அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா நிலக்கரி எரிவாயு உற்பத்தி ஆலைகள் வெளியேற்றும் மாசை கட்டுப்படுத்தும் விதிமுறைகளை நீக்கியிருக்கிறது. அதன் மூலம் மின்சாரம் விலை குறையும் என்று அந்த நாட்டின் சுற்றுப்புற பாதுகாப்பு அமைப்பு கூறுகிறது. கோஸ்டனில் நடைபெற்ற G20 எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டத்துக்கிடையில் அமெரிக்கா அதனை அறிவித்திருக்கிறது. நாட்டின் அதிகரிக்கும் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய எரிசக்தி உற்பத்தி கட்டமைப்பை அமைக்க அது உதவும் என்று அமெரிக்க சுற்றுப்புற பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அறிமுகப்படுத்திய பருவநிலை தொடர்பான பெரும்பாலான விதிமுறைகளை நீக்குவதன் மூலம் எரிசக்தி விலையை குறைத்து $310 பில்லியன் மிச்சப்படுத்தலாம் என்று அது தெரிவித்தது. ஆனால் இந்த விதிமுறைகளை நீக்குவதால் அமெரிக்கர்களின் உடல்நலத்துக்கும் உலகத்துக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று சுற்றுச்சூழல் அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா

விலக இருப்பதாக வெளியான தகவல்களை புர்பையா மறுத்திருந்தார். மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தில் சக மாணவியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 15 வயது மாணவன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மாணவனுக்கு மனநலம் சரியில்லாததால் அவரை விடுதலை செய்வதாக சா அலாம் உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. மாணவன் போராக்கில் உள்ள மருத்துவமனையில் மனநல சிகிச்சையை கட்டாயமாக பெற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். சம்பவம் நடந்தபோது மாணவன் பாதிக்கப்பட்ட மனநிலையில் இருந்ததாக அவருடைய வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள். குற்றவியல் சட்டத்தின் கீழ் மனநலம் குலைந்து போன நிலையில் குற்றத்தை புரிந்ததால் மாணவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவனுடைய வழக்கறிஞர் வாதிட்டார். மாணவன் கடுமையான மனநோயால் அவதியுற்றார் என்று தடயவியல் மனநல நிபுணர்களும் ஆதாரங்களை கொடுத்திருந்தார்கள். மனநோயின் விளைவாக அவர் தமது சுய உணர்வை இழந்ததாகவும் தம்மை தாமே கடவுளாக நம்பியதாகவும் வழக்கறிஞர் விவரித்தார். வேறு குரல்கள் கொடுத்த உத்தரவுகளை கேட்டு நடந்ததாக மாணவன் கூறினார் என்று வழக்கறிஞர் தெரிவித்தார். அந்த வாதத்தை அரசரப்பு வழக்கறிஞர்கள் நிராகரிக்கவில்லை. சென்ற அக்டோபர் 14 மாணவன் சக மாணவியை பள்ளியிலே கத்தியால் குத்திக் கொன்றார். அக்டோபர் 22 அவர் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டிருந்தது. சீனாவுக்கு செல்வது மற்றும் அங்கிருந்து திரும்புவது தொடர்பான புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. இந்த நடவடிக்கை தங்கள் குடிமக்கள் மீதான அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை மேலும் இருக்கும் என்று நிர்சகர்கள் கருதுகிறார்கள். வெளிநாட்டில் இருக்கும் போது சீனாவின் தேசிய பாதுகாப்பு அல்லது நலன்களுக்கு தீங்கிழைத்ததாக கருதப்படும் குடிமக்கள் நாடு திரும்பிய பிறகு 3 ஆண்டுகள் வரை சீனாவில் இருந்து வெளியேற தடை விதிக்கப்படலாம். அதேபோல் தொழில்நுட்ப இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி விதிமுறைகளை மீறுபவர்களுக்கும் வெளியேறுவதற்கான தடை விதிக்கப்படலாம். இந்த விதிகள் தேசிய இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை பாதுகாப்பதற்காகவே என்று சீன அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மேலும் இவை சாதாரண குடிமக்களின் பயணத்தை கட்டுப்படுத்துகின்றன என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள். ஆனால் வெளிநாடுகளில் உள்ள தங்கள் நாட்டு மக்களின் செயல்பாடுகள் மீது அழுத்தம் கொடுக்கும் சீனாவின் திறனை இந்த புதிய விதிகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று விமர்சகர்கள் கூறுகிறார்கள். தொழில்துறை அல்லது தொழில்நுட்ப பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையிலான ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் அல்லது தொழில்நுட்ப இறக்குமதி ஏற்றுமதி விதிமுறைகளின் மீறல்களை குறிவைப்பதாக கூறி சீனா ஜூலை மாதத்தில் இந்த புதிய விதிமுறைகளை வெளியிட்டது. நாட்டின் பாதுகாப்பு அல்லது நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வெளிநாடுகளில் சட்டவிரோத அல்லது குற்றவியல் செயல்களில் ஈடுபட்டுவிட்டு சீனா திரும்பும் குடிமக்கள் மீது 6 மாதங்கள் முதல் 3 ஆண்டுகள் வரை நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான தடை விதிக்க இந்த விதிமுறைகள் வகை செய்கின்றன. விசா விண்ணப்பங்களில் தவறான தவறுகளை அளிக்கும் வெளிநாட்டினருக்கு 1 முதல் 5 ஆண்டுகள் வரை நாட்டுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்படவும் வாய்ப்பிருக்கிறது. ரகசிய தகவல்களை அணுகக்கூடிய உயர்மட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் அரச நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்கள் மீது தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்களுக்கான கட்டுப்பாடுகள் நீண்ட காலமாகவே அமுலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து அதன் விசா விலக்கு விதிகளை கடுமையாக்கிறது. இன்று முதல் விசா இல்லாமல் தங்கக்கூடிய காலம் 60 நாட்களிலிருந்து 30 நாட்களாக குறைக்கப்படுகிறது. சிங்கப்பூர், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 60 நாடுகள் வட்டாரங்களைச் சேர்ந்த பயணிகளுக்கு இந்த மாற்றம் பொருந்தும். தாய்லாந்து மின்னிலக்க வருகை அட்டை நடைமுறையில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை. வெளிநாட்டு பயணிகள் அனைவரும் தாய்லாந்து செல்வதற்கு முன் மின்னிலக்க வருகை அட்டையை பூர்த்தி செய்ய வேண்டும். தாய்லாந்தின் பொருளியலுக்கு சுற்றுலா முக்கியமானது. இருந்தாலும் வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்த விசா விலக்கு விதிமுறை கட்டுப்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். சீனாவின் ஷாங்காயில் 70 வயது பாட்டி தம் ஓய்வு கால சேமிப்பு முழுவதையும் அழகு சிகிச்சைக்காக செலவிட்டிருக்கிறார். அவர் செலவிட்ட தொகை 450,000 டாலர் என்று கூறப்படுகிறது. என்ன நடந்தது என்பதை அழகு பாட்டியின் மகள் கண்டறிந்திருக்கிறார். அழகை பராமரிப்பதில் பாட்டிக்கு ஆர்வம் அதிகம். கடந்த 10 ஆண்டுகளாக அவர் ஒரு அழகு பராமரிப்பு நிலையத்தின் வாடிக்கையாளர். அந்த நிறுவனத்துடன் தொடர்புடைய அழகியல் மருத்துவ நிலையத்துக்கு அவர் அவ்வப்போது சென்று வந்திருக்கிறார். சில சிகிச்சைகளுக்கு சந்தையின் வழக்கத்தை விட 10 லிருந்து 20 மடங்கு கட்டணம் பாட்டியிடம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மகள் அந்த மோசடியை கண்டறிந்து அம்பலப்படுத்தி இருக்கிறார். வேண்டுமென்றே பாட்டிக்கு திரும்ப திரும்ப சில சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் பாட்டியே அத்தகைய சிகிச்சையை விரும்பி பெற்றார். கட்டண விவரம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது என்று அழகு நிலையம் தெரிவித்துள்ளது. பாட்டியிடம் வசூலித்த தொகையில் பாதியை நிறுவனம் திருப்பி கொடுத்து விட்டது. வர்த்தக மோசடி உத்திகளில் இருந்து மூத்தோரை பாதுகாப்பது எப்படி என்று சீனாவில் தற்போது விவாதிக்கப்படுகிறது. இனிய தேடி ஷாம்பியாவில் நாடு முழுவதும்

0: சுமார் 4000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றன. ஆப்பிரிக்க நிலப்பரப்பில் பாலூட்டி விலங்கொன்று இணைய தேடி பயணித்த மிக நீண்ட தூரம் இதுவே ஆகும். 3 ஆண் காட்டு நாய்கள் அடங்கிய கூட்டம் மனித நடமாட்டம் மற்றும் தன்னகர் லுசாக்கா உட்பட முக்கிய தொழில் நகரங்களை தவிர்த்து 8 மாத காலத்தில் வளைந்து நெளிந்து 4000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்துள்ளது. நேர்கோட்டில் இதன் தூரம் 260 மைல்கள் என்றாலும் தடையான நிலப்பரப்புகளை கடக்க அவை நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது. ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் தாம் பிறந்த கூட்டத்துக்குள்ளே இனப்பெருக்கம் செய்ய முடியாது. இதனால் 2 அல்லது 3 வயதில் அவை புதிய இணை மற்றும் புதிய நிலப்பரப்பை தேடி இத்தகைய ஒருவழி பயணத்தை மேற்கொள்ளுகின்றன. இந்த நீண்ட பயணத்தில் மனிதர்களின் சட்டவிரோத வேட்டை வேலைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்குகின்றன. 3 ஆண் நாய்கள் வெற்றிகரமாக பயணத்தை முடித்தல்லையில் இதை போன்று பயணித்த 3 பெண் நாய்களின் 2 நாய்கள் வேட்டை வேலைகளில் சிக்கி உயிரிழந்து போனது. மொண்டானா மாநில பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஸ்காட் கிரீல் தலைமையிலான இந்த ஆய்வு எக்கோலஜி இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. வேலி அடைக்கப்படாத ஆப்பிரிக்க காட்டு நாய் கூட்டங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பிலே இருக்கின்றன என்பதை இந்த ஆய்வு காட்டுகிறது. காட்டு நாய்கள் மற்றும் யானைகள் போன்ற அதிக தூரம் பயணிக்கும் உயிரினங்கள் வாழ பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளை மட்டும் தீவுகளாக பார்க்காமல் அவற்றை இணைக்கும் இயற்கை வழி தடங்களை உருவாக்க வேண்டும் என்று சூழலியல் அமைப்புகள் வலியுறுத்துகின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகங்கள் காணொளி பகிர்வு தளங்கள் AI சாட்போர்ட் இணைய விளையாட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த பரிசீலிக்கிறது. பிள்ளைகளை இணைய அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான ஆக விரிவான திட்டமாக இது கருதப்படுகிறது. 13 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் பெற்றோரின் கட்டுப்பாட்டுடன் சமூக ஊடக கணக்குகளை திறக்க அனுமதிக்கலாம். கடுமையான பாதுகாப்பு தர நிலைகளை பூர்த்தி செய்யும் சேவைகளை மட்டுமே அவர்கள் பயன்படுத்த முடியும். 13 முதல் 15 வயதுக்குரியவர்களுக்கு கட்டுப்பாடு மிக்க கணக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அறிமுகம் இல்லாதோருடன் தொடர்பு கொள்வது, அதிக நேரம் கைத்தொலைபேசியை பயன்படுத்தாமல் இருப்பது போன்ற கட்டுப்பாடுகள் அதில் இருக்கும். 15 வயதுக்கு பிறகு 13 வயதினர்கள் சொந்தமாக கணக்குகளை உருவாக்கிக் கொள்ளலாம். கட்டுப்பாடுகள் பற்றிய திட்டத்தை ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லியன் நாளை மறுநாள் அறிவிக்க இருக்கிறார். ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே இதுபோன்ற கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியிருப்பது நேர்கள் அறிந்ததே. இனி விளையாட்டுச் செய்திகளில், ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரிலிருந்து சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி காயம் காரணமாக விலகியிருக்கிறார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக இலங்கை அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் நியமிக்கப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. வேகப்பந்து வீச்சு பயிற்சியாளராக இலங்கை அணியின் முன்னாள் வீரர் சமிந்தா வாஸ் நியமிக்கப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் வீரர் அமித் மிஸ்ரா சுழற்பந்து வீச்சு பயிற்சியாளராக நியமிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் பாகிஸ்தான் அணிக்கு சர்வதேச கிரிக்கெட் சபை அபராதத்தை விதித்திருக்கிறது. ஜப்பானில் உடல் குறையுள்ளோருக்கான ஆசிய விளையாட்டுகள் செப்டம்பர் 19 தொடங்குகிறது. ஆனால் வீரர்களுக்கு தங்குமிடங்கள் போதவில்லை என்று தென்கொரியாவின் ஒலிம்பிக் குழு குறை கூறியிருக்கிறது. கடுமையான பற்றாக்குறை இருப்பதாக தென்கொரியா புலம்பியிருக்கிறது. பிலிப்பைன்ஸ் அணி Airbnb தளத்தின் வழி தங்குமிடங்களுக்கு ஏற்பாடு செய்தது. பொதுவாக பெரிய விளையாட்டு போட்டிகளில் வீரர்களுக்காகவே தனி கிராமம் ஒன்று உருவாக்கப்படும். இந்த முறை கிராமம் ஒன்றும் கட்டப்படவில்லை. செலவை கட்டுக்குள் வைக்க ஏற்பாட்டாளர்கள் விடுதிகள், மர கொள்கலன்கள் ஆகியவற்றை தங்குமிடமாக பயன்படுத்துகிறார்கள். போட்டியில் 17,000 அதிகமான வீரர்களும் அதிகாரிகளும் பங்கெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஏற்பாட்டாளர்கள் 15,000 பேரை மட்டும் எதிர்பார்த்தார்கள். ஜூலைக்குள் பதிவு செய்த அனைவருக்கும் அதிகாரப்பூர்வ தங்குமிடங்கள் வழங்கப்படும் என்று ஏற்பாட்டாளர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் நிலவரம் அப்படி இல்லை என்று தென்கொரிய அணி சொல்லுகிறது. சுமார் 5,000 பேர் தங்கும் அளவுக்கு சொகுசு கப்பலை ஏற்பாட்டாளர்கள் வரவழைக்கிறார்கள். அந்த கப்பல் நாளை ஜப்பானை சென்றடையும். மர கொள்கலன்களின் தரம் குறித்தும் கேள்விகள் எழுந்துள்ளன. தண்ணீர் கசிவு, ஈரமான தரையென பல பிரச்சனைகள் அவற்றில் இருப்பதாக விளையாட்டாளர் ஒருவர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்திருக்கிறார். ஜப்பானின் நகோயா ஐச்சி வட்டாரத்தில் விளையாட்டுகள் நடக்க இருக்கின்றன. அண்மையில் நகோயாவில் வரலாறு காணாத அளவு அடைமழையும் பெய்திருந்தது. அதனால் மர கொள்கலன்களில் இருந்த வீரர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். ஹங்கேரி புடபெஸ்டில் நடைபெற்ற வேர்ல்ட் அத்லெட்டிக் அல்டிமேட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை வீரர் ருமேஷ் தரங்க பதிரகே இன்று காலை இலங்கையை சென்றடைந்தார். இந்த நிலையில் வானூர்தி பயணத்தின் போது அவருடைய 4 ஈட்டிகள் உடைந்து சேதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் அவர் வானூர்தி நிலையத்தில் இது தொடர்பாக அவர் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் அங்கு சென்றிருந்த போது பலரும் அவரை வரவேற்றிருந்தார்கள்.
1: டைமண்ட் லீக் சாம்பியன்ஷிப் மெய்வல்லுநர் தொடரின் இறுதி சுற்றில் ருமேஷ் 89.04 மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து ஆடவர் ஈட்டியறிதல் பிரிவில் வெற்றி பெற்றார். சர்வதேச மெய்வல்லுநர் சம்மேளனம் முதல் தடவையாக ஏற்பாடு செய்த சர்வதேச அல்டிமேட் சாம்பியன்ஷிப் மெய்வல்லுநர் தொடரில் ஆடவருக்கான ஈட்டியறிதல் போட்டியில் அவர் சாம்பியன் பட்டம் வென்றார். ருமேஷ் 91.09 மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து தனது திறமையை வெளிப்படுத்தினார். இந்த வருடம் ஆடவர் ஈட்டியறிதல் பிரிவில் ஒரு தடகள வீரர் பதிவு செய்த அதிகபட்ச தூரத்துக்கான சாதனையையும் ருமேஷ் தரங்க தன்வசப்படுத்தினார். டயமண்ட் லீக் சாம்பியன்ஷிப் மெய்வல்லுநர் தொடரின் ட்ரோம் கட்டத்தில் அவர் 92.62 மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து சாதனை படைத்தார். அவர் நாட்டை வந்தடைந்த போது அவர் உபயோகித்த ஈட்டிகள் அனைத்தும் சேதமடைந்திருந்தன. எனினும் இதுவரை அதற்கான காரணம் கண்டறியப்படவில்லை.
2: உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக உள்ளது. முதன் முறையாக டைமண்ட் விருது இலங்கை கொண்டு வர முடிந்தது. அதுடன் வேர்ல்ட் அல்டிமேட் சாம்பியன்ஷிப்பில் எனது பிரிவில் சாம்பியன் ஆக முடிந்தது. சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. எப்போதும் சொல்வதை போன்று எதிர்காலத்தை பற்றிய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அனைவருக்கும் மிக்க நன்றி. குறிப்பாக இங்கே வரைய தந்துள்ள அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் இலங்கை விமானப்படை உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் இருப்பதனால் தான் நான் இன்று இங்கு நிற்கின்றேன். துரதிருஷ்டவசமாக 92 மீட்டருக்கு மேலிருந்த 5 ஈட்டிகளும் என்று விமானத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு கவனக்கு நான் எவ்வாறு நிலத்திற்கு வந்துள்ளேன் என்று. நான் இலங்கைக்கு ஒன்று கொடுக்க வேண்டிய இன்னும் 3 பதக்கங்கள் மாத்திரமே உள்ளன. அந்த 3 பதக்கங்களையும் நிச்சயமாக இலங்கைக்கு ஒன்று
3: கொடுப்பேன்.
2: படகுல விளையாட்டில் ஒரு வறட்சி இருந்தது. இன்று அதனை நாம் பூர்த்தி செய்துள்ளோம். ஒரு கிண்ணம் அல்ல, உலக தரத்திலான 2 கிண்ணங்களை நாம் கொண்டு வந்துள்ளோம். அது உண்மையிலேயே மனதிற்கு மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது. இலங்கையின் விளையாட்டு ரசிகர்கள் இரவில் விழித்திருந்து நமது போட்டிகளை பார்த்தார்கள் என்று நினைக்கின்றேன். அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏனெனில் நாம் எதிர்பார்த்த கனவுகள் இப்போது ஒவ்வொன்றாக நனவாக்கி கொண்டு வருகின்றன. நனவாக்கியுள்ளோம். அடுத்து நமக்கு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் உள்ளன. அதன் பின்னர் அடுத்த ஆண்டு உலக சாம்பியன்ஷிப், 2028 ஒலிம்பிக். அந்த 3 இவ்வாறான கனவு இலங்கை மக்களுக்கு நனவாக்குவதே நமது ஒரே எதிர்பார்ப்பு. எதிர்காலத்தில் அத்தொடர்பில் செயற்படுவோம். 13-14 வயதிலிருந்தே நமக்கு ஒரே ஒரு நோக்கம் இருந்தது. ஏனெனில் அவரது சுறுசுறுப்பான செயற்பாடுகளுடன் விளையாட்டுத் துறையில் இலங்கையோர் குறிப்பிட நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் உண்மையிலேயே விரும்பினோம். அதனாலேயே 2017 நாம் ஒலிம்பிக் பதக்கத்தை நோக்கி செல்கின்றோம் என கூறி வருகின்றோம். அதற்கான பாதை இப்போது பிரகாசமாக தெரிகின்றது.
0: இனி நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.54 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.58 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329.01 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.85 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 402.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.15 ரூபாய், 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.64 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.26 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.46 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.89 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS Finance GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

நிறைய கலை நேரம் இரவு 10:47 அக்கராட்சத்திலே 9:47 இன்று டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனுசரணை கொடுத்து வானிலைகளிலே பிறந்தநாள் வாழ்த்தாக பிரான்ஸ் சாசலில் வசிக்கும் திருமதி ரதினி ஜோச் அவர்கள் இன்று தனது பிறந்த நாளை தனது இல்லத்தில் அமைதியான முறையில் கொண்டாடுகின்றார். அவரை டிஆர்டி தமிழொலி குடும்பத்தினர் சார்பிலே நாமும் வாழ்த்திக் கொள்ளுகின்றோம். டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனுசரணை கொடுத்து இதனை வானிலைகளே எடுத்து வந்திருக்கிறார்கள். வானவில் நாடக குழு அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம்.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: இணையத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
1: உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன்.

இன்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்களுடன் வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. உதவுமா

வார வாரம் இந்த நேரத்திலே பேராசிரியர் அவர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய பல்வேறுபட்ட தகவல்களை வானிலைகளிலே எடுத்து வருகின்றார். அது உங்களுக்கு தெரிந்த தகவல்களாக இருந்தாலும் அதன் உண்மைத்தன்மை போன்றவற்றை ஆய்வு செய்கின்ற நிகழ்ச்சியாக வானிலைகளில் தொடர்ந்து ஒலித்து வருகிறது. உதவ

0: என்றும் இங்கு வானொலிகளிலே பேராசிரியர்கள் காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பேராசிரியர்களே.
1: வணக்கம். வணக்கம் அன்புத்தரசன் அவர்களே. வணக்கம் எங்கள் நேயர்களே அனைவருக்கும். மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்கிறோம். வணக்கத்தை சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நிகழ்ச்சி குறித்து நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் மிக மிக மகிழ்ச்சியை தருகின்றன. அது பயனாக இருந்தால் அந்த வகையில் நாங்கள் இன்று நேரம் குறைவாக இருக்கும். இது எடுக்கப்பட்ட பொருட்கள் வந்து கொஞ்சம் நீரத்தை எடுக்கக்கூடிய
0: நேரத்தை தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: ஓ நல்லது. அது வந்து என்னன்னு சொன்னால், இந்த பூமி நிலம் ஒரு உலக படம் பற்றிய படத்தை பற்றி கதைக்கலாம் என்று நீங்கள் சொன்னீங்கள். அது நானும் அதே எண்ணத்தில் தான். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு ஒரு ஒத்தெண்ணம் இருந்திருக்கு. நானும் இதைத்தான் எனக்கு ஒன்று நினைச்சேன். நீங்களும் அதைத்தான்
0: உண்மையிலேயே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு வாக்களிப்பையும் நடத்தி இருந்தார்கள்.
1: நிச்சயமாக அந்த வாக்களிப்பை நடத்தி இருக்கிற பொழுது பாருங்க, அதுல 164 நாடுகள் அந்த மேப். இப்ப நாங்கள் அவங்க பொதுவாக உருவாக்கின மேப்புக்கு என்ன பேருன்னு சொன்னா ஈக்குவல் கண்ட்ரிஸ் மேப். ஈக்குவல் மேப் அந்த ஒவ்வொருத்தருக்கும் நியாயமான சமத்துவமான ஒரு படம், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க படம். ஏன் அந்த சொல்கிறோம்னு சொன்னால், எப்போவுமே நாங்கள் இந்த உலகத்தின் வரலாற்றிலிருந்து இன்று வரைக்கும் எடுத்துக்கிட்டு சொல்கின்ற பண்பாடு சம்பந்த விஷயங்கள், அறிவு சம்பந்த விஷயங்கள் எல்லாமே ஒருவர் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். அவருக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு உருவாக்கப்பட்ட விடயம். அப்போ ஒருவர் ஒன்று சொல்லிட்டாரு, அதை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி போட்டு எத்தனையோ விடயங்களை நாங்கள் பின்பற்றி வர்றது. பின்பற்றி வந்து சிந்திக்கிற பொழுது தான் அது இப்படி உலகங்கள் சொல்லி கொண்டு வந்த விஷயத்தில் உண்மையும் இருக்குது, பொய்மையும் இருக்குது, முழுமையானது இல்லை என்று சொல்லி பாருங்க. நாங்கள் இப்போ இந்த உலக படத்தை பற்றி கிடைக்கும், இந்த உலக படம். அப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பார்த்துருப்போம், போகிற இடத்தை அந்த ஒரு நாடு விட்டு நாடு ஒரு ஃப்ளைட் போகிறோம், அல்லது கப்பலில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம்னா இங்கே அதை போய் ஒரு அந்த எந்த இடத்துக்கு போகிறோமோ அது அந்த அந்த மேப்பன்னு சொல்லுவோம். அந்த மேப்பை நாங்கள் பார்க்குறோம். அப்போ பொதுவாக நாங்கள் அந்த பார்க்குற அந்த மேப்புக்கு பேர் வந்து கணப்பேர் மேப்புகளை உருவாக்குறது. எல்லா விஷயத்தையும் பல பேர் உருவாக்குறதான வழக்கம். ஒருவர் உருவாக்குவார், அதில் கொஞ்சம் திருத்தம் செய்து இன்னொன்று உருவாக்குவார், நாற்பட நாற்பட அதை திருத்தப்பட்டதே இருக்கும். அதுக்கு அந்த திருத்தத்துக்கு முதல் ஏன் இப்படி இருக்க ஒரு உடையம், ஏன் இப்படி ஒன்று உருவாக்குறது காரணம், எல்லா உடையத்திலும் ஒரு பொது உடையமாக இருக்கிற விஷயம் என்னென்னா மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. இந்த மத நம்பிக்கைன்றது ஒரு காலத்தில் அதை தான் நாங்கள் நம்பணும், அதை தான் பின்பற்றணும், அப்படி தான் வந்தோன்னுங்கிறாங்க. பிறகு அங்கே அறிவு அந்த தொழில்நுட்பங்கள் விஞ்ஞானங்கள் எல்லாம் வளர்ந்து வரைக்கிறான். அந்த பிரித்து பிரித்து பார்க்குற தன்மை வரைக்கிறான். ஓ நாங்கள் அப்படி நினைச்சோமே, இது இப்படி எல்லாம் இருக்குன்றலாம் நான் நினைக்கிறேன். அதோட வந்து யார் எப்போவுமே யாரோட பலமாக இருக்கிறாரோ, ஒரு வீரனாவோ சண்டியனாவோ ஏதோ விதத்தில் அவர் பலமாக இருக்கிறாரோ, அவர் சொல்கிறது தான் பெரும்பாலும் பெரும்பாலான நாட்கள் அந்த உலகம் என்றதெல்லாம் ஏற்றுக்கொண்டு வர்றது. அவர் சொல்லிட்டு அதை நம்பிக்கொண்டு வர்றது பொய்.
0: அமெரிக்கா இதற்கு எதிராக, தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்த நாடு.
1: ஓ 6 நாடுகள் வாக்களிச்சிருக்கு. அதே சமயம் ஒரு ஒரு நாடு எதிர் இல்லை, 4 நாடுல சமன் இல்லை. அது ஒரே ஒரு நாடு மட்டும் எதிர்த்ததாக இருந்தால் அமெரிக்கா.
0: அமெரிக்கா மட்டும்தான் எதிர்த்துக்கிற. இந்தியா வாக்களித்து விட்டு தன் வரைபடத்தில் இப்போ இருக்கிற பகுதிகளை மாற்றக்கூடாதுன்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தது.
1: ஏன்னா இந்த கனவு இந்த இந்த உடையத்தில் சிக்கலாக இருக்கிற ஒரு உடையம் எடுக்கப்பட்ட நாடுகள் வந்து ஃபர்ஸ்ட் முதல் முதல் ஆப்பிரிக்கா. அந்த ஆப்பிரிக்கா பிரியே நாங்கள் ஒரு நாளைக்கு பேசலாம், நான் பேச ஒன்றும் நினைக்கிறேன். நான் இப்போ வந்து ஆப்பிரிக்கா பற்றி தான் கொஞ்சம் ஆராய்ச்சிகள் செய்தோன்றிருக்கிறேன். இந்த மொழி சார்ந்து, மக்கள் சார்ந்து, தங்கள் தமிழர்களுக்கும் அந்த ஆப்பிரிக்கருக்கும் என்ன தொடர்பு இருக்கலாம், அப்படியான பல விடயங்களை இப்போ நேற்றும் கூட அதை பற்றி ஆராய்ச்சிதான். இப்போ எனக்கு ஒரு ஆசை என்னென்னு சொன்னால், இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை போய் பார்க்கணும். இன்னொரு எண்ணம் எனக்கு தோன்றுச்சு, இன்றைக்கு இப்போ இந்த நிகழ்ச்சியை தயார் பண்ணுற பொழுது உங்களோட கதைச்சு நாங்கள் டிஆர்சி மூலமாக ஒரு ஆப்பிரிக்கா பயணத்தையும் செய்யக்கூடாது. இதுவரைக்கும் இருண்ட கண்ணை கொண்டு தான் நான் நினைக்கிறோம், அது வேலையான கண்ணை கொண்டு தான் நாங்கள் நினைக்கிறோம், அது ஒரு படிக்காத கண்ணை கொண்டு தான் நினைக்கிறோம். அந்த கண்ணத்தை எல்லாம் மாத்திர மாதிரி அமையும் அந்த பயணம். இன்னும் ஒவ்வொன்றை பற்றி ஆப்பிரிக்காவுண்டு சொல்கிறது பாருங்க, அது அதன் உண்மையான பேர் இல்லை, இந்த ரோமானியர் இந்த ஐரோப்பியர் கொடுத்த பேர். இந்த ஆப்பிரிக்கான்றதை நாங்கள் என்ன நினைக்கிறோம், கருவறாக தான் இருப்பார்கள், இந்தந்த நாடு தான் இருக்கும், உலக நாடும் காடு இருக்கும், படிப்பில் என்றெல்லாம் அந்த ஒரு கருத்தை தந்தது இந்த ஐரோப்பியர். ஏன் ஐரோப்பியர் தந்தான்னு, இப்போ உதாரணம் ஒரு பொருள் இருக்குது, ஒரு ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்ற வேங்கும், அந்த பொருளை தனதாக்கி கொள்வதற்காக, தனதாக்கி கொள்வோன் இருக்கிறவர் என்ன செய்வார், மற்றவர்கள் அதை மற்றவர்கள் அதை நாடக்கூடாது, தேடக்கூடாது, வாங்கக்கூடாது, பெறக்கூடாதுன்றதுக்காக அந்த பொருளை பற்றி பொய்யான கருத்தை பரப்பி விடுறது வழக்கம். ஒரு ஆளை பற்றி கதைக்க போகிறோம், அவரை பிடிக்காதண்டா. இப்போ பாருங்க இந்தியாவில் நாங்கள் பார்க்குற பொழுது விஜய் லண்டனுக்கு வந்துட்டார், முதலமைச்சர் ஜோசப் விஜய் லண்டனுக்கு வந்துட்டார். வந்த அப்புறம் அதில் போகிறோம் அவதூறுகளை சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் தொடர்ந்துமே பொய்யான கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அதை பற்றி நம்புறாக்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது மாதிரி இந்த காலம் காலமாக இந்த ஆப்பிரிக்காவை பற்றி பொய்யான செய்திகள் நாங்கள் இன்று வரைக்கும் அறிஞ்சிருக்கிறோம். அதனால தான் ஒரு முறை இந்த ஆப்பிரிக்கர்களையும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பெருமளவு அகதிகளாக வாரார்கள் என்று சொல்லி இணைச்சு பார்க்குற பொழுது, ஒரு முறை இந்த ஃப்ரான்ஸில் உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ரயில்வே போகிறது மெத்ரோலாம் உள்ளது, அந்த மொன்பர்னாஸ் ஒரு இடம் இருக்குது உங்களை எல்லாருக்கும் தெரியும். அதுதான் அந்த இடத்துல ஒரு 56 மாடி கட்டிடம் இருக்குது, மிகவும் இந்த பாரிஸில் மிகவும் உயரமான கட்டிடம், அதுவும் ஒரு சுற்றுலாத்தலம். ஸோ அங்கே மொன்பர்னாஸில் ஒரு இந்த மெத்ரோ வழிய உள்ளுக்கு மக்கள் கூறு எழுத்து எழுதியிருக்கு, பிளாக் பவர்ஸ் கம்மிகைன், பிளாக் பவர்ஸ் கம்மிகைன், ஆனால் கருப்பு சக்தி மீண்டும் வருகிறது. ஏன்னா அது உணர்ச்சி வசப்பட்டு வெளியே நொந்தவர்கள் நினைச்சு பார்க்குற பொழுது அதை சொல்வார். உங்களுக்கு தெரியுமே, ஏற்கனவே ஒரு பாட்டு நாங்கள் அதில் ஒளிபெயர்ப்பு இருக்கிறோம், போப் மாதிரி ஒரு பாடு, நோ கிரை நோ உமன்ன்ற ஒரு பாட்டை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த பூப்பாதியிருந்து அந்த பாட்டில் வர பொழுது தன்னுடைய மக்களுக்கு என்னென்ன அநியாயம் கொடுமை அடிமைத்தனம் செய்யப்பட்டதோ அதை உணர்ந்து வெளிஞ்சு பாடுற ஒரு பாட்டு. அது மாதிரி தான் இப்போதும் ஆப்பிரிக்க மக்களுக்கு இந்த ஐரோப்பியர் மீது வெள்ளக்கார மீது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. அந்த பொறுப்புணர்ச்சியை பழிவாங்கிறதுக்குத்தான் அந்தந்த நாடுகளுக்கு வந்து அந்த நாட்டில் குடியேறி அந்த நாட்டு மக்களோடு வாழ்ந்து இந்த நாடை தங்கட நாடாக கருதுறதும் இணைக்கிறதும் நம்புறதும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இந்த எங்களை நாட்டை வந்து இப்படி துருவி அள்ளி வலிச்சு அள்ளி கொண்டு போயிட்டீங்களே, போய்த்தானே நீங்கள் இப்படி வந்திருக்கிறீங்களே என்று சொல்கிறது அந்த வரலாற்றை தகப்பன் சொல்கிற பொழுது அந்த வந்த வம்சாவளிகளுக்கு தெரிகிறது. எனக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, இந்த ஆப்பிரிக்காவை படிக்க படிக்க ஐயோ இது எப்படிப்பட்ட ஒரு நாடு, உலகத்திலேயே முதல் ஒரு ஒரு வளமான நாடு, முதல் காடுகள் ஒரு நாடு, மனிதன் தோன்றின நாடு, மனிதன் எங்கே தோன்றின, மனிதன் தோன்றினது ஆப்பிரிக்காவில், அந்த எத்தியோப்பியாவில் நாங்கள் சொல்வோம் ஒரு ஒரு பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கு வழியைத்தான் மனிதர் தோன்றது வழக்கம். இப்போ உதாரணம் மரோக்கோவிலும் மனிதன் தோன்ற மாதிரி இப்போ ஒரு கதை வந்தோன்றிருக்கு, அங்கேயும் ஒரு பள்ளத்தாக்கில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த பள்ளத்தாக்கு வழியைத்தான் இந்த மனிதனுடைய எலும்புகள் புதை பொருளை ஆராய்ச்சி செய்கிற பொழுது, அகழ்வாராய்ச்சி செய்கிற பொழுது தேடி தேடி போவதற்கு அந்த எலும்பு கூடுகள் இருக்கும். அந்த எலும்பு கூடுகளை வச்சு நாங்கள் இணைச்சு பார்க்கணும், இது எத்தனை வருஷமாக இருக்கும், இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணம் இந்த ஆப்பிரிக்காவை பற்றி பேசுகிறது மிகவும் பொருத்தமானது. இந்திய ஆப்பிரிக்காவை பற்றி இப்போ நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு ஒருவருக்கு ஒரு பொருள் விருப்பமாக இருக்குது, அந்த பொருளை மற்றவர்கள் நாடக்கூடாது என்பதற்காக அந்த பொருளை பற்றி தப்பாக சொல்கிறது, இந்த அந்த பொருளை தொட்டால் கடிக்கும், பழம் இனிக்கும், அந்த எட்டா பழம் இனிக்கும் புளிக்கும்னு சொல்கிற மாதிரி, அந்த நிறையும் திராட்சை பழத்தை எண்ணி எண்ணி எட்டி எட்டி பார்த்து புடுங்குறதுக்கு முயற்சி பண்ணி எட்டையில கடைசியில் எட்டா பழம் புளிக்கும் என்று மற்றவருக்கு சொல்கிறதுக்காக தாங்கள் எடுத்த பொருளை இன்னொருத்தர் எடுக்கக்கூடாது. இப்போ அது சில சில கருத்துக்களுக்கு ஒரு சில சமூகவியலில் சில இதுகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு வழக்கம், இன்னொருத்தர் முன்னேறக்கூடாதுன்றதுக்கு அதுக்கு சரியான கருத்துக்களை சொல்றது, அதை அதைப்படுத்துறது, நம்பிக்கை இல்லாமல் படுத்துறது, அந்த விஷயத்தை செய்ய ஒன்றா ஒன்றுதான். உங்கள் போகிறோம், உங்கள் போனால் அங்கே முள்ளும் கல்லும் இருக்குது, என்னென்ன போவீங்க? கல் இல்லாமல் முள்ளும் கல்லும் குத்தி பண்ணால் போச்சு, நீங்கள் போய் என்னென்ன நடப்பியல் என்று ஒரு அதைவியப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ஆப்பிரிக்காவில் கொண்டுபட்ட மாதிரி. இப்போ நீங்கள் சொன்ன பொழுது சொன்னீங்க, யுனெஸ்கோவில் 164 அதுக்கு ஆதரவை வாக்களிக்க ஒரு 4 நாடு 6 நாடு சமநிலை இருக்கிற பொழுது, வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது, இந்த ஒரே ஒரு நான் தான் தலைவன் மாஸ்டர் என்று சொல்கிற அமெரிக்கா அதுக்கு எதிர்த்து வாக்களிக்க. ஏன் இந்த அமெரிக்கா இந்த ஆப்பிரிக்காவையோ இந்த மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளையோ இஸ்லாமிய நாடுகளை ஒட்டாண்டி ஆக்கினதில் முன்னுக்கு நிற்கிற நாடு. நாங்கள் அந்த வரலாற்றை அதை ஒன்று நடக்கணும், இதையும் பேச்சு பேசணும்னு நினைக்கிறோம். எப்படி இந்த ஆப்பிரிக்காவை இப்படி பண்ணி மத்திய கிழக்கு நாடுகளாக இருந்த சிரியா, சுமேரியா, அதாவது ஈராக், ஈராக் இருந்தது, ஈரான் இருந்தது, சிரியா இருக்குது, இந்த நாட்டை எப்படி பிச்சு பிச்சு ஏழ்மையாக்கினாங்க இந்த நாட்டை. அப்படி பார்க்குற மாதிரி தான் இந்த ஆப்பிரிக்கா இப்போ ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த புது புது நாகரிகங்களையும் புது புது மொழிகளையும் உருவாக்கி உலகத்தில் பாருங்கள், யார் படித்தாண்டு இருக்கிறோம், 6 முதல் எழுதுறான்னு சொன்னால், இப்போ புதுசாக ஒரு படம் வந்திருக்கு, நாங்கள் அதைத்தான் கலைக்கோம்னு இருந்தாங்க. அந்த இலியட்டோடு சேர்ந்து அந்த கிரேக்க கதைப்படம், அதை தான் இப்போ எல்லாத்துலேயும் எல்லா நாட்லேயும் அந்த படம் மிக பெரிய வசூல், இலியட்டோடிசி. அந்த இலியட்டோடிசி தான் இருக்காத வரையிலும் முதல் உலக இலக்கியமாக கருதப்படும். அந்த கதைகளை மையப்படுத்தி தான் கருவாக எடுத்துக்கொண்டு எல்லா நாடுகளையும் அந்த நாட்டு இதிகாசங்கள் உருவாக்கப்பட்டது. இப்போ இந்தியாவை தமிழை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோம்னா, இப்போ ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை எடுத்தோம்னா, இந்த இலியட்டோடிசின்ற அந்த கருப்பொருளை எடுத்து தான் ராமன் செய்த ராவணன் அடக்க வர்றது, அதே மாதிரி மகாபாரதத்தில் உள்ள பாண்டவர் கௌரவர் வர்ற கதைகள் எல்லாம் இப்படியாவது அழைப்ப கருப்பு பொருள் எடுத்து போட்டு தினங்கத்தக்க மாதிரி மாற்றுறது. மனிதன் அப்படித்தானே, மனிதன் வாழ்க்கையில் உண்ட கண்டுட்டான்ல கொப்பி அடிச்சான்னு சொல்லக்கூடாதுன்றது, ஏதாவது மாற்றம் செய்வது. அது மாதிரி இடியப்பம் வந்து வட்டமாக இருக்குது இலங்கை இந்தியாவில், அதோட இடியாப்பம் இலங்கையோடு ஒப்புற பொழுது இந்தியாவில் குறைவு, கேரளாவில் இருக்குது. ஆனால் சீனா நாட்டில் பார்த்தோம்னா அதே மாதிரி நூல்ஸ் ரெண்டு பேரில் இடியாப்ப டைப் சதுரமாக இருக்கும். அப்போ உள்ள ஒன்றை உருவாக்குற பொழுது கொஞ்சம் மாற்றம் செய்கிறது, நான் உங்களே அப்படி கொப்பி பண்ணேன்னு சொல்கிறதுக்காக சின்ன ஒரு மாற்றம் செய்கிறது. அது மாதிரி தான் அந்த பல விஷயங்கள். அப்போ நீங்கள் சொல்லுவார் அந்த உலகத்தை பற்றி, நான் ஆப்பிரிக்கா பற்றி சொல்லும் போது இந்த உலகம் எப்படி உருவானது அது மிக முக்கியமானது. கடவுள் படைச்சான்னு தான் சொல்லப்படுது. இப்போ இந்த படம் இப்போ பிரச்சனையே ஆப்பிரிக்கா இந்த முடியத்தை பெருசாக எடுத்து கொண்டு வந்து யுனெஸ்கோவுக்கு கொண்டு வந்தேன், யுஎன்ஓக்கு கொண்டு வந்தான்னு சொன்னால், இதுவரைக்கும் அநியாயமாகத்தான் ஆப்பிரிக்கா காட்டப்பட்டிருக்கு. அவர் இவ்வளோ நாளும் அதை யோசிக்கிற இப்போ ஆப்பிரிக்கா விழித்தெழுகிறார்கள். ஏன் விழித்தெழ உடையில, படிக்க உடையில, கட்டடங்கள் கட்ட உடையில, முன்னேற்ற உடையில, அங்கே உள்ள செல் வளங்களை எல்லாம் தாங்களே அடித்து கொண்டு வந்து நாட்டை அடிமத்தனத்தான் வழியாக தெரியலையே அந்த மக்களுக்கு. இப்போ அந்த மக்களுக்கு மெல்ல மெல்ல தெரியும். அதை குறிப்பாக நாங்கள் அதை பூக்கினோம் ஃபஸோ பக்கத்தில் உள்ள மாலி இந்த சின்ன சின்ன நாடுகளில். இப்போ அந்த விழித்தெழுகிற நிலை வந்து கொத்திவார் பெரிய ஒரு பணக்கார நாடு, இப்போ ஐரோப்பிய வழியில் போக சொல்லியிருக்கு, சினைகளும் சொல்லியிருக்கு பிரெஞ்சுக்காரர் வழியில் போகணுமெண்டு. அப்போ மக்கள் விழித்தெழ ஆரம்பிச்சுட்டார்கள். என்ன கொடுமையாக நடந்தது,
0: கூடுதலானவர்கள் ரஷ்யாவோடு சென்று ரஷ்யாவினுடைய ஆதரவோடு இயங்கி வருகிறார்கள் தலைமையில் உள்ளவர்கள்.
1: இப்போ அந்த பிரிக்ஸ் மாநாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பிரிக்ஸ் மாநாட்டுக்கு எவ்வளோ ஆதரவு வந்திருக்கு, அது ஒரு வெற்றியும் முளைச்சிது. இப்போ டாலரை பார்க்க இந்த டாலர் எப்படி நினைச்சு பிடிக்குமா, எத்தனை நாளில் இருக்கும். இந்த G7 பெரிய நாடுகள், செல்வந்த நாடுகள் என்ற நாடுகள் தான் அந்த இப்போ டாலரை வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ ஒரு காலத்தில் இப்போ நினைச்சு கொண்டிருக்கோம் என்ன, ஐரோப்பிய உலக நாணயம் வந்து டாலர், எங்கே நாடுகளுக்கு போகிறோமோ அது பிறகு யூரோவும் ஆச்சு, பிறகு பவுன்ஸும் இருக்குது. இருக்கிற பொழுது அதை மாற்றி இப்போ பிரிக்ஸை கொண்டு வந்தாச்சு. பிரிக்ஸை கொண்டு வந்தோடனே என்னத்துக்கு, எப்போவுமே ஒரு தனி சண்டியனாகவோ ஒரு மன்னனாகவோ இருக்க முடியாது. ஒரு ஒரு சொல்லுவாங்களோ ஒரு அவ்வியாசன்னு ஒரு பாட்டு என்னென்னா, குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடை மெலிந்தோர் ஊர் நன்னினன் நன்னுவர். குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடை மெலிந்தோர் ஊர் நன்னு நன்னு வரன் அதான் இப்போ திமுக நடந்தான் பார்க்கணும் பார்க்குறவங்களும். ஸோ ஒரு அரசன் இருக்கும் பொழுது அவ்வளோ செல்லச்சொழிப்பா இளைஞர்கள் நாங்கள் இப்போ பார்க்குற இப்போ முன்னாள் ஜனாதிபதிகள் ஜனாதிபதிகள் அவருடைய குடும்பம் இப்படி இருந்தது இப்போ இப்படி நிலைக்கு வந்தோன்றிருக்கின்றதெல்லாம் பார்க்கணும். எப்போவுமே ஆட்சியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இப்போ ஆட்சின்றது மாறும். அதே மாதிரி தான் இந்த அமெரிக்கா ஒரு காலத்தில் இப்போ எப்படி மற்ற நாடு அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கோம். இப்போ பாருங்க யுனெஸ்கோ யுஎன்ஓவில் கொண்டு வந்த இதுக்கு எதிர்த்தா வாக்க வேண்டாம். ஏன்னா ஆப்பிரிக்காவை முன்னேற நாடு என்று சொல்லக்கூடாது, பெரிய நாடு என்று சொல்லக்கூடாது. இந்த பக்கத்தில் உள்ள பிடிக்கிற புறார் உள்ள கிரீன்லேண்ட், அந்த கிரீன்லேண்டுக்கு ஒப்போ அதை விட இதுகால வரையும் கிரீன்லேண்டும் ஆப்பிரிக்கா நாடும் ஒரே சைஸ் என்று மேப்பில் கொடுத்தாச்சு. அது ஒரு பொய்யான செய்தி, அது நிறைய இருக்குது அந்த மேப்பில் பொய்யன்றது. அப்போ அந்த மேப்புகளை ஏன் நாங்கள் உருவாக்கி நாங்கள்னு பார்ப்போம். ஏன் நாங்கள் இப்போ அவசரத்து கூட்டத்தை போகணுமெண்டா எப்படி போகிறோன்னு தெரியாமல் நாங்கள் கூகுளோ ஏதோ மேப்பண்டு ஃபோன்லேயோ என்னத்தையும் அடித்து பார்ப்போம். அதை சொல்லணும் இப்படி போய் அப்படி போகணுமெண்டா அதை கார் காட்டிக்கொண்டிருக்க போய்கொண்டே இருப்போம். நாங்கள் இப்படி தான் ஒரு முறை லூட்ஸுக்கு போயிட்டு அந்த லூட்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே ஒரு சின்ன நாடு இருக்குல்லோ அந்த நாட்டுக்கு என்ன பேர்
0: அண்டோரா,
1: அண்டோரா அந்த அண்டோராவுக்கு போகிற பொழுது இது காட்டிக்கொண்டிருக்குது காட்டு வழியாக போச்சிடலாம் ஒரு காட்டு வழியாக. அந்த காட்டு வழியாக நாங்கள் ஆக ஏறி ஏறி போகிறோம் வாகனத்தில், ஒரு வாகனத்தில் ஜனங்கள் எல்லாம் நின்று இன்னங்களை பார்க்குது. ஏன் நின்று பார்க்குதுன்னு சொன்னால் இது இந்த கார் போகக்கூடாது மேலே போனால் ஆபத்தாச்சு, திரும்பி ஒற்ற வழிப்பாத மாதிரி. ஒரு கார் மட்டும் போகிறதுக்கான வழி திருப்புறத்துக்கோ சைட் எடுக்கிறதுக்கோ இடம் இல்லை. இது என்ன சிரமெல்லாம் பார்த்து இப்படி நின்று பார்க்கு என்று சொன்னோன்னு தான் நிப்பாட்டி கேட்டேன். என்ன ஏன் எல்லாரும் பார்க்கணும் என்ன பிரச்சனை? அங்கே பாருங்க பள்ளத்தாக்கு குனிஞ்சு பார்த்தாலே விழுந்துருவோம் அந்த பள்ளத்தாக்கு. மேலே போனால் உச்சிக்கு போகுது அங்கேருந்து விழுந்த அங்கே திருப்பி வர முடியாது, ஒட்ட ஒழிப்பாது கார் எங்கே திருப்புவீங்கள் என்று சொல்லித்தான் ஒரு மேலே திருப்பி வந்தோம். அந்த அந்த இது தவறான வாழைய வழியை காட்டிடுது அந்த மேப். அந்த காலத்தில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு முதல் நினைக்கும். ஸோ இதில் என்ன சொல்லவா இருந்தா ஏன் இந்த உலக படம் உருவாக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். ஏன் உருவாக்கப்பட்டது? உலகம் எப்படி உருவானதை பற்றி நாங்கள் முந்தி ஒரு நாள் கதைச்சிருக்கலாம், அதையும் பற்றி கதைக்கலாம். அதுக்கு நிறைய இப்போ இந்த பூமியும் இருக்குது, இந்த பூமி எப்படி உருவானது, இந்த பிக் பேங் தியரின்னு நாங்கள் முதல்ல சொல்லியிருக்கோம். அந்த பிக் பேங் தியரி படி தான் இந்த உலகம் ஒரு ஒரு பந்து, ஒரு சூடான பந்து. சூடான பந்து சுரண்டு ஒன்று தான் என்ன நடக்கும் அது படிக்கும். சூடாக ஒரு பொருள் சூடாயிருக்கு, ஏன் சூடாயிருக்கு? இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் சூடாயிருக்கும். சூடாயிருக்கு அந்த சூடின் வெப்பம் ஒரு குறிப்பிட்ட அளவு அதை கடந்தது என்று சொன்னால் அதை படிக்கும். அதுக்கு பேர் பெருவெடிப்பு கொள்ளை. அந்த பெருவெடிப்பு பிக் பேங் தியரி என்று சொல்கிறது தமிழில், பிக் பேங் தியரி. அதை அண்ட வெடிப்புன்னு சொல்கிறது இருக்கு. எப்படி உலகம் முடிஞ்சுதான் இந்த கிரகங்கள் எல்லாம் உருவாச்சு, சூரியன் உருவாச்சு, சந்திரன் உருவாச்சு, பூமி உருவாச்சு, ஒவ்வொரு கிரகங்களமான நவக்கிரகங்கள் எல்லாம் சொல்கிறோம், இதெல்லாம் உருவானதை பார்க்கணும். அப்போ இதை வச்சு தான் மனுஷன் வந்து இந்த உலக படத்தை உருவாக்குறது. ஏன் உலக படத்தை உருவாக்குறது? எங்கே இந்த நாடு இருக்குன்றது அறிஞ்சு நல்லா அங்கே நாடு இருக்காமல் அங்கே இது இருக்காமெல்லாம் வரைஞ்சு விடுறதுக்கு பார்த்துட்டு தான் இந்த அராபியர்கள் என்ன செய்வாருன்னா, அந்த அராபியரில் முதல் இருந்த ஒரு பேர் அவருக்கு பேர் வந்து இப்போ நாங்கள் லெபனான்னு சொல்கிறோம். இப்போ சண்டை அடிபட்டு இஸ்ரேல் பக்கத்தில் அந்த நாட்டுக்கு இப்போதைய பேர் வந்து லெபனான். ஸோ அதுக்கு பழைய பேர் என்னென்னு சொன்னால் ஃபோனிசியா. ஃபோனிசியா தான் அந்த நாட்டின் பேர் அந்த காலத்தில். அவர்கள் அந்த லெபனான் உங்களை எல்லாருக்கும் தெரியும் எங்கே இருக்குது, கடலால் சூடப்பட்ட இடம். ஏன்னா இந்த கடல் கடலால் சூட இருக்கிற இடங்களை பார்க்க மற்ற நாடுகளுக்கு வள்ளம் போக தோணி மூலம் கப்பல் மூலம் போகிறது சுகம். ஸோ அந்த காலத்தில் நாங்கள் பயணம் ஒரு நாடை விட்டு இன்னொரு நாட்டுக்கு ஒரு ரொம்ப டீன்றது போகிறோம்னா என்ன இருந்தது, இந்த வள்ளம் நீர் வழி தான் நாங்கள் செல்லுவோம், கடல் வழி தான் போகணும், ஆற்று வழி கடல் வழி அப்படி தான் நாங்கள் செல்ல முடியும். அப்படி தான் மன்ற அப்போ விமானம் கண்டுபிடிக்கப்படலை, ட்ரெயினும் கண்டுபிடிக்கப்படலை. அப்போ என்னென்ன நாங்கள் அப்போ அந்த கடல் வழி பயணங்கள் மேற்கொள்கிற பொழுது இந்த கடல் வழி மேற்கொண்டால் என்ன நன்மை கிடைக்கும்ன்றதுக்கும் தீமை கிடைக்குன்றதுக்கும் ஒரு உதாரணம். இப்போ இந்து மதம் நாங்கள் எல்லாரும் இலங்கை இந்தியர்கள் நேபாள் பொதுவாக கதைக்கிற பொழுது இந்து மதம் வந்து நாங்கள் கதைப்போம். ஆனால் இந்து மதம் உலகில் பல அதிகமான அளவுக்கு பரவையில்லை. இப்போ புலம்பெயர் தமிழர்கள் வந்த பிறகு கோயிலை கட்டுறோம் கொண்டாடுறோம் என்று சொல்லிக்கு அது என்னது இந்து மதம் இல்லை அதை பற்றி கதைக்கணும், கடவுள்கள் கதைக்கணும், போன முறையும் நாங்கள் இந்த ஈவில் டவரில் ஸ்ட்ரைக் நடந்தது, பெண்கள் ஊழியர் பெறக்கூடாது எல்லாம் பேசினோம். அது ஒரு குட்டி மதம் பேப்ஸ் என்று, அது செக்ட், அது ஒரு ரிலீஜன் என்று சொல்ல முடியாது, ஒரு குட்டி மதம். குட்டி மதம் ஒவ்வொரு மதங்கள்லையும் பிரதான மதங்கள்லையும் பிரிஞ்சு பிரிஞ்சு போன சின்ன சின்ன குட்டி மதம் இருக்குது. ஒருவர் ஒரு தலைவராக இருப்பார், அவன்ட்டு அவற்றை விருப்பப்படி அந்த மதம் இயங்கிக் கொண்டிருக்கும், அதான் குட்டி மதம். இங்கே பிரான்ஸ் இருந்தது கொண்டு இந்த மூன், இந்த மூணுன்ற குட்டி மதம் இங்கே இருந்தது, இந்து மதத்துக்கு சார்பானது. பல மதம் ஒரு மதத்தை பற்றி சொன்னீங்கள், ஒரு முறை ஒரு குட்டி மதத்தை பற்றி அவைகள் வந்து என்ன நீங்கள் சொன்னீங்கள், தலையெல்லாம் அடித்து ஒரு இதை சொன்னீங்கள் தானே, இன்னொருத்தர் துன்பம் உழப்பிக்கிறது மூலம் அவர் வருத்தத்தை மாற்ற முடியும்ன்று நாங்கள் ஒரு முறை அதை பற்றி கதைச்சினாங்க. அதுவும் ஒரு செக்ட், அடித்து துன்புறுத்தி வருத்தத்தை மாற்றலாம்னு சொல்லி மருந்து சாப்பிடாம அப்படி சில குட்டி மதங்கள் இருக்குது. அது மாதிரி தான் இந்த பாப்ஸ் என்ற நாராயணன் கோயில் உருவாக்கினதும் அது ஒரு உரம் இருக்குது. ஸோ இந்த இந்த சரி, இந்த ஃபெனிசியா என்ற நாட்டை பற்றி சொன்னேன், இப்போ லெபனான்னு சொல்கிறோம், முந்தி ஃபெனிசியா. அந்த ஃபெனிசியான்னு சொல்கிறதுல ரெண்டு விஷயம் எங்களுக்கு ஒரு தகவல் உள்ளதாக இருக்கும் என்னென்னு சொன்னால், அந்த ஃபெனிசியா இளவரசிக்கு பேர் எரப், அந்த எரப்பை கிரேக்க ஒரு அரசனாக இருந்தவன் பேர் ஜோயிஸ், அந்த ஜோயிஸ் அரசன் அந்த பெண்ணை கடத்தி கொண்டு வந்துட்டான். பெண்ணை கட அங்கே போய் ஒரு வெள்ளை மாட்டு உருவம் எடுத்து கொண்டு போய் அந்த அந்த இளவரசி அங்கே விளையாடி கொண்டிருக்கிறா, ஒரு கடற்கரை பக்கம் விளையாடி கொண்டிருக்கிறா. அப்போ விளையாடி கொண்டிருக்கிற பொழுது இவன் ஒரு வெள்ளை மாடை மாதிரி போய் பக்கத்தில் நிற்க வைக்க, என்ன ஒரு வெள்ளை மாடை வந்து நிற்கிது, நல்ல வடிவாக இருக்குது. அப்போ அது இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ போய் கிட்ட போய் தடவை நாங்கள் ஒரு மிருகத்தை பார்த்து பழகிற பொழுது அந்த மிருகத்தில் வந்து எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொன்னால் அந்த மிருகம் இதுவாக இருந்தாலும் தடவை பார்ப்போம், அதை கடிக்குமோ குத்துமோ பிடிக்குமோன்றதுக்கு முன்னால் பேசாமல் இருந்து வைப்போம். அப்போ நாங்கள் அதை தடவை பார்ப்போம். அப்படி தான் அந்த மாட்டை வெள்ளை மாட்டை தடவினோடனே அதை கொஞ்சம் இருக்கிற மாதிரி பதஞ்சது, பாட பதங்கிட்டது. ரெண்டாவது ஏறி இருந்த உடனே அதை கடத்தி கொண்டு வந்துட்டு அந்த ஜேசுன்ற மாடு, அவன் தான் அந்த கிரேக்க நாட்டின் ஒரு பெரிய அரசன். அவனிடம் பிள்ளைகள் தான் நாங்கள் சொல்லுவோன்ற இந்த அப்பலோ, அப்பலோன்றே நாங்கள் பேரை வைச்சோம். ஏன்னு சொன்னால் அந்த பெரிய கிரேக்க நாட்டின் பெரிய இளவரசர்கள் குட்டி இறை அரசர்கள் தான், ஆனால் பாதி கடவுள்னு சொல்கிறது, செமிகோட்னு சொல்கிறது, அவர்களை அவர்களை தான் நாங்கள் எல்லாமே வச்சுருக்கோம். ஏன்னா கிரேக்கர் தான் முதல் அறிவை பெற்ற மக்கள், தத்துவத்தையோ அல்லது மதம் சார்ந்தோ அல்லது அறிவு சார்ந்தோ கதை உருவாக்கினது அப்படித்தான். அறிவுக்கு பொய்யான அறிவை சொல்கிற பொழுது அதுக்கு எதிராக போரிட்டதும் அவர்கள் தான். உதாரணம் இப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த மேப்பை பற்றி பேசுகிற பொழுதே இந்த மேப் இப்படி இப்போ புலியாக கண்டுபிடிக்கப்படும்னு சொல்கிறதுன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை, அந்த காலத்தில் இருந்த கடவுள் நம்பிக்கை இருக்குது. அப்போ மேப்பை முதல் எழுதினவர்கள் மூன்று பேர். அப்போ எழுதினவர் முதல் எழுதினவருக்கு பேர் என்னென்னு சொன்னால் அனெக்ஸிமாண்டர். அனெக்ஸிமாண்டர் என்றவர் தான் இந்த முதல் உலக படத்தை உருவாக்கினார். ஏன் உலக படத்தை உருவாக்க வேண்டிய தேவை என்ன? இப்போ இந்த ரோட்டில் போனால் அந்த இடத்த போய் சேரும் என்று நாங்கள் ஒன்று இணைப்பதை வேண்டாம், அந்த இடத்துக்கு போகணுன்றது எங்கள்கிட்ட விருப்பம். அப்போ உலகத்தை போய் பிடிக்கணும், உலகத்தில் உள்ள பொருட்களை கொண்டு வரணும். அந்த அடிப்படையில் தான் முதல் சொன்ன அந்த லெபனான், அந்த ஃபோனிசியா மக்கள் கடலை சுற்றி இருக்கிறபடியால் கடல் பயணம் வழியாக தங்கள்கிட்ட உள்ள அவைண்ட பிஸ்னஸ் வந்து இந்த மாடு ஆடு அரிசி இதெல்லாம் வியாபாரம், அரிசி இல்லை மாடு ஆடு கோதுமை அப்படியானதுகள் பிஸ்னஸ். ஸோ அதே அந்த மாடு வியாபாரம் செய்கிறன்னா அந்த காலத்தில் பெருசாக எழுத்து வழி அந்த எழுத்து இப்போ மாதிரி நாங்கள் சொல்கிற லாங்குவேஜ் பெருசாக டெவலப் ஆகிடும் என்ற அப்போது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர்கள் செய்த பிஸ்னஸ் வந்து ஆடு மாடு வீடு இது ஒரு அடிப்படையாக இருக்கிற பொழுது மாட்டை எப்படி படம் போடுவோம். இப்போ முந்தி நாங்கள் பார்க்க ஒரு படத்தை எழுதுகிற பொழுது முழுமையாக எழுதுவோம், பிறகு கொஞ்ச காலத்தில் அந்த படத்தின் மிக முக்கியமான விஷயத்தை காட்டி அதை சொல்கிறது பிக்டோகிராம் பட எழுத்து. இப்போ சூரியன்றதை நாங்கள் எப்படி குறிப்போம், ஒரு பெரிய வட்டமாக எழுதி போட்டு நடுவில் ஒரு ஆள மாதிரி போட்டுட்டு நான் எல்லா பக்கமும் கதிர்கள் பரவுற மாதிரி போவோம். அப்புறம் இப்போ காலத்துலேயே என்ன உதய சூரியன்ட்டு ரவுண்டு பாதி பட்டத்தை போட்டு அதிலே ஒரு மேலே போகிற மாதிரி போடுறோம். அப்போ இப்போ வந்து சும்மா சூரியன்ட ஒரு சின்ன ஒரு அடையாளம், காலத்திலே அந்த அடையாளம் மாறிக்கொண்டே போகுது. அதே மாதிரி இந்த ஒரு மாட்டின் தலையை குறிச்ச படம் தான் ஏ எழுத்து தான் ஏ. இந்த ஏ என்ற இடத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த மாட்டின் தலையை படமாக கீறி போட்டு தலைவில் ஆக்கினோம்னா இந்த ஏ வரும். ஏ என்று சொன்னால் மேலே இருந்து கீழே ரெண்டாக பிரியுது, நழுவி ஒரு கோடு, அதான் கொம்பு. அப்போ அது மாதிரி அதை தலைவிழா வச்ச மாதத்தில் அந்த ஏ என்ற எழுத்து நாங்கள் தலைவிழா வச்சோம்னா ஒரு மாட்டின் தலையின் படம் பெறும். இப்போ ஆட்டின தலை எப்படி வரும், ஆட்டின தலையும் ஒரு எழுத்து இருக்கு. ஆட்டின தலையின்ற ஆட்டின தலை கொஞ்சம் ரவுண்டு கூடுதாக இருக்கும், மாட்டின் டைப் ஒரு முக்கோண டைப்பாக இருக்கும், அதான் ஏ என்ற எழுத்து. அது மாதிரி கால எழுத்துக்களை கண்டுபிடிச்ச இந்த நாடு இந்த போனிஷியா. ஏனென்றால் தங்களோட உள்ள வியாபார பொருளை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது இப்படியான படங்களை மூலம் உருவாக்குறது, அந்த படங்கள் தான் எழுத்துக்களானது. அப்போ வாயால் வாய்ப்பேச்செல்லாம் உருவானது. அந்த வாய்ப்பேச்சுக்கு நாங்கள் ஒரு அடையாளம் கொடுக்கணுமெண்டா, குறியீடு கொடுக்கணுமெண்டு சொன்னால் உருவானதான் எழுத்து. எழுத்து அந்த எழுத்து தான் நாளடைவிலே ஒரு ஒரு லாங்குவேஜின்ட்டு எழுத்துக்களாக வந்தது. அந்த எழுத்துக்கள் தான் ஒரு மொழியின்டே அடையாளம். நாங்கள் தமிழை பார்க்குறோம், சிங்களத்தை பார்க்குறோம், மலையாளத்தை பார்க்குறோம், இங்கிலீஷை பார்க்குறோம். பார்க்க நாம் இந்த எழுத்தினுடைய அடையாளத்தை வச்சு ஓ இது இன்ன மொழி எழுத்துன்ற நாங்கள் நினைக்கிறோம். அது மாதிரி தான் இந்த ஃபோனிஷியன் இதை ஆரம்பிச்சு வைக்கிறோம். அந்த ஃபோனிஷியன் இப்படியே எல்லா நாட்டுக்கும் பிஸ்னஸ் செய்து பணக்காரனான பார்த்துட்டு இந்த ஐரோப்பியருக்கு ஒரு ஜெலசி ஒரு புராண்மை வந்துட்டு என்ன இந்த அரபுக்காரங்க போய் இந்தியா அங்கே சீனாக்கே தான் போய் அங்கே போய் எங்களுடைய தங்களோட பொருளை கொண்டு அங்கே விற்றுட்டு அங்கே உள்ள இந்த என்ன சொல் வாசனை திரவியங்களை கொண்டு வர்றது, பட்டு புடவையை கொண்டு வர்றது, சீனாவுக்கு போய் அங்கே உள்ள என்னதை கொண்டு வர்றது. இப்படி இவங்க பணக்காரனாகிறானே இந்த பயணிசேனன்ட்டு பார்த்துட்டு இந்த ஐரோப்பியருக்கு ஒரு புராண்மம். எப்போ அப்படித்தானே யார் முறை உண்ட காசை உழைச்சா, அதேமாதிரி நாங்கள் செய்து காசு உழைக்கிறதுன்ற ஒரு ஐடியா வர்றது. உங்களுக்கு ஒரு முறை நாங்கள் காய்ச்சிக்கிறோம் இருக்கிறோம், ஒரு ஆள் ஒரு ரொட்டி கடையை ஆரம்பித்தார், கொத்து ரொட்டி கடை. அந்த கொத்து ரொட்டிக்கு பார்த்தால் எப்போவுமே சனமோ சனம், ஆமாம் முட்டை குரோட்டா பரோட்டாவோ கொத்து பரோட்டாவோ ஏதோ பரோட்டா எல்லாம் கேட்டு கேட்டு சனம் கீழ நின்று தான் அந்த கடைக்கு போய் பார்த்துட்டு ஒரு பக்கம் சாப்பிட போகிறோன்னு பார்த்தான். என்ன இப்படி ஒரு கொத்து ரொட்டி கடையை திறந்து இவ்வளோ சனமாக இருக்கேன், நானும் ஒரு கடையை திறப்பேன் பக்கத்தில் எழுத்தா போகல என்று சொல்லி அதை துவங்குவேன். அப்படித்தான் மக்கள் ஒரு ஆள் ஒன்று செய்யாது நல்லா போயிருக்கணும், தானும் அப்படி செய்யணும்னு ஆரம்பிக்கிறது மனுஷன் இயல்பு. அப்போ இந்த ஃபோனிஷியன் இப்படி போய் அது மற்ற அராபியர் எல்லாரும் இப்படி செய்கிற ஆரம்பிச்சிட்டு ஐரோப்பியருக்கு இது வந்தோன்னா நாங்களும் மேன் செய்யக்கூடாது என்னட்டு தான் ஒரு உலக படத்தை உருவாக்கினார். அந்த முதல் உலக படத்தை உருவாக்கினவருக்கு பேர் அனாக்சிமாண்டர். இவர் ஒரு கிரேக்கர். கிரேக்கர் உருவாக்கின பொழுது அப்புறம் அடுத்து உருவாக்கினவருக்கு என்ன பேருன்னு சொன்னால் தொலைமை. தொலைமை தான் அந்த உலகத்தை சுற்றி பார்த்தவரோட ஒரு கதையும் இருக்கு. இப்போ நீங்களே சொல்லியிருக்கிறீங்களா யார் யார் இந்த உலகத்தை சுற்றி பார்த்தவர், மகளன் அந்த கனவு இருக்கிறார்கள் நாங்கள் பேசியிருக்கோம், மாக்கோ போலோ இப்படி ஆண்கள் எல்லாம் கொலம்பஸ் இப்படி எல்லாம் அவ்வளோ காலத்துக்கு காலம் சொல்லி கொண்டு வருவோம். அப்போ இவர்களெல்லாம் கடவுள் நம்பிக்கை மிகவும் அந்த காலத்தில் கடவுள் நம்பிக்கை, இப்போ வந்தானே கடவுள் நம்பிக்கை எப்பவும் முக்கியமானதாக ஒரு பலமானதாக இருக்குது. அப்போ நான் சொல்ல வந்த பொருள் ஏன் இந்து சமயம் பல நாளுக்கு பரவியல் என்று சொன்னால் பிராமணர்கள் வந்து கடல் வழி செய்ய பணம் பயணம் செய்யக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு தடை இருக்குது. ஒரு முறை ஒரு ஐயர் வந்து ஒரு சொன்னார், ஒரு கிராமத்திலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு பூஜை ஆக்கிறதுக்கு போகணும், ஒரு கோவிலில் பூஜை ஆக்க போகணும், அதில் போய் ஒரு வள்ளத்தில் போகிறார். வள்ளத்தில் போகிற பொழுது கண்ணேரமாக இருக்கு என்ன கலக்கிறதுன்னு அவர் ஐயருக்கு அந்த தோணிக்காரனே உனக்கு என்ன ராமாயணம் தெரியுமோ, எனக்கு இங்கே எனக்கு ராமாயணம் தெரியாது, இங்கே எனக்கு படிக்க நேரம் என்று சொல்ல சரி இந்த வாழ்க்கையில் காவாசி காலம் போயிட்டுது ராமாயணம் தெரியாது என்று அவர் சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நினச்சா உனக்கு ராமாயணம் தான் தெரியாது ஓகே, அப்போ மகாபாரதம் தெரியுமோ, மகாபாரதம் தெரியாதையா, அப்படியோ உண்ட வாழ்க்கையில் அரவாசி காலம் போச்சு. இப்படி கதையை சொல்லி போய் கொண்டிருக்கிற பொழுது தோணிக்காரன் கேட்பான் அந்த ஐயரை, ஐயா உங்களுக்கு நீந்த தெரியுமோ, இல்லையே நீந்தோ எனக்கு நீந்த தெரியாது, அப்படின்ற ஐயா உங்கள்கிட்ட முழுக்காதான் போச்சு நீந்த தெரியாது, அந்த பள்ளத்தில் ஒரு சுழியில் மாட்டப்பட போகுது, அப்போ அந்த சுழியில் மாட்டப்படின்னு அவருக்கு நீந்த தெரியாண்டா தப்ப முடியாது அதை சொல்ல வந்தது. அப்போ அதனால தான் பிராமின்ஸ் வந்து கடை கடந்து போகக்கூடாது பயணம் செய்யக்கூடாதுன்ற காரணம் இந்த அப்படியாத்தான் பல நாடுகளுக்கு இந்து மதம் பரவாமல் போனதுக்கு ஒரு காரணம் என்று சொல்வார்கள். இப்போ அதெல்லாம் விலை விலை போயிட்டு அப்போ அதை ஒரு புறம் இருக்குது. அப்போ இந்த தொலைமை உருவாக்கின படம், இந்த உலக படம் தான் அவர் உருவாக்கினது. அவர் உருவாக்கினது அந்த கிரேக்க நாட்டில் உள்ளவர் தொடர்ந்து பயன்படுத்துகிற பொழுது தான். இந்த உதாரணம் கிறிஸ்டோபஸ் கொலம்பஸ். கிறிஸ்டோபஸ் கொலம்பஸ் என்னவர், அவர் தான் இந்த அராபியர்கள் எல்லாம் போய் இந்தியாவில் போய் வாசனத்தை கொண்டு வர்றார்கள், தங்களை பொருட்களை வித்துட்டு வர்றார்கள். அரிசி அப்படி தான் கொண்டு வந்தது. இந்த அரிசி எப்படி, இந்த உதாரணம் அரிசின்ற பேர் என்ன, அரிசி. அதுக்கு நாங்கள் கிரேக்க மொழியில் இங்கிலீஷில் ரைஸ், ஃப்ரெஞ்சில் ரீ, ஸ்பானிஷில் ரிசோ, ஜெர்மன் லாங்குவேஜில் என்ன ஒரு அரோசா, அப்படி ஒவ்வொரு அரோசா ஒருசா அண்டெல்லாம் இருக்கு. அப்போ கிரேக்க மொழியில் ஒருசாண்டு போய் தான் அதுக்கு தாவரவியல் பேருன்றது வர்ற பொழுது ஒரைசா சத்தைவா என்ற அரிசிக்கு ஒரு தாவரவியல் பேர். அது தமிழிலிருந்து வந்ததாக நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அரிசியை முதல் உற்பத்தி செய்து அது ஒரு விவசாயமாக கொண்டு வந்தது வந்து சீனாக்காரர் யாங்கோ என்ற ஒரு நதிக்கு வரையோரம் தான் வயல் முதல் அரிசி பயிரிடப்பட்டது. அப்போ முதல் அரிசியை பயிரிட்டு வளர்த்தவர்கள் வந்து சீனர்கள். அது பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது இந்தியாவுக்கு பரவினது. அப்போ இந்தியாவுக்கு இந்த கிரேக்கர்கள் போனபடியாக தான், அந்த பயணம் செய்ய போயிடும்படியாக தான் அரிசியை கொண்டு வந்ததால் அந்த கிரேக்க மொழியில் அரிசி என்ற சொல் அங்கே வந்தது, ஒரு சில ஆண்டு வந்தது. அது பிறகு ஒவ்வொரு ஐரோப்பிய மொழிகளையும் அரிசி என்ற சொல் ரைஸ் இப்படி சொன்ன மாதிரி வந்ததுக்கு அது ஒரு காரணம். ஸோ இந்த இப்படி போகிறத பார்த்துட்டு இந்த இவங்களுக்கு ஐரோப்பியர் கிரேக்கர் போயிட்டு வராங்க. அப்போ சங்க காலத்தில் கிரேக்கருக்கு ஜவனர் ரெண்டு பேர், ஜவனர் கிரேக்கர்னு சொல்கிறது ஜவனர். அப்போ கிரேக்கர் அப்படி போயிட்டு வராங்களே, நாங்களும் போகணும்ட்டு மற்ற ஐரோப்பியர் போகிற பொழுது யாரிடம் கடல் பயணம் இருக்கோ அவர்கள் தான் பயணம் செய்ய முடியும். அப்போ இந்த போர்த்துகல் நாட்டில் பக்கத்தில் கடல் இருக்குது, ஸ்பெயின்லேயும் இருக்குது. அப்போ போர்த்துகல் தான் உழைக்கிறது, நாங்கள் ஓகே நாங்கள் நாடுகளை கண்டுபிடிப்போம்னு உழைக்கிற பொழுது தான் ஆப்பிரிக்காவுக்கு போனார்கள். ஆப்பிரிக்காவுக்கு போனோடனே அங்கே மக்களை பார்த்துட்டு அந்த தோக்குகளை கொண்டு போய் வெறுட்டி அதை சொல்லணும். அது என்னதுன்னா 1833 இருந்து 1944 வரைக்கும், சாரி 1880 இருந்து 1900 வரைக்கும் இந்த யூரோப்பியர்கள் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டார். எந்த ஆப்பிரிக்காவுக்கு எத்தனை பேர் போனார்கள்னு பார்த்தோம்னு சொன்னால், பிரித்தானியர், பிரெஞ்சுக்காரர், ஸ்பானியர், ஜெர்மானியர், பெல்ஜியம், போர்த்துகல், இத்தாலியர், இவர்கள் எல்லாம் அந்த நாட்டுக்கு போய் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஒரு பெரிய பணக்கார நாடாக இருந்த நாட்டை கூறு போட்டார். நான் இந்த பங்கு இந்த ஆடு பங்கு போடுறான்னு சொல்லுவார், ரச்சி செய்யக்க ஓகே இந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்புறம் உண்டா கொடுக்கல இந்த ஆட்டு பங்குண்டு. ஆனால் ஃப்ரான்ஸில் இந்த ஐரோப்பாவே அப்படி பார்க்குறது, ஆட்டு பங்குனு செய்கிறேன், எந்த பாட்டு வேணும் உனக்கு, முதுகு ரச்சி வேணுமோ, வயிற்று ரச்சி வேணுமா, வாய ரச்சி வேணுமோ என்று ஒவ்வொரு பாட்டை கேட்டு கொடுக்குறது. அப்போ உனக்கு எந்த பங்கு வேணும்ன்ற மாதிரி போய் ஐரோப்பாவே தங்களுக்கு தங்க மாதிரி பிரித்து தங்களோட மதத்தையும் தங்களோட மொழியையும் பரப்பினாங்க. இவர் போன பொழுது ஆப்பிரிக்காக்கெல்லாம் சண்டைப்படக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் அவர்கிட்ட இவர்கிட்ட இருந்த ஆயுதம் அவருடைய அம்பும் வில்லும் தான் பிரதான ஆயுதமாக இருந்த ஆப்பிரிக்கர்கிட்ட. இந்த ஐரோப்பியர்கிட்ட துப்பாக்கி துவக்குகள் மிஷின்கள் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி விரட்டி அடிமைத்தனமாக கொண்டு வந்து என்ன செய்தாங்கன்ற ஆப்பிரிக்காவை போய் ஆப்பிரிக்கர்கள் பிடிச்சாச்சு. அந்த நாட்டையும் பிடிச்சி சொத்தையும் செல்வத்தையும் சுரண்டியாச்சு. மக்களையும் அடிமைப்படுத்தி போட்டு அந்த அடிமைப்படுத்துறதுன்னு சொன்னால் அந்த ஒரு நாளைக்கு அந்த அடிமை வரலாறு பற்றியே நான் கதைக்க விரும்புகிறேன். ஆப்பிரிக்காவில் போய் எப்படி ஐரோப்பியர்கள் அடிமைகள் ஆக்கினார்கள். அப்போ நம்ம தங்களை ஆயுதங்களாகவே அடித்து புளுத்தி போட்டு ஒரு கப்பல் கண்டு வைப்போம். அந்த கப்பல் இருந்தால் அந்த கப்பலுக்கு அடியில் நிறைய ஆணிகளாக இருக்கியிருப்பார்கள். அப்போ மேலே இப்போ நாங்கள் இந்த என்ன சொல்கிறோம் தீ மிதிக்க காவடி மிதிக்கிற பொழுது அல்லது தீ மிதிக்கும் போதெல்லாம் அந்த இரும்பு மிதிவடி மிதித்து போட்டு போகிறான்னு சொல்கிறது. அப்போ அந்த காலிலே அந்த ஆணிகள் குத்தும், இரும்பு மிதுவடியில் முள்ளு மிதுவடின்னு சொல்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த கப்பல் அடிப்பகுதி பூராக ஆணிகளை இறுக்கி போட்டு அந்த அடிக்க அப்புறம் பிடிச்ச ஆப்பிரிக்கரை கொண்டு அப்படியே கடத்தி விடுவாங்க. அடித்து விழுந்துவே இருக்குது, ஆணிக்க விட்டால் என் உடம்பு பூரா புண்ணாயிடும் காயம். அப்படித்தான் இந்த அமெரிக்காவுக்கு இந்த ஆப்பிரிக்காவில் போர்த்துகல்லேருந்து ஆப்பிரிக்கா போயிட்டு ஆப்பிரிக்காவிலேருந்து தென் அமெரிக்காவுக்கு கொண்டு போனாங்க. ஏன் தென் அமெரிக்கா கொண்டு போனாங்க அமெரிக்கா கண்டத்துக்கு, இந்த கிறிஸ்டோபஸ் கொலம்பஸ் இந்த அராபியர் இப்படி செய்கிறாங்கல்ல இந்தியா இலங்கை சீனாவுக்கு போய் காசு சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்து நாங்களும் ஆரம்பிப்போம். இந்த கிறிஸ்டோபஸ் கொலம்பஸ் வந்து ஒரு இட்டாலியன், அந்த இத்தாலியில இப்படியான ஈடுபாடு இல்லை. நாட்டை பிடிக்கணும், நாட போய் காதை கொண்டு வரணும், பொருளை கொண்டு வரணும், வியாபாரம் செய்யணும். இத்தாலிக்கு அந்த இப்போ ஆப்பிரிக்கா பிடிக்க வந்ததோடு சரி, அதை போர்த்துக்கலாம் ஸ்பெயின் ஸ்பெயின் நாடு தான் முன்னுக்கிறது. மண்ட நாடில் பிடிக்கிறது இந்த பிரித்தானியா பிரான்ஸ்ன்ற மாதிரி. அப்போ கடவுள் யார்கிட்ட இருக்கோ அவன் முன்னுக்கு போயிட்டான். ஸோ கொலம்பஸ் வந்து இத்தாலியன் இப்படி ஒரு ஐடியா வந்து எனக்கு இந்தியா போக தெரியும்ன்றது போய் ஒரு மேப்பை கொண்டு போய் அப்போ மகாராணியாக இருந்தவாக்கு பேர் வந்து எலிசபெத் இசபெல்லா இசபெல்லா ஃபெர்னினாண்ட் என்று தான் ஒரு அரசியல் இருந்தான். அவாக்கு போய் சொன்னால், மகாராணி நான் இந்தியாவை பிடிச்சி தரலாம் உங்களுக்கு, கொஞ்சம் பேர் என்னுடைய அனுப்புங்கோ கப்பலில் இருந்து கொஞ்சம் பேர் அனுப்புங்கோ, நான் உங்களுக்கு இந்தியாவை பிடிச்சி தரணும்னு சொல்லிவிட்டு அவருக்கு தெரிஞ்ச மேப், அந்த மேப்பில் எழுதினவர் யாருன்றா அவருக்கு பேர் மேக்கெட்டர் மேக்கெட்டர் என்றவர் தான் மூன்றாவது முதல் ஒவ்வொரு தரம் உலக பாட்டத்தை உருவாக்கி அவர் கொஞ்சம் பிள்ளைகள் இருந்தார். அப்போ அந்த மேக்கெட்டர் என்ற ஒரு பெல்ஜியக்காரன் இப்போ நாங்கள் பார்க்குற இப்போ மாற்றின உலக படம் அதுதான். இதுவரைக்கும் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பார்த்ததோ உலக படம் எடுத்து வச்சு பார்த்ததோ எல்லாம் இந்த மேக்கெட்டோர் என்றவர் உருவாக்கின படம். இது வந்து 1561 உருவாக்கப்பட்ட படம். அதுக்கு பிறகு அதில் ஒரு மோடிஃபிகேஷனும் செய்யலை. எத்தனை நாடுகள் இருக்குது, எங்கே எங்கே இருக்குன்றதெல்லாம் ஒரு குறிப்பு ஒரு குத்து மதிப்பாக எழுதப்பட்டது. ரெண்டாவது நாடுகளை போகாமல் எப்படி செய்யறாண்டா, இந்த உலகம் வந்து தட்டையானது உருண்டையானதுன்னு கேள்வி. நாங்கள் உலக படத்தை பார்த்தோம்னா தெரியும், சுவர்லையெல்லாம் மாட்டி வைப்போம், அப்படி தட்டையாக இருக்கும். ஏன் உலக படம் தட்டையாக இருக்குன்னு சொன்னால், உலகம் தட்டையானது. எப்படி உலகம் தட்டையானது ஏன்னு சொன்னால், ஜீசுநாதரே சிறுவேலை அழைச்சி அவர் இறக்கிற பொழுது பைபிளில் அந்த நம்பிக்கை புரொடஸ்டன்ஸ் அந்த போப்பாண்டவர் இதை கொண்டு வந்தார். இயேசுவை அடிக்கிற பொழுது அடித்து சிலுவையில் அறைகிற பொழுது அவர் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுவார். உயிர்த்தெழுகிற பொழுது கிழக்கில் உள்ள அவர் மேற்கில் இருந்தார். பூமி தட்டையாக இருந்தால் தான் இன்னொரு எதிர்த்தில் இருக்கிறார்களோ தெரியும். இப்போ ஸ்ட்ரெயில் அங்கே கிழக்காக இருக்கும்னு சொன்னால் அது மேற்கில் உள்ளவருக்கு தெரியும். இது மேற்கண்டு வந்த சில நாடுக்கு அது ஒன்று தட்டையாக இருந்தால் ஒரு பக்கம் மேற்காக இருக்கிறது, இன்னொன்று கிழக்காக இருக்கும். அப்போ கிழக்கில் உள்ளதுக்கு அது மேற்காக தெரிகிற பொழுது தான் பூமி தட்டையாக இருந்தால் தானே இப்படி சொல்லலாம். இந்த உலக பெருவெடிப்புகளில் வந்த பிறகு இந்த கலீலியோ என்றவர், அவரும் ஒரு இட்டாலியன் கிரேக்கர், அவர் சொன்னார் இந்த பூமி உருண்டையானது. என்ன நாங்கள் பூமி தட்டை தட்டைன்னு சொல்லி கொண்டு வரோம் காலமாக, நீங்கள் என்னென்று உருண்டைன்னு சொல்லுவேன்ட்டு அவருக்கு சொன்னால் பிசம் ஜெயிலில் போடப்படுறோம்னே, நீ சொன்னதை வாபஸ் வரும் இல்லாட்டி ஒன்று நாங்கள் ஜெயிலில் போடணுன்னே அவர் உயிருக்கு பயந்து வாபஸ் பெற்றுட்டேன். அவரோட கூட இருந்த ஒரு கோப்பனிகஸ் என்ற ஒரு ஃபாதர், அவரோட விஞ்ஞானியும் கூட, அவர் தான் இப்போ காலம் போக போக மெல்லமா ஓகே பூமி உருண்டதானு சொல்லி ஒழிக்கிட்டது. அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு கருத்தை சோக்ரடீஸும் எப்படியான

எல் சல்வதோர். அப்போ அந்த செல்வா எல் சல்வதோருக்கு போனோடனே உந்துராஸ் அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் இருக்கு. பார்த்தா எல்லாருமே என்ன, நாங்கள் இந்தியர்ன்னா கருப்பரன்னு சொன்ன வந்தோம், ப்ரௌன்காரன்னு பார்த்தா அந்த இவங்க கொஞ்சம் சிவப்பாக இருக்கிறாங்களே, அப்போ நாங்கள் இவங்க ரெட் இண்டியன்ஸ், ரெட் இண்டீஸ் சவுத் இந்தியர் என்று இது இந்தியாவில் சிவப்பான ஆக்கள் இருக்கிற ஊர் இதுதான் சவுத் இந்தியா, ரெட் இண்டியன்ஸ் என்று அதை இதை கொண்டார். பிறவர் தான் அவர் கண்டுபிடிச்சார். அப்போ அவர் என்ன செய்தார், கிறிஸ்தவ மதத்தையும் இஸ்பானிய மொழியும் அங்கே பரப்பி அங்கே உள்ள மதங்களையும் அழித்து அந்த மக்களிடம் மொழியையும் அழைச்சி போட்டு அங்கே உள்ள பொருட்களை கொண்டு வந்தாங்க. நாங்கள் இப்போ ஒரு புகையிலை டுபாக்கோன்றோம், தக்காளி பழம், அன்னாசி பழம், சில்லி மிளகாய் பழம் எல்லாம் எதையும் சொல்கிறோம்னு சொல்லி அதில் அங்கே இருந்து கொண்டு வரப்பட்டது. இந்த அடிமை இந்த இவங்க கடலை வச்சு கொண்டு போய் நாட்டை பிடிச்சதுக்கான காரணம்தான். அப்போ இப்படி சொல்கிறவங்களு தான் இந்த மர்க்கெட்டர்ன்றவர் பூமி தட்டுன்றது அடிப்படையில் படத்து போட்டுட்டார். போட்டவுடனே ஏன் இப்போ எதிர்ப்பெல்லாம் வந்தேன்னு சொன்னால், ஆப்பிரிக்கா உண்மையில ஒரு பெரிய நாடு, அது 54 நாடுகள் உள்ள ஒரு நாடு தான் இந்த ஆப்பிரிக்கா. அப்போ 64 கொண்ட இந்த கண்டினென்ட் கண்டத்தை கிரீன்லேண்டோடு ஒப்பிடு, கிரீன்லேண்டும் ஐரோப்பிய தெரியும், நாங்கள் இப்போ டென்மார்க் பக்கத்தில் இருக்க ரொனால்டோ அதில் பிடிக்கிற ஐடியாவில் இருக்கிறேன். இன்றைக்கும் யூரோப்பியன் யூனியன் கூட்டம் போட்டு சொல்லியிருக்கிறமாக்கும் நாங்கள் இந்த கிரீன்லேண்டை பாதுகாக்கணும் ஐரோப்பிய நாடுகள்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த கிரீன்லேண்டு 54 ஐரோப்பாவுக்கு ஒரே அளவாக உரியதுன்ற பொய்யான செய்தி. அப்போ உண்மையாக ஆப்பிரிக்கா பெரிய நாடு. அப்போ பெரிய நாடு என்று சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், அங்கே உள்ள திருப்பி போயிடுவாங்களே ஆரம்பம் அந்த நாட்டை சூறையாடுறது. அந்த கருத்தை மறைக்கிறது தான் இந்த ஐரோப்பியர்களும் இந்த அமெரிக்கர்களும். அது கிரீன்லேண்ட் அளவான ஒரு நாடு தான், ஏழை நாடு தான், படிக்காத நாடு தான், படிப்பு வகை குறைஞ்சவங்க ரெண்டெல்லாம் சொல்லி அந்த நாட்டை ஒரு தரக்குறைவை பார்க்கறதுக்காக இந்த கதையை பரப்பி விட்டாங்க. அது இப்போ நாற்பட உண்மையானோன்னு தான் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து தொகோ, ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் இப்போ சொன்ன 54 நாடுகள் உள்ளதுதான் இந்த ஆப்பிரிக்கா கண்டம். அப்போ இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள தொகோன்ற நாடு தான் போய் யுனெஸ்கோவில் யுஎன்ஓவில் சொல்லியிருக்கு, நாங்கள் இந்த மேப்பை வந்து மறு சீரமைப்பு செய்யணும், நீங்கள் ஆப்பிரிக்கா எவ்வளோ பெரிய ஒரு நாடு, ஒரு கண்டம், அந்த கண்டத்தை எப்படி கிரீன்லேண்டோடு நீங்கள் ஒப்பிட முடியும், அதே அளவுண்டு எப்படி உங்களோட மேப்பில் போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி அதுக்கு பிற ஒருத்தர் மர்க்கெட்டோர் போட்டு படம் எழுதுனா அப்புறம் இன்னொருத்தர் படத்தை எழுதுனா அவர் பேர் வந்து பீட்டர் ஸ்கார். ஸோ அவர் போட்டு விடுதுன்னா அந்த நாடுகளை வந்து நீட்டி காட்டினார், போத்தல் போத்தல் மாதிரி இருக்கிற மாதிரி. அது மக்கள் பயணஞ்சது சரியாக பயன்படுதுன்னு சொல்லி அதை எதிர்த்தார்கள். ஆகவே மர்க்கெட்டோர் என்றவருடைய படத்தை தான் இன்று வரைக்கும் நாங்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு கிழமைக்கு முதல் தான் அதை நாங்கள் மாற்றி அமைக்க வேணும்னு யுஎன்ஓவில் சட்ட மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 124 பேர் இன்னும் என்னது, எனக்கு ஆப்பிரிக்கா பற்றி பேசுகிறதுக்கு மிகவும் என்ன மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும். கர்வல் தானே இவன், கர்வல் தானே முதல் மொழி உருவானது அந்த நாடு, முதல் மக்கள் மனிதன் உருவானது அந்த நாடு, முதல் உருவான பெண்ணுக்கு பேர் லூசியா. லூசியாண்டெல்லாம் மீன் அந்த காலத்தில் பேர் வச்சுருப்பாங்க, ஒரு ஆக்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். அப்போ இந்த மனிதர்கள் வந்து இப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ இந்த உணர்ச்சி பூர்வமாக ஒரு வீண் பெருமைக்காக எங்களை தெரிஞ்சதை நாங்கள் திருப்பி திருப்பி பல பேருக்கு சொல்கிறது, எங்களோட மதம்தான் பெரிய மதம், எங்களோட மொழிதான் முதல் மொழி என்றெல்லாம் தீரிய ஒரு. இப்போ வேறு நேற்று ஒரு அறிஞர், அவர் எனக்கு நண்பர், பாண்டிச்சேரியில் உள்ளவர், எனக்கு தமிழ்நாடு அரசு வீரமாமன் வீர விருது தந்தது, அவருக்கு வந்து தேவனைய பாவனர் விருது கொடுத்தது. ஏன்னா அவர் சுக்கலை பற்றி ஆராய்ச்சி செய்கிற ஒரு நல்ல அறிஞர், நல்ல நண்பர் எனக்கு. இப்போ ரெண்டு பேருக்கும் விருது கொடுத்த பொழுது இந்த தோளில் கையை வச்சு கொண்டு நிற்கிறார் என்னோட வயதானவர் பெருஞ்சித்தனார் என்றவருடைய மருமகனவர், நல்ல அறிஞர், சொற்களை நல்ல ஆராய்ச்சி செய்வார். ஸோ அவர் இப்போ ஒரு பேசுனது ஒரு கூட்டத்தில் அண்மையில் பேசுனதை பார்த்தேன்னு ஒரு உரையாற்றுவார். அரிசியை பற்றி பல பொருட்களை பற்றியெல்லாம் சொல்கிறார். அறிவிக்கு முரணான கருத்தாக இருக்குது, அவருக்கு அது பெருமையாக இருக்குது. அரிசி என்றால், அரி என்றால் மிகவும் அரிதானது, நுணுக்கமானது, நுண்மையானது, துல்லியமானது. ஆனமுடியது தான் மனிதர்கள் தமிழர்கள் அரிசி என்ற பேரை வச்சாங்கன்னு அவர் சொல்கிறார். அந்த காலத்துலேயே அங்கே அறிவு வந்தது இப்படி யோசிக்கும்.

0: பொருளை பார்த்துட்டு அங்கே நாங்கள் பேர் வைக்கோம். இப்படி வச்சுக்கோமாண்டா ஒரு உதாரணம் வந்து ஒரு பேர் என்ன சொல்கிறது, இந்த பாலம் பழமண்ட படத்தில் ஒரு பாட்டு வரும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டுமெண்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டில் அவர் சொல்லுவார், நான் காணும் பொருள் யாவும் நீ காணும் பொருள் யாவும் நான் ஆக வேண்டும். அந்த கதாநாயகன் படிக்கிறார், நீ காணும் பொருள் யாவும் நான் ஆக வேண்டும். அப்போ நாங்கள் என்ன பொருளை பார்க்குறோமோ அந்த பொருளுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். அப்படி தான் உலகத்தில் பொருட்களுக்கு பேர் வைக்கப்பட்டது, ஆட்களுக்கு பேர் வைக்கப்பட்டது. ஸோ உதாரணம் ஆங்கிலத்தில் ஆம்ஸ்ட்ராங்,
1: தகவல் வெளியிட்டு இருந்தார்கள், மனிதர்கள் பேச தொடங்கியது எப்படி என்று.
0: ஓ, அதையும் பற்றி கதைக்கலாம், கதைக்கணும் எப்படி
1: கேட்டு பாருங்கள்.
2: உங்கள் கழுத்தின் மேல் பகுதியில் இருக்கும் இந்த சிறிய எலும்பு நாம் ஏன் பேசுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள முக்கியமாக இது ஹையோயிட் எலும்பு என்று அழைக்கப்படுகிறது. இது நாக்கையும் குரல் வலையையும் தாங்குகிறது. அனைத்து விலங்குகளிலும் இந்த எலும்பு காணப்படுகிறது. ஹவுலர் மங்கி போன்ற உயிரினங்கள் இதன் மூலம் சத்தங்களை எழுப்புகின்றன. ஆனால் மனிதர்களில் இது தனித்துவமான வடிவில் அமைந்து மிகவும் சிக்கலான பேச்சை உருவாக்க உதவுகிறது.
3: புதை படிவங்களை பகுப்பாய்வு செய்ததன் மூலம் குறைந்தது 135,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்களிடம் மொழியியல் திறன் இருந்தது என்று நம்மால் கூற முடியும்.
2: பழமையான டிஎன்ஏக்களை ஆய்வு செய்வதும் விஞ்ஞானிகளுக்கு நம்முடைய பேச்சு குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியுள்ளது. ஃபாக்ஸ் P2 ஜீன் மொழியின் பரிணாமத்துடன் தொடர்புடையது. இது ஆரம்பகால வளர்ச்சியடைந்த மனிதர்களிலும் அவர்களின் முன்னோர்களான நியாண்டர்தால்களிலும் காணப்படுகிறது.
3: விலங்கினங்கள், பறவை இனங்கள் மற்றும் மீன்கள் உட்பட முதுகெலும்பு உள்ள பெரும்பான்மையானவற்றில் இது காணப்படுகிறது.
2: மனிதர்களில் ஃபாக்ஸ் P2 ஜீனில் ஒரு குறிப்பிட்ட மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது மூளையில் தொடர்பு மையங்களை கட்டுப்படுத்துகிறது.
4: விலங்கினங்களில் காணப்படாத உடலமைப்பு மற்றும் அறிவாற்றல் ஆகியவற்றின் ஓர் தனிப்பட்ட கலவை மனிதர்களிடம் உள்ளது. இதுவே மனித மொழி இவ்வளவு நுணுக்கமானதாக இருப்பதற்கான காரணம் போல தெரிகிறது.
2: சரி, நாம் ஏன் முதலில் பேச தொடங்கினோம்? இது தொடர்பாக மொழியியல் வல்லுநர்கள் பல கோட்பாடுகளை முன்வைக்கின்றனர்.
4: மொழி தோற்றம் பற்றி எந்த கோட்பாடுகளையும் நிரூபிக்க நாம் காலத்தில் பின்னோக்கி செல்ல முடியாது. அவை ஏராளமாக உள்ளன. ஆனாலும் அறிவார்ந்த ஊகங்கள் சிலவற்றை நாம் முன்வைக்க முடியும்.
2: நாம் முதலில் சைகைகள் மூலம் தொடர்பு கொள்ள தொடங்கியதாக ஒரு கோட்பாடு கூறுகிறது. கருவிகள் உருவாக்க தேவையான அறிவாற்றல் நமது எண்ணங்களை வாக்கியங்களாக வடிவமைக்கவும் உதவியது என மற்றொரு கோட்பாடு கூறுகிறது.
3: நாம் ஏன் பேசுகிறோம் என சிந்தித்தால் அதற்கான பதில் இதுதான். ஒன்றிணைந்து இருக்கவும், பொதுவான எண்ணங்களை பகிரவும் தான்.
2: பெரிய சமூக குழுக்களிடையே பிணைப்புகளை பேணுவதற்கான ஒரு வழியாக பேச்சு உருவானது என சில நிபுணர்கள் நம்புகின்றனர். இது பயிற்றுவித்தலில் தொடங்கி கிசுகிசு வரை பரிணமித்தது. மூளையில் பொதிக்கப்பட்ட மொழிக்கான உள்ளார்ந்த திறனுடனே மனிதர்கள் பிறப்பதாக பிரபல மொழியியலாளர் நோம் சாம்ஸ்கி ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறார்.
4: உண்மை என்பது இவை அனைத்தின் கலவையாக இருக்கலாம். நாம் கிசுகிசித்துக் கொண்டிருந்தோம், கருவி பயன்பாட்டை வளர்த்து கொண்டிருந்தோம். காலப்போக்கில் நம் மூளை பெரிதாகி கொண்டிருந்தது.
2: புதைபிடிவங்களால் முடியாத அளவுக்கு சிக்கலான மனித நடத்தை மற்றும் மொழி பற்றிய தகவல்களை பண்டைய கலைப்படைப்புகள் மற்றும் கருவிகள் நமக்கு தருகின்றன.
3: இந்த கலைப்பொருட்களை பார்க்கும் போது அவற்றை அடையாள குறிகளாகவும், உங்கள் குடும்பம் யார், உங்கள் நண்பர்கள் யார், உங்கள் குழு யார் என்பதை மக்களுக்கு சொல்லும் வழிகளாகவும் விளக்கலாம்.
2: சமூகங்கள் பெரிதாக வளர்ந்ததால் நம்மை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் அதிகமானது. இதுவே முதல் வார்த்தையை கண்டுபிடிக்க உதவியிருக்கலாம்.
4: திமிங்கலங்கள் தங்களை அடையாளப்படுத்த தனித்துவமான இசை ஒலியை பயன்படுத்துவதாக சில ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். எனவே மனித மொழியின் முதல் சொற்கள் நம்மை நாமே அடையாளப்படுத்த இதே போன்ற வகையில் உருவாகியிருக்கலாம்.
2: கிழக்கு ஆப்பிரிக்காவில் மிக ஆரம்ப கால மொழி தோன்றியதாக சில நிபுணர்கள் நம்புகின்றனர்.
3: ஆப்பிரிக்காவில் உள்ள சில மொழிகளில் கிளிக்ஸ் உள்ளன. இது மற்ற மொழிகளில் நீங்கள் கேட்காத ஒன்று.
1: இது போன்ற கிளிக் சத்தத்தை கோசோ, சுலு, காட்சா, கொய்சான்,
5: ஒலுமினி லுவசிக்கோசா, இசிசுலு, ஹாஜா, கங்கனோலுமி லோமா கொய்சான்
1: மொழிகளில் தெற்கு மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா முழுவதும் இன்றைக்கும் அனைவரும் கேட்க முடியும்.
3: இந்த கிளிக்ஸ் ஆரம்ப கால மொழிகளில் இருந்திருக்கலாம் என சில கருதுகோள்கள் கூறுகின்றன.
2: மனிதர்கள் உலகம் முழுவதும் பரவியதால் மொழியில் மாறுபாடுகள் அதிகரித்தன. இன்று உலகளவில் 7,000 மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. பழமையான எழுத்து மொழிகளில் சுமேரியன், எகிப்தியன் மற்றும் அக்கேடியன் ஆகியவை அடங்கும். இன்றும் பயன்பாட்டில் உள்ள பழமையான மொழி தமிழ் என்று நம்பப்படுகிறது. இது இந்தியா, இலங்கை, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் பேசப்படுகிறது.
6: தமிழ் மொழி 2500 ஆண்டுகளுக்கும் முந்தையது.
2: சீன மொழிக்கும் பழமையான வேர்கள் உள்ளன.
1: பழமையான சீன மொழி ஷாங் வம்சத்தின் காலத்திலிருந்து 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது.
2: நாம் தொடர்பு கொள்ளும் விதம் தொடர்ந்து பரிணமித்து வருகிறது.
4: சமூகம் மிக சிக்கலானதாக மாறியதால் மொழியும் அதனுடன் சேர்ந்து பரிணமித்திருக்கலாம். நமது முன்னோர்கள் மிகவும் புத்திசாலிகள். ஆனால் உண்மையில் முக்கியமானது என்னவென்றால் நாம் சமூக ரீதியாக எவ்வாறு செயல்பட்டோம் என்பதுதான். உதாரணமாக, வயதுக்கு வரும் சடங்குகள், உடையணியும் முறை மற்றும் கூடி உணவருந்தும் முறை போன்றவை.
2: நமது சிக்கலான மொழிதான் முற்றிலும் மனித குலத்தின் தனித்துவமான ஒன்று.
3: மொழி கதைகளை சொல்லவும் கனவு காணவும் கற்பனை செய்யவும் நம்மை அனுமதிக்கிறது. இது டைம் டிராவல் செய்யவும் சாத்தியமான எதிர்காலங்களை பற்றி பேசவும் நம்மை அனுமதிக்கிறது.
2: சமூகம் பெரிய அளவில் டிஜிட்டல் மயமாகி வருவதால் மொழிகள் முன்னெப்போதையும் விட வேகமாக மாறி வருகின்றன. ஒவ்வொரு தலைமுறையிலும் புதிய பேச்சு வழக்கு, எமோஜிகள் மற்றும் சொற்கள் உருவாகின்றன. ஆனால் இணைந்திருத்தல், பகிர்ந்து கொள்தல், புரிந்து கொள்தல் என நாம் தொடர்பு கொள்வதற்கான காரணம் இன்னும் மாறவில்லை.
1: இதுதான் அந்த எவ்வாறு மனிதர்கள் பேச தொடங்கியது தொடர்பான தகவல்.
0: நல்ல விடயங்கள். நீங்கள் எப்பவுமே அந்த உங்களுடைய உள்ள ஒரு சிறப்பு டக்குன்னு உங்களுக்கு அந்த மூளை வேலை செய்யறது என்னன்னு சொன்னால் என்ன விஷயத்தை பற்றி கதைக்கிறோமோ அந்த விஷயம் தொடர்பாக தவறுகளை திரட்டி வச்சிருப்பீங்களா, சமயத்தில் கொண்டு வந்து அதை போடுவீங்களா, அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் சொல்லப்பட்ட விடயம்
1: என்னது மற்றது இன்னொரு விடயம் என்று அதுவும் நீங்கள் சொல்லக்கூடியது தான். அதாவது ஆப்பிரிக்காவை பற்றி என்று பேசியபடியாலே எங்களுடைய செய்தியிலும் அதை இணைத்திருந்தோம். ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் தாம் பிறந்த கூட்டத்துக்குள்ளே இனப்பெருக்கம் செய்ய முடியாதென்றிருக்கிறதாம். அதால் இணைய தேடி சாம்பியாவில் நாடு முழுவதும் 4000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஆப்பிரிக்க காட்டு நாய்கள் வரலாற்று சாதனை படைத்ததாக என்றொரு தகவல் வந்திருந்தது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய இனத்துக்குள்ளே, தாம் பிறந்த கூட்டத்துக்குள்ளே இனப்பெருக்கம் செய்ய முடியாது என்பதால் தனக்கான இணைய தேடுவதற்கு இவ்வளவு தூரம் போக வேண்டியிருந்ததான ஒரு தகவலை இன்றைய செய்தி அறிக்கையில் சேர்த்திருந்தோம்.
0: நல்ல விடயம். நீங்கள் சொன்னது தொடர்பாகவும் கதைக்கலாம். அப்புறம் சொன்ன அந்த பிபிசியில் உள்ள இதை பற்றி சொன்னீங்க, போட்டிங்களோ, அதில் சில கருத்துக்கள் சொல்ல இருக்கு. என்னென்னு சொன்னால் அந்த எலும்பை பற்றி சொன்னார், அந்த கியோட்டோ அந்த எலும்பு, நாங்கள் அதை பற்றி ஒரு முறை கதைச்சிருக்கிறோம்னு நினைக்கிறோம். அதை பற்றி நாங்களும் அந்த விரிவாக கதைச்சிருக்கிறோம் ஒரு முறை. எப்படின்னு சொன்னால், இப்போ எப்படி இப்போ மனுஷன் உருவாக்கி உருவாகிட்டான் சரி, எத்தனை மனுஷர் இருக்கு. மனுஷர் வந்து முதல் முதல் ஓஸ்திரலோ பிதோக்கோஸ், முதல் தோன்ற மனிதனான் சொன்னது, அதாவது ஒரு குரங்கு மாதிரி இருப்பாரு வைங்க, உடம்பெல்லாம் மயிர் முடியாக இருக்கும், எப்படியான மனுஷன் இருக்கும், அந்த ஓஸ்திரலோ பிதோக்கோஸ். அப்போ நாற்போவோ என்ன செய்யறதுன்னா, அந்த மனுஷன் வந்து கொமம் எலக்ட்ரிஸ் ஆனான். இப்போ நாங்கள் குரங்கு எப்படி நடக்குதுன்னு நாங்கள் பார்த்துருக்கோம். குரங்கு என்ற சொல்லு எப்படி வந்தேன்னு சொன்னால், குடங்கு என்றது இருந்தால் குடங்கு என்ற என்ன, இப்போ நாங்கள் குரங்கு நடக்கிறத பார்த்தோம்னு சொன்னால், அது அந்த ரெண்டு மேல் முன்னங்கைகளை, அந்த மேற்கை இருக்குதானே கைகளை, கைகளை வந்து கொஞ்சம் குனிஞ்சு உள்வளைஞ்சு தான் அந்த குரங்கு நடக்கும் பாருங்க. மனுஷன் மாதிரி குரங்கு நிமிந்து நடக்கிறதில்லை, நடக்கிறத நாங்கள் அதை நினச்சி பார்த்தோம்னா, அந்த தோள் மூட்டு எலும்புகள் வந்து அந்த கைகள் முன்னு கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அதை சொல்கிறது தமிழில் குடங்கிறதுன்ற, அந்த குடங்கிறது என்ற சொல்லிட்டு தான் அது இப்போ நாளடைவில் குரங்கன்று வாங்கிறது. ஸோ அப்படி மனுஷன் வந்து அந்த மனுஷன் கண்டுக்காக சொன்னாமே ஏற்கனவே மிருகங்கள் வந்து என்னவாயிருக்கு, நாலு காலில் இருக்கு. அப்போ குரங்கும் அப்படித்தான், நாலு காலில் தான். ஏன் அது ரெண்டு காலம் ஆச்சு? அப்போ ஒரு காலம் இந்த பழங்களை நாங்கள் மனிதன்ட வாழ்க்கை முறை எப்போ இருந்தது, காட்டில் வாழ்கிற பொழுது என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றது. அப்படி கிடைக்கிறத சாப்பிட்றதுன்னு சொன்னால் இந்த பழங்கள், காய்கறிகள், இதுகளையெல்லாம் சாப்பிடும். பிறகு சரி, ரச்சியை சாப்பிடுவோமே என்று சொல்லி அமிர்தங்களை கொண்டு ரச்சியை சாப்பிடும். அப்போ ரச்சியை சாப்பிட்ற பொழுது அந்த நெருப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க, இடையில எடுத்தடுப்பிலே நேரில் கண்டுபிடிக்கல. அப்போ காட்டில் இருக்க காற்று வீசுது, வேகமாக காற்று வீசும் பொழுது ஒரு மரம் சாயும், இன்னொரு மரமும் சாயும். அப்போ மரங்கள் ஒன்று கொண்டு வந்து சாயுது, முட்டுற பொழுது உறைஞ்சிற பொழுது நெருப்பு உண்டாகும். அப்போ நெருப்பு வெட்டணுன்னு அந்த காடை வீது எல்லாம் வெளிவதை பார்த்துட்டு அதில் என்ன பொருள் படுதோ அதை எரிஞ்சு கருப்பாக வந்துடும். அதை பார்த்துட்டு தான் அப்படி ஒரு சமயம் ஒரு மிருகம் ஒன்று அந்த எரிஞ்ச தண்டு மரமும் அடிபட்டு விழுந்த இடத்துல ஒரு மிருகம் செத்து கிடந்ததை பார்த்துருக்கேன். அப்போ செத்து கிடந்ததுன்னைக்கு அது சாப்பிடாம இடத்தானே, அதை இப்போ நாங்கள் வச்சு இடத்தை பார்ப்போம். எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் இருக்குது, ஒரு ஆடு டக்குனு செத்து போச்சு, அந்த டக்குனு அதை பங்கு போட்டாக்களும் கேள்விப்பட்டிருக்கணும் இடத்துல. சரி, அது இப்போ சூட்டோட சூடோ சூட்டோட சூடாக அதை பங்கு போடுறது செத்து கண்ணால் ஆகலத்தானேண்டு. ஸோ அது மாதிரி இந்த எரிஞ்ச காட்டு மரங்களுக்கு பக்கத்தில் இருந்த எரிஞ்ச ஒரு உணவு மிருகம் அதை சாப்பிட்டு பார்த்தானே, ஓ நல்ல டேஸ்டாக இருக்கு, நல்ல டேஸ்டாக இருக்குன்னா முந்தி பச்சையாக சாப்பிட்றத விட சூடாக எரிஞ்ச அப்புறம் சூட்டில் நாங்கள் அடுப்பில் என்னென்னு சொல்கிறோம் வாட்டி போட்டோ அல்லது எரிச்சு அவிச்சு போட்டோ சாப்பிடுக்க டேஸ்ட்டாக இருக்கு ஃபர்ஸ்ட். அப்போ நாங்கள் பச்சரிச்சியை சாப்பிடுக்க எப்போ இருக்கும் வாய் கன நேரம் வாய் ஆடும். அப்புறம் நாங்கள் ஒரு அவிச்சரச்சி சுட்ட வச்சியை நாங்கள் சாப்பிடுக்க பச்சரை வச்சியை சாப்பிட்ட விட சூடான வச்சி எரிஞ்ச வச்சி சாப்பிட்றது நேரம் எங்களுக்கு குறைவாக இருக்கும். அப்போ நாங்கள் அதை டேஸ்ட்டு முந்தி பசிக்க சாப்பிட்றது பச்சரிச்சியாக சாப்பிடுக்க அது பசிக்க சாப்பிட்ற வச்சி அதை நாங்கள் எரிச்சதையோ சுட்டதையோ சூடுபட்டதையோ நாங்கள் சாப்பிடும் பொழுது அங்கே டேஸ்ட் தெரியுது. இந்த பச்சரிச்சியின் டேஸ்ட்டும் அவிஞ்சரிச்சியின் டேஸ்ட்டும் வித்தியாசம். அப்போ நாங்கள் அந்த டேஸ்ட் நாங்கள் பாருங்கள் எந்த ஒரு பொருளையும் நாங்கள் சாப்பிடும் பொழுது அது சுவையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்வோம் சப்பி கொட்டி நாங்கள் சாப்பிடுவோம். வாயை கூட அசைப்போம் சும்மா சாப்பிட்றத விட ரச்சியை நாங்கள் சாப்பிட்றதுக்க கடிச்சு கடிச்சு எல்லாம் சப்பி உப்பு சப்பி எல்லாம் சப்பு கொட்டின்னு சொல்கிறது சப்பு கொட்டி சாப்பிட்றது. அப்படி சாப்பிடும் பொழுது எல்லா இடமும் அந்த ரச்சியின் பாகங்கள் போகும். அப்போ ரச்சி அந்த இடத்த போகிற பொழுது போன இடத்துல இருந்து நாக்குக்கு நாங்கள் கொண்டு வருவோம். அந்த கடிப்பட்ட துண்டு துண்டுகளாக இருக்கிறத நாக்கு பகுதி கொண்டு வரணும். ஏன் நாக்கு பகுதிக்கு கொண்டு வரணும்? நாக்கில் உள்ள ஈரழிப்பால் அது மேலும் திரவத்தன்மை ஆகும். அதோட சுவையை நாங்கள் அறிகிறோமோ நாக்கின் நுனிப்பக்கம் வந்த எண்ணெய் டேஸ்ட் பிற்பக்கம் போன எண்ணெய் டேஸ்ட்னு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய சுவை உணவு ஒரு உறுப்பு என்ன எங்கள் சுவையை பற்றிய உணர்வை தாரது நாக்கு. நாக்கில் நாங்கள் நுனி நாக்கில் கொண்டு வச்சு பார்ப்போம், பின்னுக்கு நாக்கில் கரைப்பக்கம் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு டேஸ்ட்டை நாங்கள் இப்போ ஒரு இனிப்பை வச்சு சாப்பிட்றோம் எங்கே வச்சு சாப்பிட்றோம் இனிப்பை. கரை நாக்கில் ஒருபோதும் நாங்கள் இனிப்பை வைக்கிறதில்லை, நுண்ணின நாக்கில் வைப்போம் இல்லைன்னா கடைசி நாக்கில் வச்சு உமிஞ்சு பார்க்கறது. அப்போ அந்த சுவதறியை வர்றது. அப்போ இந்த நாக்கை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற பொழுது தான் அவர் சொன்ன நல்ல கருத்து சொன்னார். அந்த நாங்கள் எங்கிட்ட தொண்டைக்கு கீழே அந்த ஒரு மீங்கின பகுதியாக அவர் இருக்கும் ஒரு ஆம்பளையம் இருக்கும் ஒரு பொம்பளையம் இருக்குன்னு வைப்போம். அப்போ நாங்கள் அந்த கழுத்துக்கு மேலே ஒரு ஆணையம் பண்ணையும் எப்படி வேறுபடுத்தலாம்னு சொன்னால் அந்த கழுத்து பகுதியை நாங்கள் ஒரு ஆணையம் பெண்ணை நோக்கினோம்னு சொன்னால் பெண்ணுக்கு வந்து ஒரே மட்டமாக இருக்கும், ஆணுக்கு வந்து அந்த தொண்டை பகுதி கொஞ்சம் முன் தள்ளின மாதிரி இருக்கும். அந்த முன் தள்ளின பகுதிக்கு பேர் குரல் வலை. அந்த குரல் வலைக்குள்ளதான் குரல் நான்கள் இருக்கு. இப்போ அவர் சொன்னதில் சத்தம் போட்டு கதைக்கிறது எல்லாம் குஸ்தண்டு அந்த நான் அந்த ஒரு முறை பேசணும். இப்படியான பாசைகள் உருவானது ஒரு ஏழு முறைகள் இருக்கு. உதாரணம் நாங்கள் ஒரு பொருளை கண்டட்டமாக்கும் அது பக்கத்தில் உள்ள ஆள் சொல்லுவாங்க பார் கவனம் கவனமாக இருங்க பார் வாராள் என்று காட்டுற மாதிரி நாங்கள் நல்ல விதமாக உண்ட காட்டுறதுக்கு பயமாக ஒரு டக்குன்னு சிங்கம் இருந்தோன்னு மனுஷனுக்கு பயம் டக்குன்னு நாங்கள் ஒரு சத்தம் போடுவோம். அந்த பயத்தை வச்சு கொண்டா ஏதோ ஒரு ஆபத்தான மிருகம் இருந்து மனம் புரிஞ்சு கொள்வான். அதேமாதிரி ஒவ்வொரு சதம் இப்போ கோபத்தை காட்டிலேருந்து அவரது தண்ணி இந்த அவரது மாடு கண்டு காட்டைக்கு ஒரு சத்தம் வளர்ப்போம். அந்த சத்தத்தை திருப்பி திருப்பி சொல்கிற பொழுது தான் அது ஒரு சொற்களாகி அப்புறம் அது மொழியானது. ஆனால் மொழி பேசுகிற தன்மை வந்து உயிரினங்களுக்கு இயல்பானது. அவர் சொன்ன இடத்துல வாங்க கிளி பேசுகிறான்ட்டு நாங்கள் பேசுவோம். அவர் கிளி பேசுவதென்று சொல்கிறது குருவிகள் பாடும் அதை பாடுறான்னு தான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சவுண்டில் தான் அந்த பாடல்கள் வரும். கிளீன்டையிலோ இந்த நாங்கள் அந்த மைனா காட்டுலையெல்லாம் பார்க்கலாம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் அந்த சவுண்ட் இருக்கும். அப்போ அந்த சவுண்டை வச்சு கொண்டு அவர் பாட்டுமே இருக்கும். அதை அடுத்த அதை குருவி பிரிஞ்சு கொள்ளும் இதுக்காகனு இப்படி சொல்லுதுண்டு. அப்போ நாங்கள் உஸ்தண்டு நாங்கள் எங்கே சொல்லுவோம் அதை யாருக்கு அது மிருகங்களும் புரிஞ்சு கொள்ள முடியாது மனுஷன் புரிஞ்சு கொள்ளுவான். உஸ்தண்டாக பேசாமல் இது சத்தம் விடாமல் இருந்த கருத்து கவனமாயிரம் கொண்ட மாதிரியும் சொல்லலாம். ஸோ அது இந்த குறிப்பிட்ட இனத்துக்கு தான் அந்த மொழிகள் புரியும். உதாரணம் அவர் சொன்னார்கள் திமிங்கிலம் டொல்மைன் மீன் அது மாதிரி இந்த தேனி இந்த எறும்பு எல்லாத்துக்குமே அவை கண்ட ஒரு லாங்குவேஜ் இருக்குது. பட் அது ஒரு சர்டன் லாங்குவேஜ் சர்டன் வேர்ட்ஸ் அசபு அந்த அசுவை வச்சோடனே நாங்கள் தேனி எடுத்து போட்டு வந்து ஒரு சந்தோஷத்தில் ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஆடும். அந்த டான்ஸுக்கு பேர் வந்து வெலாக்கல் டான்ஸ். அப்போ அந்த தேனி ஆடுற டான்ஸுக்கு பேர் கூட என்னான்னு தேனி எடுத்துட்டுனே ஜாலி தானன்ற மாதிரி அது ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஆடும். மற்ற தேனிகளெல்லாம் பார்க்கும். அந்த டான்ஸுக்கு பேர் வெலாக்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அந்த பேர் டான்ஸுக்கு பேர் அதான் ஒரு டான்ஸுக்கு ஒரு பேர் தானே. நாங்கள் இப்போ உதாரணம் எப்படி நடனமும் ஆடுறதும் பாடுறதும் எங்களுக்கு எப்படி வந்தது மனுஷனுக்கோ மிருகங்களுக்கோ? மனுஷனுக்கு எப்படி வந்தாங்கன்னா டக்குன்னு சந்தோஷம் வருது. சந்தோஷம் வந்தவுடனே நாங்கள் ஆகுவாண்டு சத்தம் போடுவோம், இசை பாடு அல்லது டான்ஸ் ஆடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் டான்ஸ் ஆடுறதான் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற வழி. டான்ஸ்ன்றதுனா இப்போ முறைப்படி இப்படி தான் இருக்கும் அப்படி தான் பரதநாட்டியம் அல்லது டான்ஸ் இருக்கு. அப்போ தனக்கு தெரிஞ்ச ஒரு கையும் காலையும் மாற்றுறது அதுதான். ஆப்பிரிக்காவது அது கூடுதலாக இருக்குது. அந்த மொழியை பற்றி பேசுகிறது அது பெரிய விஷயம் செய்யலாம். அந்த அவர் ஒரு ஆள் அறிஞரை பற்றி ஒரு பேர் சொன்னார். அந்த அறிஞருக்கு பேர் நோஆம் சோம்ஸ்கி. அந்த நோஆம் சோம்ஸ்கி தான் அவர் அமெரிக்கனவர். இப்போ சரியான ஒரு 98 வயசாக இருக்கும் அவருக்கான நல்ல ஒரு அறிஞர். அவர் எல்லாருமே பாராட்டுறாரு. என்ன சொன்னால் அந்த மொழி மனுஷனுக்கு கதைக்கிற தன்மை இயல்பாக இருக்குது. எப்படி இயல்பாக இருக்குன்னு இப்போ நான் அப்போ சொல்லிக்கு அந்த ரச்சியலை சூடான ரச்சியை சாப்பிட்டு பழகிற பொழுது தான் இந்த வாயை ஆட்டி ஆட்டி பண்ணிக்க இந்த எலும்பு வந்து மேலே வந்து நாக்கின முட்டினோட தான் அந்த சவுண்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி சவுண்ட் வராது. அதுக்கு காட்டு மனிதனுக்கு அந்த கியோட்டண்ட எலும்பு அது ஒரு குதிரை லாடம் இருக்குது. குதிரை லாடம் மாதிரி இருக்கும் அந்த எலும்பு வளைஞ்சு உள்நோக்கி வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த எலும்பு விருத்தி அடைஞ்சு விரித்து வளைஞ்சு என்னாச்சு எங்களோட மூளையில் வந்து மூளை மனுஷன் வளர வளர முந்தி இருந்த மூளையின் அளவும் அறிவு கூடி சிந்திக்க வர்றவங்களுக்கு பெரிய மூளையாக போச்சு. மூளைன்றது எங்களுக்கு எலும்பு இல்லையா, அது வரும் வரும் ஒரு கொழுப்பு பண்டம் தான் அது. அதை நாங்கள் இப்போ எப்படி பாயை நாங்கள் படுக்கைக்க பிரித்து வச்சு படுப்போம். அந்த பாயை நாங்கள் படுத்துட்டு சுற்றி வைக்க அதை சுருட்டி வைப்போம். அது மாதிரி தான் எங்கள் நெத்திக்குள்ளே எங்களோட தலைக்குள்ளே மண்டைக்குள்ளே இருக்கிற மூளை நிறைய கொழுப்பு பண்டங்களால் ஆனது. அது வளைஞ்சு வளைஞ்சிருக்கு. அது வந்து ஒரு மூளையின் பகுதி அழிஞ்சு போக அப்புறம் மற்ற பகுதி பெறும். அது அது மட்டும் அது மூளைக்கு மட்டும் முடியும். அப்போ அது இல்லை வந்து படம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெண்டு பாட்டு இருக்குது. அந்த அந்த பாட்டுக்கு பேர் புரோக்கா. புரோக்கான இதுதான் ஒரு மொழியை கேட்டுட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணுற இது இருக்குது. அதை கண்டுபிடிச்சதே ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் தான். அந்த ஒரு ஃப்ரெஞ்சு விஞ்ஞானி, ஃபிசிக்ஸ் விஞ்ஞானி. ஸோ அவருக்கு பேர் வந்த பேர் வந்து லூயிஸ் பரோக்கா. அப்போ அவற்ற பேர்லேயே வச்சு விட்டாங்க பரோக்கா பகுதி. என் மூளையில் பரோக்கா பகுதி. அப்போ நான் ஆஸ்பத்திரியில் இருந்த ஸ்ட்ரோக் வந்து இருக்கைக்கு எனக்கு பாதிப்பட்ட பகுதி அதுதான் பரோக்கா. அப்போ டப்ளூஸ் கதைக்கிற பொழுது எனக்கு முதல் விலங்கு கஷ்டம். பிறகு அதை திருப்பி கதைக்கிறது எல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது. அந்த பகுதி அழிஞ்சு போச்சு. பிறகு கொழுப்பு பண்ண முன்னுக்கு வந்தோடனே அந்த கதைக்கிற தன்மை எனக்கு வந்துட்டு தான் இருந்தாலும் முந்தி இருந்த அந்த ஆற்றல் இதெல்லாம் இப்போ இல்லை. அது அழிஞ்சது அழிஞ்சாதான் உடஞ்சது உடஞ்சது மனிதமே. ஸோ அந்த எங்களுக்கு இயல்பாக பேசுகிற தன்மை மனுஷனுக்கு இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு மொழிகளை பேசுவோம், கலப்பம் உருவாக்குவோம். அமிர்தங்கள் அது எப்போவுமே என்னென்ன ஒலிகளை எழுப்பி தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினாரோ அதே தான் இருக்குது. இப்போ நாய் குலைக்கிறான்னு பேப்போம். நாய் குலைக்கிற ஒவ்வொரு குழப்பிலையும் இருந்து அது என்னத்துக்கு அந்த குலைக்கிறேன்னு நாங்கள் கண்டுபிடிப்போம். ஆபத்து குலைக்குதோ அதில் யாரோ விருப்பம் இல்லாத ஒரு ஆள் வந்துட்டான்னு குழைக்கிறோம் அல்ல கல்லன் வந்துட்டானோன்றது அந்த குழைகளை வச்சு நாங்கள் குழப்பை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி தான் அவேண்டிய லாங்குவேஜ் வந்து ஒரு சர்டன் லாங்குவேஜ். அது மாறுற என்ன அவர் சிந்திக்கிறது இல்லை. சிந்தி இந்த மூளையவர்கள் பெருசாக வேலை செய்கிறது இல்லை இந்த லாங்குவேஜை பொறுத்தவரை. ஆனால் மனிதனுக்கு இயல்பாக கதைக்கிற தன்மை இருக்குது. இப்போ அவர் சொன்ன பொழுதெல்லாம் பார்த்தா அதை சொல்லுவோம். மனிதனில் வந்து அந்த ஒஸ்ட்ராபிலகோஸ் அந்த மனித குரங்கு அந்த குரங்கிலிருந்து கொஞ்சம் மனிதன் மேல் வந்தவன் தான் ஓசுரோ பிளக்கஸ். அவன்லேருந்து ஒரு 4 பிரிவுகள் வந்துச்சு. என்னென்னு வந்துச்சு? கொமோ கபிலிஸ், கொமோ அஃப்ரண்டிஸ், கொமோ எரெக்டஸ். அப்போ 2-4 காலில் நடந்த மனிதன் நிமிந்து நடக்கிற பொழுது தான் இந்த மரத்தில் உள்ள அந்த பழங்களை காய்களை புடுங்குறதுக்காக நிமிந்து நடக்கணும், மரத்தில் ஏறணும். அப்போ படுத்துக்கொண்டு அப்படி மரத்தில் ஏற முடியும். அப்போ நின்று அப்போ ஏறி கொண்டு தான் மரங்களை பிடுங்க முடியும், இந்த பழங்களை பிடுங்குறது. அப்படி பார்த்தா மனுஷன் நிமிந்தது. அந்த மனுஷனுக்கு பேர் கொமோ எரெக்டஸ். அந்த மனுஷன் அப்புறம் என்னாச்சு? ஐரோப்பாவுக்கு வர்ற பொழுது ஐரோப்பாவில் அந்த லெவனா என்ற ஒரு பள்ளத்தாக்கில் வாழ்ந்த மனிதனுக்கு பேர் நியந்தால். நியன்றால் அந்த நியன்றால்னா அவனுக்கு ஹலோ
1: கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: ஓ, ஸோ அந்த அந்த மனுஷன் நான் மனுஷனுக்கான பொது நாங்கள் இப்போ இருக்கிறோம் மங்களுக்கான பேர் என்ன முந்தி அந்த கொமோ ஓஸ்டோபிலோகோஸ் கொமோ கபிலிஸ் கொமோ எரக்ஷன்னதுன்னா போச்சு எங்களுக்கு கொமோ நேந்தாத்தன்லாம் அழிஞ்சு போயிட்டான். இப்போ மிஞ்சி இருக்கிற ஒரு மனித இனம் வந்து நாங்கள் எல்லாம் கொமோ சப்பியன் எங்களுக்கு சிந்திக்கிற தன்மை இருக்குது அறிவார்ந்த தன்மை இருக்கிறதால தான் கொமோ சப்பியன் சப்பியன் இப்போ நாங்கள் சோமோ சப்பியன் சம்பியன் அறிவு கூடிட்டது அந்த அந்த குரங்கோடு ஒப்பிடும் பொழுது அந்த குரங்கு மனுஷனோட குரங்குன்னா குரங்கு மாதிரி இருப்பான்னு இதுக்கு சொல்கிறது என்னென்னு சொன்னால் பரிமாணம் பரிமாணம்னு சொன்னால் சாரி பரிணாமம் எவல்யூஷன் அதுக்கு பேர் இலங்கையிலே அதுக்கு கூர்ப்பு வேண்டுது. அப்போ ஒரு ஒரு மாதிரி இருக்கிற ஒரு பொருள் அதை பயன்படுத்துவதனால் அது வேறொரு வடிவத்துக்கு மாறும் வேறொரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அது நாங்களும் அப்படி தான் சும்மா கத்தி கத்தி மனுஷனை அடித்து குரங்குகளை சாப்பிட்டு மிருகங்களை சாப்பிட்டு காய்கறிகளை சாப்பிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் போய் என்ன செய்யணும் கூடுதலாக ஒரு கூட்டமாக சமூகமாக வாழ பழகினோம் வளர்கிற பொழுது தான் எங்களுக்கு சமூகத்தில் நீங்கள் அப்போ சொன்ன அந்த ஷாம்பியா நாய்கள் போய் இது பார்க்குறதுக்கு என்ன எனக்கு உடனே நினைவு வருதுன்னுச்சுன்னா இந்த உயிரினங்களில் வந்து ஒரு இனம் இயல்பாக இருக்குது அது மரங்கள்லேயும் இருக்குது உயிரினங்கள்லேயும் இருக்குது. மரங்களில் சொன்னால் அதுக்கு என்ன பேருன்னு சொன்னால் தன் மகரந்து சேர்க்கை. அப்போ இன்னொரு தன்னோட இனம் தான் பட் இன்னொரு இனம் இன்னொரு வேறு இடத்த இருக்குன்னு பேப்போம் அதோட போய் கல்யாணம் கட்டினால உறவு கொண்டாலோ அதுக்கு பேர் வந்து அயன் மகரந்து சேர்க்கை. அதே மாதிரி தான் குடும்பங்கள் எல்லாம் உருவான ஒன்று மனிதன் குடும்பமாக சமூகமாக வாடுற பொழுது தன் பிறப்பில் கணவன் மனைவிண்டு இப்போ நம்ம கணவன் மனைவிண்டு அப்போ இல்லையா அது பிறதான் வந்தது வாழ்றது. அப்போ வாழ்கிற பொழுது யாருக்கு யாரோட யார் போய் புணர்ந்து கலவியில் ஈடுபட்டு குழந்தை பிறந்ததோ அதுக்கு சகோதரமாக இருக்கும் அதுக்கு பேர் அவையோட உடலோடு வைக்கக்கூடாது அதுக்கு பேர் தகா புணர்ச்சி தகாத உணவு இங்கிலீஷில் வந்து அதுக்கு பேர் இன்செஸ்ட். அப்படி இதுக்கு சில இடங்களில் அதெல்லாம் தவறானதுண்டு. அதே மாதிரி மிருகங்களுக்கும் இருக்குது தன்னோட இனத்தோடு போய் சேரக்கூடாது இன்னொரு தண்ட இனமான வேறு ஒரு ஆள் வேறு இடத்துல உள்ள ஆளும் சேர்ந்தால் தானே அந்த இனம் பிழைக்கும் தலைக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்த நீங்கள் சொன்ன அந்த நாய்கள் சாம்பியாவில் இவ்வளோ தூரம் போய் பார்க்குறது மனுஷனும் அப்படித்தானே. நாங்கள் தன் தன்னுடைய இனத்துக்குள்ளே கல்யாணம் கட்டி சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் கட்டினா அந்த பிள்ளை பெருசாக விருத்தி அடைஞ்ச மூலையாவதுக்கு இருக்காது ஏதாவது குறைபாடு இருக்கும் அந்த குறைபாடுக்கு ஒரு பேருக்கு வந்து என்னென்னா மூளைதான் ஒழுங்காக வேலை செய்யாது ஏதோ பலது குறைபாட்டு தான் இருக்கும் அதுக்கு. அது மாதிரி தான் தன்னுடைய இதுக்குள்ளேயே கல்யாணம் கட்டினால் உறவு வைச்சால் கல்யாணம் பண்ணுறது நாங்கள் இடையில செய்யப்பட்டது என்ன மனுஷன் சீர்கட்டு வாழ்கிறான் ஒழுங்காக வாழணுன்றதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டதான் இந்த கல்யாண முறை. அப்போ அது எதுமாயிருந்தான் இந்த நாங்களது நிறைய எந்த விஷயத்தையும் நிறைய பேசுறதுக்கு இருக்குது ஆனால் தெரிஞ்ச விஷயம்தான் குறைவாக இருக்கிறதால தான் நேரம் தேவையாக இருக்கேன். ஸோ நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கிட்ட பொருள் வந்து இந்த மேப் வேர்ல்ட் மேப் அதை உருவாக்கின ஒரு மேக்கெட்டோர் அவர் இந்த பைபிளில் வச்ச அடிப்படையில் தட்டை எண்ணெய் வச்சுட்டு உருவங்களை கண்டுபிடிச்சார். அப்படி பார்க்க தான் இந்த தென் அமெரிக்கா கிரீன்லேண்ட் அண்டு ஆப்பிரிக்கா ஒரே கோட்டில் இருக்குது ஒரே அளவாக இருக்குன்னு போட்டு அது பிள்ளை ஏன்னா அது ஆப்பிரிக்கா ஒரு பெரியான நாடு. அப்போ அது மற்ற ஆக்களுக்கு தெரியாது இந்த வேர்ல்ட் மேப்பை தான் நாங்கள் பார்ப்போம் அங்கே எது இருக்குன்னே. அப்போ ஆப்பிரிக்கர்கள்
1: பார்த்து பேர் என்ற வரைபட கலைஞர் உருவாக்கிய மேற்கர் வரைபடம் தான் கடந்த 480 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று ஒரு தகவல்
0: இப்ப முதல் நாங்கள் சொன்ன கிரேக்கர் அனெக்சிமாண்டர் அப்புறம் வந்து தாலமி அடுத்தது வந்து ஒரு
1: பீட்டர் அடிக்கடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் தன்ட பேரியை போட்டு வரைபடத்தை மாத்துறது அப்படி எல்லாம்
0: அவருக்கு எதிர்ப்பு இல்லவா கிரீன்லேண்ட் பிடிக்கிறதுக்கு பிளான்ல இருக்கிறார். இப்ப அங்க பக்கத்துல தென் அமெரிக்கா நாடுகள் இந்த கொலம்பியா தான் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க மொரட்டாவோ மொரட்டோ அவர் ஜெயில வச்சு அது மாதிரி
1: விசாரணையும் இல்லாமல் வைத்திருக்கிறார் நீதிமன்றத்திலே அவர்கள் தங்களை கைது செய்தது தவறு எல்லாம் சொன்னாலும் அதை இன்னும் எடுக்கிறார்கள்
0: எடுக்க மாட்டார்கள். இப்ப அவருக்கு பதிலாக வந்த ஒரு பொன்மணி ட்ரம்புக்கு அது அப்படின்ட்டு ஒரு கைப்பொம்மை
1: கைப்பொம்மை மற்ற முழு பெட்ரோல் இதுகளையும் அமெரிக்காவுக்கே கொடுக்குறார். அவற்றை நோக்கமே அதாகத்தான் இருந்தது. வெனிசுலாவை கையுக்குள்ளே வைத்திருந்து கியூபா போன்ற நாடுகளை இல்லாமல் செய்வது, புரட்சிக்கு தயாராகிற நாடுகளை எல்லாத்தையும் தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது தான் அவையின் நோக்கமாக இருந்தது.
0: இப்போ நீங்கள் நல்ல ஒரு இதை சொல்கிறீங்களா, நீங்கள் சொல்கிறத வச்சு நான் என்னத்தை சொல்ல அதை மெருகூட்டுறேன், அதை கொஞ்சம் இதாக பண்ண விரும்ப டெவலப் பண்ணுறேன்னு சொன்னால், இந்த டொனால்ட் ட்ரம்ப் யார், இவர் அமெரிக்காவில் அமெரிக்கனா இவர் உண்மையாக, அவர்கிட்ட வாய்வார் ஐரோப்பாவிலிருந்து போனார். ஸோ ஐரோப்பியனுக்கு இருக்கிற இயல்பான குணம் நீ அது வெளியில் தெரியாது. நாங்கள் இந்தியாவை பிடித்த பொழுது எவ்வளோ கொடுமைகள் செய்தாங்க, அதுமாதிரி ஆப்பிரிக்கா பிடித்த பொழுது எவ்வளோ செய்தாங்க. இந்த உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஐரோப்பிய இனம் வந்தது பேர் நியத்தன் டாட்டல், ஜெர்மனியில் உள்ள நேன்ட் என்ற ஒரு பள்ளத்தாக்கிற ஒரு மனிதர் தான் இவங்க. இந்த மனிதர்கள் சப்பியன்ஸோட பிரச்சனை மட்டும் குமோசபியன் அடித்து உளுத்தி அவங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் தாங்கள் தான் உங்களோட பெரிய ஆக்கள். இந்த கிரேக்கர் என்ன, கிரேக்கர் இப்பாம் அப்பாம் என்ன எனக்கு, நான் தான் பெரியவன், நான் தான் படித்தவன் என்று நினைக்கிறது கிரேக்கத்தை இயல்பு. கிரேக்கர் தான் முதல் அறிவை சொன்ன ஐரோப்பியன், அதுக்கு பிறகு ரோமானியன், பிறகு ஆங்கிலக்காரன் பிரெஞ்சுக்காரன் எழுதுகிறான். ஏன் எல்லா நாட்டிலையும் மொழியில் நாங்கள்
1: பழமொழி ஒன்று சொல்வார்கள் இல்லை, கிரேக்கர்கள் ஏதாவது பரிசு பொருள் தந்தால் வாங்கக்கூடாதுண்டு. ஒழித்திருந்து போய் அந்த மன்னனை கொலை செய்ததை தொடர்ந்து கிரேக்கர்கள் பரிசு தருவார்கள் என்றால் வாங்க கூடாதுன்னு.
0: ஓ அப்படியோ, நல்ல கருத்து சொன்னீங்க. ஆனால் கிரேக்க நாட்டை பற்றி கிரேக்க மொழியை பற்றி நாங்கள் நிறைய சொல்லணும். அந்த அல்பவெளிகளோட ஒரு மொழி 28 நூற்றாண்டுகள் நினைச்சுக்கணும். இப்போ அந்த யார் இதில் ஒரு கருத்து சொல்லப்பட்டது, தமிழ் பழமையான மொழி என்று சொல்லலாம், பட் அது முதன்மையான மொழி என்று சொல்லக்கூடாது. அதுக்கான கருத்துக்களை பாருங்க. இப்போ நான் அந்த தொல்காப்பியத்தை பற்றியும் ஒரு இது பண்ணேன். நாங்கள் அந்த ஒருவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிஞர் தான், அவர் எழுதியிருக்கிறார் அந்த உலகத்தின் முதன்மையான ஃபஸ்ட் ஒரு இலக்கண புக்கு தொல்காப்பியன்னு போட்டால் என்ன அவருடைய அறிவு. அப்போ அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் வீட்டுக்கு நான் போய் ஒரு பொங்கலுக்கு என்னை கூப்பிட்டுருக்கிறார், நான் போயிருக்கிறேன். நல்ல நண்பர் தான், என்னோட வயசானவர். பட் அந்த ஒரு தான் இருக்கிற கருத்தை, நாங்கள் சொல்கிற கருத்தை பொய்யான கருத்தை உண்மையாக்கணுன்றதுக்காக திருப்பி திருப்பி சொல்கிறது முன் பெருமைக்காக. ஒரு முறை இந்த இவர் தமிழிலே ஆராய்ச்சியில் ஒரு அறிஞர், அவர் பேர் நீலகண்ட சாஸ்திரி, நீலகண்ட சாஸ்திரி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அவரை பற்றி, அவர் பிராமின், ஸோ அவரை கேட்டாங்க, நீ வேதங்கள் உருவாகி 1500 ஆண்டு என்று சொல்கிற, ஏன்னா ஒரு 15,000 ஆண்டு அந்த பிராமின்ஸ் கேட்டார்களாம். அதுக்கு அவர் அறிஞர்ந்தபடி அவர் சொன்னார், அப்படி சொல்லலாம் தான், ஆனால் நேர்மையை தாண்டி பொய்யான விஷயத்தை சொல்கிறதுக்கு இந்த மனசு ஒத்துக்கொள்ள. அது மாதிரி ஒரு பொய்யாக இப்போ அறிவியல் பிறங்க தொழிலாக்கம் 600 ஆண்டு இப்போ என்னோட எடுத்து வச்சேன் கண்ணுக்கு முன்னாலே தொழிலாயத்தை பற்றி. ஒரு ஆள் சொல்கிறான் 711 ஆண்டு. இப்போ தொழிலாக்கம் திருக்குறளுக்கு நாங்கள் தான் அதிபதி என்று கதைக்கிறது இந்த செம்மொழி மத்திய ஆய்வு நிறுவனம், அது எழுதின புத்தகத்தில் எழுதியிருக்கு. திருக்குறள் இந்த தொல்காப்பியம் துவங்கி 711 ஆண்டு வந்தாண்டு. இவர் இந்த மருதநாயகம் சொல்கிற அறிஞர் 600 ஆண்டுக்கு வந்த ஆண்டு எழுதுறார், இன்னொரு நாள் 2000 ஆண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த ஆக்களின் பழைய காலம்னு சொன்னால் அது எங்களுடைய மூத்ததுன்னு சொல்லலாம். அதை அந்த காலம் என்னென்னு பார்க்க அந்த என்னென்ன எழுத்திருந்ததோ, அப்போ எழுத்திருந்தேன்னா பொன்னியின் செல்வன் படம் எடுத்த உடனே மனித எண்ணம் எண்ணத்துக்கு போய் ஜெயமோகன குடி ஒன்றது, ஏன் கல்வெட்டு தெரிஞ்சாக்களை போய் குடி ஒன்றது, அந்த கதையே போய் கதவாரு. பிரான்சில் உருவான துருவா முஸ்கத்தேர் என்ற ஒரு கதை இது, ரோலன் தான் அலெக்சாண்டர் துமாஸ், அலெக்சாண்டர் துமாஸ் என்ற ஒரு பிரெஞ்சு எழுத்தாரு எழுதின கதை துருவா முஸ்கத்தேர் என்ன, மூன்று மீசக்காரர். அந்த மூன்று மீசக்கார கதையை அப்படி எடுத்து போட்டு 4வது மீசக்காரையும் அது கொண்டு வந்து அந்த கதிகாரனை கொண்டு வந்து போட்டு, அதான் கரிகாலன் அப்படி கேட்டான் தெரியாமல் இருக்கு. அப்போ 4வது போட்டு உருவான கதை தான் இந்த கல்கியினுடைய பொன்னியின் செல்வன். பஞ்ச கதையை கொப்பி அடிச்சதுன்னு போது கதை, அப்போ தான் நாங்கள் சொன்ன மாதிரி கொப்பி அடிக்கிறதான் உலகத்தின் முறை. அந்த இலியட்டொடிசையும் நாங்கள் கதைக்க போகிறோம். இலியட்டொடிசையை கொப்பி அடிக்கிறது தான் நம்ம ராமாயணம். அந்த சீதை வர ராமன், ராவணன் வந்து கலத்தி கொண்டு போகிறான், அப்புறம் ராமன் மீட்டு கொண்டு வர, அந்த கதை இல்லையே தொடர்ச்சி. அதனால் ஒரு நாளைக்கு விவரமாக கதைக்கிறதா இருக்கும். அந்த படம் உலகம் புறாவோடு நல்லா பேசிக்காக தான் அதில் இளன் சீதான்ற சீதைன்ற இடத்துல இளன் ரெண்டவா வாரு அந்த இளனை கலத்து கொண்டு போகிறதால தான் அந்த சண்டையை வருது நான் இலியட் ஒழிச்சு நாங்கள் அதை பெரிய அடுத்த முறை கலப்போம். அப்போ என்ன விஷயங்கள் பேசலாம் கண்ணுங்க அப்படி அது இது ரெண்டெல்லாம் கலந்ததால் மக்களுக்கு பயணம் ஏற்கோ தெரியவில்லை. ஸோ அந்த வேர்ல்ட் மேப் எப்படி வந்தது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மார்க்கெட் எப்படி சொல்லிட்டீங்கள் 1561 அதை பற்றி இன்னும் தகவல் சொல்லுது என்று சொல்லி சொல்லலாம். உதாரணம் ஓகே இதில் சொல்லி இப்போ அந்த மேப்புக்கு பேர் வந்து ஈக்குவேட் ஏர்த் மேப். முதல்ல இந்த மேப்புக்கு என்ன பேர் மார்க்கெட்டர் மேப். மார்க்கெட்டர் என்ற பெல்ஜியக்காரன் கண்ண எழுதினபடியால் முந்தி தாளமி என்று சொன்னோம் அது மிகவும் பழங்காலம். அப்புறம் இடையில வந்து இப்போ இன்று இப்போ நாங்கள் இப்போ போன கிழமை வரைக்கும் ஏற்றுக்கொண்ட மேப்புக்கு பேர் மார்க்கெட்டர் மேக் மேப் சாரி. இப்போ ஐரோப்பிய நாடுகளெல்லாம் விருத்தமாயிருது ஏன்னா அவைக்கு தானே சங்கட நாடு தெரியும். இப்போ இப்படி உண்மையான படங்களை காட்டுங்கோ அது பெரிய நாடு ஆப்பிரிக்கா அது அதை விட 14 மடங்கு சின்ன இந்த கிரீன்லேண்ட். ஸோ எப்படி நீங்கள் ஒரே படமாக காட்டலாம் அதே மாதிரி சின்ன தென் அமெரிக்கா எப்படி இவ்வளோ பெருசாக வரும் என்னெல்லாம் எதிர்த்தபடியாக தான் இப்போ எல்லா நேரமும் பேரணியாக கொண்டு வந்து 160 நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த மேப்புக்கு பேர் இப்போ ஈக்குவல் ஏர்த் ஈக்குவல்னா சமனான ஏர்த்துண்ட பூமி சமனான பூமி வரைபடம் தேசப்படம் உலக படம் வந்து இப்போ படங்கள் கொடுத்துருக்குறார்கள். அப்போ இது நாங்கள் மிகவும் சுருக்கமாக சொல்லலாம். வேறு கதைகள் தேவைப்பட்ட கதைக்கலாம்
1: வேண்டுமானால் அடுத்த வாரம் தொடர்வோம்.
0: அடுத்த வாரம் ஒரு பொருளை பற்றி
1: பேசுவோம். நன்றி
0: மிக்க சந்தோஷம். நன்றி வணக்கம்.
1: நன்றி சென்னைகளே இத்துடன் டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து வளமை போல் இன்றும் அதிகாலையில் பக்தி பாமாலைகள் ஆரம்பமான வரையில் தொடர்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து
7: செய்ய உங்களுடைய வங்கி அட்டைய நீங்க உறுதி செய்யணும் வெரிஃபை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒரு லிங்க்கும் கொடுத்திருக்காங்க. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா விடுதியில இருந்து என்ன தொடர்பு கொள்றாங்க என்னுடைய முன்பதிவை நான் உடனடியாக உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் அழுத்தி அதுல அவருடைய வங்கி அட்டைக்கான தகவல்களை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அதன் பிறகு பார்த்தா அவருடைய வங்கியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளது. முதல்ல 200 வெள்ளி கழிக்கப்பட்டது, அதன் பிறகு இன்னொரு 200 வெள்ளி கழிக்கப்பட்டது. அவரோ மறுபடியும் அந்த நபர்கிட்ட என்னடா என்னுடைய வங்கியிலிருந்து இந்த அளவை வந்து நீங்க அவரோ மறுபடியும் வாட்ஸ்அப்ல போய் அந்த நபர்கிட்ட என்னடா என்னுடைய வங்கியில இருந்து நீங்க இந்த அளவை வந்து கட்டணத்தை வந்து அவர் மறுபடியும் ஷக்கில் என்ன செஞ்சிருக்காருன்னா மறுபடியும் வாட்ஸ்அப்புக்கு போய் அந்த நபர்கிட்ட நீங்க என்னடாண்ணா என்னுடைய வங்கியிலிருந்து இந்த 2 பரிவர்த்தனைகளை வந்து செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க உங்களுடைய வங்கி அட்டைய வந்து உறுதி செய்யத்தான் நாங்க இந்த பரிவர்த்தனைகளை செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்ல உங்களுடைய முன்பதிவை உறுதி செய்யவும் இந்த பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டன அப்படின்னு மறுபடியும் அவருக்கு பதில் அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இன்னும் பல பரிவர்த்தனைகள் நடத்தப்பட்டன. இதுல இருந்து மொத்தம் 1000 வெள்ளி கழிக்கப்பட்டது. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு செயல்படுறதுக்குள்ள ஷக்கீல் அந்த பணத்தை இழந்துட்டாரு. உடனடியாக அவரு காவல் அதிகாரிகள் கிட்ட போய் புகார் செஞ்சிருக்காரு, வங்கி கிட்டையும் புகார் செஞ்சிருக்காரு. நீங்களும் இந்த மாதிரி மோசடிகளுக்கு ஆளாகாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக ஸ்கேம் ஷீல் உதவி எண்ணை நீங்க தொடர்பு கொள்ளலாம். 1799 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்ல நீங்க என்ன செய்யலாம்னா உடனடியாக அந்த விடுதிக்கு தொடர்பு கொண்டு நீங்க இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புனீங்களா இல்லையா அப்படின்னு நீங்க மறுபடியும் சரி பார்த்து அதற்கான பதிலை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பணமோ இந்த மாதிரி நீங்க வீணா இழக்க மாட்டீங்க. பார்த்து பத்திரமா செயல்படுங்க, முன்பதிவு செய்யுங்க, பத்திரமா பயணம் செய்யுங்க. சரி இன்றைய தொகுப்பை நாம தொடங்கி வைக்கலாமா? விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காரு அரசு அரசலாங் குமாரி திரைப்படத்தில் TM சௌந்தரராஜன் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக அடுத்து இடம்பெறுகிறது. இது உங்கள் வணக்கம் சிங்கே உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன்.

0: Maverick Events in production Varangum Masala Coffee live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில் மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா October 10, 7 PM D-Marquee Downtown Eastdale Masala Coffee Live in Singapore The Return Tour நுழைவிச்சிட்டுகளுக்கு bookmyshow.sg
1: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ் கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும் மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும் கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும் சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும் ஒரு முறை வந்து பாருங்க ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க இணையம் வாயிலாகவும் வாங்கலாம் வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ் ஆளுக்கு ஒரு வீடு திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க கே ஜமுனா ராணி பாடியிருந்த இந்த பாடலை காந்திமதி விரும்பி கேட்டிருந்தாங்க அதற்கு முன்பு சாந்தி நிலையம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது பி சுசிலா பாடியிருந்த அந்த பாடலை சுமதி விரும்பி கேட்டிருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் அரசி விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக ஒலித்தது அரசி இளங்குமாரி திரைப்படத்துல இருந்து நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:24 ஆகி விட்டது இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம மாணவர்கள் கிட்ட கேள்வி ஒன்றை கேட்க போறோம் மாணவர்களே இதுல பங்கு பெற்று நீங்க பரிசு வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க அல்லது பெற்றோரே உங்களுடைய பிள்ளைகள் வானொலி பக்கமா இல்லைன்னா இப்பவே ஓடோடி வர சொல்லுங்க சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக பகலில் ஓர் இரவு புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில இருந்தும் பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன பாடல்களை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
6: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு
7: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு
8: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்
7: ஆமா எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்
9: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்
10: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்
11: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
12: குட் டே பியூட்டி பார்லர்
11: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
12: குட் டே பியூட்டி பார்லர்
11: உங்க முகத்தை கலவரத்துக்கு
12: ஐயோ அது முகம் கலவரது இல்ல காதர் அது ஃபேஷியல்
11: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
12: குட் டே பியூட்டி பார்லர்
11: புதன்கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
12: போட்டியில கலந்துங்க குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க
11: என்ன நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்
1: ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்டா காஃபிய பரிசா கொடுக்க நான் காத்துக்கிட்டே இருக்கேங்க மாணவர்களே நான் சொல்ற தகவல நல்லா காது கொடுத்து கேளுங்க அதுக்கப்புறம் நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிச நான் அப்படி எடுத்து வழங்கிடுவேங்க உங்களுக்கான இன்றைய தகவல் இதுதான் சமீபத்துல லீ காங் சியன் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க இந்த அறிக்கையில ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லியிருக்காங்க அருகி வரும் மீன் இனமான பௌ மவுத் கிட்டா பிஷ் அப்படிங்கிற மீன் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு சிங்கப்பூர் கடற்பரப்பில் அதிகாரப்பூர்வமாக காணப்பட்டது அப்படின்னு இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க இந்த அருங்காட்சியகத்தின் இணை ஆசிரியரும் ஆராய்ச்சி உதவியாளருமான மரியாம் கொலகோட 1.5 மீட்டர் முதல் 2 மீட்டர் நீளமுள்ள இந்த மீன் அக்டோபர் 29 2022 பிடுக் ஜெட்டியில மீன் பிடிக்கும் நபர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் அதாவது மிகவும் அருகி வரும் இனங்களில் இந்த மீனும் ஒன்று அதனால இதை நாம பாதுகாக்கணும் அது மட்டும் இல்ல இந்த மீனுடைய அழிவு 88 மில்லியன் ஆண்டு கால பரிணாம வரலாற்றின் இழப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி மாணவர்களே உங்களுக்கான கேள்வி இதுதான் பிடோக் ஜெட்டியில் காணப்பட்ட மிகவும் அருகி வரும் மீன் இனத்தின் பெயர் என்ன உங்களுடைய பதில்களை இப்பவே 9678 8 9 என்ற எண்ணுக்கு குரல் பதிவாக அனுப்பி வச்சிருங்க குறிப்பா சரியான பதில் உங்களுடைய பெயர் எந்த பள்ளியில படிக்கிறீங்க எந்த நிலையில படிக்கிறீங்க அப்படிங்கறதும் பதிவு செஞ்சு அனுப்பி வச்சிருங்க

0: இசை ஞானி இளையராஜாவினே சில உங்களுக்காக இரு பாடல்கள் ஒலித்தன. புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில இருந்து மலிஷா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு பகலில் ஓர் இரவு திரைப்படத்தில இருந்து பி ஜெயச்சந்திரன் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிகழ்ச்சியின் தொடக்கத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்ப மோசடிக்காரர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா இப்ப வெளிநாட்டுல நீங்க விடுதிகளை வந்து முன்பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா அதை வைத்து, அதாவது உங்களுடைய தகவல்களை வைத்து மோசடி செய்யறாங்க அப்படிங்கிற தகவலை நான் பகிர்ந்துகிட்டேன். இதற்கு நம்ம நீயர் மேகலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் சமீபத்துல ஒரு மோசடிக்கு ஆளாகி 480 வெளியே எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து ஒரு புகார் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். இப்ப உங்களுடைய தகவலை கேட்ட பிறகு போய் புகார் செய்யணும் அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வந்துச்சு. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேகலா. உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததற்கும் மிக்க நன்றி. இப்ப எந்த குறுஞ்செய்தியாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை நீங்க சரி பார்த்துக்கணுங்க. ரொம்ப முக்கியமா இணையத்துல நீங்க எந்த பரிவர்த்தனையை செய்தாலுமே உங்களுடைய வங்கி அட்டைய சரி பார்த்து கொள்ளுங்க. அல்லது இணையத்துல பரிவர்த்தனை செய்வதற்காகவே ஒரு தனி அட்டைய நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தேவைப்படுகின்ற அளவை மட்டும்தான், பணத்தை மட்டும்தான் நீங்க அதுல டிரான்ஸ்பர் செய்து அந்த பரிவர்த்தனைக்கான பணத்தை அவங்க பெற்றுக்கொள்ளலாம். சந்தேகத்துக்குரிய குறுஞ்செய்தி உங்களுக்கு அனுப்பப்பட்டது என்றால் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட, குடும்பத்தார்கிட்ட நீங்க சரி பார்த்துக்குங்க. அல்லது 1799 என்ற ஸ்கேம் ஷீல் உதவி என்ன அழைங்க.
1: போக்குவரத்து நிலவரம்,
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
7: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
8: அப்ப பொலிவான சருமத்திற்கு
9: அப்பப்பா பன்னீர பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும்,
10: அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு.
11: அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
12: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
13: அப்பப்பாவை ஈடு கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
14: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பகடை சிங்கப்பூர்.
15: சொல்லுங்கள் ராஜமாதா.
16: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
15: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
16: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
15: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
16: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
15: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
16: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம், கொஞ்சம் சிந்தனை,
15: நிறைந்த புன்னகை.
16: வணக்கம் சிங்கே. வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில இன்றைய பொன்மொழியை அனுப்பி வச்சிருக்காரு நேயர் ராஜேஷ். அவமானங்கள் கூட வெற்றிக்கு பாதை அமைக்கும், நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால். சில

நேரங்கள்ல நம்ம சுற்றி இருப்பவர்களே வந்து அவங்க சொல்ற கருத்துக்கள் வந்து நமக்கு அவமானத்தை தரலாம், அல்லது அவங்க நம்மள வந்து ரொம்ப அவமானமான ஒரு முறையில பார்ப்பாங்க. மற்றவர்கள் நோகாதபடி, மற்றவர்களை வந்து தாழ்த்தாதபடி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா, உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, யாரு என்ன சொன்னாலும் நீங்க கவலைப்படாம நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நீங்கள் செயல்பட்டீங்கனால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மீண்டும் ராஜேஷ் அனுப்பிய பொன்மொழி உங்களுக்காக. அவமானங்கள் கூட வெற்றிக்கு பாதை அமைக்கும், நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால்.

0: ரஹ்மானின் இசையில் புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. மனு மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம ஏ ரஹ்மானின் இசையில் மற்றும் ஒரு பாடலை கேட்க போறோங்க. இருவர் திரைப்படத்திலிருந்து மனோ சில்ட்ரன் சேர் பாடியிருந்த பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போறோம். ஆரோக்கிய குறிப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. எனவே எங்கேயும் போயிடாதீங்க, வானொலி பக்கமாவே இருங்க. இப்ப வாங்க இன்றைய வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைய வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
5: குட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
8: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
7: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
8: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
9: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196480.
10: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
0: உணவு பொருட்கள் அதாவது சப்ளிமெண்ட்ஸ், இத இப்ப எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இணையத்துல இந்த துணை உணவு பொருளை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும், இந்த துணை உணவு பொருளை நீங்க எடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் அப்படின்னு பலரும் பல விதமான அறிவுரைகளை சொல்லிக்கிட்டு வராங்க. பல நிபுணர்களும் சொல்லிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கும், எல்லாத்தையும் ஒரே நேரத்துல எடுக்கணும்னு தோணும். ஆனா உங்களுக்கு எது சரியான துணை உணவு பொருள், உங்களுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் என்ன அப்படிங்கறத ஒரு மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்ற பிறகு இந்த துணை உணவு பொருள்களை நீங்க உட்கொண்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்.

0: முன்னாடி நான் ஒரு தகவலை வழங்கியிருந்தேன். அந்த தகவலை தொட்டு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது சமீபத்துல லீ காங் சியன் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2022 அக்டோபர் மாதம் சிங்கப்பூர்ல 30 ஆண்டுகளுக்கு பிறகு அருகி வரும் ஒரு மீன் காணப்பட்டது. இந்த மீன் என்ன மீன் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். மாணவர்கள் முயற்சி செஞ்சிருந்தாங்க, ஆனா யாருமே சரியான பதில சொல்லல. அந்த சரியான பதில் போ மவுத் கிட்டா ஃபிஷ். உலகத்துல மிகவும் அருகி வரும் இனங்களில் இந்த மீனும் ஒன்று. அக்டோபர் 29 2022 பிடுக் ஜெட்டியில மீன் பிடிப்பவர்களால் இந்த மீன் காணப்பட்டது. இதன் அதிகாரப்பூர்வமான அறிக்கையை சமீபத்துலதான் லீ காங் சியன் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் வெளியிட்டிருக்காங்க. முயற்சி செய்த மாணவர்களுக்கு நன்றி. காலை 7 மணி செய்திகளுக்கு பிறகு இருவருக்கு ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை வழங்கும் லவ் ஸ்டாக் காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்கு. இதை நீங்க வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோடு இணைந்திருங்கள்.
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: காலை மணி 7 மீடக்காப்புலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அதி நுண்ணறிவு கொண்ட AI தடை செய்ய அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கப்படுகிறது. அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் வாஷிங்டன் DC நடைபெற்ற மனித ஆதரவு பேரணியில் பேசினார். AI வளர்ச்சி மனிதர்களை மீறி சென்றுவிடும் என்று அவர் எச்சரித்தார். பல மில்லியன் வேலைகளும் பறிபோகலாம் என்றார் அவர். ஆனால் AIக்கு கட்டுப்பாட்டை விதிப்பதை அமெரிக்க மக்களவை நாயகர் மைக் ஜான்சன் நிராகரித்தார். அமெரிக்கா நிறுத்தினால் சீனா முன்னுக்கு சென்றுவிடும் என்று அவர் எச்சரித்தார். அது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பை பாதிக்கலாம் என்றார் அவர். நிறுவனங்களின் சுய பாதுகாப்பு தான் சரியான தீர்வு என்று திரு ஜான்சன் சொல்கிறார். AI மனிதனின் கதையை முடித்துவிடும் என்று சொல்வது வெறும் கட்டுக்கதை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கூறினார். 6 ஈரான் போரில் அமெரிக்கா சுமார் 38 பில்லியன் டாலர் செலவு செய்திருக்கிறது. தீர்ந்து போன ஆயுதங்களை ஈடு செய்வதே பெரிய செலவு. அதற்கு மட்டும் சுமார் 22 பில்லியன் டாலர் செலவாகியிருக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தகவல் தந்தது. இனி ஒவ்வொரு மாதம் 2 முதல் 3 பில்லியன் டாலர் செலவாகலாம் என்று அது குறிப்பிட்டது. ஏவுகணை தற்காப்பு ஆயுதமே அதிகம் தீர்ந்து போனது. 1/3 தீர்ந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. அதை ஈடு செய்ய அமெரிக்கா பல்லாண்டுகள் அல்லாடும் என்று மதிப்பிடப்படுகிறது. அமெரிக்க அரசாங்கம் கடன் வாங்குவதற்கான செலவு கடுமையாக உயர்ந்திருக்கிறது. 10 ஆண்டுகால அரசாங்க பத்திரத்தின் வருமான விகிதம் 5% தாண்டியது. அது 20 ஆண்டில் இல்லாத உச்சம். அதனால் அமெரிக்க அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல மற்ற கடன்களுக்கான வட்டியும் உயரலாம். இதற்கிடையே மத்திய கிழக்கு எண்ணெய் பாதைகள் மேலும் தடைபடுவதால் பிரான் கச்சா எண்ணெயின் விலை $105 கடந்தது. இன்று அமெரிக்க மத்திய வங்கி சந்திக்கிறது. வட்டி உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடக கட்டுப்பாடுகளை விதிக்க பரிந்துரைக்கவிருக்கிறது. பிள்ளைகளை சமூக பக்கங்களிலிருந்து பாதுகாக்கும்படி பிரான்ஸ், கிரீஸ் உள்ளிட்ட நாடுகள் ஐரோப்பிய ஆணையத்திடம் வலியுறுத்தி வருகின்றன. ஏற்கனவே ஆஸ்திரேலியா தடை விதித்த பின் ஐரோப்பிய நாடுகளும் அதை பின்பற்ற முற்படுகின்றன. முயிஸ் எனப்படும் சிங்கப்பூர் இஸ்லாமிய சமய மன்றத்தில் இணைய பாதுகாப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. அவ்லாஜிக் எனும் சிங்கப்பூர் மென்பொருள் நிறுவனம் நிர்வகிக்கும் மனிதவள நிர்வாக முறையில் சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட அமைப்புகள் அவலாஜிக் நிறுவனம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பணியாற்றி வருவதாக முயிஸ் தெரிவித்தது. பொதுமக்களுக்கான சேவையோ அரசாங்க சேவைகளோ பாதிக்கப்படவில்லை என்று அது குறிப்பிட்டது. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டனர், எத்தகைய தகவல்கள் கசிந்திருக்கலாம் போன்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. புகார் செய்யப்பட்டிருப்பதாகவும் விசாரணை நடப்பதாகவும் காவல்துறை CNAவிடம் உறுதிப்படுத்தியது. சிங்கப்பூரில் காற்று தரக்குறியீடு நேற்றோடு ஒப்பிடுகையில் இன்று சற்று மேம்பட்டிருக்கிறது. இன்று காலை 6 நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் மட்டுமே ஆரோக்கியமற்ற நிலை நிலவுகிறது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு நேற்று மத்திய வட்டாரத்தில் 154 தொட்டது. இன்று காலை 103. மற்ற வட்டாரங்களில் 76-87 இடைப்பட்டு காற்று தரம் மிதமாகவே உள்ளது. மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் முன்னைய பிரதமர் நஜிப் ரசாக்கின் மன்னிப்பு விண்ணப்பம் சட்டப்படி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். மன்னிப்பு வாரிய கூட்டத்தில் பிரதமர் கருத்து தெரிவிக்கலாம். ஆனால் இறுதி முடிவு மாமன்னரிடம் இருப்பதாக திரு அன்வார் சொன்னார். நஜிப் மீது தமக்கு தனிப்பட்ட வெறுப்போ பாரபட்சமோ இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மன்னிப்பு வாரியம் கடந்த வெள்ளிக்கிழமை சந்தித்தது. நஜிப்பின் மன்னிப்பு விண்ணப்பம் அடுத்த கூட்டத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அடுத்த ஸ்டார்ஷிப் சோதனைக்கு தயாராகிறது. வரும் 22 சோதனை நடக்கலாம். 14 ஸ்டார்ஷிப் சோதனை பயணம் இது. முதன்முறையாக அதை பூமியின் சுற்றுப்பாதையில் செலுத்த திட்டமிடப்படுகிறது. அரசாங்கத்தின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. பயணம் சுமார் 10 நேரம் நீடிக்கும். ஸ்டார்ஷிப் சுமார் 275 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும். பூமியை 6 முறை சுற்றி வரும். பிறகு மேற்கே பசிபிக் பெருங்கடலில் இறங்கும். ஜப்பானில் பல ஆண்டாக தொடர்ந்து மக்கள் தொகை குறைகிறது, ஆனால் மூத்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. 100 வயதை கடந்தவர்கள் எண்ணிக்கை முதல் முறையாக 100,000 தாண்டியிருக்கிறது. ஜப்பானில் 56 ஆண்டாக தொடர்ந்து 100 வயதை கடந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தற்போது அந்த எண்ணிக்கை 107,000 அதிகம் என்று சுகாதார அமைச்சு சொல்கிறது. பெண்களே அதிகம். 100 வயதை கடந்தவர்களில் 94,000 அதிகமானோர் பெண்கள். விளையாட்டு கார்பந்து. இன்று காலை நடைபெற்ற கரபோக் கிண்ண ஆட்ட முடிவுகள். வேஸ்டாம் ஃபுல்ஹாம் சந்தித்த ஆட்டத்தில் 3-2 என்று ஃபுல்ஹாம் வெற்றி பெற்றது. லியோபூல் 3-1 என்ற கோல் கணக்கில் டொட்டனாம் அணியை தோற்கடித்தது. இப்ஸ்விச் டவுன் ஆர்சனல் சந்தித்த ஆட்டத்தில் 4-2 என்று ஆர்சனல் வெற்றி பெற்றது. ரெடிங் பிரன்ஃபர்ட் ஆட்டத்தில் 2-1 என்று பிரன்ஃபர்ட் வென்றது.
1: சொல்லும் பொருளும். கோஸ்ட், கரையோரம். சிங்கப்பூரின் கரையோர பகுதிகளை பாதுகாக்கும் நீண்டகால திட்டங்களை அரசாங்கம் ஆராய்கிறது. கோஸ்ட், கரையோரம்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: வணக்கம் சிங்கை, ஆதரவு பிஒய்டி, பிஒய்டி ஃபுனான், பிடோக் மால் சாலை காட்சிகளுக்கு சென்று சிறந்த பிஒய்டி சலுகைகளை பெறுங்கள். பிரத்யேக சாலை காட்சி சலுகைகள், சிறந்த விலையில் வாகனங்கள் என இன்னும் பல. இன்றே டென்ஸ் சாலை காட்சிகளுக்கு செல்லுங்கள்.
2: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
3: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
2: ஜிஇடி ஏர்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள் நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
4: GED Aircon and Engineering. அறியுங்கள், 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
5: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
6: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
8: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கை, உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சஜினி. திருமணம் எனும் நிக்கா திரைப்படத்திலிருந்து ஜிப்ரனின் இசையில் உங்களுக்காக ஷதாப் ஃபரீதி சின்மை பாடியிருந்த பாடல் ஒலித்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல தீபு நீனன் தாமஸின் இசையில் இரு பாடல்களை நாம கேட்க போறோங்க. கணா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்கள் காத்து கொண்டே இருக்கின்றன. இதற்கிடையே நான் உங்களுக்காக ஒரு கார்பந்து செய்தியை சொல்ல போறேங்க. ரொமானியா ஐரோப்பாவில இருக்கிற ஒரு நாடு, ரொமேனியா கார்பந்து கூட்டமைப்பு, அவங்க சமீபத்துல என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா, ஒரு புதிய கருப்பு அட்டை முறைய அவங்க சோதிச்சு பார்க்க போறாங்க. குறிப்பா இளையர்களுக்கு இடையே நடைபெறும் கார்பந்து போட்டிகள்ல இதை சோதித்து பார்க்க போறாங்களாம். காரணம், பிள்ளைகள் விளையாடும் பொழுது பெற்றோர்கள் ரொம்ப ஆர்வமா அந்த கார்பந்து போட்டிய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல போட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகலன்னா நடுவர்கள் அல்லது மற்ற வீரர்களிடம் வாய்மொழியாக ஆக்ரோஷமாக நடந்து கொள்வாங்க. அப்ப இந்த மாதிரி தருணங்கள்ல அந்த போட்டியை முடிப்பதற்கு நடுவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. நடுவர்கள் முதல்ல எச்சரிக்கையை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் காத்திருப்பாங்க. பெற்றோர்கள் தொடர்ந்து ஆக்ரோஷமாக நடந்துகிட்டாங்கன்னா அந்த போட்டியை முடிவடைய செய்ய கருப்பு அட்டை காட்டப்படும். இந்த முயற்சியை பத்தி நேயர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க, வாங்க வச்ச வாயிலாக என்னோடு நீங்க பகிர்ந்து கொள்ளலாங்க. சரி, இப்ப சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் எதோ
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 2 மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க ஜாய் அலிகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கிச் செல்லலாம்.
8: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
10: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
9: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
10: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
9: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
10: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
9: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
11: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
11: வணக்கம் சிங்கை.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
3: உங்களுக்கான தகவல்கள் இதோ. முதல் தகவல், EPL கார்பந்து பட்டியல்ல முதல் இடத்துல ஆர்சனல் உள்ளது. இரண்டாவது தகவல், இன்று உலக முடி திருத்துபவர்களின் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. வேர்ல்ட் பார்பர் டே இன்று அனுசரிக்கப்படுகின்றது. மூன்றாவது தகவல், டொரோண்டோ இதுதான் கனடாவின் தலைநகரம். இந்த மூன்று தகவல்கள்ல எது தவறு? உங்களுடைய பதில்களை இப்பவே அனுப்பி வச்சிருங்க 9678 என்ற எண்ணுக்கு. அடுத்து உங்களுக்காக கங்கை அமரனின் இசையில் குடும்பம் திரைப்படத்திலிருந்தும், MS விஸ்வநாதனின் இசையில் ஓடங்கள் திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் ஒளியேறுகின்றன. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் ஒளி 968 கேட்டார்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லணும். பல நேயர்கள் முயற்சி செஞ்சிருந்தீங்க, இதுல சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் யார் என்றால் உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது. முயற்சி செய்த நேயர்கள், சரியான பதிலை சொன்ன மற்ற நேயர்களுக்கும் நன்றி. சரி, EPL இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து பட்டியல்ல இப்ப ஆர்சனல் முதலாவது இடத்துல இருக்காங்க, அது சரியான தகவல். இரண்டாவது தகவல், உலக முடி திருத்துபவர்களின் தினம், வேர்ல்ட் பார்பர் டே இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இந்த தருணத்துல நீங்க ஒரு முடி திருத்துபவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள், எங்களுடைய நன்றிகள். நீங்க இல்லைன்னா எங்களுடைய சிகை அலங்காரங்கள் சிறப்பாக இருக்காது. சரியா? அடுத்ததான் மூன்றாவது தகவல், கனடாவின் தலைநகரம் டொரோண்டோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், இல்லைங்க அது தவறு, ஒட்டாவா தாங்க கனடாவின் தலைநகரம். டொரோண்டோ ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நகரமா இருக்கிறதுனால பலரும் இதுதான் கனடாவின் தலைநகரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா அதுதான் கிடையாது, ஒட்டாவா தான் கனடாவின் தலைநகரம். சரி, இப்ப இன்னொரு கேள்வி, இந்த கேள்விக்கு சரியான பதிலா நேர் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கும் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. கேள்வி இதுதான், தாமஸ் டம்போ அப்படிங்கிற ஒரு நபர் பிரம்மாண்டமான முறையில பூதங்களை உருவாக்கி அதை

0: எங்கேயோ ஒளிச்சு வைக்கிறாரு. அதாவது நம்ம சுற்றுப்பயணிகள் பார்ப்பதற்காகவும் மக்கள் பார்ப்பதற்காகவும் அவரு எந்த மாதிரியான பொருள்களை பயன்படுத்தி இந்த பூதங்களை கட்டுறாரு. உங்களுடைய பதில்களை இப்பவே அனுப்பி வச்சிருங்க 9678 8968 என்ற எண்ணுக்கு.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: சுவையாக சமைக்க
7: இந்த போரப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
6: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கோ பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
8: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டிவிட நீ போதும் எனக்கு.
6: பொரியலுக்கோ எண்ணெய்க்கோ என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொறிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொறிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொறிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து பொறிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
9: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ். பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ். ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
10: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புன்னகை.
10: V

0: கடிகார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இவ்வார நட்சத்திரம் நவரச நாயகன் நடிகர் கார்த்திக். அவரு நடித்திருந்த பாண்டி நாட்டு தங்கம், நாடோடி தென்றல் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள்
3: ஒலித்தனர்.
2: இன்று ரொம்ப சந்தோஷமான செய்தி, நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கியமான சாலைகள்ல போக்குவரவு சீராக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
8: ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
9: பெரியவங்களும் வரலாமா?
8: ஆமா,
9: பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு.
8: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineart.com அல்லது 851-233-400 வழி தொடர்பு கொள்ளலாம்.
0: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: ஜோதிஸ்தா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி இப்ப ஒருத்தருக்கு பரிசா கிடைக்க போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது டென்மார்க்கை சேர்ந்த நபர் தாமஸ் டம்போ, இவரு பிரம்மாண்டமான முறையில பல பூத சிற்பங்களை உருவாக்குறாரு. அவரு எந்த மாதிரியான பொருள்களை வைத்து இந்த சிற்பங்களை உருவாக்குறாரு அப்படிங்கிற கேள்விய நான் கேட்டிருந்தேன். சரியான பதிலோட வந்துட்டாங்க நீய லட்சுமி. வாழ்த்துகள் லட்சுமி. ஜோதி சாப்பிஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது. 2014 டென்மார்க்கை சேர்ந்த தாமஸ் அவரு அனைத்துலக அளவுல புகழ் பெற்றாரு. காரணம், அவரு உருவாக்கும் பிரம்மாண்டமான மரத்தாலான ட்ரோல் சிற்பங்கள். மறுசுழற்சி செய்யப்பட்ட மரங்கள் அல்லது பொருள்களை வைத்து இந்த 40 அடி ட்ரோல் சிற்பங்களை உருவாக்குறாரு தாமஸ் டம்போ. அதன் பிறகு இந்த ட்ரோல் சிற்பங்களை பொது வெளிகளிலும் காடுகளிலும் மறைவான இடங்கள்ல வைக்கிறாரு. அதன் பிறகு மக்களை இந்த சிற்பங்களை தேட ஊக்குவிக்கிறாரு. இதன் வாயிலாக மக்கள் இன்னும் இயற்கையை ரசிக்கணும். அது மட்டும் இல்ல, பல நாட்டுப்புற கதைகளையும் இவரு இந்த சிற்பங்களோட இணைக்கிறதுனால அவங்களுக்கும் இந்த கதைகளை பற்றி தெரிய வருகிறது. அதோடு மறுபயணீடு, மறுசுழற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவும் தாமஸ் டம்போ 2014 இந்த முயற்சியில ஈடுபட்டு வராரு.

0: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD Funan பிடோக் மால் சாலை காட்சிகளுக்கு சென்று சிறந்த BYD சலுகைகளை பெறுங்கள். பிரத்யேக சாலை காட்சி சலுகைகள், சிறந்த விலையில் வாகனங்கள் என இன்னும் பல. இன்றே டென்சஸ் சாலை காட்சிகளுக்கு செல்லுங்கள்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: காலை மணி 8, மீடியா காப் 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அதி நுண்ணறிவு கொண்ட AI செயற்கை நுண்ணறிவை தடை செய்ய அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கப்படுகிறது. அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் வாஷிங்டன் DC நடைபெற்ற மனித ஆதரவு பேரணியில் பேசினார். AI வளர்ச்சி மனிதர்களை மீறிச் சென்று பேராபத்தை ஏற்படுத்திவிடும் என்று அவர் எச்சரித்தார். பல மில்லியன் வேலைகளும் பறிபோகும் என்றார் திரு சாண்டர்ஸ். ஆனால் AIக்கு கட்டுப்பாட்டை விதிப்பதை அமெரிக்க மக்களவை நாயகர் மைக் ஜான்சன் நிராகரித்தார். அமெரிக்கா நிறுத்தினால் சீனா முன்னுக்கு சென்றுவிடும் என்று அவர் சொன்னார். அது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பை பாதிக்கலாம் என்றார் அவர். நிறுவனங்களின் சுய பாதுகாப்பு தான் சரியான தீர்வு என்று திரு ஜான்சன் சொல்கிறார். AI மனிதனின் கதையை முடித்துவிடும் என்று சொல்வது வெறும் கட்டுக்கதை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கூறினார். ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடக கட்டுப்பாடுகளை விதிக்க பரிந்துரைக்கவிருக்கிறது. பிள்ளைகளை சமூக ஊடக பக்கங்களிலிருந்து பாதுகாக்கும்படி பிரான்ஸ், கிரீஸ் உள்ளிட்ட நாடுகள் ஐரோப்பிய ஆணையத்திடம் வலியுறுத்தி வருகின்றன. ஏற்கனவே ஆஸ்திரேலியா தடை விதித்த பின் ஐரோப்பிய நாடுகளும் அதை பின்பற்ற முற்படுகின்றன. ஐரோப்பா சமூக ஊடக தளத்தை கண்டு அஞ்சுகிறது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இன்று புதிய சட்டம் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல உலக நாடுகள் பிள்ளைகளை சமூக ஊடக பக்கத்திலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றன. சிங்கப்பூரில் காற்று தர குறியீடு நேற்றோடு ஒப்பிடுகையில் சற்று மேம்பட்டிருக்கிறது. இன்று காலை 7 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் மட்டுமே ஆரோக்கியமற்ற நிலை நிலவுகிறது. நேற்று மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 154 தொட்டது. இன்று காலை அது 102. மற்ற வட்டாரங்களில் 75-86 இடைப்பட்டு காற்று தரம் மிதமாகவே உள்ளது. முயிஸ் எனப்படும் சிங்கப்பூர் இஸ்லாமிய சமய மன்றத்தில் இணைய பாதுகாப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. எவலாஜிக் எனும் சிங்கப்பூர் மென்பொருள் நிறுவனம் நிர்வகிக்கும் மனிதவள நிர்வாக முறையில் சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட அமைப்புகள் எவலாஜிக் நிறுவனம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பணியாற்றி வருவதாக முயிஸ் தெரிவித்தது. பொதுமக்களுக்கான சேவையோ அரசாங்க சேவைகளோ பாதிக்கப்படவில்லை என்று அது குறிப்பிட்டது. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டனர், எத்தகைய தகவல்கள் கசிந்திருக்கலாம் போன்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. புகார் செய்யப்பட்டிருப்பதாகவும் விசாரணை நடப்பதாகவும் காவல்துறை CNAவிடம் உறுதிப்படுத்தியது. அமெரிக்க அரசாங்கம் கடன் வாங்குவதற்கான செலவு கடுமையாக உயர்ந்திருக்கிறது. 10 ஆண்டுகால அரசாங்க பத்திரத்தின் வருமான விகிதம் 5% தாண்டியது. இது 20 ஆண்டில் இல்லாத உச்சம். அதனால் அமெரிக்க அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல மற்ற கடன்களுக்கான வட்டியும் உயரலாம். இதற்கிடையே மத்திய கிழக்கு எண்ணெய் பாதைகள் மேலும் தடைபடுவதால் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை $105 கடந்தது. இன்று அமெரிக்க மத்திய வங்கி சந்திக்கிறது. வட்டி உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டனில் ஊழியர்கள் AI பயன்படுத்த ஆண்டுக்கு $1.4 billion செலவு செய்கின்றனர். டெலாய்ட் கணக்காய்வு நிறுவனம் அந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டது. 1/3 ChatGPT, Claude, Google Gemini, Microsoft Copilot ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர். நிறுவனங்கள் அந்த கருவிகளை வழங்குவதற்கு முன்பே ஊழியர்கள் தங்கள் சொந்த செலவில் அவற்றை பயன்படுத்துவதாக ஆய்வு சொல்கிறது. AI பொறுத்தவரை முதலாளிகளை விட வேலை பார்ப்பவர்களே முன்னிலையில் இருப்பதாக அது கூறுகிறது. சுமார் 25,000 பேரிடம் ஆய்வு நடத்தப்பட்டது.